மனிதர்களில் ஒரு மூன்றில் ஒருவரை அழிக்க விடுவிக்கப்பட்டார்கள். யோவான் அவர்களின் படைகளை பார்த்தா 200 மில்லியன் குதிரை வீரர்கள் எண்ணிக்கையே உணர முடியாத அளவு பெருசா இருந்தது. அவன் அந்த குதிரைகளையும் அவற்றின் சவாரிகளையும் காணும் தரிசனத்தை கண்டான். அந்த சவாரிகள் தீப்பொலிவான சிவப்பு, ஆழமான நீலம் மற்றும் கந்தக மஞ்சள் நிறத்தில் இருந்த கவசங்களை அணிந்திருந்தார்கள். அந்த குதிரைகள் சாதாரண விலங்குகள் அல்ல, அவற்றின் தலை சிங்கங்களை போல இருந்தது. அவற்றின் வாயிலிருந்து தீ, புகை மற்றும் கந்தகம் பீரிட்டு வந்தது. இந்த மூன்று பேரழிவுகள், தீ, புகை மற்றும் கண்டகம் மூலம் மனிதர்களில் ஒரு மூன்றில் ஒருவர் அழிந்தனர். அந்த குதிரைகளின் சக்தி அவற்றின் வாயிலும் வாலிலும் இருந்தது. ஏனெனில் அவற்றின் வால்கள் தலை கொண்ட பாம்புகளை போல இருந்தன. அவை பெரும் சேதத்தை ஏற்படுத்தின. இவ்வளவு பேரழிவும் தீர்ப்பும் வந்த போதும் அந்த பேரழிவுகளை தப்பித்த மனிதர்களில் மீதமுள்ளவர்கள் மனம் திரும்ப மறுத்தார்கள். அவர்கள் தங்கள் கைகளால் செய்த காரியங்களை பிடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. தெய்வங்களை தங்கம், வெள்ளி, வெண்கலம், கல் மற்றும் மரத்தால் செய்யப்பட்ட சிலைகளை பார்வையிடாத, கேட்காத, நடக்காத, உயிரற்றவற்றை வழிபட்டுக் கொண்டே இருந்தார்கள். அவர்கள் தங்கள் கொலைகள், மாயாஜாலங்கள், பாலியல் தவறுகள், திருட்டுகள் ஆகியவற்றிலிருந்து விலக மறுத்தார்கள். மனம் திரும்பும் அழைப்புக்கு எதிராக தங்கள் இதயங்களை கடினப்படுத்தினார்கள். அப்போது யோவான் மற்றொரு வல்லமையான தூதர் பரலோகத்திலிருந்து இறங்கி வருவதை பார்த்தார். அந்த தூதர் ஒளிரும் மேகத்தில் போர்த்தப்பட்டிருந்தார். அவரது தலையில வானவில் இருந்தது. அது தெய்வீக வாக்குறுதி மற்றும் மகிமையின் அடையாளமாக இருந்தது. அவரது முகமும் சூரியனை போல பிரகாசமாகவும் கண்கவர் ஒளியுடனே இருந்தது. அவரது கால்கள் தீப்பொறிகளாக எரியும் தூண்களை போல இருந்தன. அது தேவனின் சக்தி மற்றும் பரிசுத்தத்தை வெளிப்படுத்தியது. அந்த தூதரின் கையில் ஒரு சிறிய புத்தகம் இருந்தது. அது திறந்த நிலையில் அதன் நோக்கத்தை வெளிப்படுத்த தயாராக இருந்தது. அந்த தூதர் உலகத்தை முழுமையாக ஆட்சி செய்யும் அதிகாரத்துடன் நின்றார். அவரது வலதுகால கடலில் வைத்தார், இடதுகால பூமியில் வைத்தார். பின்னர் சிங்கம் கரைக்கும் சத்தத்தை போல ஒரு பெரும் குரலில் அந்த தூதர் கூவினார். அதற்கு பதிலாக 7 இடியங்கள் பேசின. அவற்றின் குரல்கள் மர்மமும் சக்தியும் நிறைந்ததாக இருந்தது. யோவான் அந்த 7 இடியங்கள் சொன்ன வார்த்தைகளை எழுத தயாராக இருந்தபோது பரலோகத்திலிருந்து ஒரு குரல் அவரை தடுத்தது. அந்த 7 இடியங்கள் சொன்னதை மூடிவை, அதை எழுதாத. கடலும் நிலமும் மீது நின்ற அந்த தூதர் தனது கைய பரலோகத்துக்கு உயர்த்தி என்றும் என்றும் வாழும் எல்லாவற்றையும் படைத்தவரான தேவனின் பேரில் சத்தியம் செய்தார். அவர் பரலோகம், பூமி, கடல் மற்றும் அவற்றில் உள்ள அனைத்தையும் படைத்தவர். அவர் அறிவித்தார், இனி தாமதம் இருக்காது. 7வது தூதர் தன் கர்ணை ஊத தொடங்கும் நாட்களில் தேவனுடைய மர்மம் நிறைவேறும். அவர் தம் ஊழியக்காரர்களான தீர்க்கதரிசிகளுக்கு அறிவித்தபடியே அது நடைபெறும். இதற்கு பின்பு அந்த பொழுதில் பரலோகத்தின் உன்னதங்களில் இருந்து ஒரு மகா சத்தமானது மீண்டுமாக தெளிவான துணியில் அவரோடு பேசியது. அப்போஸ்தலனாகிய யோவானை நோக்கி ஒரு கட்டளையை பிறப்பித்து கூறியது. யோவான் அந்த வல்லமையுள்ள தூதரை அணுகி அந்த புத்தகத்தை கேட்டான். தூதர் அதை அவனிடம் ஒரு கம்பீரமான கட்டளையுடன் நீட்டினார். தூதரின் வார்த்தைகளை கேட்டு யோவான் அந்த சிறிய புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அதை உண்டான். உண்மையில அதை ருசித்த போது அது தேனனும் இனிமையா இருந்துச்சு. அவன் நாவலோர் மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஆனால் அதை விழுங்கியதும் அவன் வயிற்றில் கசப்பாக மாறியது. அவன் பெற்ற வெளிப்பாட்டின் பாரமான சுமையை இது குறிக்கிறது. பிறகு தூதர் மீண்டும் பேசினார். யோவானுக்கு தெய்வீக பணியை ஒப்படைத்தார். நீ பல ஜனங்கள், தேசங்கள், மொழிகள், ராஜாக்கள் குறித்து மீண்டும் தீர்க்க தரிசனம் செய்ய வேண்டும். யோவானுக்கு ஒரு நீளமான, நேராக உள்ள அலகு கொடுக்கப்பட்டது. அவன் முன் நின்ற தூதர் எழுந்து தேவாலயத்தையும் பலிபீடத்தையும் அளந்து அங்கே வழிபடுகிறவர்களை என்ன, ஆனால் தேவாலயத்திற்கு வெளியே உள்ள வெளிப்புற முற்றத்தை அளக்க வேண்டாம், அது ஜெந்துக்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் பரிசுத்த நகரத்தை 42 மாதங்கள் காலம் தங்கள் காலடியில் மிதிக்கப் போகிறார்கள் என்று கட்டளையிட்டார். அப்போது அந்த குரல், நான் என் 2 சாட்சிகளுக்கு அதிகாரம் அளிப்பேன். அவர்கள் 1260 நாட்கள் புனித ஆடையில் தீர்க்க தரிசனம் செய்வார்கள் என்று அறிவித்தது. இந்த 2 சாட்சிகள் பூமியின் தேவனுக்கு முன்பாக நிற்கும் 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்குத்தூண்களும் ஆக இருந்தார்கள். அவர்கள் தெய்வீக அதிகாரத்தால் ஆற்றல் பெற்றிருந்தார்கள். அவர்களை சேதப்படுத்த முயன்ற எவரும்
அவர்களது வாயிலிருந்து வரும் நெருப்பால் அழிக்கப்படுவார்கள். இந்த முறையில் அவர்களது எதிரிகள் தங்கள் முடிவை சந்திப்பார்கள். அந்த சாட்சிகள் தங்கள் தீர்க்க தரிசன நாட்களில் மழை பெய்யாம வானங்களை மூடும் அதிகாரம் பெற்றிருந்தார்கள். அவர்கள் நீரை ரத்தமாக மாற்றவும் தங்கள் விருப்பப்படி பூமியை பல்வேறு பேரழிவுகளால் தாக்கவும் முடியும். ஆனா அவர்கள் சாட்சி முடிந்ததும் ஒரு பயங்கரமான மிருகம் ஆழத்திலிருந்து எழுந்து அவர்களுக்கு எதிராக போர் தொடுத்தது. அந்த மிருகம் அவர்களை வென்று அவர்களை கொன்றது. அவர்களின் உடல்கள் அந்த மகாநகரின் தெருக்களில் புதைக்கப்படாமல் விட்டு வைக்கப்பட்டன. ஆன்மீகமாக அது சோதோம் மற்றும் எகிப்து என்று அழைக்கப்படுகிறது. அதே இடத்தில் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார். ஒவ்வொரு ஜனமும் கோத்திரமும் மொழியும் சேர்ந்த மக்கள் 3 நாள் அரை நேரம் அவர்களின் உயிரற்ற உடல்களை பார்த்தனர். யாரும் அவர்களை புதைக்க அனுமதிக்கவில்லை. மேலும் பூமியில் வாழ்ந்தவர்கள் அவர்களின் மரணத்தை கொண்டாடினார்கள். அவர்கள் கொண்டாடி பரஸ்பரம் பரிசுகளை பரிமாறிக்கொண்டார்கள். ஏனெனில் அந்த சாட்சிகள் தங்கள் தெய்வீக தீர்ப்புகளால் பூமியில வாழ்ந்தவர்களை வேதனைப்படுத்தினார்கள். ஆனா 3 நாள் அரை நேரத்துக்கு பிறகு கடவுளிடமிருந்து வந்த உயிரின் ஆவி அவர்களுக்குள் நுழைஞ்சது. அவர்கள் தங்கள் கால்கள்ல எழுந்தார்கள். அவர்களை பார்த்த அனைவரும் பயத்தில் உறைந்தார்கள். பின்னர் வானத்திலிருந்து ஒரு பெரிய குரல் அவர்களை நோக்கி, இங்கே வாருங்கள் என்று அழைத்தது. அவர்களின் எதிரிகளின் பார்வையில அந்த இரு சாட்சிகள் மேகத்துல வானத்துக்கு ஏறி சென்றார்கள். அதே நேரத்துல பூமி கடுமையா நடுங்கியது மற்றும் ஒரு பெரிய நிலநடுக்கம் அந்த நகரத்தை தாக்கியது. நகரத்தின் 10 பங்கு இடிஞ்சு விழுந்தது. மேலும் 7000 பேர் உயிரிழந்தார்கள். மீதமுள்ளவர்கள் மிகுந்த பயத்தில் ஆழ்ந்து விட்டு வானத்தின் கடவுளுக்கு மகிமை அளித்தார்கள். 2வது பேராபத்து கடந்து விட்டது. ஆனா 3வது மிக அருகில் இருந்தது. பின்னர் 7வது தூதன் தனது கம்பியை ஊதினார். வானத்தில் வலிமையான குரல்கள் எழுந்து, இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எங்கள் ஆண்டவரும் அவருடைய கிறிஸ்துவமுடைய ராஜ்யங்களாகிவிட்டன. அவர் என்றென்றும் ஆட்சி செய்வார் என்று அறிவித்தன. தேவனின் சிங்காசனங்களுக்கு முன்பு அமர்ந்திருந்த 24 மூப்பர்கள் தங்கள் முகங்களை தரையில் விட்டு அவரை வணங்கி, ஓ கர்த்தராகிய சக்தி வாய்ந்த தேவனே, நீ இருந்தவரும் இருந்தவரும் வரப்போகிறவரும் உமது பெரிய அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு ஆட்சி செய்ய தொடங்கியதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜாதிகள் கோபித்தன, ஆனால் உமது கோபம் வந்துவிட்டது. இறந்தவர்களை நியாயம் செய்வதற்கான காலமும் வந்துவிட்டது. உமது ஊழியக்காரர்களான தீர்க்கதரிசிகள் பரிசுத்தர்கள் உமது நாமத்தை பயப்படுகிற சிறியவர்களும் பெரியவர்களும் அனைவருக்கும் வெகுமதி அளிக்கவும் பூமியை அழிக்கும் அவர்களை அழிக்கவும் நேரம் வந்துவிட்டது என்று கூறினார்கள். பின்னர் பரலோகத்துல தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி அதில் வெளிப்பட்டது. இடி முழங்கியது, மின்னல் பலபலத்தது, குரல்கள் ஒலித்தன, பூமி நடுங்கியது, ஒரு பெரிய ஆலிகட்டும் அதில் விழுந்தது. வானில் ஒரு பெரிய அடையாளம் தோன்றியது. அது மகத்தானதும் மர்மமான அழகும் கொண்டது. ஒரு பெண் சூரியனின் பிரகாசத்தில் ஆடை அணிந்தவளாக நிலா அவளது காலடியில் இருந்தது. அவளது தலையில் 12 நட்சத்திரங்களாலான ஒரு கீரிடம் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அவள் கர்ப்பமாக இருந்தால் அவளது வலி மிகுந்த பிரசவ வேதனையில் தன் குழந்தையை பெற்றெடுக்க ஆவலுடன் அவளது அழுகை வானங்களை முழுவதும் எதிரொலித்தது. பின்னர் வானில் இன்னொரு அதிசயம் தோன்றியது. ஒரு பெரிய சிவப்பு நாகம், பயங்கரமும் கொடூரமும், 7 தலைகளும் 10 கொம்புகளும், அதன் தலைகள்ல 7 கீரிடங்களும் இருந்தது. அதன் வால் வானங்களை துடைத்து 1/3 நட்சத்திரங்களை இழுத்து பூமியில வீசியது. நாகம் அந்த பெண்ணின் முன் நின்று அவள் குழந்தை பிறக்கும் தருணத்தில் அதை விழுங்க தயாராக இருந்தது. ஆனா அந்த பெண் ஒரு ஆண் குழந்தையை பெற்றாள். அவன் இரும்புக்கோளால் அனைத்து ஜாதிகளையும் ஆளும் விதியாயிருந்தான். நாகம் தாக்குவதற்கு முன் அந்த குழந்தை தேவனிடமும் அவன் சிங்காசனத்திலும் பாதுகாப்பாக எடுத்துக் கொள்ளப்பட்டது. சர்வ வல்லபனின் சந்நிதியில் பாதுகாப்பாக இருந்தது. அந்த பெண் கடவுள் தயார் செய்த இடத்திற்கு காட்டில் ஓடி மறைந்தாள். அங்கு 1260 நாட்கள் அவளுக்காக பராமரிக்கப்பட்டு ஊட்டம் அளிக்கப்பட்டது. வானில் போர் வெடிச்சது. மிகேல் மற்றும் அவனது தூதர்கள் நாகத்தையும் அதன் படைகளையும் எதிர்த்து போரிட்டார்கள். நாகமும் அதன் தூதர்களும் எதிர்த்து போரிட்டார்கள். ஆனால் அவர்கள் மிகேலும் அவனது தூதர்களுக்கும் சமமாக இல்லை. அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். வானில் அவர்களுக்கு இடம் இனி இல்லை. அந்த மகாநாகம், பண்டைய பாம்பு, சாத்தானும் பிசாசும் என்று அழைக்கப்படும்
உலகை முழுவதும் ஏமாற்றும் வஞ்சகர் அவனது விழுந்த தூதர்களுடன் பூமிக்கு தள்ளப்பட்டான். வானில் ஒரு பெரும் சத்தம் ஒலித்தது. இப்போது ரட்சிப்பு, வலிமை, எங்கள் தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் வந்துவிட்டன. ஏனெனில் எங்கள் சகோதரர்களை தேவனுடைய முன்பாக இரவும் பகலும் குற்றம் சாட்டிய குற்றம் சாட்டுபவன் கீழே தள்ளப்பட்டு விட்டான். அவர்கள் அவரை மேய்க்கும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தாலும் தங்களது சாட்சியின் வார்த்தையாலும் வென்றார்கள். அவர்கள் தங்கள் உயிரை மரணத்திற்கும் மேலாக நேசிக்கவில்லை. இந்த வெற்றியில் வானங்கள் மகிழ்ந்தன. மகிழுங்கள் வானங்களே, அவற்றில் வாசிக்கிறவர்களே. ஆனால் பூமியிலும் கடலிலும் வாசிக்கிறவர்களுக்கு ஐயோ, ஏனெனில் பிசாசு உங்களிடம் மிழுந்த கோபத்துடன் இறங்கி வந்துள்ளான். அவனுக்கு அவனுடைய காலம் குறைவாக இருப்பதை அறிந்திருக்கிறான். பாம்பு தன்னை பூமிக்கு தள்ளப்பட்டு விட்டதாக உணர்ந்த போது ஆண் குழந்தையை பெற்றெடுத்த அந்த பெண்ணை நோக்கி அவனுடைய கோபம் திரும்பியது. ஆனா அவளுக்கு ஒரு பெரிய கழுகின் இரண்டு சிறகுகள் கொடுக்கப்பட்டன. அவை அவளை காட்டில் தெய்வீகமாக தயார் செய்யப்பட்ட தஞ்சத்திற்கு பறக்க செய்தன. அங்கே அவள் ஒரு காலம், காலங்கள் மற்றும் பாதி காலம் எனும் காலத்திற்கு பாம்பின் தொடர்ச்சியான விரட்டிலிருந்து பாதுகாப்பாக வாழ்ந்தாள். பாம்பு தனது வாயிலிருந்து ஒரு பெரும் நீர் வெள்ளத்தை பாய்ச்சினா அந்த பெண்ணை வெள்ளத்துல அடித்து செல்லும் நோக்கத்துடன். ஆனா பூமி தானே அவளுக்கு உதவியாக வந்தது. அதன் வாயை திறந்து பாம்பு வெளியேற்றிய அந்த ஆற்றை விழுங்கியது. தன் தோல்வியால் கோபமடைந்த பாம்பு அவளுடைய மற்ற சந்ததிகளிடம் தனது கோபத்தை திருப்பினான். அவர்கள் தேவனுடைய கட்டளைகளை காத்து இயேசு கிறிஸ்துவின் சாட்சியை உறுதியாக பிடித்திருந்தவர்கள். அவர்களுக்கு எதிராக போர் தொடுத்தான். ஆட்டுக்குட்டியினுடையவர்களை அழிக்க முயன்றான். கடற்கரையின் மணலில் நின்று கொண்டிருந்த யோவானின் பார்வை ஒரு பயங்கரமான காட்சியை நோக்கி இழுக்கப்பட்டது. கடலில் இருந்து எழும் ஒரு மிருகம். அது உருவத்தில் அரக்கமா இருந்தது. 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகள்ல 10 கிரீடங்கள் இருந்தன. அதன் தலைகள்ல தேவனை எதிர்த்து அவமதிக்கும் பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன. அந்த மிருகத்தின் உடல் ஒரு புலியின் போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் வலிமையான குரங்குகள் போல், அதன் வாய் சிங்கத்தின் வாய் போல் இருந்தது. பழைய பாம்பு, அதாவது பாம்பு, அந்த மிருகத்திற்கு தனது சக்தியையும் சிங்காசனத்தையும் பெரிய அதிகாரத்தையும் அளித்தான். யோவான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த மிருகத்தின் தலைகள்ல ஒன்றுக்கு மரணத்துக்கு சமமான ஒரு காயம் ஏற்பட்டது போல தெரிந்தது. ஆனா உலகத்தை ஆச்சரியப்படுத்தும் வகையில அந்த காயம் குணமாகிவிட்டது. பூமியின் மக்கள் அனைவரும் அதிசயித்து அந்த மிருகத்தை பின்தொடர்ந்தார்கள். அதன் தோற்கடிக்க முடியாத தன்மையால் அவர்கள் மயங்கினார்கள். அவர்கள் பாம்பை வணங்கினார்கள், ஏனெனில் அது மிருகத்திற்கு அதிகாரம் அளித்தது. மேலும் அவர்கள் மிருகத்தையே வணங்கி, மிருகத்தை போல யார் இருக்க முடியும், அதை எதிர்த்து யார் போர் நடத்த முடியும் என்று கூறினார்கள். அந்த மிருகத்திற்கு தேவனை அவமதிக்கும் பெருமை மிகு வார்த்தைகளையும் அவமதிப்புகளையும் பேசும் வாயும் கொடுக்கப்பட்டது. அது 42 மாதங்கள் செயல்பட அதிகாரம் பெற்றது. அந்த மிருகம் தைரியமான எதிர்ப்புடன் தேவனின் நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்துல வாசிக்கிற அனைவரையும் அவமதித்தது. அது பரிசுத்தர்களுக்கு எதிராக போர் நடத்தவும் அவர்களை வெல்லவும் அதிகாரம் பெற்றது. அது ஒவ்வொரு கோத்தரம், மக்கள், மொழி, தேசம் ஆகிய அனைத்திலும் அதிகாரம் பெற்றது. பூமியில வாழும் அனைவரும் உலகத்தின் அடிப்படையில் இருந்து கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ஜீவன் நூலில் பெயரெழுதப்படாதவர்கள் அந்த மிருகத்தை வணங்கினாங்க. கேட்க விரும்புகிற அனைவருக்கும் ஒரு எச்சரிக்கை ஒலித்தது. யாருக்காவது செவிகள் இருந்தா அவர்கள் கேட்கட்டும். யார் ஒருவரை கைதியாக அழைச்சு செல்கிறாரோ அவரும் கைதியாக அழைச்சு செல்லப்படுவார். யார் வாளால் கொல்லுகிறாரோ அவரும் வாளால் கொல்லப்பட வேண்டும். இதுவே பரிசுத்தர்களின் பொறுமையும் விசுவாசமும் ஆகும். பின்னர் யோவான் மற்றொரு மிருகம் பூமியில் இருந்து எழுந்ததை பார்த்தார். அதற்கு ஆட்டுக்குட்டியை போல 2 கொம்புகள் இருந்தன. ஆனால் அது பாம்பின் குரலில் பேசியது. இரண்டாவது மிருகம் முதல் மிருகத்தின் அதிகாரத்தை முழுமையா பயன்படுத்தி பூமியில் வாழும் மக்களை மரணப்புண் குணமாகிய முதல் மிருகத்தை வணங்க வலியுறுத்தியது. இரண்டாவது மிருகம் பெரிய அற்புதங்களை செய்தது. மனிதர்களின் கண் முன்னே வானிலிருந்து பூமிக்கு நெருப்பு விழச் செய்தது. இந்த அதிசயங்களின் மூலம் அது பூமியில் வாழும் மக்களை ஏமாற்றி வாளால் காயமடைந்து உயிருடன் இருந்த அந்த மிருகத்தின் உருவத்தை உருவாக்குமாறு கட்டளையிட்டது.
இரண்டாவது மிருகத்திற்கு அந்த மிருகத்தின் உருவத்திற்கு உயிரளிக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அதன் மூலம் அந்த உருவம் பேசவும் அதை வணங்க மறுக்கும் எவரையும் கொல்ல உத்தரவிடவும் முடிஞ்சது. அது பெரியவர்களையும் சிறியவர்களையும் பணக்காரர்களையும் ஏழைகளையும் சுதந்திரர்களையும் அடிமைகளையும் அனைவரையும் தங்கள் வலது கையில அல்லது நெற்றியில ஒரு குறி ஏற்க வலியுறுத்தியது. இந்த குறி இல்லாம யாரும் வாங்கவோ விற்கவோ முடியாது. அந்த குறியில மிருகத்தின் பெயர் அல்லது அதன் பெயரின் எண் இருந்தது. இதுவே ஞானம். உணர்வு உள்ளவன் மிருகத்தின் எண்ணை கணக்கிடட்டும். அது ஒரு மனிதனின் எண். அந்த எண் 666. யோவான் பார்த்தபோது சியோன் மலையில ஒரு ஆட்டுக்குட்டி அவன் முன்னின்றது. அந்த ஆட்டுக்குட்டியுடன் 144,000 பேர் இருந்தனர். ஒவ்வொருவரின் நெற்றியிலும் ஆட்டுக்குட்டியின் தந்தையின் பெயர் எழுதப்பட்டிருந்தது. வானத்திலிருந்து பெரும் நீரோட்டத்தின் முழக்கம் போலும் வலிமையான இடியோசையின் அதிர் மோசை போலும் ஒரு சத்தம் வந்தது. அந்த சத்தத்துடன் வீணை வாசிப்பவர்களின் இனிய இசையும் ஒலித்தது. அந்த 144,000 பேர் சிங்காசனத்தின் முன்பாகவும் 4 உயிரினங்களும் மூப்பர்களும் முன்னிலையில் ஒரு புதிய பாடலை பாடினார்கள். அந்த பாடல் தனித்துவமானது. பூமியிலிருந்து மீட்கப்பட்டவர்களுக்கே உரித்தானது. வேறு யாரும் அதை கற்றுக்கொள்ள முடியல. இவர்கள் தங்களை அசுத்தத்தால் களங்கப்படுத்தாதவர்கள். அவர்கள் கன்னியர்கள், தூய்மையுடன் பிரித்து வைக்கப்பட்டவர்கள். அவர்கள் எங்கே சென்றாலும் அந்த ஆட்டுக்குட்டியை பின்தொடர்ந்தார்கள். அவர்களின் பக்தி ஒருபோதும் தளரவில்லை. அவர்கள் மனிதர்களிடமிருந்து மீட்கப்பட்டவர்கள். கடவுளுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட முதல் கனிகள். அவர்களின் வாயில் பொய் எதுவும் காணப்படவில்லை. அவர்கள் கடவுளின் சிங்காசனத்தின் முன் குற்றமற்றவர்களாக நின்றார்கள். பின்னர் யோவா வானத்தின் நடுவிலே பறக்கும் மற்றொரு தூதரை பார்த்தார். இந்த தூதர் நிலத்தில் வாழும் அனைவருக்கும், ஒவ்வொரு ஜாதி, கோத்திரம், மொழி, மக்களுக்கும் அறிவிக்க நித்திய சுவிசேஷத்தை எடுத்துச் சென்றார். ஒரு பெரும் சத்தத்துடன் அந்த தூதர் அறிவித்தார், கடவுளை பயந்து அவருக்கு மகிமை அழியுங்க, ஏனெனில் அவருடைய தீர்ப்பின் நேரம் வந்துவிட்டது. வானத்தையும் பூமியையும் கடலையும் நீரூற்றுகளையும் படைத்தவரை வணங்குங்கள். இரண்டாவது தூதர் பின்தொடர்ந்து வீழ்ந்தது அந்த மகா பாபிலோன். அவள் தன் விபச்சாரத்தின் கோபமான திராட்சரசை எல்லா ஜாதிகளுக்கும் குடிக்க வைத்தாள் என்று அறிவித்தார். பின்னர் மூன்றாவது தூதர் பின்தொடர்ந்து ஒரு பெரும் சத்தத்துடன் எச்சரித்தார், யாராவது மிருகத்தையும் அதன் உருவத்தையும் வணங்கி தங்கள் நெற்றியிலும் கையிலும் அதன் குறியை பெற்றுக் கொண்டால் அவர்கள் கடவுளின் கோபத்தின் திராட்சரசையும் அவரது கோபக்கோப்பையில் கலக்காமல் ஊற்றப்பட்டதை குடிப்பார்கள். அவர்கள் பரிசுத்த தூதர்களும் ஆட்டுக்குட்டியும் முன்னிலையில தீயாலும் கந்தகத்தாலும் வேதனைப்படுவார்கள். அவர்களின் வேதனையின் புகை என்றென்றும் என்றும் எழும். பகலும் இரவும் மிருகத்தையும் அதன் உருவத்தையும் வணங்குகிறவர்களும் அதன் பெயரின் குறியை தாங்குகிறவர்களும் ஓய்வில்லாம வேதனைப்படுவார்கள். இங்கேயே யோவான் சிந்தித்தார், பரிசுத்தர்களின் பொறுமை இதுவே. அவர்கள் கடவுளின் கட்டளைகளை காத்து இயேசுவுக்கு விசுவாசமாக இருப்பவர்கள். பின்னர் வானத்திலிருந்து ஒரு குரல் யோவானுக்கு உத்தரவிட்டது, இதை எழுது, இனிமேல் ஆண்டவரில் மரணிக்கும் இறந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆம் என்று ஆவி சொன்னது. அவர்கள் தங்கள் உழைப்பிலிருந்து ஓய்வெடுப்பார்கள், ஏனெனில் அவர்களின் செயல்கள் அவர்களை பின்தொடரும். யோவானின் கண்கள் மேலே நோக்கி அவர் ஒரு வெள்ள மேகத்தை பார்த்தார். அந்த மேகத்தின் மீது மனிதகுமாரனை போல ஒருவர் அமர்ந்திருந்தார். அவரது தலையில ஒரு பொன்னிற கிரீடமும் அவருடைய கையில ஒரு கூரிய வெட்டி கத்தியும் இருந்தது. மற்றொரு தூதர் ஆலயத்திலிருந்து வெளிவந்து அவரை நோக்கி உரக்க கூவி, உங்கள் வெட்டி கத்தியை ஊன்றுங்கள், அறுவடை செய்யுங்கள், அறுவடை செய்யும் நேரம் வந்துவிட்டது, பூமியின் அறுவடை பக்குவமாகியுள்ளது என்றார். மேகத்தின் மீது அமர்ந்திருந்தவர் தமது வெட்டி கத்திய பூமியின் மீது ஊன்றினார். அறுவடை சேகரிக்கப்பட்டது. பின்னர் வானத்தில் உள்ள ஆலயத்திலிருந்து இன்னொரு தூதர் வெளிவந்தார். அவரும் ஒரு கூரிய வெட்டி கத்தியை வைத்திருந்தார். மற்றொரு தூதர் பலிபீடத்திலிருந்து வெளிவந்தார். அவருக்கு நெருப்பின் மீது அதிகாரம் இருந்தது. அவர் கூரிய வெட்டி கத்தி கொண்ட தூதரை நோக்கி, உங்கள் வெட்டி கத்தியை ஊன்றுங்கள், பூமியின் திராட்சை தண்டுகளின் கொத்துக்களை சேகரியுங்கள், ஏனெனில் அதன் திராட்சைகள் முழுமையாக பழுத்துவிட்டன என்று உரக்க கூறினார். தேவதூதன் தன் கத்திய ஊன்றினார். பூமியின் திராட்சைகளை சேகரித்து அவற்றை தேவனின் கோபத்தின் பெரிய திராட்சை சார் சுத்தியில் இருந்தார். அந்த திராட்சை சாற்று சுத்தி
நகரத்திற்கு வெளியே மிதிக்கப்பட்டது. அதிலிருந்து இரத்தம் வெளியேறி குதிரையின் வாய்க்கவசம் உயரம் வரை எழுந்து 1600 பரங்காலம் தொலைவு வரை பரவியது. யோவான் வானத்தில் இன்னொரு அடையாளத்தை பார்த்தான். அது மிக பெரியதும் அதிசயமானதும் ஆக இருந்தது. அவன் முன்பாக 7 தேவதூதர்கள் நின்றிருந்தார்கள். ஒவ்வொருவரும் கடைசி 7 பேரழிவுகளை கொண்டிருந்தார்கள். அவற்றில் தேவனின் கோபம் நிறைவு பெறும். அந்த இடம் மிகவும் புனிதமாகவும் தெய்வீக நீதியின் பாரம் நிறைந்ததாகவும் இருந்தது. பின்னர் அவன் கண்ணுக்கு ஒரு கண்ணாடி பெருங்கடலை போல ஒன்று தெரிந்தது. அதன் சுத்தமான மேற்பரப்புல மிருக்கு ஒளிந்து கொண்டிருந்தது. அந்த கடலில் மிருகத்தையும் அதன் உருவத்தையும் அதன் முத்திரையையும் அதன் பெயரின் எண்ணையும் வென்றவர்கள் நின்றிருந்தார்கள். அவர்கள் தங்கள் கைகளில் தேவனின் யாழ்களை பிடிச்சிருந்தான. அவர்களின் வெற்றி அவர்கள் பக்தியுடன் நின்ற நிலைமையில தெளிவாக காணப்பட்டது. அவர்கள் பாட ஆரம்பித்தார்கள். அவர்களின் குரல்கள் ஒன்றிணைந்து தேவனின் ஊழியக்காரன் மோசேயின் பாடலும் ஆட்டுக்குட்டியின் பாடலும் ஒலித்தது. அருமையும் அதிசயமும் உமது கிரியைகள், கர்த்தராகிய சக்தி வாய்ந்த தேவனே. நீதியும் உண்மையும் உமது வழிகள், பரிசுத்தரின் ராஜாவே. யாரும் உம்மை பயப்படாம உமது நாமத்தை மகிமப்படுத்தாம இருப்பாங்களா கர்த்தாவே? ஏனெனில் நீர் மட்டுமே பரிசுத்த. உமது நீதியான கிரியைகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதால் எல்லா ஜாதிகளும் வந்து உம்முன் வணங்குவார்கள். இதற்கு பிறகு யோவானின் தரிசனம் மாறியது. அவர் பரலோகத்துல சாட்சியின் கூடாரத்தின் ஆலயத்தை பார்த்தார். அதன் கதவுகள் திறக்கப்பட்டன. அதற்குள் உள்ள பரிசுத்தம் வெளிப்பட்டது. அந்த ஆலயத்திலிருந்து 7 தூதர்கள் வந்தார்கள். ஒவ்வொருவரும் ஒரு பிளேக்க நம்பிக்கையுடன் பெற்றிருந்தார்கள். அவர்கள் தூய்மையான பிரகாசமான பட்டாடையில ஆடை அணிந்திருந்தார்கள். அவர்களின் மார்பில தங்க கட்டுகளால் கட்டப்பட்டிருந்தது. அது அவர்களின் தெய்வீக பொறுப்பை சின்னமா காட்டியது. நால்வருள் ஒருவன் முன் வந்து எப்போதும் வாழும் தேவனுடைய கோபம் நிறைந்த 7 தங்க பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு வந்தார். அந்த உயிரினம் அந்த பாத்திரங்களை 7 தூதர்களிடம் கொடுத்தது. இப்போது அவர்களின் பணி தெளிவாக இருந்தது. அவர்கள் தங்கள் பணி நிறைவேற்ற தயாராகிய போது ஆலயம் புகையால் நிரம்பியது. அது தேவனுடைய மகிமையும் வல்லமையும் கண்கூடாக வெளிப்பட்டது. அந்த உள்நிலை மிகுந்ததாக இருந்ததால் 7 தூதர்களின் 7 பிளேக்குகள் முடியும் வரை யாரும் ஆலயத்திற்குள் செல்ல முடியவில்லை. ஆலயத்துக்குள் இருந்து ஒரு பெரும் குரல் இடியுடன் ஒலித்து, 7 தூதர்களே, போய் தேவனுடைய கோபம் நிறைந்த பாத்திரங்களை பூமியில் ஊற்றுங்கள் என்று கட்டளையிட்டது. முத தூதர் முன்னே வந்து தன் பாத்திரத்தை பூமியில ஊற்றினார். உடனே மிருகத்தின் முத்திர வைத்தும் அதன் உருவத்தை வணங்கியவர்களின் மீது வேதனையூட்டும் கொடிய பொன்கள் தோன்றின. அவர்களின் வேதனை மிகுந்தது. இருந்தாலும் அவர்கள் பிடிவாதம் குறையவில்லை. 2வது தூதர் தன் பாத்திரத்தை கடலில் ஊற்றினார். அது இறந்த மனிதரின் இரத்தம் போல் தடிமனாகவும் துர்நாற்றமுமாகவும் இரத்தமாக மாறியது. கடலில் உள்ள எல்லா உயிரினங்களும் அழிந்தன. அந்த நீர் மரணத்தின் காட்சியாக மாறியது. 3வது தூதர் தன் பாத்திரத்தை நதிகளிலும் ஊற்றினான். அவையும் இரத்தமாக மாறின. நீரின் தூதர் அறிவித்தான், இருக்கும் இருந்தும் வரவிருக்கும் ஆண்டவரே, நீர் நீதிமானாக இருக்கிறீர். ஏனெனில் நீர் இவற்றை நியாயமாக தீர்ப்பாயாக. ஏனெனில் அவர்கள் பரிசுத்தர்களும் தீர்க்கதரிசிகளும் இரத்தத்தை சிந்தினார்கள். நீர் அவர்களுக்கு இரத்தம் குடிக்க வச்சிருக்கிறீர். இந்த தீர்ப்புக்கு அவர்கள் தகுதியானவர்களே. பின்னர் வேதிக்கையிலிருந்து மற்றொரு குரல் எழுந்தது. அது தூதரின் வார்த்தைகளை ஒலிக்க செய்தது. ஆம் ஆண்டவரே, தேவனே, சர்வ வல்லவரே, உமது தீர்ப்புகள் உண்மையும் நீதியுமானவை. 4வது தூதர் தன் பாத்திரத்தை சூரியன்ல ஊற்றினான். சூரியனின் வெப்பம் மிகுந்து அது மனிதர்களை எரியும் தீயால் சுட்டது. ஆனா மனம் திரும்புவதற்கு பதிலாக இந்த பேரழிவுகளுக்கு அதிகாரம் கொண்ட தேவனின் நாமத்தை அவர்கள் அவமதித்தார்கள். அவரை நோக்கி திரும்பவோ அவருக்கு மகிமை கொடுக்கவோ அவர்கள் மறுத்தார்கள். 5வது தூதர் தன் பாத்திரத்தை மிருகத்தின் சிங்காசனத்துல ஊற்றினான். அதன் ராஜ்யம் முழுமையாக இருள மூழ்கியது. அவர்கள் வேதனையில தங்கள் நாவ கடிச்சுக்கிட்டாங்க. இன்னும் தங்கள் வேதனையும் புண்களையும் காரணமாக வானத்தின் தேவனை அவர்கள் சபித்தார்கள். தங்கள் செயல்கள்ல மனம் திரும்ப மறுத்தார்கள். 6வது தூதர் தன் பாத்திரத்தை பெரிய யூப்ரேதேஸ் ஆற்றில் ஊற்றினான். அதன் நீர் வறண்டு போனது. கிழக்கிலிருந்து வரும் அரசர்களுக்கான வழி தயார் செய்யப்பட்டது. பின்னர் யோவான் 3 அசுத்த ஆவிகள் தவளைகளைப் போல
பாம்பு, மிருகம் மற்றும் பொய்யறிவாளர் ஆகியோரின் வாயிலிருந்து வெளியே வருவதை பார்த்தான். இந்த ஆவிகள் பேய் சக்தியின் தூதர்கள் அடையாளங்களை செய்து பூமியின் அவசரங்களை ஏமாற்றுவதற்காக வெளியே சென்றார்கள். அவர்களை சர்வ வல்லமையுள்ள தேவனின் மகாநாளில் நடைபெறும் போர்க்களத்திற்கு ஒன்று சேர்த்தார்கள். ஒரு தீவிரமான எச்சரிக்கை ஒலித்தது. இதோ நான் திருடம் போன வருகிறேன். எச்சரிக்கையா இருந்து தங்கள் உடைகளை பாதுகாக்கும் ஒருவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். இல்லையெனில் அவர்கள் நிர்வாணமாக நடக்க நேரிடும். அவர்களின் அவமானம் வெளிப்படும். அரசர்களும் அவர்களது படைகளும் எப்ரேயில் அர்மகத்தோன் என்று அழைக்கப்படும் இடத்திலே ஒன்று சேர்க்கப்பட்டார்கள். இறுதியாக ஏழாவது தூதர் தனது பாத்திரத்தை காற்றில் ஊற்றினார். வானத்தில் உள்ள ஆலயத்திலிருந்து தேவனின் சிங்காசனத்திலிருந்தே ஒரு வல்லமையான குரல் ஒலித்தது. முடிந்துவிட்டது என்று அறிவித்தது. பூனி குரல்கள் இடியுடன் மின்னல் ஒளிப்படல்களுடன் நடுங்கியது. மனித வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒரு பேரழிவான நிலநடுக்கம் ஏற்பட்டது. மகாநகரம் மூன்று பகுதிகளாக பிளந்தது மற்றும் நாடுகளின் நகரங்கள் இடிந்து விழுந்தன. பாபிலோன் மகாநகரம் தேவனின் முன் வந்து அவர் கொந்தளிக்கும் கோபத்தின் பாத்திரத்தை பெற்றது. ஒவ்வொரு தீவும் மறைந்தது. மலைகளும் இனி இல்லை. பின்னர் வானத்திலிருந்து ஒவ்வொன்றும் ஒரு தாளந்து எடையுள்ள பெரிய ஆலங்கட்டிகள் மனிதர்களின் மீது பெய்தன. இந்த பேரழிவான நோய் தொற்றுக்கு பிறகும் மனிதர்கள் தேவனை நிந்தித்தார்கள். ஏனெனில் ஆலங்கட்டியின் அழிவு அளவுக்கு அதிகமாக இருந்தது. தேவனின் கோபத்தின் பாத்திரங்களை வைத்திருந்த ஏழு தூதர்களில் ஒருவன் யோவானிடம் வந்து, வா, நீர் பல நீர்களின் மீது அமர்ந்திருக்கும் மகாவேசியின் தீர்ப்பை உமக்கு காண்பிப்பேன் என்று சொன்னான். அவளுடன் பூமியின் அரசர்கள் விபச்சாரம் செய்துள்ளனர். பூமியின் குடிமக்கள் அவளது அநாகரிகத்தின் திராட்சரசால் மதித்துள்ளனர். அந்த தூதன் யோவான ஆவியில காட்டில் அழைச்சு சென்றான். அங்கே அவன் ஒரு சிவப்பு விலங்கின் மீது அமர்ந்திருக்கும் ஒரு பெண்ணை பார்த்தான். அந்த விலங்கு துஷ்டவாக்கியங்களால் நிரம்பிய பெயர்களால் மூடப்பட்டிருந்தது. அதற்கு ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் இருந்தன. அந்த பெண் ஊதா மற்றும் சிவப்பு ஆடைகளால அலங்கரிக்கப்பட்டிருந்தா. அவ தங்கம், விலை மதிப்பு உள்ள ரத்தினங்கள் மற்றும் முத்துக்களால் மிகுந்த அலங்காரத்துடன் இருந்தா. அவளது கையில் அவள் விபச்சாரத்தின் அருவறுப்புகளும் அசுத்தங்களும் நிரம்பிய ஒரு பொன்னாடை இருந்தது. அவளது நெற்றியில் ஒரு பெயர் எழுதப்பட்டிருந்தது. மர்மம், பாபிலோன் மகாநகரம், வேசைகளின் தாய் மற்றும் பூமியின் அருவறுப்புகளின் தாய். அந்த பெண் பரிசுத்தர்களின் இரத்தத்திலும் இயேசுவின் சாட்சிகளின் இரத்தத்திலும் மதுபானமாக இருந்தாள். இந்த காட்சி யோவானை ஆச்சரியத்திலும் வியப்பிலும் ஆழ்த்தியது. தேவதூதர் அவனை கேட்டான், நீ ஏன் வியக்கிற? நான் உனக்கு அந்த பெண்ணின் மர்மத்தையும் அவளை சுமக்கும் ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் கொண்ட விலங்கின் மர்மத்தையும் விளக்குகிறேன். நீ பார்த்த விலங்கு இருந்தது, இப்போது இல்லை. ஆனால் அது ஆழமான குழியில் இருந்து எழுந்து அழிவுக்கு செல்லும். பூமியில் வாழும் அவர்கள் இதை காண்பார்கள். உலகம் உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து ஜீவனில் புத்தகத்தில் பெயர்கள் எழுதப்படாதவர்கள் அந்த விலங்கை கண்டபோது வியப்பார்கள். அது இருந்தது, இப்போது இல்லை, ஆனாலும் இருக்கிறது. தேவதூதர் தொடர்ந்தா, இங்கே ஞானத்தின் மனம் உள்ளது. அந்த ஏழு தலைகள் பெண் அமர்ந்திருக்கும் ஏழு மலைகளை குறிக்கின்றன. அவை ஏழு அரசர்களையும் குறிக்கின்றன. ஐந்து விழுந்து விட்டனர். ஒருவர் இப்போது ஆட்சி செய்கிறார், மற்றவர் இன்னும் வரவில்லை. அவர் வந்தபோது சிறிது காலம் மட்டுமே இருப்பார். இருந்தும் இப்போது இல்லாத அந்த விலங்கு எட்டாவது அரசன், ஆனால் ஏழு அரசர்களில் ஒருவனாகும். அவன் அழிவுக்கு செல்கிறான். நீ பார்த்த அந்த பத்து கொம்புகள் இன்னும் ராஜ்யம் பெறாத பத்து அரசர்களை குறிக்கின்றன. ஆனால் அவர்கள் அரசர்களா அதிகாரம் பெறுவார்கள். ஒரு மணி நேரத்திற்கு அந்த விலங்குடன் சேர்ந்து அவர்கள் அதிகாரம் பெறுவார்கள். அவர்கள் ஒரே மனதுடன் இருப்பார்கள். தங்கள் அதிகாரத்தையும் ஆற்றலையும் அந்த விலங்குக்கு கொடுப்பார்கள். அவர்கள் அந்த ஆட்டுக்குட்டியுடன் போர் செய்வார்கள். ஆனா அந்த ஆட்டுக்குட்டியை அவர்களை வெல்லுவான். ஏனெனில் அவர் ஆண்டவர்களில் ஆண்டவர், அரசர்களில் அரசன். அவருடன் இருப்பவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், விசுவாசமானவர்கள். தூதர் மேலும் விளக்கினார், நீ பார்த்த அந்த நீர்நிலைகள், அந்த வேச உட்கார்ந்திருக்கும் இடம், மக்கள், கூட்டங்கள், ஜாதிகள், மொழிகள் ஆகியவற்றை குறிக்கின்றன. நீ பார்த்த அந்த பத்து கொம்புகளும் அந்த விலங்கும் அந்த வேசைக்கு எதிராக திரும்புவாங்க. அவர்கள் அவளை வெறுக்கிறார்கள். அவளை வெறிச்சோடாக்கி நிர்வாணமாக்குவார்கள். அவளது மாம்சத்தை தின்று அவளை அக்கினியில் ஏறிப்பார்கள். ஏனெனில் தேவன் தமது நோக்கத்தை நிறைவேற்ற ஒரே மனதுடன் இருந்து தங்கள் அரசு அதிகாரத்தை அந்த விலங்கிற்கு ஒப்படைக்க அவர்களது இருதயங்கள்ல வைத்திருக்கிறார்.
தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேறும் வர. நீ பார்த்த அந்த பெண் பூமியின் அரசர்கள் ஆளும் பெரிய நகரம்தான். இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு யோவான் மற்றொரு தூதர் பரலோகத்திலிருந்து இறங்கி வருவதை பார்த்தார். இந்த தூதர் மிகுந்த அதிகாரத்துடன் ஒழிந்தார். அவருடைய மகிமையால் பூமி முழுவதும் பிரகாசித்தது. ஒரு வல்லமையான குரலுடன் அவர் அறிவித்தார், பாபிலோன் மகாநகரம் வீழ்ந்தது, வீழ்ந்தது. அவ பேய்கள் குடியிருக்கும் இடமா மாறிவிட்டார். அனைத்து அருவறுப்பான ஆவிகளுக்கும் தங்குமிடமாகவும் எல்லா அசுத்தமும்

ஆடம்பரத்தின் பெருமையால் செல்வம் பெற்றுள்ளனர். பின்னர் வானத்திலிருந்து மற்றொரு குரல் அழைத்தது, என் ஜனமே, அவளிடமிருந்து வெளியே வாருங்கள். அவளது பாவங்களில் பங்கு பெறாமல், அவளது பேரழிவுகளை பெறாமல் இருங்கள். ஏனெனில் அவளது பாவங்கள் வானத்தை எட்டியுள்ளன. தேவன் அவளது அநியாயங்களை நினைவு கூர்ந்துள்ளார். அவள் மற்றவர்களுக்கு செய்தது போல் அவளுக்கு திருப்பிச் செலுத்துங்கள். அவளது செயல்களுக்கு ஏற்ப இரட்டிப்பாக அவளுக்கு கொடுங்க. அவள் நிரப்பிய பாத்திரத்துல அவளுக்கு இரட்டிப்பாக நிரப்புங்க. அவள் எவ்வளவு தன்னை மகிமப்படுத்தி சுக வாழ்வில் தலைத்தாலோ, அவளுக்கு அதே அளவு வேதனை மற்றும் துயரத்தை அழியுங்க. ஏனெனில் அவள் மனதில், நான் ராணியா இருக்கிறேன், நான் விதவா இல்ல, எனக்கு துயரம் எதுவும் வராது என்று சொல்கிறாள். ஆகையால் ஒரே நாள்ல அவளுக்கு பேரழிவுகள் வரும், மரணம், புலம்பல், பசிப்பாடு. அவள் முற்றிலும் தீயில் எரிக்கப்படுவாள். ஏனெனில் அவளை நியாயம் செய்வது வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவன். பூமியின் அரசர்கள் அவளோட விபச்சாரம் செய்து அவளோட சுக வாழ்வு வாழ்ந்தவர்கள் அவள் எரியும் புகைய பார்த்து அழுவாங்க மற்றும் புலம்புவார்கள். அவளுக்கு ஏற்படும் வேதனையை பயந்து அவர்கள் தொலைவில் நின்று கூச்சலிடுவார்கள். ஐயோ ஐயோ, அந்த மகத்தான நகரம் பாபிலோன், அந்த வல்லமையான நகரம், ஒரே மணி நேரத்துல உன் தீர்ப்பு வந்துவிட்டது. பூமியின் வணிகர்கள் புலம்பி அழுவார்கள். ஏனெனில் இனி யாரும் அவர்களது பொருட்களை வாங்க மாட்டார்கள். பொன், வெள்ளி, மதிப்புள்ள ரத்தினங்கள் மற்றும் முத்துக்கள், நயமான பருத்தி, ஊதா நிறம், பட்டு மற்றும் சிவப்பு, எல்லா வகையான விலை உயர்ந்த மரங்கள், யானை எலும்பு, புல், இரும்பு மற்றும் மரவிளம், இலவங்கப்பட்டை, மசாலா பொருட்கள், தூபம், எண்ணெய்கள் மற்றும் குங்குமப்பூ, வைனு, எண்ணெய், நயமான மாவு, கோதுமை, மாடு, செம்மறியாடு, குதிரைகள், ரதங்கள், அடிமைகள் மற்றும் மனிதர்களின் ஆத்துமாக்கள். வணிகர்கள் புலம்புவார்கள், உன் ஆன்மா ஆசைப்பட்ட பழங்கள் போய்விட்டன, உன் எல்லா சுகமும் மகிமையும் இழந்து விட்டது, அவை இனி ஒருபோதும் காணப்படமாக்காது. இந்த பொருட்கள்ல வியாபாரம் செய்து அவளால் செல்வம் சேர்த்தவர்கள் தூரத்துல நின்று பாக்குறாங்க. அவளது வேதனைய பார்த்து நடுங்கி அவர்கள் அழுது புலம்புவார்கள். ஐயோ ஐயோ, அந்த மகாநகரம் நயமான பருத்தி, ஊதா மற்றும் சிவப்பு ஆடைகள் அலங்கரிக்கப்பட்டு, பொன், மதிப்புள்ள ரத்தினங்கள் மற்றும் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஒரே ஒரு மணி நேரத்துல அந்த அளவிலான பெரிய செல்வம் அழிவுக்கு உள்ளாகி விட்டுச்சு. ஒவ்வொரு கப்பல் முதல்வரும், கடல் மாலுமியும், கடல் வியாபாரிகளும் தூரத்தில் நின்று அவளது எரிவதில் இருந்து எழும் புகையை பார்த்து அழுவார்கள். இந்த மகாநகரம் போல் வேறு எந்த நகரம் இருந்தது? அவர்கள் தங்கள் தலைகளில் தூளம் போட்டு துக்கித்து புலம்புவார்கள். ஐயோ ஐயோ, அந்த மகாநகரம் கடலில் கப்பல்கள் வைத்திருந்த அனைவரும் அவளது செல்வத்தால் செல்வம் பெற்றார்கள். ஒரே ஒரு மணி நேரத்துல அவள் வெறிச்சோடாக்கப்பட்டு விட்டார். ஆனா வானகங்கள் மகிழ்ச்சி கொண்டாரோ? மகிழ்ச்சி கொள்ளுங்க, வானமே மற்றும் பரிசுத்த தூதர்களும் தீர்க்கதரிசிகளும். ஏனெனில் தேவன் உங்களை அவளுக்கு எதிராக பழி வாங்கிவான். பின்னர் ஒரு வல்லமையான தூதன் ஒரு பெரிய அரைச்சற்கல்லை போல் ஒரு கல்லை தூக்கி கடலில் எறிந்து, இவ்வளவு கடுமையுடன் பாபிலோன் அந்த மகாநகரம் கீழே வீசப்பட்டு இனி ஒருபோதும் காணப்படமாட்டாள் என்று அறிவித்தான். வீணையர்கள், இசைக்கலைஞர்கள், குழல் வாசிப்பவர்கள் மற்றும் கம்பை ஊதுவோர் ஆகியோரின் ஒலி இனி உன்னில் ஒருபோதும் கேட்கப்படாது. எந்த தொழிலாளியும் இனி உன்னில் காணப்படமாட்டான். அறச்சற்கல்லின் சத்தமும் கேட்கப்படும், இனி இல்ல. ஒரு விளக்கின் ஒளி இனி உன்னில் ஒருபோதும் பிரகாசிக்காது. மணமகன் மற்றும் மணமகள் ஆகியோரின் குரலும் இனி கேட்கப்படாது. உன் வணிகர்கள் பூமியின் பெரியவர்களே இருந்தார்கள். உன் மாயாஜாலங்களா எல்லா ஜாதிகளும் ஏமாற்றப்பட்டார்கள். உன்னில் தீர்க்கதரிசிகள், பரிசுத்தர்கள் மற்றும் உன்னில் கொல்லப்பட்ட அனைவரின் ரத்தமும் காணப்பட்டது பூமியில். இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு யோவான் பரலோகத்தில் ஒரு பெரிய கூட்டத்தின் ஓசைய ஒரு மகாஜனத்தினரின் குரலை கேட்டார். அவர்கள் புகழ்ச்சியுடன் முழங்கினார்கள். அல்லேலூயா, ரட்சிப்பு, மகிமை, மரியாதை, அதிகாரம் எல்லாம் எங்கள் தேவனாகிய ஆண்டவருக்கே உரியது. ஏனெனில் அவர் தீர்ப்புகள் உண்மையும் நீதியும் ஆனவை. அவர் பூமியை தன் விபச்சாரத்தால் கெடுத்த மகா விபச்சாரியை தீர்ப்பளித்தார். தன் ஊழியர்களின் ரத்தத்தை, அவளால் சிந்தப்பட்டதை அவர் பழிவாங்கினார். மறுபடியும் அந்த மகா கூட்டம் அல்லேலூயா, அவளது புகை என்றென்று எடுகிறது என்று அறிவித்தது. 24 மூப்பர்கள் மற்றும் 4 உயிருள்ள ஜீவராசிகள் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் தேவனை வணங்கி விழுந்து ஆமீன்.

அல்லேலூயா என்று கூறினார்கள். அப்போது சிங்காசனத்திலிருந்து ஒரு குரல் எழுந்தது. எல்லா ஊழியர்களும் அவரை பயப்படுகிறவர்களும் எங்கள் தேவனை புகழுங்கள் என்று அழைத்தது. சிறியவர்களும் பெரியவர்களும். அப்போது யோவான் ஒரு பெரும் கூட்டத்தின் முடக்கம் போல், பெரும் நீரின் ஓசை போல், வல்லமையான இடியோசை போல் ஒரு சத்தத்தை கேட்டார். எல்லோரும் அல்லேலூயா, ஏனெனில் எல்லாம் வல்ல ஆண்டவர் தேவன் ஆட்சி செய்கிறார் என்று அறிவித்தனர். நாம் மகிழ்ந்து சந்தோஷப்படுவோம், அவருக்கு மகிமை அளிப்போம், ஏனெனில் ஆட்டுக்குட்டியின் திருமணம் வந்துவிட்டது. அவனுடைய மணவாளி தன்னை தயார் செய்து கொண்டாள். மணவாளிக்கு தூய்மையான பிரகாசமான நறுமண துணியில் ஆடை அணிய அனுமதி வழங்கப்பட்டது. இந்த நறுமண துணி பரிசுத்தர்களின் மீதியான செயல்களை குறிக்கிறது. பின்னர் தேவதூதர் யோவானிட, இதை எழுது, ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். தேவதூதர் மேலும், இவை தேவனுடைய உண்மையான வார்த்தைகள் என்றார். அதிக உணர்ச்சியில யோவான் தேவதூதரின் காலடியில விழுந்து அவரை வணங்க முயன்றார். ஆனால் தேவதூதர் அவரை தடுத்தார், அப்படி செய்யாதேன்னு கூறினார். அதை செய்யற, நானும் உன்னுடைய சகோதரர்களும் இயேசுவின் சாட்சியை கொண்டவர்களும் உன்னுடைய இணைந்த பணியாளன் தான். தேவனை வணங்குங்க, ஏனெனில் இயேசுவின் சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாகும். பின்னர் யோவான் பரலோகம் திறக்கப்பட்டதை பார்த்தார். அப்போது ஒரு வெள்ள குதிரை தோன்றியது. அதன் சவாரிக்காரர் விசுவாசமும் உண்மையும் என அழைக்கப்பட்டவர். நீதியோடு அவர் தீர்ப்பு வழங்கி போர் செய்கிறார். அவரது கண்கள் தீப்பொறிகள் போல ஜொலித்தன. அவருடைய தலையில பல கிரீடங்கள் இருந்தன. அவரே தவிர வேறு யாரும் அறியாத ஒரு பெயர் அவரிடம் எழுதப்பட்டிருந்தது. இரத்தத்தில் நனைந்த ஆடையுடன் அவர் தேவனுடைய வார்த்தை என்று அழைக்கப்படுகிறார். பரலோக இராணுவங்கள் அவரை வெள்ள குதிரைகளில் பின்தொடர்ந்தன. அவர்கள் தூய்மையான வெள்ளை நெய்த துணியில் ஆடை அணிந்திருந்தனர். அவரது வாயிலிருந்து ஒரு கூரிய வாள் வெளிவந்தது. அதனால அவர் ஜாதிகளை அடிச்சு விடுவார். அவர் அவர்களை இரும்பு கோலால் ஆளப்போய மற்றும் சக்தி வாய்ந்த தேவனுடைய கோபத்தின் திராட்சைச்சாறு குழாயை அவர் மிதிக்கிறார். அவரது ஆடையிலும் தொடையிலும் ராஜாதிராஜன், ஆண்டவர்களின் ஆண்டவர் என்று எழுதப்பட்டிருந்தது. பின்னர் யோவான் சூரியனில் நின்ற ஒரு தூதரை பார்த்தார். அந்த தூதர் பெரும் சத்தத்துடன் கூவி, வானில் பறக்கும் எல்லா பறவைகளையும் அழைத்து, வாருங்கள், தேவனுடைய மகாவிருந்துக்கு ஒன்று சேருங்கள், ராஜாக்களின் மாமிசத்தை நீங்கள் சாப்பிடும்படி என்றார். தலைவர்களின், வல்லமையுள்ளவர்களின், குதிரைகளின் மற்றும் அவற்றின் சவாரிகளின், மேலும் எல்லா மக்களின், சுதந்திரர்களும் அடிமைகளும் சிறியவர்களும் பெரியவர்களும் ஆகியோரின் மாமிசத்தையும் சாப்பிடுங்கள். பின்னர் யோவான் அந்த மிருகத்தையும் பூமியின் ராஜாக்களையும் அவர்களது படைகளையும் வெள்ளை குதிரையில் சவாரி செய்யும் ஒருவருக்கும் அவருடைய பரலோக படைக்கும் எதிராக போர் செய்ய ஒன்றாக சேர்ந்திருக்கதை பார்த்தார். ஆனால் அந்த மிருகமும் அதனுடன் கூடிய பொய்யான தீர்க்கதரிசியும் அவன் முன்னிலையில் மோசடி செய்யும் அடையாளங்களை செய்து மிருகத்தின் குறியை பெற்றவர்களையும் அதன் உருவத்தை வணங்கியவர்களையும் வழிதவர செய்தவரும் பிடிபட்டார்கள். மிருகமோ பொய்யான தீர்க்க தரிசியும் இருவரும் உயிரோடு கந்தகத்துடன் எரியும் நெருப்பு குளத்தில் வீசப்பட்டார்கள். மற்ற அவர்களது அநியாயர்கள் வெள்ள குதிரையில் சவாரி செய்யும் ஒருவரின் வாயிலிருந்து வரும் பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். பறவைகள் அவர்களது மாமிசத்தை உண்டு தங்களை முழுமையாக நிறைத்துக் கொண்டன. பின்னர் யோவான் பரலோகத்திலிருந்து ஒரு தூதர் இறங்கி வருவதை பார்த்தார். அவன் கையிலே ஆழமில்லாத குழியின் சாவியும் ஒரு பெரிய சங்கடியும் இருந்தது. அந்த தூதர் பாம்பு எனப்படும் பழைய நாகம், அதாவது சாத்தானும் பிசாசும் ஆகியவனை பிடித்து 1000 ஆண்டுகள் கட்டி வைத்தான். அந்த தூதர் அவன் ஆழமில்லாத குழிக்குள் எரிந்து அதை மூடி அதன் மீது முத்திரை வைத்தான். இனி அவன் ஜனங்களை ஏமாற்ற முடியாதபடி செய்தான். அந்த 1000 ஆண்டுகள் முடியும் வரை அவன் அங்கேயே இருந்தான். அதற்கு பிறகு சாத்தான் சிறிது காலம் விடுவிக்கப்படுவான். பின்னர் யோவான் சிங்காசனங்களை பார்த்தார். அவற்றில் அமர்ந்தவர்களுக்கு தீர்ப்பு வழங்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அவர் இயேசுவின் சாட்சிக்காகவும் தேவனுடைய வார்த்தைக்காகவும் தலையறுக்கப்பட்டவர்களின் ஆத்துமாக்களையும் பார்த்தார். இவர்கள் மிருகத்தையும் அதன் உருவத்தையும் வணங்காதவர்களும் அதன் முத்திரையை தங்கள் நெற்றியிலும் கைகளிலும் பெற்றுக் கொள்ளாதவர்களும் ஆவர். அவர்கள் உயிர் பெற்று கிறிஸ்துவுடன் 1000 ஆண்டுகள் ராஜ்யம் செய்தார்கள். மற்ற இறந்தவர்கள் 1000 ஆண்டுகள் முடியும் வரை உயிர் பெறவில்லை. இதுவே முதல் உயிர்த்தெடுதல்.
முதல் உயிர்த்தெழுதல்ல பங்கு பெறுவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் பரிசுத்தர்களும் ஆவார். இரண்டாவது மரணம் அவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஆசாரியர்களாக இருப்பார்கள். அவருடன் 1000 ஆண்டுகள் ராஜ்யம் செய்வார்கள். 1000 ஆண்டுகள் முடிந்த பின் சாத்தான் தன் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டான். அவன் பூமியின் 4 மூலைகளில் உள்ள ஜாதிகளை கோக் மற்றும் மாகோக ஏமாற்றுவதற்காக வெளியே சென்றான். அவர்களை போர் செய்ய ஒன்றுபடுத்தினான். அவர்களின் எண்ணிக்கை கடல் மணல போல் இருந்தது. அவர்கள் பூமியின் அகலத்தை கடந்து சென்று பரிசுத்தர்களின் முகாமையும் அன்புக்குரிய நகரத்தையும் சூழ்ந்தனர். ஆனால் வானத்திலிருந்து தீ இறங்கி அவர்களை அழித்தது. அவர்களை ஏமாற்றிய பிசாசு, மிருகமும் பொய்யறிவிப்பாளரும் ஏற்கனவே வீசப்பட்டிருந்த தீ மற்றும் கந்தக குளத்தில் வீசப்பட்டான். அங்கே அவர்கள் நாளும் இரவும் என்றென்றும் நித்தியமா வேதனைப்படுவான. பின்பு யோவான் ஒரு பெரிய வெள்ள சிங்காசனத்தையும் அதில் அமர்ந்திருந்தவரையும் பார்த்தான். அவருடைய முகத்துக்கு முன்பாக பூமியும் வானமும் ஓடி போனது. அவர்களுக்கு இடம் எங்கும் காணப்படவில்லை. அவன் பெரியவர்களும் சிறியவர்களும் இறந்தவர்களை தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருப்பதை பார்த்தான். புத்தகங்கள் திறக்கப்பட்டன. அதில் ஜீவனின் புத்தகமும் இருந்தது. இறந்தவர்கள் தங்கள் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பளிக்கப்பட்டார்கள். அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டிருந்தபடி கடலும் அதில் இருந்த இறந்தவர்களை கொடுத்தது. மரணமும் பாதாளமும் தங்களுள் இருந்த இறந்தவர்களை விடுவித்தன. ஒவ்வொருவரும் தங்கள் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பளிக்கப்பட்டார்கள். பின்னர் மரணமும் பாதாளமும் தீக்குளத்தில் வீசப்பட்டன. இதுவே 2வது மரணம். ஜீவனின் புத்தகத்தில் பெயர் எழுதப்படாத எவரும் தீக்குளத்தில் வீசப்பட்டார். பின்னர் யோவான் ஒரு அதிசயமான தரிசனத்தை பார்த்தார். அது புதிய பரலோகம் மற்றும் புதிய பூமி. முதல் பரலோகம் மற்றும் முதல் பூமி மறைஞ்சு போயின. கடலும் இனி இல்ல. அவன் பார்த்தபோது யோவான் பரிசுத்த நகரமான புதிய எருசலேமை காண்கிறான். அது தேவனிடமிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது. மணமகனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணமகள் போல ஒளி வீசுகிறது. பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய குரல் ஒலித்தது. இதோ தேவனின் வாசஸ்தலம் மனிதர்களுடன் இருக்கிறது என்று அறிவித்தது. அவர் அவர்களுடன் வாசம் செய்வார். அவர்கள் அவருடைய ஜனமாக இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களுடன் அவர்களுடைய தேவனாக இருப்பார். அவர் அவர்களின் கண்களில் உள்ள ஒவ்வொரு கண்ணீரையும் துடைப்பார். இனி மரணம் இல்ல, துக்கமோ இல்ல, அழுகையும் இல்ல, வேதனையும் இல்ல. ஏனெனில் பழையவை எல்லாம் கடந்து போயின. பின்னர் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தவர் கூறினார், இதோ நான் எல்லாவற்றையும் புதிதாக ஆக்குகிறேன். அவர் யோவானிடம் இதை எழுதி வைத்துக் கொள் என்று கூறினார். ஏனெனில் இந்த வார்த்தைகள் நம்பிக்கைக்குரியதும் உண்மையானதும் ஆகும். அவர் தொடர்ந்தார், இது முடிந்து விட்டது. நான் ஆல்பாவோ ஒமேகாவோ ஆரம்பமும் முடிவுமாக இருக்கிறேன். பசிக்கிறவர்களுக்கு நான் ஜீவநீரின் ஊற்றிலிருந்து இலவசமாக கொடுப்பேன். வெற்றி பெறுகிறவன் இதையெல்லாம் உரிமையாக பெறுவான். நான் அவனுடைய தேவனாக இருப்பேன். அவன் எனது மகனாக இருப்பான். ஆனா பயப்படுகிறவர்களும் நம்பிக்கை இல்லாதவர்களும் அருவறுப்பான கொலைகாரர்களும் பாலியல் ஒழுங்கின்மை உள்ளவர்களும் மந்திரவாதிகளும் விக்கிரக ஆராதகளும் எல்லா பொய்யர்களும் அவர்களுக்கான இடம் தீயும் கந்தகமும் எரிகின்ற ஏரியில் இருக்கும். இதுவே 2வது மரமா. பின்னர் கரசி 7 பேரழிவுகளையும் ஊற்றிய 7 தூதர்களில் ஒருவன் யோவானிடம் வந்து, வா, நான் உனக்கு திருமணமானவளாகிய ஆட்டுக்குட்டியின் மனைவியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னான். அந்த தூதன் யோவான ஆவியில ஒரு பெரிய உயரமான மலையில அழைச்சு சென்றான். அங்கிருந்து அவன் பரிசுத்த நகரமான எருசலேம் தேவனிடமிருந்து வானத்திலிருந்து இறங்கி வருவதை பார்த்தான். அது தேவனுடைய மகிமையால் ஒளிர்ந்தது. அதன் பிரகாசம் விலைமதிப்பற்ற யாஸ்பர் கல்லை போல கண்ணாடி போல் தெளிவாக இருந்தது. அந்த நகருக்கு ஒரு பெரிய உயரமான சுவர் இருந்தது. அதில் 12 வாசல்கள் இருந்தன. ஒவ்வொரு வாசலிலும் ஒரு தூதன் நின்றிருந்தான். வாசல்களில் எழுதப்பட்டிருந்தது. அவ இஸ்ரவேல் புத்திரர்களின் 12 கோத்திரங்களின் பெயர்கள். கிழக்கில் 3 வாசல்கள், வடக்கில் 3 வாசல்கள், தெற்கில் 3 வாசல்கள், மேற்கில் 3 வாசல்கள் இருந்தன. அந்த நகரின் சுவருக்கு 12 அடித்தளங்கள் இருந்தன. அவற்றில் கருடத்தின் 12 திருத்தூதர்களின் பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன. யோவானுடன் பேசிய தூதன் தங்கமான ஒரு அளவுகோலை கொண்டு நகரையும் அதன் வாசல்களையும் சுவரையும் அளக்க வந்தான். அந்த நகரம் முற்றிலும் சதுரமாக இருந்தங்க. அதன் நீளம் அகலம் உயரம் அனைத்து சமமா 12,000 பரங்குகள் அளவா இருந்தது. அந்த சுவர் மனித அளவுக்கேற்ப தூதன் பயன்படுத்திய அளவின்படி 144 முழங்கள் தடிப்பாக இருந்தது.
அந்த சுவர் யாஸ்பர் கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் முழுவதும் தூய தங்கமாகவும் கண்ணாடி போல் தெளிவாகவும் இருந்தது. சுவரின் அடித்தளங்கள் எல்லா வகையான விலை மதிப்புள்ள ரத்தினங்களால அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதல் அடித்தளம் யாஸ்பர், இரண்டாவது நீலக்கல், மூன்றாவது செல்சிடோனி, நான்காவது மரகதம், அஞ்சாவது சார்டோனிக்ஸ், ஆறாவது சார்டியஸ், ஏழாவது கிரைசலைட், எட்டாவது பெரில், ஒன்பதாவது டோபாஸ், பத்தாவது கிரைசோபிரேஸ், பதினொன்றாவது ஜாசிந்த், பனிரெண்டாவது அமிதஸ்ட். 12 வாசல்களும் 12 முத்துகளாக இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒரு முத்திரையே செய்யப்பட்டிருந்தது. நகரின் தெருக்கள் தூய தங்கமாகவும் கண்ணாடி போல் தெளிவாகவும் இருந்தன. யோமானந்த நகரில் ஆலயம் இல்லை என்று கவனித்தார். ஏனெனில் அதன் ஆலயம் கர்த்தராகிய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவனும் ஆட்டுக்குட்டியும் தான். அந்த நகருக்கு சூரியனோ சந்திரனோ ஒளி தர தேவையில்லை. ஏனெனில் தேவனுடைய மகிமை அதை ஒளிர செய்தது. அதன் விளக்கு ஆட்டுக்குட்டிதா? விமோசிக்கப்பட்ட ஜனங்கள் அதன் ஒளியில் நடந்தார்கள். பூமியின் அரசர்கள் தங்கள் மகிமையை அதில் கொண்டு வந்தார்கள். அதன் வாசல்கள் பகலில் ஒருபோதும் மூடப்படவில்லை. அங்கே இரவு இல்லை. ஜனங்களின் மகிமையும் மரியாதையும் அதில் கொண்டு வரப்பட்டது. ஆனா எதுவும் அசுத்தமானதும் அருவறுப்பானதை செய்யும் யாரும் பொய்யும் செய்யும் யாரும் அதில் ஒருபோதும் நுழைய முடியாது. ஆட்டுக்குட்டியின் ஜீவனின் புத்தகத்தில் பேரெழுதப்பட்டவர்களை மட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கருத்து எழுதவும் லைக் பட்டன் அழுத்த மறக்காதீர்கள். அடுத்த வீடியோல சந்திப்போம்.

0: சங்கீத புஸ்தகம் 55 அதிகாரம் 22 வசனம்.
1: கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு.
0: கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு,
1: அவர் உன்னை ஆதரிப்பார்.
0: அவர் உன்னை ஆதரிப்பார். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் சொல்ற என்ன சொல்றாரு, நீ உன் பாரத்தை தூக்காத மகளே, மகனே உன் பாரத்தை தூக்காத, உன்னால செமக்க முடியாது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வச்சுவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நம்ம பாரத்தை அவர் மேல் வைக்கிறது மாத்திரல, அவர் நம்மளை ஆதரிக்கிற தெய்வம். நம்மளை வந்து அவர் ஆதரித்து அரவணைக்கிற தெய்வம். அவர் நம்ம பார்த்தால் அவர் மேற்று அவற்றை சொல்லிடணும், எனக்கு இது தான் ஆண்டவரே, என் பார எனக்கு இது தான். நம்ம சொல்லிவிட்டு அவர் நம்மளை ஆதரிக்கிற தெய்வம். நம்ம கொடுக்க மாட்டோம், இல்லை ஆண்டவரே நானே சுமந்துக்கிறேன், நானே சுமந்துக்கிறேன் சுமந்துட்டு அதுவே யோசனை, அதிலேயே கற்பனை, அதிலேயே எண்ணங்கள் சிந்தனைகள் செதறுது. கர்த்தர் சொல்கிறோம், பார்த்து என்ன செஞ்சிரு, கர்த்தர் மேலே வச்சிரு, அவர் உன்னை ஆதரிப்பார். உன் பார்த்த கர்த்தர் மேல் வச்சிருன்றார். நம்ம வைக்க மாட்டோன்றோம். இங்கே சொல்கிறாரு ஏசாயின் புஸ்தகம் 55 அதிகாரம் 3 வசனம்.
1: உங்கள் செவியை சாய்த்து.
0: என்ன செய்யணும்? முதல்ல நம்ம செவியை சாய்க்கணும். எங்கேயோ எண்ணங்கள் செய்திருந்தால் என்ன தான் வசனம் சொன்னாலும் நம்ம உள்ளத்தில் அந்த வசனம் நமக்குள்ளே வராது. அதுதான் சொல்கிற ஒரு செவியை சாய்த்து
1: என்னிடத்தில் வாருங்கள்.
0: என்னிடத்தில் வாருங்கள். முதவன் செவியை சாயி, அப்புறம் என்னிடத்தில் வா அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு. நான் நம்ம என்ன சொல்கிறோம், அமைதியாக இருக்கும். ஆண்டவர் கூப்பிட கூப்பிட யாரையோ கூப்பிட்றாங்க, யாராக போட்டோம், நமக்கண்ணே அப்படின்னு நம்ம உட்காந்துருக்கோம். உன் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். செவியை கற்றுட்டு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் நம்மளோட பேசுவார், என்னிடத்தில் வாருங்கள், செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள்னு கூப்பிட்றாரு. கற்றுட்டு ஒப்பு கொடுப்போம்மா, கற்றுட்டு நம்ம பார்த்தலாம் அவர் கருத்தில் ஒப்பிட செல்லாமா. அவ் உன் பாரத்தை அவர் மேலே வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நம்ம ஒரு உதாரணமாக பாருங்கள், யோனா 1:5 வசனம்.
1: அப்பொழுது கப்பல்காரர்
0: பயந்து
1: அவனவன்
0: தன் தேவனை நோக்கி
1: வேண்டுதல் செய்து
0: பாரத்தை லேசாக்கும்படி
1: கப்பலில் இருந்த
0: சரக்குகளை
1: சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள்.
0: சமுத்திரத்தை என்ன செஞ்சாங்க, எல்லாரும் பாரத்தையும் கப்பல் லேசாகிறதுக்காக எல்லாரும் என்ன செஞ்சோம், பாரத்தை எங்கே எரிஞ்சிட்டாங்க சொல்லுங்க, கடலை எரிஞ்சிட்டாங்க. ஏன்னா இந்த கப்பல் நிறைய பாறை இருந்தால் மூழ்கிடும். அதனால ஆண்டு சொல்லுவோம், பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நம்ம என்ன செய்கிறோம், இல்லாண்டவரை நானே சுமந்துக்கிறேன், நானே சுமந்து நானே அது கற்பனை பண்ணி அதே நினச்சி உட்காந்து கழுதுட்டுருக்கேன் அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம். கர்த்தர் சொல்கிறாரு, உன் பாரத்தை அவர் மேல் வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். யோனா காலத்தில் எல்லாருடைய பாரத்தையும் தூக்கி என்ன செஞ்சிட்டாங்க, தண்ணியில் எரிஞ்சிட்டாங்க. நம்மளும் கூட நம்ம பாரத்தை ஆண்டவராகி இயேசுக்கு கேட்குறார், உன் பாரத்தை என் மேலே வச்சிரு, நான் உன்னை ஆதரிக்கிறேன், ஏன் நீ சுமந்துட்டுருக்க, நீ ஏன் என் கண்ணீர் வடிச்சிட்ருக்க, ஏன்ட்ட கொடுத்துருன்னு கேட்குறாரு. நம்ம கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறோம். அதனால தான் நம்ம பலவீனம் அதிகமாகுது, வியாதி அதிகமாகுது, பலவீனம் அதிகமாகுது, மந்திரம் செய்வன எல்லாமே அதிகமாகிடுது. கர்த்தர்ட்ட நான் ஒப்பு கொடுப்போம், என் பாரன் இதான் ஆண்டவர், என் கண்ணீர் இதான் ஆண்டவர, நீங்கள் பொறுப்படுத்திக்கோங்க சொல்லி நம்ம கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுக்கணும். எதனால தான் நம்ம பாறை வருது நம்ம பார்க்க போகிறோம். சங்கீத புஸ்தகம் 38:4 வசனம்.
1: என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிட்டு
0: அவைகள்
1: பார சுமையை போல.
0: அந்த அக்கிரமனுக்கு எப்படி இருக்கா, பார சுமையை போல
1: என்னால் தாங்க கூடாத பாரமாயிற்று.
0: பார சுமையை போல என்னால் தாங்க கூடாத பாரமாயிட்டு. நிறைய பாவத்தில் செஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பாவங்கள் அக்கிரமங்கள் நம்ம நிறைய தேவையில்லாத பேசுகிறோம், தேவையில்லாத குழம்புறோம், தேவையில்லாத மக்கள் எடுத்து மற்றவங்களை பற்றி குறை சொல்கிறோம், கோல் குத்துறோம், சண்டை போடுறோம், மற்றவங்களை பற்றி பேசுகிறோம். நம்ம பாரம் என்ன ஆயிடுது, அதிகமாக வந்துடுது. செபிக்க முடியாது, துதிக்க முடியாது, ஆண்டுகிட்டு உட்கார முடியாது. நம்ம அதுக்கு மீறி செபிச்சா வாய் தான் செபிக்கும், இறுதியாக கர்த்தர் விட்டு தூரமாக இருக்கும். நமக்குள்ள பாவம் இருந்தால் நம்மளால் கட்டாயம் செபிக்கவே முடியாது, தாங்கக்கூட பாரம். நம்ம என்ன செய்கிறோம், செபிக்கமேன்னு சொல்லிட்டு வாயிட்டு ரெண்டு வார்த்தை சொல்லுவோம், அந்த செவம் நமக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் சம்மந்தமே இருக்காது. சும்மா ரெண்டு செவம் பண்ணிட்டு எல்லாரும் செவிக்கலையே அதான் நினைப்பாங்களா அப்படின்னு செவிப்போம். அது வந்து அந்த செவத்தை கர்த்தர் விரும்புறதில்ல, அவற்றை சொல்லிடணும். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறார் பாருங்க, சங்கீத புஸ்தகம் 32:5-6.
1: நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல்,
0: நம்ம அக்கிரமத்தை என்ன கூடாது மறைக்காமல். சங்கீதக்காரன் சொல்றார் தாவிதராஜா, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல்
1: என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன்
0: என் மீறுதல்களை
1: கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன்.
0: என் மீறுதல் கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன்.
1: தேவரீ என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக
0: சகாயம் கிடைக்கும் காலத்தில்
1: பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான்.
0: அப்பதான் நம்ம என்ன செய்யணும், பக்தி உள்ள எவனும் என்ன செய்யணும், கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் செய்யும். பாவம் மன்னிக்கப்பட்டாதான் கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் செய்ய முடியும்.
1: அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது.
0: என்ன கஷ்டம் வந்தாலும் அவளை நினைச்ச முடியாது, அணுகாது. என் பாவத்தை மறைக்காமல் கர்த்தர் மீறல அறிக்கிடுவேன் என்று. பாவம் நமக்குள்ள செவிக்க முடியாது. அவன் நல்லவங்களை போல பேசலாம், அதை செய்யலாம் இதை செய்யலாம், நம்மளே சிரிக்கலாம். நிறைய பேர் பாவத்துல இருந்தா என்ன செய்யலாம், அவங்களே சிரிச்சுக்குவாங்க, அவங்களே பேசிக்குவாங்க. ஆனால் மனசில் என்ன இருக்காது, நிம்மதி இருக்காது. வாசி பண்ண இருக்க,
1: நான் என் அக்கிரமத்தை
0: மறைக்காமல்
1: என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் என் மீறுதல்.
0: எப்ப நம்ம பாவத்தை கர்த்தருக்கு அறிவிக்கிறோமோ, என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன்,
1: என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன்.
0: மீறுதல் என்ன செய்யணும், கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன்.
1: தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர்.
0: நம் பாவத்தை மன்னிக்கணும்னு சொன்னால் நம்ம ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடணும். அது வரைக்கும் செபிக்க முடியாது, துதிக்க முடியாது, ஆண்டவரோட இணைந்து வாழ முடியாது. கடமைக்காகத்தான் இருந்திருக்க முடியும். என் வாழ்க்கையில் அப்படி தான், உங்களுக்குலாம் எப்படின்னு தெரியாது. ஒரு வழிக்கு நீங்கள் என்னால் எல்லாம் செய்ய முடியும்னு சொல்லலாம், ஆனால் உண்மை அதுதான். யாரையாவது எதாவது சொல்லிட்டேன்னா அந்த கர்த்தட்டையும் மன்னிப்பு கேட்கணும், அவங்ககிட்டயும் மன்னிப்பு கேட்டால் தான் என்னால் செவிக்க முடியும், துதிக்க முடியும், ஆண்டு தேட முடியும். உங்களுக்குலாம் எப்படின்னு எனக்கு தெரியல. உண்மையாக கர்த்தரோடு இணைந்து வாழ முடியாது. சின்ன வார்த்தை யாரை சொன்னாலும் என்னால் செவிக்கவே முடியாது, கர்த்தரோடு இணைங்க முடியாது. அது சொல்கிறேன், என் பாவத்தை கர்த்தருக்கு அறிக்கிடுவேன் என்று, என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். நீதிமணியின் புஸ்தகம் 28:13.
1: தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்.
0: மறைச்சிக்கலாம், எத்தனை நாளால் மறைக்கலாம். நானும் அவங்க வீட்டில் போய் சொல்ல மாட்டேன், அவங்க வீட்டில் மன்னிப்பு கேட்க மாட்டேன். அவங்ககிட்ட போய் நான் என்ன மன்னிப்பு கேட்கறது, அவங்க வீட்டிலாம் செய்ய மாட்டேன். அப்படின்னா என்ன செய்ய, பாவத்தை மறைக்கிறவன் நினைச்ச மாட்டான், வாழ்வடைய மாட்டான்.
1: அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ,
0: விட்டு அறிக்கை செய்து மாத்த இல்லை, ஆண்டவரே பாவத்தை மன்னியும் என்ன பண்ணுவான், ஏதாவது இப்போ இந்த ஈஸ்டர் இன்னைக்கு இதெல்லாம் போல என்ன என் பாவத்தை மன்னின்னு அறிக்கை விடுவான். அப்புறம் அதே பாவத்தை தான் செய்வான். அதான் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து
1: விட்டு விடுகிறவனோ,
0: விட்டு விடுகிற அந்த பாவத்தை விட்டுறணும். அறிக்கை செஞ்சுட்டு திரும்ப அதே பாவத்தை செஞ்ச பிரயோஜனம் இல்லை. பாவத்தை அறிக்கை செஞ்சு விட்டு விடுகிறவனோ
1: இரக்கம் பெறுவான்.
0: விட்டுவிட்டா தான் இறக்கம் பெற முடியும். பாவத்தை மன்னிப்பு கேட்டு திரும்ப அதே பாவம் விட்டுக்கிடுறா இறக்கம் பெறுவான். நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் கர்த்தருக்காக, அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டுக்கிடுறா இறக்கம் பெறுவான். அப்போ தான் நம்ம பாவத்தை மன்னிப்பார். ஏசாயில் சொல்கிறாரு 1:18.
1: வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்
0: உங்கள் பாவங்கள்
1: சிவேர் என்று இருந்தாலும்
0: வறண்ட மலை போல்
1: வெண்மையாகும்
0: அவைகள்
1: இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும்
0: இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போலாகும். வாசி பண்ணிருக்க,
1: உங்கள் பாவங்கள்
0: சிவேர் என்றிருந்தாலும்
1: உறைந்த மலை போல் வெண்மையாகும்.
0: உறைந்த மலை போல் என்ன ஆயிரும், பாவத்தை அறிக்கிட்டு விட்டோம்னா, அறிக்கை செய்து விட்டுட்டோம்னா அது என்ன செய்யும், வெண்மையாகும்.
1: அவைகள்
0: இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும்
1: பஞ்சை போலாகும்.
0: ரத்தம்பர் சிகப்பாக இருந்தாலும் பஞ்சு போல் மாற்றிடுவார். நான் பாவத்தை அறிக்கிடணும். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இறக்க பண்ண முடியும். நான் நல்லா தானே செவிக்கிறேன், நான் நல்லா தானே இருக்கிறேன், இங்கே நல்லா இருக்கலாம், பரலோகத்துக்கு போக முடியாது. ஒன்று யோவான் 1:7-8
1: அவர் ஒளியில் இருக்கிறது போல,
0: அவர் ஒளி இருக்கிறது போல
1: நாமும் ஒளியிலே நடந்தால்,
0: நாமும் ஒளியிலே நடந்தால்
1: ஒருவரோடொருவர்
0: ஐக்கியப்பட்டிருப்போம்.
1: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்,
0: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
1: சகல பாவங்களையும் நீக்கி,
0: நம்ம பாவத்தை அறிக்கிட்டாதான், அப்பதான் சகல பாவத்தை நீக்கி
1: நம்மை சுத்திகரிக்கும்.
0: நம்மை சுத்திகரிக்கும்,
1: நமக்கு பாவம் இல்லை என்போமானால்,
0: நமக்கு பாவம், நான் பாவமே செய்யல அப்படின்னு சொல்லுவோமானா,
1: நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம்.
0: நான் செஞ்சு நான் தப்பே பண்ணலை, நான் கரெக்டாக தான் இருக்கிறேன் அப்படின்னு நம்மை நாமே என்ன செஞ்சிடமா, வஞ்சிக்கிறவளை இருப்போம்.
1: சத்தியம் நமக்குள் இராது.
0: நம்முடைய பாவங்களை
1: நாம் அறிக்கையிட்டால்
0: எல்லா பாவத்தையும் யார்ட்ட மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு சரி பண்ணணும். இயேசுகிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய காரியம் இயேசுகிட்ட மன்னிப்பு கேட்கணும்.
1: நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி
0: என்னென்ன அநியாயம் செஞ்சிருக்கோம், எல்லா அநியாயத்தையும் நீக்கி
1: நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார்.
0: எல்லா பாவங்களையும் அநியாயத்தையும் நீக்கி நம்ம சுத்திகரிக்க உண்மையும் அவர் எப்படி இருக்கிறாரா, நீதியுமா இருக்கிறார். பாவத்தை அறிக்கிடாம நம்ம என்னதான் செவிச்சாலும், நம்ம நிறைய செவிக்கிற மாதிரி செவிக்கணும். நான் நல்லா தானே செவிக்கிறேன், அவங்களால நல்லா செவிக்கிறேன், அந்த ஊழியர்களோட நம்ம நல்லா தானே செவிக்கணும்னு நினச்சிருக்கலாம். ஆனால் பாவத்தை அறிக்கையிடணும். அறிக்கையிலாம் பிரயோஜனமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கேட்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர், இன்றைக்கி என்ன நான் பாவம் செஞ்சேன், நான் நேற்று பிரியமில்லாத என்ன வார்த்தை பேசுகிறேன், ஆண்டவர் கேட்கணும். பில்லிகரம் டாக்டர் என்ன செய்வாரா, டெய்லி ஆண்டவர் கேட்பாரா, நேற்று படுக்கைக்கு போகிறதுக்குள்ளே கேட்டு தான் படுப்பாரா, ஆண்டவரே இன்றைக்கி என்ன பாவம் செஞ்சுருக்கோம் எனக்கு காமிங்க, ஆண்டவரே நேற்று என்ன பாவம் செஞ்சுருக்கேன் எனக்கு காமிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்பாரான். ஆண்டவர்கிட்ட கேட்டு இயேசுக்கு ரத்தத்தினால் கழுவப்பட்டு தான் படுப்பாரான். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்த இல்லை. உலகத்தில் யார் என்ன சொன்னால் சொல்லிட்டு பாருங்க, அதை பற்றி கவலையே கிடையாது. நம்ம சொந்த எங்கே, நம்ம சொந்தம் பரலோகம், பரலோகத்து போகணும். இந்த உலகத்தில் யார் என்ன கேவலம் பேசினாலும் சரி, என்ன திட்டினாலும் சரி, கவலையே கிடையாது. நம்ம எங்கே போனோம், பரலோகத்துக்கு போனால் பாவத்தோடு பரலோகத்துக்கு போக முடியாது. பாவத்தை மறைக்கிறவன் அறிக்கை செய்து விட்டு விடுறதே இறக்கம் பெற முடியும். அறிக்கை சொல்லணும், எப்படி ஒப்பராகணும், யார்கிட்ட ஒப்பராகணும், கர்த்தர்கிட்ட எப்படி ஒப்பராகணும், அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும். ரெண்டாவதாக கர்த்தர் சொல்கிறாரு, அத்தியாவசிய விசேஷம் 11:28
1: வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே,
0: நீங்கள் எல்லாரும்
1: என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
0: நீ ஏன் வருத்தப்பட்டு பாரம் சுமந்துட்டீங்க, என்கிட்ட வந்துருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொல்லி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்ம சிருஷ்டியராகிய தேவன் சொல்லுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாவ பாரம் மட்டும் இல்லை, வியாதியின் பாரமும் இருக்குது இல்லையா. வியாதியின் பாரமும் நமக்கு இருக்குது, பாவ பாரம் மட்டும் இல்லை, வியாதியின் பாரம். மார்க்கழு விசேஷம் 5:25-26
1: அப்பொழுது 12 வருஷமாய்
0: பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ
1: அநேக வைத்தியரால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம்
0: செலவழித்தும்
1: சற்றாகிலும்
0: குணமடையாமல்
1: அதிக வருத்தப்படுகிற போது
0: அவங்களுக்கு இருக்கெல்லாம் செலவு பண்ணிட்டாங்க. பெரும்பாடு எல்லாம் பணத்தெல்லாம் செலவு பண்ணி கொஞ்சம் கூட அவங்களுக்கு என்ன செய்யலை, குணமாகவே இல்லை. அப்புறம் ஆண்டவர்கிட்ட வந்து தான் அவங்களுக்கு சுகமாச்சு. கர்த்தர் பிரியமானவர்களே, வசனத்தை கேட்டிருக்கோம், இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவர் நிச்சயமாக நம்ம ஜெபத்துக்கு பதில் தருவார். எங்களை அன்பாடி இயேசுட்டு வழி நடத்துகிற பரமபிதாவை நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு வாழ்க்கையில் அற்புதத்தியார் சிங்களை செங்க வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக கிரிய செங்க வியாதி குணமாக்குங்க, ஸ்பான நோய் குணமாக்குங்க, பலவீனத்தை குணமாக்குங்க, அப்போ ஆற்று பலவீனத்தை குணமாக்குங்கப்பா. மந்திர கடிச்சவனுக்கிட்ட உடைச்சி போடுங்க ஏசப்பா. பிசாசின் கிரி இயேசுக்கு நாமத்தில் அழித்து போடுற எல்லா மந்திரம் செவியில் உடைக்கப்பட்டு இயேசுக்கு நாமத்தில் எல்லா கட்டு உடைக்கப்பட்டு இயேசுக்கு நாமத்தில் சாத்தொண்டி கிரி அழிக்கப்பட்டு போட்டும் பொல்லாதவி எரிக்கப்பட்டு போட்டும் வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாக கிரி செங்கப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க அப்பா. அமை துதிக்கிறோம் கர்த்தாவே, அமை ஸ்தோத்திரம். அல்சர குணமாக்குங்கப்பா, கயிர்வெளியை குணமாக்குங்க ஏசப்பா. தகப்பனே தகப்பனே, அமை ஸ்தோத்திரிக்கிறோம், அமை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிட்னியை குணமாக்குங்கப்பா, ஆற்று பலவீனத்தை குணமாக்குங்கப்பா. ராஜா அமை துதிக்கிறோம் தகப்பனே. நானே உங்களுக்கு குணமாக்குற ஆண்டு சொன்னீங்க, என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா. இதோ மாம்சம் யாருக்குன்னு தேவனை கர்த்தர், என்னால் செய்யக்கூடாது அவசியமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரே. வேலையில் ப்ரமோஷன் இல்லாத மக்களுக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கணுமே, வேலையை கன்ஃபார்மாகாத மக்கள் வேலையை கன்ஃபார்மாக்கணும் அப்பா. வேலை இல்லாத மக்கள் வேலை கிடைக்கணும் ஐயா. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும். சமம் இல்லாத மக்கள் சமான் தரணும். கடன் பிரச்சனை கண்ணீர் வேதனைகள் எல்லாம் நீக்கி போடுங்கப்பா. கடன் கஷ்டங்களை மாற்று தீசங்களை அற்புதங்களை செய்யுங்க. வேண்டிக் கொடுத்ததற்கும் அனைப்பதற்கும் அதிகமாக ரீச்சிங்க. நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. நன்மையான இந்த தீபம் பூர்ணமலை எந்த வரமும் பரத்தலும் உண்டாகி ஜோதியின் பிதாளத்தில் இறங்கி வருகிறது. மாறுதல்களை வேற்றுமணி எந்த நிலையிலும் சொன்னீரை கர்த்தாவே. அப்பா தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, ஆவாரம் சிற குடும்பங்களை ஆசிரியங்க. கேசில் இருக்கும் மக்களுக்கு வெற்றி தாங்க. பிரிந்த குடும்பம் அணைக்கணுமையா. தகப்பனையுமே துதிக்கிறோம். ராஜாவையுமே ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகள் ஞானத்தை கொடுங்க. ஞாபகத்தை தாங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளாம் செவிக்கிற பிள்ளைகளா துதிக்கிற பிள்ளைகளா மாற்றுங்க. அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பது செய்யப்பா. நன்மைகளை அவங்க வாழ்க்கையில செய்ய முடியா செபிக்கிறமையா. தீமையிலிருந்து விலக்கி காத்துக்கோங்கப்பா. அன்றுவரையுமே துதிக்கிறோம் தேவாதி தேவனை. பலத்த காரியத்தை செய்யுங்க, பலத்த காரியத்தை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரீச்சர் தேவன் ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. கர்த்தாவையுமே துதிக்கிறோம். எங்க தேசத்துல யாருமே தற்கொலை பண்ணக்கூடாது அன்றவரை. யாருமே தற்கொலை பண்ணக்கூடாதப்பா. ஏசப்பா ஏசப்பா தற்கொலை என்ன யாருக்குள்ளே வரக்கூடாப்பா. பல்ல சாத்தானே இயேசுக்கு நாமத்தில் சபித்து கட்டி அப்புறப்படுத்துறோம். உங்க ரத்தத்தை தெளிக்கிறோமையா ஏசப்பா ஏசப்பா. ஒவ்வொரு இந்த தற்கொலை என்ன யாருக்குள்ள வருது அவங்க மேலே இயேசுக்கு ரத்தத்தை தெளித்து செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து உயர்த்திங்க. நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கோங்கப்பா. கர்த்தாவே நம்மை நோக்கி கெஞ்சுறோம் கெஞ்சுறோம் கெஞ்சுறோம். எங்களுக்கு ஒத்தாசி வரும் பருவங்களுக்கு நீராக எங்கள் கண்களை எடுக்கிறமையா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் எங்களுக்கு ஒத்தாசி அனுப்பி தரப்படுறதை காய்ஸ்தோத்திரமை. எத்தனை பேர் கடனால கண்ணீர் வெடிக்கிறாங்கப்பா. எத்தனை குடும்பங்கள் சமானம் இல்லை, எத்தனை குடும்பங்களை சந்தோஷம் இல்லையாப்பா. இறக்கத்தை கட்டிடுங்க ஏசப்பா. இறங்குங்கப்பா இறங்குங்கப்பா இறங்குங்கப்பா. எங்கள் தேவையெல்லாம் சந்திங்க ஏசப்பா சந்திங்க ஏசப்பா. கெஞ்சுறப்பா கெஞ்சுறோம். பழத்தை அற்புதங்கள் அடையாளங்களை செய்யுங்க. உங்க நம்மைக்கு இப்படட்டும். எல்லா துதிகா நம்மக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுறோம் பரமபிதாவே. ஆமே.
2: உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர். 1 0 4 9 0 1 0 0 0 0 0 2 2 2 9 என்ற எண்ணிக்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
4: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
5: எங்களின் ஏசிலம் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6 4 3 1 0 1, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9 4 4 3 0 7 8 0 1 9 மற்றும் 7 5 9 8 1 1 2 4 3 5. In English, Hand of Jesus Ministries, Toll Bar 80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kono, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers 944-30-780-19 and 75-98-11-2435. Our email address asinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: மத்தேயு சுவிசேஷம் 8:16-17
1: அஸ்தமான போது
0: பிசாசு
1: பிடித்திருந்த
0: அநேகரை
1: அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள்.
0: கத்திட்டு கொண்டு பிசாசு பிடிச்ச அநேகர் அவரிடத்தில் கொண்டு வந்தாங்க.
1: அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும்
0: சொஸ்தமாக்கினார்.
1: அவர் தாமே
0: நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு
1: நம்முடைய நோய்களை சுமந்தார்.
0: அவர் தான் நம்ம பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை, எல்லாமே செய்ய முடியும். ஆனால் அமைதியாக இருப்பார். கொஞ்ச நேரம் நம்ம வியாதி கஷ்டப்படும் போது அமைதியாக இருப்பார். நம்ம பிள்ளைங்க சோர்ந்துடுறாங்களான்னு சொல்லிட்டு அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நானே எத்தனையோதோட பொண்ணுனால கஷ்டப்பட்டுருக்கேன், எத்தனையோதோட சிறங்குனால கஷ்டப்பட்டுருக்கேன். ஆனால் எந்த மருந்து போட்டாலும் எனக்கு சரியாகாது. எந்த வியாதி இருந்து என்னென்ன மருந்து போட்டாலும் சரியாகாது. அவர் தான் கடைசியை சுகமாக்குவார், அமைதியாக இருப்பார், சுகம் தருவார். இங்க சொல்கிறாரு யாத்திரா புஸ்தகம் 23:25-26.
1: உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன்.
0: வியாதியை என்ன செஞ்சிருவாரு? நம்மளிருந்து விளக்குவே.
1: கர்ப்பம் விழுகிறதும்
0: மலடும்
1: உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன்.
0: பார்த்தீங்களா, அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதி வியாதியை நீக்கி என்ன செய்யறாரு? நம்ம ஆயுசு நாட்கள் என்ன செய்யறாரு? பூரணப்படுத்துறாரு. அது மாத்திர இல்லை, கர்ப்பம் விழுவதில்லை. சொல்லுங்க, டாக்டர் பட்டா கணவரால்தான் உங்களுக்கு குழந்தை இல்லை, உங்க மனைவியால தான் குழந்தை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 7:14
1: சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ
0: ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்.
1: உனக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும்
0: பெண்ணிலாகிலும்
1: மலடு இருப்பதில்லை.
0: ஆணிலும் மலடு இருப்பதில்லை, பெண்ணையும் மலடு இருப்பதில்லை. யாரு பயப்பட? ஏசு உறுதியா பிடிச்சுக்கோங்க, எனக்கு குழந்தை வேணும், நான் சும்மா லேசெல்லாம் தரமாட்டாரு, உறுதியாக பிடிச்சிக்கணும். அவர் குழந்தை தருவார், அவங்க வியாதியை சுகமாக்குவார். அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதி வியாதியை குணமாக்குவார். உங்களுக்கு தீர்க்காயசை கொடுப்பார். கலங்காதீங்க, அவரே தீர்க்காயசு. அதை மட்டும் ஆசிடா, டாக்டர் கைவிட்டாங்களே, டாக்டர் சொல்லிட்டாங்க இவ்வளோதான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா?
1: உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன்.
0: பத்தி உன் ஆயுசு நாட்கள் இழைச்சிவார் பூரணப்படுத்து. ஒருத்தர் வந்து லைவில் பார்த்துட்டு இருக்கீங்க, டாக்டர் இவ்வளோதான் முடியும், இதால் முடியாது, அவ்வளோதான் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி கலங்குறீங்களா? லைவில் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கீங்க. இல்லை, கர்த்தர் உங்களுக்கு ஆயுசு நாளுக்கு பூரணப்படுத்துவார். உங்களுக்கு தான் கர்த்தர் பேசுறாரு. உங்கள் ஆயுசு நாளுக்குல கர்த்தர் என்ன செய்ய போறாரு? பூரணப்படுத்த போறாரு. கலங்காதீங்க, கண்ணீர் துடைச்சிக்கோங்க, ஏசு உறுதியை பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான். பாரத்தை கர்த்தர் மேலே வச்சு விடு, நீங்களே வச்சு கலங்காதீங்க, அவற்றை வச்சிருங்க. முத என்ன பார்த்தா, நம்ம பாவம் நமக்கு பாரமாக இருக்கு. ரெண்டாவது, நம்முடைய வியாதி நம்ம பாரமாக இருக்குது. கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துடலாம். இன்றைக்கி அவங்க இந்த டிவியில் பார்த்துட்ருக்கவங்களும் ஆண்டு வந்து சுகமாக பண்ணியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. மூன்றாவதாக, எது நம்ம பாரமாக இருக்குது? முத பார்த்தோம், என்ன பாரமாக இருக்குது? பாவம். ரெண்டாவது வியாதி. மூன்றாவது, லூக்கான் சுவிசேஷம் 21:34.
1: உங்கள் இருதயங்கள்
0: பெருந்திண்டினாலும்
1: வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும்
0: பெருந்திண்டி. ரெண்டாவது என்னது? பெருந்திண்டினாலும்
1: வெறியினாலும்
0: வெறி, சண்டை வெறி, பிரச்சனை வெறி, பெருந்திண்டினாலும் வெறியினாலும்
1: லௌகீக கவலைகளினாலும்
0: பாரமடையாதபடிக்கு
1: நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள்.
0: மூணு காரியம் நமக்கு பாரம் வருது. முத என்னது?
1: உங்கள் இருதயங்கள்
0: பெருந்திண்டி. ரெண்டாவது என்ன வருது?
1: வெறி வெறி சண்டை வெறி கோவம் வெறி சின்ன வெறி போன் வெறி எத்தனையோ வெறியை சொல்லலாம். லவ் யூ கவலை இன்னைக்கு என்ன செய்வோம் நாளை என்னைக்கு செய்வோம் இது எப்படி செய்யுது அது எப்படி செய்யுது நமக்கு நம் பாறை வருது இந்த பாரத்தை கருத்துற மேலே வச்சிடணும். ஒரு ஒரு குறையுமே வைக்க மாட்டார், சின்ன குறை கூட கருத்துல நம்ம வைக்க மாட்டார். பெருந்திண்டி வெறி லகுவிய கவலை நம்ம இறிய இந்த மூணு நாள் நம்ம இறிய என்ன செய்தா பாரமடைகிறது. இந்த மூணு காரியம் நம்மகிட்ட வந்தால் நம்ம இறிய பாரமாயிடுது. இந்த மூணு காரியம் நமக்குள்ள வராத விடிக்கை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. முதல் என்னது நம் முதல்ல
2: உங்கள் இருதயங்கள்
1: பெருந்திண்டினாலும்
2: பெருந்திண்டினாலும்
1: பெருந்திண்டினாலும்
2: வெறியினாலும்
1: வெறியினாலும்
2: லௌகீக கவலைகளினாலும்
1: லௌகீக கவலையினாலும்
2: பாரம் அடையாதபடிக்கும்
1: பாரம் அடையாதபடிக்கு
2: நீங்கள்
1: நீங்கள்
2: நினையாத நேரத்தில்
1: நீங்கள் நினையாத நேரத்துல
2: அந்த நாள்
1: அந்த நாள்
2: உங்கள் மேல் வராதபடிக்கும்
1: அந்த நாள் உங்கள் மேல வராதபடிக்கும்
2: எச்சரிக்கையாயிருங்கள்.
1: எச்சரிக்கையா இருங்க. இந்த மாதிரி கவலைப்பட்டே இருக்கும்போது இயேசுக்கு வந்துட்டாருன்னா எங்க போக முடியும்? நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. நம்ம அந்த நாளில் இயேசுக்கு வந்துட்டா மூணு காரியத்தை கட்டி நம்ம கவலைப்பட்டே இருப்போம். இயேசுக்கு வந்துட்டார்னா பரலோகத்துக்கு போக முடியாது. பெருந்திண்டி பாரம் வெறி வெறி லகுவி கவலை இந்த மூணு காரியம் நமக்குள்ளே வந்துருச்சுன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. இல்லாமல் இறுதியாக என்ன செய்யணும் பாரம் அடைஞ்சிரும். அதுவே யோசிச்சுட்டே இருப்போம் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு ஒப்பு கொடுத்துல ஆண்டவரே என்னை கரங்களை ஒப்பு கொடுக்குறப்பா நீங்கள் தான் என்னை மாற்றணும் ஆண்டவரே. எனக்கு இந்த மாதிரி காரியம் இருக்குதப்பா என்னை மாற்றும் என்னை மாற்றும் ஆண்டவரே. பெருந்திண்டி வரக்கூடாது, வெறி வரக்கூடாது, லவ்வீக கவலை வரக்கூடாது. இந்த மூணு காரியத்தில் விடுதலை தாண்டுவப்பா. என் பாரத்தை எடுத்து போடும் ஆண்டவரே, என் பாரத்தை எடுத்து போடு. அதான் சொல்கிறாரு ஆமோசின் புஸ்தகம் 4 12 கடைசி.
2: உன் தேவனை சந்திக்கும்படி
1: உன் தேவனை சந்திக்கும்படி
2: ஆயத்தப்படு.
1: உன் தேவனை சந்திக்க என்ன செய்யணும்? ஆயத்தப்படு. இந்த மூணு காரியம் நமக்குள்ள வராமல் பார்த்துக்கணும். பெருந்திண்டி வெறி லவ்வி கவலை வராபடி காத்துக்கணும். தேவனை சந்திக்கும்படி என்ன செய்யணும்? ஆயத்தப்படணும். எப்போ எப்போ என்ன என்ன உண்டுலாம் எதை எதை விடுத்தலாம் என்ன செய்யலாம் சொல்லி நம்ம கவலை வந்துடுது. மத்தேயின் சுவிசேஷம் 6:31
2: ஆகையால்
1: ஆகையால்
2: எண்ணத்தை உண்போம்
1: எண்ணத்தை உண்போம்
2: எண்ணத்தை குடிப்போம்
1: எண்ணத்தை குடிப்போம்
2: எண்ணத்தை உடுப்போம் என்று
1: எண்ணத்தை உடுப்போம் என்று
2: கவலைப்படாதிருங்கள்
1: கவலைப்படாதிருங்கள். எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம். கவலை நமக்கு வரக்கூடாது. அவங்க வீடை போய் பாருங்க எப்படி இருக்கு. நம்ம இப்படியே இருக்கோம், நம்மளை எப்படி மதிப்பாங்க? இப்படி நமக்குள்ள பாறை வந்துடுது. அவங்களாம் பாரு டெய்லி ஹோட்டலுக்கு போகிறாங்க, நம்ம எங்கே போகிறது? இப்படி பல விதமான கவலை நமக்கு வந்துடுது. இந்த கவலையெல்லாம் வந்துச்சுன்னா ஆண்டை சந்திக்க நம்ம முடியாது, செபிக்க முடியாது, சோறு வந்துடும். கடைசி நாளில் இருக்கோம். அதுதான் ஆண்டவர் இயேசுக்கு சொன்னார், எப்பொழுதும் செவமண்ணி அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரம்னு என்னப்படுது வாசிங்க. லூக்கான் சுவிசேஷம் 21:36
2: பூமியில் எங்கும்
1: பூமி எங்கும்
2: குடியிருக்கிற
1: குடியிருக்கிற
2: அனைவர் மேலும்
1: அனைவர் மேலும்
2: அது ஒரு கண்ணியை போல வரும்
1: அது ஒரு கண்ணியை போல வரும்.
2: ஆகையால்
1: ஆகையால்
2: இனி சம்பவிக்க போகிற
1: இனி சம்பவிக்க போற இப்ப எல்லா காரியமும் சம்பவிக்க போகுது. இனி சம்பவிக்க போகிற
2: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி
1: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி
2: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க
1: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க
2: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு
2: எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
1: எப்பொழுதும் ஜெபமணி என்ன செய்யணும்? அவருக்கு மனுஷகுமார் இயேசுக்கு முன்பாக நிற்க பாத்திரவானாக என்ன பண்ண என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். எப்பொழுதும் ஜெபமணி விழித்திருக்கணும். அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும். முத நம்ம உள்ள எது இதனால் பாரமடையுது? நம்ம அக்கிரமம் நிறையா இருக்கும்போது நம்ம உள்ள பாரமடையுது. ரெண்டாவது வியாதினால் பாரமடையுது. மூன்றாவது வெறி நாய் எண்ணத்தை சாப்பிடுவோம். வெறி வெறி சரி சின்ன வெறி போன் வெறி லவ் கவலை இந்த மாதிரி பாறை நமக்குள்ளே இருக்கும்போது கற்றுட்ட போக முடியாது. இதெல்லாம் விட்டுட்டு எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்கோம். அவருக்கு முன்பாக நிற்கின்றது 26.
2: ஆகையால்
1: ஆகையால்
2: இனி சம்பவிக்க போகிற
1: இனி சம்பவிக்க போற எல்லா காரியம் நடந்துருச்சு. ஆண்டு சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சு. இனி சம்பவிக்க போகிற
2: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி,
1: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி
2: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க,
1: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க
2: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு,
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு
2: எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
1: எப்பொழுதும் ஜபம் பண்ணி என்ன செய்யணும், அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களை எண்ணப்படணும். எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருக்கணும். ஆண்டு அர்ப்பணித்து ஜபம் பண்ணுமா? ஆண்டவர் என்னை பொறுப்பிடுங்கப்பா, என் காலங்குளம்ல கரத்தில் இருக்குது, என்னை ஒப்பிடுகிறப்பா, என்னால் என்னால் முடியாது. தாவிராஜா சொல்லிட்டார், என் காலங்குளம்ல கரத்தில் இருக்குதுன்னு. ஆண்டவர் கரத்தில் ஒப்பு குறிச்சவன் போடுமா? ஆண்டவர் என்னை பொறுப்படு, என் காலங்குளம்ல கரத்தில் இருக்குதப்பா, நீங்கள் தான் பொறுப்படுக்கணும் சொல்லி கருத்தர் கருத்தில் அர்ப்பணிச்சு சேவம் போடணும்.

பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். பாரங்கள் வருகின்ற மூன்று காரியங்களை குறித்து தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். முதலாவது பாரம் எப்படி வருகிறது? நம்முடைய அக்கிரமங்களினாலே, நம்முடைய பாவங்களினாலே பாரம் வருகிறதாம். தாவி சொல்கிறார், என்னுடைய பாவம் தாங்கக்கூடாத பாரம் ஆயிட்டேன், அக்கிரமம் தாங்கக்கூடாத பாரம் ஆயிட்டேன் சொல்கிறார். பாவத்தோடு கூட இருக்கிறோமா? இன்றைக்கு இந்த பாவத்தை அறிக்கை செய்வோம். தகப்பனே, என்னை மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. என் அக்கிரமத்தை அறிக்கிடுவே நின்றேன், என் பாவத்தின் தோஷத்தை நீர் மன்னித்தீர் என்று தாவி சொன்னாரே. அறிக்கையிடுவோமா? நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்கள் எது தடையா இருந்தாலும் கத்திட்ட சொல்லுவோம். அப்போதான் நம்ம ஜெபம் பண்ண முடியும். பக்தியில் அப்பொழுதுதான் உண்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான் என்று தாவி சொன்னார். ஜெபிக்கலாமா? எந்த பாவங்கள் இருந்தாலும் என்று கத்திட்ட அறிக்கை செய்வோம். நம்முடைய பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் அது வெண்பஞ்சை போல வெண்மையாகும். ரத்தாம்பரம் சிவப்பா இருந்தாலும் அது வெண்மையாகும். சொல்லுங்க, நீ மன்னியும் ஆண்டவரே. பாவம் நமக்கு பாரமாக மாறிவிடுகிறது. ரெண்டாவது பாரம் எதுவாம்? நம்முடைய வியாதிகள் நமக்கு பாரமாக விடுகிறது. உதிர் போக்கினால் கஷ்டப்பட்டு அந்த அம்மா எவ்வளோ பணம் செலவழித்தும் சற்றும் அவள் குணமடையவில்லை. மிகுந்த வேதனை வருத்தம் அந்த நோயினால் அவர்களுக்கு உண்டானது என்று நாம் பார்த்தோம். யாரெல்லாம் என்னென்ன வியாதி நோய் பலவீனத்தில் கஷ்டப்படுறீங்களோ கத்த நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த பலவீனம் என்னால் தாங்க முடியல. ஆண்டவரே, இந்த வியாதி என்னால் சகிக்க முடியலப்பா, இது எனக்கு பாரமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த பாரத்தை அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர்களை குணமாக்குவார். மூன்றாவது பாரம் எப்படி வருது என்று நாம் கேட்டோம். பெருந்திண்டி, வெறித்தனங்கள், உலக கவலைகள் நமக்கு பாரமாக மாறிவிடுகிறதாம். ஆண்டவரே, இந்த வெறித்தனத்தை என்னை விட்டு எடுத்து போடும். என்னத்தை உண்போம்?

0: உச்சரிக்கிறான். அப்படி கவலை எல்லாரும் மேல் வைத்து விடுங்கள் என்று சொன்னாரே. அர்ப்பணம் செய்யலாமா? தேங்க்யூ லார்ட். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லார் இடத்துல வாருங்கடா. இயேசு அன்போடு அழைக்கிறாரே. பாவம் பாரமாய் மாறிவிடுகிறது. நம்முடைய வருத்தங்கள், நம்முடைய வியாதிகள் நமக்கு பாரமாய் மாறிவிடுகிறது. நம்முடைய உள்ளத்தில் வருகின்ற கவலைகள், நம் உள்ளத்தில் வருகின்ற இச்சைகள், வெறித்தனங்கள், அது பாரமாக மாறிவிடுகிறது. எல்லாவற்றையும் கத்துட்டு சொல்லி, அப்பா எனக்கு லகுவான மனதை தாரும், எனக்குள்ள வாங்க பான் கூப்பிடலாமா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுவோம். பரலோகத்திலே வாசமா இருக்கிற அன்பின் நல்ல கர்த்தாவே, எப்படியெல்லாம் பாரம் வருகிறது என்று சொல்லி அழகா எங்களை விளக்கி கொடுத்தீர் ஆண்டவரே. அப்ப எங்கள் உள்ளத்தில் இருக்க எங்களுடைய பாவ அக்ரமங்களை மன்னித்தரல ஆண்டவரே. உங்க ரத்தத்தின் உள்ளத்தை கழுவும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுதிகரிக்கும் என்று நாங்கள் கேட்டோம். அப்பா வாங்கப்பா, என் உள்ளத்தில் எங்கள் உள்ளத்தில் எழுந்தருளி வந்து எங்கள் அக்கிரமங்களை மன்னிங்க, பாவங்களை மன்னிங்க, ஒரு பெரிய சமாதானத்தை எங்கள் கர்த்தர் தந்தருளும் ஆண்டவரே. எங்கு போவோம் ஆண்டவர்? உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே ஒரு அப்பா மன சமாதானத்தை தார பாரத்தை எடுத்து போடுங்க. எவ்வளோ வியாதிகள் எங்கள் உள்ளத்தில் வாழ்க்கையில் வரும்பொழுது துவண்டு விடுகிறோம், கலங்கி விடுகிறோம், வருத்தமடைகிறோம், அது எங்களை பாரமாய் மாறிவிடுகிறதப்பா. இப்பொழுது ஆண்டவர் எங்களுடைய வியாதியினால் வருகின்ற பாரங்களை எங்களை விட்டு எடுத்து போடும். இது உண்மையில் நாங்கள் வைக்கிறோம். எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு எங்கள் நோய்களை எங்கள் பாரத்தை நீங்கள் தூக்கி சுமந்துட்டீங்க ஆண்டவரே. தேவனே, வியாதியினால் வருகின்ற பாரத்தை மாற்றி போடும் ஆண்டவரே. மாத்திரமல்ல, அப்போ பெருந்திண்டி, வெறித்தனங்கள், உலக கவலைகள் எங்களுக்கு பாரமாய் வந்து விடுகிறதப்பா. மாற்றும் ஆண்டவரே. எங்களோடு இணைந்து ஜெபிக்க இப்படி யாரெல்லாம் அர்ப்பணித்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, நேரலையே டிவி மூலமாக, எஃப்எம் ரேடியோ மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, யூடியூப் மூலமாக, இப்பொழுது யாரெல்லாம் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறார், லேண்ட் ஆஃப் ஜீசஸ் டிவி மூலமாக இப்போ யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, இங்கே வந்திருக்க மக்கள் யாரெல்லாம் இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ, இப்பொழுது கர்த்தருடைய வல்லமையின் கரம் இறங்குவதாக என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. தொடுங்க, அர்ப்பணிக்கிற மக்களுடைய பாரங்களை ஒவ்வொரு இருதயத்தை விட்டு மாற்றித்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கை உலகத்தோடு முடிந்து போவதல்லப்பா. நீ வருகின்ற நாள் நெருங்கிவிட்டது, அல்லது எங்களுடைய வாழ்க்கையின் முடிவு நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் சந்திக்க முடியாது, பாரத்தோடு இருந்தால் சந்திக்க முடியாது தானப்பா. எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருக்க எங்களுக்கு அந்த கிருபையை தார். செய்து கொடுத்தாக்க இன்னும் வல்லமையாக பயன்படுத்தும். அர்ப்பணிக்கிற மக்களையும் பொறுப்பிடுங்க. அப்படி செய்ய போவதற்காக நன்றி. கடைசியாக நம்ம எல்லாம் இணைந்து ஜெபிக்கலாம்.
1: தேவ அக்கினி, தேவ பிரசனை இறங்கட்டும் ஐயா, வல்லமை இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும். ஜீவனுள்ள பிதாவே, உம்மை நோக்கி கெஞ்சுறோம். பரலோக பிதாவே, அப்பா அப்பா அப்பா, உம்மை நோக்கி கெஞ்சுறோம், கெஞ்சுறோம், கெஞ்சுறோம். ஒவ்வொரு வியாதியும் சுகமாக்க, ஒவ்வொரு நோயும் சுகமாக்க, ஒவ்வொரு பலியத்தை குணமாக்க, மந்திரக்கட்டு சேவனை கட்டு உடைத்து போடுங்க, பிசாசின் கீழே அழித்து போடுங்க, கட்டப்பட்ட மக்களை விடுதலை செய்யுங்க. கட்டச்சப்படத்தினால அப்பா அப்பா, நைட்டெல்லாம் அலறுற மக்களை குணமாக்கப்பா. கட்டச்சப்படத்தினால நைட்டெல்லாம் அலறுற மக்களை குணமாக்க, குணமாக்க, குணமாக்கப்பா. அப்பா அப்பாமே துதிக்கிறேன். கேன்சர் வியாதி சுகமாக்க, கிட்னி பலேந்த குணமாக்குங்கப்பா, கிட்னி பலேந்த குணமாக்கப்பா, கிட்னி பலேந்த குணமாக்கப்பா, கேன்சர் வியாதி சுகமாக்குங்கப்பா. மந்திர கட்டி சேவனை கட்டி உடைத்து போடுங்க, பிசாசனை அழித்து போடுங்க. ஆண்டவரே, இறங்கும், இறங்கும், இறங்கும், இறங்கும். கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்க, தொடங்க, தொடங்க. அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. மகிமையான மகிமான காரியத்தை செய்ய, வல்லமை, வல்லமை, வல்லமை, வல்லமை, வல்லமை, வல்லமை. ஆண்டவரே, கெஞ்சிறப்ப, நரம்பு பலியன்ற குணமாக்குப்பா, நரம்பு பலியன்ற குணமாக்க, காய்ச்சல குணமாக்க ஆண்டவர, காய்ச்சல குணமாக்குங்கப்பா. அன்பின் ஆண்டவரே, மே துதிக்கிற கட்டி குணமாக்கப்பா, கட்டி குணமாக்கப்பா, கட்டி குணமாக்குங்க. கருணை கடலே, கருணை சமுத்திரமே, மே துதிக்கிறோம், துதிக்கிறோம். வயிற்றுவலி குணமாக்கப்பா, அல்சர குணமாக்கப்பா, அல்சர குணமாக்குங்கப்பா, அல்சரை குணமாக்குங்க. மஞ்சகாமலை குணமாக்குங்கப்பா ஐயா. கைவலி, கால்வலி எல்லாம் குணமாக்கப்பா. முதுவலியை குணமாக்குங்கப்பா. வல்லமை, வல்லமை, முதுகில் பலவீனத்தை குணமாக்கப்பா. மந்திர கட்டி, சேவனை கட்டி, பெல்லிசிலை கட்டுகளை உடைத்து போடும். வல்லமை, வல்லமை, வல்லமை. என் இயேசுவே, என் இயேசுவே, என் இயேசுவே, நீங்க சுகமாக்குங்கப்பா. இயேசப்பா நாமத்துல மன்றாடி கெஞ்சிறப்பா. மந்திர கட்டி, சேவனை கட்டி உடைத்து போடுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலையை கொடுங்க ஏசப்பா. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாய் தாங்கப்பா. சமா இல்லாத மக்கள் சமான் தாங்க. கடனோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்ங்க. திக்கிற பிள்ளைக்கு படிக்க ஞானத்தை கொடுங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு கிட்ட ஆண்டவர. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசிரியங்க. கேசில இருக்கிற மக்களை வெற்றி தாங்க. வல்லமை, வல்லமை, வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை. இப்ப இறங்கட்டும், இப்ப இறங்கட்டும், இப்ப இறங்கட்டும்ப்பா. தர்மடாஸ்திரி மேல அப்பா வல்லமை இறங்கிச்சே ஆண்டவரே. அப்பா என் வல்லமை ஒருத்தர் மேல பற.

0: ஏற்பட்டதில் சென்னுகிற வல்லமை வல்லமை. அப்பா இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் ஐயா. எல்லா பல்லாதாவில் அழிக்கப்பட்டு போட்டு ஏசு கிறிஸ்து நாமத்தினால, ஏசு கிறிஸ்து நாமத்துல அழிக்கப்பட்டு போட்டும், பல்லாத கிரிகள அழிக்கப்பட்டு போட்டும். நிர்வசாரமா இருக்கக்கூடாதுப்பா. எல்லாரும் செபிக்கிறவங்களா, துதிக்கிறவங்களா, ஆண்டோடு இணைந்து பாடுறவங்களா, மாற்று மாண்டவர் மாற்று மாண்டவரை மாற்று மாண்டவர, யாருக்குள்ள நிர்வசர அசதிகள் வரக்கூடாதப்பா. அப்பா பிசாசுக்கு யாரு இடம் கொடுக்க கூடாது ஆண்டவர், பிசாசுக்கு யாரு இடம் கொடுக்க கூடாதப்பா. தேவனே பிசாசுக்கு இடம் கூடாது சொன்னீங்கல்ல ஆண்டவர், யார் பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது ஆண்டவர. சாத்தான் கோட்டைகள் தகர்க்கப்பட்டு போட்டும், ஏசுக்கு நாமத்தில் சாத்தான் தகர்க்கப்பட்டு போட்டுட்டும், ஏசுக்கு நாமத்தில் சாத்தான் தகர்க்கப்பட்டு போட்டும், ஏசுக்கு நாமத்தில் சாத்தான் தகர்க்கப்பட்டு போட்டும். பொல்லாதாவி ஏசுக்கு ஜெபிக்கிறோம், எல்லா துதி கனமாக்கும் செலுத்துறோம், ஏசுபா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீரோ பரவப்பிதாவே.
1: நேர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர், 1409010000229 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
2: சுக்கல் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
1: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81-44-192-192, 81-44-192-192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81-44-192-192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
3: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12R80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asvinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: லூக்காவின் சுவிசேஷம் 15 31 வசனம்.
1: அதற்கு தகப்பன்
0: மகனே,
1: நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய். எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது.
0: இப்போ நம்ம ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை பார்த்து சொல்கிறாரு, மகனே எப்போதும் என்னோடு இருக்க, எனக்குள்ளதெல்லாம் உன்னோடதாக இருக்கிறது. நம்ம கற்றோடு ஒவ்வொரு நாள் இருந்தோம்னா ஆண்டவருடைய காரியம் எல்லாம் அவர் என்னென்ன வச்சுருக்கிறோ அத்தனையும் நமக்குரி தான். அதான் என்னுடையெல்லாம் உனக்குரியதாக இருக்குது அப்படி சொல்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் ஜபம் பண்ணி துதித்து செவிச்சு பைபிள் வாசித்து எப்போது ஆண்டவரோடு நம்ம இருப்போமானா அவருக்குடைய அவர் என்னென்ன நம்ம அவருடைய காரியங்கள் இருக்கிறதோ அத்தனையும் நமக்கு தான் சொந்தம். அல்லேலூயா. நம்ம ஒரு நாள் அவரோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம செபிக்கணும், துதிக்கணும், ஆண்டவரோடு இருக்கணும். அவரை எப்போதும் அவர் உள்ளத்தில், நம்ம உள்ளத்தில் அவர் இருக்கணும், அவருக்குள்ளே நம்ம இருக்கணும். அப்போ அவருடைய பொருளுக்கெல்லாம் நம்மளுக்கு தான் சொந்தம். அல்லேலூயா. ஒரு பெத்த தகப்பன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவங்க என்ன செய்வாங்க? தகப்பனுடைய இதில் யாருக்கு சொந்தம்? பிள்ளைகளுக்கு தான் சொந்தம். அதே போல் தான் நம்ம ஆண்டவரை இயேசுக்கு சொல்கிறார், நம்ம அவரோடு இருக்க வேண்டும். அது சங்கீதக்காரர் சொல்றாரு, 73 சங்கீதம் 23 வசனம்.
1: ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன்.
0: அப்ப கத்திர சங்கீதக்காரர் சொல்றாரு, எப்போதும் உம்மோடு இருக்கிறேன் அப்படி சொல்றாரு. அப்ப அவர் அப்ப நம்மள மாதிரி அவர் பாடு உள்ள மனுஷன்தான். அப்ப கத்திரோடு அவர் எப்போது இருந்திருக்கிறாரு. அப்ப நம்ம இருக்க முடியவா இருக்க முடியாதா? கண்டிப்பா இருக்க முடியும். நம்ம எப்போது அவரோடு இருக்கணும், செவிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும். நம்ம இருதயத்தில் அவரோடு நம்ம இருதயத்தில் பரிசுத்தம் நிறைஞ்சி அன்னிப்பாசையில் பேசி இருக்கும்போது அவர் சொன்னதெல்லாம் நம்ம கீழ்ப்படியும் போது தான் அவரோடு நம்ம இருக்க முடியும். அவர் என்னென்னலாம் நம்ம சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் நினச்சி நம்ம கீழ்ப்படிந்து அவரோடு நம்ம இருந்தோம்னா அவருடைய இதெல்லாம் நமக்கு தான் சொந்தம். அல்லேலூயா. அதான் 1 Cor 6:17 வசனம்.
1: அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான்.
0: அவரோட ஒரே ஆவியா இருக்கிறான் பார்த்தீங்களா? கர்த்தரோடு இசைந்திருக்கிற என்ன, அவர் சொன்னதெல்லாம் நம்ம கேட்டு அவருக்காக நம்ம வாழும்போது, அவர் என்னென்னலாம் சொல்றாரோ அதெல்லாம் கேட்டு வாழும்போது கர்த்தரோடு இசைந்திருக்கிற அவர் இசைந்திர என்ன, அவரோட அவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் கேட்டு அதன்படி செய்யும்போது அவரோட ஆவியோட நம்ம என்ன செய்யணுமா? ஒரே ஆவியா, கர்த்தருடைய ஆவியும் நம்ம ஆவியோ ஒரே ஆவியாருது. அப்போ கர்த்தர் நமக்கு எல்லாமே நமக்கு தராரு. அவருடைய இது என்னென்னலாம் இருக்குதோ அத்தை நமக்கு தராரு. இப்போ அவருடைய இது என்னென்னலாம் போய் பார்க்கலாம். முதலாவது நம்ம பார்க்குறோம் சங்கீத புஸ்தகம் 3:8.
1: ரட்சிப்பு கர்த்தருடையது.
0: ரட்சிப்பு கர்த்தருடையது. நம்ம ரட்சிக்கப்பட முடியலையே, நம்ம என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, குடும்பம் ரட்சிக்கப்படலன்னு சொல்லி எத்தனை பேர் கலங்குறோம். ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது தான். நம்மளோடு நம்ம அவரோடு இருந்தால் ரட்சிப்பை நம்ம தருவார். ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டு அவரோடு இருக்க தான் தேவனுடைய சித்தம். நம்ம நினைக்கிறோம் நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படல, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, நான் ரட்சிக்கப்பட முடியல அப்படின்னு நினைக்கிறோம். எப்போ ரட்சிக்கப்படுவோம் பாருங்க, வாசி பாருங்க. அவர் நம்ம எப்போது எப்போ நம்ம ரட்சிக்கப்படுமா? யோவேலின் புஸ்தகம் 2:22. யோவேலின் புஸ்தகம் 2:32.
1: அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான்.
0: கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படும். நம்ம கர்த்தர் ரட்சிக்கப்படணும்னு நினச்சி அவரை நம்ம தொழுது கொள்ள வேண்டும். ஒரு நாள் அவர் தொழுது கொள்ளணும். தொழுது கொள்ளும்போது நம்ம என்ன செய்வோம்? ரட்சிக்கப்படும். அந்த கர்த்தர் சொன்னார், மகனே எப்போது என்னோட இருக்கிற, என்னுடையங்களா உன்னுடைய ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. நம்ம கர்த்தர் எப்போ தான் தொழுது கொள்கிறோமோ அப்போ நம்ம ரட்சிக்கப்படுவோம். நம்ம ஒவ்வொரு நிமிஷம் அவரை தொழுது கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தொழுது கொள்ளணும். ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம தொழுது கொள்ளணும். நம்ம வேலை செஞ்சாலும் இறுதி அவரை பாடி துதித்து தொழுது கொள்றது என்னன்னு சொல்கிறார் இல்லையா? 16:17.
1: நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன்.
0: அப்போ தொழுது கொள்ள என்னது? ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தரையும் தொழுது கொள்ளணும். எப்போதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பள்ளி சொலுத்தி ஆண்டவர் துச்சிட்டே இருந்தோம்னா கர்த்தரை தொழுது கொள்வது. அப்போ தொழுது கொள்றவன் என்ன செய்வாங்களாம்? ரட்சிக்கப்படுங்க. அவர் ஸ்தோத்திர பள்ளி செலுத்தி அவர் தொழுது கொண்டே இருந்தோம்னா, அவர் துச்சிட்டே இருந்தோம்னா நம்ம ரட்சிக்கப்படுவோம். நம்ம இறுதி வந்து எங்கேயோ இருந்துச்சுன்னா நம்ம ரட்சிக்கப்பட முடியாது. அவர் தொழுது கொள்ள வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படணும்னு வாஞ்சிருந்தா அவர் தொழுது கொள்ள வேண்டும். ஸ்தோத்திர பள்ளி செலுத்துறேன் அவர் ரட்சிக்கப்படுவோம். ஸ்தோத்திர பள்ளி செலுத்துறான் கர்த்தரை தொழுது கொள்றது. தொழுது கொள்ள நினைச்சு எப்போதும் கத்துற நினைச்சுன்னோம் ஸ்தோத்திர பலி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்போ நம்ம ரட்சிக்கப்படுவோம். ரோமர்கள் நிறுவோம் 10:13.
1: அதனால்
0: அதெல்லாம்
1: கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான்.
0: கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள யாராக இருந்தாலும் சரி அவங்க என்ன செய்வாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. தொழுது கொள்ளுங்க யாவரும் எவனும் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி கர்த்தர் வேதம் சொல்லுது. நம்ம கர்த்தர் தொழுது கொண்டோம்னா யாராக இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம், ரட்சிக்கப்படுவோம். ரட்சிப்பு யார் விடையது, கர்த்தருடையது. அதான் சொல்லுவோம், மகனே எப்போது என்னோடு இருக்க, என்னோடையெல்லாம் ஒன்னு அவர் அவர் நம்ம ரட்சிக்கணும்னு சொன்னால் நம்ம ஒரு நாள் அவளை தொழுது கொள்ளணும். அதுதான் இங்கேயும் சொல்கிறார் பாருங்க, பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லியிருக்காரு, புதிய ஏற்பாட்டில் இங்கே சொல்கிற பாருங்க. அப்போஸ்தலம் நடவடிக்கை புஸ்தகம் 2:21.
1: அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார்.
0: தொழுது கொள்கிற எவனோ ரட்சிக்கப்படும் யார் உரைத்திருக்கிறார், தேவன் உரைத்திருக்கிறார். அவர் நம்ம தொழுது கொண்டால் நம்ம ரட்சிக்கப்படுவோம். நம்ம ரட்சிக்கப்படணுமா, அவர் தொழுது கொள்ள வேண்டும். அவர் எப்படி தொழுது கொள்ளணும், யோவான் சுவிசேஷம் 4:24.
1: தேவன் ஆவியாயிருக்கிறார்,
0: தேவன் ஆவியாயிருக்கிறார்,
1: அவரை தொழுது கொள்கிறவர்கள்,
0: அவரை தொழுது கொள்கிறவர்கள்
1: ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும்.
0: ஆவியோடு உண்மையோடு பரிசுத்தாவில் நிறைஞ்சி அன்னை பாசல் நிறைஞ்சி ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சிட்டே இருந்தால் நம்ம தொழுது கொள்கிறோம். அப்போ கர்த்தர் என்ன செய்ய நம்மளை என்ன செய்கிறாரு, ரட்சிக்கிறார். ரட்சிப்பு மிக மிக அவசியம். எப்படி பரலோகத்துக்கு நம்ம வெளிநாட்டு போகிறதுக்கு எப்படி பாஸ்போர்ட்டு விசா அவசியமோ அதே போல் பரலோகத்துக்கு போனால் நமக்கு என்ன அவசியம், ரட்சிக்கப்பட்டால் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. இந்த உபாகம் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் 4:7.
1: நம்முடைய தேவனாகிய கர்த்தரை,
0: நம்ம தேவனாகிய கர்த்தரை
1: நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம்,
0: நமக்கு தொழுது கொள்கிற போதெல்லாம்
1: அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறது போல,
0: அவர் நமக்கு நம்ம தொழுது கொள்ள போல கர்த்தரை எங்கே இருக்கிறாரு, நமக்கு சமீபமாக இருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம கட்டாயம் ரட்சிப்பார். ரட்சிப்பு கர்த்தருடையது. இவர் ரட்சிக்கப்பட முடியலையே, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, என் குடும்பத்தார் ரட்சிக்கப்படல, கத்திரிச்சனை கத்திராக இயேசுக்கு விசுவாசியப்படுது, நீ உன் வீட்டாரும் ரட்சிப்படு. ரட்சிப்பு மிக மிக அவசியம். ரட்சிப்பு யார் உடையது, கர்த்தருடையது. அவர் தான் நம்ம ரட்சிப்பார். லூக்கான விசேஷத்தில் வாசித்தோம், என்ன சொல்கிறோம், மகனை எப்போதும் என்னோட என்னோட இல்லை உன்னோடது. அவர் நம்ம ரட்சிக்கு நம்ம ஒரு நாள் அவர் தொழுது கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பார்க்குறோம் கர்த்தருடையது என்னவாம் பாருங்கள், ஆகாயம் புஸ்தகம் 2:8.
1: வெள்ளியும் என்னுடையது,
0: வெள்ளியும் என்னுடையது,
1: பொன்னும் என்னுடையது என்று,
0: பொன்னும் என்னுடையது என்று
1: சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
0: சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்தீங்க, வெள்ளியும் கர்த்தருடையது, பொன்னும் கர்த்தருடையது. முதல் அவர்களுடையது என்னதாக இருந்தது, ரட்சிப்பு கர்த்தருடையதாக இருந்தது. ரெண்டாவது வெள்ளியும் பொன்னும் அவருடையது தான். அவற்றை ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு இப்போ எனக்கு தேவைகளை சந்திங்க, ஆண்டவரே எனக்கு வெள்ளியும் உங்களுடைய தானப்பா, பொண்ணும் உங்களுடைய தானப்பா, எங்கள் தேவைகளை சந்திங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம கேட்கணும். நீதிமொழியின் புஸ்தகம் 8:17.
1: என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன்,
0: என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன்,
1: அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள்.
0: அதிகாலம் தேடினா என்ன செய்வேன், தேவனை கண்டடைவோம்.
1: ஐஸ்வர்யமும் கனமும்,
0: ஐஸ்வர்யம் கனமும்,
1: நிலையான பொருளும்,
0: நிலையான பொருளும்,
1: நீதியும் என்னிடத்தில் உண்டு.
0: கர்த்தரிடத்தில் என்னென்ன இருக்குதா, ஐஸ்வர்யம் கனம் நீதி நிலையான பொருள் அவர் இடத்துல ஒன்று இருக்கு. அது சரி, ஆண்டவர் சிநேகிக்கிறவங்களும் அவர் சிநேகிப்பார். அவர் நம்ம சிநேகிச்சோம்னா அவர் ஊடு நம்ம இருந்தாலும் நம்மளை சிநேகிப்பார். வெள்ளி பொண்ணு ஐஸ்வர்யம் கனம் எல்லாமே அவருடையது தான். அல்லேலூயா. ஐஸ்வர்யம் கனம் நீதி எல்லாம் வர்றதுக்கு நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளும். ஆண்டவரே எனக்கு ஐஸ்வர்யத்தை தாரு, என் கஷ்டத்தை மாற்றுங்க, என் பிரச்சனையை மாற்றுங்க. நம்ம அவரை சிநேகிக்கும் போது, அவர் நம்மளை சிநேகிக்க அதிகாலமே தேடும் போது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு எல்லாம் தருவார். இந்த புதிய ஆண்டில் நிச்சயமாக தந்து நம்ம கண்ணீர்லாம் கர்த்தர் கட்டாயம் துடைப்பார். அல்லேலூயா. யாரெல்லாம் பண கஷ்டத்தோடு இருக்கிறோமோ அவர் நம்ம சிநேகிக்கணும், அவர் அதிகாலம் இருந்து செவிக்கணும். அவர்கிட்டலாம் ஐஸ்வர்யம் கனம் நீதி நிலையான பொருள் எல்லாம் அவர்கிட்ட இருக்குது. அவற்றை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். கேட்டால் அவர் கட்டாயம் தருவார். அப்போ நம்ம என்ன செய்யணும், மகனே எப்போது என்னோடு இருக்க, என்னோடையெல்லாம் உன்னுடையவள். அவரோடு நம்ம இருந்தால் நமக்கு எல்லாமே தருவார். அல்லேலூயா. ஏன்னா ஐஸ்வர்யம் கனம் எல்லாம் அவருடைய தான். கட்டாயம் நமக்கு தருவார். 1:12.
1: ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது.
0: ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது.
1: தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர்.
0: பார்த்தீங்களா, ஐஸ்வர்யம் கனம் யாரால் தான் வருது, கர்த்தராவது வருது. ஐஸ்வர்யம் காண உம்மால வருகிறது.
1: தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர்.
0: தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர்.
1: உம்முடைய கரத்திலே,
0: உம்முடைய கரத்திலே
1: சத்துவமும்
0: சத்துவமும்
1: வல்லமையும் உண்டு.
0: வல்லமை உண்டு.
1: எவரையும் மேன்மைப்படுத்தவும்
0: எவரையும் மேன்மைப்படுத்தவும்
1: பலப்படுத்தவும்
0: பலப்படுத்தவும்
1: உம்முடைய கரத்தினாலாகும்.
0: அவர் கரத்தினாலாகும் மேன்மைப்படுத்த அவர் கருத்தினால் ஆகும், பலப்படுத்த அவர் கருத்தினால ஆகும். ஐஸ்வர்யம் கனம் எல்லாம் அவற்றத்தான் இருக்குது. நம்ம எப்போது அவரோடு இருந்தால் போதும், அவரை சிநேகித்தா போதும், அதிகாலை இந்த செவிச்சா போதும், கருத்தர் நிச்சயமாக கண்ணீரும் துடைப்பார். யாரெல்லாம் கஷ்டத்தோடு இருக்குமோ, யாரெல்லாம் பிரச்சனையோடு இருக்குமோ, ஒவ்வொரு கண்ணீரையும் கட்டாயம் துடைப்பார். நம்ம செவிக்காமல் இருந்துட்டு என் கஷ்டங்கள் மாறலையா நம்ம சொல்லக்கூடாது. என்னை சிநேகிக்கிறவங்கள சிநேகிக்கிறேன், அதிகாலை தேடுறவங்க என்னை கண்டடைவுங்க. அவற்று என்ன இருக்கா? ஐஸ்வர்யம் கனம் நீதி நிலையான பொருள் எல்லாம் அவற்று இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவரை சிநேகிக்கணும், அவரோடு இருக்கணும், எப்போதும் அவரோடு இருக்கணும், துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், இயேசு பற்றி வசனத்தை தியானிக்கணும். வசனம் பைபிள் வாசிக்கிறது மாத்திரம் இல்லை, தியானிச்சிக்கிட்டே இருந்தால் கர்த்தர் நமக்கு எல்லாமே தருவார். ஹலேலூயா. அவர்கிட்ட தான் இருக்குது. உபாகம் புஸ்தகம் 15:5-6
1: உன் தேவனாகிய கர்த்தர்
0: உன் தேவனாய் கர்த்தர்
1: உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில்
0: உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில்
1: உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார்.
0: உங்களுக்கு சுதந்திரிக்கும் தேசத்துல என்ன செய்வாரா? மேன்மேலும் உங்களை
1: ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர்
0: உன் தேவனாய் கர்த்தர்
1: உனக்கு சொன்னபடி
0: உனக்கு சொன்ன
1: உன்னை ஆசீர்வதிப்பதினால்
0: ஆசீர்வதிப்பதினால்
1: நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய்.
0: அநேக ஜாதிகள் கடன்
1: நீயோ கடன் வாங்குவதில்லை.
0: நீயோ கடன் வாங்குவதில்லை. ஹல்லேலூயா. அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பா, நீ என்ன செய்ய போகிறதில்ல, கடன் வாங்குறதில்ல. அதான் சொன்னார், மகனே எப்போதும் என்னோடு இருக்க, என்னோட இதெல்லாம் ஒன்று. அப்போ முதல்ல அவருடையது என்னது? ரட்சிப்பு. ரெண்டாவது அவருடைய இது வெள்ளியும் பொண்ணும் அவருடைய இது. அவர்கிட்ட என்னெல்லாம் இருக்கா? ஐஸ்வர்யமும் கனமும் நீதியும் நிலையான பொருள் அவர்கிட்ட இருக்குது. எவரையும் மேன்மைப்படுத்த முடியும், அவரால் பலப்படுத்த முடியும். மாத்திரம் ஆசீர்வதிச்சு மேல் ஆசீர்வித்த மேனேஜர் வரா. இவ்வாகம் 15:6
1: மேன்மேலும் ஆசீர்வதிப்பார்.
0: மேல் ஆசீர்வதிப்பார்.
1: உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடி
0: தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடி
1: உன்னை ஆசீர்வதிப்பதினால்
0: ஆசீர்வதி
1: நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய்.
0: அநேக ஜாதிகளுக்கு என்ன செய்வீங்க?
1: நீயோ கடன் வாங்குவதில்லை.
0: நீயோ கடன் வாங்குவதில்லை. நம்ம ஆண்டவரோடு எப்போது இருந்து செபித்து பாருங்க, கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிச்சு உயர்த்துவார். அல்லேலூயா. அதுதான் சொல்கிறார், மகனே எப்போது என்னோடு இருக்க, என்னோடையெல்லாம் உன்னோடைய. அவர் நம்ம சிநேகிக்கணும், அவர் காலை அதிகாலை இருந்து செவிச்சா போதும், நமக்கு எல்லாமே தருவார். அல்லேலூயா. முதல் ரட்சிக்கப்படுவார். நம்ம ரட்சிப்பு மிக மிக அவசியம். ஏன்னா ரட்சிக்கப்பட்டவர் தான் பரலோக வெளிச்சத்தில் நடப்பாங்க. முதல் ரட்சிப்பு. ரெண்டாவது நமக்கு இருந்தார் வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. ஆண்டவர் வார்த்தை கேட்டிருக்கோம், இப்போ நம்ம செவம் பண்ண போகிறோம். எங்கள் அன்பா நேசித்து வழி நடத்த எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வல்லமுள்ள தேவனை கர்த்தாவே மை போற்றுகிறோமே, வாழ்த்துகிறோம் ஐயா. கர்த்துடைய கிருபை, கர்த்துடைய பிரசனம், கர்த்துடைய மகிமை எல்லாரையும் மூடட்டும் ஐயா. முடிச்சு உள்ள வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவை நிரப்புங்க, பக்தி வரை தாங்க, செபிக்க துதிக்க உதவி செய்யுங்க. மே அறிந்து கொள்ள, மெண்டிக்கொள்ள, மே சார்ந்து கொள்ள கிருபை செய்ய முடியாது. செபிக்கிறோம் அப்பா மோசை போல, நாங்களும் உங்களுடைய முகமுகமாய் பேசுன ஆண்டவரே. கர்த்தாவே எங்களுக்கு இந்த கிருபை தாங்க. ஏனோக்கை போல உங்களுக்கு சஞ்சரிக்கணும் ஐயா. நோவை போல உங்களுக்கு சஞ்சரிக்கணும் ஐயா. அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. வல்லவரே நல்லவரே மே துதிக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களும் தொடுவீராக ஆண்டவரே, தொடுவீராகப்பா. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர முடியாது செபிக்கிறோம். ஆன்மீ கண்களை திறக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். இறுதித்திர கர்த்தாவே உங்களுடைய வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். தகப்பனையும் முடி ஒவ்வொருவரையும் தொடுவீராக, தொடுவீராக, தொடுவீராகப்பா. ஆற்றில் பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க ஆண்டவரே, குணமாக்குங்க ஏசப்பா, குணமாக்குங்க ஏசப்பா. சளி உருவாகாதடி காத்துக்கொள்ளுமையா. சளினாலே எத்தனை மக்கள் கஷ்டப்படுறாங்கப்பா. அவங்கள தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. சளி ஆண்டவரே யாருக்குமே சளினால் கஷ்டப்படக்கூடாது. வல்லம் இறங்கட்டும் தகப்பனே. ஐயாமை துதிக்கிறோம். பெரும்பாடுனால கஷ்டப்படுற மக்கள் மேலே விட வல்லம் இறங்கட்டுமே ஏசப்பா, இறங்கட்டும். குணமாக்குங்க ஏசப்பா, குணமாக்குங்க ஏசப்பா. கெஞ்சி கேட்குறேன் ஏசப்பா, கெஞ்சி கேட்குறோம். உங்களுடைய அக்கினி மூடட்டும், தேவ பிரசனம் மூடட்டும். பரிசுத்தேன் அபிஷேகம் அளவுலாம் ஊற்றுமையா, ஊற்று மாண்டவர், ஊற்று மாண்டவர். அக்கினியில் நிரப்புங்கப்பா. மந்திரம் ஜெய்பனிகள் பெல்லிசனிகள் எல்லா கிரியிலையும் தேவனாய் கர்த்தர் நாமத்தில் அபத்தமாக்கி போடுகிறோமே, நிர்மலமாக்கி ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய வல்லமில் ரத்தம் எல்லாருமே தெளிப்பீராக ஐயா. பெரிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவர். ஐயாமை துதிக்கிற வேலையில் பிரச்சனையோடு இருக்கிறாங்களப்பா, வேலையில் இருக்கப்பட்ட பிரச்சனையெல்லாம் மாற்றுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் சப்பா, குழந்த பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்த பாக்கியத்தை தாங்க தகப்பனே, குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்த பாய் தாரும், கற்பத்தின் கனி கத்தரால கிடைக்கும் சுகந்தரடி செந்நீர், எத்தனை மக்கள் கண்ணீர் வெடிக்கிறாங்கப்பா குழந்தை இல்லாம, நீ குழந்தை தர வேண்டும் செபிக்கிறாய், தர வேண்டுமாப்பா தர வேண்டும், இயேசுவே கற்பத்தின் கனி கத்தரால கிடைக்கும் சுகந்தரடி செந்நீர், மலடி சந்தோஷமான பிள்ளைத்தாச்ச மாற்றுகிற தேவன் நீங்க ஆண்டவர், அதிசயங்களை அற்புதங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும் செபிக்கிற ஐயா, பலத்த காரியத்தை செய்ய தொடுங்க தொடுங்க தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க ஆண்டவரை, குடும்பத்தில் சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் மாற்றுங்க ஆண்டவரை, மாற்றுங்கப்பா ஐயாமை துதிக்கிறோம், குடும்பத்தில் சமான சந்தோஷத்தை தாரும், கடன் பிரச்சனை மாற வேண்டும், கண்ணீர் துடைக்க வேண்டும் ஐயா, ஆண்டவரையுமே துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஒவ்வொருவரையும் தொடுங்காண்டவரை தொடுங்காண்டவரை, வேலையில் கஷ்டப்படுற மக்களுக்கு வேலையை கஷ்டத்தை மாற்றி வேலை தந்து உங்கள் நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா, பெரிய காரியத்தை செய்ய கர்த்தருடைய மகத்தமிழ நாம் மகிழ்படுவதாக ஆண்டவரை ஆசீர்வித்து உயர்த்த வேண்டுமா ஜெபிக்கிறோம், மகத்தான காரியத்தை செய்ய சப்பா, ராஜாவையுமே துதிக்கிறோம், வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுத்து உங்கள் நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா, தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வங்க சப்பா, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வங்க, அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிற வீடு இல்லாத மக்கள் வீடு கொடுங்க சப்பா, அப்பா சமாளாத மக்கள் சமான் தாங்க, வாலிபர்லாம் ரட்சிக்கப்படணும் அப்பா, சிறுப்பிள்ளைலாம் ரட்சிக்கப்படணும் ஐயா, தகப்பனையுமே துதிக்கிறோம், கொரோனா கொள்ளையின் வேலை கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஆண்டவரை குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்கப்பா, தகப்பனையே குணமாக்கி உங்கள் நாமத்தை மகிழ்படுத்துங்க, அற்புதங்களை அதிசயங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதமாக ஐஸ்வர்ய தருணி சொன்னீர், ஆசீர்வித்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்ய சப்பா பலப்படுத்துங்க, எல்லா துதிக்காக நம்ம மகிமைக்கு செலுத்துகிறோம், எங்களை அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே ஆமே, கர்த்தர் நம்ம செவத்தை கேட்டார் கலங்காதீங்க.
1: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1409010000229 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நான் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள். இயேசுக்கு அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள், இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 8144192192 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
2: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aswinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: மூன்றாவது பாருங்க, ஒன்று நாலாம் புஸ்தகம் சொல்றோம்ல, எந்த காரியத்து போனாலும் வெற்றியே கிடைக்கிறதுல, எங்க போனாலும் தோல்விதான் இருக்குது, எந்த காரியம் எடுத்தாலும் தடைதான் இருக்குது, எனக்கு ஆசீர்வாதமே இல்லை. நான் இவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், ஒரு ஆசீர்வாதமாக இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. ஜெயம் யார் உடையது? கர்த்தர். ஜெயம்னா என்ன? வெற்றி. நம் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி. நம் வாழ்க்கையில் ஜெயம் இல்லாமல் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறோம். எது எடுத்தாலும் தடை, எது எடுத்தாலும் பிரச்சனை, எது எடுத்தாலும் நல்லா இருக்குல்ல, தடையாக இருக்குதுன்னு கலங்குறீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, ஜெயம் கர்த்தருடையது. மொதல் கர்த்தருடைய என்னது? ரட்சிப்பு கர்த்தருடையது. ரெண்டாவது வெள்ளியும் பொண்ணும் கருத்துடையது. மூன்றாவது ஜெயம் கருத்துடையது. அன்றைய வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை தாருமாப்பா. ஆவிக்குரிய காரியத்தில் ஜெயம் இல்லை, நிறைய பேர் சொல்கிறோம் இல்லையா. ஒரு அடி எடுத்து வச்சா ரெண்டு அடி தள்ளிடுது. என் வாழ்க்கையில் ஜெயமே இல்லை. குடும்பத்தில் எது எடுத்தாலும் தடை, பிரச்சனைகள் வாழ்க்கையில், பிரச்சனைகள் குழப்பமாக இருக்குது, வருமானம் வருது எப்படி போகுதுன்னே தெரியுதில்ல. கத்திர சொல்கிறாரு, ஜெயம் யார் விடையதான்? கருத்துடையது. ஜெயத்தை தருவார். ஆனால் ஒன்று குறைஞ்சர் புஸ்தகம் 15:57
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே,
0: நம் கர்த்தராகிய இயேசு
1: கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
0: ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் தான் ஜெயத்தை கொடுக்க முடியும். ஜெயத்தை கொடுப்பார், கலங்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தருவார், கலங்காதீங்க. ரெண்டு குறைஞர் புஸ்தகம் 2:14
1: கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது எங்களை வெற்றி சிறக்க பண்ணி.
0: எப்பொழுது கர்த்தர் தான் நம்மளை நினைச்சிடறாரு வெற்றி சிறக்க பண்ணி. உங்கள் பிரச்சனையா, குடும்பத்தில் பிரச்சனையா, குழப்பமா, பண கஷ்டமா, தடையா, எல்லாவற்றில் ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அன்று சொல்கிறார், மகனே எப்போது என்னோடையெல்லாம் உன்னுடைய என்ன இருக்குது? அவரோடது என்னது? ரட்சிப்பு அவருடையது, வெள்ளியும் பொண்ணும் அவருடையது, ஜெயம் அவருடையது. நமக்கு ஜெயத்து தருதான் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நிச்சயமாக நமக்கு ஜெயத்து தருவார். எதெல்லாம் ஜெயம் இல்லாமல் இருக்கீங்களோ, எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி இல்லாமல் சோர்வு கவலை குழப்பங்கள் இருக்கீங்களோ, கர்த்தர் வெற்றி தருவார். அல்லேலூயா. வெளிப்படுத்தும் விசேஷம் 21:7
1: ஜெயம் கொள்கிறவன்
0: ஜெயம் கொள்
1: எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான்.
0: ஜெயம் கொண்ட போகிற எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியும்? சுதந்திரித்துக் கொள்ள முடியும். எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ள முடியும். முத பார்த்தோம் கர்த்தர் ரட்சிப்பு கர்த்தருடையது, ரெண்டாவது வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது, மூணாவது ஜெயம் கர்த்தருடையது. ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். பரலோக ராஜ்யத்தையும் நம்ம சுதந்திரத்துக் கொள்ள முடியும். இந்த உலகத்தில் எல்லா காரியத்தையும் சேர்ந்துருக்கு. எப்போ? நம்ம ஒவ்வொரு காரியத்திலும் ஜெயம் கொள்ளும் போது. ஜெயம் கொள்ள நம்மளால் முடியாது, ஜெயம் கர்த்தருடையது. நம்ம ஒவ்வொரு நாளும் அவற்றை கேட்டே இருக்கணும், ஆண்டவரே என்ன ஜெயத்தை தரப்போ. எல்லா காரியத்திலையும் செய்ய வேணும். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலையும் செய்ய வேணும், பூமிக்குரிய ஆசீர்வாதத்திலையும் செய்ய வேணும். எனக்கு ஜெயத்தை கொடுங்க ஆண்டவரின்னு சொல்லி நம்ம கேட்கணும். நான்காவதாக கர்த்தருடைய என்னதான் பாருங்க, 62:11
1: வல்லமை தேவனுடையது என்பதே.
0: வல்லமை தேவனுடைய என்பதே. நம்ம சொல்கிறோம் ஊழியத்தில் வல்லமையே இல்லைங்க, நான் எங்கே போய் செவிச்சாலும் அறுப்பது நடக்கலை, எங்கே போய் செய்யிச்சாலும் அதிசயம் நடக்க மாட்டேன்து. ஏன் வல்லம் யாருடையது? தேவனுடையது. நம்ம வல்லமை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே எனக்கு வல்லமை தாருமப்பா, எனக்கு வரங்களை தாரும், வல்லமை தாரும், வல்லமை வேணும் ஆண்டவரே. எனக்கு வல்லமை இல்லாமல் ஊழியத்தில் ஒரு ஆசீர்வாதமும் இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஆண்டவரே வல்லமை தேவனுடையது தானே, எனக்கு வல்லமை தாங்கன்னு சொல்லி கேட்கணும். 2 Corinthians 13:4
1: ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படியே நாங்களும் அவருக்குள் பலவீனராயிருந்தும்
0: உங்களிடமாய் விளங்கிய
1: தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம்.
0: தேவனுடைய வல்லமை பெற்று என்ன செய்வோம்? வல்லமை பெற்ற ஒளியும் நல்லா செய்யலாம், வல்லமையா செய்யலாம். அது மாத்திர கருத்துக்குள்ள என்ன செஞ்சிருப்போம்? பிழைத்திருப்போம். ஆனால் தேவனுடைய வல்லமை கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வல்லமையினால் நம்ம பிழைத்திருக்க முடியும். ஊழித்திலையும் செய்ய ஊழித்த செய்யும்பொழுது தேவனுடைய வல்லமை இருந்தால் தான் ஊழியும் செய்ய முடியும். அப்போ நம்ம ஊழியும் செய்ய முடியும், தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்க முடியும். ஆண்டவர் கேட்போம், ஆண்டவரே உடைய வல்லமை உங்களுடைய தானேப்பா, எங்களுக்கு வல்லமை தாங்க ஆண்டவரே, வல்லமை தாங்கப்பா, வல்லமை இல்லாமல் எனக்கு ஊழியும் செய்ய முடியாது. ஒவ்வொரு ஊழியரும் கேட்கணும், ஆண்டவரே உடைய வல்லமை தாங்க ஆண்டவரே, வல்லமை இல்லாமல் பழை ஒன்றுமே செய்ய முடியாதப்பா, வல்லமை இருந்தால் தான் செய்யும் பிழைத்திருக்க முடியும். தேவனத்தில் வல்லமை கேட்டு பெற்றுக்கொள்வோம். யாருக்கு வல்லமை தராரா? 2 Samuel 16:9
1: வல்லமை விளங்க பண்ணும்படி
0: வல்லமை விளங்க
1: பண்ணும்படி
0: கர்த்தருடைய
1: பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது.
0: யாரு உத்தமனா இருக்கா, யாரு கொடுக்கலாம், யாரு உத்தமா இருக்கணும்னு சொல்லி கர்த்தருடைய கண்களை என்ன செய்தான், பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்குது. எல்லாருக்கும் தரமாட்டாரு, தம்மை பற்றி ஆண்டரை பற்றி உத்தமாக இருத்தோடு இருக்கும்போது அவர் கண்கள் நமக்கு யார் உத்தமனாக இருக்கணும் கொடுக்குறதுக்காக கர்த்தருடைய கண்கள் என்ன செய்தான், பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்குது. நம்ம எப்படி இருக்கோம், நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்கோன்னு சொல்லி கர்த்தருடைய கண்களை நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறது. வல்லமை கொடுக்கறதுக்குள்ளாக அவர் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது, நம்ம கரெக்டாக இருக்கிறோமா இல்லையான்னு சொல்லி அவர் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டரை கேட்கணும், ஆண்டவரே என்னை உத்தமனாய் மாற்றும் ஐயா, தம்மை பற்றி அவர் இப்போ அவர்களுடைய காரியத்தில் உத்தமாக இருந்தால் அவருடைய நமக்கு வல்லமை கொடுக்கறதுக்கு அவர் கண்கள் பூமி எங்கே என்ன செய்தான் உலாவி கொண்டிருக்கு. ஆண்டவரே என்னையும் உத்தமனாக மாற்றும் அப்பா, நான் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழக்கூடாதுப்பா, உத்தமனாய் மாறணும் சொல்லி நம்ம கேட்கணும். முதல் கத்திர என்ன கொடுக்குறாரு, ரட்சிப்பு கொடு. ரட்சிப்பு கிடைக்க நம்ம என்ன செய்யணும், கத்திரை தொழுது கொள்ளணும். கத்திரை தொழுது எவனோ ரட்சிக்கப்படுவான். ரெண்டாவது வெள்ளியும் பொண்ணு என்னுடையது. அப்போ அவர் என்ன செய்யணும், அதிகாலம் செபிக்கணும், தேவனை சிநேகிக்கணும். அல்லேலூயா, அதை சொல்ற என்னை சிநேகிக்கிறவங்கள நான் அவங்கள சிநேகிக்கிறேன்னு சொல்கிறாரு. மூன்றாவதாக ஜெயம் கர்த்தருடையது. ஆண்டோட ஜெயத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவரே எனக்கு ஜெயம் தாங்கப்பா, என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஜெயம், ஆவிக்குறி காரியத்தில் ஜெயமே இல்லை. ஒப்பு கொடுக்குற ரெண்டு நாள் நல்லா இருக்க, மூணு நாள் பின் வாங்கிடுற, என்னை அறியாமே சோர்ந்து போய் பின் வாங்கிற ஆண்டவரே எனக்கு ஒப்பு கொடுக்க, எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கேட்கணும். நான் ரெண்டு நாள் நல்லா செபிக்கிறேன், மூணாவது என்னால் முடியலப்பா, எனக்கு செபிக்க எனக்கு ஜெயத்தை தாருன்னு சொல்லி கேட்கணும். ஜெயம் கொடுற எல்லாவற்றையும் சுதந்திரத்துக்கு வந்து உலகத்தில் ஆசிரியத்தையும் சுதந்திரத்துக்குள்ள முடியும், பரலோக ராஜ்யத்தையும் சுதந்திரத்துக்கு முடிய முடியும். நான்காவதாக தேவன் என்னது தேவனுடையது, வல்லமை. யாருக்கு வல்லமை கொடுக்குறாரா, உத்தமாக தம்மை பற்றி உத்தமாக இருக்கிறவங்களுக்கு வல்லமே கொடுக்குறதுக்கு அவர் கண்கள் என்ன செய்தான், பூமி எங்கும் உலாய் கொண்டிருக்கு. அப்போ நம்ம ஆண்டவரே உங்க பிரியமான பிள்ளை இருக்கணும்ப்பா, நான் உத்தமாக நடக்கணும் ஆண்டவரே, மனிதர் பாதிக்கல கர்த்தர் பாதிப்பு உத்தமாக இருக்கணும். அல்லேலூயா, வல்லமை இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்கலாம். வாசித்து பாருங்கள் சங்கீதம் 21:1.
1: கர்த்தாவே
0: கர்த்தாவே
1: உம்முடைய வல்லமையிலே
0: நம்முடைய வல்லமையில்
1: ராஜா மகிழ்ச்சியாக இருக்கிறார்.
0: நம்ம வல்லமை பெற்றிருந்தா கர்த்தருக்குள்ளே என்ன செய்ய முடியும், மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதுதான் வல்லமை, எல்லாம் கர்த்தருடையது தான். ரட்சிப்பு அவருடையது, வெள்ளியும் பொண்ணு அவருடையது, அப்புறம் ஜெயம் அவருடையது, வல்லமை அவருடையது, கேட்டு பெற்றுக்கொள்ளணும். கடைசியாக மத்தேயு சுவிசேஷம் 6:13
1: வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே,
0: என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. அப்புறம் என்னது, ராஜ்யமும் கர்த்தருடையது தான். நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதா என்ன செய்கிறாரு, பிரியமாக இருக்கிறாரு இல்லை. ராஜ்யத்தை கொடுக்க பிதா இப்படி இருக்காரா, பிரியமாக இருக்கிறாரு. ஏன்னா ராஜ்யம் அவருடைய தானே, பயப்படாத சிறுமந்தையே.
1: உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார்.
0: பார்த்தீங்களா, ராஜ்யத்தை கொடுக்க என்ன செய்கிறாரு, பிதா இப்படி இருக்காரா, பிரியமாக இருக்கிறாரு. ராஜ்யத்தை கொடுக்குறதுக்கு அவர் பிரியமாக இருக்கிறாரு, அதான் ராஜ்யம் அவருடைய தான். நம்ம கேட்கணும், ஆண்டவரே உங்களோட ராஜ்யத்துக்கு நான் வரணும், ஆண்டவரே ராஜ்யத்துக்கு வர என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, ராஜ்யத்துக்கு நான் வர்றது எப்படியாவது ராஜ்யத்துக்கு வரணும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். அதான் பிலிப்பியர்ல வாசிக்கிற 3:20
1: நம்முடைய குடியிருப்போ,
0: நம்முடைய குடியிருப்போ
1: பரலோகத்தில் இருக்கிறது.
0: பரலோகத்தில் நம்ம குடியிருப்பு எங்கே இருக்குது, பரலோகத்தில் இருக்குது.
1: அங்கிருந்து
0: அங்கிருந்து
1: கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: எப்பாறு வாரம் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். லட்சியம் அது நம்ம குடியிருப்பரலோகம்தான். இந்த உலகத்தில் என்னதான் எத்தனை நாள் வாழ்ந்தாலும், 100 வயசு வாழ்ந்தாலும் ஒரு நாள் நம்ம போகணும். எங்கே போகணும்? நம்ம இறந்து போகணும். இறந்து போகிறப்ப கத்தரோடு இருந்தால் பரலோகம், கத்திர பிட்டு பின்வாங்கி இருந்தால் நான் எங்கே போக முடியாது, பரலோகம் போக முடியாது. ஆனால் பிதா சொல்கிறாரு, பயப்படாத சிறுமந்தைய, ராஜ்ய பிதா ராஜ்யத்தை கொடுக்க பிதா எப்படி இருக்காரா? பிரியமாக இருக்கிறாரு. இங்கே கொஞ்ச நாள் தான், இங்கே சொற்ப நாள் நல்லா வாழ்ந்தால் 100 வருஷம் 90 வருஷம் அவ்வளோதான். பரலோகத்தை தான் நமக்கு யூக யுகமாக அங்கே தான் வாழ போகிறோம். அதுக்கு வேண்டிய தகுதி நமக்கு இருந்தால் தான் இந்த ராஜ்யத்தை நம்ம தருவார். இந்த உலகத்திலேயே நம்ம கேட்கணும், ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்தி எப்படியா நான் பரலோகத்துக்கு வரணப்பா, எனக்கு உதவி செய்யும்னு சொல்லி கேட்கணும். அங்கே கத்துட்டு எத்தனை வாசத்தில் இருக்கேன் பாருங்கள். நம்ம நினச்சிக்கிறோம் எல்லாருக்கும் ஒரே வீடுன்னு நினைக்கலங்க. இப்போ சொல்கிறார் பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 14:2-3
1: என் பிதாவின் வீட்டில்
0: அநேக
1: வாசஸ்தலங்கள் உண்டு.
0: எவ்வளவு இருக்குதா? அநேக வாசஸ்தலங்கள்.
1: அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
0: நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறாரு.
1: நான் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு
0: நான் இருக்கிற இடத்திலே
1: நீங்களும் இருக்கும்படி
0: நான் மறுபடியும் வந்து
1: உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன்.
0: மறுபடி வரப்போறாரு, வந்துடும் என்ன செய்யறாரு, அவரிடத்துல சேர்த்து கொள்ள போறாரு. ஹலேலூயா. அதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எனக்கு நீங்கள் தான் வேணும், அவருக்காக அவர் சித்தத்தை ஒவ்வொரு நாள் நம்ம நிறைவேற்றணும். எப்படி வேணாலும் வாழ்ந்தால அவர் சித்தத்தை நம்ம என்ன செய்யணும், ஊழியம் ஏதோ ஒரு ஊழியம் இல்லை, அவர் என்ன சித்தம் வச்சுருக்காரோ அதை நிறைவேற்றினா தான் அந்த பரலூர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். ஆசிமா இந்த மூணாவது
1: நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன்.
0: நீங்கள் உங்களை என்ன செஞ்சிடும், என்ன இடத்துல சேர்த்து கொள்வேன்னு சொல்கிறாரு. இங்கே சொல்கிறாரு யோவான் சுவிசேஷம் 12:26 ராஜ்யத்தில் இருக்கு. நம்ம என்ன செய்யணும் பாருங்க, ஒரு சின்ன ஊழியமாவது கர்த்தருக்காக நம்ம செய்ய.
1: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால்
0: என்னை
1: பின்பற்ற கடவன்,
0: என்னை பின்பற்ற
1: நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான்.
0: பார்த்தீங்களா, சின்ன ஊழியமா பெரிய ஊழியமோ, அங்கே நம்ம சின்ன ஊழியமாவது கர்த்தருக்கு நம்ம செய்யணும். சரி, கர்த்தர் சொன்னார், மகனே எப்போதும் என்னோடு இருக்கிற, என்னுடையெல்லாம் உன்னுடைய. முதல் என்னென்ன ஆண்டு இது, முதல் ஆண்டு ரட்சிப்பு கத்தருடையது, ரெண்டாவது வெள்ளியும் பொண்ணும் கத்தருடையது, மூன்றாவது செயம் கத்தருடையது, நான்காவதாக வல்லமை கத்தருடையது, அஞ்சாவது ராஜ்யம் அவருடையது. அந்த ராஜ்யத்துக்கு போகணுன்னு சொன்னால் நம்ம சின்ன ஊழியமாக அது கத்திருக்கா செய்து அவர் ராஜ்யத்துக்கு போக வேண்டும். இந்த உலகம் நமக்கு சொந்தல, உலகத்தின் வயசு ஒரு நாள் என்ன செஞ்சிடும், கடந்து போகும். பூலவத்து வழியை பிரவேசிக்கிற ஒரே ஒரு வாழ்க்கை தான். அந்த பூலவத்து வழியை பிரவேசிக்கும் போது நம்ம இந்த நாட்களில் கத்திற்காக எதையாவது சின்ன ஊழியமாக நம்ம செய்ய வேண்டும். அந்த ஊழிகன் ஊழி ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானா, பிதாவானவர் கணம் பண்ணுவார், நான் எங்கே இருக்கிறேனோ ஊழியம் செய்கிறவங்களோ அங்கே இருப்பார். சரி, இன்னொரு தடவை கடைசி வாசித்து முடிச்சிடலாம். யோவான் சுவிசேஷம் 12:26
1: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால்,
0: என்னை
1: பின்பற்ற கடவன்,
0: நான் எங்கே இருக்கிறேனோ
1: அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான்.
0: கர்த்தர் எங்கே இருக்கிறாரோ, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறோம் அங்கே நம்ம இருப்போம். அதனால் நம்ம ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே அவங்களோடு எப்போது இருக்க எனக்கு உதவிச்சிங்கப்பா, எப்போதும் துதிக்க செவிக்க, வேதத்தை தியானிக்க, வேதத்தை வாசிக்க துதிச்சிட்டே இருக்கணும், அம்மையோடு உண்மையோடு தொழணும், அன்னிப்பாசில் பேசி உண்மையோடு இருக்க எனக்கு உதவிச்சிங்க ஆண்டவரே. அப்போ ரட்சிப்பு கர்த்தருடைய இது, ரட்சிப்பை தருவார், இருந்தாலும் வெள்ளியும் பொண்ணையும் தருவார், மூன்றாவது நேரத்தில் ஜெயத்தை தர. என் வாழ்க்கையில் எது எடுத்தாலும் தடையாக இருக்கேன் கலங்குறீங்களா? ஜெயத்தை கொடுக்கார், வல்லவராக இருக்கார். ஹலேலூயா. ஜெயம் கர்த்தருடைய இது. நான்காவதாக என்ன கர்த்தருடையது, வல்லமை. ஊழிக்கரெல்லாம் கேட்கணும், ஆண்டவரே உடைய வல்லமை எனக்கு தாங்கப்பா, வல்லமை எனக்கு தாங்கப்பா, வல்லமை இல்லாட்ட ஊழியத்தில் யார் என்ன நம்புவாங்கப்பா, வல்லமை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்கணும். யாரெல்லாம் ஒளிஞ்சிறவங்க ஒளிஞ்சிறவங்க ஒவ்வொருவரும் கர்த்தரை நோக்கி கேட்கணும், ஆண்டவரே எனக்கு வல்லமை தாங்க, வல்லமை தாங்கன்னு சொல்லி கேட்கணும். கர்த்தா அந்த ராஜ்யத்துக்கு தான் நம்ம எல்லாருமே போயாக வேண்டும். அந்த ராஜ்யத்துக்கு போனால் கத்திரிக்காது சின்ன ஊழியமாவது கத்திரிக்காய் செய்ய வேண்டும். இந்த உலகம் நம்ம சொந்த இல்லை, உலகத்தின் வேசு வரனால என்ன செஞ்சிடும் வாசித்து பாருங்கள். ஒன்று குருந்தியர் 7:31
1: இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள்
0: உலகத்தை அனுபவிக்கிறவர்கள்
1: தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும்
0: தகாத விதமாய் அனுபவியாதவர்கள்
1: இருக்க வேண்டும்.
0: இருக்க வேண்டும்.
1: இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: உலகத்து வேஷம் கடந்து போகிறது. எப்படி நாடகம் நடிக்கும்போது நம்ம ராஜாவாக நாடகம் நடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அந்த நாடகம் முடிஞ்சோடனே என்ன செய்யும் அந்த வேஷம் என்ன செஞ்சிடும் கலைந்து போயிட்டு பழைய ஆளாக மாறிடுவோம். அதே போல தான் இந்த உலகத்தின் வேஷம் உலகத்தை நம்பி உலகத்தை நம்பி உலகத்துக்காக வாழுவோமானால் உலகம் ஒரு நாள் நம்மளை கைவிடும். உலகத்தின் வேசம் ஒரு நாள் என்ன செஞ்சிடும் நம்மளை விட்டு கடந்து போயிடும். அன்றைக்கி உலகம் நம்மளை விட்டு நம்மளை விட்டு விட்டுரும். அப்போ நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் இந்த உலகத்தில் இப்பயே நம்ம என்ன செய்யணும், ஆண்டோட இயேசப்பா சொன்னாங்க, நான் மகனே எப்போதும் என்னுடைய எல்லாம் உன்னுடையது. அப்புறம் நமக்கு அந்த 5 காரியத்தை கொடுக்க தேவன் பிரியமாக இருக்கிறார். ஆண்டவரே நான் மோடி எப்போது இருக்கணுமாப்பா, செவிக்கணும், துதிக்கணும், வேதத்தை வாசிக்கிற மாத்திரத்தில் வேதத்தை வாசித்து தியானிக்கணும். ஆண்டவரே நான் எப்போது மோடி இருக்கேன், எனக்கு கிருபை தாங்க ஐசப்பா, என்னை பலப்படுத்துங்க, நான் கஷ்டப்படுறது முடிச்சு சித்தம் இல்லை. ஆண்டவரே வெள்ளியும் பொண்ணு என்னோடன்னு சொல்லியிருக்கீங்கப்பா, நீங்கள் தாங்க ஐஸ்வர்யம் கனம் கர்த்தரால் உம்மால் தான் வருது. ஆண்டவரே ஜெயத்தை கொடுங்க. ஆண்டவரே எனக்கு வல்லமை தாங்கப்பா, நம்ம ராஜ்யத்துக்கு வரணும். ஆண்டவரே நான் சின்ன ஊழியமாக செய்யணும், எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கேளுங்க, கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திர ஆண்டவரையும் நன்றியோடுமே துதிக்கிறோம். சர்வல்லமுள்ள தேவனையும் நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அப்பா சபை மக்கள் அனைவருக்காக செபிக்கிறோம். லைவ்லாம் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாந்தத்தாரும் சந்தோஷத்தாரும் மகிழ்ச்சி ஆறுதலும் தேர்தலை தாரும். கர்த்துடைய கரம் தாங்கட்டும் ஐயா. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நீர் அடக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்த வழி நடத்துங்க. தேவ பிரசனம் மூடிக்கொள்ளட்டும். நீர் தேவனாய் கத்த பெரியவர், மகத்துவமுள்ள தேவன் ஆண்டவர். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீர் அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யுங்கப்பா. கர்த்துடைய கிருபை நாள் அவங்கள தாங்க முடியாது செபிக்கிறோம். நன்மையினால் முடிச்சு விட்டி பாதுகாத்து கொள்ள முடியாது செபிக்கிறோம். வெள்ளியும் பொண்ணு என்னோடனு சொன்னீங்களப்பா, யாரெல்லாம் அப்பா பட கஷ்டத்தினால கண்ணீரோடு இருக்காங்களோ ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த கண்ணீர்லாம் தொடங்கி கவலையெல்லாம் மாற்றுங்க, பிரச்சனையை மாற்றுங்க, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்கப்பா. வேண்டி கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சிங்க ராஜா. அப்பா பண்ணி வெள்ளியும் பொண்ணு அவங்களுக்கு தந்து அவங்க குறையெல்லாம் நிறைவாக்குங்கப்பா. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்கியே சப்பா, கவலை மாத்திருங்க ஏசப்பா, பிரச்சனை நீக்கிருங்க ஏசப்பா. யாருமே கவலைப்படக்கூடாது ஏசப்பா, சோர்ந்து போகக்கூடாது அப்பா. ஊக்கமாய் செபிக்க, உண்மையாய் செபிக்க, உம்மோடு எப்போது இருக்க வசந்தை தியானிக்க, இறக்கம் பாராட்ட வேண்டும் இப்படி செபிக்கிறோம். தகப்பனே இறங்குங்கப்பா, இறங்குங்க. ரீகாலாபா ஷபாலாபா, ஒரே ஒரு வாழ்க்காண்டவரை உமக்காக வாழ, உமக்காக பழைக்க, உண்மை போல மாற கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம். வேண்டி கொள்வதற்கும் அழைப்பதற்கு அதிகமாய் கிரியிச்சிரு தேவன் நீங்க ஆண்டவரு. அப்பா இறங்குங்கப்பா, இறங்குங்க. வேலை இல்லாத குடும்பங்கள் வேலை கொடுங்க ஏசப்பா. வேலை இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்களான்ற வேலை தாங்க ஏசப்பா, வேலை தாங்க. திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை பாக்கி இல்லாத சகோதரி குழந்தை பாக்கியத்தை தாங்க. அன்றுவரே கற்பத்தின் கனி கத்ரால கிடைக்கும் சுகந்திரன்னு சொன்னீங்களப்பா, நீங்கள் தானப்பா தர முடியும். அன்றுவரே நீங்கள் தான் தரணும், குழந்தை பாக்கியத்தை தரணும். அன்றுவரே கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை துடைச்சிருங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை கொடுங்கப்பா, பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும். சமாளாத குடும்பத்தில் சமாளித்து தந்திரலும் அடியாக செய்வைக்கிறோம். குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகளும் போராட்டங்களும் உண்டு படுற பொல்லாத சாத்தாரை முறியடித்து போடுங்கப்பா. சண்டை சச்சிறுவர் ஒவ்வொரு குடும்பத்திலையும் என் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் சமாளித்தையும் சந்தோஷத்தையும் அளவில்லாமல் நீர் கட்டிட முடியாய் செவிக்கிறோமே. ஒவ்வொரு குடும்பத்திலையும் தகப்பரே நீரே தலைவராக சகாயராக பிரசனராக நடத்தி வழி நடத்த முடியாத கூட கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பமும் உம்மிடத்தில் ஒப்பு வைத்து உண்மையே நம்பி ஜீவிக்க கிருவை செய்ய முடியாது செவிக்கிறோம். கர்த்தர் நம்பர்களுக்கு செழிப்பார் சொன்னீரப்பா, கர்த்தர் நம்பர்கள் பாக்கியமானு சொன்னீரே. உண்மையை நம்பி ஜீவிக்க, உண்மையை நம்பி இருக்க, உம்மோடு இருக்க கிருவை தரும்படிக்காக செவிக்கிறோம் ஆண்டவரே. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை வேணும் ஆண்டவரே, குடியிலிருந்து விடுதலை தாங்கப்பா. குடிக்கிற மக்கள் அப்பா குடிக்கிற குடும்பத்தில் எப்படி சமாதானம் இருக்குமையா, சந்தோஷம் இருக்குமையா, இருக்காதானே ஆண்டவரே. குடி மாற்றுமையை தண்ணீரை திராட்சை ரசம் மாற்றினீர், கண்மலையை தண்ணீர் திற மாற்றினீர், கற்பாரி நீர் ஊற்ற மாற்றினீர். அப்பா குடியை பார்க்கும்போது ஒரு வெறுப்பை தாரும் ஐயா. ராஜா இயேசுவே இயேசுவே, கண்மலை தண்ணீர் திற மாற்றுகிறவர், நீ குடிக்கிற ஒவ்வொரு சாணங்களையும் மாற்றி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்கப்பா, ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க ஆண்டவர். பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. சமாளம் இல்லாத குடும்பத்தில் சமாளத்தை தர வேண்டும். வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தரணும். ஊழிஞ்சிற மக்களுக்கு ஊழித்து வல்லமை கொடுங்க, வரங்களை கொடுங்கப்பா. ஊழிஞ்சிறவங்களுக்கு வல்லமை வரங்களையும் கிரு

0: இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் ஐயா. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. அப்பாமை ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க, தேவ கிருபங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. பிள்ளைகள் எல்லாம் செவிக்கிற பிள்ளைகளா, துதிக்கிற பிள்ளைகளா. மாற்று மண்டவர் ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போதெல்லாம் ஜபத்தோடு துதியோடு போக கிருபை தாருமப்பா. எங்கே பார்த்தாலும் பிள்ளைகளுக்கு பாதுகாவல் இல்லை ஆண்டவரே. நீங்கள் தான் பாதுகாவலாக இருக்கணும் அப்பா. பிள்ளைகளை செவிக்கணும், துதிக்கணுமே, ஆராதிக்கணுமே, அறிந்து கொள்ளணும் அப்பா. உம்மோடு எப்போது உம்மோடு இருக்கணுமே. அந்த பெரிய பாக்கியத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு தாங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கனா மகிமையும் மகத்துவத்தையும் எங்கள் அன்பு ரச்சகர் இயேசப்பா முக்கிய செலுத்துறோம். எல்லாவற்றையும் இயேசப்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜிரோ பரம பிதாவே, ஆமே.
1: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
2: சுக்கல் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் இதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
1: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81-44-192-192, 81-44-192-192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81-44-192-192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
3: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா.
4: எங்கள் தொலைபேசி எண்கள்:

9443078019 மற்றும் 7598112435 இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் 12 bar 80 அம்பேத்கர் நகர் டார்லிங்டன் பிரிட்ஜ் கூனூர் 643101 நீலகிரி சவுத் இந்தியா செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435 our email address aslinkaram@gmail.com our website handofjesus.in god bless you

0: 122 சங்கீத 7வது வசனம்.
1: உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும்,
0: பாத்தீங்களா சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும்
1: உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக.
0: அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அப்ப இப்படி நான் அலங்கம் என்னது, நம்ம வீட்டுக்குள்ள எத்தனை வீடுகளை பாருங்க, எல்லாமே இருக்கும், பொன் பொருள், படிப்பு, பட்டம், எல்லாம் இருக்கும். ஆனால் என்ன இருக்காது, சமாதானம் இருக்காது. எத்தனையோ குடும்பங்களை பாருங்க, வீட்டில் எல்லாருக்கும் அவங்க பிள்ளைகள் பேரம்பேத்தி நிரம்பி இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க, ஆனால் என்ன இருக்காது, அங்கே சமாதானம் இருக்காது. எல்லாருக்கும் இருக்காது, சுகம் இருக்காது. ஆனால் அங்கே சங்கீதக்காரன் சொல்ல, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமோ உன்னுடைய அரண்மனைக்குள்ளே என்ன இருக்கணும், சுகமாக இருக்கணும் சொல்லி. எனக்கு பிரியமானவனே, உன் ஆற்று வாழுகிறது போல் எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன்னு சொல்கிறாரு. அலையிலுயா. அப்போ ஊழியர்களுடைய வாஞ்ச எல்லாருமே அப்படித்தான். சரி, நம்ம எப்போ நல்ல வியாதி இல்லாத வாழ்க்கை, நம்ம நல்ல ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்குறோம் உபாகம் புஸ்தகம் 33 அதிகாரம் 12வது வசனம்.
1: பெனியமீனை
0: குறித்து
1: கர்த்தருக்கு பிரியமானவன்.
0: பெனியமீன் எப்படி இருந்தாரா, கர்த்தருக்கு பிரியமானவன்.
1: அவருடைய சுகமாய் தங்கியிருப்பான்.
0: பெனியமீன் எப்படி இருந்தாரு, கர்த்தருக்கு பிரியமானவன். அவர் அப்பதான் அவர் என்ன செய்ய முடியும், சுகமாய் தங்கியிருக்க முடியும். நம்மளும் ஒவ்வொருத்தரும் கர்த்தர் பிரியமான இருக்கணும், கர்த்தர் பிரியமா இருக்கணும். நம்ம ஆண்டவரை கேட்கிறோம், ஆண்டவரே எனக்கு நல்லா உங்கள் பிரியமான பிள்ளை மாறணும்னு சொல்லி. உண்மை நல்லது தான், ஆண்டே நம்ம ஊர் வாழ்நாளும் வாழ்க்கையில் என்ன செய்யணும், கர்த்தர் பிரியமாக இருக்கிறோமா கேட்குறாரு நின்றக்கூடாது. நம்ம உள்ளத்தை என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் அடிச்சு பார்க்கணும், நம்ம அனுதரை பிரிப்படுத்தி வாழ்கிறானா, நான் கர்த்தரை பிரிப்படுத்தி வாழ்கிறேன்னா எப்படி என் வாழ்க்கை இருக்குது, இருந்து நம்ம அலசி பார்க்கணும். நம்ம வளர்ச்சி அலசி பார்த்தா தான் நமக்கு தெரியும். நம்ம கேட்டு விட்டுறக்கூடாது, நான் வந்து மனுஷரை பிரியப்படுத்தி வாழ்கிறேன்னா இல்லை கர்த்தர் பிரியமான பிள்ளை வாழ்கிறேன்னா சொல்லும் உள்ளத்தை ஒரு நாள் அலசி பார்த்து ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே உங்கள் பிரியமான செய்ய எனக்கு போதியும் முடியும், நல்ல ஆவியினாளின் உள்ளத்தை நிரப்பி செம்மையான பாதையில் நடத்தும். வாசிங்க சங்கீத புஸ்தகம் 143 சங்கீதம் 10வது வசனம்.
1: உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும்.
0: உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும்.
1: நீரே என் தேவன்,
0: நீரே என் தேவன்,
1: நல்ல ஆவி
0: என் உம்முடைய நல்ல ஆவி
1: என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக.
0: உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. நம்ம அடுத்து கேட்குறோம், கேட்டுட்டு விட்டுறோம், நம்ம உள்ளத்தை அடைச்சி பார்க்கணும். நம்ம கர்த்தர் பிரியமாக இருக்கிறோமா, கர்த்தர் பிரியமாக இருக்கிறோமா இல்லையா, கர்த்தர் பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோமா, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்ம இப்போ நமக்கு தெரியும்ல, இப்போ என்னுடைய வாழ்க்கை நான் எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியும், என்னை பற்றி யாருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். நான் பிரியமாக இருக்கிறேன்னா கர்த்தர் பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்கிறேன்னா எப்படின்னு சொல்லி எனக்கும் தெரியும், என் கர்த்தருக்கும் தெரியும். நம்ம கர்த்தர் பிரியமாக நம்ம இருதை என்ன செய்யணும், ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருக்கோம். ஆண்டவர் பிரியமில்லாத வாழ்க்கை நம்ம செய்யும்போது நமக்கு என்ன செய்யணும், ஒரு மாதிரி கர்த்தர் விட்டு பிரிஞ்சு எங்கேயோ இருக்கிற மாதிரி ஒரு குழப்பமாக இருக்கும். அப்போ நம்ம கர்த்தர் பிரியமாக இருக்கோமா, என் தேவனே நீ முடியும் நல்ல ஆவினால் என்ன செம்மையான வழியை நடத்தும். ஆண்டவரால் செம்மையான வழி நடத்த முடியும். அவர் பாதத்தை பிடிச்சி நம்ம கெஞ்சணும், ஆண்டவரே எனக்கு எப்படியாவது பிரியமான பிள்ளைய மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தர் கேட்கணும். யாஸ்பா வந்து தேவனுக்கு பிரியமாக இதுதான் செஞ்சாராம். வாசித்து பாருங்கள் எவான்ஸ் விசேஷம் 8வது அதிகாரம் 29வது வசனம்.
1: பிதாவுக்கு பிரியமானவைகளை
0: பிதாவுக்கு பிரியமான
1: நான் எப்பொழுதும் செய்கிறபடியால்.
0: ஆண்டவர் இயேசுக்கு என்ன செஞ்சாராம், பிதாவுக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்கிறபடியால்
1: அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை.
0: அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அப்போ நம்ம யாசப்பாவுக்கு நம்ம பிரியமானதை செஞ்சால் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், நம்மளை தனியாக இருக்க விட மாட்டார், எப்போதும் நம்ம கூட இருப்பார். அல்லேலூயா. நம்ம பார்க்கணும், ஆண்டவரே உங்கள் பிரியமானதை செய்கிறேனாப்பா, இல்லை நம்ம பிரியமில்லாத காரியம் செஞ்சிட்ருக்கேனா அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளத்தை அலசி அலசி அலசி கேட்டே இருக்கணும். நம்ம ஒரு நாளும் கர்த்தர் பிரியமாக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் பிரிய இது நீதிமொழியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 22வது வசனம்.
1: பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள்.
0: பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவை.
1: உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம்.
0: யார் பிரியம் கர்த்தருக்கு, உண்மையாக இருந்தால் கர்த்தர் பிரியம். அல்லேலூயா. நம்ம உண்மையாக இருக்கணும், ஒவ்வொரு நாளும் உண்மையாக இருக்கணும். சங்கீதக்காரர் சொல்கிறார், உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். 51வது சங்கீதம் 6வது வசனம் பாருங்க. நம்ம உண்மை இருக்கிறதான் கர்த்தர் பிரியமா.
1: இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர்.
0: கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறாரு, நம்ம உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறார். உண்மைகளாக இருக்காரு, சின்ன காரியமா பெரிய காரியமா அதில் வந்து கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும், அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். பொய்வதோட கர்த்தருக்கு அருவறுப்பானது. உண்மைதான் கத்திருக்கு பிரியும், உண்மைகளாக கத்து பிரியும். நமக்கு ஒரு நாள் ஆண்டவர் கேட்குறேன், ஆண்டவரை உண்மைகளாலாம் இதை மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொன்னார், நம் பிதாவுக்கு எப்போதும் பிரியமானது செய்கிறவர்களே அவன் நான் என்ன செய்வதில்ல தனியாக இருக்கவில்ல. அதே போல் நம்மளும் கத்திரி பிரியமானது எப்போது செஞ்சாலும் பார்க்கலாமே செய்ய தனியாக இருக்க மாட்டார். நம்ம தனியாக இருந்தாலும் கத்தை நம்ம கூட இருந்துகிட்டே இருப்பார். இந்த உலகத்தில் கோடி பேர் கூட இருந்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, கத்தை நம்ம கூட இருந்தார்னா பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ ரெண்டாவது எது பிரியுமா கத்திருக்கு? ஊழியம். ரோமர்கள் நிறுவோம் 14:18
1: இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும்.
0: தேவனுக்கு பிரியனும் பார்த்தீங்களா, கிறிஸ்துக்கு ஊழியம். உண்மை உத்தமாய் பாயத்தோடு நடுக்கத்தோடு கத்திற்காக நம்ம ஊழியம் செய்ய வேண்டும். கத்திற்கு ஊழியம் போது யாருக்கு பிரியமா இருக்கிறோம்? கத்திற்கு பிரியமா இருக்கிறோம். நம்ம ஊழியத்தை வந்து சின்ன ஊழியமா பெரிய ஊழியமா, நான் பெரிய ஊழியமா, இப்போ நம்ம கையில் சின்ன ஊழியத்தை கொடுக்குறோம், அதை நம்ம உண்மையாக செய்ய வேண்டும். கத்திர பார்க்குறாருங்கிற பயத்தோடு அந்த ஊழியத்தை நம்ம உண்மையாக செய்ய வேண்டும். உண்மையாக செஞ்சால் நம்ம கத்திரிக்கு எப்படி இருப்போம்? பிரியனாக இருப்போம். அல்லேலூயா. ஆண்டவரே நமக்கு பிரியமானதை செய்யணும் ஐயா, எப்பயுமே நம்ம பிரியமானது செய்யணும். அவங்கள தான் பார்த்து சொல்கிறார் யோவான், என்ன சொல்கிறாரு, எனக்கு பிரியமானவரே உன் ஆத்மா வாழுகிறது போல எல்லாவற்றிலும், ஆத்தம் மாத்திரம் இல்லை, நீ சுகத்திலையும் பலத்திலையும் ஆசீர்வாதத்திலையும் சமானத்திலையும் சந்தோஷத்திலையும் எல்லாவற்றையும் செய்வேன், வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி உனக்காக வேண்டுதல் செய்கிறேன்றாரு. அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு யார் பிரியமாக இருக்குமா இல்லையோ, கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். ரெண்டாவது யார் சுகமாக இருக்க முடியும்? நீதிமொழியின் புஸ்தகம் 18:10
1: கர்த்தரின் நாமம் பலத்த துருகம்,
0: பலத்த துருகம்,
1: நீதிமான் அதற்குள் ஓடி,
0: நீதிமான் அதற்குள் ஓடி
1: சுகமாயிருப்பான்,
0: சுகமாயிருப்பான். முத யாருக்கு, யார் உள்ள இருப்பா சுகமா இருப்பாங்க? கர்த்தருக்கு பிரியமா இருந்தா மென் செய்வோம் நம்ம சுகமா இருப்போம். இந்த ரெண்டாவது யார் சுகமா இருப்பாங்களா? நீதிமான். அப்போ நம்ம நீதிமானாக இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னை நீதிமானாய் மாற்றுமாப்பா. நம்மளாக நினைக்கிறவர் நம்ம நீதிமான் தான், கரெக்ட் தான், கர்த்தருக்கு வந்துட்டோம் நம்ம நீதிமானாக இருக்கணும்னு சொல்லி நம்மளே நினச்சிக்கக்கூடாது. நம்ம நீதிமானாக இருக்கிறோமான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னை உங்கள் ரத்தத்தினாலே கழுவுங்க, இயேசுக்கு ரத்தம் என்ன செய்யுது சகல பாவத்தை நீக்கி சுத்திக்கிறீங்க. ரோமரில் சொல்கிறாரு, ரோமர் 5:9
1: இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்க.
0: அப்போ ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவர் உங்கள் ரத்தத்தினாலே நீதிமானாக்குமப்பா. நான் என்ன பாவம் செய்ய, இன்றைக்கி உங்கள் பிரியமெல்லாம் பேசியிருக்கனே, கோவப்பட்டிருக்கனே, இன்றைக்கி நான் கசப்பு வந்திருக்குது, என் வெறுப்பு வந்திருக்குது, இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட அப்பைக்கப்போ சொல்லணும். நான் இன்றைக்கி கோவப்பட்டிருக்கேன் ஆண்டவரே, இன்றைக்கி நான் கசப்பு வெறுப்பு வந்துருச்சு, நான் இன்றைக்கி போய் சொல்லியிருக்கிறேன், இதெல்லாம் ஆண்டவரே இயேசுப்பா உங்கள் ரத்தம் என்னை கழுவணும், என் பாவங்களை மன்னியும். இப்போ எப்படி நம்ம வீட்டில் ஒவ்வொரு நாளும் பெருக்கி சுத்தம் பண்ணி தொடச்சிட்டே இருப்பாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லணும், ஆண்டவரே நம்ம இன்னைக்கு கோவப்பட்டிருக்கேன் ஆண்டவரே, இன்னைக்கு பொறாப்பட்டிருக்கேன், கசப்பு வந்திருக்கு, வெறுப்பு வந்திருக்கு, இதெல்லாம் என்னை வீட்டு அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே. மனிதராக இருந்தால் கட்டாயம் இதெல்லாம் நம்ம கூட இருக்க தான் செய்யும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, கத்திரி வேத அப்படி சொல்லலை. ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணுமா, அவருக்கு இயேசுக்கு ரத்தத்தினால நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நீதிமான மாற்றப்பட்டிருக்க. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு குணங்களுக்கு ஆண்டு பிரியமில்லாத குழந்தை மக்களும் வராதபடிக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஏசப்பாட்டை கேட்கணும். நம்மளால் முடியாது, பலத்தினால அல்ல, பராக்கிரத்தில் யாரால் முடியும், தேவாவில் முடியும். அவற்றை சொல்லணும், ஆண்டவரே இன்றைக்கி நான் கோவப்பட்டேன் ஆண்டவரே, இன்றைக்கி நான் கசப்பு எனக்கு வந்துருச்சு, வெறுப்பு வந்துருச்சு, பொறாம வந்துருச்சு, எரிச்சல் வந்துருச்சு, எடுத்து போடுங்கப்பா, மன்னிங்கப்பா, மன்னிங்க, உங்கள் ரத்தம் இன்னைக்கு கழுவணும், இயேசுக்கு ரத்தம் தான் சகல பாவத்தை நீங்கள் நம்மளை சுத்திக்கிருக்கு, என்ன பாவம் இன்றைக்கி இப்படி செஞ்சிட்டேனப்பா என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லி இயேசுக்கத்துட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். சரி, நீதிமன் குளத்தை கர்த்தர் சொல்கிறாரு, எப்படி இருப்பாங்களாம் பாருங்கள். நீதிமொழி புஸ்தகம் 21:26
1: நீதிமானோ பிசினுத்தனம் இல்லாமல் கொடுப்பான்.
0: பிசினுத்தனம் இல்லாமல் கொடுப்பான். யாரும் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு என்ன வரும் மனசு வரும், சிலர்லாம் கொடுக்கறக்கே மாட்டாங்க. ஆனால் நீதிமானம் எப்படி இருப்பாங்களாம், பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான். அவங்களால முடிஞ்சது அதுக்குன்னு நிறைய செய்ய முடியாது, இருக்கிற வச்சு மற்றவங்களுக்கு உதவி செய்ய, அவங்களால பக்கத்துடைய யாருக்கா பிரச்சனையா கஷ்டம் வந்தாலும் செய்வாங்க, எதோ வந்தாலும் செய்வாங்க. நீதிமான் என்ன செய்ய, பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான், மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனசு வரும், அதுதான் நீதிமான். நீதிமானம் இருக்கம்மா நம்ம உள்ளத்தை அலசி பார்ப்போம். நீதிமானம் தான் மற்றவங்களுக்கு என்ன செய்யும், கண்டிப்பாக உதவி செய்ய முடியும். இன்னொரு கொலாதி விஷயங்கள் ஆண்டு சொல்கிறாரு, நீதிமணி எப்படி இருப்பான்னு சொல்லி. நீதிமணியின் புஸ்தகம் 15:28
1: நீதிமானுடைய மனம்,
0: நீதிமானுடைய மனம்
1: பிரதித்திரம் சொல்ல யோசிக்கும்.
0: மறுபடியும் அவங்களுக்கு சொல்றது கூட, மற்றவங்களை ஒரு வார்த்தைக்கு சொல்றது கூட என்ன செய்வாங்களாம், யோசிப்பாங்க. நீதிமாலை இல்லாட்ட பட படப்படன்னு பேசிடுவோம். நம்ம நீதிமாலை இல்லாதனால தான் நம்ம பட்ட பட பட படப்படன்னு எந்த வார்த்தை அப்படியே கொட்டிடுவோம். ஆனால் நீதிமன்றம் என்ன செய்வாங்களா, பிரதித்துறை சொல்ல என்ன செய்வாங்களா, அவங்க மனம் யோசிக்க சொன்னால் மனசு அவங்க புண்பட்டுருமா, அவங்களோட தொடச்சிடக்கூடாது, அவங்க மனசை வந்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, புண்படுத்திடக்கூடாது சொல்லி யோசிப்பாங்க. நீதிமன்ற மனம் என்ன பிரதித்துறை சொல்ல யோசிக்கும். நம்ம என்ன செய்யணும், பட்டன்னு பேசிடுறோம் இல்லையா, ஆனால் நீதிமன்றம் அப்படி பேச மாட்டாங்க. மனசு இப்போ அவங்க இப்படி சொன்னால் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க உள்ளே உடஞ்சிருமா, மனசு புண்பட்டுருமான்னு சொல்லி அவங்க யோசித்து பேசுவாங்க. அல்லேலூயா, அதான் நீதிமான். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், அதில் என்ன செய்வாங்களாம் நீதிமான், அதற்குள்ளே சுகமாய் தங்கியிருப்பான். அல்லேலூயா, என்ன செய்வாங்க அவங்க போய் நீதிமான் என்ன செய்வாங்களா, சுகமாய் கர்த்தருடைய நாமம் பலத்த துருவம், அதில் என்ன செய்வாங்க, ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். அப்போ நீதிமன்றனா என்ன சொல்ற, ஆண்டு ரத்தத்தினால நம்ம கழுவுப்பட்ட நம்ம கர்த்தர் நீதிமன்றம் மாத்துறாரு. அப்போ நீதிமன்றம் ஆண்டு சொல்கிறாரு, யாரெல்லாம் நீதிமன்றம் பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பாங்க. ரெண்டாவது என்ன செய்யும், மற்றவங்களேருந்து மனநோக பேச மாட்டாங்க. பிரதத்திரம் சொல்கிறதுக்கு அவங்கள மனம் என்ன செய்வான், யோசிக்குமா, ஐயோ அவங்களை இப்படி சொன்னால் அவங்க மனசு புண்பட்டுருமா, அவங்களை இப்படி சொல்லக்கூடாது, அவங்க மனசை புண்பட்டுருமேன்னு சொல்லி யோசிப்பாங்க. அதுதான் நீதிமன். இன்னொரு ஆண்டவர் நீதிமான் அடையாளம் கொடுத்திருக்கிறாரு, நீதிமொழிகள் 29:6.
1: நீதிமானோ பாடி மகிழ்கிறான்.
0: நீதிமான் என்ன செய்வாங்களா, பாடி மகிழ்வாங்க, உள்ளத்தில் பாடிட்டே இருப்பாங்க, பாடி மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் நீதிமானை மாற்றினா நம்ம உள்ளத்துக்குள்ள பாடிட்டே இருக்கணும், அப்போ எப்பவும் பாடணும், துதிக்கணும், செவிக்கணும், என் இறுதி உங்களுக்கு இறுதியோடு கலந்துருக்கணும். நீதிமான் செல்லாம் பாடி மகிழ்வாங்க. நம்ம உணர்ந்து பாடுறோம்மா, நம்ம பாடும்போது மகிழ்ச்சி வருதா, பாட்டு ஏதோ ஒரு பாட்டு இல்லை, எந்த பாட்டு பாடினாலும் உணர்ந்து நம்ம பாடும்போது நம்ம உள்ளத்தில் பெரிய மகிழ்ச்சி வரும். நீதிமான் பாடி மகிழ்வான். அதிசயமான இருக்க
1: நீதிமானோ,
0: நம்ம நீதிமானோ
1: பாடி மகிழ்கிறான்.
0: பார்த்தீங்களா, பாடும்போதே நமக்குள்ள பெரிய மகிழ்ச்சி, சமாதானம், சந்தோஷம் உணர்ந்து அந்த பாட்டு பாடும்போது நம்ம இருதயத்தை அலசி பார்த்து அப்படியே பாடணும், அப்போ நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வரும். ஹல்லேலூயா. நீதிமான் என்ன செய்வாங்களா, பாடி மகிழ்வாங்க. அதுதான் நீதிமன்ற குணம். மொத்தம் யார் சுகமாக இருப்பா, கர்த்தருக்கு பிரியமானவங்க சுகமாக இருப்பாங்க. ரெண்டாவது நீதிமான் சுகமாக இருப்பாங்க. மூணாவதாக யார் சுகமாக இருப்பாங்களாம் பாருங்க, 12:5.
1: ஏழைகள் பாழாக்கப்பட்டதின் நிமித்தமும்,
0: ஏழைகள் பாழாக்கப்பட்ட நிமித்தமும்,
1: எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும்,
0: எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தம்,
1: நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீர்கிறவர்களுக்கு அவனை காத்து,
0: அவன் மேல் சீர்கிறவர்களுக்கு அவனை காத்து
1: சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
0: சுகமாயிருக்க பண்ணு கர்த்தர் சொல்லுற, பார்த்தீங்களா, ஏழைகள் பாழாக்கப்படுற நிமித்தமும் அவங்க என்ன செய்வ, எளியவங்க என்ன செய்வாங்களா, பெருமூச்சு, ஐயோ என்னை இப்படி சொல்லிட்டாங்களே, ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களான்றவரே, என்ன போய் என்னை இப்படி சொல்லிட்டாங்களேப்பா, பெருமூச்சு வருது இல்லை, சே இப்படி செஞ்சிட்டாங்க நம்மளுக்கு வாழ்க்கையில், இப்படி செஞ்சிட்டாங்களே நம்மளை பெருமூச்சு விடுற மொத்தம், நம்மளால் அவங்க சீர்றாங்கல்லே, எதிர்பார்க்குறவங்க நம்மளை சீர்றாங்க, நம்மளை பார்த்தா வெடுக்குன்னு பேசுகிறாங்க, சீர்றாங்க, அவங்க மீது இப்போ கத்திர என்ன செய்வாரா,
1: அவன் மேல் சீர்கிறவர்களுக்கு அவனை காத்து
0: சீர்றவங்க, சீர்றவங்களை போய் சாட்சி சொல்கிறாங்க, எத்தனை பேர் போய் கோர்ட்டில் போட்டு பொய்யலாம்னு சொல்லிடுவாங்க. காத்து என்ன செய்யறாரா,
1: சுகமாயிருக்க
0: பண்ணுவேன். ஹல்லேலூயா. உள்ள உடஞ்சிதான் இருப்பாங்க, அது மாத்திர பிரச்சனை வரும்போது நம்ம அப்படியே பெருமூச்சு விடுறோம்ல, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, எத்தனை பேர் நம்மளை சீர்றாங்க, இப்படிலாம் பேசுறாங்க. ஹல்லேலூயா. ஒரு வேளைக்கு நீங்க நினைக்கல, எனக்கு இத்தனை பேர் எதிர்பார்க்காங்களே, நான் ஒவ்வொரு நாளும் பெருமூச்சு தானே விடுறேன், ஒவ்வொரு நாளும் எத்தனை இக்கட்டு வேதனை, எத்தனை பேர் என்னை இப்படிலாம் பேசுறாங்க, நான் கலங்குறீங்களா, கத்துறவங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு எல்லா இக்கட்டுக்கு அந்த ஏழைகளுக்கு உங்களுக்கு நீங்க உங்களுடைய கூப்பிடுற நிமித்தமா, உங்களுக்கு கண்ணீர் நிமித்தமா கத்துறவங்க மேலே யார் சீறி வராங்களோ அவங்களுக்கெல்லாம் விலைக்கு கத்துறவங்களை பார்த்து என்ன செய்வார், உங்களை சுகமாக இருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நமக்கு எவ்வளோ எதிர்ப்பு இருக்குது, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், எவ்வளோ பேர் என்னை பேசுகிறாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா, கத்துறவங்களுக்கு எல்லாத்துக்கும் விலைக்கு காத்து உங்களை சுகமாக இருக்க பண்ணுவார். கலங்காதீங்க. நான் கத்துற வேதம் சொல்லுது, 17:17.
1: கர்த்தாவே சிறுமை பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறேன்.
0: பார்த்தீங்களா, சிறுமை பட்டவருடைய வேண்டுதலை கேட்டுக்கிற கத்து கேட்பேன். சிறுமை ஒன்றவங்க தான், நம்ம ரொம்ப அற்பமாக தான் நம்ம உலகத்தில் இருக்கோம், எல்லாரையும் பார்த்தா அற்பமாக காணப்படுறோம், எல்லாரையும் பார்த்தா ஒதுக்கப்பட்டவங்களா இருக்கிறோம். ஆனால் கத்தர் என்ன செய்கிறார், சிறுமை பெற்ற வேண்டுதலை கத்தர் என்ன செய்கிறாரா, கேட்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு எதிர்பார்க்கா, உங்களை பற்றி நிறைய பேர் அற்பமாக நினைக்கிறாங்களா, உங்கள் மேலே சீறி வராங்களா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கர்த்தர் எல்லாவற்றி விலக்கி உங்களை காத்து உங்களை சுகமாயிருக்க பண்ணுவார். நம்ம கர்த்தரை கேட்கும்போது, நம்ம சிறுமைப்பட்டவங்க நம்ம கேட்கும்போது கர்த்தர் என்ன செய்யற, நமக்கு நம்ம வேண்டுதலை கேட்பார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டிருக்கோம், இப்போ நம்ம செபிக்க போகிறோம். செபிப்பிக்கலாமா? ஸ்தோத்திர ஆண்டு உரிமை நன்றியோடுமே துதிக்கிறோம். சார் வல்லமுள்ள தேவனாய் கர்த்தாவே, மை போற்றுகிறோம், மை வாழ்த்துகிறோம், அனுக்கிற சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமான் தேர்லி சந்தோஷ தேர்லி ஆசீர்வதிச்சு உயர்த்த முடியாச்சு பேய்க்கிறோம். கேளுங்க, உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாக இருக்குன்னு சொன்னீங்களாண்டு ஒரு நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா, கெஞ்சுறோம். இந்த மகிழ்ச்சி பார்க்குற ஒவ்வொரு மக்களையும் சமானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்ப வேண்டும்னு செபிக்கிறோம். மகிழ்ச்சியை தர முடியாது செபிக்கிறோம். கத்தோடி மகத்தும்ல நாம் அவங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிற ஐயா. அவங்கள பலப்படுத்துங்க, இந்த குடும்பத்தின் தேவைகளை சந்திங்கப்பா. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், மலர்ந்திருமாத மக்கள் மலர்ந்திருமணும், குணப்படாத மக்கள் குணப்படணும், பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் செய்யுள்ள சாட்சியாக மாற்றும் ஐயா. ஆசீர்வதித்து உயர்த்துங்க. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்கப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க சப்பா. மந்திரம் செய்வனையும் பெல்லிசுனிங்களை உடைத்துப்படும், பிசாசுங்களை அழித்துப்படுங்க ஆண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும், சமம் இல்லாத மக்களுக்கு சமான் தரணும், கடன் பிரச்சனை மாறணும் ஐயா. அவங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும்னு செபிக்கிற ஐயா. பிரிந்து குடும்பம் இணைக்கணுமையா, சமம் இல்லாத குடும்பத்தில் சமானத்தை தரணும் ஐயா. அப்பாமே துதிக்கிறோம், அறிந்து கொள்ளும் அண்டிக்கொள்ள கிருவச்சியங்களா செபிக்கிறோம். தொழிற்சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்கும் மக்களை வெற்றி தாங்க, பிரிந்து குடும்பம் இணைக்கணும். ஆத்மா கண்களை திறந்து விடுங்க, அறிந்து கொள்ள உதவிச்சிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு அப்பாமே ஸ்தோத்திரம். செபிக்கிற பிள்ளைகளா, துதிக்கிற பிள்ளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்க சப்பா. ஆண்டவரே, உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்பத்தில் காணப்படுற எல்லா பிரச்சனையும் மாற வேண்டும் ஐயா. எல்லாரும் அதிசயங்களை செய்ய வேண்டும், எல்லார் வாழ்க்கையிலும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமாக செய்ய வேண்டும் ஐயா. ஆசீர்வதித்து உயர்த்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, மே துதிக்கிறோம். ஆசீர்வதித்து உயர்த்துங்க, பொறுப்படுத்தி காத்துக்கோங்க. எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துகிறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம செவத்தை கேட்ட சந்தோஷமா இருங்க.
2: நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431 நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1409010000229 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: வழியிலும் டிவி கிளப்ல இணைக்கப்பட்டிருக்குதான எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பன. தூர இடங்களிலே டிவி கிளப்ல இணைக்கப்பட்டிருக்கிற எல்லா குடும்பங்களையும் பலப்படுத்தும்படிக்காய் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பன. இன்னும் நிறைய மக்கள் சேர உதவி செய்ய, சேர்ந்த மக்கள் கொடுக்க உதவி செய்யும்படிக்காய் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பன. டிவி வழியாக, யூடியூப் வழியாக, ஃபேஸ்புக் வழியாக சந்திக்கப்படுகிற மக்களெல்லாம் நீர் ஆசீர்வதித்தலும் மொபைல் வழியாக சந்திக்கப்படுகிற மக்களை நீர் பலப்படுத்துங்கப்பா. எஸ்எம்எஸ் பண்ற மக்களெல்லாம் நீர் ஆசீர்வதிக்க முடிக்கா என்று மன்றாடுகிறோம் தகப்பனே. ரேடியோ நிகழ்ச்சி கேட்குற அனைத்து மக்களையும் ஆசீர்வதித்தலும் தகப்பனே. முழுமையாய் பொருட்படுத்த ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே.
1: ஆமென். அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
4: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: எங்க இருக்கிறேன்? யாராவது இருக்கிறீர்களா? நான் இன்னும் சில நேரத்துக்கு முன்பு மருத்துவமனையில் இருந்தேன். என் குடும்பம் அங்கே இருந்தது. மைக்கேல், என் கணவர், அவர் எங்கே? இப்போது எனக்கு நோய் இல்லை. நான் கனவு காண்கிறேனா?
1: சாரா எலிசபெத் மோரிசன்.
0: கர்த்தரே, அது நீங்களா?
1: ஆம், என் குழந்தையே, நீ என் முன்னிலையில் இருக்கிறாய். ஆனால் நீ ஓய்வுக்கு செல்லும் முன் நாம் பேச வேண்டும்.
0: பேச வேண்டுமா? எதை பற்றி?
1: நீ விட்டு சென்ற மக்களை பற்றி, நீ ஒருபோதும் பேசாத வார்த்தைகளை பற்றி, நீ உன்னிடமே வைத்துக் கொண்ட சுவிசேஷத்தை பற்றி சொல் சாரா. நீ எப்போது என்னை உன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டாய்?
0: நான் 9 வயதில் இருந்தேன். விடுமுறை பைபிள் பள்ளியில் உன் அன்பை பற்றி கேட்டேன். இயேசு என் பாவங்களுக்கு வீகே மரித்ததை பற்றி கேட்டேன். நான் நம்பினேன். நான் ஜெபிச்சேன். உன்னை என் இதயத்தில் வருமாறு கேட்டேன்.
1: நீ அதை உண்மையாகவே நினைத்தாய். உன் விசுவாசம் உண்மையானது. அந்த நாளில் உன் இதயத்தை நான் பார்த்தேன். நீ எனது சொந்தமானவள்.
0: ஆமாம் கர்த்தாவே, நான் இரட்சிக்கப்பட்டுள்ளேனா? என் முழு வாழ்க்கையிலும் உன்னை நம்பினேன்.
1: நீ நம்பினாய், ஆனால் பகிர்ந்தாயா? நீ 10 வயதாக இருந்தாய். உன் நெருங்கிய தோழி ஜெசிகாவை நினைவிருக்கிறதா?
0: ஆமாம் கர்த்தாவே, நாங்கள் பிரிக்க முடியாதவர்கள்.
1: அவள் உன்னிடம் ஏன் தேவாலயத்திற்கு போகிறாய் என்று கேட்டாள். அவள் குடும்பம் கடவுளை நம்பவில்லை என்று சொன்னாள். அவளுக்கு ஆர்வமாக இருந்தது. நீ என்ன சொன்னாய்?
0: அது என் குடும்பம் செய்யும் ஒரு விஷயம்தான். அதற்கு பதிலாக வீட்டுக்கு வந்து விளையாட விரும்புகிறாயா? நான் 10 வயசாக இருந்தேன். அதை எப்படி விளக்குவது என எனக்கு தெரியவில்லை.
1: நான் அவளை நேசித்ததும் அவளுக்கு நீ தேவை என்பதும் உனக்கு தெரிந்தும் நீ மௌனமானாய். ஜெசிகா தன் 17 வயதில் விபத்தில் பலியானாள். அவள் உன்னிடமோ மற்றவர்களிடமோ சுவிசேஷத்தை ஒருபோதும் கேட்டதில்லை.
0: சீக்கிரம் இறப்பாள் என தெரியாது. இன்னும் நேரம் இருக்கும் என நினைத்தேன்.
1: நேரம் உத்தரவாதம் அளிக்கப்படவில்லை சாரா, அதை நீ அறிந்திருந்தாய். ஆனால் நாம் தொடரலாம். நீ 15 வயசாக இருந்தாய். மார்க்கஸ் டாம்சனை நினைவிருக்கிறதா? அவன் ஒவ்வொரு நாளும் தனியாக உட்கார்ந்திருந்தான். மன அழுத்தத்துடன் போராடி தற்கொலை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான். வகுப்பிற்கு முன் நீ பைபிள் படிப்பதை அவன் பார்த்தான். அதை பற்றி உன்னிடம் கேட்க விரும்பினான்.
0: அவன் என்னை பார்த்தது எனக்கு நினைவிருக்கிறது. ஆனால் அவன் ஒருபோதும் எதுவும் சொல்லவில்லை.
1: ஏனெனில் அவன் பார்த்ததும் நீ பைபிளை மூடி ஒதுக்கி வைத்தாய். நீ வெட்கப்பட்டாய். அவன் கேலி செய்வான் என பயந்தாய். மற்றவர்கள் நினைப்பிற்கு அஞ்சினாய். மாதங்களுக்கு பின் மார்க்கஸ் தற்கொலை செய்தான். வாழ ஒரு காரணம் இருந்திருக்கலாம் என அவன் கடிதத்தில் இருந்தது. அவன் இறந்த இடம் பதில் தெரிந்த கிறிஸ்தவருக்கு அருகிலேயே இருந்தது. ஆனால் நீ உண்மையை மறைத்தாய்.
0: எனக்கு தெரியல, நான் எப்படி தெரிஞ்சிருக்க முடியும்?
1: அவனுடைய திட்டங்களை நீ தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ என் கட்டளையை மட்டும் கடைபிடித்திருக்க வேண்டும். உலகம் முழுவதும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும். அதுவே என் கட்டளை. வசதியாக இருந்தால் மட்டும் போ, அல்லது அவர்கள் தற்கொலை செய்ய போகிறார்கள் என்று தெரிந்தால் மட்டும் போ என்று இல்லை. போ எப்போதும். ஆனால் ஒருவேளை நீ இளம் வயதில் இருந்திருக்கலாம். உனக்கு புரியவில்லை போல. உன் வளர்ந்த காலத்தை பார்ப்போம். அப்போது உனக்கு 25 வயது. நீ மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் உன் வேலைக்கு புதிதாக சேர்ந்திருந்தாய். உன் பணியிடத்தில் அருகிலிருந்த ரேச்சலை நினைவிருக்கிறதா?
0: ரேச்சல், ஆம். நாம் 8 வருடங்கள் ஒன்றாக வேலை செய்தோம்.
1: 8 வருடங்கள், 2000 வேலை நாட்கள், 40,000 மணி நேரம் அருகில் இருந்தீர்கள். அவள் தன் முழு வாழ்க்கையையும் உன்னுடன் பகிர்ந்தாள். அவளது விவாகரத்து, குழந்தைகளுடன் அவளுக்கு ஏற்பட்ட சிரமங்கள், மரணத்தை பற்றிய அவளது பயம், வாழ்க்கையின் அர்த்தம் குறித்து அவளது கேள்விகள். ஆனால் நீ?
0: நான் அவளுக்கு நல்ல நண்பனாக இருந்தேன். நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் கவலைப்பட்டேன்.
1: நீ அவளது நலனுக்காக கவலைப்பட்டாய். ஆனால் அவளது ஆன்மாவுக்காக இல்லை.
0: இதுக்கப்புறம் எதுவும் இல்லைனா எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. எல்லாம் சரியாகிவிடும் அப்படின்னு எனக்கு நிச்சயமா தெரியுற. அவ்வளவு கவலைப்படாதே. மதிய உணவு சாப்பிட வருவையா?
1: ஒளி உனக்கு வாய்ப்பை கொடுத்தாள். அவள் நித்தியத்தை பற்றி கேட்டாள். ஆனால் அது சிரமமாக இருந்ததால் நீ விஷயத்தை மாற்றிவிட்டாய். நீ தள்ளுபடி செய்யும் அல்லது மத பார்வையுடன் இருப்பதாக தெரிய வேண்டாம் என்று நினைத்தாய். அவளது நலனை காட்டிலும் அவளது நித்தியத்தை மதிப்பிடவில்லை.
0: நான் அவளை புண்படுத்த விரும்பவில்லை. நம் நட்பை கெடுக்க விரும்பவில்லை.
1: அதனால் நீ நட்பை காப்பாற்றினாய், ஆன்மாவை இழந்தாய். ரேச்சல் 47 வயதில் புற்றுநோயால் இறந்தார். அவள் பயத்துடன் எந்த நம்பிக்கையும் அமைதியும் இரட்சகரும் இல்லாமல் இறந்தாள். ஏனெனில் நீ அவளது இரட்சிப்பை விட உன் வசதியை தேர்ந்தெடுத்தாய்.
0: தயவு செய்து நிறுத்துங்கள்.
1: நாம் இப்போதுதான் துவங்குகிறோம். இன்னும் அதிகம் உள்ளது, மிகவும் அதிகம். உன் அஞ்சல் ஊழியர் டேவிட் 23 ஆண்டுகள் உனக்கு அஞ்சல் கொண்டு வந்தார். நீங்கள் நூற்றுக்கணக்கான உரையாடல்கள் நடத்தினீர்கள். அவர் அர்த்தம் தேடி வருகிறேன் என்று குறிப்பிட்டார். நீ எதுவும் சொல்லவில்லை. உன் பார்பர் கிம் 15 ஆண்டுகள் உன் முடியை வெட்டினார். அவர் தன் கருக்கலைப்பு வலி, குற்ற உணர்வு பற்றி சொன்னார். நீ அது கஷ்டம்தான் என்றாய், அவ்வளவுதான். உன் மகனின் பயிற்சியாளர் ராபர்ட் தன் சகோதரர் இறப்பை கூறி சொர்க்கம் பற்றி சந்தேகப்பட்டார். அவர் அமைதி என நீ சொன்னாய், ஆனால் சொல்லவே இல்லை. உன் பக்கத்து வீட்டு மார்கரெட் 30 வருடம் அங்கேயே இருந்தார். 30 வருடமாக ஞாயிறு சர்ச்சுக்கு போகையில் அவர் பார்த்திருக்கிறார். அவர் ஒருபோதும் உன்னிடம் ஏன் என்று கேட்கவில்லை. நீ ஏன் என்று தெரியுமா?
0: என்ன?
1: உன் வாழ்க்கைக்கும் அவள் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் அவளுக்கு தெரியவில்லை. நீ தேவாலயம் சென்றாய், ஆனால் என்னை பற்றி பேசவே இல்லை. உனக்கு நம்பிக்கை இருந்தது, ஆனால் அது வெளிப்படவில்லை. அவள் இறக்கும் வரை கிறிஸ்தவர்கள் என்பது வாரத்திற்கு ஒரு முறை ஒரு கட்டிடத்திற்கு போகும் மனிதர்கள் மட்டுமே என்று நினைத்துக் கொண்டிருந்தாள். சாரா, என்னை மிகவும் வருத்தப்படுத்துவோர் உன் சொந்த குடும்பமே.
0: இல்லை, என் குடும்பம் அல்ல. தயவுடற்பனி, அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க. மைக்கேல் ரட்சிக்கப்பட்டவன், என் பிள்ளைகள்.
1: மைக்கேல் ரட்சிக்கப்பட்டவன், ஆம். உன் மகள் எமிலி ரட்சிக்கப்பட்டவள், ஆம். ஆனால் உன் மகன்?
0: இல்லை, பிராண்டன் அல்ல. அவன் ரட்சிக்கப்பட்டவன். அவன் 7 வயதில் என்னுடன் ஜெபிச்சான்.
1: நீ அவனை சொல்லியதால் அவன் புரியாத வார்த்தைகளை ஜெபித்தான். ஆனால் அவன் உண்மையில் என்னை அறிந்ததில்லை. நீ அதை தெரிந்து கொண்டிருந்தாய். அவன் 12 வயதில் இனிமேல் தெய்வத்தை நம்பவில்லை என்று உன்னிடம் சொன்னான். நீ என்ன சொன்னாய்?
0: அவன் இளம் வயதுலதான் இருக்கிறான், பெரியவனாகும் போது புரிந்து கொள்வான் என்று சொன்னேன்.
1: அவன் 15 வயதில் இரவு உணவு மேசையில் கிறிஸ்துவத்தை கேலி செய்தான். நீ என்ன செய்தாய்?
0: நான் இம்ஸ்டா இருந்தேன். நான் சண்டையிட விரும்பவில்லை, அவனை விலக்க விரும்பல.
1: அவன் 16 வயதில் வீட்டை விட்டு வெளியேறி மீண்டும் ஒருபோதும் தேவாலயத்திற்கு வரவில்லை. நீ என்ன சொன்னாய்?
0: நான் அவனுக்காக ஜெபிப்பேன், நீ அவனை திரும்ப அழைப்பாய் என்று சொன்னேன்.
1: அவன் திரும்புவது பற்றி நீ சொல்லவில்லை. நரகத்தை விளக்கவோ அவனை எச்சரிக்கவோ இல்லை. நீ ஒருபோதும் அவனை வேண்டிக் கொள்ளவில்லை. நீ தனிப்பட்ட முறையில் ஜெபித்தாய், ஆனால் நேரில் அமைதியாக இருந்தாய்.
0: அந்த வற்புறுத்தும் கிறிஸ்தவர்களை போல இருக்க விரும்பவில்லை. அவன் என்னை வெறுக்க வேண்டாம் என்று நினைத்தேன். அவனுக்கு அன்பை காட்ட விரும்பினேன்.
1: அன்பு எச்சரிக்கிறது, அன்பு வேண்டிக் கொள்கிறது. ரட்சிப்புக்காக அன்பு நிராகரிப்பை சந்திக்க தயங்காது. அவன் நித்திய ஆத்மாவை விட அவன் தற்காலிக ஒப்புதலை நீ தேர்ந்தெடுத்தாய். பிராண்டன் நீ இறந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு இறந்தான். கார் விபத்து உடனடியாக. அவன் வாழ்ந்தது போலவே இறந்தான், என்னை இல்லாமல். இப்போது அவன் வேதனையில் இருக்கிறான். 35 ஆண்டுகள் உண்மையை சொல்ல வாய்ப்பு இருந்த தாயை அழைக்கிறான். ஆனால் நீ அமைதியை தேர்ந்தெடுத்தாய்.
0: இல்லை, இல்லை. கடவுளே, தயவு செய்து என் மகனை அல்ல, என் குழந்தையை அல்ல, என்ன நரகத்துக்கு அனுப்பு, தயவு செய்து.
1: நான் முடியாது. அவன் தேர்வு செய்து விட்டான். நீ எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவள், ஆனால் அமைதியாக இருந்தாய்.
0: ஏன் நீ என்னை பேச வைக்கவில்லை? என்ன, நீ என்னை கட்டாயப்படுத்தல?
1: ஏனெனில் நான் உனக்கு சுதந்திர விருப்பத்தை அளித்தேன். நான் உனக்கு என் வார்த்தையை அளித்தேன். நான் உனக்கு என் ஆவியை அளித்தேன். நான் உனக்கு ஒரு கட்டளையை அளித்தேன், போய் சீடர்களை உருவாக்கு. நான் உனக்கு தேவையான அனைத்தையும் அளித்தேன். ஆனால் நீ இழந்தவர்களை விட உன் வசதியை அதிகம் நேசித்தாய். சாரா, எனக்கு சொல்லு, ஏன் நீ அமைதியாக இருந்தாய்?
0: நான் நிராகரிக்கப்படுவேன், கேலி செய்யப்படுவேன், நட்புகளை இழப்பேன், என் குடும்பம் என்னை பைத்தியம் அல்லது தீவிரவாதி என்று நினைப்பார்கள் என்று பயந்தேன்.
1: நீ மனிதர்களை என்னை விட அதிகம் பயந்தாய்.
0: ஆம் ஆண்டவரே, நான் என்ன சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லை. நான் ஒரு பிரசங்கிப்பவர் அல்ல, நான் வார்த்தைகளில் நன்றாக இல்லை. சுவிசேஷம் அறிவிப்பது பாதர்களுக்கும் பிரசங்கிகளுக்கும் தான் என்று நினைத்தேன், என்னை போன்றவர்களுக்கு அல்ல என்று.
1: உங்கள் ஒளி பிரகாசிக்கட்டும் என்றேனா? திறமையுள்ளவர்களுக்கு மட்டும் கட்டளையிட்டேனா அல்லது அனைவரும் என்னை பகிர கட்டளையிட்டேனா?
0: அனைவரும், நீங்கள் அனைவருக்கும் கட்டளையிட்டீர்கள்.
1: வேற என்ன?
0: என வாழ்க்கை விஸ்மயஸ் என்று நினைச்சேன். மக்கள் என வாழ்க்கையை பார்த்து உங்களை பற்றி கேட்பாங்கள் என்று நினைச்சேன். வார்த்தைகள் இல்லாமல் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும் என்று நினைச்சேன்.
1: அவங்க கேட்டாங்களா?
0: இல்லை ஆண்டவரே.
1: அவங்க கேளாத ஒருத்தரை எப்படி நம்ப முடியும்? அவங்களுக்கு யாராவது அறிவிக்காம அவங்க எப்படி கேட்க முடியும்? நீங்கள் அமைதியாக வாழ்ந்து மக்கள் கவனிப்பார்கள் என்று நம்புங்கள் என்று நான் சொல்லவில்லை. வார்த்தைகளுடன், துணிச்சலுடன், அவசரத்துடன் பிரசங்கியுங்கள் என்று நான் சொன்னேன். ஏனெனில் விசுவாசம் கேட்பதிலிருந்து வருகிறது, உங்கள் நல்ல நடத்தை பார்ப்பதிலிருந்து அல்ல.
0: எனக்கு தெரியும் ஆண்டவரே, இப்போது எனக்கு தெரியும்.
1: நீங்கள் 60 ஆண்டுகள் தேவாலயத்தில் உட்கார்ந்து நூற்றுக்கணக்கான முறை சுவிசேஷம் அறிவிக்க அழைப்பு கேட்டீர்கள், ஆனால் ஒருபோதும் கீழ்ப்படியவில்லை. ஏன்?
0: ஏனெனில் நான் என் வசதியான வாழ்க்கையை உங்களை விட அதிகமாக நேசித்தேன். மக்களின் ஒப்புதலை அவர்களின் ஆன்மாக்களை விட அதிகமாக விரும்பினேன். ஏனெனில் நான் சுயநலவாதி. நான் சொர்க்கத்தை எனக்காகவே விரும்பினேன், ஆனால் மற்றவர்களை அங்கே கொண்டு செல்ல எதையும் ஆபத்துக்குள்ளாக்கும் அளவுக்கு அவர்களை பற்றி எனக்கு பெரிதாக கவலை இல்லை. நான் குற்றவாளி, நான் துன்பமானவன், நான் நரகத்திற்கு தகுதியானவன்.
1: எத்தனை என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறாயா சாரா?
0: எத்தனை என்று?
1: நீ எத்தனை ஆன்மாக்களை அடைய முடிந்திருக்குமோ, நான் உனக்கு எத்தனை வாய்ப்புகளை வழங்கினேனோ, நீ அமைதியாக இருந்ததால் இப்போது எத்தனை பேர் என்றென்றும் வேதனையில் இருக்கிறார்கள் என்பதை.
0: இதை என்னால் தாங்க முடியுமா என்று தெரியல.
1: நீ இதை என்றென்றும் தாங்கிக் கொள்வாய். நேரடி உரையாடல்களில் யாராவது நம்பிக்கையையோ அல்லது என்றென்றும் பற்றியோ கேட்ட நேரங்கள், நீ விஷயத்தை மாற்றிய நேரங்கள் அல்லது தெளிவில்லாத பதிலளித்த நேரங்கள், 487 விமானங்களில், காத்திருப்பு அறைகளில், உணவகங்களில் உன்னுடன் அருகில் உட்கார்ந்தவர்கள், உரையாடலை தொடங்கியவர்கள், நீ என்னை பற்றி குறிப்பிடக்கூடிய வாய்ப்புகள், 1,293 முறை நீ குறிப்பிட்ட முறை 0. பயம், வலி, இழப்பு, வெறுமை பற்றி உன்னிடம் நம்பிக்கையுடன் பகிர்ந்த பணியிட நண்பர்கள், 63 முறை நீ சுவிசேஷத்தை பகிரக்கூடிய வாய்ப்பு 63 முறை இருந்தது, நீ பகிர்ந்த முறை 0. உண்மை கேட்க வேண்டிய குடும்ப உறுப்பினர்கள் 12 பேர், நீ அமைதியாக இருந்த முறை 12. மொத்த வாய்ப்புகள் 3,847. நீ உண்மையோடு தெளிவாக சுவிசேஷத்தை பகிர்ந்த முறை 2.
0: 2 மட்டும்? என் முழு வாழ்க்கையிலும் 2 முறைதானா?
1: ஒரு முறை உன் மகளுக்கு அவள் 8 வயதில் இருந்த போது, மற்றொரு முறை உன் வீட்டை தட்டிய ஒரு அந்நியவருக்கு வழிகாட்டி கேட்டு வந்த போது நீ அவளை தேவாலயத்திற்கு அழைத்தாய். அவள் வந்தாள், அவள் இரட்சிக்கப்பட்டாள். அந்த ஒரு கீழ்ப்படியும் செயல் ஒரு ஆத்மாவை இரட்சித்தது.
0: அப்படி என்றால் மக்கள் பதிலளிப்பது சாத்தியம்தானா?
1: நிச்சயமாக அவர்கள் பதிலளிக்கிறார்கள். அனைவரும் இல்லை, ஆனால் பலர். அந்த 3,847 வாய்ப்புகளில் எத்தனை பேர் என்னை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் என்று நினைக்கிறாய்?
0: எனக்கு தெரியல.
1: 1,247, கிட்டத்தட்ட 1/3. நீ பேசியிருந்தால் நம்பியிருக்கும் 1,247 ஆத்துமாக்கள், அவர்கள் தயார் நிலையில் இருந்தார்கள். நான் அவர்களின் இதயங்களை தயார் செய்திருந்தேன். அவர்களுக்கு தேவையானது யாராவது சொல்ல வேண்டும் என்பதுதான். ஆனால் நீ அவர்களை விட உன்னை அதிகம் நேசித்தாய். அவர்களின் பெயர்களை அறிந்திருக்கிறாயா? ஜெசிகா, மார்கஸ், ரேச்சல், டேவிட், கிம், ராபர்ட், மார்கரெட், பிராண்டன் மற்றும் இன்னும் 1,239 பேர். நீ பேசுவதற்கு மிகவும் வசதியாக இருந்ததால் அவர்கள் அனைவரும் என்றென்றும் இழந்து போனார்கள்.
0: அப்போ இப்போது என்ன? நீ என்னை நரகத்திற்கும் அனுப்புகிறாயா? நான் அதுக்கு தகுதியானவள்?
1: இல்லை சாரா, நீ இரட்சிக்கப்பட்டுள்ளாய். உன் விசுவாசம் உண்மையானது. வானம் இன்னும் உன் வீடாகும்.
0: நான் செய்ததை அறிந்தும் என் மகன் எனக்காக நரகத்தில் இருப்பதை அறிந்தும் நான் வானத்தில் எப்படி செல்ல முடியும்?
1: நீ இப்போது உள்ள நிலையில் நுழைய முடியாது. முதலில் உன் தீர்ப்பை புரிந்து கொள்ள வேண்டும். நீ இரட்சிக்கப்பட்டவள், ஆனால் குற்றமற்றவள் அல்ல. நீ வானத்தில் நுழைவாய், ஆனால் இழப்புடன் நுழைவாய். யாருடைய செயல்கள் எரிந்து போனால் அவர் இழப்பை அனுபவிப்பார். அவர் தானாகவே இரட்சிக்கப்படுவார், ஆனால் அது தீயில் ஊடுருவி வந்தது போல் மட்டுமே. நீ என் ராஜ்யத்திற்காக எதையும் கட்டவில்லை. நீ உன்னை தவிர வேறு யாரையும் இரட்சிக்கவில்லை. நீக்கு நித்திய ஜீவன் இருக்கும், ஆனால் தாஜும் இல்லை, வெகுமதியும் இல்லை, நல்லவனும் விசுவாசமான பணியாளனும் என்ற பாராட்டும் இல்லை. நீ மட்டும் எனது சொந்தமானவள், ஆனால் நான் உனக்கு கொடுத்த அனைத்தையும் நீ வீணாக்கிவிட்டாய்.
0: நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். நான் இன்னும் மோசமானதுக்கு தகுதியானவள்.
1: மற்றும் இன்னும் ஒரு விஷயம் நீ நினைவில் வச்சிருப்ப, வானத்தில் நீ ஒவ்வொரு முகத்தையும் ஒவ்வொரு வாய்ப்பையும் நீ அமைதியை தேர்ந்தெடுத்த ஒவ்வொரு தருணத்தையும் நினைவில் வைத்திருப்பாய். அது வேதனையாக அல்ல, ஆனால் உன் பயம் என்ன செய்தது என்பதற்கான நித்திய சாட்சியாக இருக்கும். நீ வானத்தில் என்றும் வாழ்வாய். நீ இன்னும் 1247 ஆத்மாக்களை வானத்தில் சேர்த்திருக்கலாம் என்று அறிந்தபடியே, ஆனால் நீ செய்யவில்லை.
0: நான் ஏதேனும் செய்யலாமா? இது மீட்க வழியுண்டா?
1: இல்லை, உன் காலம் முடிந்து விட்டது. ஆனால் மற்றவர்களுக்கு இன்னும் நேரம் உள்ளது. அவங்க கிட்ட பேசு, அவங்களுக்கு எச்சரிக்கை சொல்றேன். உன் தவறை அவர்கள் செய்ய வேண்டாம் என்று சொல்லு.
0: நீங்கள் இதை பார்க்கிறீர்கள் என்றால், நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் தயவு செய்து என் தவறை செய்யாதீர்கள். எனக்கு நேரம் இருக்கிறது என்று நினைத்தேன். என் வாழ்க்கை போதுமானது என்று நினைத்தேன். மக்கள் தாங்களாகவே புரிந்து கொள்வார்கள் என்று நினைத்தேன், ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவங்களோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இறந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லவில்லை என்றால் அவர்கள் என்றென்றும் நரகத்திற்கு போய்விடுவார்கள். நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். நானும் பயந்தேன். நீங்கள் அந்த மாதிரி ஒருவராக இருக்க விரும்பவில்லை என்று எனக்கு தெரியும். நானும் விரும்பவில்லை, ஆனால் நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். உங்கள் வசதிக்காக அவர்களின் ஆன்மாக்களை இழக்க வேண்டாம். உங்கள் புகழுக்காக அவர்களின் நித்தியத்தை கெடுக்க வேண்டாம். உங்கள் வேலைக்காரர்களிடம் சொல்லுங்கள், உங்க அண்ட வீட்டாரிடம் சொல்லுங்க, உங்கள் குடும்பத்தினரிடம் சொல்லுங்கள். அவர்கள் உங்களை நிராகரித்தாலும் உங்களை வெறுத்தாலும் நண்பர்களை இழந்தாலும் கூட அவர்களுக்கு சொல்லுங்கள். ஏனெனில் ஒரு நாள் நீங்கள் நான் நிற்கும் இடத்தில் நிற்பீர்கள். அப்போது கடவுள் உங்களால் காப்பாற்ற முடிந்த ஒவ்வொரு நபரையும் உங்களுக்கு காண்பிப்பார். அதை நீங்கள் என்றென்றும் நினைத்து வாழ வேண்டியிருக்கும். பயத்திற்கு வெற்றி பெற விடாதீர்கள், வசதிக்கு வெற்றி பெற விடாதீர்கள். நான் செய்தது போல அமைதியாக இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் நேசிக்கும் மக்கள் அவர்களுக்கு உண்மையை சொல்லும் அளவுக்கு நீங்கள் அவர்களை நேசிப்பீர்கள் என்று நம்புகிறார்கள். நீங்கள் சொல்லவில்லை என்றால் அவர்களின் இரத்தம் உங்கள் கைகளில் இருக்கும். தயவு செய்து என்னை போல இருக்க வேண்டாம். அமைதியான கிறிஸ்தவராக இருக்க வேண்டாம். நேரம் இருக்கும் போது பேசுங்கள். கடினமான கேள்விகளை கேட்கும் மேலும் உள்ளடக்கங்களுக்கு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதை கேட்க வேண்டிய ஒருவரோட பகிருங்க.
2: பூமியின் அடித்தளத்தில் வரலாற்றில் மிகவும் பிரபலமான நதிகளில் ஒன்றின் ஓட்டத்தின் கீழ் பைபிள் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறது. அது ஒரு புராணக் கதையோ உவமையோ அல்ல, ஆனால் 4 உண்மையான சக்தி வாய்ந்த தேவ தூதர்கள் கடவுளால் தடுக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். அது ஒரு வருடமோ ஒரு தசாப்தமோ அல்ல, ஆனால் ஒரு நியமிக்கப்பட்ட மணி, நாள், மாதம் மற்றும் வருடம். வெளிப்படுத்தல் அதிகாரம் 9:14. பெரிய யூப்ரேதேஸ் நதியில் கட்டப்பட்டுள்ள அந்த 4 தேவதூதர்களை விடுவிக்கவும். இவர்கள் சமாதானத்தின் தூதர்கள் அல்லர். இவர்கள் நம்பிக்கையை கொண்டு வருபவர்கள் அல்லர். இவர்கள் விடுவிக்கப்படும் தருணம் மனித வரலாற்றில் மிகவும் பயங்கரமான தருணங்களில் ஒன்றாகும். மனிதர்களில் 3 ஒருவரின் மரணத்தை அது குறிக்கும். இவர்கள் யார்? ஏன் இவர்கள் கட்டப்பட்டுள்ளனர்? இவர்கள் எழும்பும் போது என்ன நடக்கும்? இந்த வீடியோவில் நாம் பைபிளின் மிகவும் மறைக்கப்பட்ட மற்றும் பயமுறுத்தும் இறுதிக்கால மர்மங்களில் ஒன்றை ஆராய்கிறோம். இது ஆதியாகமம், பழமையான உலகம், ஏனோக்கு நூல் மற்றும் வெளிப்படுத்தலின் இறுதி குரல் ஊதல்களை இணைக்கும் ஒரு தீர்க்க தரிசனம். வேதாகமத்தின் ஆழங்களில் ஆன்மீக போர் மற்றும் தெய்வீக தீர்ப்பு திட்டத்தின் வெளிப்பாட்டில் ஒரு பயணத்திற்கு தயாராகுங்கள். இதுதான் யூப்ரேடேஸ் நதியில் சிறை வைக்கப்பட்டுள்ள அந்த தேவதூதர்கள் யார்? பைபிள் ஒரு மறைக்கப்பட்ட மர்மத்தை வெளிப்படுத்துகிறது. வாருங்கள், தொடங்கலாம். வெளிப்படுத்தல் நூல் ஒரு தெய்வீக ஜவுளி. இது சின்னங்கள், எண்கள், பரலோக தரிசனங்கள் மற்றும் பூமியின் கலக்கம் ஆகியவற்றால் நெய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வார்த்தையும் தீர்க்க தரிசனத்தின் பாரத்தை சுமக்கிறது. ஒவ்வொரு படமும் பெரும் அர்த்தங்களை பேசுகிறது. ஆனால் அதன் பல அழிவுகால காட்சிகளில் ஒரு பகுதி மட்டும் தனித்துவமாக பயமுறுத்தும், நடுங்க வைக்கும் மர்மமானதாக உள்ளது. வெளிப்படுத்தல் அதிகாரம் 9:13-15. அப்போது ஆறாவது தூதன் கம்பியை ஊதினான். கடவுளின் முன்பாக உள்ள பொன்னாலயத்தின் 4 கொம்புகளில் இருந்து ஒரு குரல் நான் கேட்டேன். அது கம்பி வைத்திருந்த 6வது தூதரிடம் விடுவி என்று சொன்னது. யூபிரேதேஸ் என்ற பெரிய நதியில் கட்டுப்பட்டிருந்த 4 தூதர்களை, அதாவது அந்த 4 தூதர்கள் 1 மணி, 1 நாள், 1 மாதம், 1 வருடத்திற்கு தயார் செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்கள் மனிதர்களில் 1/3 கொல்ல விடுவிக்கப்பட்டார்கள். இங்கே சிறிது நேரம் நின்று சிந்திப்போம். இது உவமையாக எழுதப்பட்ட கவிதை அல்ல. இது பரவலாக விளக்கப்படக்கூடிய சின்ன மொழி அல்ல. இது வரவிருக்கும் தீர்ப்பை நேரடியாகவும் தீர்க்க தரிசனமாகவும் அறிவிக்கும் ஒரு அறிவிப்பு. அதை 4 குறிப்பிட்ட உயிர்கள் நிறைவேற்றுகின்றனர். நமக்கு ஆச்சரியப்பட வைக்கும் ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. இந்த தூதர்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், கட்டப்பட்டிருக்கிறார்கள், சங்கிலிகளால் கட்டப்பட்டு தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு நிலப்பரப்பில, அதாவது யூபிரேதேஸ் என்ற பெரிய நதியில் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் விடுவிக்கப்பட இருக்கிறார்கள். 1 வருடம் அல்லது காலம் மட்டுமல்ல, உண்மையான 1 மணி, 1 நாள், 1 மாதம், 1 வருடம் என்று குறிப்பாக. இது திட்டமிடப்பட்ட செயலை குறிக்கிறது. இது தெய்வீகமான கால அட்டவணையை, ஏற்கனவே தொடங்கியுள்ள ஒரு கவுண்டவுனை குறிக்கிறது. அவர்கள் சுதந்திரமாக சுற்றி கொண்டில்லை. அவர்கள் சுதந்திரமாக சஞ்சரிக்க அனுமதிக்கப்படவில்லை. அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு தெய்வீக விடுதலைக்காக காத்திருக்கிறார்கள். அவர்கள் விடுவிக்கப்பட்டால் என்ன நடக்கும்? மனிதர்களில் 1/3 கொல்ல வேண்டும். இது ஒரு பெரும் தீர்ப்பு, உலகளாவிய அளவில் நடைபெறுகிறது. நோவாவின் நாட்களுக்கு பிறகு இது போன்ற அழிவு காணப்படவில்லை. ஆனால் இன்னும் ஆழமான ஒன்று உள்ளது. பைபிளில் கடவுளின் பரிசுத்த தூதர்கள் ஒருபோதும் கட்டுப்படுத்தப்பட்டவர்களாக விவரிக்கப்படவில்லை. அவர்கள் தூதர்கள், ஊழியர்கள், போராளிகள். அவர்கள் கடவுளின் முன்னிலையில் நிற்கிறார்கள், அனுப்பப்படும் இடத்திற்கு செல்கிறார்கள் மற்றும் அவரது விருப்பத்தை எந்த எதிர்ப்பும் இல்லாமல் நிறைவேற்றுகிறார்கள். ஆனால் இந்த தூதர்கள், அவர்கள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளனர். இது கீழ்ப்படியாமை, கிளைமுறை அல்லது ஆபத்தை குறிக்கிறது. கட்டுப்படுத்தப்பட்ட தூதர்கள் மிகவும் குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் மட்டுமே தோன்றுகிறார்கள். அவை எப்போதும் தீர்ப்பு, பாவம் மற்றும் தெய்வீக கட்டுப்பாட்டை உள்ளடக்கியவை. அதனால் இயற்கையாகவே கேள்வி எழுகிறது, இந்த 4 தூதர்கள் யார்? ஏன் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர்? இத்தனை பயங்கரமான எதிர்கால விடுதலையை ஏற்படுத்திய குவைகோத்தில் என்ன நடந்தது? பேதுரும் யூதாவும் குறிப்பிட்ட அந்த வகை உயிரினங்களா? இவர்கள் பாவம் செய்த தூதர்கள், இப்பொழுது தீர்ப்புக்காக காத்திருக்கிறவர்களா? அல்லது இன்னும் பழமையான ஒரு கதை இருக்கிறதா? மனித டுவோ பழக்கத்தின் ஆரம்பத்துக்கே செல்லும் ஒரு கதை, ஆதியாகமத்தின் நிழல்களில் மறைந்திருக்கும் ஒரு கதை. யூபிரேட்டிஸ் ஆற்றில் சிறைப்பட்டுள்ள இந்த தூதர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ள நாம் மிகவும் தொலைவுக்கு, மனித வரலாற்றின் ஆரம்ப நாட்களுக்கு திரும்பிச் செல்ல வேண்டும். பெருங்கொழிப்பு முன்பும், ஆபிரகாமுக்கு முன்பும், நியாயப்பிரமாணம் அல்லது தீர்க்கதரிசிகள் முன்பும் ஆதியாகமத்தில் ஒளிந்திருக்கும் ஒரு விசித்திரமானதும் சர்ச்சைக்குரியதுமான தருணம் இருந்தது. ஆதியாகமம் 6:1-2. மனிதர்கள் பூமியின் மேல் பெருகத் தொடங்கிய போது அவர்களுக்கு மகள்கள் பிறந்தார்கள். தேவபுத்திரர்கள் அந்த மனித மகள்கள் அழகாக இருப்பதை பார்த்து தாங்கள் விரும்பியவர்களை தங்கள் மனைவிகளாக எடுத்துக்கொண்டார்கள். அந்த நாட்களில் நெபிலீம்கள் பூமியில் இருந்தார்கள். பின்னரும் தேவபுத்திரர்கள் மனித மகள்களிடம் வந்து அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றுக் கொடுத்த போதும் அவர்கள் இருந்தார்கள். இவர்கள் பழைய காலத்தின் வல்லமையுடையவர்கள், புகழ்பெற்ற மனிதர்கள். இவர்கள்தான் அந்த தேவபுத்திரர்கள். பண்டைய யூத மரபிலும் ஆரம்ப கிறிஸ்தவ சிந்தனையாலும் உறுதிப்படுத்தப்பட்டபடி இவர்கள் தேவ தூதர் போன்ற பரலோக இருப்புகள், விண்ணக காவலர்கள். தங்கள் விண்ணக நிலையிலிருந்து விலகி தடை செய்யப்பட்ட எல்லையை கடந்தவர்கள். அவர்கள் ஒருபோதும் அனுமதிக்கப்படாததை செய்தார்கள். மனித பெண்களை மணந்து நெபிலிம்கள் எனப்படும் ஒரு ஜாதியை, அதாவது ஒரு ஜெயன்கள், வன்முறையும் ஊழலும் நிறைந்தவர்களை பிறப்பித்தார்கள். இவர்கள் வெறும் உடல் அச்சுறுத்தலாக மட்டுமில்லாமல் மனித இனத்தில் ஆன்மீக மாசுபாட்டையும் ஏற்படுத்தினார்கள். இது ஒரு கலப்பினம், தேவனின் படைப்புக்கான திட்டத்துக்கு நேரடியான தாக்குதலாக இருந்தது. இதன் விளைவு என்ன? ஆதியாகமம் 6:5-7. கர்த்தர் மனிதரின் தீமை பூமியில் மிக அதிகமாக இருப்பதை பார்த்தார். கர்த்தர் கூறினார், நான் மனிதரை உருவாக்கியதை வருந்துகிறேன், எனவே நான் அவர்களை அழித்து விடுவேன். இந்த தேவதூதர் கிளர்ச்சி அந்த காலத்தில் மனிதர்களுக்கு ஏற்பட்ட மிக கடுமையான தீர்ப்பான பெருவெள்ளத்தை தூண்டியது. ஆனால் இதை செய்த அந்த தேவ தூதர்களுக்கு என்ன நடந்தது? அவர்கள் சுதந்திரமாக சுற்றி திரிந்தார்களா? அவர்கள் அழிக்கப்பட்டார்களா? புதிய ஏற்பாட்டில் இதற்கான பதில் உள்ளது. யூதா அதிகாரம் 1:6, தங்கள் நிலையை பாதுகாக்காமல் தங்களுக்கு உரிய வாசஸ்தலத்தை விட்டு விலகிய தேவ தூதர்கள் குறித்து அவர்களை அவர் மகா நியாய தினத்திற்கான தீர்ப்புக்காக இருளில் என்றென்றும் கட்டுப்பட்ட நிலையில் வைத்திருக்கிறார். 2 பேதுரு 2:4, தேவன் தேவதூதர்கள் பாவம் செய்தபோது அவர்களை இரக்கம் செய்யாமல் அவர்களை தார்தாரஸில் வீசி தீர்ப்புக்காக இருளின் குழிகளில் அடைத்தார் என்றால், இவை எல்லா வேதத்திலும் விழுந்த தேவ தூதர்களை பற்றி மிகவும் தெளிவாகவும் பயங்கரமாகவும் கூறப்பட்ட வசனங்களில் சில. இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அவர்கள் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டு தெய்வீக எல்லைகளை நிராகரித்தார்கள். இதை எதிர்கொண்டு தேவன் அவர்களை தற்காலிகமாக அல்ல என்றென்றும் இருளில் சங்கிலிகளால் சிறையில் வைத்தார். அவர்கள் எங்கே? அது மிகவும் கடுமையான இடம். அதற்கு ஒரு பெயர் உள்ளது. தார்தாரஸ் கிரேக்கத்தில் அடிநிலை உலகத்தின் ஆழ்ந்த குழியாக குறிப்பிடப்படுகிறது. இது பைபிள் தெளிவாகவே ஒரு வகை விழுந்த தேவதூதர்களை பற்றி கூறுகிறது. அவர்கள் பேய்கள் அல்ல, சுதந்திரமாக சுற்றி கொண்டு வருபவர்களும் அல்ல, ஆனால் சிறையில் அடைக்கப்பட்டு இறுதி தீர்ப்புக்காக காத்திருக்கும் கிளர்ச்சியாளர்கள். இதோ இங்கேதான் தொடர்பு உள்ளது. வெளிப்படுத்தல் 9 யூப்ரேட்டிஸ் ஆற்றின் கீழ் கட்டப்பட்டுள்ள 4 தேவதூதர்கள் இதே குழுவில் சேர்ந்தவர்களா? உலகின் ஆதிகாலம் 6 தேவதூதர்களைப் போலவே இவர்கள் சுதந்திரமாக இல்லை, கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். யூதா மற்றும் பேதுரு குறிப்பிடும் தேவதூதர்களைப் போலவே இவர்கள் ஒரு குறிப்பிட்ட தீர்ப்புக்காக காத்திருக்கிறார்கள். அவர்கள் விடுவிக்கப்பட்ட போது இரக்கம் செய்யவில்லை. அவர்கள் மனிதர்களில் 1/3 கொல்லுகிறார்கள். இது தேவனுடைய பரிசுத்த தேவ தூதர்களின் பணியல்ல, இது கோபத்தின் விடுதலையாகும். ஆகவே பைபிள் இந்த 4 தேவதூதர்களின் பெயர்களை குறிப்பிடவில்லை என்றாலும் முன்னுதாரணம் தெளிவாக உள்ளது. கடுமையான கிளர்ச்சியில் ஈடுபட்ட விழுந்த தேவதூதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தீர்ப்பில் கட்டப்பட்டு ஒரு நாள் விடுவிக்கப்படுவார்கள். விடுவிக்கப்படுவது மீட்புக்காக அல்ல, அழிப்புக்காக. அவர்களின் நேரம் எப்போது வரும் என்பதை வெளிப்படுத்தல் புத்தகம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. வெளிப்படுத்தலில் குறிப்பிடப்பட்ட இடம் சீரற்றதாக இல்லை, அது மிகவும் குறிப்பிட்டதாகும். பெரிய யூபிரேத்து ஆற்றில் கட்டப்பட்டுள்ள 4 தேவதூதர்களை விடுவிக்கவும். வெளிப்படுத்தல் 9:14. ஏன் யூபிரேத்து? இது வெறும் ஒரு ஆறு மட்டுமல்ல, இது முழு வேதாகமத்திலும் மிகவும் முக்கியமான ஆறுகளில் ஒன்றாகும். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை காணப்படுகிறது. இது ஒரு வகையான புவியியல் மற்றும் ஆன்மீக அச்சாக செயல்படுகிறது. ஆதியாகமம் 2:14, 4வது 6 யூபிரேத்து ஆகும். யூபிரேத்து ஏதேனில் இருந்து பாய்ந்த 4 ஆறுகளில் ஒன்றாகும். இது கடவுளின் அசல் படைப்பு வடிவமைப்பின் ஒரு பகுதி. மனித குலத்திற்காக கடவுள் நட்ட பரதீசிலிருந்து பாய்ந்து அது வாழ்வு மற்றும் அழகின் ஆறாக தொடங்குகிறது. ஆனால் காலப்போக்கில் யூபிரேத்து முற்றிலும் வேறொன்றாக மாறுகிறது. அது ஆசீர்வாதத்தின் ஆறிலிருந்து பிரிவினை, மோதல் மற்றும் நியாய தீர்ப்பின் ஆறாக மாறுகிறது. வேதாகமத்தில் யூபிரேத்து பெரும்பாலும் சரீர ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ஒரு எல்லை கோடாக செயல்படுகிறது. அது கடவுள் ஆபிரகாமுக்கு வாக்களித்த தேசத்தின் கிழக்கு எல்லையாக இருந்தது. ஆதியாகமம் 15:18, அது இஸ்ரவேலை சக்தி வாய்ந்த எதிரி பேரரசுகள் அசீரியா, பாபிலோன் மற்றும் பாரசீகத்திலிருந்து பிரித்தது. அது உடன்படிக்கையின் பாரம்பரியத்தின் எல்லையையும் புறஜாதி நாடுகளின் ஆட்சி பரப்பையும் குறித்தது. ஆகவே வேதாகமம் யூபிரேத்து ஆற்றில் கட்டப்பட்ட தூதர்களை பற்றி பேசும்போது அது கடவுளின் உடன்படிக்கையின் எல்லைக்கு அப்பால் கட்டுப்படுத்தப்பட்ட சக்திகளை குறிக்கலாம். மக்கள் உடைந்துவிட காத்திருக்கின்றனர். எரேமியா 46:10, ஆனால் அந்த நாள் கர்த்தராகிய சேனைகளின் தேவனுக்குரியது பழிவாங்கும் நாள், வால் விழுங்கி திருப்தியடையும். ஏனெனில் கர்த்தராகிய சேனைகளின் தேவன் யூபிரேத்து ஆற்றின் வடக்கு பகுதியில் ஒரு பலியை கொண்டிருக்கிறார். இங்கு யூபிரேத்து கடவுளின் பழிவாங்கும் இடமாகும். இது தண்டனை எதிர்க்கும் ஜாதிகளுக்கு வழங்கப்படும் போர்வெளி. மறுபடியும் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் வெளிப்படுத்தல் 16:12, 6வது தூதன் தன் பாத்திரத்தை பெரிய யூபிரேத்து ஆற்றின் மீது ஊற்றினான். அதன் நீர் உலர்ந்தது. கிழக்கிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி தயார் செய்யப்பட்டது. இறுதி காலங்களில் யூபிரேத்து ஆறு உலர்த்தப்பட்டு படையெடுக்கும் ராஜாக்களுக்கு ஒரு பாதை உருவாக்கப்படும். இது உலகின் இறுதி போர் அர்மகத்தோன் நிகழும் மேடையை அமைக்கிறது. அதனால் நாம் ஒரு முறைமையை காண்கிறோம். யூப்ரேத்து முதலில் சொர்க்கத்தின் ஆறாக துவங்கி உடன்படிக்கையும் கிளர்ச்சியும் கொண்ட எல்லையாக மாறுகிறது. பின்னர் அது தீர்ப்பும் படையெடுப்பும் நடைபெறும் ஒரு வாய்க்காலாக மாறுகிறது. யூப்ரேத்து வெறும் வரலாற்று பகுதி மட்டுமல்ல, ஆன்மீகமான ஒரு பிளவு கோட்டாக இருக்க முடியுமா? வானத்தின் கட்டளைகள் இருளின் ராஜ்யங்களை எதிர்கொள்ளும் இடமா? கிளர்ச்சி செய்த சக்திகள் விடுதலையின் நேரம் வரைக்கும் நிறைந்திருக்கும் ஒரு வாயில் அல்லது சிறையா? பண்டைய மெசொப்பொத்தேமிய நம்பிக்கையில் யூப்ரேத்து பகுதியும் பாதாள உலகும் பரிமாணங்களை பிரிக்கும் வாயில்கள் மற்றும் ஆறுகள் உள்ளதாக கருதப்பட்டது. நாம் தெய்வீக கோட்பாட்டை புராணக் கதைகளில் அடிப்படையாக்கவில்லை என்றாலும், பைபிள் தீர்க்க தரிசனங்கள் இந்த பண்டைய பார்வைகளுடன் சில முக்கியமான வகைகளில் ஒத்துப்போகும் விதம் சுவாரஸ்யமாக உள்ளது. தெய்வீகமாகவும் நேரடியாகவும் ஒரு தடையாக யூப்ரேத்தை தேவன் திட்டமிட்டு தேர்ந்தெடுத்திருக்கலாம். இது தெய்வீகமான எல்லை, குழப்பம் வெடிக்கும் முன் கடைசி வரி. ஆகவே வெளிப்படுத்தலில் நான்கு அழிவுக்குரிய தூதர்கள் யூப்ரேத்தில் உள்ளார்கள் என்று கூறப்படும் போது அது வெறும் இடத்தை மட்டும் குறிக்கவில்லை. அது இந்த சக்திகள் மனித நாகரிகத்தின் எல்லைக்கு அப்பால் தேவனின் கிருபையும் தீர்ப்பும் சந்திக்கும் எல்லையில் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன என்பதை குறிக்கிறது. அவர்கள் விடுவிக்கப்படும் போது கோபத்தின் கதவுகள் திறக்கப்படும். வெளிப்படுத்தல் 9:15 உள்ள அந்த பயமுறுத்தும் வரியை மீண்டும் நினைவு கூர்வோம். அந்த நான்கு தூதர்கள் மணி, நாள், மாதம், வருடம் என துல்லியமாக தயார் செய்யப்பட்டிருந்தவர்கள். மனிதர்களில் 1/3 கொல்ல விடுவிக்கப்பட்டார்கள். இங்கே உள்ள துல்லியத்தை கவனியுங்கள். இந்த உயிர்கள் வெறுமனே கட்டுப்படுத்தப்பட்டு மறக்கப்படவில்லை, அவை தயார் செய்யப்பட்டிருந்தன. இந்த வரலாற்றின் துல்லியமான தருணத்திற்காகவே திட்டமிட்டு ஒதுக்கப்பட்டிருந்தன. மணி, நாள், மாதம், வருடம் முன்னதாகவும் இல்லை, பின்னதாகவும் இல்லை. தெய்வீக தீர்ப்பு திட்டமிட்டபடி இந்த நான்கு தூதர்களுக்கு ஒரு பணி உள்ளது. அது பயமுறுத்தும் ஒன்று. மனிதர்களில் 1/3 மரணத்திற்கு காரணமாகும் நிகழ்வை வழிநடத்துவது. இப்போது கேள்வி, அவர்கள் யார்? அவர்கள் தூதர்கள் அல்லது ஒளியின் பணியாளர்கள் என்று அழைக்கப்படவில்லை. அவர்கள் சொர்க்கத்தில் கடவுளை புகழ்ந்து காணப்படவில்லை. அவர்கள் கட்டுப்படுத்தப்பட்டவர்கள், ஆபத்தானவர்கள் மற்றும் கோபத்தின் கருவிகளாக பயன்படுத்தப்படுகிறார்கள். இப்போது முன்னணி இரண்டு விளக்கங்களை ஆராய்வோம். முதல் ஒன்று, ஏனோக்கு நூலில் வரும் வாட்சர்கள். பைபிள் நூல்களின் பகுதியாக இல்லாவிட்டாலும் ஏனோக்கு நூல் பழமையான யூதர்களின் சிந்தனையில் ஒரு பார்வையை வழங்குகிறது. மேலும் இது யூதா அதிகாரம் 1:14-15 தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் இதற்கு தீர்க்க தரிசன முக்கியத்துவம் கிடைக்கிறது. ஏனோக்கின் கதையில் வாட்சர்கள் எனப்படும் 200 தூதர்களின் ஒரு குழு பெருவெள்ளத்திற்கு முன்பு பூமிக்கு இறங்கினர். அவர்கள் மனித பெண்களுடன் கலந்தனர். இதனால் ஒரு ஜெயின்கள் அல்லது நெபிலிம் என்ற இனத்தை உருவாக்கினர். இந்த தூதர்கள் தடை செய்யப்பட்ட அறிவை, மந்திரவாதம், ஜோதிடவியல், ஆயுதம் தயாரித்தல் ஆகியவற்றை கற்றுத்தந்தனர். இதனால் மனிதர்களை டூஒழித்தனர். இந்த கிளர்ச்சிக்காக அவர்கள் கடவுளால் தீர்ப்பளிக்கப்பட்டு இறுதி தீர்ப்பு வரை ஆழ்கடலில் சிறைபிடிக்கப்பட்டனர். 1 Enoch 10:19-13. அவர்களை 70 தலைமுறைகள் வரை பூமியின் பாறைகளுக்கு கீழே கட்டி வையுங்கள், அவர்களின் தீர்ப்பு நாளும் முடிவும் வரும் வரை. இது பரிச்சயமாக இருக்கிறதா? இருளில் கட்டப்பட்ட தூதர்கள், எதிர்கால தீர்ப்புக்காக சிறைபிடிக்கப்பட்டவர்கள் இறுதி நாட்களில் விடுவிக்கப்படுவார்கள். இவை வெளிப்படுத்தல் 9 இன் விவரத்துடன் நெருக்கமாக ஒத்திருக்கின்றன. யூப்ரேத்தீஸ் ஆற்றில் உள்ள நான்கு தூதர்கள் 200 பேரில் தலைவர்களாகவும் உயர்ந்த வாட்சர்களாகவும் இருக்க வாய்ப்பு அதிகம் உள்ளது. அவர்களை விடுவிப்பது உலகில் ஒரு அதிமானிட தீர்ப்பை வெளிப்படுத்துகிறது. அவர்கள் சாதாரண பேய்கள் அல்ல, அவர்கள் பழமையான சக்திகள். மனித பாவத்தின் ஆரம்ப நாட்களிலிருந்தே முத்திரை போட்டு மறைக்கப்பட்டவர்கள். 2, தீர்ப்பின் அதிகாரங்கள். 2 வாய்ப்பு தானியேல் 10:12 வருகிறது. அங்கு நாம் ஆன்மீக அதிகாரங்களை சந்திக்கிறோம். தானியேல் 10:13, ஆனால் பெர்சியாவின் ராஜ்யத்தின் அரசன் எனக்கு எதிராக நின்றான். 21 நாட்கள், இதோ தலைமை அரசர்களில் ஒருவரான மிகேல் எனக்கு உதவ வந்தார். இந்த வசனம் ஒரு காணாத போரை வெளிப்படுத்துகிறது. தேவ தூதர் அரசர்கள் நாடுகள் மற்றும் பிரதேசங்களை ஆளுகிறார்கள். இவர்கள் சாதாரண பேய்கள் அல்ல, இவர்கள் முழு பேரரசுகளுக்கு, பெர்சியா, கிரேக்கம் மற்றும் பலவற்றுக்கு நியமிக்கப்பட்டுள்ள பிரபஞ்ச அளவிலான சக்திகள். இப்போது சிந்தியுங்கள், வெளிப்படுத்தல் 9 உள்ள நான்கு தேவதூதர்கள் யூப்ரேத்தீஸ், பாபிலோன், அசீரியா, பெர்சியா அல்லது வீழ்ந்த சுமேரின் பழமையான ராஜ்யங்களை மேற்பார்வையிட முதலில் நியமிக்கப்பட்ட தீய அதிகாரங்கள் என்றால் என்னாகும்? அவர்களின் சக்தி பிரதேசத்தை சார்ந்தது. அவர்களின் தாக்கம் வரலாற்று முக்கியத்துவம் கொண்டது. இப்போது அவர்களை விடுவிப்பது ஒரு புதிய உலகப் போரை தூண்டும். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான வேறுபாடு உள்ளது. இந்த தேவ தூதர்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறது. அவர்கள் மிகேல் கப்ரியேல் போல தேவ கட்டளைப்படி செயல்படுவதில்லை. அவர்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருப்பது அவர்கள் விசுவாசமற்றவர்கள் என்பதை காட்டுகிறது. அவர்கள் ஆபத்தானவர்கள். தீர்ப்பு நாள் வரை அவர்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். இது ஒரு முக்கியமான தெய்வீக உண்மையாகும். தேவன் ஒருவரை பயன்படுத்துவதால் அவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்பதல்ல. எசாயா 10:5-6 அசீரியாவை என் கோபத்தின் கோல் என்கிறது. அவர்கள் பக்தியற்றவர்கள். அதுபோல் ஹபக்கூக் 1:6 தேவன் கல்தேயர்களை ஒரு கடுமையான ஜாதியாக எழுப்பி யூதாவை தண்டிக்கச் செய்தார் என்கிறது. அதேபோல் வெளிப்படுத்தல் 9 உள்ள 4 தூதர்களும் தேவனின் தீர்ப்புக்கான கருவிகள். ஆனால் அவர்கள் நீதிமான்கள் அல்ல. அவர்கள் கோபத்தின் தூதர்கள். தேவனால் பயன்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் அவருக்கு கீழ்ப்படையவில்லை. ஒரு புயலை விடுவிப்பது போல அவர்கள் அழிவை ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் மின்னலை போல தேவன் அனுமதிக்கும் இடத்தில தான் அவர்கள் தாக்குகிறார்கள். அவர்கள் தேவன் எல்லா அதிகாரங்களுக்கும் மேலானவர் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறார்கள். அவருக்கு எதிராக இருப்பவர்களையும் கூட இந்த 4 தூதர்கள் யூபிரேதேஸ் ஆற்றிலிருந்து இறுதியாக கட்டிலிருந்து விடுவிக்கப்படும் போது உலகம் தெய்வீக தீர்ப்பின் முழு பாரத்தையும் அறிந்து கொள்ளும். இந்த தீர்ப்பின் பாரத்துடன் அமைதியாக அமர்வோம். வெளிப்படுத்தல் 9:16-18 குதிரை வீரர்களின் எண்ணிக்கை 20 கோடி. அவர்களின் எண்ணிக்கையை நான் கேட்டேன். என் தரிசனத்தில் பார்த்த குதிரைகளும் வீரர்களும் இப்படித்தான் இருந்தனர். அவர்களின் மார்பு கவசங்கள் நெருப்பு நீலம் மற்றும் கந்தக நிறமாக இருந்தன. 3 பேரழிவுகள், தீ, புகை மற்றும் கந்தகம் அவர்களின் வாயிலிருந்து வந்ததில் மனிதர்களில் 1/3 கொல்லப்பட்டனர். அந்த எண்ணிக்கை 200 மில்லியன். அது நேரடியாகவோ அல்லது குறியீடாகவோ இருந்தாலும் அதன் அளவு கற்பனைக்கே அப்பாற்பட்டது. யோவானின் காலத்தில் அது பூமியின் மொத்த மக்கள் தொகையை விடவும் அதிகமாக இருந்தது. அதாவது இது அதிர்ச்சியூட்டுவதற்காகவே சொல்லப்பட்டது. இது உலகளாவிய பேரழிவை விவரிக்கும் உலக முடிவுக்கால மொழியாகும். இது வெறும் ஒரு போர் மட்டுமல்ல. இது உங்கள் சாதாரண யுத்தம் அல்ல. இது தெய்வீக தீர்ப்பு, அதிசய சக்திகள் வழிநடத்தும் முழுமையாக மனிதர்களல்லாத ஒரு படையால் நிறைவேற்றப்படும். மேலும் இது உலக மக்கள் தொகையின் 1/3 மரணத்திற்கு கொண்டு செல்கிறது. இந்த மனிதர்களில் 1/3 தீவிரத்தை கவனியுங்கள். பில்லியன்கள் உயிர்கள் இல்லாமல் போய்விடுகின்றன. உலகின் முழு பகுதிகள் அழிவடைந்துள்ளன. நகரங்கள் தீயில் எரிகின்றன. புகை சூரியனை மறைத்து விடுகிறது. காற்று கந்தக விஷத்தால் நிரம்பியுள்ளது. சோதோம் மற்றும் கோமோராவுக்கு வந்த தீர்ப்பை போல. ஆனால் இது உலகளாவிய அளவில். இது கடந்த கால தீர்ப்புகளின் பயங்கரமான ஒலிகளை நினைவூட்டுகிறது. எகிப்தின் பிணிகள், வானிலிருந்து வந்த தீ, நீர் இரத்தமாக மாறியது, முதல் வந்த மக்களின் மரணம், நோவாவின் பெருவெள்ளம். அப்போது கடவுள் ஒரு நீதிமான குடும்பத்தை தவிர அனைத்து உயிரினங்களையும் அழித்தார். சோதோம் வீழ்ச்சி. அங்கு தீ மற்றும் கந்தகம் தீயவர்களுக்கு மேல் பெய்யப்பட்டது. இன்னும் இது அதைவிட மிகப்பெரியது. இது ஒரு எச்சரிக்கை அல்ல. இது நூற்றாண்டுகளாக நடந்த கிளை, விகார வழிபாடு மற்றும் ஆன்மீக கண்மூடித்தனத்தின் விளைவு. ஒரு காலத்தில் கட்டப்பட்டிருந்த இந்த தேவ தூதர்கள் இப்போது தீர்ப்பின் படையை வழிநடத்துகிறார்கள். தீ, புகை, கந்தகம் ஆகியவை நேரடி அல்லது குறியீடாக இருந்தாலும் தவிர்க்க முடியாத அழிவை குறிக்கின்றன. சில அறிஞர்கள் இதை அதிசயப்படையாக கருதுகின்றனர். மற்றவர்கள் இது பேய்கள் கூட்டமாகவோ அல்லது நரக சக்திகளால் தூண்டப்பட்ட மனித போராகவோ இருக்கலாம் என்கின்றனர். இதை எப்படி விளக்கினாலும் விளைவு ஒன்றே: பெரும் மரணம், உலகளாவிய பயம், முழு உலகமும் தன் முழங்காலில் விழும் நிலை. ஆனால் வெளிப்படுத்தல் 9 உள்ள மிக கவலைக்கிடமான வசனம் இதுதான். வெளிப்படுத்தல் 9:20 இந்த பேரழிவுகளால் கொல்லப்படாத மனிதர்களில் மீதமுள்ளவர்கள் எல்லாவற்றையும் பார்த்தும் அந்த பயங்கரத்தையும் அடையாளங்களையும் கடவுளின் தெளிவான கையையும் பார்த்தும் தங்கள் கைகளால் செய்த செயல்களில் மனம் திரும்பவில்லை. உயிர் வாழ்ந்தவர்கள் இன்னும் எதிர்ப்புடன் இருந்தார்கள். அவர்கள் தங்கள் விக்கிரகங்களை பிடித்துக் கொண்டு மாயாஜாலத்தில் தொடர்ந்தும் ஈடுபட்டு கொலை, பாலியல் ஒழுங்கின்மை மற்றும் திருட்டில் தங்களை ஆழ்த்திக் கொள்கிறார்கள். இது மாற்றமில்லாத தீர்ப்பு, சரணடையாத வேதனை. அவர்கள் இரக்கத்திற்காக அழைக்கவில்லை. தங்கள் இருதயங்களை கடினப்படுத்துகிறார்கள். எகிப்தில் இருந்த பார்வோவை போல. வெளியேறல் 9:12. ஆனால் கர்த்தர் பார்வோவின் இருதயத்தை கடினப்படுத்தினார், அவன் கேட்கவில்லை. அவன் ராஜ்யம் பேரழிவுகளால் அழிக்கப்பட்ட போதும் அவன் ஒப்புக்கொள்ளவில்லை. இப்போது இறுதி காலங்களில் மனிதர்கள் அதே துயரத்தை மீண்டும் நிகழ்த்துகிறார்கள். கடவுள் அழிவில் மகிழ்ச்சி அடைவதில்லை, அவர் மனம் திரும்புதலை விரும்புகிறார். ஆனால் மனிதர்கள் இரக்கத்தை நீண்ட நாட்கள் மறுத்துவிட்டால் தீர்ப்பு வருகிறது. வெளிப்படுத்தலில் இந்த தருணம் ஒரு திருப்பு முனை. அபீஷின் கட்டுப்படுத்தப்பட்ட சக்திகள் இனி கட்டுப்படுத்தப்படவில்லை. உலக மேடை இப்போது அதிசயமான போர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. மனிதர்கள் தங்கள் கிளர்ச்சியின் விலையை எதிர்கொள்கிறார்கள். ஆனால் அப்போதும் கூட கடவுள் மனம் திரும்புவதற்கான இடத்தை விடுகிறார். அதுதான் தீர்ப்புக்குள் இருக்கும் இரக்கம். இருப்பினும் உலகம் அதை ஏற்கவில்லை. இந்த கட்டத்தில் பல பார்வையாளர்கள், நாம் உண்மையில் ஒரு நதி கீழே சங்கிலியிடப்பட்ட தேவ தூதர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறோமா என்று கேட்கலாம். இது ஒரு நியாயமான கேள்வி. எல்லாம் பார்த்தால் வெளிப்படுத்தல் நிறைய சின்னங்களால் நிரம்பியுள்ளது. பாம்புகள், மிருகங்கள், வானிலிருந்து விழும் நட்சத்திரங்கள், தேவாலயங்களை குறிக்கும் விளக்கு தூண்கள். அப்படியென்றால் இந்த பகுதி சின்னமாக இருக்கிறதா, அல்லது நாம் அதை சொல்வது போல் நேரடியாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா? விவரமாக பார்ப்போம். முதலில் ஆன்மீக சிறைபிடிப்பை பற்றி பைபிள் என்ன சொல்கிறது? உருவகமாக அல்லாமல் வேதாகமம் மிகவும் தெளிவாக உள்ளது. சில விழுந்த தேவதூதர்களை கடவுள் சுதந்திரமாக சுற்ற அனுமதித்திருக்கிறார், ஆனால் மற்றவர்களை ஆன்மீக சிறைகளில் கட்டுப்படுத்தி இருக்கிறார். வெளிப்படுத்தல் அதிகாரம் 20:1-3. பின்னர் நான் வானத்திலிருந்து இறங்கும் ஒரு தேவ தூதரை பார்த்தேன். அவன் கையில் ஆழ்குழியின் சாவியும் ஒரு பெரிய சங்கிலியும் வைத்திருந்தான். அவன் அந்த பாம்பை, அதாவது பழைய பாம்பு சாத்தானும் பிசாசும் ஆகியவனை பிடித்து 1000 ஆண்டுகள் கட்டி வைத்தான். இங்கே சாத்தானே நேரடியாக கட்டப்பட்டு ஆழ்குழியில் பூட்டி வைக்கப்படுகிறார். இது வேதாகமம் முழுவதும் தொடர்ச்சியாக பயன்படுத்தப்படும் ஒரு சொல், அதாவது அடிக்கடி கிளர்ச்சி செய்த ஆவிகளுக்கான அடிக்கடி இல்லாத குழி. லூக்கா 8:31. அந்த பேய்கள் இயேசுவிடம் மீண்டும் மீண்டும் அவர்களை ஆழ்குழிக்குள் அனுப்ப வேண்டாம் என்று வேண்டினார்கள். பேய்களுக்கே அந்த ஆழ்குழி பயமளிப்பதாக இருந்தது. அவர்கள் அது உண்மையான இடம் என்பதை அறிவார்கள். உருவகமாக அல்ல, அது விழிப்புணர்வு, வேதனை மற்றும் கட்டுப்பாட்டிற்கான இடம், அழிவுக்கான இடம் அல்ல. யூதா 1:6. தங்கள் நிலையை காக்காமல் தங்கள் வசிப்பிடத்தை விட்டு விலகிய தேவ தூதர்களை அவர் நித்திய சங்கிலிகளில் இருளுக்குள் மகா நியாயத்தினத்திற்காக வைத்திருக்கிறார். 2 பேதுரு 2:4. பாவம் செய்த தேவதூதர்களை தேவன் இரக்கம் செய்யாமல் அவர்களை தார்தாரஸில் வீசி இருளின் சங்கிலிகளில் ஒப்படைத்தார். இந்த வசனங்கள் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து ஒரு தொடர்ச்சியான படத்தை காட்டுகின்றன. சில விழுந்த தேவ தூதர்கள் தற்போது பூமியில் செயல்படவில்லை. அவர்கள் ஆன்மீக சிறையில் இருக்கின்றனர், விடுவிக்கப்படுவதற்காக காத்திருக்கின்றனர். அவர்கள் விடுவிக்கப்படும் போது அது சமாதானத்தை கொண்டு வருவதற்காக அல்ல, நியாயத்திற்காக. 6. ஏன் யூப்ரேதேஸ்? இங்கேதான் இது இன்னும் சுவாரஸ்யமாகிறது. யூப்ரேதேஸ் 6 வெறும் மத்திய கிழக்கில் உள்ள ஒரு நீர்வழி மட்டுமல்ல, இது ஆன்மீக எல்லையையும் உலகங்களுக்கிடையிலான ஒரு எல்லையையும் குறிக்கக்கூடும். எடென் தோட்டத்திற்கு வாசல்கள் இருந்தது போலவும் சொர்க்கமும் நரகமும் இடங்களும் எல்லைகளும் கொண்டது போலவும் யூப்ரேதேஸ் இரட்டை பங்கு வகிக்கக்கூடும். அது நேரடி, புவியில் பழமையான நாகரிகங்களுடன் தொடர்புடைய ஒரு இடம். ஆன்மீகமாக ஒரு வாயிலாகவும் ஒரு சிறை முத்திரையாகவும் அல்லது அகழியின் மீது ஒரு பரிமாண மறைவு போர்வையாகவும் இருக்கலாம். இது புதுமையானது அல்ல. பைபிளில் இயற்கை இடங்கள் ஆன்மீக ஆழத்துடன் பேசப்படுகின்றன. சீனாய் மலை, அங்கு சொர்க்கமும் பூமியும் சந்தித்தன, கடவுள் தீயில் இறங்கினார். யோர்தான் 6, அங்கு தெய்வீக மாற்றங்கள் நிகழ்ந்தன. உதாரணமாக, வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள் கடந்து செல்வதும் இயேசுவின் தண்ணீர் ஸ்நானமும், ஹின்னோம் பள்ளத்தாக்கு கெஹென்னா என்பதும் இயேசு நரகத்தை விவரிக்க பயன்படுத்திய உண்மையான இடம். ஆகவே ஆம், யூப்ரேதேஸ் நேரடியாகவும் குறியீடாகவும் இருக்கலாம். இது ஒரு இடம், ஆனால் அதே சமயம் ஒரு வாயிலாகவும் உள்ளது. ஒரு சிறை நுழைவாயில் கடவுளால் முத்திரை போடப்பட்டு நியமிக்கப்பட்ட நேரத்தில் திறக்க காத்திருக்கிறது. இவை உண்மையான தூதர்கள் உண்மையான சிறையில் இருக்கிறார்களா? எல்லா அறிகுறிகளும் ஆம் என்று சுட்டிக்காட்டுகின்றன. வெளிப்படுத்தலின் படங்கள் பல இடங்கள்

பட வேண்டாம் என்று கெஞ்சிய தீ ஆவிகளை வெளியேற்றியிருந்தால் அப்போது உலகளாவிய பேரழிவுக்கு காரணமான நான்கு அழிவு தூதர்கள் இப்போது எங்கேயோ, ஒருவேளை யூபிராட்டிஸ் ஆற்றுக்கு கீழே, பார்வைக்கு அப்பாற்பட்டும் நினைவில் இல்லாத போதும் முழுமையாக உண்மையாகவே பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நம்புவது கடினமல்ல. இது கற்பனை அல்ல, இது கடவுளின் வார்த்தையில் வெளிப்படுத்தப்பட்ட அதிசயமான உண்மை. ஆறாவது கம்பி ஊதும் போது ஒரு காலத்தில் கட்டப்பட்டிருந்தது விடுவிக்கப்படும், கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது உலகம் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய பயமாக மாறும். அது நேரடி உண்மையா இல்லையா என்பதே கேள்வி அல்ல. கேள்வி என்னவென்றால், வரவிருப்பதற்காக நாம் தயாராக இருக்கிறோமா? இப்போது நாம் இந்த அதிசயமான தீர்க்க தரிசனத்தை ஆராய்ந்து விட்டோம். கேள்வி என்னவென்றால், இது இப்போது நமக்கு என்ன அர்த்தம்? நாம் தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு ஆற்றுக்கு கீழே கட்டப்பட்டுள்ள நான்கு தூதர்கள் 200 மில்லியன் பேருடன் கூடிய ஒரு படையை கட்டளையிடுவது மற்றும் மனிதர்களில் மூன்றில் ஒருவரை கொல்வது என்பது பயங்கரமான காட்சி. ஆனால் விசுவாசிக்கு இந்த பகுதி பயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல, இது நம்மை விழிப்பூட்டவும் உணர்வூட்டவும் இருக்கிறது. மேலும் கர்த்தரின் நாள் அருகில் இருப்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. லூக்கா அதிகாரம் 21:26-28 உலகத்தில் வரவிருப்பதை நினைத்து மக்கள் பயத்தில் மயங்கி விழுவார்கள். ஆனால் இந்த நிகழ்வுகள் நடக்கத் தொடங்கும் போது நீங்கள் எழுந்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு அருகில் வருகிறது. உலகம் பதற்றப்படும் போது தேவாலயம் தயாராகிறது. மற்றவர்கள் பயத்தில் ஓடும் போது நாம் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறோம், ஏனெனில் ஒவ்வொரு தீர்ப்பு தூண்டில், ஒவ்வொரு கோபத்தின் முத்திரையில், ஒவ்வொரு உலக அழிவின் சவாரியில் கூட அனைத்தையும் மீண்டும் நிலைநிறுத்த தயாராகும் நீதிமான ராஜா ஒருவர் இருக்கிறார். இந்த தேவ தூதர்கள் குழப்பத்தின் முகவர்கள் அல்ல, அவர்கள் நீதியின் கருவிகள். அவர்களின் பணி சீரற்றது அல்ல, அது துல்லியமாக நேரம் பார்த்து நடைபெறுகிறது. அவர்களை விடுவிப்பது தோல்வி அல்ல, அது வெற்றிக்கான ஒரு படி. தீர்ப்பிலும் கூட தேவன் அதிகாரம் கொண்டவராக இருக்கிறார், கோபத்திலும் கூட அவர் இரக்கத்தை நினைவில் வைத்திருக்கிறார். இந்த தீர்க்க தரிசனம் நம்மை கண்ணாடியில் பார்க்க வைக்கிறது. இயேசு எந்த நேரத்திலும் திரும்பி வரக்கூடும் என்று நாம் வாழ்கிறோமா என்று கேட்க வைக்கிறது. நாம் வசதியில் கவனச்சிதறலாக இருக்கிறோமா, அல்லது நம்பிக்கையால் முன்னேறுகிறோமா? நாம் அவசரத்துடன் ஜெபிக்கிறோமா, அல்லது அறிகுறிகளை பார்த்தும் தூங்கிக் கொண்டிருக்கிறோமா? ரோமர் அதிகாரம் 13:11-12 உங்கள் தூக்கத்திலிருந்து எழும்ப வேண்டிய நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது, ஏனெனில் நாம் முதலில் விசுவாசித்த போது காட்டிலும் இப்போது நம்முடைய ரட்சிப்பு நெருக்கமாக இருக்கிறது. இரவு கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது, பகல் விரைவில் வரப்போகிறது. தேவன் தண்டனையை வெளிப்படுத்துவது வெறும் தகவலுக்காக அல்ல, அவர் அதை நம்மை மாற்றத்திற்காக வழிநடத்துவதற்காகவே வெளிப்படுத்துகிறார். அதனால்தான் இயேசு தன் சீடர்களை மீண்டும் மீண்டும் கவனமாக இருங்கள், தயாராக இருங்கள், விசுவாசமாக இருங்கள் என்று எச்சரித்தார். மத்தேயு அதிகாரம் 24:44 ஆகையால் நீங்களும் தயாராக இருக்க வேண்டும், ஏனெனில் மனிதகுமாரன் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் வரப்போகிறார். யூப்ரட்டீஸ் ஆற்றிலுள்ள நான்கு தூதர்கள் கதைகளோ குறியீட்டு கற்பனைகளோ அல்ல, அவை உண்மையானவை. மேலும் அவை தேவனின் இறுதி திட்டத்தின் ஒரு பகுதியாகும். அவற்றின் கதை தீயவர்களுக்கு மட்டும் எச்சரிக்கையாக இல்லாமல் தேவாலயத்திற்கும் விழிப்பூட்டும் அழைப்பாகும். 1 பேதுரு அதிகாரம் 4:7 எல்லா விஷயங்களின் முடிவும் அருகிலுள்ளது. ஆகையால் நீங்கள் ஜாகிரதையாகவும் தெளிவான மனதுடன் இருப்பதாலும் ஜெபிக்க முடியும். இது சாதாரண விசுவாசத்திற்கு ஏற்ற காலம் அல்ல. இது மனம் திரும்பவும், கவனத்தை திருப்பவும், நித்திய வாழ்வு உண்மை என்று வாழவும் வேண்டிய காலம், ஏனெனில் அது உண்மையே. எபிரேயர் அதிகாரம் 10:31 உயிருள்ள தேவனின் கைகளில் விழுவது பயங்கரமானது, ஆனால் ஒரு நல்ல செய்தி உள்ளது. ரோமர் அதிகாரம் 10:13 ஆண்டவரின் நாமத்தை அழைக்கும் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுவார்கள். ஒவ்வொருவரும் நீதி உள்ளவர்களுக்கே மட்டுமல்ல, மதபேற்றவர்களுக்கே மட்டுமல்ல, அவரை பணிவுடனும் விசுவாசத்துடனும் நாடும் யாரும் மீட்கப்படலாம். அப்படியென்றால் கம்பி ஒலிக்கும் போது நீங்கள் தயாரிருக்கிறீர்களா? நீங்கள் ராஜாவை எதிர்பார்த்து பார்ப்பீர்களா, அல்லது அவரது கோபத்திலிருந்து மறைவீர்களா? இந்த தீர்க்க தரிசனம் தேவ தூதர்களை பற்றியே மட்டுமல்ல, இது உங்களை பற்றியும், உங்களிடம் இன்னும் உள்ள நேரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்த விரும்புகிறீர்கள் என்பதையும் பற்றியது. இந்த வீடியோ உங்கள் கண்களை முன்பு பார்த்திராத ஒரு உண்மைக்கு திறந்திருந்தால் அதை லைக் செய்யுங்கள், கீழே கருத்து எழுதுங்கள்.
நீங்கள் நான்கு தேவ தூதர்கள் ஏற்கனவே கட்டப்பட்டிருக்கிறார்கள் என்று நம்புகிறீர்களா, அல்லது அவர்கள் விடுவிக்கப்பட்டு விட்டார்களா? பைபிள் முடிவு காலங்களை பற்றி உண்மையில் என்ன சொல்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒருவருடன் இந்த வீடியோவை பகிருங்கள்.

0: மற்றும் வேதாகமத்தின் மறைந்துள்ள மர்மங்கள், தீர்க்க தரிசன கால வரிசைகள் மற்றும் இயேசு கிறிஸ்துவில் காணப்படும் நித்திய நம்பிக்கையை ஆராயும் மேலும் பல வேதாகம அடிப்படையிலான ஆவணப்படங்களுக்கு சந்தா செய்ய மறந்துவிடாதீர்கள்.
1: ஏனோக்கு சாதாரண மனிதர்கள் ஒருபோதும் காணாத தரிசனங்களை கண்டார். அவர் தேவதூதர்கள் நிற்கும் இடங்களில் நடந்தார். உலகம் தொடங்கிய காலத்திலிருந்து மறைக்கப்பட்ட இரகசியங்களை கேட்டார். அவர் வானவர்களின் வீழ்ச்சியையும் இன்னும் வரவிருக்கும் ராஜ்யங்களின் எழுச்சியையும் பார்த்தாரு. அவர் எழுதியது கற்பனை அல்ல, அது எல்லா தலைமுறைகளுக்கும் ஒரு எச்சரிக்கை. பெருங்கொழிப்பு வருவதற்கு முன், மோசேக்கு முன், அரசர்களும் ராஜ்யங்களும் உருவாகும் முன் ஏனோக்கு என்ற ஒரு மனிதர் இருந்தார். உலக இருள மூழ்கும் போது கூட அவர் தேவனுடன் நடந்தார். ஒரு நாள் தேவன் அவருக்கு ஒரு பயங்கரமானத, உலக முடிவின் ஒரு தரிசனத்தை காட்டினார். அது ஒரு சிறிய எச்சரிக்கை அல்ல, அது அமைதியான செய்தி அல்ல, அது தேவன் தாமாகவே பூமியை நியாயம் செய்ய இறங்கும் நாளின் ஒரு சின்ன காட்சி. ஏனோக்கு பரிசுத்தவரே வானத்திலிருந்து வருவதை கண்டார். அவர் தேவன் சினாய் மலையில இறங்குவத ஆயிரக்கணக்கான பரிசுத்த தூதர்கள் அவரை சூழ்ந்திருப்பதை பார்த்தார். அவரது இருப்பால் ஆகாயம் எரிந்தது, அவரது காலடியில பூமி நடுங்கியது, ஒவ்வொரு கண்களிலும் பயம் நிரம்பியது. மலைகள் ஆழமாக நடுங்கின, உயர்ந்த மலைச்சரிவுகள் உலர்ந்த மண் போல உடைஞ்சன. பூமியின் மிக வலிமையான பகுதிகளும் அவர் தோன்றும் போது நிலைத்திருக்க முடியல. அந்த தரிசனத்துல பரிசுத்தவர்கள் தேவனை சுற்றி திரண்டனர். அவர் மகா வல்லமையுடன் வந்தார். அப்போது ஏனோக்கு இதன் அர்த்தத்தை அறிவித்தார். தேவன் அனைவரையும் நியாயம் செய்ய வருகிறார். அவர் தீயவர்களை அடிப்பார், தீமையில் தொடரும் அவர்களை அழிப்பார். அவருக்கு எதிராக செய்யப்பட்ட ஒவ்வொரு பாவமும், பேசப்பட்ட கடுமையான வார்த்தையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படும். எதுவும் மறைஞ்சிருக்காது. அந்த நாள்ல மலைகள் தீயில் மெழுகு போல உருகும், பூமி உடைந்து போகும், எல்லா பெருமை கொண்டவர்களும் தீயவர்களும் பயத்தில் நடுங்குவார்கள் என்று ஏனோக்கு கூறினார். மக்கள் வலிமையானதும் அசைக்க முடியாதது என்று நினைத்த உலகம் பரிசுத்தவானின் வல்லமையின் முன் சிதறிவிடும். ஆனா இந்த தீர்க்க தரிசனம் பயத்தை மட்டும் பற்றியதல்ல, அது நம்பிக்கையும் பற்றியது. நீதிமான்கள் அழிக்கப்பட மாட்டார்கள், நம்பிக்கையுடன் நிலைத்திருந்தவர்கள் அமைதி அடைவார்கள். தீமைக்கு தீர்ப்பு விழும்போது அவர்கள் அவருடைய பாதுகாப்பில் பாதுகாப்பா நிற்பார்கள். கடவுள் பூமியை சுத்தம் செய்து நீதியை நிலைநிறுத்துவார். இது ஏனோக்கு முதல்ல பேசிய செய்தி, உலகிற்கு ஒரு எச்சரிக்கை. அரிசுத்தமான மகத்தானவர் வரப்போகிறார். அவர் தீமையை என்றென்றும் புறக்கணிக்க மாட்டார். ஒரு தீர்ப்பு நாள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அது வந்தபோது அவருடைய முன் எந்த தீமையும் தப்பிக்க முடியாது. ஏனோக்கு தன்னை சுற்றியுள்ள உலகத்தை பார்க்க தொடங்கினார். தீர்ப்பு பற்றிய தரிசனத்தை கண்ட பிறகு அவர் தனது கண்களை பூமி, ஆகாயம் மற்றும் கடவுள் படைத்த அனைத்திலும் திருப்பினார். அவர் கண்டது எளிமையானதா இருந்தாலும் அதில் மிகுந்த சக்தி இருந்தது. படைக்கப்பட்ட அனைத்தும் தங்களது பாதையை பின்பற்றின. அனைத்தும் அதை இயக்க சொன்னபடி நகர்ந்தது. எதுவும் தன் இடத்தை விட்டு வெளியேறலைய. அவர் காலையிடும் சூரியனையும் மாலை மறையும் சூரியனையும் பார்த்தார். அது ஒருபோதும் தவறமில்லை. அவர் நிலவும் தங்களது பருவங்கள்ல பிரகாசிக்கும் நட்சத்திரங்களையும் பார்த்தார். அவை தங்களது காலங்களை தாமதமின்றி பின்பற்றின. குளிர்கால பனி தக்க நேரத்தில் நிலத்தை மூடியது. வெயில் பருவம் கட்டளையிடப்பட்ட போது வந்தது. பருவங்கள் ஒன்னுக்கு பிறகு ஒன்று கடவுள் ஆரம்பத்தில் ஏற்படுத்தியபடி மாறின. ஏனோக்கு மரங்களை உறுதியா நிற்கும் நிலையில பார்த்த. கடுமையான குளிர்காலங்களையும் சில பழமையான தேவதாறு மரங்கள் ஆண்டுதோறும் பசுமையாகவே இருந்தன. ஆறுகள் தங்களது வாய்க்கால்களில் ஓடின. காற்றுவெல் தங்களது நேரத்தில் வீசியது. மழை அனுப்பப்பட்ட போது பெய்தது. பூமியில உள்ள ஒவ்வொரு உயிரினமும் அதற்கு விதிக்கப்பட்ட சட்டத்தை பின்பற்றின. யாரும் பாதிக்கவில்லை, யாரும் எதிர்க்கவில்லை, யாரும் தங்களது பாதையை மாற்ற முயற்சிக்கவில்லை. ஆனா ஏனோக்கு மனிதர்களை பார்த்தபோது வேறுபட்ட ஒன்றை கண்டார். அவர் கிளர்ச்சியை கண்டார். சூரியன் கீழ்ப்படியும், நட்சத்திரங்கள் தங்களது ஒழுங்கை காக்கும் போது மனிதர்கள் தங்களது சொந்த வழியை தேர்ந்தெடுத்தனர். மரங்களும் கற்களும் தங்களது இடத்துல இருந்த போது மக்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளை மீறினர். பிரபஞ்சம் தம் படைப்பாளையை மதித்தது, ஆனா மனிதன் முகந்திருப்பினான். ஏனோக்கு இதை புரிஞ்சுக்க முடியல. மலைகள் தங்களை வைத்து இடத்துல நிலைத்திருக்கும் போது மனிதர்கள் எப்படி இவ்வளவு துணிச்சலா கிளர்ச்சி செய்ய முடியும்? பூமியின் இயற்கை அனைத்தும் முழுமையான கீழ்ப்படிதலுடன் இயங்கும் போது அவர்கள் எப்படி கடவுளின் கட்டளையை புறக்கணிக்க முடியும்? பூமி தானே அவர்களுக்கு எதிராக சாட்சியாக இருந்தது. அதனால் ஏனோக்கு ஒரு எச்சரிக்கை வழங்கினர். பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் தங்களது இடத்தை காக்கும் போது மனிதர்கள் அதை விட அதிகமா தங்களது இடத்தை காக்க வேண்டாமா? கடவுளின் கட்டளையை மீறும்பவர்கள் அமைதியை காண மாட்டார்கள். பருவங்கள் தங்களது பாதையை பின்பற்றுவது போல கிளர்ச்சிக்கு பிறகு தீர்ப்பும் வரும். அவர்களை சுற்றியுள்ள உலகம் கடவுளின் சட்டம் உறுதியாக நிற்கிறது என்பதற்கான சான்றாக இருந்தது. அதை எதிர்த்து போராடுவோர் தனியாக நிற்க நேரிடும். ஏனோக்கு சொர்க்கமும் பூமியில் பற்றிய மறைந்த விஷயங்களை பற்றி மேலும் அறிவை பெற்றுக் கொண்ட போது தேவதூதர்களிடையே ஒரு பெரிய மாற்றம் எப்படி தொடங்கியது என்பதையும் அவருக்கு காண்பிக்கப்பட்டது. அந்த நாட்கள்ல பூமியில் மக்கள் பெருகி அவர்களுக்கு மகள்கள் பிறந்தபோது சில தேவதூதர்கள் வானத்திலிருந்து கீழே பார்த்து அவர்களை கண்டார்கள். இந்த தேவதூதர்கள் வாச்சர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு ஒரு பங்கு வழங்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கு ஒரு இடம் இருந்தது. அவர்கள் உயர்ந்தவரின் கட்டளை கீழ் கவனித்து சேவை செய்ய வேண்டும் அர்த்தம். அதே தேர்வு எடுத்து 200 பேராக இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஹிர்மோன் மலையில் இறங்கினார்கள். அந்த மலை அவர்களின் உடன்பாட்டின் இடமா ஆனது. அவர்களின் தலைவன் செம்யாசான் என்று அழைக்கப்பட்டார். அவர் மற்றவர்களிடம் வெளிப்படையாக பேசினார். அவர்கள் யோசித்ததை செய்யும் பொறுப்பின் பாரத்தை அவர் நன்கு அறிந்திருந்தார். இந்த திட்டம் தோல்வி அடைஞ்சா குற்றம் முழுவதும் தனக்கு மட்டுமே வரும் என்று அவர் பயந்தார் என்று சொன்னார். அதனால் எல்லோரும் ஒன்றாக சத்தியம் செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டார். அங்கே ஹெர்மோன் மலையில் அவர்கள் ஒரு தீவிரமான உறுதிமொழி எடுத்தார்கள். தாங்கள் எடுத்த முடிவிலிருந்து யாரும் திரும்பிவிடக் கூடாதுன்னு தங்களை தாங்களே சபதம் செய்து கட்டுப்படுத்திக் கொண்டார்கள். மனித மகள்களில் இருந்து மனைவிகளை தேர்ந்தெடுக்க ஒப்புக்கொண்டார்கள். மனித பெண்களுடன் இணைந்து பூமியில மனிதர்களாக வாழ ஒப்புக்கொண்டார்கள். இது ஒரு சிறிய படி அல்ல, இது ஒரு எல்லையை கடந்தது. வாச்சர்கள் தங்களுக்கான சரியான வாசஸ்தலத்தை விட்டு வெளியேறினர். அவர்களுக்கு அமைக்கப்பட்ட ஒழுங்கிலிருந்து அவர்கள் விலகி நின்றார்கள். அவர்கள் மனிதர்களின் உருவத்தை எடுத்துக்கொண்டு மனிதர்களிடையே வெளிப்படையாக நடந்தார்கள். பூமியின் மக்களுக்கே அவர்கள் மனிதர்களாக தோன்றினார்கள். ஆனால் மற்ற மனிதர்களை போல இல்ல. அந்த சத்தியத்திற்காக ஹெர்மோன் மலைக்கு அந்த பெயர் வந்தது. ஏனெனில் அங்கே அவர்கள் தங்கள் முடிவில் ஒன்றிணைந்தார்கள். தங்கள் வாக்குறுதியில ஒன்றுபட்டு அவர்கள் முன்னேறிட அவர்களின் இதயங்களில் தோன்றிய ஆசை செயலில் மாறியது. அந்த கணத்திலிருந்து மனித வரலாற்றின் ஓட்டம் மாறத் தொடங்கியது. கவனித்து வழிநடத்த வேண்டும் என இருந்த வாச்சர்கள் வேறு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் எடுத்த முடிவு மனிதர்களின் உலகிற்கு அறிவும் சக்தியும் மாற்றத்தையும் கொண்டு வந்தது. அவர்கள் முதலில் ஒன்றிணைந்த அந்த மலையை தாண்டி இவையெல்லாம் பரவ தொடங்கின. வாச்சர்கள் மனிதர்களின் மகள்களிலிருந்து மனைவிகளை எடுத்துக் கொண்டார்கள். அவர்கள் ஹெர்மோன் மலையில் எடுத்து சொன்ன பிரமாணப்படி அவர்கள் அவர்களுடன் வாழ்ந்தார்கள் மற்றும் பூமியின் மக்களிடையே குடும்பங்களை வளர்த்தாங்க. ஆனா இந்த இணைவுகளில் இருந்து பிறந்தவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்களின் பிள்ளைகள் எந்த மனிதனையும் விட பலத்திலும் உயரத்திலும் அதிகமா வளர்ந்தார்கள். அவர்கள் நெபிலிம் என்று அழைக்கப்பட்டாங்க. இந்த பெரும் மனிதர்கள் வளர வளர மேலும் மேலும் உயர்ந்தார்கள். அவர்கள் 3000 குபிடங்கள் உயரம் கொண்டவர்கள் என்று கூறப்பட்டது. நகரங்களையும் மைல்களையும் தாண்டி உயர்ந்தார்கள். அவர்கள் நடக்கும் போது அவர்களின் காலடியில் நிலம் சிறியதா தோன்றியது. முதல்ல மக்கள் அவர்களை ஆச்சரியத்துடன் பார்த்திருக்கலாம். ஆனா அந்த ஆச்சரியம் விரைவில் பயமா மாறியது. அந்த பெரும் மனிதர்கள் தங்கள் வழியில வந்த அனைத்தையும் விழுங்கினார்கள். அவர்கள் வயல்களின் அறுவடையை எதுவும் மீதமில்லாம பயன்படுத்தினார்கள். அவர்கள் மாடுகளை எடுத்துக்கொண்டார்கள். நிலத்தில் இருந்த உணவை முழுமையா எடுத்துக்கொண்டார்கள். மக்கள் உழைத்தார்கள் மற்றும் விதைத்தார்கள். ஆனா அது ஒருபோதும் போதவில்லை. அவர்களால் பூமி முழுவதும் பற்றாக்குறை பரவியது. மேலும் அவர்களுக்கு உணவு எதுவும் மீதமில்லாத போது அந்த பெரும் மனிதர்கள் மக்களை எதிர்த்து திரும்ப தொடங்கினார்கள். அவர்கள் கட்டுப்பாடின்றி பொறுப்பில்லாமல் நடந்து கொண்டார்கள். அவர்கள் இனி ஒழுங்கையோ அமைதியையோ கவலைப்படல. கிராமங்கள் வெறிச்சோறின, குடும்பல்ல சிதறன. வலிமையுடையவர்கள் பலவீனர்களை தள்ளிவிட்டார்கள். பயம் பலரின் இதயங்களில் ஆட்சி செய்தது. மக்கள் அந்த பெரும் மனிதர்களிடமிருந்து மறந்தனர். ஆனா பாதுகாப்பு கிடைக்கும் இடம் மிக குறைவுதான். மிருகங்களுக்கு கூட பாதிப்பு ஏற்பட்டது. பெரும் மனிதர்கள் நிலத்தில் உள்ள விலங்குகளையும் ஆகாயத்தில் பறக்கும் பறவைகளையும் விரத்தினார்கள். எதுவும் பாதிக்கப்படாம எதுவும் மீதமில்ல. ஏனோக்கு ஒரு காலத்துல விவரித்த இயற்கை ஒழுங்கு, சூரியன், பருவங்கள், மரங்கள், பூமியில் பரவும் குழப்பத்துக்கு எதிராக தெளிவாக நிற்கின்றன. பிறப்பில் படைப்புக்கு ஒரு சட்டம் இருந்தது. ஆனா இப்போது மனிதர்கள் குழப்பத்துல சிக்கிக்கின்றாங்க. வாச்சர்கள்ல ஒரு பேர் மற்றவர்களை விட அதிகமா அறியப்பட்டது. அசாசை அவ மனிதர்களிடையே நடந்து கொண்டது மட்டும். முன்பு அறியாத விஷயங்களை அவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சான். முதல்ல இந்த அறிவு பயனுள்ளதாகவும் ஆச்சரியமாகவும் தோன்றியிருக்கலாம். ஆனா இந்த அறிவை கடவுள் மனிதர்களுக்கு வழங்கவில்லை. அசாசில் மனிதர்களுக்கு உலோகங்களை எப்படி பயன்படுத்துவதுன்னு காட்டினான். அவன் அவர்களுக்கு வாள்கள் மற்றும் கத்திகள் உருவாக்க கற்றுக் கொடுத்தான். போருக்காக கவசங்கள் மற்றும் மார்பு கவசங்களை எவ்வாறு வடிவமைப்பது என்பதையும் அவன் காட்டினான். மண்ணை தோண்டி அதில் மறைந்திருக்கும் தாதுக்களை எடுத்து வருவது எப்படி என்பதையும் அவன் வெளிப்படுத்தினான். திறமையும் தீயும் கொண்டு மனிதர்கள் மூல உலோகங்களை ஆயுதங்களா மாற்ற கற்றுக்கொண்டார்கள். முன்பு சாதாரண கருவிகளா இருந்தவ இப்போ தீங்கு விளைவிக்கும் சாதனங்களா மாறின. ஆனா அசாசேல் அங்கே நின்றுவில்ல. அவ அலங்காரங்கள் மற்றும் அளவு பற்றியும் கற்றுக் கொடுத்தான். கைப்பொத்துகள் மற்றும் நகைகளை எவ்வாறு உருவாக்குவது என்பதையும் அவன் காட்டினான். வண்ண நிற பூச்சிகள் மற்றும் உடலை அழகுபடுத்தும் முறைகள் பற்றியும் அவன் வெளிப்படுத்தினான். அமைதியான இடங்கள்ல பெண்கள் தங்களது தோற்றத்தை மாற்றும் வகையில அழகு சாதனங்களை பயன்படுத்த கற்றுக்கொண்டார்கள். முன்பு இயற்கையா இருந்தது இப்ப மாற்றப்பட்டு அலங்கரிக்கப்பட்டதாக மாறியது. மற்ற காவலர்களும் தங்களது சொந்த பாடங்களை பகிர்ந்தனர். செம்ஜாசா மந்திரங்கள் மற்றும் இரகசிய பயன்பாட்டிற்காக வேர்களை வெட்டும் முறைகளை கற்றுக் கொடுத்தான். பரகிஜால் நட்சத்திரங்களின் அடையாளங்களை கற்றுக் கொடுத்தார். மற்றவர்கள் சூரியனின் இயக்கங்கள் மற்றும் சந்திரனின் பாதைகள் பற்றி விளக்கினார்கள். அவர்கள் வானத்தின் மறைந்துள்ள அறிவை அந்த வகையில வெளிப்பட வேண்டாத விஷயங்களை வெளிப்படுத்தினாங்க. இந்த அறிவு பரவ தொடங்கிய போது மனிதர்களின் இதயங்களில் ஏதோ ஒன்று மாறத் தொடங்கியது. உருவாக்கினரை மதிப்பதற்கு பதிலாக அவர்கள் கற்றுக்கொண்டவற்றில் கவனம் செலுத்த தொடங்கினார்கள். அதிகாரம், அழகு, கட்டுப்பாடு மற்றும் மறைந்த கலைகள் அவர்களின் ஆசையாகின. ஆவணர்களிடமிருந்து அவர்கள் அதிகம் கற்றுக்கொண்ட போதும் கடவுளிடமிருந்து அவர்கள் மேலும் மேலும் விலகினர். கற்கள் மற்றும் உலோகங்கள் இருந்து விக்கிரகங்கள் உருவாக்கப்பட்டன. மக்கள் தங்கள் சொந்த கைகளால் செய்தவற்றுக்கு முன்பாக வணங்க தொடங்கினார்கள். மந்திரவாதம் மற்றும் இரகசிய பழக்கங்கள் மறைந்த இடங்கள்ல வளர தொடங்கின. அமைதி குலைந்தலே, ஆசை ஞானத்தை மேலும் ஆண்டது. பூமி ஏற்கனவே அரக்கர்களால காயமடைந்தது. இப்போது மேலும் குழப்பம் மற்றும் தவறான செயல்கள்லாம் ஆழமா மூழ்கியது. இதுவே தடை செய்யப்பட்ட அறிவின் விளைவாகும். இது வெறும் புதிய திறன்களை கற்றுக்கொள்வதல்ல, ஏற்கனவே அமைக்கப்பட்ட எல்லையை மீறுவதாக இருந்தது. அசாசேலின் போதனையின் கீழ் மனிதர்கள் தாங்கள் தாங்க தயாராக இல்லாத விஷயங்களில் காலடி வைத்தனர். இந்த இரகசியங்கள் உலகம் முழுவதும் பரவிய போது மனிதகுலமும் கடவுளும் இடையிலான தூரம் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகமாகியது. உலகம் இருள்ள மூழ்கிய போது எனோக்கு தனது கண்களுக்கு அப்பாற்பட்ட ஆழமான ஒன்றை உணரத் தொடங்கினார். பூமியிலிருந்தே எடும் ஒரு அழுகுலம். ஒரு காலத்துல அமைதியும் வளமும் இருந்த நிலம் இப்போது துக்கத்துல மூடப்பட்டது. ஒரு காலத்துல உயிரை அளித்த வயல்கள் இப்போ அழிவின் சின்னங்களை சுமந்தன. ஆறுகள் எப்போதும் போல் ஓடின, ஆனா அவை தங்களுக்குள் துக்கத்தை சுமந்து ஓடுவதை போல இருந்தது. மலைகள் உயரமாக நின்றன, ஆனாலும் அவற்றும் கீழே நடக்கும் நிகழ்வுகளுக்கு சாட்சியாக இருந்தன போல தோன்றியது. உருவாக்கம் மௌனமாக இல்லை என்பதை எனக்கு புரிந்து கொண்டார். ஒரு காலத்துல சுதந்திரமா அலைந்த விலங்குகள் இப்போது பயத்துல வாழ்ந்தன. பூமியின் சமநிலை கொலைஞ்சிருத்தது. எங்கு பார்த்தாலும் உலகமே ஒரு பாரத்தை சுமப்பது எனக்கு உணர்ந்தேன். மண்ணே அழுது கொண்டிருப்பது போல இருந்தது. ஆனா அந்த அழுகுரல் அங்கே நின்றுள்ளவில்லை. உயிரிழந்தவர்களின் ஆன்மாக்களும் தங்களது குரலை எழுப்புகிறார்கள் என்பதை எனக்கு உணர்ந்தார். மனித கண்கள் காண முடியாத இடத்திலிருந்து அவர்களின் வேண்டுகோள் மேலே எழுந்தது. அவர்கள் நீதியை நாடினார்கள். அவர்களுக்கு நடந்த தவறுகள் சரி செய்யப்பட வேண்டும் என்று அவர்கள் கூவினர். நாள் கடந்தும் அந்த அழுகுரல் என்ன கூட இருந்தது. அது மங்கியதாக அல்ல, அது மறைஞ்சு போகவில்லை. அது மேலும் வலிமையாகவும் கனமாகவும் கவனிக்காம இருக்க முடியாத அளவுக்கு வளர்ந்தது. அது அவனது எண்ணங்களில் ஒழித்தது, அவனது இதயத்தில் தங்கியது. அது அவனது சொந்த குடும்பம், சொந்த மக்களுக்கே சேர்ந்தது போல அதன் பாரத்தை அவன் உணர்ந்தான். எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தா இருந்திருந்தா அந்த மாதிரியான ஒரு அழுகுரல் கேட்கப்படாம என்றென்று எழ முடியாது. அந்த ஒலிக்கு வானத்தின் வாசல்கள் என்றும் மூடப்பட்டிருக்காது. எல்லாவற்றையும் படைத்தவர் பூமியை நோக்குகிறார். அதில் நடக்கும் அனைத்தையும் அவர் கேட்கிறார். அதனால எனோக்கு விழுந்தவர்களின் குரல் வானத்தை எட்டும் என்று எழுதியார். அவர்களின் அழுகுரல் கடவுளின் முன்மென்போம். அந்த தருணம் வந்தபோது வானத்தையும் பூமியையும் ஆளும் ஒருவன் பதிலளிப்பான். படைப்பின் துயரம் மறக்கப்படாது. பூமியின் அழுகுரல் பதில் இல்லாம இருக்காது. பூமியின் அழுகுரல் கவனிக்கப்படாம எழவில்லை. வானத்துல நான்கு பெரிய பிரதான தூதர்கள் அதை தெளிவாக கேட்டார்கள். அவர்களெல்லாம் வல்லவரின் முன்னிலையில நின்று வலிமையும் அதிகாரமும் கொண்டு பிரகாசித்தார்கள். அவர்களின் பெயர்கள் மிக்கேல், கப்ரியேல், ரஃபாயேல் மற்றும் முரியேல். ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கு இருந்தது. ஒவ்வொருவரும் சக்தியை ஏந்தினார்கள். மேலும் கீழே நடப்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டார்கள். மிக்கேல் வலிமையானவரோ உறுதியானவரோ குழப்பம் பரவுவதா பார்த்தார். கப்ரியேல் செயல்களில் வல்லவராக மனிதர்களின் துன்பத்தை நோக்கினார். ரபாயல் குணமாக்குபவராக பூமியை மூடியிருந்த வலியை உணர்ந்தார். உரிய ஞானமும் ஒழியும் காக்கும் தூதர் இதற்கு பின்னாலுள்ள ஆழமான காரணத்தை பார்த்தார். அவர்கள் அனைவரும் ஒன்றா கீழே பார்த்து உலகம் இனி அமைதியில இல்லை என்பதை உணர்ந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். குழப்பம் மிக அதிகம், பூமி அழைத்துக் கொண்டிருக்கிறதுன்னு சொன்னாங்க. ஒரு காலத்துல கவனமா உருவாக்கப்பட்ட உலகம் இப்போது சுமையால் சிரமப்பட்டுக் கொண்டிருந்தது. அதிலிருந்து எழும் குரல்கள் வானத்தை எத்தின. அதனால் அந்த நான்கு பிரதான தூதர்கள் எல்லாம் எல்லாம் வல்லவரின் சிங்காசனத்திற்கு முன் சென்றார்கள். அவர்கள் அமைதியா இருந்துவதில்ல, அவர்கள் அந்த விஷயத்தை அவரிடம் எடுத்துச் சென்றார்கள். ஏனோக்கு ஆவியில அவர்களின் வேண்டுகோளை புரிஞ்சு கொண்டார். வீழ்ந்த காவலர்களை கணக்குக்கு அழைக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள். பூமியில் துயரப்படுபவர்களை நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டார்கள். பிரதான தூதர்கள் தேவனின் மகத்துவத்தை அறிவித்தார்கள். அவரிடமிருந்து எதுவும் மறைக்கப்படவில்லை என்று அவர்கள் சொன்னார்கள். பூமியில் செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் அவரால் பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு ரகசியமான தேர்வும் அவருக்கு தெரியும். அவர்கள் கிளர்ச்சியை வழிநடத்தியவர்களின் பெயர்களை, அதாவது அசாசேல் மற்றும் செம்மியாசா என்பவர்களின் பெயர்களை கூறி அவர்களின் செயல்கள் உலகத்திற்கு தீங்கு விளைவித்ததாக தெளிவுபடுத்தினார்கள். ஏனோக்கு பயங்கொண்ட ஆச்சரியத்தில் மூழ்கினார். வானத்தின் வல்லமையுள்ள உயிர்கள் பூமியில் நடக்கும் நிகழ்வுகளை பற்றி கவலைப்பட்டார்கள். அவர்கள் தொலைவில் இல்ல, அவர்கள் அறியாமலோ இல்ல, அவர்கள் தேவனின் முன்னிலையில் நின்று படைப்பின் சார்பாக பேசினார்கள். அவர்களின் வார்த்தைகள் தூபமாக சிங்காசனத்தின் முன் எழுந்தன. அவர்களின் வேண்டுகோள் கேட்கப்பட்ட போது செயலுக்கான நேரம் நெருங்கி வந்துவிட்டது என்பது தெளிவாகியது. வானம் கேட்டது, பூமியின் அழுகுரல் இலக்கை அடைந்தது. ஒரு திருப்புமனை அழுகில் வந்துவிட்டது. பின்னர் உயர்ந்தவராகி அவர் தமது கட்டளை வணையன, அமைதிக்கு எனக்கு அலம் முடிஞ்சது. பூமியிலிருந்து எழுந்த அழுகுரல்கள் கேட்கப்பட்டன. வானம் பதிலளித்தது. ஏனோக்கு தேவனின் வார்த்தை இல்லாம எதுவும் நடக்காது என்பதை பார்த்தார். அவர் பேசும்போது அனைத்து படைப்பும் கேட்கிறது. மிகேல் முதல்ல ஏன்றா, அவரது கைகள்ல பெரிய சங்கிலிகள் இருந்தன. இந்த தருணத்திற்காக அவை தயார் செய்யப்பட்டிருந்தன. அவர் செம்யாசாவையும் அவரை தொடர்ந்து சென்ற மற்ற காவலர்களையும் நோக்கி சென்றார். அவர்களின் சுதந்திர காலம் முடிவுக்கு வந்துவிட்டது. அவர்கள் பிரிக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்டார்கள். மனிதர்களின் உலகிலிருந்து பிரிக்கப்பட்டார்கள். அவர்கள் இனி பூமியில வெளிப்படையா நடமாட மாட்டார்கள். ரபாயல் அசாசேல நோக்கி அனுப்பப்பட்டா. அவர் அவனை ஒரு தனிமையான பாலைவனமான இடத்திற்கு அழைத்து சென்றார். அங்கு கூர்மையான கற்கள் மற்றும் ஆழமான நிழல்களுக்கு இடையில் அசாசேல் முடக்கப்பட்டான். அவனின் மீது கற்கள் வைக்கப்பட்டன. இருள் அவனை சூழ்ந்தது. அவன் அங்கேதான் பிரிக்கப்பட்டும் மறைக்கப்பட்டும் கடைசி நாள் வரை, கடவுள் நியமித்த நாள் வரை இருக்க வேண்டும். கபிரியலுக்கு இன்னொரு பணி கொடுக்கப்பட்டது. அவர் பரபரப்பு பரப்பிய வல்லமையுள்ள ராட்சசர்களுக்கு எதிராக சென்றார். அவர் அவர்களை ஒருவருக்கொருவர் எதிராக தூண்டினார். வலிமை வலிமைக்கு எதிராக மாறியது. அதிகாரம் அதிகாரத்துக்கு எதிராக எழுந்துங்க. ராட்சசர்கள் தங்களது சொந்த கைகளால் வீழ்ந்தார்கள். அவர்களின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. அவர்களின் தந்தைகளான வாச்சர்கள் கூட வெறும் பார்வையிட மட்டுமே முடிஞ்சது. அவர்களின் அடிகளால் பூமி இனி நடுங்காது. ஏனோக்கு கற்களால் நிரம்பிய பள்ளத்தாக்குகளையும் அமைதியான நினைவு சின்னங்களையும் பார்த்தான். ஒரு காலத்துல வாச்சர்கள் பேசிய பெருமை மிகு வார்த்தைகள் மங்கிவிட்டன. அவர்களின் திட்டங்கள் முடிவடைந்தன. அவர்களின் செல்வாக்கு முற்றிலும் உடைந்தது. அடங்காததாக தோன்றியது. ஆனா அதுவும் உயர்ந்தவரின் கட்டளையால் தாழ்த்தப்பட்டது. மனிதர்களை தவறான வழியில் அழைத்துச் சென்றவர்களின் ஆவிகள் இனி சுதந்திரமா சுற்றி விளையாட முடியாது என்று தேவதூதர்கள் அறிவித்தார்கள். கோளாறு கட்டுப்படுத்தப்பட்டது. இருள் அடக்கப்பட்டது. உலகம் மீண்டும் சுவாசிக்க தொடங்கியது. ஏனோக்கு பார்த்தபோது அவன் ஆழமாக ஏதோ ஒன்றை புரிந்து கொண்டான். எந்த உயிரினமோ எவ்வளவு வலிமை வாய்ந்தவராக இருந்தாலும் கடவுளின் அதிகாரத்திற்கு மேல நிக்க முடியாது. கீழ்ப்படையாம எதிர்த்தவர்கள் கூட அவர் அழைக்கும் போது பதிலளிக்க வேண்டியதான். இறுதியில எல்லா படைப்புகளும் அவரது குரலுக்கு பதிலளிக்கின்றன. முறிந்த சமநிலை இப்போது மீண்டும் நிலைநாட்டப்பட்டது. வாச்சர்கள் கட்டுப்படுத்தப்பட்டதும் இராச்சர்கள் வீழ்த்தப்பட்டதும் உயர்ந்தவர் மீண்டும் பேசினார். பூமி நீண்ட நாட்களாக குழப்பத்தால் நிரம்பியிருந்தது. படைக்கலத்தின் சமநிலை முறிஞ்சுவிட்டுங்க. ஒரு சுத்திகரிப்பு வரப்போகிறது. இந்த முறையில் தீயால் அல்ல, நீரால் உலகமே சுத்தமா கழுவப்பணும். ஏனோக்கு ஒளி மற்றும் தீயின் தேவதூதர் உரியல ஒரு செய்தியுடன் அனுப்பப்பட்டதா பார்த்தான். அவர் லாமேக்கின் வம்சத்துக்கு நோவா என்ற மனிதரிடம் சென்றார். நோவா மற்றவர்களை விட வேறுபட்டவர். பலர் கடவுளின் வழிகளை விட்டு விலகியிருந்த போதிலும் நோவா நீதியில நடந்தார். அவரது மனது உறுதியாக இருந்தது. அவரது நட விசுவாசமாயிருந்தது. உரியல் அவருக்கு ஒரு எச்சரிக்கையை கொண்டு வந்தால், பூமியில் ஒரு பெரிய வெள்ளம் வரப்போகிறது என்று அவர் நோவாவிடம் சொன்னார். நீர்கள் உயர்ந்து நிலத்தை மூடிவிடும். பாதுகாப்பான இடத்திற்கு வெளியே உள்ள அனைத்தும் அழிக்கப்பட்டு விடாது. நோவாவுக்கு தயார் செய்யவும் தன்னை மறைக்கவும் கடவுள் காட்டும் ஒன்றை கட்டவும் சொல்லப்பட்டது. அந்த செய்தி தெளிவாகவும் அவசரமாகவும் இருந்தது. வானமே கனமாக இருந்தது போல தோன்றியங்க. காற்றும் வேறுபட்டதாக உணரப்பட்டது. உலகம் எப்போது இருந்தது போலவே தொடர்ந்துல. ஆனா மாற்ற அருகில் இருந்தது. வானத்துல சொல்லப்பட்டது இப்போது பூமியில நிகழப்போகிறது. பிறகு மழை ஆரம்பமானது. அது மெதுவா பெய்யவில்லை, அது இடையராது பெருமழையாக பெய்தது. நாள் கடந்தோம், இரவு கடந்தோம், நீர் அதிகரித்தது. 40 நாட்களும் 40 இரவுகளும் மழை பூமிய மூடியது. ஆறுகள் கரபுரண்டு ஓடியது. பள்ளத்துகள் நீரால் நிரங்கின. மலைகள் எலும்பு மலைகளுக்கு கீழே மறைந்தன. ஒரு காலத்துல உயரமாகவும் பயங்கரமாகவும் இருந்த அரக்கர்கள் அந்த நீருக்கு எதிராக நிற்க முடியல. பெருவெள்ளத்தின் முன் அவர்களின் வலிமை ஒன்றும் இல்லையா. நகரங்கள் மறைஞ்சு போனது. மனிதர்களின் பெருமை மிக்க படைப்புகள் எல்லாம் நீரில் அடிச்சு செல்லப்பட்டன. பாதுகாப்பான இடத்திற்கு வெளியே இருந்த அனைத்தும் வெள்ளத்தில மூழ்கின. ஆனா நோவா மற்றும் அவரது குடும்பம் பாதுகாப்பாக இருந்தன. படகுக்குள்ள அவர்கள் பாதுகாப்பாக இருந்தவ. அவர்களை சுற்றி நீர் உயர்ந்த போதும் அவர்கள் அதன் மேல் தூக்கிச் செல்லப்பட்டனர். படகு ஆழமான நீர்ல நகர்ந்தது. கடவுளின் கையில் வழி நடத்தப்பட்டது. இறுதியில மழை நின்றது. நீர் மெதுவாக குறைய தொடங்கியது. வெள்ளம் தனது வேலையை முடித்த போது பூமி அமைதியா இருந்தது. ஒரு காலத்துல குழப்பம் நிறைந்திருந்தது, இப்போது சுத்தமாக கழுவப்பட்டது. இது கதையின் முடிவல்ல, புதிய தொடக்கம் என்று ஏனோக்கு கண்டார். இந்த நீர்களில் இருந்து ஒரு புதுப்பிக்கப்பட்ட உலகம் எழும். நீதிக்கு தயாரான உலகம், அதன் படைப்பாளி அமைத்த ஒழுங்கில் நடக்க இன்னொரு வாய்ப்பு வழங்கப்பட்ட உலகம். ஏனோக்கு பூமியிலிருந்து எடுத்துச் செல்லப்படுவதற்கு முன் அவருக்கு ஒரு இறுதி பொறுப்பு வழங்கப்பட்டது. இருட்டில் கட்டுப்படுத்தப்பட்டிருந்த காவலர்கள் ஏனோக்கு இன்னும் மனிதர்களிடையே நடக்கிறார் என்றும் கடவுளின் அருளை பெற்றுள்ளார் என்றும் கேட்டார்கள். ஒரு காலத்தில் அவர்கள் வலிமை மிக்கவர்களாக இருந்தாலும் இப்போது அவர்கள் கலங்கியிருந்தனர். அவர்கள் இனி சுதந்திரமாக நகர முடியவில்லை. அவர்கள் இனி தங்களது பழைய இடத்திற்கு திரும்ப முடியல. அவர்கள் ஏனோக்கிடம் ஒரு வேண்டுகோள் அனுப்பினாம்பு. அவர்கள் தங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி பேசுமாறு அவரிடம் கேட்டார்கள். அவரது வாயிலாக தங்கள் வார்த்தைகள் உயர்ந்தவரிடம் செல்லும் என்று அவர்கள் நம்பினார். யாராவது தங்களுக்காக பேச முடியும் என்றா அது கடவுளுடன் நெருக்கமா நடந்த ஏனோக்கே என்று அவர்கள் நம்பினர். ஏனோக்கு அவர்கள் தான் சேர்ந்த. அவர்கள் பேசும்போது அவர் கவனமா கேட்டார். அவர்களின் குரல்கள் இனி பெருமையோடு இல்லை. ஒரு காலத்தில் இருந்த அந்த நம்பிக்கை இப்போது மங்கிவிட்டது. அவர்கள் அவரிடம் தங்களுக்காக ஒரு மனுவை எழுதுமாறு, தங்களது நிலைமையை மாற்றுமாறு கேட்டுக்கொள்ளுமாறு கேட்டார்கள். ஏனோக்கு அவர்களது வேண்டுகோளை எடுத்துச் செல்ல சம்மதித்தார். ஆனா ஏற்கனவே ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் புரிஞ்சுகிட்டு இருந்தார். கடவுள் ஒரு தீர்ப்பு வழங்கினா அது உறுதியா நிற்கும். இருப்பினும் அவர்கள் கேட்டதை அவர் செய்தார். அவர்களின் வார்த்தைகளை எழுதி பிரார்த்தனையில ஆண்டவரிடம் எடுத்து சென்றார். பின்னர் ஏனோக்கு பதில பெற்றார். அவர் வாச்சர்களிடம் திரும்பி அவர்களுக்கு தெளிவாக பேசினார். அவரது குரல் நிலையாக இருந்தது, கடுமை இல்லாம ஆனா தெளிவாக. அவர் அவர்களுக்கு உயர்ந்தவரின் தீர்ப்பு மாற்றப்பட மாட்டாதுன்னு சொன்னார். என்ன அறிவிக்கப்பட்டதோ அது நிலைத்திருக்கும். கடவுள் நியமித்த இறுதி நாள் வரை அவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல தங்க வேண்டும். மிகவும் விசுவாசமான ஊழியக்காரனாலும் படைப்பாளியின் விருப்பத்தை மாற்ற முடியாது. அதிகாரம் அவருக்கே சொந்தம். யாரும் வேண்டுகோள் வைக்க முடியாது, வாதிக்க முடியாது. ஏற்கனவே நிறுவப்பட்டதை எந்த வேண்டுகோளும் மாற்ற முடியாது. ஏனோக்கு நடந்த அனைத்தையும் கவனமாக பதிவு செய்தார். எந்த இடத்திலையும் நம்பிக்கை வழங்கப்படா போது அவர் அதை சேர்க்கவில்லை. அவர் செய்திய மாற்றமையா. நியாயமானவர்கள் அமைதியில் வாழ்வார்கள், கீழ்ப்படியும் பாதையில் நடப்பார்கள். ஆனால் கிளர்ச்சி தேர்ந்தெடுத்தவர்கள் புதுப்பிக்கப்பட்ட உலகில் தொடரமாட்டார்கள் என்று அவர் விசுவாசமாக எழுதியார். இதனுடன் நடுநிலையாளர் என்ற ஏனோக்கின் பங்கு முடிவடைந்தது. அவர் உண்மையாக பேசினார். அவர் பயமின்றி செய்திய வழங்கினார். விரைவில் அவர் சொன்ன எச்சரிக்கைகளுக்கு பிறகு அவரது சொந்த பயணம் பூமியை தாண்டி செல்லும். இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு ஏனோக்கு காணா காண்புகளின் வழியாக பூமியின் பல மறைந்த இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டார். அவர் தனது சொந்த வலிமையால நடக்கிறில்லை. இந்த இடங்களை அவருக்கு காண்பித்தார்கள். தேவனுடைய படைப்பு எவ்வளவு பரவலாகவும் ஆழமாகவும் இருக்கிறது என்பதை அவர் புரிந்து கொள்ளும் வகையில். அவர் பார்த்தவ சாதாரண மனிதர்களுக்கு தெரியாதவற்றை விட அதிகம் இருந்தது. அவர் ஒரு பரந்த பாலைவனத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு காற்று மிகுந்த சக்தியுடன் வீசியது. அங்கே அவர் சாதாரண நெருப்ப போல பரவாத நெருப்ப கண்டார். அது ஒரு நோக்கத்துடன் நகரும் போல் தெரிந்தது. கட்டளையிடப்பட்டது போல் ஒரு இடத்துல தங்கியிருந்தது. வெப்பத்தால காற்று திகழ்ந்தது. ஆனா அதன் எல்லைக்கு வெளியே எதுவும் எரியவில்லை. அது தயார் செய்யப்பட்டு தனியாக வைக்கப்பட்ட ஒரு இடம். வேறொரு பகுதியில ஏனோக்கு நதிகள் நெருப்பு ஓடைகளாக ஓடுவதை பார்த்தார். அவை இருளில் ஒளிர்ந்தபடி நிலையாக நகர்ந்தன. அவற்றருகே அவர் சில உருவங்களை பார்த்தார். தங்கள் இடத்திலிருந்து விலகிய ஆவிகள் அருகில் நின்றும் தப்ப முடியாம இருந்தனர். நெருப்பு வெறித்தனமா நகரல, அது கட்டளையிடப்பட்ட இடத்துலதான் இருந்தது. அவர் அங்கு பெரிய பனிக்கட்டைகள் கோபுரங்களை போல நின்றத அவற்றை சுற்றி நெருப்பு இருந்தும் எதுவும் தொடாதிய பார்த்தார். அருகில் விலை மதிப்புள்ள கற்கள், சுரங்கங்கள் மற்றும் ஒளிரும் பாறைகள் குவியலாக இருந்தன. அவை வெறிச்சத்துல பிரகாசித்தன. நெருப்பு அவற்றை எரிக்கவில்லை. எல்லாம் தங்களுக்கு நியமிக்கப்பட்ட எல்லைக்குள் தான் இருந்தன. இந்த விசித்திரமான பகுதிகளிலும் கூட ஒழுங்கு இருந்தது. பின்னர் ஏனோக்கு ஒரு ஆழமான பள்ளத்தாக்க கடுமையான பாறைகளால் சூழப்பட்டதை காண்பிக்கப்பட்டது. அது இரண்டும் கனமான அமைதியுமா இருந்தது. அங்கு தங்கள் முதலிடத்தை விட்டு விலகிய சில தேவதூதர்களை அவர் பார்த்தார். அவர்கள் கட்டுப்படுத்தப்பட்டு மேலுள்ள உலகிலிருந்து பிரிக்கப்பட்டிருந்தனர். அவர்களின் முகங்கள் தாழ்ந்திருந்தன. அவர்கள் தங்கள் நிலையை புரிந்து கொண்டு கடவுள் நிர்ணயித்த நேரத்தை எதிர்பார்த்தனர். அந்த பள்ளத்தாக்கிலிருந்து தொலைவில் ஏனோக்கு பிரகாசமான ஒளியால் நிரம்பிய ஒரு இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கு அவர் இதற்கு முன்பு பார்த்ததல்லாத ஒரு மரம் இருந்தது. அதன் அழகு விவரிக்க முடியாததா இருந்தது. அதன் மனம் இனிமையாகவும் அதன் கிளைகள் பரவலாக விரிந்திருந்தன. இது உயிரின் மரம். பரிசுத்த தேவதூதர்கள் அதை சுற்றி காவல் காத்து சரியான நேரம் வரைக்கும் பாதுகாத்தன. ஏனோக்கு இணையடமா நகரும் போது ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுகிட்டார். கடவுளின் படைப்புல மிகுந்த அழகும் கணக்கெடுக்கும் இடங்களும் உள்ளன. எதுவும் நோக்கமில்லாம ஈயா, ஒழுங்கில்லாதது எதுவும் அல்ல. மிகவும் இருண்ட பகுதிகளிலும் கூட கட்டமைப்பு இருந்தது. ஒளி நிறைந்த இடங்களிலும் கவனமா பாதுகாப்பு இருந்தது. எல்லாமும் உயர்ந்தவரின் கட்டளைக்கு கீழ்ப்படைத்தன. ஏனோக்கு ஒவ்வொரு விவரத்தையும் கவனமாக கவனிச்ச அவர் பாயும் நெருப்பின் சத்தையும் பிரகாசிக்கும் கற்களின் அமைதியையும் அவர் பார்த்தவர்களின் முகபாவனைகளையும் நினைவில் வைத்திருந்தார். இவற்றை பற்றி ஒரு நாள் பூமியின் மக்களுக்கு அவர் பேசுவார் என்று அவர் அறிந்திருந்தார். அவர் பார்த்தவை எதுவும் சீரற்றவை அல்ல. அவருக்கு இது காட்டப்பட்டது ஏனெனில் மற்றவர்கள் உலகம் அவர்கள் நினைப்பை விட பெரியதும் ஆழமானதும் ஒழுங்கானதும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஏனோக்கின் பயணம் தொடர்ந்த போது அவரை தூய ஒளியால் நிரம்பிய ஒரு இடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டது. அந்த இடத்துல காற்று தூய்மையாவும் அமைதியாவும் இருந்தது. அங்க பயமும் இல்ல, துயரமும் இல்ல, தொந்தரவு தரும் எந்த சத்தமும் இல்ல. அந்த பிரகாசமான நாட்டின் நடுவுல அவர் பார்த்ததை விட அழகான ஒன்று நின்றது. ஜீவனின் மரம். அதன் இலைகள் தெளிவான சுருக்குமணிகள் போல பிரகாசமாகவும் மென்மையாகவும் இருந்தன. அவை மங்கவோ உலர்வோ இல்ல. அதன் பழங்கள் மென்மையான உயிருள்ள ஒளியுடன் ஜொலித்தன. அது தன்னுள் உயிரை கொண்டிருப்பது போல இருந்தது. அந்த மரம் உயரமாகவும் வலுவாகவும் அழுகாம நின்றது. அது பூமியின் மரங்களை போல இல்ல. அது தனித்துவமா வைக்கப்பட்டது. ஒரு தேவதூதர் ஏனோக்கின் அருகில் நின்று மெதுவாக அவரிடம் பேசினார். இந்த மரம் எதிர்கால காலத்திற்கு பாதுகாக்கப்படுகிறது என்று அவர் ஏனோக்கிடம் கூறினார். அந்த நாளுக்கு பிறகு எல்லாம் சரியாக அமைக்கப்பட்ட பின் நீதிமான்களுக்கு உயிர் மரம் வழங்கப்படும். நம்பிக்கையுடன் நிலைத்திருந்தவர்கள் அதன் பழத்தை உண்ணுவார்கள். அதை உண்டவர்கள் முடிவில்லாத உயிரை பெறுவார்கள். இந்த செய்தியை ஏனோக்கு கேட்டபோது அவரது மனம் கலங்கியது. அவர் மகிழ்ச்சியும் துக்கமும் ஒரே நேரத்தில் உணர்ந்தார். மகிழ்ச்சி ஏனெனில் இப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதி இருக்கிறது. துக்கம் ஏனெனில் மனிதர்களின் மனம் எவ்வளவு எளிதாக தூய்மையை விட்டு விலகிவிடும் என்பதை அவர் அறிவார். பலர் அதிகாரத்தையும் இன்பத்தையும் விரும்பி ஓடுகிறார்கள். ஆனால் சிலரே தூயதும் நிலைத்ததுமானதை நாடுகிறார்கள். இருப்பினும் அந்த மரம் உறுதியா நின்னது. அது பொறுமையா காத்திருந்தது. அதன் வேர் பரிபூர்ண ஒளியின் அடித்தளங்கள்ல ஆழமாக ஊன்றியிருந்தது. அது தன்னுள் சிகிச்சையை கொண்டிருந்தது போல தோன்றியது. அது மனிதர்களுக்கே அல்லாம பூமிக்கே கூட இருந்தது. மனித குலத்தின் கதை அழிவில் முடிவடையாது என்பதற்கான ஒரு அடையாளமா அது இருந்தது. தேவதூதர் ஏனோக்கிடம் இதை நினைவில் வைத்துக் கொண்டு இந்த செய்தியை மீண்டும் கொண்டு செல்லுமாறு சொன்னார். நீதிமான்களுக்கு ஒரு பாரம்பரியம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. மனிதர்களின் கண்கள் காண முடியாத ஒன்றும் இருக்கிறது. இப்போது இருக்கும் உலகமே இறுதி அத்தியாயம் அல்ல. ஏனோக்கு மீண்டும் பார்த்தபோது மரத்தின் அருகில் தேவதூதர்கள் கூடி வந்ததை கண்டார். அவர்கள் தங்க கோப்பைகளை பிடித்து அதன் கிளைகளின் கீழ் தெளிவான நீரை கொடுத்தார்கள். அவர்களின் குரல்கள் புகழ்ச்சியில் எழுந்தன. அந்த இடத்திலிருந்து பாயும் உயிரில் அவர்கள் மகிழ்ந்தார்கள். அந்த மரம் முடிவில்லாத புதுப்பிப்பும் அமைதியும் குறிக்கும் ஒரு சின்னமா நின்றது. கிளர்ச்சியான பிறகும் பெருவல்ல ஆன பிறகும் எல்லாம் தவறாக நடந்த பிறகும் கூட விசுவாசமாக இருப்பவர்களுக்கு தேவன் அழகான ஒன்றை தயார் செய்திருந்தார். வாழ்க்கை மரம் ஒரு நாள்ல உலகம் மீண்டும் புதுப்பிக்கப்படும் என்றும் முடிவில்லாத அமைதியில வாழ்க்கை தொடரும் என்றும் ஒரு வாக்குறுதியாக நின்றது. ஏனோக்குக்கு இன்னொரு தரிசனம் காண்பிக்கப்பட்டது. இந்த முறையில அது எதிர்காலத்தை பற்றியும் பூமியில வரவிருக்கும் ஒரு பெரிய திருப்பத்தை பற்றியும் இருந்தது. அவர் உயர்ந்த ஆசனங்களில் அமர்ந்திருக்கும் அரசர்களை கண்டார். அவர் செல்வம் நிறைந்த உடைகள் அணிந்திருக்கும் ஆட்சி அதிகாரிகளை பார்த்தார். அவர் தங்கள் அதிகாரம் ஒருபோதும் குறையாது என்று நம்பும் வலிமை மிக்க ஆங்களை பார்த்தார். அவர்களில் பலர் விசுவாசிகளை கீழாக பார்த்து பெருமையோடும் கடுமையோடும் நடந்து கொண்டார்கள். நியாயமானவர்கள் அவர்களுடன் ஒப்பிடும்போது சிறியவர்களாக தோன்றினர். அவர்களுக்கு எந்த ராணுவமும் இல்லை. அவர்களுக்கு எந்த பிரம்மாண்டமான மண்டபங்களும் கனமான கிரீடங்களும் இல்லை. சிலர் பக்கவாட்டில் தள்ளப்பட்டாண்டு, சிலர் கவனிக்கப்படாளே, சிலர் எதிராக பேசப்பட்டாண்டு பெருமை கொண்டவர்கள் எப்போதும் எழுத்திருப்பார்கள் போல தோன்றியது அவர்களுக்கு மேலாக. ஆனா அப்போது அந்த தரிசனத்துல ஒரு குரல் முழங்கியது. அது தெளிவாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருந்தது. பெருமை கொண்டவர்கள் தாங்கள் நிற்கும் இடத்தில் நிலைத்திருக்க மாட்டார்கள் என்று அது அறிவித்தது. தங்களை உயர்த்தி கொண்டவர்கள் தாழ்த்தப்படுவார்கள். அரியணைகள் என்றென்றும் நிலைத்திருக்காது. ஒவ்வொரு தலையிலையும் கிரீடம் நிலைத்திருக்காது. ஏனோக்கு ஒரு பெரிய மாற்றம் நிகழத் தொடங்குவதை பார்த்தார். அதிகாரத்தின் இருக்கைகள் நடந்து தொடங்கல. அநியாய ஆட்சி செய்த இடங்கள் சிதற தொடங்கின. அங்க சொந்த வலிமையில மட்டும் நம்பிக்கை வைத்திருந்தவர்கள் குழப்பத்துடனும் நிலைத்தடுமாறியும் இருந்தார்கள். பூமி தானாகவே சுவாசிக்க வசதியாக இருந்தது. இந்த கணத்தை எதிர்பார்த்திருந்தது போல பெருமை கொண்டவர்கள் பேசிய வார்த்தைகள் மறக்கப்படாதுன்னு அவர் கேட்டார். ரகசியமா எடுத்த முடிவுகள் மறைந்திருக்காது. தவறான செயல்களின் உயர்ந்த இடங்கள் தாழ்த்தப்படும். பெருமையில கட்டப்பட்ட எதுவும் நிலைத்திருக்காது. ஆனா நீதிமானுகளுக்கு வேறொரு எதிர்காலம் தயார் செய்யப்பட்டது. ஏனோக்கு அவர்களின் கைகள் காலியாகவே இருக்காது என்பதை பார்த்தார். அவர்களுக்கு ஒரு பாரம்பரியம் வாக்குறுதி செய்யப்பட்டகளே. அவர்களின் நாட்கள் காரணம் இல்லாமல் குறைக்கப்படாது. அவர்கள் அமைதியில் நிலைத்திருப்பாங்க. அவர்களுக்கு உண்டாக வேண்டிய அவமானம் அவர்களுடன் நிலைத்திருக்காது. நியாயமற்ற முறையில் நடத்தப்பட்டாலும் உறுதியாக நின்றவர்கள் உயர்த்தப்படுவார்கள். தாழ்மையுடன் இருப்பவர்களுக்கு இரக்கம் கிடைக்கும். துக்கத்துக்கு பதிலா மகிழ்ச்சி ஹோ. நம்பிக்கையுடன் இருந்தவர்கள் தங்கள் நம்பிக்கை வீணாகவில்லை என்பதை காண்பார்கள். மற்றவர்கள் புரிந்து கொள்ள ஏனோக்கு இந்த ஓமையை எழுதி வைத்தார். பரிசுத்தமான மகத்தானவர் தன் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு அமைதியா வழங்குவார். அவர் அனைத்தையும் முழுமையா சரி செய்வார். கடவுள் நகரும் போது மலைகள் நடுங்குவது போல அநியாயமானவர்கள் தங்கள் நிலையை இழப்பாங்க. நம்பிக்கையுள்ளவர்கள் மனம் தளராம இருக்க இந்த செய்தி வழங்கப்பட்டது. உலகம் சமநிலையற்றதாக தோன்றினாலும் ஒரு திரும்ப நாள் வரப்போகிறது. அந்த நாள் வந்தபோது தாழ்மையுள்ளவர்கள் உறுதியா நிற்பார்கள். பெருமை மறைந்து போகும். காணொளி தொடர்ந்த போது ஏனோக்கு அதன் மையத்திற்கே அழைச்சு செல்லப்பட்டார். அங்கு சூரியனை விட பிரகாசமான ஒளியில நிரம்பிய இடத்துல அவர் விண்ணக சிங்காசனத்தின் முன் நின்ற ஒரு உருவத்தை பார்த்தார். அந்த உருவம் அவர் பார்த்த எந்த தேவதையும் போல இல்லை. அவர்ல வலிமை இருந்தது, அதே சமயம் ஆழமான தயவும் இருந்தது. அவரது முகம் அமைதியான அதிகாரத்துடன் பிரகாசித்தன. அவரது கண்கள் உண்மையால் எரிந்தன. கோபத்தால் அல்ல, ஆனா எல்லாவற்றையும் தெளிவாக காணும் தெளிவால். ஏனோக்கு ஆச்சரியத்துடன் நகர்ந்தார். அருகில் இருந்த தேவதையிடம் கேட்டார், இவர் யார்? அந்த தேவதை மென்மையாக பதிலளித்தார், இவர் மனிதகுமாரன். அவர் நீதியில நடக்கிறார். உலகம் உருவாக்கப்படுவதற்கு முன்பே அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரித்து வைக்கப்பட்டார். மனிதகுமாரன் அந்த நாள்களின் தலைவனாகிய நித்தியவரின் அருவில் நின்றதை ஏனோக்கு பார்த்தார். அவர் தூரமாவோ தனியாவோ ஹியர். அவர் நெருக்கத்திலையும் மரியாதையிலும் நகர்ந்தார். அவரை சுற்றி எண்ணற்ற தேவதைகள் இருந்தனர். மரியாதையுடன் அவருக்கு சேவை செய்து கவனித்தனர். விண்ணகமே அவருடைய இடத்தை உணர்ந்தது போல இருந்தது. மனிதகுமாரனின் பெயர் படைப்பு தொடங்குவதற்கு முன்பே எழுதப்பட்டதாக அந்த தேவதை விளக்கினார். மலைகள் உருவாகும் முன்பும் நட்சத்திரங்கள் ஆகாயத்தில் அமைக்கப்படும் முன்பும் அவரது பெயர் அறியப்பட்டிருந்தது. அது தூய்மையானதும் மாற்றமற்றதும் ஆரம்பத்திலிருந்து தேவனால் நிறுவப்பட்டது. மனிதகுமாரன் ஒரு காலத்திற்கு மறைக்கப்பட்டிருந்ததை ஏனோக்கு பார்த்தார். அவர் தேவனுடைய சந்நிதியில பாதுகாக்கப்பட்டார். சரியான தருணம் வந்தபோது மட்டுமே வெளிப்படுத்தப்பட்டார். அவர் உயர்ந்தவரால் அளிக்கப்பட்ட ஞானத்தையும் புரிதலையும் எடுத்து சென்றார். தேவனுடைய இரகசியங்கள் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டன. பின்னர் ஏனோக்கு தேவதைகள் மௌனமாக பேசுவதை கேட்டான். ஒரு நாள் மனிதகுமாரன் மகிமையின் சிங்காசனத்தில் அமருவார் என்று அவர்கள் கூறினார்கள். அவர் ஜாதிகளும் அரசர்களும் முன்பாக நிற்பார். அவர் உண்மையை வெளிப்படையா கொண்டு தருவார். அவரது சந்நிதியில பொய்யான எதுவும் நிலைத்திருக்காது. பெருமையும் அநியாயத்தையும் தேர்ந்தெடுத்தவர்கள் அவரை பார்த்தபோது அதிர்ச்சி அடைவார்கள். ஆனா நீதிமான்கள் ஆனந்தத்துடன் அருகில் வருவார்கள். அவர்கள் அவரை நீதிக்காக நிற்பவராக அடையாளம் காண்பார்கள். ஏனோத்து பார்த்தபோது ஆழமான அமைதி அவரது இதயத்தை நிரப்பியது. அதற்கு பாதுகாவலர் இல்லாம விடப்படாது. ஆரம்பத்திலிருந்தே தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதகுமாரன் ஒரு நாள் அனைவருக்கும் வெளிப்படுவார். அந்த நாள் வந்தபோது உண்மை இதுவரை இல்லாத அளவுக்கு பிரகாசமாக ஒளிரும். அப்போது ஏனோக்கு உயர்ந்த பரலோகத்தின் ஒரு தரிசனத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். அவர் ஆவிகளின் ஆண்டவரின் சிங்காசன அறைய பார்த்தான். சிங்காசனத்தை உயிருள்ள நெருப்பு போல ஒளி சூழ்ந்திருந்தது. ஆனா அது நிலைத்தும் தூய்மையுமாக இருந்தது. ஒளியின் கிரீடங்கள் அவரை சுற்றி வட்டமாக இருந்தன. காற்றே கூட புகழ்ச்சியால் உயிரோடு இருப்பது போல இருந்தது. எண்ணற்ற தேவதூதர்கள் ஒழுங்காக நின்று அமைதியிலும் மரியாதையிலும் பார்த்துக் கொண்டிருந்தனர். ஆவிகளின் ஆண்டவரின் அருகில் மகிமையின் சிங்காசனத்தில் மனிதகுமாரன் அமர்ந்திருந்தான். அவரது முகம் பூமிக்கு மேலே எழும் காலை சூரியனை விட அதிகமாக பிரகாசித்தது. அவரில் அமைதியும் வலிமையும் அவர் அதிகாரத்திற்காக பிடித்துக் கொள்ளவில்லை. ஆரம்பத்திலிருந்தே நியமிக்கப்பட்டவரை போல அவர் அதை இயற்கையாகவே தாங்கினார். பரலோக இராணுவங்கள் அவர்களை சுற்றி வரிசை வரிசையாக ஒளிர்ந்து அமைதியாக நின்றன. யாரும் தங்களுக்காக பேசவில்லை. எந்த இயக்கமும் ஒழுங்கா குலைக்கவில்லை. அனைத்து கண்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவரை நோக்கி நிலைத்திருந்தன. அப்போது ஏனோக்கு மனிதகுமாரன் தனது கையை நீட்டுவதை பார்த்தார். அந்த தருணத்தில் பூமியின் ஜாதிகள் அவர் முன் கொண்டு வரப்பட்டன. ஒரு காலத்துல தாங்கள் நிலையான அதிகாரம் பெற்றவர்கள் என்று நம்பிய அரசர்களும் ஆட்சித் தலைவர்களும் இப்போது அதைவிட பெரிய ஒன்றை உணர்ந்தார்கள். அவர்கள் பெருமையுடன் முன்னேறவில்லை. ஆனால் உணர்வில் உண்மையான அதிகாரம் தங்களுக்கு சொந்தமல்ல என்பதை அவர்கள் பார்த்தார்கள். ஒரு தேவதூதன் தெளிவான குரல்ல அறிவித்தான், உலகம் உருவாகும் முன்பே அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் ஜாதிகளுக்காக ஒளியாகவும் துயரமடைந்தவர்களுக்கு நம்பிக்கையாகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த வார்த்தைகள் பரலோகத்தில் முரணின. பூமியின் அரசர்கள் தலைவணங்கினார்கள். ஒரு காலத்துல தங்கள் ஆட்சியின் சின்னமாயிருந்த கிரீடங்கள் இப்போது ஒப்பிடும் போது சிறியதாக தோன்றின. அனைத்து அதிகாரமும் உயர்ந்தவரிடமிருந்து வருகிறது என்பதை அவர்கள் பார்த்தார்கள். மனிதகுமாரனிடம் அந்த அதிகாரம் ஒப்படைக்கப்பட்டது. தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தாழ்மையானவர்களை உயர்த்துவா. அமைதியாகவும் விசுவாசமாகவும் இருந்தவர்கள் மறக்கப்பட மாட்டார்கள். அதே நேரத்துல பெருமை அவருடைய முன்னிலையில் நிலைக்காது. அகந்தையின் கூச்சல் குரல்கள் மங்கிவிடும். நியாயமானவர்களின் கையில ஒரு ஊன்றுகோளாக மனிதகுமாரன் இருப்பார். உறுதியான ஆதரவாக அவர்கள் தடுமாறாமல் இருப்பதற்காக இரண்டு நாட்களிலும் உறுதிப்படாத காலங்களிலும் அவர் அவர்களை வழிநடத்துவார். அவருடைய ஒளி எப்போதும் நிலைத்திருக்கும். மற்ற அனைத்தும் குலுங்கும் போதும் ஏனோக்கு இந்த தரிசனத்தை கவனமாய் அருகியார். இது வானத்தின் மகிமையின் ஒரு படம் அல்ல, இது ஒரு வாக்குறுதி. இடர் நாட்கள்ல விசுவாசிகள் இரக்கம் பெறுவார்கள். பயத்தின் தருணங்களில் அவர்கள் ஒளிய காண்பார்கள். ஆரம்பத்திலிருந்தே தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவர்களின் பலமாக என்றும் நிலைப்பார். ஒரு காலத்தில் அசைக்க முடியாததாக நினைக்கப்பட்ட சிங்காசனங்கள் நடுங்க தொடங்கின. பூமியின் ஆட்சி நடத்துபவர்கள் தங்களது அதிகாரம் மங்கிவிட்டதாக உணர்ந்த நேரம் அருகில் வந்துவிட்டது என்று ஏனோக்கு கண்டார். இவர்கள் படைகளை கட்டளையிட்டவர்கள், நகரங்களை கட்டியவர்கள், தங்களது வார்த்தைகள் சட்டம் போல பேசினவர்கள். அவர்கள் தங்கத்துல பலத்துல தங்களது ஞானத்துல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா இப்போது அவர்களுக்கு முன் அதை விட பெரிய ஒன்று நின்றது. மனிதனின் சூரியனின் ஒளி மேலும் மேலும் பிரகாசமாகி அவர்களை சூழ்ந்தது. அது குறைய முடியாத ஒரு உதய சூரியனை போல இருந்தது. அது ஒவ்வொரு மூலையையும் நிரப்பியது. மறைவதற்கான நிழல் எதுவும் எஞ்சவில்லை. ஒன்றா ஒன்றா அந்த வல்லரசு ஆட்சி நடத்துபவர்கள் தப்பிக்க இறந்தேடுறாங்க. அவர்கள் தங்களது செல்வத்தையும் தங்களது கடவுள்களையும் தங்களது பட்டங்களையும் நோக்கினர். ஆனா அவை எதுவும் அவர்களுக்கு உதவவில்லை. ஏனோக்கு அவர்களின் செல்வம் ஒரு கணத்துல மதிப்பிழந்ததா பார்த்தார். ஒரு காலத்துல உறுதியானதும் நிலைத்ததுமாக தோன்றியது இப்போது உலர்ந்த பாய போல வெப்பத்துல பறந்து போனது. முடிகள் அவர்களின் தலைகளிலிருந்து வழுக்கி விழுந்தலை. அவர்களின் வலிமையான குரல்கள் அமைதியாகிவிட்டன. ஒரு காலத்துல இருந்த தன்னம்பிக்கை நிலத்துல ஊறி வரும் நீர் போல அவர்களிடமிருந்து வடி ஆரம்பித்தது. அவர்கள் தாங்கள் எடுத்த முடிவுகளின் உண்மையை எதிர்கொண்டது அவர் பார்த்தார். அவர்கள் ஆவிகளின் ஆண்டவரை புறக்கணித்திருந்தாண்டல். அவர்கள் அவரால் அபிஷேகம் செய்யப்பட்டவரை திரும்பி பார்த்திருக்கவில்லை. உயிர் கொடுத்தவரை மதிப்பதற்கு பதிலாக அவர்கள் தங்களை நம்பினார்கள். இப்போது அவர்கள் எந்த காரணமும் இல்லாமல் நின்றனர். அந்த நாள்ல எந்த மனித கையும் அவர்களை பாதுகாக்க முடியல, எந்த கூட்டணியும் அவர்களை காப்பாற்ற முடியல, எந்த பட்டமும் இழந்ததை மீட்டு தர முடியல. அவர்களின் இருதயங்கள்ல மறைந்திருந்த எண்ணங்கள் வெளியில் கொண்டு வரப்பட்டன. அவர்கள் ரகசியமா செய்தவை இனி மறைக்கப்படப்படல. ஏனோக்கு பூமியில ஒரு பெரிய மாற்றம் வந்ததை பார்த்தார். ஒரு காலத்துல தீமைக்கு கொண்டாட்டம் செய்தவர்கள் தங்கள் தலைகளை குனிந்தார்கள். அரண்மனைகளை நிரப்பிய பெருமை மங்கியது. கடுமையான தலைவர்களின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. அவர்களின் இடத்துல புதிதாக ஏதோ ஒன்று எழத் தொடங்கியது. பொறுமையாக காத்திருந்த பணிவானவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். அமைதியாகவும் விசுவாசமாகவும் இருந்தவர்கள் வலிமையை கண்டாரு. அமைதி அந்த நிலத்தை முழுவதும் மெதுவா போர்வை போல் போர்த்தியது. பெருமையுடன் ஆட்சி செய்தவர்களுக்கு பூமி இனி சேவை செய்யாது. பயம் அல்லது வலிமை மீது அல்ல, நீதியும் உண்மையும் மீது கட்டப்பட்ட புதிய ஒழுங்கு நிலை நிலைநிறுத்தப்படும். அந்த காட்சி மங்கவில்லை, அதற்கு பதிலாக அது விருந்ததில். ஏனோக்கு மீண்டும் பூமியை தாண்டி உயர்த்தப்பட்டார். அவர் அறிந்த இரவுகளை விட ஆழமான ஆகாயம் உள்ள இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்க வல்லமையான தேவதூதர்கள் நின்று அவரை வழி நடத்த தயாராக இருந்தார்கள். அவர்கள் கவனமின்றி பேசறில்லை. அவர்கள் அவருக்கு காட்டியது மறைந்த விஷயங்கள், மிக குறைவானவர்கள் பார்த்த மர்மங்கள். உருவாக்கத்தின் சக்திகள் எவ்வாறு இயக்கப்படுகின்றன என்பதை அவருக்கு காட்டப்பட்டது. அவர் காற்றுகளுக்காக தயார் செய்யப்பட்ட பரந்த களஞ்சியங்களை பார்த்தார். சில காற்றுகள் மென்மையானவை, பூமியை புத்துணர்ச்சி செய்ய அனுப்பப்பட்டவை. மற்றவை வலிமையானவை, அவை வீச உத்தரவு வரும் வரை தடுத்து வைக்கப்பட்டிருந்தன. அவர் இடிய காத்திருக்கும் அறைகளையும் அனுப்பு தயாராக இருக்கும் ஒரு பணியாளனை போல மின்னல் காத்திருக்கும் இடங்களையும் பார்த்தார். எதுவும் தானாக நகனவில்லை, எல்லாமும் உயர்ந்தவரிடமிருந்து வரும் கட்டளையை எதிர்பார்த்திருந்தன. பின்னர் நட்சத்திரங்கள் தெளிவாக காணப்பட்டன. அவை நோக்கமற்ற சிதறிய ஒளிகள் அல்ல. ஒவ்வொன்றும் பல காலங்களுக்கு முன்பு நிர்ணயிக்கப்பட்ட பாதையை பின்பற்றின. அவன் நிலையானதும் அளவிட்டதுமான பாதைகள்ல பயணித்தன. நட்சத்திரங்களுக்குள்ளும் தங்கள் வரிசையில் இருந்து விலகியவை இருப்பத ஏனோக் பார்த்தார். அவை தனியாக பிரிக்கப்பட்டு தங்கள் இடத்தில் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தன, கீழே விழுந்த காவலர்களைப் போல. ஒழுங்கு கட்டாயம் என்பதை அவை ஒரு அடையாளமாக நின்றன. வாடத்துல தூதர்கள் விளக்கினார்கள். ஒவ்வொரு கிரகமும், ஒவ்வொரு ஒளி மற்றும் இருட்டின் சுழற்சியும், ஒவ்வொரு உதயம் மற்றும் அஸ்தமனமும் உடைக்க முடியாத ஒரு சட்டத்தால் ஆளப்படுகிறது. வானம் துல்லியமா இயக்கப்படுகிறது. காலங்கள் தங்கள் நேரத்தை மறக்கவில்லை. சூரியன் தம் பாதையிலிருந்து விலகி அலைவதில்லை. சந்திரன் தன் விருப்பத்தடி தம் பாதையை தேர்வு செய்வதில்லை. ஏனோக்கு தெளிவாக கூறப்பட்டது, வானத்தில் எதுவும் சர்வ வல்லவரின் ஆட்சியிலிருந்து தப்ப முடியாது. சிறிய நட்சத்திரத்திலிருந்து மிகப்பெரிய ஒளி வர எல்லாம் அவருடைய கட்டளைக்கு கீழ்படுகின்றன. இதுவே அந்த ஓமையின் உள்ளார்ந்த அர்த்தம். நட்சத்திரங்கள் தங்கள் நியமிக்கப்பட்ட பாதையில செல்லும் போல ஒவ்வொரு உயிரினமும் ஒரு நாள் தங்களை உருவாக்கியவரின் முன் நிற்க வேண்டியதுதான். இந்த உண்மைகள் வெளிப்படும் போது ஏனோக்கு ஒரு பெரிய அறிவு விருந்தில் அமர்ந்திருப்பது போல உணர்ந்தார். பிரபஞ்சத்து ரகசியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அவருக்கு முன்பாக விரிக்கப்பட்டன. வானமே குழப்பத்திற்கு எதிராக ஒரு சாட்சியாக நிற்கிறது என்பதை அவர் பார்த்தார். அதன் அழகு சீரற்றதல்ல, அதன் இசை ஒற்றுமை எளிதில் உடையதல்ல. அது கடவுளின் சித்தத்தால் ஒன்றிணைக்கப்பட்டுள்ளது. அவர் பூமியில பார்த்தன. அதன் போராட்டங்கள், அதன் பெருமை, அதன் குழப்பம், இவை அனைத்தும் ஒரு பெரிய வடிவமைப்புல ஒரு சிறிய பகுதியே. அனைத்துக்கும் மேலாகவும் எல்லாவற்றையும் தாண்டியும் அளவிட முடியாத கட்டமைப்பு, ஞானம் மற்றும் மகிமை இருந்தது. பூமியின் கதை தனக்கே அல்ல என்பதை ஏனோக்கு புரிந்து கொண்டார். வானங்கள் அந்த சித்த உண்மையை மீண்டும் மீண்டும் அறிவிக்கின்றன. அனைத்து படைப்பும் உயர்ந்தவரின் அதிகாரத்துக்குள் நகர்கிறது. ஒரு நாள் நட்சத்திரங்கள் தங்கள் பாதையில் நிலைத்திருப்பதைப் போலவே ஒவ்வொரு உயிரும் அவற்றை அமைத்தவரை அறிந்து கொள்ளும். அவர் ஏற்கனவே பார்த்த இடங்களை விட வெது தொலைவில் ஏனோக்கு மனித கண்களுக்கு மறைந்துள்ள பகுதிகளுக்கு அழைத்து செல்லப்பட்டார். இவை மனிதர்கள் அறிந்த பூமி அல்லது ஆகாய நிலங்கள் அல்ல. இவை களஞ்சியங்கள், தயார் செய்து முத்திரை போட்டு உயர்ந்தவரின் அதிகாரத்தில் பாதுகாக்கப்பட்டவை. அவர் ஒளிரும் காற்றுகளால் நிரம்பிய அறைகளை பார்த்தார். அவை தங்கள் எல்லைகளுக்குள் மெதுவா நகர்ந்தன. பூமி எங்கும் அனுப்பப்படும் அந்த தருணத்தை எதிர்பார்த்து சில காற்றுகள் பருவங்களை மாற்றுவதற்காக இருந்தன. மற்றவை கடவுளுக்கே தெரிந்த குறிப்பிட்ட காலங்களுக்கு காத்திருக்கப்பட்டிருந்தன. ஒரு சிறிய காற்றும் நோக்கமின்றி நகரவில்லை. வேறு ஒரு இடத்துல ஏனோக்கு தனியாக வைக்கப்பட்ட பெரிய நீர் களஞ்சியங்களை பார்த்தார். இவை கீழுள்ள உலகின் நதிகள் அல்லது கடல்கள் அல்ல. இவை தயாராக வைத்து பாதுகாக்கப்பட்டு பரந்த இடங்கள்ல அடக்கப்பட்டிருந்தன. அவர் நீர்களும் கட்டளைக்கு கீழ்ப்படைவதை புரிந்து கொண்டார். அவை உத்தரவில்லாம பெருக்கமடகாகு. அவை தங்களை வைத்த இடத்துல செயல்படும் நேரம் வரும் வரை நிலைத்திருக்கின்றன. பின்னர் அவருக்கு இன்னும் நெருக்கமான ஒன்றை காண்பித்தார்கள். அவர் ஒரு அறையை பார்த்தார். அங்கு பதிவுகள் பாதுகாக்கப்பட்டு மனிதர்களின் வாழ்வுகள் கவனமாக எழுதப்பட்டிருந்தன. எதுவும் கவனிக்கப்படாமல் விடப்படவில்லை. ஒவ்வொரு பாதையும், ஒவ்வொரு முடிவும், ஒவ்வொரு தருணமும் அறியப்பட்டிருந்தது. அது குழப்பமாக எழுதப்படப்படையில, ஆனால் முழுமையான ஒழுங்கில் எழுதப்பட்டது. ஒவ்வொரு மனிதரின் விதியும் அனைத்தையும் ஆளும் ஒருவரின் முன் தெளிவாக காணப்பட்டது. ஏனோக்கு நாட்களின் ஒளி பாதுகாக்கப்படும் இடத்தையும் பார்த்தார். அது நிலத்த ஒளியாக பிரகாசித்தது, ஒருபோதும் மங்கவில்லை. அருகில் பரலோக ஞானம் பெருகும் ஊற்றுகள் இருந்தன. இந்த ஞானம் உண்மையாக தேடுமர்களுக்கு வழங்கப்படுகிறது என்று தேவதூதர்கள் விளக்கினர். இது யாருக்கும் கட்டாயப்படுத்தப்படவில்லை, ஆனால் புரிதலுக்காக இயங்குபவர்களுக்கு இது கிடைக்கிறது. அவர் தொடர்ந்தபோது ஒரு தேவதூதர் அவருக்கு சூரியனின் ஒரு வாயில காட்டினார். அது வானில் ஒரு பெரிய பொன்னிற கதவு போல் இருந்தது. ஏனோக்கு விடியற் காலையில சூரியன் அந்த வாயில நுழைந்து தன் நேரத்தில் எழும் காட்சியை பார்த்தார். பூமியை வெப்பமாக்கும் அன்றாட ஒளியும் ஆரம்பத்திலிருந்தே நிர்ணயிக்கப்பட்ட பாதையை பின்பற்றுகிறது என்பதை அவர் கண்டார். இந்த காட்சிகள் ஏனோக்கை பணிவுடன் ஆக்கின. மனிதர்களுடன் நடந்ததிலிருந்து ஏற்பட்ட எந்த பெருமையும் அவரிடம் மங்கிவிட்டது. அவர் தேவதூதரின் முன் முழமினார். ஒவ்வொரு உயிரின் விதி, சூரியனின் இயக்கம், பருவங்களின் மாறுதல், மனித உடலில் உள்ள மூச்சு, இவை அனைத்தும் தெய்வீக பராமரிப்பில் உள்ளன என்று தேவதூதர் விளக்கினார். எதுவும் சீரற்றதாக இல்ல, எதுவும் மறக்கப்படவில்லை. வானத்தின் ஒவ்வொரு பொக்கிசமும் ஒரு நோக்கத்திற்காகவே உள்ளது. ஒவ்வொரு களஞ்சியமும் படைப்பின் ஒழுங்கை ஆதரிக்கிறது. இந்த பொக்கிசங்கள் நிலைத்திருப்பதால் கடவுளின் வாக்குறுதிகளும் நிலைத்திருக்கின்றன. புதுப்பிப்பின் காலங்களும் கணக்கெடுக்கும் நேரங்களும் ஏனோக்கு கண்டவற்றால் நிலை பெற்றுள்ளன. அப்போது அவர் வானத்தின் மறைந்துள்ளவை கதைகள் அல்லது புராணங்கள் அல்ல என்பதை புரிந்து கொண்டார். அவை உண்மையானவை, செயல்படுகின்றன. உலகத்தை நாள்தோறும் தாங்கி நிறுத்துவது, இவை அனைத்திற்கும் மேலாக ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் சிறப்பாக சமநிலைப்படுத்தி வைத்திருக்கும் உயர்ந்தவரின் ஞானமே. அந்த தரிசனம் உச்சகட்டத்தை இப்பியது. ஏனோக்கு முன்பு எதிலும் காணாத அளவுக்கு ஒரு பரந்த கூட்டத்தை பார்த்தார். பூமியும் வானமும் ஒன்றா திறக்கப்பட்டதாக தோன்றியது. எல்லா திசையிலிருந்தும் பெரும் கூட்டங்கள் தோண்டிம. நீண்ட நாட்களாக மண்ணில் ஓய்ந்திருந்தவர்கள் எழுந்தனர். அவர்கள் ஒளிரும் தூய்மையான வெளிர் வெள்ளை பருத்தி போல ஒளிரும் ஆடைகளில் ஆடை அணிந்திருந்தார்கள். இவர்கள் நீதிமந்தர். அவர்கள் ஆவிகளின் ஆண்டவரின் சிங்காசனத்திற்கு முன் கூடினார்கள். அவர்களின் முகங்கள்ல பயம் இல்ல, ஆனந்தம் மட்டுமே நிரம்பியிருந்தது. அவர்கள் மௌனமாக சொன்ன பிரார்த்தனைகள் கேட்கப்பட்டிருந்தன. மற்றவர்கள் சந்தேகித்த அந்த நம்பிக்கை இப்போது வெளிப்படையா மதிக்கப்பட்டது. அவர்கள் ஒரே ஜனமாக அமைதியிலே ஒன்றிணைந்து நின்றன. அவர்களை சுற்றி தேவதூதர்கள் ஒழுங்காக நகர்ந்தன. புத்தகங்கள் முன்வைக்கப்பட்டன. பதிவுகள் திறக்கப்பட்டல. எதுவும் அவசரப்படுத்தப்படவில்லை. எதிலும் கொள்குவான்ல. எல்லாமும் தெளிவாகவும் அளவாகவும் உண்டுது. பின்னர் ஏனோக்கு வேறொரு குழுவை தனியாக நின்று கொண்டிருப்பதை பார்த்தார். இவர்கள் தாங்கள் விரும்பிய பாதையை தேர்ந்தெடுத்து நேர்மையானதை விட்டு விலகியவர்கள். அவர்களின் தன்னம்பிக்கை மறைந்துவிட்டது. மண்ணில் அவர்கள் காட்டிய துணிச்சல் இப்போது மங்கிவிட்டது. அவர்களுக்கு முன்பாக ஒரு தீப்பொழிவான உருவம் தீக்கத்தும் வாளை போல பிரகாசமாகவும் கவனிக்காமல் இருக்க முடியாதவாறு மிதந்தது. ஒருவருக்கொருவர் உயிரின் புத்தகத்திலிருந்து பெயர்கள் அழைக்கப்பட்டன. அங்கே பெயர்கள் எழுதப்பட்டிருந்தவர்கள் ஒளியின் இடத்துல தங்கினர். ஆனா பெயர்கள் காணப்படாதவர்களுக்கு பிரிவு இருந்தது. அவர்கள் ஆவணக்கூட்டத்தின் மகிழ்ச்சியிலிருந்து தொலைவில் ஆழமான நிழலுள்ள இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அது பல காலங்களுக்கு முன்பு தயார் செய்யப்பட்டு தனியாக வைக்கப்பட்டு முத்திரை போடப்பட்ட இடம். ஒரு வலிமையான குரல் அந்த கூட்டத்தில் முழங்குளது. தீயவர்கள் இனி பேச வேண்டாம். அவர்களின் பெருமை மிகு வார்த்தைகள் முடிவடையட்டும். கிளர்ச்சியின் சத்தம் நின்று ஒலிச்சு. மண்ண நிரப்பிய பெருமை பேசும் சத்தம் அமைதியாகிவிட்டது. இறுதி தீர்ப்பு நிறைவடைந்தது. நியாயமானவர்களுக்கு நிலையான மகிழ்ச்சி வழங்கப்பட்டது. ஒளி அவர்களை சுற்றியிருந்தது. அமைதி அவர்கள் மீது தங்கியது. மற்றவர்கள் கூட்டத்திலிருந்து நீக்கப்பட்டு ஒரு காலத்தில் அவர்கள் புறக்கணித்த மகிமையிலிருந்து பிரிக்கப்பட்டனர். காணிக்க உறுதியானதும் இறுதியானதும் இருந்தது. இதற்கு மேலும் எதையும் சேர்க்க தேவையில்ல. தீர்மானத்தின் காலம் முடிவுக்கு வந்தது மற்றும் மிக உயர்ந்தவரின் ஒழுங்கு அனைத்திலும் உறுதியாக நிலைத்திருந்தது. காணிக்கையை நிரப்பிய ஒலி ஏனோக்கு அருகே வரத் தொடங்கியது. அவ அரசர்களின் வீழ்ச்சியையும் நீதிமான்களின் எழுச்சியையும் மகனாகிய மனிதன் மகிமையில் அமர்ந்திருப்பதையும் பார்த்திருந்தான். ஆனா இப்போது அந்த காணிக்க அவனை நோக்கி திரும்பியது. அரியணையை சுற்றி இருந்த பிரகாசம் அவனை விளக்கவில்லை. அதற்கு பதிலாக அது மெதுவாக அவனை சுற்றி பயத்தை தாண்டி உயர்த்தியது. மகனாகிய மனிதன் அருகில் வந்தார். அவரது இருப்பு உறுதியானதோ அமைதியோடும் நிரம்பியிருந்தது. எனோக்கு அவர் முன் நின்றபோது வானமும் பூமியும் பின்னணியாக மங்கிவிட்டது போல உணர்ந்தான். ஒளி மேலும் வலுவடைஞ்சது. ஆனா அது அவனுக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை. அவன் இதுவரை அனுபவிக்காத அளவுக்கு இன்னும் ஆழமான யதார்த்தத்துக்குள் இழுக்கப்படுகிறான் என்று உணர்ந்தான். அவன் அருகில் ஒரு தேவதூதன் பேசினா ஏனோக்கு என்று அழைத்தான். உன் பெயர் பரிசுத்தர்கள் எழுதப்பட்டுள்ளது. நீ தேவனோடு நடப்பாய். நீ மரணத்தை அனுபவிக்க மாட்டாய். இந்த வார்த்தைகள் பெரிதாக ஒலிக்கவில்லை. ஆனால் அவை பெரும் பாரத்தை கொண்டிருந்தன. அவை உறுதியானதும் மாற்றமற்றதும் இருந்தன. ஏனோக்கு தன்னை மேலும் உயர்த்தப்பட்டதாகவும் ஆவிகளின் ஆண்டவரின் முன்னிலையில கொண்டு வரப்பட்டதாகவும் உணர்ந்தான். அந்த இடத்தின் மகிமை விவரிக்க முடியாததாக இருந்தது. அது வெறும் ஒளி மட்டும் அல்ல, அது உயிரே ஆகும். அவன் பயத்துல மூழ்கறல. அதற்கு பதிலாக அமைதியும் ஆச்சரியமும் அவனை நிரப்பினான். அவனுக்காக தயார் செய்யப்பட்ட ஒரு சிங்காசனம் அவனுக்கு காண்பிக்கப்பட்டது. அது ஜாதிகள் ஆளவோ படைகளை கட்டளையிடவோ உள்ள சிங்காசனம் அல்ல. அது ஒரு மரியாதை என்னிடம் அவன் வானுலகத்துல தூதராகவும் சாட்சியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டான் என்பதற்கான அடையாளம். தேவதூதர்கள் அவனை சுற்றி நின்று அவன் விசுவாசத்திற்கு புகழ்ச்சி பாடல்கள் பேசினார்கள். அவன் பூமியில நடந்த பாதையை அவர்கள் மரியாதை செய்தார்கள். அந்த தருணத்தில் ஏனோக்கு அவன் பயணம் எப்போதும் இங்கேயே வழிநடத்தப்பட்டதாக கண்டான். மற்ற மனிதர்களைப் போல மண்ணில் கட்டுப்பட்டவனாக அவன் இருக்க மாட்டான். அவன் ஆண்டவரின் சந்நிதியில மறைக்கப்பட்டு பரிசுத்தர்களுடன் பாதுகாக்கப்படுவான். மனிதகுமாரனின் மகிமையில அவனும் பங்கெடுப்பான் என்பதும் அவனுக்கு காண்பிக்கப்பட்டது. அவனுக்கு சமமாக அல்ல, ஆனால் அவனுக்கு அருகில் வெளிப்படுத்தப்பட்ட அனைத்திற்கும் சாட்சியாக அவன் நிற்பான். அவன் கண்ட தரிசனங்கள் அவன் காலத்திற்கே மட்டும் அல்ல, வருங்கால தலைமுறைகளுக்கும் பேசும் வகையில் இருந்தன. அவனுடைய பங்கு பூமியை தாண்டியும் தொடரும் என்பது தெளிவாக காட்டப்பட்டது. அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடன் பரலோக இடங்களில் பாதுகாக்கப்பட்டவனாகவே இருப்பான். அவன் எழுதிய ரகசியங்கள் அவனுடைய சாட்சியை எதிர்காலத்துக்கும் எடுத்து செல்லும். ஏனோக்கு அந்த தரிசனத்திலிருந்து வெளியே வந்தபோது அவனை சுற்றிய உலகம் வேறுபட்டதாக உணரப்பட்டது. அவன் காலடியிலிருந்த நிலமோ, அவன் தலையிலிருந்த வானோ அவன் கண்டவற்றுடன் ஒப்பிடும் போது இவை அனைத்தும் தற்காலிகமாகவே தோன்றின. பூமியில் அவனுடைய காலம் புனிதமானது, அவனை விட பெரிய ஒரு நோக்கத்திற்காகவே தனியாக வைக்கப்பட்டது என்பதை அவன் அறிந்தான். ஒரு புதிய தரிசனம் தொடங்கியது. அது சிங்காசனங்களையோ கூட்டங்களையோ பற்றியதல்ல, ஆனால் வானங்களை பற்றியது. உரியல் ஏனோக்கு அணுகி வானத்தின் தொலைவான எல்லைக்கு தன்னை அழைத்து சென்றான். அவர்கள் கிழக்கு திசைக்கு பயணம் செய்தார்கள். ஒவ்வொரு நாளும் ஒளி முதலில் தோன்றும் இடத்திற்கு. அங்க ஏனோக்கு மனித கண்களுக்கு மறைந்திருக்கும் ஒன்றை கண்டான். வானத்தின் சுவரில் அமைக்கப்பட்ட ஒரு பெரிய வயலை கண்டான். அது பளிச்சென்ற தங்கம் போல பிரகாசித்து உயரமாகவும் வலுவாகவும் நின்றது. இதற்கு பெயர் சூரியனின் பாதை என்று அழைக்கப்பட்டது. கிழக்கு பக்க வாயிலை நோக்கி சூரியன் வருவதை ஏனோக்கு பார்த்தான். நியமிக்கப்பட்ட நேரத்துல அந்த வாயில் திறக்கப்பட்டது. சூரியன் அந்த வாயில ஊடுருவி வானில் தனது பயணத்தை தொடங்கியது. அது திசை தெரியாம அலைந்ததில்லை, அது அவசரமா ஓடியதில்லை. அது தெளிவான மற்றும் நிலையான பாதையை பின்பற்றி பூமியில் ஒடியூட்டியது, அதற்கு கட்டளையிடப்பட்டபடியே. நாள் முடிவை எட்டிய போது ஏனோக்கு மேற்கு பக்கத்துல இன்னொரு வாயில காண்பித்தார்கள். மாலை நேரம் வந்ததும் சூரியன் அந்த மேற்கு வாயில நுழைஞ்சு பார்வையிலிருந்து மறைந்தது. அந்த வாயில்கள் இரவுக்காக மூடப்பட்டன. உரியல் இந்த வாயில்கள் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒழுங்கின்படி திறக்கப்பட்டும் மூடப்பட்டும் இருப்பதாக விளக்கினார். எதுவும் யாத்திரையாக நடக்காதுங்க. இதுதான் உரியல் கூறினார், தேவன் வானத்தின் ஒளிகளுக்காக அமைத்த ஒழுங்கு. சூரியன் தனது கடமையை நம்பிக்கையுடன் நிறைவேற்றுகிறது. அது தன்னேரத்துல உதயமாகி தன்னேரத்துல அஸ்தமிக்கிறது. அது பூமிக்கு வெப்பமும் ஒளியும் அளித்து தன் நாள் பணியை முடித்ததும் விலகுகிறது. ஏனோக்கு வியப்பு நம்பார். பொழுது பிறக்கும் நேரமும் மாலை நேரமும் யாத்திரை அல்ல என்பதை அவர் கண்டார். அவை ஒரு பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியாகும். வானத்தின் சுவர்கள் அனைத்தையும் தக்க வைத்து நிற்கின்றன. வாய்கள் முன்பே திறக்கவோ தாமதமாக மூடவோ செய்யப்படுவதில்லை. அவை உயர்ந்தவரின் சித்தப்படி இயங்குகின்றன. சூரியன் தன் பாதையை பின்பற்றுவதை பார்த்தபோது ஏனோக்கு அதில் ஒரு ஆழமான அர்த்தத்தை கண்டார். சூரியனுக்கு நியமிக்கப்பட்ட பாதை இருப்பது போலவே ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு பாதை உள்ளது. வாழ்க்கையில் பருவங்கள் உள்ளட. எலும்பு நேரம், ஓய்வெடுக்கும் நேரம், செயல்படும் நேரம், காத்திருக்கும் நேரம், ஆள் இவை உள்ளன. அவையெல்லாம் தொடங்கும் முன்பே அறியத்தப்பற. சூரியனின் நிலையான இயக்கம் வானில் எழுதப்பட்ட பாடமாக மாறியது. ஒழுங்கு வானங்கள் ஆளுகிறது, ஒளி கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது. அதை இயக்கியவரின் கவனத்திலிருந்து எதுவும் தப்புவதில்லை. சூரியனின் பாதையை காட்டிய பிறகு யூரியல் ஏனோக்கின் கவனத்தை சந்திரனிடம் திருப்பினார். அவர்கள் பரந்த வானின் கீழ் நின்றனர். ஏனோக்கு சந்திரனை தன் கண்முன்னே மாறிக்கொண்டிருப்பதை பார்த்தார். ஒரு தருணத்துல அது மெல்லியதும் மங்கலானதும் வெள்ளி நூல் போல் இருந்தது. பின்னர் அது பிரகாசமாகவும் வட்டமாகவும் வளர்ந்து முழுமையாகவும் வலிமையாகவும் ஒளிர்ந்தது. அதற்கு பிறகு அது மீண்டும் மெதுவா மங்க தொடங்கியது. இரவு இரவாக சுருங்கி கிட்டத்தட்ட மறைஞ்சு விட்டது. பின்னர் அந்த சுழற்சி மீண்டும் தொடங்கலவே.

அது மிக விரைவாக வளங்கறில்ல, அது மிக மெதுவாக மங்குவதும் இல்ல. ஒவ்வொரு நிலவும் ஒரு சிறந்த வடிவமைப்பு பின்பற்றுகிறது. ஏனோக்குக்கு தேவதூதர்கள் பிடித்திருந்த பலகைகள் காண்பிக்கப்பட்டன. அவற்றில் தெளிவான குறிகள், கோடுகள் மற்றும் நாட்களை என்னும் எண்கள் எழுதப்பட்டிருந்தன. அவை அமாவாசை, பௌர்ணமி மற்றும் இடைநிலைகளை குறித்திருந்தன. எதுவும் ஊகமாக இல்லை, எதுவும் சந்தேகமாக விடப்படவில்லை. ஒவ்வொரு மாதமும் அதற்கு முந்தையதை ஒழுங்காக தொடர்ந்தது. இது தெய்வீக நாட்காட்டின் ஒரு பகுதியாகும் என்று யூரியல் அவரிடம் கூறினார். ஒரு ஆண்டு 364 நாட்களாக அளக்கப்பட்டது. வாரங்களும் மாதங்களும் ஆரம்பத்திலிருந்தே அமைக்கப்பட்டிருந்தன. வானில் உள்ள ஒளிகள் இந்த மாதிரியை பின்பற்றி கட்டளையிட்டபடி நேரத்தை துல்லியமாக கணக்கிடுகின்றன. இந்த நாட்காட்டி நாட்களை எண்ணுவதற்காக மட்டுமில்ல, புனித கூட்டங்கள் மற்றும் பரிசுத்த காலங்களை கடவுள் நியமித்த விதமாகும். இந்த நாட்களை குறிக்க சந்திரனின் இயக்கம் உடவில்லது. அது வானில் ஒரு சாட்சியாக இருந்து காலமே உன்னதமானவருக்கே சொந்தம் என்று பூமிக்கு நினைவூட்டுகிறது. சந்திரன் தமது பாதையை விட்டு வெளியே செல்லாது, யூரியல் கூறினார். இவற்றில் எதையும் மாற்ற முடியாது. அதன் பால நம்பிக்கையோடு தொடங்குகிறது. அதன் ஒளி துல்லியமா அதிகரித்து குறைகிறது. அது தனது கடமையை மறத்தாது. எனக்கு சந்திரனை அதன் நிலையான ஒத்திசைவுடன் தொடர் மோசுவ பக் மங்குவது போல தோன்றினாலும் அது அழிந்துவிடவில்லை, அதன் பருவத்தில் மட்டும் நகர்கிறது என்பதை அவர் கண்டார். அந்த முனை எப்போதும் திரும்பி வருகிறது. அந்த ஒழுங்கு எப்போதும் இழைத்திருக்கிறது. இந்த மர்மங்கள் அவர் உணரும் போது ஒரு மனிதனின் வாழ்நாள்களும் அறியப்பட்டு அளக்கப்பட்டுள்ளன என்பதை அவர் கண்டார். சந்திரன் தனது பாதையை பாதுகாப்பது போல மனிதனின் நாட்களும் கவனத்துடன் எண்ணப்படுகின்றன. வானகம் துல்லியத்துடன் இயக்கப்படுகிறது. அதில் எதுவும் வீணாகவோ தவறாகவோ இல்லை. உரியல் தனது கையை உயர்த்தி ஏனோக்கின் கண்களை இன்னும் மேலே நோக்கி திருப்பினார். அவர்களின் மேல உள்ள ஆகாயம் எண்ணற்ற ஒளிகளால் நிரம்பியிருந்தது. நட்சத்திர கூட்டங்கள் இருண்ட துணியில் நெய்யப்பட்ட வடிவங்களைப் போல வானில் விரிந்திருந்தன. அவை காரணம் இல்லாம துடிக்கிறங்க. அவன் நிலையான பிரகாசத்துடன் இருந்து கொண்டிருந்தன. உரியல் பெரிய நட்சத்திர கூட்டங்களை நோக்கி சுட்டினார். ஒரியான் தன் இடத்தில் வலிமையாக நின்று கொண்டிருந்தான். பிளியாட்ஸ் ஒன்றாக நெருக்கமாக கூடியிருந்தது. ஒவ்வொன்னும் தன் பாதியில நிலைக்கிருந்தது. ஏனோ கவனமா பார்த்தார். நட்சத்திரங்கள் சீரற்ற முறையில் சிதறி இல்லை என்பதை அவர் கண்டார். ஒவ்வொன்றும் பல வருடங்களுக்கு முன்பு நிர்ணயிக்கப்பட்ட பாதையில நகர்ந்தன. அவை நியமிக்கப்பட்ட பருவங்கள்ல உதயமாகி அஸ்தமனமாகின. அவை வருடத்தின் சில காலங்களில் தோன்றின, மற்ற காலங்களில் மறைந்தன. அவற்றின் ஒழுங்கு மிக துல்லியமா இருந்தது. எதுவும் மற்றொன்றின் பாதையில் நுழையவில்லை. நட்சத்திரங்களுக்கு விதிகள் எழுதப்பட்டுள்ளன என்று உரியல் விளக்கினார். இவை கல்லுல பொறிக்கப்பட்ட விதிகள் அல்ல, கடவுளின் வார்த்தையால் நிறுவப்பட்ட கட்டளைகள். நட்சத்திரங்கள் எந்த கேள்வியும் இல்லாம கீழ்படியும. அவை தங்களுக்கே விருப்பமான திசையை தேர்ந்தெடுக்கவில்லை. அவ சுதந்திரமா அளந்து தெரியவில்லை. யாராவது வலி தவறினால் என்று உரியல் சொன்னார், ஒரு வலிமையான சக்தி அதை மீண்டும் இழுத்து கொண்டு வரும். ஏனோக்கு அவர் ஒரு காலத்துல கட்டுப்படுத்தப்பட்டிருந்த விழுந்த தேவதைகளை நினைவு கூர்ந்தார். அந்த உயிர்கள் தங்கள் இடத்துல கட்டுப்படுத்தப்பட்டிருந்ததை போலவே ஒழுங்க விட்டு வெளியேறும் எந்த நட்சத்திரமோ உறுதியாக பிடிக்கப்பட்டு வைக்கப்படும். சில கிளர்ச்சி செய்த நட்சத்திரங்கள் ஏற்கனவே தனியாக வைக்கப்பட்டுள்ளன. விண்ணக ஒளிகளும் அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்கான அடையாளமாக அவை இருக்கின்றன. ஏனோக்கு விண்ணகத்துல பாதுகாப்பாக வைத்திருக்கும் பெரிய நீர்மூட்டைகளையும் பார்த்தார். அவ கட்டளையின்றி வெளியே சிந்தப்படப்பட அவை அடக்கப்பட்டே இருந்தன. அதுவே மிக உயர்ந்த உலகங்களும் கவனத்துடன் ஆளப்படுகின்றன என்பதற்கான தெளிவான அடையாளம். சில நட்சத்திரங்கள் வானில் வேகமாக நகரும் போல் தெரிந்தன. வானின் காற்றுகள் அவற்றை தங்கள் பாதையில் இழுத்து செல்கின்றன என்று உரியல் விளக்கினார். ஆனா அந்த காற்றுகளும் தனியாக செயல்படுவதில்லை. அவ அனுமதி கிடைக்கும் போதுதான் நகரும். அவற்றின் வலிமையும் திசையோ மிக உயர்ந்தவரின் சித்தத்தால வழிநடத்தப்படுகிறது. ஏனோக்கு நட்சத்திரங்கள் சிறப்பாக ஒழுங்காக ஜொலிக்கும் போது தன் மேலுள்ள அனைத்தும் ஒழுங்கா கட்டுப்பட்டிருப்பதை பார்த்தார். எதுவும் மோதவில்லை, எதுவும் இலக்கில்லாம அலைஞ்சு கொண்டிருக்கவில்லை. விண்ணகம் காட்டுமிராண்டியாகவோ குழப்பமாகவோ இல்ல. அவை கட்டமைக்கப்பட்டும் நிலைத்தும் இருந்தன. பூமியின் பருவங்கள்ல அவர் பார்த்த அதே மாதிரி படலம் வானிலும் எழுதப்பட்டிருந்தது. சூரியன் தன் வாயிகளை காத்து கொண்டது. சந்திரன் தன் சுழற்சிகளை காத்து போடுது. நட்சத்திரங்கள் தங்கள் சத்தியங்களை பின்பற்றிருந்த வானின் சேனைகள் கூட இந்த கட்டளைகளுக்குள் பணிந்திருந்தன. அனைத்தும் பரவலாக இருந்தாலும் எல்லையில்லா சுதந்திரத்தை அது காட்டவில்லை. அது வடிவமைப்பால் ஒன்றாய் இணைக்கப்பட்டுள்ள ஒரு பிரபஞ்சத்தை வெளிப்படுத்தியது. வானில் ஒவ்வொரு ஒளியும் தன்னை விட பெரிய ஒரு ஆட்சி இருப்பதை சாட்சியாக கூறியது. தன்னிடத்தில நம்பிக்கையுடன் பிரகாசித்து

வானத்தின் காட்சி சூரியன், சந்திரன் அல்லது நட்சத்திரங்களோடு மட்டும் முடிவடையவில்லை. அவை அனைத்தும் ஒன்றாக சிறப்பாக இயங்கும் ஒரு முழுமையான அமைப்பாக இருப்பது ஏனோக்கு காண்பிக்கப்பட்டார். 364 நாட்கள் கொண்ட ஆண்டின் வடிவத்தை அவர் தெளிவாக கண்டார். அது நிலையானது, சமநிலையுடன் முழுமையானது. இந்த நாட்காட்டி வெறும் நாட்களை என்ன ஒரு முறையாக மட்டும் இல்ல, இது மாற்றமில்லாத ஒழுங்கின் ஒரு அடையாளமா இருந்தது. ஒவ்வொரு பருவமும் தன் நேரத்துல வந்தது. ஒவ்வொரு வாரமும் முன் வாரத்தை தொடர்ந்து குழப்பமின்றி வந்தது. எதுவும் குறைவாக ஐயா, எதுவும் கூடவில்லை. இந்த சுழற்சி தொடக்கத்திலிருந்து முடிவு வரை உறுதியாக இருந்தது. நேரம் தன்னிச்சையாக செல்ல அனுமதிக்கப்பட்டால் என்ன நடக்கும் என்று ஏனோக்கு காண்பிக்கப்பட்டது. நாட்கள் தவறாக அமைக்கப்பட்டாலோ அல்லது பருவங்கள் தங்கள் பாதையில் இருந்து விலகினாலோ படைப்பின் இசைமை உடைய தொடங்கும். விளைச்சல்கள் தவறான நேரத்தில் வரும். புனித கூடுகைகள் தக்க இடத்துல இருக்காது. ஒளி மற்றும் இருட்டின் இடையிலான கவனமாக்கப்பட்ட சமநிலை பலவீனமாகும். ஆனா அவர் பார்த்த வடிவமைப்பில் இப்படிப்பட்ட குழப்பத்திற்கு இடமில்லை. அவர் பார்த்தார், தேவதூதர்கள் வழிகாட்டும் கட்டளைகளால் நிரப்பப்பட்ட உருளைகளை எடுத்து சென்றனர். இந்த உருளைகள் நாட்களை மிக துல்லியமாக குறித்திருந்தன. அவை வாரங்கள் மாறும் முறையையும் மாதங்கள் நகரும் முறையையும் பதிவு செய்திருந்தன. ஒரு தூதர் தம் படியிலிருந்து விலக முயன்றா உடனே திருத்தம் செய்யப்பட்டது. ஒன்னும் ஒழுங்கல் இல்லாமல் இருக்க அனுமதிக்கப்படவில்லை. அவரது ஞானத்துல ஒரு தேவதூதர் சொன்னா, கடவுள் மனிதர்களுக்கு நாட்களின் ஒரு இயந்திரத்தை வழங்கியுள்ளார். நேரமே ஒரு நன்கு வடிவமைக்கப்பட்ட கருவி போல் நகர்ந்தது. ஒவ்வொரு பகுதியும் மற்றவற்றுடன் இணைந்து செய்யப்பட்டது. சூரியன் தன் மாய்களல்ல திட்டமிட்டபடி நுழைங்கல. சந்திரன் தன் நிலைகளை நேரத்துல முடிச்சது. நட்சத்திரங்கள் தங்கள் பருவங்களை தாமதமின்றி குறித்தன. இந்த நாட்காட்டி ஒரு பெரிய உண்மையின் ஒரு பகுதியாயிருப்பதை ஏனோக்கு உணர்ந்தார். இது கடவுளின் திட்டம் காரணமின்றி வழி தவறவோ மாறவோ செய்யப்படுவதில்லை என்பதை காட்டியது. நாட்கள் தங்கள் வரிசையை போலவே அவருடைய நோக்கங்களும் அவ்வாறே செல்கின்றன. நேரம் கடந்து போவது வெறுமனேவோ அல்லது சீரற்றதோ அல்ல, அதில் அர்த்தம் உண்டு. இந்த நாட்காட்டியை புரிந்து கொள்வது படைப்பின் வடிவமைப்பின் இன்னொரு அடுக்கை ஒளிவிடுவதை போன்றது. இதனால் யாகைதம் வரலாறு கூட ஒரு நிர்ணயிக்கப்பட்ட மாதிரியில் விரிகிறது என்பதை வெளிப்படுத்தியது. ஒவ்வொரு தலைமுறையும் அது பிறக்க முன் நீண்ட காலமா நிறுவப்பட்ட ஒரு கட்டமைப்புக்குள் நகர்கிறது. இந்த தரிசனம் அவரது இதயத்தில் உறைந்த போது ஏனோக்கு காலம் உலகை கட்டுப்படுத்தும் ஒரு சக்தி அல்ல என்பதை கண்டார். அது அதை உருவாக்கியவருக்கு ஒரு பணியாளன் மட்டுமே. அழகான நாட்காட்டி மிக உயர்ந்தவர் நிகழ்வுகளை மட்டுமல்ல, அவை நடைபெறும் தாளையும் ஆள்கிறார் என்பதற்கான சான்றாக நின்றது. தரிசனங்கள் மெதுவா அமைதியாக ஆரம்பித்தன. அப்போது உரியல் ஏனோக்கை நோக்கி முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தைகளை சொன்னார். நீ பார்த்தவே உனக்காக மட்டுமல்ல என்று தேவதூதர் கூறினார். நீ அதை எழுதி வைத்திருக்க வேண்டும். வருங்கால தலைமுறைகள் இந்த அறிவை தேவைப்படுவார்கள். ஆணை தெளிவாக இருந்தது. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் மற்றும் நேரத்தின் சரியான ஒழுங்கின் இரகசியங்கள் வானத்தில் மறைந்திருக்க வேண்டியவை அல்ல. ஏனோக்கு தாழ்மையுடன் தலையை வணங்கினார். அவருக்கு தன் முன் வைக்கப்பட்ட பணியின் தீவிரம் உணரப்பட்டது. பின்னர் அவர் எழுத ஆரம்பித்தார். புரிதல் எந்த சிரமமும் இல்லாம அவரை ஊடுருவி வந்தது போல இருந்தது. அவர் சூரியனின் வாயில பற்றியும் அது எப்படி உதயமாகி அஸ்தமிக்கிறது என்பதையும் பதிவு செய்தார். அவர் சந்திரனின் அறைகள் மற்றும் அதன் சுழற்சிகளின் நிலையான ஒத்திசைவை விவரித்தார். 364 நாட்கள் கொண்ட ஆண்டும் ஒழுங்காக அமைக்கப்பட்ட வாரங்களும் தங்கள் இடங்களில் நிலைத்திருக்கும் பருவங்களும் பற்றி அவர் கவனமாக எழுதியார். நட்சத்திரங்களா அவர் தவிக்கமல்ல. அவை செல்லும் பாதைகள் மற்றும் அவற்றை வழிநடத்தும் விதிகள் பற்றி அவர் எழுதியார். ஒரு காலத்துல வழி தவறியவைகளும் தங்கள் சரியான இடத்தில் பிடித்து வைக்கப்பட்டுள்ளன என்பதை அவர் குறிப்பிட்டார். காற்றுகள், நீர்கள் மற்றும் வானத்தின் ஒளிகள் எல்லாம் ஆணைப்படி எப்படி நகர்கின்றன என்பதையும் அவர் விளக்கியார். எழுதி கொண்டிருந்த போது ஏனோக்கு தன் மீது வைத்த நம்பிக்கையை உணர்ந்தார். அவர் ஒரு அரசன் அல்ல. அவர் படைகளை வழிநடத்தவில்லை, இருந்தாலும் அதே அளவுக்கு முக்கியமான ஒன்றுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் ஒரு சாட்சி, ஒரு எழுத்தாளர், வானத்தின் ஒழுங்க மனிதர்களின் உலகிற்கு கொண்டு செல்லும் ஒரு குரலாக இருக்க வேண்டும். சில நேரங்கள்ல அவர் எழுத்த நிறுத்தி வானத்தை நோச்சி பார்த்து தாம் கண்டவற்ற நினைவு கூர்ந்தார். பின்னர் அவர் தொடர்ந்தார். ஒரு விவரத்தையும் மாற்றாம கவனமா எழுதியார். இவை கற்பனையால் உருவாக்கப்பட்ட கதைகள் அல்ல. இவை நோக்கத்துடன் அவருக்கு காண்பிக்கப்பட்ட உண்மைகள். அறியாதவர்கள் கற்றுக்கொள்ளட்டும் என்று அவர் எழுதியார். நம்பிக்கையுடன் இருப்பவர்கள் புரிந்து கொள்ளும் மகிழ்ச்சியை அடையட்டும். அவரது வார்த்தைகள் வழிகாட்டவும் நினைவூட்டவும் குழப்பமான காலங்களில் மனதை உறுதிப்படுத்தவும் இருந்தன. இந்த பொறுப்பு ஏனோக்கு திசை தந்தது. இப்போது அவரது வாழ்க்கை தனிப்பட்ட முறையில் கடவுளுடன் நடப்பது மட்டும் அல்ல,
அவருக்கு காட்டப்பட்டதை பாதுகாப்பது பற்றியும் அது ஆனது. காலமோ இடமும் பற்றிய ரகசியங்கள், வானத்தின் ஒழுங்கு, நாட்களின் ஓசை, இவை அனைத்தும் இப்போது அவரிடம் ஒப்படைக்கப்பட்டன. அதனால் ஏனோக்கு வரிசையாக வரிகளை எழுதி வானத்தின் வடிவத்தை கீழுள்ள பூமி நினைவில் வைத்துக் கொள்ளும் வகையில பரப்பினார். அது கூட உயர்ந்தவரின் பராமரிப்பில் நகர்கிறது என்பதை உணரச் செய்தார். மறுபடி ஏனோக்கு தூக்கம் ஆட்கொண்டது. அதோடு இன்னொரு கனவும் ஒன்றது. இந்த காணொலி மற்றவற்றிலிருந்து வேறுபட்டது. இது அவருக்கு பரலோகத்தின் வாயில்கள் அல்லது ஒளியின் அறைகள் எதையும் காட்டவில்லை. அதற்கு பதிலாக இது சின்னங்களாக வந்தது. உயிருள்ள படங்களால் சொல்லப்படும் ஒரு கதையை போல. அவர் ஒரு வெள்ளக்காலையா அகலமான புல்வெளியில் தனியாக நிற்கும் நிலையில பார்த்தார். அது வலிமையானதும் தூய்மையானதும் எந்த கலங்கமும் இல்லாததாக இருந்தது. இந்த காலை குற்றமற்ற நிலையில உருவாக்கப்பட்ட முதல் மனிதனை குறிக்கிறது. அதிலிருந்து மற்ற காளைகள் தோன்றி நிலம் முழுவதும் பரவின. காலம் கடந்தபோது அவற்றின் எண்ணிக்கை அதிகரித்து பூமி அவற்றால் நிரம்பியது. அவற்றில் ஏனோக்கு 4 சிறிய காளைகளை தனியா பார்த்தார். அவை ஒன்றோடொன்று அருகில் நின்றன. மற்றவைகளிலிருந்து வேறுபட்டவையாக அவை நோவாவின் மக்களை சின்னமா காட்டுவதாக அவர் உணர்ந்தார். அவற்றை சுற்றி உலக அமைதியற்றதும் கலங்கியதும் போல தெரிந்தது. மண் அசைந்தது, வானம் இருந்தது, காட்டில் ஒரு மாற்றம் வரப்போகிறது என்ற உணர்வு இருந்தது. பின்னர் நீர்கள் உறங்கின. அந்த கனவுல அது வெறும் மழை அல்ல, ஆனா ஒரு பெரிய குழப்பக்கடல் எல்லாவற்றையும் மூடியது. நிலத்தை நிரப்பிய காளை உருவங்கள் நீர் பரவிய போது அடித்து செல்லப்பட்டன. உலகம் மீண்டும் ஒரு பெரிய வெள்ளமா மாறியது. அந்த உயிரினங்கள் உயரும் அலைகளுக்கு எதிராக போராடின. ஆனால் அலைகள் மிகவும் வலுவாக இருந்தன. ஏனோக்கு நீர்கள் பூமியை முழுமையாக மூடுவதை பார்த்தார். அவர் முன்பு தரிசனத்துல பார்த்ததை இப்போது சின்னமா மீண்டும் கண்டார். அந்த வெள்ளம் சீரற்றதாக இல்ல. நீண்ட நாட்களாக அதன் ஒழுங்க விட்டு விலகிய உலகிற்கு அது பதிலாக இருந்தது. இறுதியில் நீர்கள் அமைந்த போது நிலம் வெறிச்சோடியும் உலர்ந்தும் தோன்றியது. நிலம் முழுமையா உறிஞ்சும் வெறிச்சோடியும் வாழ்க்கை மீண்டும் தொடங்க காத்திருந்தது. அந்த காட்சியை அமைதி மூடியிருந்தது. ஆனா அந்த எல்லாவற்றிலும் ஒரு சிறிய வெள்ளக்காலம் மட்டும் பாதுகாப்பா இருந்தது. அது வெள்ளத்தில் அடிபட்டு விடவில்லை. அது அமைதியாக நின்றது. குழப்பத்திலிருந்து காக்கப்பட்டது. ஏனோக்கே இதுவே நீதிமான்களின் வழி, நோவாவின் குடும்பத்தை குறிக்கிறதுன்னு பார்த்தார். உலகம் மாறினாலும் அவர்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளப்பட்டனர். மற்ற விலங்குகள் கனவில் போராடி விழுந்தாலும் தூய வழிக்கு பாதுகாப்பு இருந்தது. இது இரக்கம் மற்றும் நோக்கம் இன்னும் நிகழ்வுகளை வழி நடத்துகிறது என்பதற்கான ஒரு அறிகுறியா இருந்தது. வெள்ளம் கதையின் முடிவல்ல, ஒரு திருப்பு முனை. அந்த கனவு வார்த்தைகள் இல்லாம தெளிவா பேசியது. தண்ணீர் பூமியை மூடியிருந்தாலும் புதுப்பிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பாதுகாக்கப்பட்டனர். உலகம் அதிர்ந்தாலும் தனியாக வைக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு எப்போதும் இருக்கும். கனவு தொடர்ந்தது, ஆனா காட்சி மீண்டும் மாறியது. இந்த முறையில ஏனோக்கு முன்னிலையில முழு வரலாறும் ஒரு பெரிய புலமாக விலங்குகளால் நிரம்பி தோன்றியது. மனிதர்கள் இனி மனிதர்களாக காட்டப்படவில்லை. அவர்கள் பல வகை விலங்குகளா தோன்றினர். ஒவ்வொரு சின்னமும் ஒரு அர்த்தத்தை கொண்டிருந்தது. அவர்களுக்கு மேல ஏனோக்கு வானில் நட்சத்திரங்கள் பிரகாசமா ஒளிருங்கத பார்த்தார். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பெயர் இருந்தது. இந்த நட்சத்திரங்கள் வாச்சர்கள், ஒரு காலத்தில் இறங்கிய தேவதூதர்கள் என்பதை கண்டறிந்தார். அவர்கள் அந்த புலத்தை கீழிருந்து பார்த்தனர். கீழே நடக்கும் நிகழ்வுகளை கவனித்தனர். அவர்களின் ஒளி நிலைத்தும் தொலைவிலும் இருந்தது. பூமியில ஏனோக்கு ஒரு குழு வெள்ள ஆடுகளை பார்த்தார். அவை ஒரு கூட்டமா சேர்ந்து நகர்ந்தன. இந்த ஆடுகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்களை குறித்தன. அவை சுற்றியுள்ள விலங்குகளுடன் ஒப்பிடும் போது சிறியதாக இருந்தாலும் தூய்மையுடன் அடையாளம் காணப்பட்டன. அவற்றில ஆரம்பத்துல ஒரு ஆடு தனித்துவமாக இருந்தது. அதிலிருந்து பல மற்ற ஆடுகள் வந்தன. இது ஆபிரகாமின் வீட்டை குறித்தது. மெதுவாக ஆனா உறுதியாக வளர்ந்தது. ஆனா அந்த புலம் அமைதியாக இருக்கவில்லை. சிங்கங்க ஆடுகளை சுற்றி உலாகின. காட்டு விலங்குகள் கூரிய பார்வையுடன் அவற்றை சுத்தி வந்தன. இந்த உயிரினங்கள் சக்தி வாய்ந்த நாடுகள், ஆடுகளின் கூட்டத்திற்கு எதிராக எழுந்த வலிமையான இராச்சியங்களை குறித்தன. சில நேரங்கள்ல ஆடுகள் சிலரல்ல, சில நேரங்கள்ல அவை எல்லா பக்கங்களிலும் அழுத்தப்பட்டன. இருந்தாலும் அழிக்கப்படல. ஏனோக்கு ஆடுகளுக்கு மேல் மேய்ப்பர்களை வைத்திருப்பதை கவனித்தார். சில மேய்ப்பர்கள் அவற்றை கவனித்து பாதுகாப்பான இடத்திற்கு வழிநடத்தினார்கள். மற்றவர்கள் கவனக்குறைவாக இருந்ததால் ஆபத்து அருகில் வர அனுமதித்தனர். இந்த மேய்ப்பர்கள் மக்களை வழிநடத்திய அல்லது வழிநடத்த தவறிய தலைவர்கள் மற்றும் அரசர்களை குறித்தன.
இதையெல்லாம் மேலாக நட்சத்திரங்கள் பார்த்து கொண்டிருந்தது போல இருந்தது. சில ரகசியமா திட்டமிட்டன. அப்போது ஏனோக்கு கடவுளால் எழுப்பப்பட்ட ஒரு பெரிய மெய்ப்பரை பார்த்தார். இந்த மெய்ப்பர் உறுதியும் விசுவாசமும் கொண்டவர். அவர் ஆடுகளை வலிமையுடனும் தெளிவான வழிகாட்டலுடனும் வழிநடத்தினார். அவரின் மூலம் ஆடுகள் மீண்டும் தங்கள் பாதையை கண்டுபிடித்தன. இந்த சின்ன மோசையை குறிக்கிறது என்பது ஏனோக்கு அறிந்தார். மக்களை ஆபத்தில் இருந்து வெளியே கொண்டு சென்று வாக்குறுதியான நிலைக்கு வழிநடத்த நியமிக்கப்பட்டவர் அவர். இந்த காணொலி தலைமுறைகளை கடந்த ஒரு கதையை போல முன்னேறியது. புதிய விலங்குகள் தோன்றின. சில சிங்கங்களைப் போலவும் சில புலிகளையோ சக்தி வாய்ந்த பறவைகளையோ போலவும் இருந்தன. அவை ஒன்றுக்கொன்று பின்னெழும் ராஜ்யங்களை குறித்தன. சிலர் வெற்றி பெற்றனர், சிலர் கடுமை ஆட்சி செய்தனர். ஆனா ஒவ்வொருவரும் தங்களது காலம் முடிந்ததும் மறைந்தனர். ஆடுகள் பல நேரங்களில் சிறியதாகவும் சூழப்பட்டதாகவும் தோன்றினாலும் காணாத ஒரு கை அவர்களை பாதுகாத்தது. ஆபத்து மிக அதிகமா வளர்ந்த போது உதவி வந்தது. அவர்கள் சிதறிய போது மீண்டும் ஒன்று சேர்க்கப்பட்டனர். எல்லா மெய்ப்பர்களிலும் மேலான மெய்ப்பர் அவர்களை ஒருபோதும் விட்டுவிடவில்லை. தனது கனவில் இது விலங்குகளின் கதையை விட அதிகம் என்று ஏனோக்கு புரிந்தது. இது ஆதாமின் பிள்ளைகளின் கதையை சின்னங்களாக கூறியது. ஆடுகளின் போராட்டங்கள் உண்மையான மக்களின் போராட்டங்களா இருந்தன. மிருகங்கள் நாடுகளாக இருந்தன. நட்சத்திரங்கள் விண்ணக காவலாளிகள் நிகழும் திட்டத்தை கவனித்துக் கொண்டிருந்தனர். வரலாறு தானாகவே அந்த வெளியில நீண்ட பேரணியாக நகர்ந்தது. ராஜ்யங்கள் எழுந்தும் வீழ்ந்தும் போனக தலைவர்கள் வந்தும் போனும் செய்தார்கள். ஆனால் ஆடுகளின் கூட்டம் நிலைத்திருந்தது. அந்த தரிசனம் வலிமையான சக்திகளால் சூழப்பட்டிருந்தாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வரிசை அழியாது என்பதை காட்டியது. அவர்களின் கதை எந்த ஒரு பேரரசையும் விட பெரிய நோக்கத்தால் வழிநடத்தப்பட்டது. கனவு முன்னேறியது, விலங்குகளின் விழி மீண்டும் மாறியது. ஆடுதலின் கூட்டத்துல ஒருவர் விசித்திரமான வலிமையுடன் எழுந்தான். இந்த ஆடு அளவுல பெரியதாக தெரியவில்லை, ஆனா அது அதிகாரத்தை கொண்டிருந்தது. அது கவனமாக கேட்டது காற்றில் எங்கோ தொலைவில் வரும் அழுகுரலை கேட்பது போல. அந்த வெளிக்கு புறம் ஒரு பெரிய ஆற்றின் அருகிலிருந்து வேதனையின் சத்தம் அதன் காதல வந்தது. இந்த ஆடு முன்னேறி நடந்தது. ஏனோக்கு அது வழிகாட்டுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பதை பார்த்தான். வலிமையான மிருகங்கள் சூழ்ந்திருந்தாலும் அது பின்னடையவில்லை. முன்பு கூட்டத்தை சுற்றி இருந்த சிங்கங்கள் இப்போது கோபத்துடன் கர்ஜித்தன. ஆனா ஏதோ மாறிவிட்டது. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆடு தனது குரலை உயர்த்தியது. கூட்டம் அதன் பின்னால திரண்டது. காணக்காட்சியில ஆடுகள் இனி செதற இருக்கவில்லை. அவ ஒன்றாக நகர்ந்தன. தங்கள் தலைவரை தொடர்ந்து சிங்கங்களின் பிடியிலிருந்து விலகின. முன்பு அவர்களின் பாதையை தடுத்திருந்த ஆறு அவர்களுக்கு முன் பிளந்தது. நீர்கள் பக்கமாக நின்றன. தெளிவான வழியை திறந்தன. ஆடுகளின் கூட்டம் பாதுகாப்பாக கடந்து சென்றது. ஆனா மிருகங்கள் பின்தொடர முடியல. ஏனோக்கு ஆடுகளத்திலிருந்து பயம் விலகும் மோசப்ப பார்த்தான். முன்பு அவற்றை தலகுனிந்து வைத்திருந்த அச்சம் மங்க தொடங்கியது. அவற்றை ஆட்சி செய்த சிங்கங்கள் தங்கள் பிடியை இழந்தன. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்டின் பின்னுள்ள சக்தி அதன் சொந்தமானதல்ல. அது மேலிருந்து வந்தது. எல்லாவற்றையும் வழிநடத்தும் காணாத மெய்ப்பரிடம் இருந்து செய்தி எளிமையானது, ஆனா வலிமையானது. அவர்களுக்குள் உள்ள தலைவர் இந்த தருணத்திற்காகவே நியமிக்கப்பட்டிருந்தார். என் ஜனங்களை விடுதலை செய்யுங்கள்னு சொல்வது போல அவர் பேசினார். அந்த வயலும் அதற்கு பதிலளிப்பது போல் இருந்தது. கூட்டம் அடிமைத்தனத்திலிருந்து விலகி வாக்குறுதியை நோக்கி ஒரு புதிய இடத்திற்கு முன்னேறியது. ஆபத்தில் இன்னும் எழும் என்றாலும் அவர்கள் இனி திசை இல்லாமல் இல்ல. வானத்திலிருந்து கவனிப்பவர் காலத்துல செயல்படுவதா அவர்களுக்கு காட்டப்பட்டது. ஏனோக்கு கனவுல கூட அவனுக்குள் மகிழ்ச்சி எழுந்தது. இந்த தரிசனம் ஆடுகள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை என்பதை காட்டியது. நரி சிங்கங்கள் சூழ்ந்திருந்தாலும் கூட ஒரு விடுவிப்பவர் எழுப்பப்படுகிறார். மேப்பரின் கை அவன் ஆடுகளின் மீது எப்போதும் இருக்கிறது. அவர்களை நீரிலும் காட்டிலும் வழிநடத்தி விடுதலைக்கு அழைத்து செல்கிறார். கனவு தாமதிக்கலைய. விலங்குகளின் வெளி எப்போதும் போராட்டம் நிறைந்த இடமா மாறியது. ஏனோக்கு ஒரு பின்னொன்றாக கொடூரமான விலங்குகள் எழுந்ததை பார்த்தான். ஒவ்வொன்றும் முந்தையதை விட சக்தி வாய்ந்ததாக இருந்தது. முதல்ல அதன் முதுகில் விரிந்த சிறகுகளுடன் ஒரு புலி வந்தது. அது விரைவாக நகர்ந்தது. எச்சரிக்கை இல்லாம தாக்கியது. அதன் வேகம் மற்றும் கூர்மையான பற்கள் அதை நிலத்தை கைப்பற்ற அனுமதிச்சன. இந்த விலங்கு ஒரு காலத்திற்கு ஆட்சி செய்தது. சிறிய விலங்குகளை விட உயரமாக இருந்தது. ஆனால் அது நீண்ட நேரம் தனியாக இருக்கவில்லை. வெளியின் மற்றொரு மூலையிலிருந்து பெரிய பல்லுகளும் மிகுந்த வலிமையும் கொண்ட ஒரு உயிரி வந்தது. அது வலிமையுடன் முன்னேறி சிறகுள்ள புலியை அப்புறப்படுத்தியது. அதன் எடையில நிலம் நடுங்கியது. இந்த புதிய விலங்கு அந்த நிலத்தை தன் சொத்தாக கொண்டது. பின்னர் ஒரு பெரிய கனடி தோன்றியது. சக்தியும் பசிக்குமாக எழுந்தது. அது வெளியில் ஊடுருவி மீதமுள்ள அனைத்தையும் சிதறடிச்சது. அதன் குரங்கால் வலிமையானவை அதன் கர்ஜனை தொலைவில் ஒலித்தது.
ஆனா கரடியின் காலமும் நீடிக்கவில்லை. அதற்கு பிறகு முத புலியை விட பெரியதும் பயங்கரமானதும் ஒரு கொடிய புலி வந்தது. அது கட்டுப்பாடும் ஒழுங்கும் கொண்டு நகர்ந்தது, கவனமாக நிலங்களை கைப்பற்றியது. அதன் ஆட்சி பரவலாக விருந்தது, வெளியின் பெரும்பகுதியை மூடியது. அதை எதிர்த்து எந்த உயிரியும் நிற்க முடியாத போல தோன்றியது. ஏனோக்கு இந்த விலங்குகளை பேரால் அல்ல, அவற்றை நிறம், வடிவம், ஆயுதங்கள் மூலம் அறிந்தார். ஒவ்வொன்றும் அதிகாரத்திற்கு எடும் ஒரு ராஜ்யத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியது. ஒவ்வொன்றும் அதற்கு முன்னிருந்ததை வென்றது. ஒவ்வொன்றும் தன் ஆட்சி என்று முடிவடையாது என்று நம்பினடு. ஆனா ஒவ்வொன்றும் ஒன்றுக்கொன்று பலவீனம் அடைந்தன. இறக்கைகள் கொண்ட புலி தன் வேகத்தை இழந்தது. அல்லுடன் கூடிய விலங்கு சோர்வடைந்தது. கரடியின் வலிமை மஞ்சுகு. அந்த பயங்கரமான புலிக்கும் அதன் எல்லா ஆட்சியுடனும் முதுமையின் அறிகுறிகளை காட்டத் தொடங்கியது. யாரும் அந்த வெளியில் என்றென்றும் நிலைத்திருக்க முடியல. ஒவ்வொரு மாற்றத்திலையும், ஒவ்வொரு பற்கள் மற்றும் நகங்களின் மோதலிலும் ஒரு சிறிய ஆட்டுக்குட்டி மட்டும் நிலைத்திருந்தது. அது ஆதிக்கம் செலுத்தவில்லை. அது வெற்றி கொள்வதில்லை, ஆனால் அது விசுவாசமாக இருந்தது. அது குழப்பத்தால் சூழப்பட்டிருந்தாலும் அது அழிக்கப்படவில்லை. விலங்குகள் அதிகாரமும் பெருமையுமாக பெரிதாகி வந்தபோது அந்த ஆட்டுக்குட்டி அமைதியா உயிர் வாழ்ந்தது. ஏனோக்கு காட்டில் ஆட்டுக்குட்டிகள் ஒன்று சேருவதை பார்த்தா அவை விலங்குகளால் அல்ல, மேலிருந்து வரும் உதவியால் ஊட்டப்பட்டன. அவர்கள் எதுவும் இருக்கக்கூடாத இடத்துல தேவையை கண்டார்கள். விலங்குகள் முதுமை அடைந்து குருடாகும் போது ஆட்டுக்குட்டிகள் தாங்கிக் கொண்டன. அந்த கனவு தெளிவாக காட்டியது, பலத்தின் மீது கட்டப்பட்ட எந்த ஆட்சியும் என்றென்றும் நீடிக்காது. அரசுகள் பலமாய் எழுந்து பலவீனத்தில் வீழ்கின்றன. அதிகாரம் ஒருவரிடமிருந்து மற்றொருவரிடம் செல்கிறது, ஆனா விசுவாசம் நிலைத்திருக்கிறது. ஏனோக்கு அவன் கண்டவத்தில் ஆறுதல் உணர்ந்தான். புலம்போரால் நடுங்கனா, ஆனா எந்த அடக்குமுறையும் என்றென்றும் நிலைக்காது. காணப்படாத மெய்ப்பரிடம் தங்கள் நம்பிக்கை இருக்கும்போது சிறியதும் விசுவாசமானதும் வலிமையானதை விட நீடிக்கின்றன. கனவு அதன் இறுதி காட்சிக்கு நகர்ந்தது. புலம் பதற்றமாகவும் கனமாகவும் ஆனது. மந்தையில புதிய மேய்ப்பர்கள் தோன்றில. முதல்ல அவர்கள் ஆடுகளை வழிநடத்த நியமிக்கப்பட்டவர்கள் போல தோன்றினார்கள். ஆனா அவர்களின் செயல்கள் வேறு கதையை கூறின. மந்தைய பாதுகாப்பதற்கு பதிலாக அவர்கள் அவற்றை அடித்தார்கள். பாதுகாப்பான இடத்திற்கு வழிநடத்துவதற்கு பதிலாக அவர்கள் அவற்றை சிதறடித்தார்கள். அவர்களின் பராமரிப்பில் ஆடுகள் மெலிந்து சோர்ந்தன. இந்த மேய்ப்பர்கள் தங்களுக்காகவே நடந்து கொண்டார்கள். அவர்கள் தீங்கு அருகில் வர அனுமதித்தார்கள். சிலர் கூட ஆடுகளை தங்களது மேய்ச்சல் நிலத்திலிருந்து விரட்டினார்கள். உலம் குழப்பத்தினிடமா மாறியது. மந்தை யார நம்ப வேண்டும் அறிவதும்ல. அப்போது ஏனோக்கு ஒரு விசித்திரமானதை பார்க்க. அழகிய மெய்ப்பர்களின் கண்களிலிருந்து தீப்பொறிகள் போல மின்னல்கள் வந்தன. அது வழிகாட்டும் ஒளி அல்ல, அது அவர்களின் மறைக்கப்பட்ட நோக்கங்கள் வெளிப்பட ஆரம்பிச்சதற்கான அறிகுறி. ஆடுகள் தெளிவா பார்க்க ஆரம்பிச்சத. முன்பு மறைக்கப்பட்டிருந்தது இப்போது வெளிப்பட்டது. எதிர்பாராத விதமாக புலத்தின் ஓரத்திலிருந்து ஒரு பெரிய பாம்பு தோன்றியது. அதன் இருப்பு இருண்டதும் ஆணை அளிப்பது போலவும் இருந்தது. அது விலங்குகளை விட உயரமா வலிமையுடன் நகர்ந்தது. அந்த பாம்பு 12 குட்டிகளில் இரண்டை பிடித்து அவற்றை ஒதுக்கி எறிந்தது. பயம் மந்தையில பரணேன். பின்னர் அந்த பாம்பு ஆடுகளுடன் கலந்திருந்தாலும் அவர்களின் இயல்பை பகிராத வெள்ளாடுகளை அழைத்தது. அந்த வெள்ளாடுகள் மந்தைக்கு எதிராக திரும்பி தங்கள் கொம்புகளால் தள்ளி தாக்கின. புலம் குழப்பத்தால நிரம்பியது. ஏனோக்கு அந்த காட்சியின் பரத்த உணர்ம. மண்டை முற்றிலும் சூழப்பட்டதாக தோன்றியது. பாம்பு பெருமையா நின்றது. அழுக்காரான மெய்ப்பர்கள் மற்றும் வெள்ளாடுகள் மேலோங்கியதாக தோன்றியது. ஆனா அப்போது புலத்தின் மேல் வானம் திறந்தது. வானத்திலிருந்து ஒளி பொங்கி பெருகி வந்தது. மனிதகுமாரன் பரிசுத்தவர்களால் சூழப்பட்டு தோன்றினார். அவரது இருப்பு அனைத்தையும் மாற்றியது. பாம்பின் தைரியம் சலித்தது. அழுக்காரான மெய்ப்பர்கள் அந்த பிரகாசத்தின் முன் நில்ல முடியவில்லை. வெள்ளாடுகள் குழப்பத்தில் சிதறன. மந்தைக்கு தீங்கு செய்தவர்கள் ஒவ்வொருவராகவும் புலத்திலிருந்து அகற்றப்பட்டனர். அவர்கள் அந்த காலத்திற்காக தயார் செய்யப்பட்ட ஒரு பெரிய ஆழ்கடல்ல வீசப்பட்டனர். பாம்பின் சக்தி முற்றில் ஓடுதது. வெள்ளாடுகள் இனி ஆடுகளை மிதிக்கவில்லை. பொய்யான மெய்ப்பர்களுக்கு இனி ஆட்சி செய்ய அனுமதி இல்லை. உல அமைதியாகியது. சதறியிருந்த ஆடுகள் ஒன்றாக சேர்க்கப்பட்டன. மீண்டும் காற்று தூய்மையாக உணரப்பட்டது. மிதிக்கப்பட்டவ மீண்டும் பழைய நிலைக்கு வந்தன. உண்மையான மந்த உரிய மெய்ப்பரின் பாதுகாப்புல பாதுகாப்பா நின்றது. கனவு குழப்பத்துல முடிவடையவில்லை, புதுமையில முடிந்தது. உளம் தூய்மைப்படுத்தப்பட்டது. பொய்யான தலைவர்களால் ஏற்பட்ட சேதம் முடிவுக்கு வந்தது. மற்றும் சகிப்பு தன்மையுடன் இருந்த ஆடுகள் இறுதியில் வெளிப்படையான வானின் கீழ் அமைதி அடைந்தன. அந்த கனவு போர்ல முடிவடையவில்லை, அது ஒளியில் முடிந்தது.
வயல் சுத்தமாக்கப்பட்டதும் பொய்யான மேய்ப்பர்கள் அகற்றப்பட்டதும் ஏனோக்கு தனது கண்களை உயர்த்தி மேலிருந்து ஏதோ ஒன்று இறங்கி வருவதை பார்த்தார். அது ஒரு மேகம் அல்ல, புயல் அல்ல, தீயும் அல்ல, அது ஒரு நகரம். மெதுவாகவும் நிலையான பிரகாசத்துடன் ஒரு பெரிய நகரம் வானிலிருந்து கீழே இறங்கியது. அது மனிதர்களின் நகரங்களைப் போல இல்ல, பயத்தால் கட்டப்பட்டும் போர் சுவர்களால் பாதுகாக்கப்பட்டு இருந்த நகரங்கள் அல்ல. இந்த நகரம் அமைதியுடன் பிரகாசிச்சது. அதன் சுவர்கள் பளிச்சிடும் தங்கம் போல ஜொலித்தன. அதன் அடித்தளங்கள் விலைமதிப்பற்ற ரத்னங்களால் அமைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொன்றும் தெளிவாகவும் பிரகாசமாகவும் இருந்தன. ஏனோக்கு அந்த நகரத்துல 12 வாயில்கள் இருப்பதா பார்த்தான். ஒவ்வொரு வாயிலும் திறந்த வண்ணம் நின்று வருபவர்களை வரவேற்றது. அவை வலுவாக இருந்தாலும் பாதுகாப்புக்காக மூடப்படவில்லை. அவற்றின் மேல் ஒழுங்கும் அழகும் இருந்தது, அச்சமும் இல்ல. வாயில்கள் எந்த எதிரியை இனி இல்லை என்று சொல்வதை போல இருந்தன. நகரத்தின் நடுவுல மற்ற அனைத்தை விட அதிகமா பிரகாசிக்க ஒரு பெரிய ஆலயம் நின்றது. அது மீட்கப்பட்ட ஆடுகளுக்காக எல்லா காலங்களிலும் விசுவாசமாக நிலைத்திருந்தவர்களுக்காக கட்டப்பட்டது. அதன் தூண்கள் உறுதியாகவும் அதன் முற்றங்கள் விசாலமாகவும் இருந்தன. அங்க எந்த நிழலும் தங்கவில்லை. நகரத்தின் மையத்துல ஏனோக்கு ஒரு உயிருள்ள ஊற்ற பார்த்தான். அதிலிருந்து வெளிவரும் தண்ணீர் தெளிவாகவும் சுருக்கமாகவும் இருந்தது. அது ஒருபோதும் வறண்டு போகவில்லை. அது நகரம் முழுவதும் மெதுவாக நகர்ந்து தொடும் இடமெல்லாம் உயிரை கொண்டு வந்தது. அதன் ஒளி அமைதியாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருந்தது. பிறகு ஆடுகள் உள்ளே நுழைய தொடங்கின. அவர்கள் இனி செதறியோ பயந்தோ ஏன், அவர்கள் தைரியமா நடந்தார்கள். மேய்ப்பரால் வழி நடத்தப்பட்டார்கள். மனிதகுமாரன் அவர்களுடன் நின்று அவர்களை வாயில்கள் வழி நடத்தினார். அங்கு பாம்பு எங்கும் தெரியாறில்ல. எந்த காட்டு மிருகமோ விளிம்புகளில் சுற்றி கொண்டிருக்கவங்க. எந்த ஊழல் மீட்பரும் தங்கள் குரலை உயர்த்தவில்லை. நகருக்குள் அமைதி ஆட்சி செய்தது. அது எளிதில் உடையும் மெல்லிய அமைதி அல்ல, அது நிலைத்தும் நீடித்தும் இருந்தது. மக்கள் மகிழ்ச்சியில தங்கள் குரலை உயர்த்தினால. சிலர் பாடினார்கள், சிலர் நன்றியுடன் தலை வணங்கினார்கள், சிலர் அமைதியாக அற்புதத்தில் நின்றார்கள். அவர்கள் வீடு திரும்பி இருந்தார்கள். ஏனோக்கு தேவன் தாமாகவே அவர்களுடன் இருப்பதை, தூரமாகவோ மறைந்தோ இல்லாமல் இருப்பதை பார்த்தார். அவரது மகிமை நகர கால வெளிச்சம் போல நிரப்பியது. பயப்பட தேவையில்லை, ஆபத்தை தடுக்க சுவர்களும் தேவையில்லை. ஒரு காலத்துல வயலை மூடியிருந்த இருள் மறைஞ்சு விட்டது. ஒரு காலத்துல காட்டில் அலைந்திருந்த ஆட்டுக்குட்டிகள் இப்போது பாதுகாப்பாக ஓய்வெடுத்தன. அவர்கள் சிந்திய கண்ணீர் இப்போது மகிழ்ச்சியாக மாறிவிட்டது. முந்தைய தலைமுறைகளின் போராட்டங்கள் அவர்கள் முன்னிலையில் இருந்த அமைதியுடன் ஒப்பிடும் போது சிறியதா தோன்றின. நகரம் கனவு போல் மங்கலாக இல்ல, அது உறுதியாக நின்றது. அது தேவனால் தயார் செய்யப்பட்டு திட்டமிடப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. ஒவ்வொரு கல்லும் நோக்கத்தோட பதிக்கப்பட்டது. ஒவ்வொரு வாயிலும் அர்த்தமுள்ள திசையை நோக்கி இருந்தது. எதுவும் முடிக்கப்படாம விடப்படாதுங்க. ஏனோக்கு மக்கள் அதன் தெருக்களில் சுதந்திரமாக நடமாடுவதை பார்த்தபோது அவரது இதயம் பெருமிதத்தால் நிரம்பியது. குழந்தைகள் சிரித்தன, குரல்கள் புகழ்ச்சியிலே எழுந்தன. உயிர் தண்ணீர் முடிவில்லாம ஓடிக்கொண்டிருந்தது. மேய்ப்பன் தனது மந்தைய நடுவே நடந்தார். அவர்கள் பயமின்றி அவரை பின்தொடர்ந்தனர். இது அவருக்கு கொடுக்கப்பட்ட இறுதி காட்சி. போர்களுக்கும் பெருகுகளுக்கும் பிறகு, மிருகங்களுக்கும் அரக்கர்களுக்கும் பிறகு, அரசர்களும் மேய்ப்பர்களும் எழுந்து விழுந்த பிறகு இது அந்த தரிசனத்தின் முடிவு. தேவனே தயார் செய்த ஒரு வீடு. ஏனோக்கு விழித்த போது அந்த நகரத்தின் நினைவு அவரது இதயத்தின் தெளிவாகவே இருந்தது. வரலாற்றின் சோதனைகள் இறுதி வார்த்தை அல்ல. ஒவ்வொரு போராட்டத்துக்கும் அப்பால் விசுவாசிகளுக்காக ஒரு வாசஸ்தலம் காத்திருந்தது. கதை குழப்பத்தில முடிவடையவில்லை, வாக்குறுதியில முடிந்தது. மிருகங்களும் நகரங்களும் பற்றிய தரிசனங்களுக்கு பிறகு, ராஜ்யங்கள் எழுந்து விழுந்த பிறகு ஏனோக்கு தனது எண்ணங்களை ஒழுங்குபடுத்த தொடங்கினார். அவர் பார்த்ததை மட்டும் அவர் மீண்டும் கூறவில்லை. அதற்கு பதிலாக அவர் அதை ஒரு வடிவமாக, நேரம் தன்னைத்தானே தெளிவாக கட்டமைக்கப்பட்ட கட்டங்களை அமைத்தார். அவர் வாரங்களை பத்தி பேசினார். 7 சாதாரண நாட்கள் கொண்ட வாரங்கள் அல்ல, ஆனால் காலங்களை குறிக்கும் வாரங்கள். ஒவ்வொரு வாரமும் வரலாற்றின் ஒரு பகுதிய, மனிதகுல கதையின் ஒரு அதிகாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியது. அவை அனைத்தும் சேர்ந்து ஒரு முழுமையான வடிவத்தை உருவாக்கின. 10 பெரிய காலங்கள் ஆரம்பத்திலிருந்தே அளக்கப்பட்டும் அறியப்பட்டும் இருந்தன. முதல் வாரத்துல நீதிமே அதன் ஆரம்ப ஒளியில பிரகாசிக்கும் என்று ஏனோக்கு எழுதியுள்ளார். அது ஆரம்ப காலம், உயிரின் வாக்குறுதி முதன் முதல்ல வழங்கப்பட்ட நேரம், நம்பிக்கையின் வேர் நாட்டப்பட்டது. உலகம் இன்னும் இலை இருந்தாலும் பாதை ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. 2 வாரத்துல அவர் வளர்ச்சியும் போராட்டமும் பார்த்தார். நல்லதும் கெட்டதும் பக்க பக்கமா நகர்ந்தன. மக்கள் பெருகினர். உலகம் அழகையும் குழப்பத்தையும் காட்டத் தொடங்கியது. எதிர்காலத்தை வடிவமைக்கும் தேர்வுகள் செய்யப்பட்டன.
மூன்றாவது வாரத்துல ஒருவர் நீதியின் செடியா தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரிடமிருந்து ஒரு தனிப்பட்ட வம்சம் வளர்ந்தெடும். அவரது குடும்பம் அந்த வாக்குறுதிய தலைமுறைகள் முழுவதும் முன்னேற்றும். முதல்ல சிறியது என்றாலும் அது நிலைத்திருக்கும். நான்காவது வாரம் சத்தமும் வழிகாட்டலும் பற்றிய தரிசனங்களை கொண்டு வந்தது. மக்கள் நேர்மையா நடக்க ஒரு பாதை காட்டப்பட்டது. ஒளிய சுமக்கும் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனத்தை வழி நடத்த ஒழுங்கு வழங்கப்பட்டது. ஐந்தாவது வாரம் மகிமையின் இல்லத்தால், அதாவது உயரியவருக்காக கட்டப்பட்ட ஆலயத்தால் குறிப்பிடப்பட்டது. அது கடவுள் தமது மக்களுடன் வாசிக்கிறார் என்பதற்கான அடையாளமா நின்றது. ஆனா இதுவும் மாற்றத்தால பாதிக்கப்படாம இருக்காது. ஆறாவது வாரத்துல சிக்கல்கள் அதிகரிச்சன. அரசுகள் பெருமையுடன் எழுந்தன. ஆலயம் அழிவை எதிர்கொள்ளும். நம்பிக்கை உள்ளவர்கள் சோதிக்கப்படுவார்கள். அது குழப்பம் அதிகரிச்சது போல தோன்றிய காலம். ஏழாவது வாரம் ஒரு திருப்பத்தை வெளிப்படுத்தியல. நேர்மைக்கால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முழு இழம். மற்றவர்கள் வழி தவறும் போது அவர்கள் உறுதியாக நிற்பார்கள். கற்றுக்கொள்ள விரும்புபவர்களுக்கு அறிவும் உண்மையும் தெளிவாக எழுதப்படும். எட்டாவது வாரம் நீதியின் காலமா இருந்தது. ஒரு வாழ் வழங்கப்படும். அது குழப்பத்திற்கானது அல்ல, உண்மைக்கானது. அனைத்தையும் சரி செய்யும். மொத வீட்டை விட சிறந்த ஒரு புதிய வீடு கட்டப்படும். அது இலகுவாக குடுங்காதுல. ஒன்பதாவது வாரத்துல நீதியான தீர்ப்பு வெளிப்படையா வெளிக்காட்டப்படும். நேர்மையை விட்டு விலகியவர்களின் செயல்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படும். உலகம் தெளிவா காண தொடர்ந்த பின்னர் பத்தாவது வாரம் ஆம்பது. இவை இறுதி கட்டமாகும். இந்த வாரத்துல வானங்கள் திறக்கப்படும் என்று ஏனோக் எழுதியுள்ளார். ஒரு பெரிய புதுப்பிப்பு நிகழும். குழப்பத்தை ஏற்படுத்தும் சக்திகள் அகற்றப்படும். நீதிமை இனி உயிர் வாழ போராட வேண்டியதில்லை, அதை ஆட்சி செய்யும். இந்த பத்து வாரங்களை தாண்டி ஏனோக் இன்னும் பெரிய ஒன்றை கண்டார். முடிவில்லாத ஒரு புதிய யுகம், நன்மை நிலைத்திருக்கும், அமைதி மங்காத ஒரு காலத்தை அவர் கண்டார். வாரங்களின் வடிவமைப்பு இருளை நோக்கி அல்ல, நிலையான ஒளியை நோக்கி வழி நடத்தியது. இந்த காட்சியை அவர் வாரங்களின் இரகசியம் அழைத்தார். இது ஒரு புதிய தீர்க்க தரிசனம் அல்ல, ஆனா அவர் கண்ட அனைத்துக்கும் ஒரு கட்டமைப்பா இருந்தது. பெருக்கம், இராச்சியங்கள், மெய்ப்பர்கள், நகரம், இவை அனைத்தும் இந்த நியமிக்கப்பட்ட காலங்கள்ல பொருந்தின. வரலாறு சிதறியதாகவோ கட்டுப்பாடின்றி நடந்ததாகவோ இல்ல. அது ஒரு ஓலைச்சீதல் நாட்கள் என்னப்படுவது போல படிப்படியா முன்னேறியது. யுகங்களை வாரங்களா பிரிப்பதன் மூலம் காலத்துக்கே ஒரு நோக்கம் இருப்பதை ஏனோ காட்டினார். ஒவ்வொரு காலத்துக்கும் அதன் பங்கு உண்டு. ஒவ்வொரு தலைமுறையும் ஒரு பெரிய வடிவமைப்பில் நிற்கிறது. மற்றும் இறுதி வாரத்தின் முடிவில் புதுப்பிக்கப்பட்ட உலகின் வாக்குறுதி உறுதியாகவே உள்ளது. வாரங்களின் வடிவ பேட்டர்ன் அமைத்த பிறகு ஏனோக்கு வேறு பாதையை தேர்ந்தெடுத்தவர்களை நோக்கி தனது குரலை திருப்பினார். அவரது வார்த்தைகள் நேரடியா மாறில. அவை கோபத்தில் பேசப்படவில்லை, ஆனா எச்சரிக்கையாக இருந்தது. அவர் மிகவும் பார்த்துவிட்டார். அமைதியாக இருக்க முடியவில்லை. கண்கள் மூடிய நடக்கிறவர்களுக்கு அழிவு என்று அவர் எழுதியார். மற்றவர்களை வழி நடத்துகிறீர்கள், ஆனால் நீங்களே வழிய பார்க்கவில்லை என்றால் உங்களுக்கு அழிவு. அவரது குரல் தன்னிடம் காண்பிக்கப்பட்ட உண்மைகளை பிரதிபலிச்சது. அவர் வானத்தின் ஒழுங்கையும், இராச்சியங்களின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சியையும், நீதிமான்களின் இறுதி கூடுகையையும் பார்த்துள்ளார். இப்போது இந்த விஷயங்களை புறக்கணித்தவர்களை அவர் நோக்கி பேசினார். தவறானவற்றை விரும்புபவர்களிடமிருந்து ஒளி விலகும் நாள் வரும் என்று அவர் எச்சரித்தார். அது ஒரு கனமான, தீவிரமான நாள். மறைக்கப்பட்ட செயல்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படும் நாள். சுயநல ஆசையில தங்கள் வாழ்க்கையை கட்டியவர்கள் அந்த நேரத்தில் எந்த பாதுகாப்பும் பெறமாட்டாங்க. நீதி இல்லாம பெற்ற அதிகாரம் நிலைத்திருக்காது என்று ஏனோ அறிவித்தார். அரசர்கள் தங்களுக்காக மட்டும் மகிமையை நாடினா அவர்களின் அரியணைகள் நடுங்கும். முன்னணியில் இருப்பவர்கள் நீதிக்கு பதிலாக கட்டுப்பாட்டை நாடினால் அவர்களின் வலிமை மங்கும். இன்று பாதுகாப்பாக தெரிகிறவ நாளை இருக்காது. அவர் எழுத்தாளர்கள் மற்றும் ஆசிரியர்களையும் நோக்கி பேசினார். உண்மையை வளைத்து பேசுகிறவர்களுக்கு அழிவு என்று அவர் எழுதியார். நேரானதா வளைந்ததாக மாற்றுகிறவர்களுக்கு அழிவு. பொய்யான வார்த்தைகளால் நிரம்பிய ஓலைச்சுவடிகள் நிலைத்திருக்காது. ஏமாற்றம் ஒரு காலத்துக்கு வெற்றி பெறலாம், ஆனா கடவுள் நிறுவிய உண்மையை விட நீடிக்க முடியாது. ஏனோக்கு எட்டு பெரிய எச்சரிக்கைகளை, எட்டு அழிவுகளை தெளிவாக ஒன்றுக்கொன்று தொடர்ந்து கூறினார். ஒவ்வொன்றும் வெவ்வேறு கிளர்ச்சி பாதையை குறித்தவே. கருணை இல்லாம செல்வம் சேர்ப்பவர்கள், தங்கள் பதவியை பயன்படுத்தி பிறருக்கு தீங்கு செய்பவர்கள், விசுவாசிகளின் துயரத்தில் மகிழ்பவர்கள், தங்கள் இதயம் நீதியிலிருந்து தொலைவில் இருக்கும்போது பெருமையாக பேசுபவர்கள். ஒவ்வொரு எச்சரிக்கைக்கும் இடையில ஒரு இடைவேளை இருந்தன.
ஒவ்வொரு அறிவிப்பிற்கும் பின் அமைதி நிலவியது. அந்த வார்த்தைகளின் பாரம் பதிய இடம் தேவைப்படுவது போல. அந்த அமைதியில தவறாக வாழ்ந்தவர்கள் தங்களை பாதுகாக்க எந்த ஆதாரமும் இல்லை என ஏனோ கண்டார். உண்மை வெளிப்படையா நிற்கும் போது காரணங்கள் அனைத்தும் விழுந்துவிடும். அவரது எழுத்தின் இந்த பகுதி அமைதியான வாணி இடியாய் தாக்கியது. டவரில் திளைத்து வசதியாக வாழ்ந்தவர்களை விழிப்பூட்ட இதுவாக இருந்தது. நம்பிக்கை இல்லாம தண்டிக்க அவர் எழுதவில்லை. இன்னும் நேரம் இருக்கும்போது மனங்களை மாற்ற எழுதினார். உங்கள் வழிகளை இப்போது மாற்றுங்கள் என்று அவர் வலியுறுத்தினார். நியமிக்கப்பட்ட நாள் அவரை காத்திருக்க வேண்டாம். தண்டனைக்காக ஒதுக்கப்பட்ட பள்ளத்தாக்குகளை அவர் பார்த்திருந்தார். பெருமை வளைந்து கொண்ட மறுக்கும் போது என்ன நடக்கிறது என்பதையும் அவர் கண்டிருந்தார். அவரது எச்சரிக்கை ஏற்கனவே அவருக்கு காண்பிக்கப்பட்டவற்றிலிருந்து வந்தது. அந்த செய்தி உறுதியானதோ தெளிவானதோ ஆக இருந்தது. சுயநலத்தின் பாதை இழப்பை நோக்கி செல்கிறது, ஆனா நீதியின் பாதை வாழ்வை நோக்கி செல்கிறது. உடல்ல உயிர் இருக்கும் வர தேர்வு திறந்தே உள்ளது. இறுதி நேரம் வருவதற்கு முன்பே கேட்கும் நேரம். கடுமையான எச்சரிக்கைகளை கூறிய பிறகு ஏனோக் தனது குரலை மென்மையாக்கினார். சுற்றியுள்ள உலகம் சத்தமாகவும் அமைதியற்றதாகவும் இருந்த போதும் கேட்டு விசுவாசமாக இருந்த ஒளியின் பிள்ளைகள் நோக்கி அவர் தனது வார்த்தைகளை திருப்பினார். பயப்பட வேண்டாம் என்று அவர் எழுதியார். உங்கள் இடம் அறியப்பட்டிருக்கிறது, உங்கள் அழைப்பு உறுதியாக உள்ளது. அவர் வெறுமனே ஆறுதல் கூறவில்லை. மகிமையின் சிங்காசனத்தை அவர் பார்த்திருந்தார். வெள்ள ஆடையில ஆட்கொணரப்பட்ட நீதிமான்களின் கூறுகையை அவர் பார்த்திருந்தார். அவரது ஊக்குவிப்பு ஏற்கனவே அவருக்கு தெரியப்படுத்தப்பட்டவற்றிலிருந்து வந்தது. நீதிமை என்பது அணையாத தீப்பொறி போல இருக்கிறதுன்னு அவர்களுக்கு சொன்னார். காற்றுகள் அதற்கு எதிராக வீசலாம், இருள் அதை சுற்றி இருக்கலாம், இருந்தாலும் அது தொடர்ந்து பிரகாசிக்குது. அது சில நேரங்களில் சிறியதாக தோன்றலாம், ஆனா எந்த நிழலும் விழுங்க முடியாத ஒளியாது கொண்டுள்ளது. நம்பிக்கையுடன் இருப்பவர்கள் பூமியை சிரமத்தால் அல்ல, கையில் பிடித்த சக்தியால் அல்ல, நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதியால் தான் உரிமை பெறுவார்கள் என்றே ஏனோக்கு எதிர்காலத்தை விவரித்தார். அந்த நிலம் இனி பெருமையால் ஆளப்படாது, அமைதி கால பனித்துளி போல நிலைபெறும். கருணை அவர்களுடன் நெருங்கிய தோழனா நடந்து செல்லும். விழுந்து விட்டால் தோல்வி என்ற அர்த்தம் இல்லை என்பதை அவர்களுக்கு நினைவூட்டினார். நீங்கள் விழுந்தாலும் என்று அவர் எழுதியார், மீண்டும் எழுவீர்கள். நீதியின் பாதை போராட்டம் இல்லாம இருக்காது, ஆனா அது கைவிடப்படுவதில்லை. அதிக உயர்ந்தவர் ஒவ்வொரு அடியையும் கவனிக்கினார். அவரை நம்புகிறவர்களை அவர் புறக்கணிப்பதில்லை. ஏனோக் தற்போதைய சிரமங்களை தாண்டி செல்லும் மகிழ்ச்சியின் ஒரு படத்தை வர்ணித்தார். துக்கம் மகிழ்ச்சிக்கு இடம் கொடுக்கும் நாட்கள் வரும், கேள்விகளுக்கு பதில்கள் கிடைக்கும், அமைதியாக சுமந்த பாரங்கள் தூக்கி எடுக்கப்படும் நாட்கள் வரும்னு அவர் பேசினார். நம்பிக்கையின் நினைவாக இயற்கை உலகில் உள்ள அடையாளங்களை அவர் காட்டினார். கடுமையான புயல்களுக்கு பிறகு சூரியன் மீண்டும் வரான். மேகங்கள் என்றென்றும் நிலைத்திருக்காது. அதே போல் கஷ்டங்களும் இறுதியில் வெல்லாது. நியாயத்துக்கான அழைப்பு தாமதமாக தோன்றினாலும் அது கேட்கப்படுகிறது. அது விண்ணுக்கு எழும்பி நினைவில் வைக்கப்படுகிறது. அறிவு ஊற்றாக பாயும் என்ற வாக்குறுதி அவர் மீண்டும் கூறினார். புரிதனை நாடுபவர்கள் என்றென்றும் தாகப்பட மாட்டார்கள். விளக்கம் தேடுவர்களுக்கு ஒளி கிடைக்கும். நம்பிக்கையுடன் இருப்பவர்கள் வழிகாட்டுதல் இன்றி அலைந்து திரிய மாட்டார்கள். நீண்ட ஆயுளை பற்றி அவர் பேசினார். அது ஆண்டுகள்ல மட்டும் அல்ல, நிலையான அமைதியிலும் அளக்கப்படுகிறது. நேர்மையில வேரூன்றிய வாழ்க்கை ஒரு தலைமுறையின் எல்லைகளை தாண்டி நீளுகிறது. அது தொடரும் ஒரு தடத்தை விட்டு செல்கிறது. ஏனோக்கின் வார்த்தைகள் மனங்களை உறுதிப்படுத்தும் வகையில் இருந்தன. உலகம் நிலை பெறாததாக தோன்றலாம், இராச்சியங்கள் எழுந்து வீழலாம், சிலர் கேலி செய்து எதிர்க்கலாம், ஆனா நீதிமான்களின் அடித்தளம் உறுதியா நிக்குது. நீங்கள் நேசிக்கப்பட்டவர்கள் என்று அவர் எழுதியார். நீங்கள் மறக்கப்படவில்லை. உயர்ந்தவராகிய ஆண்டவர் எப்போதும் அருகில்தான் இருக்கிறார். உண்மையில் நடப்பவர்களுக்கு அவர் தூரமான இல்லை. அவர்கள் எப்போதும் காண முடியாத விதங்களில் அவர் அவர்களை சூழ்ந்திருக்கிறார். இந்த இறுதி ஊக்கத்தில ஏனோக்கு தன் கண்ட அனைத்தையும், வாழ்க்கை மரம், பிரகாசமான நகரம், மகிமையின் சிங்காசனம் ஒன்றாக சேர்த்து உறுதிப்படுத்தும் வாக்கா வழங்கினார். பயணம் நீண்டதாக இருக்கலாம், ஆனா அது அமைதிக்கே வழிவகுக்கும். ஒளி சிறியதாக தோன்றலாம், ஆனால் அது அணைக்கப்படாது. விசுவாசமாக நிலைத்திருப்பவர்கள் மீது கூறப்பட்ட ஒவ்வொரு வாக்கு தத்தமும் உறுதியாக நிற்கும் என்பதை அவர்கள் காண்பார்கள். தன் எழுத்துகளின் முடிவில் ஏனோக்கு உறுதியும் நிறைவும் கொண்ட ஒரு குரல்ல பேசினார். அவர் வானங்களை, காவலர்களை, பெருவெள்ளத்தை, ராஜ்யங்களை, மேய்ப்பர்களை மற்றும் பரிசுத்த நகரத்தை விவரித்தார். இப்போது யோக ஐதிகாசின் அனைத்தும் நடப்படும் அந்த கடைசி நிமிடத்தை பற்றி அவர் பேசினார். ஒவ்வொரு பாதையும்
அதன் முடிவு அடையும் நாள் வரும் என்று அவர் கூறினார். இருள மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுத்தவர்கள் ஞானம் வழங்கப்பட்ட போது அதை திரும்பிவிட்டவர்கள். அவர்கள் ஒளியிலிருந்து பிரிக்கப்பட்டு விடுவார்கள். அவர்கள் ஒரு காலத்தில் கேட்ட அந்த ராஜ்யத்தின் பிரகாசத்திலிருந்து தொலைவில் வெளிப்புற இருளுக்குள் அழைத்துச் செல்லப்படுவார்கள். அது மகிழ்ச்சி இல்லாத இடமாவும் அமைதி இல்லாத இடமாவும் இருக்கும். அங்கே ஆழ்ந்த துயரம் இருக்கும், தவறுவிட்ட வாய்ப்புகளுக்கான வருத்தம் இருக்கும். ஒரு காலத்துல பெருமையா ஒழித்த வார்த்தைகள் இருந்த இடத்துல இப்போது அமைதி மட்டுமே இருக்கும். ஒரு காலத்துல நம்பிக்கையுடன் உச்சரிக்கப்பட்ட அவர்களின் பெயர்கள் இனி உயிரோடு இருப்பவர்களிடையே நிலைநிறுத்தப்படாது. அவர்கள் நம்பியவை நிலைத்திருக்காது. ஏனோ கே இதை உற்சாகத்துடன் அல்லாம தீவிரமா விவரித்தார். இறுதி தீர்ப்பு அவசரமாவோ கவனக்குறைவாகவோ இருக்காது, அது தெளிவாகவும் அளவாகவும் இருக்கும். எதுவும் கவனிக்கப்படாம விடப்படாது. மறைந்த எந்த செயலும் மறைக்கப்படாம வெளிப்படும். ஒவ்வொரு உயிரின் உண்மை முழுமையா வெளிச்சத்துல வெளிப்படும். ஆனா பிறகு அவர் மீண்டும் விசுவாசிகளிடம் திறந்த நியாயமானவர்களுக்கு அவர்கள் பிறக்கும் முன்பே தயார் செய்யப்பட்ட ஒளியின் ராஜ்யம் இருக்கும். அது எளிதில் உடையக்கூடிய ஒரு பலவீனமான அமைதி அல்ல, அது நிலைத்தும் உறுதியானதாகவும் இருக்கும். அவர்கள் மங்காத ஒளியில் வாழ்வார்கள். பயமின்றி ஒரு காலத்துல சுமந்த பாரம் இல்லாம நடப்பார்கள். ஆவிகளின் ஆண்டவரின் நாமத்துல அவர்கள் வாழ்ந்து நிலைத்திருப்பார்கள் என்று அவர் எழுதியுள்ளார். அவர்களை பின்னுக்கு இழுத்த போராட்டங்கள் முடிவடையும். துக்கத்தின் சங்கிலிகள் விழுந்து போகும். பாதுகாப்பை தேடி இடம் இடமா அலைந்து திரிய மாட்டார்கள். அவர்கள் தங்க வீட்டிலேயே இருந்தாங்க. ஏனோக்கு அவர்களின் மகிழ்ச்சியை முழுமையானதாக விவரித்தார். அவர்களின் குரல்கள் நன்றியுடன் எழும். அவர்களின் முகங்கள் சுற்றியுள்ள ஒளிய பிரதிபலிக்கும். அவர்கள் கடந்த சோதனைகளை நினைவு கூறுவார்கள். ஆனா அந்த சோதனைகள் இனி அவர்களை வரையறுக்காது. அவர் அங்கீகாரம் பற்றியோ பேசல. நியாயத்தை கேலி செய்தவர்கள் அதை மதிப்புடன் காண்பார்கள். அமைதியா சகித்தவர்கள் உயர்த்தப்படுவார்கள். இறுதி தீர்ப்பு ஒரு காலத்துல பதில் தெரியாததாக இருந்த ஒவ்வொரு கேள்விக்கும் விடையளிக்கும். இது கற்பனையால் உருவான கதை அல்ல என்பதை ஏனோக்கு தெளிவாக கூறினார். அவர் தனது வார்த்தைகளை உறுதிப்படுத்தி முடித்தார். அவர் எழுதியவையெல்லாம் உயரியவரால் வழங்கப்பட்ட தரிசனங்களிலிருந்து வந்தவை. அவர் விண்ணில் கண்ட ஒழுங்கு பூமியில் நிகழும் முடிவுக்கு உத்தரவாதமாகும். எப்படி சூரியன் தனது பாதையை தொடர்ந்து செல்கிறது, சந்திரன் தனது சுழற்சியை பாதுகாக்கிறது, அதுபோல இறுதி தீர்ப்பும் நிலையாக உள்ளது. அவர் உறுதிப்படுத்தும் வார்த்தையோட முடித்தார். கடவுளின் நீதிக்கு காரணம் இல்லாம தாமதம் இல்ல, அது நிலைத்திருக்கிறது, அது உறுதியானது. நியமிக்கப்பட்ட நாள் வந்ததும் அனைவரும் புரிந்து கொள்வார்கள். எல்லா காலங்களையும் தாண்டி செல்லும் ஒரு வாக்குறுதியுடன் ஏனோக்கு தனது புத்தகத்தை முடித்தார். விசுவாசிகளுக்காக ஒளி எப்போதும் இருக்கும் மற்றும் எல்லா படைப்புகளிலும் இறுதியில் உண்மைதான் வெல்லும். தன் வாழ்நாளின் இறுதியில ஏனோக்கு தனது கடைசி எண்ணங்களை சேகரித்து இடிமுழக்கம் இல்லாம ஆனா உஷ்ணத்துடன் பேசினார். அவர் விண்ணகத்தின் உயரங்களையும் ஒளிய மறுத்தவர்களுக்கு தயார் செய்யப்பட்ட ஆழங்களையும் பார்த்திருந்தார். அவர் நெருப்பும் சதுரங்கம் விலங்குகளும் நகரங்களும் தீர்ப்பும் புதுப்பிப்பும் ஆகிய காட்சிகளுக்குள் நடந்து வந்தார். இப்போது அவரது குரல் மென்மையா மாறியது. தந்தை தன் பிள்ளைகளிடம் பேசுவது போல. நீங்கள் கடவுளை நேசிப்பவர்கள் என்று அவர் கூறினார். மகிழ்ச்சியுடன் இருங்கள். அவர் அவர்களை உயிரின் சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் என்று அழைத்தார். பயத்தின் அடிமைகள் அல்ல, திசை தெரியாமல் அலைந்து திரிபவர்கள் அல்ல, ஆனால் வாக்குறுதியின் வாரிசுகள். நேர்மை வீணாகாது என்பதை அவர் அவர்களுக்கு நினைவூட்டினார். ஒவ்வொரு அமைதியான விசுவாச செயலும் காணப்படுகிறது. ஒவ்வொரு ரகசியமான ஜபமும் கேட்கப்படுகிறது. மற்றவர்கள் வழி தவறிய போதும் நிலைத்திருந்தவர்கள் அவர் ஆசீர்வதித்தார். பொய் எளிதாக இருந்த போதும் உண்மையை தேர்ந்தெடுத்தவர்களை அவர் ஆசீர்வதித்தார். நம்பிக்கையை விடாம துன்பங்களை தாங்கியவர்களை அவர் ஆசீர்வதித்தார். அவர்கள் மீது அவர் சமாதானத்தை பேசினார். சூழ்நிலைகளால மங்கிவிடும் அமைதி அல்ல, ஆன்மாவின் ஆழத்தில் வேரூன்றிய அமைதி. ஏனோக்கு முன்பே வாக்குறுதி அளித்ததை மீண்டும் வாக்குறுதி அளித்தார். நம்பிக்கையுள்ளவர்கள் ஒளிய காண்பார்கள். அவர்கள் உறுதியாக நிற்பார்கள். அவர்கள் தங்களுக்காக தயார் செய்யப்பட்ட ராஜ்யத்துல வாழ்வாங்க. கருணை அவர்களை எதிர்படுதும், மகிழ்ச்சி அவர்களை சூணும். அவர்களின் கதை தூக்கத்துல முடிவதில்லை. அவர் எழுதிய அனைத்தையும் அவர்களுக்கு நினைவூட்டினார். வானத்தின் ஒழுங்கு, வரலாற்றின் வாரங்கள், ராஜ்யங்களின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சி, ஆடுகளின் திரட்டல், பிரகாசிக்கும் நகரம், இவை அனைத்தையும் அவர் நினைவூட்டினார். இதில் எதுவும் நோக்கமில்லாமல் இல்ல. இவை அனைத்து ஒரு பெரிய திட்டத்தின் பகுதியா நிறைவேற்றத்தை நோக்கி நிலையா நகர்ந்தன. பின்னர் அமைதியாத ஒரு தருணம் வந்தது. ஏனோக்கு மற்றவர்கள் போல விழவில்லை. அவர் வயதினால மெதுவா மங்கிவிடவும் இல்ல. ஒரு நாள் அவர் மனிதர்களிடையே இனி காணப்படவில்லை. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். பூமியிலிருந்து தூக்கி பரிசுத்தவர்களுடன் வாழ அழைக்கப்பட்டார்.
ஆதாமின் நாட்களிலிருந்து யாரும் கடவுளுடன் இவ்வளவு நெருக்கமா நடந்து இவ்வாறு அவருடைய சன்னிதியில் அழைத்துச் செல்லப்படவில்லை. அங்கு எந்த பெரிய விடைபெறலும் நீண்ட ஊர்வலமும் இல்ல. இறுதி வர விசுவாசமாக நடந்த நீதிமானின் நினைவே மட்டும் இருந்தது. அவர் விட்டு சென்ற இறுதி சுருள் அவர் பிரிவின் செய்தியை கொண்டிருந்தது. வெற்றியும் நம்பிக்கையும் நிறைந்த ஒரு பாடல். அது பயத்தால் நிரம்பியதாக இல்ல, அது உறுதியால் நிரம்பியது. அது ஒவ்வொரு வாசகருக்கும் வரலாறு வழி நடத்தப்படுகிறது. ஒளி இருளை வெல்லும், விசுவாசம் ஒருபோது வீணாகாது என்பதை நினைவூட்டியது. அவரது குரல் குகைகள்ல இனி ஒலிக்கவில்லை என்றாலும் அவரது வார்த்தைகள் நிலைத்திருந்தன. அவை அமைதியான அறைகளில் படிக்கப்பட்டன, கவலையுள்ள காலங்களில் பேசப்பட்டன. விசுவாசிகள் அவற்றை இரவில் ஒரு விளக்க போல பிடிச்சு கொண்டார்கள். அவரது தரிசனங்களில் அவர்கள் திசையை கண்டார்கள். அவரது எச்சரிக்கைகள்ல அவர்கள் தெளிவை கண்டார்கள். அவரது வாக்குறுதிகள்ல அவர்கள் நம்பிக்கையை கண்டாங்க. மரபுகள் கடந்த போதும் ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் நிறைவேறும் நாளே அவர்கள் தொடர்ந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏனோக்கு அவர்களின் பார்வையிலிருந்து மறைந்து விட்டார். ஆனா அவரது சாட்சி நிலைத்திருந்தது. அதனால் அவரது கதை அமைதியோடு அல்ல, எதிர்பார்ப்போடு முடிகிறது. நம்பிக்கை இழப்போடு அல்ல, வாக்குறுதியோடு முடிகிறது. இந்த அனைத்தையும் வெளிப்படுத்திய தேவன் விசுவாசமாகவே இருக்கிறார். ஏனோக்கு கண்ட ஒளி இன்னும் அதில் நடக்க தேர்ந்தெடுக்கும் அனைவருக்கும் பிரகாசிக்கிறது.

0: எங்க இருக்கிறேன்? யாராவது இருக்கிறீர்களா? நான் இன்னும் சில நேரத்துக்கு முன்பு மருத்துவமனையில் இருந்தேன். என் குடும்பம் அங்கே இருந்தது. மைக்கேல், என் கணவர், அவர் எங்கே? இப்போது எனக்கு நோய் இல்லை. நான் கனவு காண்கிறேனா?
1: சாரா எலிசபெத் மோரிசன்.
0: கர்த்தரே, அது நீங்களா?
1: ஆம், என் குழந்தையே, நீ என் முன்னிலையில் இருக்கிறாய். ஆனால் நீ ஓய்வுக்கு செல்லும் முன் நாம் பேச வேண்டும்.
0: பேச வேண்டுமா? எதை பற்றி?
1: நீ விட்டு சென்ற மக்களை பற்றி, நீ ஒருபோதும் பேசாத வார்த்தைகளை பற்றி, நீ உன்னிடமே வைத்துக் கொண்ட சுவிசேஷத்தை பற்றி சொல் சாரா. நீ எப்போது என்னை உன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டாய்?
0: நான் 9 வயதில் இருந்தேன். விடுமுறை பைபிள் பள்ளியில் உன் அன்பை பற்றி கேட்டேன். இயேசு என் பாவங்களுக்கு வீகே மரித்ததை பற்றி கேட்டேன். நான் நம்பினேன். நான் ஜெபிச்சேன். உன்னை என் இதயத்தில் வருமாறு கேட்டேன்.
1: நீ அதை உண்மையாகவே நினைத்தாய். உன் விசுவாசம் உண்மையானது. அந்த நாளில் உன் இதயத்தை நான் பார்த்தேன். நீ எனது சொந்தமானவள்.
0: ஆமாம் கர்த்தாவே, நான் இரட்சிக்கப்பட்டுள்ளேனா? என் முழு வாழ்க்கையிலும் உன்னை நம்பினேன்.
1: நீ நம்பினாய், ஆனால் பகிர்ந்தாயா? நீ 10 வயதாக இருந்தாய். உன் நெருங்கிய தோழி ஜெசிகாவை நினைவிருக்கிறதா?
0: ஆமாம் கர்த்தாவே, நாங்கள் பிரிக்க முடியாதவர்கள்.
1: அவள் உன்னிடம் ஏன் தேவாலயத்திற்கு போகிறாய் என்று கேட்டாள். அவள் குடும்பம் கடவுளை நம்பவில்லை என்று சொன்னாள். அவளுக்கு ஆர்வமாக இருந்தது. நீ என்ன சொன்னாய்?
0: அது என் குடும்பம் செய்யும் ஒரு விஷயம்தான். அதற்கு பதிலாக வீட்டுக்கு வந்து விளையாட விரும்புகிறாயா? நான் 10 வயசாக இருந்தேன். அதை எப்படி விளக்குவது என எனக்கு தெரியவில்லை.
1: நான் அவளை நேசித்ததும் அவளுக்கு நீ தேவை என்பதும் உனக்கு தெரிந்தும் நீ மௌனமானாய். ஜெசிகா தன் 17 வயதில் விபத்தில் பலியானாள். அவள் உன்னிடமோ மற்றவர்களிடமோ சுவிசேஷத்தை ஒருபோதும் கேட்டதில்லை.
0: சீக்கிரம் இறப்பாள் என தெரியாது. இன்னும் நேரம் இருக்கும் என நினைத்தேன்.
1: நேரம் உத்தரவாதம் அளிக்கப்படவில்லை சாரா, அதை நீ அறிந்திருந்தாய். ஆனால் நாம் தொடரலாம். நீ 15 வயசாக இருந்தாய். மார்க்கஸ் டாம்சனை நினைவிருக்கிறதா? அவன் ஒவ்வொரு நாளும் தனியாக உட்கார்ந்திருந்தான். மன அழுத்தத்துடன் போராடி தற்கொலை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான். வகுப்பிற்கு முன் நீ பைபிள் படிப்பதை அவன் பார்த்தான். அதை பற்றி உன்னிடம் கேட்க விரும்பினான்.
0: அவன் என்னை பார்த்தது எனக்கு நினைவிருக்கிறது. ஆனால் அவன் ஒருபோதும் எதுவும் சொல்லவில்லை.
1: ஏனெனில் அவன் பார்த்ததும் நீ பைபிளை மூடி ஒதுக்கி வைத்தாய். நீ வெட்கப்பட்டாய். அவன் கேலி செய்வான் என பயந்தாய். மற்றவர்கள் நினைப்பிற்கு அஞ்சினாய். மாதங்களுக்கு பின் மார்க்கஸ் தற்கொலை செய்தான். வாழ ஒரு காரணம் இருந்திருக்கலாம் என அவன் கடிதத்தில் இருந்தது. அவன் இறந்த இடம் பதில் தெரிந்த கிறிஸ்தவருக்கு அருகிலேயே இருந்தது. ஆனால் நீ உண்மையை மறைத்தாய்.
0: எனக்கு தெரியல, நான் எப்படி தெரிஞ்சிருக்க முடியும்?
1: அவனுடைய திட்டங்களை நீ தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ என் கட்டளையை மட்டும் கடைபிடித்திருக்க வேண்டும். உலகம் முழுவதும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும். அதுவே என் கட்டளை. வசதியாக இருந்தால் மட்டும் போ, அல்லது அவர்கள் தற்கொலை செய்ய போகிறார்கள் என்று தெரிந்தால் மட்டும் போ என்று இல்லை. போ எப்போதும். ஆனால் ஒருவேளை நீ இளம் வயதில் இருந்திருக்கலாம். உனக்கு புரியவில்லை போல. உன் வளர்ந்த காலத்தை பார்ப்போம். அப்போது உனக்கு 25 வயது. நீ மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் உன் வேலைக்கு புதிதாக சேர்ந்திருந்தாய். உன் பணியிடத்தில் அருகிலிருந்த ரேச்சலை நினைவிருக்கிறதா?
0: ரேச்சல், ஆம். நாம் 8 வருடங்கள் ஒன்றாக வேலை செய்தோம்.
1: 8 வருடங்கள், 2000 வேலை நாட்கள், 40,000 மணி நேரம் அருகில் இருந்தீர்கள். அவள் தன் முழு வாழ்க்கையையும் உன்னுடன் பகிர்ந்தாள். அவளது விவாகரத்து, குழந்தைகளுடன் அவளுக்கு ஏற்பட்ட சிரமங்கள், மரணத்தை பற்றிய அவளது பயம், வாழ்க்கையின் அர்த்தம் குறித்து அவளது கேள்விகள். ஆனால் நீ?
0: நான் அவளுக்கு நல்ல நண்பனாக இருந்தேன். நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் கவலைப்பட்டேன்.
1: நீ அவளது நலனுக்காக கவலைப்பட்டாய். ஆனால் அவளது ஆன்மாவுக்காக இல்லை.
0: இதுக்கப்புறம் எதுவும் இல்லைனா எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. எல்லாம் சரியாகிவிடும் அப்படின்னு எனக்கு நிச்சயமா தெரியுற. அவ்வளவு கவலைப்படாதே. மதிய உணவு சாப்பிட வருவையா?
1: ஒளி உனக்கு வாய்ப்பை கொடுத்தாள். அவள் நித்தியத்தை பற்றி கேட்டாள். ஆனால் அது சிரமமாக இருந்ததால் நீ விஷயத்தை மாற்றிவிட்டாய். நீ தள்ளுபடி செய்யும் அல்லது மத பார்வையுடன் இருப்பதாக தெரிய வேண்டாம் என்று நினைத்தாய். அவளது நலனை காட்டிலும் அவளது நித்தியத்தை மதிப்பிடவில்லை.
0: நான் அவளை புண்படுத்த விரும்பவில்லை, நம் நட்பை கெடுக்க விரும்பவில்லை.
1: அதனால் நீ நட்பை காப்பாற்றினாய், ஆன்மாவை இழந்தாய். ரேச்சல் 47 வயதில் புற்றுநோயால் இறந்தார். அவள் பயத்துடன் எந்த நம்பிக்கையும் அமைதியும் இரட்சகரும் இல்லாமல் இறந்தாள். ஏனெனில் நீ அவளது இரட்சிப்பை விட உன் வசதியை தேர்ந்தெடுத்தாய்.
0: தயவு செய்து நிறுத்துங்கள்.
1: நாம் இப்போதுதான் துவங்குகிறோம். இன்னும் அதிகம் உள்ளது, மிகவும் அதிகம். உன் அஞ்சல் ஊழியர் டேவிட் 23 ஆண்டுகள் உனக்கு அஞ்சல் கொண்டு வந்தார். நீங்கள் 100 உரையாடல்கள் நடத்தினீர்கள். அவர் அர்த்தம் தேடி வருகிறேன் என்று குறிப்பிட்டார். நீ எதுவும் சொல்லவில்லை. உன் பார்பர் கிம் 15 ஆண்டுகள் உன் முடியை வெட்டினார். அவர் தன் கருக்கலைப்பு வலி, குற்ற உணர்வு பற்றி சொன்னார். நீ அது கஷ்டம்தான் என்றாய், அவ்வளவுதான். உன் மகனின் பயிற்சியாளர் ராபர்ட் தன் சகோதரர் இறப்பை கூறி சொர்க்கம் பற்றி சந்தேகப்பட்டார். அவர் அமைதி என நீ சொன்னாய், ஆனால் சொல்லவே இல்லை. உன் பக்கத்து வீட்டு மார்கரெட் 30 அங்கேயே இருந்தார். 30 ஞாயிறு சர்ச்சுக்கு போகையில் அவர் பார்த்திருக்கிறார். அவர் ஒருபோதும் உன்னிடம் ஏன் என்று கேட்கவில்லை. நீ ஏன் என்று தெரியுமா?
0: என்ன?
1: உன் வாழ்க்கைக்கும் அவள் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் அவளுக்கு தெரியவில்லை. நீ தேவாலயம் சென்றாய், ஆனால் என்னை பற்றி பேசவே இல்லை. உனக்கு நம்பிக்கை இருந்தது, ஆனால் அது வெளிப்படவில்லை. அவள் இறக்கும் வரை கிறிஸ்தவர்கள் என்பது வாரத்திற்கு ஒரு முறை ஒரு கட்டிடத்திற்கு போகும் மனிதர்கள் மட்டுமே என்று நினைத்துக் கொண்டிருந்தாள். சாரா, என்னை மிகவும் வருத்தப்படுத்துவோர் உன் சொந்த குடும்பமே.
0: இல்லை, என் குடும்பம் அல்ல. தயவுடற்பனி, அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க. மைக்கேல் ரட்சிக்கப்பட்டவன், என் பிள்ளைகள்.
1: மைக்கேல் ரட்சிக்கப்பட்டவன், ஆம். உன் மகள் எமிலி ரட்சிக்கப்பட்டவள், ஆம். ஆனால் உன் மகன்?
0: இல்லை, பிராண்டன் அல்ல. அவன் ரட்சிக்கப்பட்டவன். அவன் 7 என்னுடன் ஜெபிச்சான்.
1: நீ அவனை சொல்லியதால் அவன் புரியாத வார்த்தைகளை ஜெபித்தான். ஆனால் அவன் உண்மையில் என்னை அறிந்ததில்லை. நீ அதை தெரிந்து கொண்டிருந்தாய். அவன் 12 இனிமேல் தெய்வத்தை நம்பவில்லை என்று உன்னிடம் சொன்னான். நீ என்ன சொன்னாய்?
0: அவன் இளம் வயதில்தான் இருக்கிறான், பெரியவனாகும் போது புரிந்து கொள்வான் என்று சொன்னேன்.
1: அவன் 15 இரவு உணவு மேசையில் கிறிஸ்துவத்தை கேலி செய்தான். நீ என்ன செய்தாய்?
0: நான் இம்ஸ்டா இருந்தேன். நான் சண்டையிட விரும்பவில்லை, அவனை விலக்க விரும்பல.
1: அவன் 16 வீட்டை விட்டு வெளியேறி மீண்டும் ஒருபோதும் தேவாலயத்திற்கு வரவில்லை. நீ என்ன சொன்னாய்?
0: நான் அவனுக்காக ஜெபிப்பேன், நீ அவனை திரும்ப அழைப்பாய் என்று சொன்னேன்.
1: அவன் திரும்புவது பற்றி நீ சொல்லவில்லை. நரகத்தை விளக்கவோ அவனை எச்சரிக்கவோ இல்லை. நீ ஒருபோதும் அவனை வேண்டிக் கொள்ளவில்லை. நீ தனிப்பட்ட முறையில் ஜெபித்தாய், ஆனால் நேரில் அமைதியாக இருந்தாய்.
0: அந்த வற்புறுத்தும் கிறிஸ்தவர்களைப் போல இருக்க விரும்பவில்லை. அவன் என்னை வெறுக்க வேண்டாம் என்று நினைத்தேன். அவனுக்கு அன்பை காட்ட விரும்பினேன்.
1: அன்பு எச்சரிக்கிறது, அன்பு வேண்டிக் கொள்கிறது. ரட்சிப்புக்காக அன்பு நிராகரிப்பை சந்திக்க தயங்காது. அவன் நித்திய ஆத்மாவை விட அவன் தற்காலிக ஒப்புதலை நீ தேர்ந்தெடுத்தாய். பிராண்டன் நீ இறந்த 3 பிறகு இறந்தான். கார் விபத்து உடனடியாக. அவன் வாழ்ந்தது போலவே இறந்தான், என்னை இல்லாமல். இப்போது அவன் வேதனையில் இருக்கிறான். 35 உண்மையை சொல்ல வாய்ப்பு இருந்த தாயை அழைக்கிறான். ஆனால் நீ அமைதியை தேர்ந்தெடுத்தாய்.
0: இல்ல இல்ல, கடவுளே தயவு செய்து என் மகனை அல்ல, என் குழந்தையை அல்ல, என்ன நரகத்துக்கு அனுப்பு, தயவு செய்து.
1: நான் முடியாது. அவன் தேர்வு செய்து விட்டான். நீ எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவள், ஆனால் அமைதியாக இருந்தாய்.
0: ஏன் நீ என்னை பேச வைக்கவில்லை? என்ன, நீ என்னை கட்டாயப்படுத்தல?
1: ஏனெனில் நான் உனக்கு சுதந்திர விருப்பத்தை அளித்தேன். நான் உனக்கு என் வார்த்தையை அளித்தேன். நான் உனக்கு என் ஆவியை சலித்தேன். நான் உனக்கு ஒரு கட்டளையை அளித்தேன், போய் சீடர்களை உருவாக்கு. நான் உனக்கு தேவையான அனைத்தையும் அளித்தேன். ஆனால் நீ இழந்தவர்களை விட உன் வசதியை அதிகம் நேசித்தாய். சாரா, எனக்கு சொல்லு, ஏன் நீ அமைதியாக இருந்தாய்?
0: நான் நிராகரிக்கப்படுவேன், கேலி செய்யப்படுவேன், நட்புகளை இழப்பேன், என் குடும்பம் என்னை பைத்தியம் அல்லது தீவிரவாதி என்று நினைப்பார்கள் என்று பயந்தேன்.
1: நீ மனிதர்களை என்னை விட அதிகம் பயந்தாய்.
0: ஆம் ஆண்டவரே, நான் என்ன சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லை. நான் ஒரு பிரசங்கிப்பவர் அல்ல, நான் வார்த்தைகளில் நன்றாக இல்லை. சுவிசேஷம் அறிவிப்பது பாதர்களுக்கும் பிரசங்கிகளுக்கும் தான் என்று நினைத்தேன், என்னை போன்றவர்களுக்கு அல்ல என்று.
1: உங்கள் ஒளி பிரகாசிக்கட்டும் என்றேனா? திறமையுள்ளவர்களுக்கு மட்டும் கட்டளையிட்டேனா அல்லது அனைவரும் என்னை பகிர கட்டளையிட்டேனா?
0: அனைவரும், நீங்கள் அனைவருக்கும் கட்டளையிட்டீர்கள்.
1: வேற என்ன?
0: என வாழ்க்கை விஸ்மயஸ் என்று நினைச்சேன். மக்கள் என வாழ்க்கையை பார்த்து உங்களை பற்றி கேட்பாங்கள் என்று நினைச்சேன். வார்த்தைகள் இல்லாமல் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும் என்று நினைச்சேன்.
1: அவங்க கேட்டாங்களா?
0: இல்லை ஆண்டவரே.
1: அவங்க கேளாத ஒருத்தரை எப்படி நம்ப முடியும்? அவங்களுக்கு யாராவது அறிவிக்காம அவங்க எப்படி கேட்க முடியும்? நீங்கள் அமைதியாக வாழ்ந்து மக்கள் கவனிப்பார்கள் என்று நம்புங்கள் என்று நான் சொல்லவில்லை. வார்த்தைகளுடன், துணிச்சலுடன், அவசரத்துடன் பிரசங்கியுங்கள் என்று நான் சொன்னேன். ஏனெனில் விசுவாசம் கேட்பதிலிருந்து வருகிறது, உங்கள் நல்ல நடத்தை பார்ப்பதிலிருந்து அல்ல.
0: எனக்கு தெரியும் ஆண்டவரே, இப்போது எனக்கு தெரியும்.
1: நீங்கள் 60 ஆண்டுகள் தேவாலயத்தில் உட்கார்ந்து நூற்றுக்கணக்கான முறை சுவிசேஷம் அறிவிக்க அழைப்பு கேட்டீர்கள், ஆனால் ஒருபோதும் கீழ்ப்படியவில்லை. ஏன்?
0: ஏனெனில் நான் என் வசதியான வாழ்க்கையை உங்களை விட அதிகமாக நேசித்தேன். மக்களின் ஒப்புதலை அவர்களின் ஆன்மாக்களை விட அதிகமாக விரும்பினேன். ஏனெனில் நான் சுயநலவாதி. நான் சொர்க்கத்தை எனக்காகவே விரும்பினேன், ஆனால் மற்றவர்களை அங்கே கொண்டு செல்ல எதையும் ஆபத்துக்குள்ளாக்கும் அளவுக்கு அவர்களை பற்றி எனக்கு பெரிதாக கவலை இல்லை. நான் குற்றவாளி, நான் துன்பமானவன், நான் நரகத்திற்கு தகுதியானவன்.
1: எத்தனை என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறாயா சாரா?
0: எத்தனை என்று?
1: நீ எத்தனை ஆன்மாக்களை அடைய முடிந்திருக்குமோ, நான் உனக்கு எத்தனை வாய்ப்புகளை வழங்கினேனோ, நீ அமைதியாக இருந்ததால் இப்போது எத்தனை பேர் என்றென்றும் வேதனையில் இருக்கிறார்கள் என்பதை.
0: இதை என்னால் தாங்க முடியுமா என்று தெரியல.
1: நீ இதை என்றென்றும் தாங்கிக் கொள்வாய். நேரடி உரையாடல்களில் யாராவது நம்பிக்கையையோ அல்லது என்றென்றும் பற்றியோ கேட்ட நேரங்கள், நீ விஷயத்தை மாற்றிய நேரங்கள் அல்லது தெளிவில்லாத பதிலளித்த நேரங்கள் 487. விமானங்களில், காத்திருப்பு அறைகளில், உணவகங்களில் உன்னுடன் அருகில் உட்கார்ந்தவர்கள், உரையாடலை தொடங்கியவர்கள், நீ என்னை பற்றி குறிப்பிடக்கூடிய வாய்ப்புகள் 1,293 முறை. நீ குறிப்பிட்ட முறை 0. பயம், வலி, இழப்பு, வெறுமை பற்றி உன்னிடம் நம்பிக்கையுடன் பகிர்ந்த பணியிட நண்பர்கள் 63 முறை. நீ சுவிசேஷத்தை பகிரக்கூடிய வாய்ப்பு 63 முறை இருந்தது, நீ பகிர்ந்த முறை 0. உண்மை கேட்க வேண்டிய குடும்ப உறுப்பினர்கள் 12 பேர், நீ அமைதியாக இருந்த முறை 12. மொத்த வாய்ப்புகள் 3,847. நீ உண்மையோடு தெளிவாக சுவிசேஷத்தை பகிர்ந்த முறை 2.
0: 2 மட்டும்? என் முழு வாழ்க்கையிலும் 2 முறைதானா?
1: ஒரு முறை உன் மகளுக்கு அவள் 8 வயதில் இருந்த போது, மற்றொரு முறை உன் வீட்டை தட்டிய ஒரு அந்நியவருக்கு வழிகாட்டி கேட்டு வந்த போது நீ அவளை தேவாலயத்திற்கு அழைத்தாய்.

0: அந்த மூன்று 1847 வாய்ப்புகளில் எத்தனை பேர் என்னை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் என்று நினைக்கிறாய்?
1: எனக்கு தெரியல.
0: 1247, கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பகுதி. நீ பேசியிருந்தால் நம்பியிருக்கும் 1247 ஆத்துமாக்கள். அவர்கள் தயார் நிலையில் இருந்தார்கள். நான் அவர்களின் இதயங்களை தயார் செய்திருந்தேன். அவர்களுக்கு தேவையானது யாராவது சொல்ல வேண்டும் என்பதுதான். ஆனால் நீ அவர்களை விட உன்னை அதிகம் நேசித்தாய். அவர்களின் பெயர்களை அறிந்திருக்கிறாயா? ஜெசிகா, மார்க்கஸ், ரேச்சல், டேவிட், கிம், ராபர்ட், மார்கரெட், பிராண்டன் மற்றும் இன்னும் 1239 பேர். நீ பேசுவதற்கு மிகவும் வசதியாக இருந்ததால் அவர்கள் அனைவரும் என்றென்றும் இழந்து போனார்கள்.
1: அப்போ இப்போது என்ன, நீ என்னை நரகத்திற்கும் அனுப்புகிறாயா? நான் அதுக்கு தகுதியானவள்?
0: இல்லை சாரா, நீ இரட்சிக்கப்பட்டுள்ளாய். உன் விசுவாசம் உண்மையானது. வானம் இன்னும் உன் வீடாகும்.
1: நான் செய்ததை அறிந்தும் என் மகன் எனக்காக நரகத்தில் இருப்பதை அறிந்தும் நான் வானத்தில் எப்படி செல்ல முடியும்?
0: நீ இப்போது உள்ள நிலையில் நுழைய முடியாது. முதலில் உன் தீர்ப்பை புரிந்து கொள்ள வேண்டும். நீ இரட்சிக்கப்பட்டவள், ஆனால் குற்றமற்றவள் அல்ல. நீ வானத்தில் நுழைவாய், ஆனால் இழப்புடன் நுழைவாய். யாருடைய செயல்கள் எரிந்து போனால் அவர் இழப்பை அனுபவிப்பார். அவர் தானாகவே இரட்சிக்கப்படுவார், ஆனால் அது தீயில் ஊடுருவி வந்தது போல் மட்டுமே. நீ என் ராஜ்யத்திற்காக எதையும் கட்டவில்லை. நீ உன்னை தவிர வேறு யாரையும் இரட்சிக்கவில்லை. நீக்கு நித்திய ஜீவன் இருக்கும், ஆனால் தாஜும் இல்லை, வெகுமதியும் இல்லை, நல்லவனும் விசுவாசமான பணியாளனும் என்ற பாராட்டும் இல்லை. நீ மட்டும் எனது சொந்தமானவள், ஆனால் நான் உனக்கு கொடுத்த அனைத்தையும் நீ வீணாக்கிவிட்டாய்.
1: நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். நான் இன்னும் மோசமானதுக்கு தகுதியானவள்.
0: மற்றும் இன்னும் ஒரு விஷயம் நீ நினைவில் வச்சிருப்ப, வானத்தில் நீ ஒவ்வொரு முகத்தையும் ஒவ்வொரு வாய்ப்பையும் நீ அமைதியை தேர்ந்தெடுத்த ஒவ்வொரு தருணத்தையும் நினைவில் வைத்திருப்பாய். அது வேதனையாக அல்ல, ஆனால் உன் பயம் என்ன செய்தது என்பதற்கான நித்திய சாட்சியாக இருக்கும். நீ வானத்தில் என்றும் வாழ்வாய். நீ இன்னும் 1247 ஆத்மாக்களை வானத்தில் சேர்த்திருக்கலாம் என்று அறிந்தபடியே, ஆனால் நீ செய்யவில்லை.
1: நான் ஏதேனும் செய்யலாமா? இது மீட்க வழியுண்டா?
0: இல்லை, உன் காலம் முடிந்து விட்டது. ஆனால் மற்றவர்களுக்கு இன்னும் நேரம் உள்ளது. அவங்க கிட்ட பேசு, அவங்களுக்கு எச்சரிக்கை சொல்றேன். உன் தவறை அவர்கள் செய்ய வேண்டாம் என்று சொல்லு.
1: நீங்கள் இதை பார்க்கிறீர்கள் என்றால், நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் தயவு செய்து என் தவறை செய்யாதீர்கள். எனக்கு நேரம் இருக்கிறது என்று நினைத்தேன். என் வாழ்க்கை போதுமானது என்று நினைத்தேன். மக்கள் தாங்களாகவே புரிந்து கொள்வார்கள் என்று நினைத்தேன். ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவங்களோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இறந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லவில்லை என்றால் அவர்கள் என்றென்றும் நரகத்திற்கு போய்விடுவார்கள். நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். நானும் பயந்தேன். நீங்கள் அந்த மாதிரி ஒருவராக இருக்க விரும்பவில்லை என்று எனக்கு தெரியும். நானும் விரும்பலை. ஆனால் நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன், உங்கள் வசதிக்காக அவர்களின் ஆன்மாக்களை இழக்க வேண்டாம். உங்கள் புகழுக்காக அவர்களின் நித்தியத்தை கெடுக்க வேண்டாம். உங்கள் வேலைக்காரர்களிடம் சொல்லுங்கள், உங்கள் அண்ட வீட்டாரிடம் சொல்லுங்க, உங்கள் குடும்பத்தினரிடம் சொல்லுங்கள். அவர்கள் உங்களை நிராகரித்தாலும் உங்களை வெறுத்தாலும் நண்பர்களை இழந்தாலும் கூட அவர்களுக்கு சொல்லுங்கள். ஏனெனில் ஒரு நாள் நீங்கள் நான் நிற்கும் இடத்தில் நிற்பீர்கள். அப்போது கடவுள் உங்களால் காப்பாற்ற முடிந்த ஒவ்வொரு நபரையும் உங்களுக்கு காண்பிப்பார். அதை நீங்கள் என்றென்றும் நினைத்து வாழ வேண்டியிருக்கும். பயத்திற்கு வெற்றி பெற விடாதீர்கள், வசதிக்கு வெற்றி பெற விடாதீர்கள். நான் செய்தது போல அமைதியாக இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் நேசிக்கும் மக்கள் அவர்களுக்கு உண்மையை சொல்லும் அளவுக்கு நீங்கள் அவர்களை நேசிப்பீர்கள் என்று நம்புகிறார்கள். நீங்கள் சொல்லவில்லை என்றால் அவர்களின் இரத்தம் உங்கள் கைகளில் இருக்கும். தயவு செய்து என்னை போல இருக்க வேண்டாம். அமைதியான கிறிஸ்தவராக இருக்க வேண்டாம். நேரம் இருக்கும் போது பேசுங்கள். கடினமான கேள்விகளை கேட்கும் மேலும் உள்ளடக்கங்களுக்கு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதை கேட்க வேண்டிய ஒருவரோட பகிருங்க.
2: வானம் திறக்கிறது, ஒரு வெள்ள குதிரை தோன்றுகிறது. அதை ஏறி வருபவர் விசுவாசமும் உண்மை என அழைக்கப்படுகிறார். அவரது கண்கள் தீ போல ஜொலிக்கின்றன. அவரது தலையில பல கிரீடங்கள் இருக்கின்றன. ஒளியின் படைகள் அவரை பின்தொடர்கின்றன. அவர் நியாயம் செய்யவும் போர் செய்யவும் ஆட்சி செய்யவும் வருகிறார். இது இயேசு கிறிஸ்துவின் திரும்பி வருக. ராஜாதி ராஜாவும் ஆண்டவர்களின் ஆண்டவரும். உலகம் குழப்பத்தில் மூழ்குகிறது. ஆழத்திலிருந்து மிருகங்கள் எழுகின்றன. வானங்கள் பிளக்கப்படுகின்றன. தேவதூதர்களின் கம்பிகள் முழங்குகின்றன. பூமி அதிர்கிறது. தெய்வீக நியாய

கிறிஸ்துவுக்கான மேடை அமைக்கின்றன. அவ்வாறு இயேசு கிறிஸ்து சாத்தானை தோற்கடிக்க திரும்பி வருகிறார். மரணமும் துயரமும் என்றென்றும் நீக்கப்படும். புதிய வானமும் புதிய பூமியும் உருவாக்கப்படுகின்றன. சக்தி வாய்ந்த தேவன் ஆட்சி செய்வார். அனைவரும் அவரது மகிமைக்கு முன் தலைவணங்குவாங்க. தேவனுடைய ஆட்டுக்குட்டி வெற்றி பெறுவார். தீமை அதன் இறுதி தண்டனையை எதிர்கொள்ளும். வெளிப்படுத்தின புத்தகம் பைபிளின் இறுதி தீர்க்க தரிசனம். இது நல்லதும் கெட்டதும் இடையே நடைபெறும் பிரபஞ்ச போர், கடைசி நாட்களின் பயங்கர முடிவையும் நித்திய வெற்றியின் மகிமையான வாக்குறுதியையும் வெளிப்படுத்தும் வானுலக காட்சி. இந்த கணக்குகளின்படி இந்த புத்தகம் தேவனின் சிங்காசனத்திலிருந்து நேரடியாக அப்போஸ்தலர் யோவானுக்கு வழங்கப்பட்ட செய்தியாகும். இந்த தரிசனங்கள்ல மனித குலத்தின் விதி பயங்கரமான நிகழ்வுகளின் எழுச்சியுடன் வெளிப்படுகிறது. இறுதியில் சக்தி வாய்ந்த தேவனின் வெற்றி நிகழ்கிறது. உங்களை தயார் செய்யுங்கள், ஏனெனில் இந்த வீடியோவில் வெளிப்படுத்தின புத்தகத்தின் ஒரு நாடகமயமான வடிவத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு ஒரு தெய்வீக மறைவு நீக்கமாக வந்தது. இது தேவனிடமிருந்து அவருடைய குமாரனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு. விரைவில் நடக்கப்போகும் நிகழ்வுகளை வெளிப்படுத்தும் பொருட்டு இந்த ஆழமான செய்தி ஒரு தூதரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அந்த தூதர் அதை ஆண்டவரின் விசுவாசமான ஊழியக்காரரான யோவானிடம் கொண்டு வந்தார். யோவான் தேவனுடைய வார்த்தைக்கும் இயேசு கிறிஸ்துவின் சாட்சிக்கும் அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிசயமான தரிசனங்களுக்கும் சாட்சியளித்தார். ஆசியாவின் ஏழு சபைகளுக்காக எழுதும் யோவான் கிருபையும் சமாதானமும் நிறைந்த வார்த்தைகளுடன் துவங்கினார். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும். அது இருப்பவரிடமிருந்தும் இருந்தவரிடமிருந்தும் வரப்போகிறவரிடமிருந்தும் அவருடைய சிங்காசனத்தின் முன் இருக்கும் ஏழு ஆவிகளிடமிருந்தும் மரித்தவர்களில் இருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களின் ஆளாளருமான விசுவாசமான சாட்சியாளரான இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உண்டாகட்டும். அவர் இயேசுவை புகழ்ந்து நம்மை நேசித்து தமது இரத்தத்தால் நம்மை பாவங்களில் இருந்து விடுவித்து தமது தேவனுக்கும் பிதாவுக்கும் நாம் ராஜ்யமும் ஆசாரியர்களுமாக ஆக்கினவருக்கு மகிமையும் அதிகாரமும் என்றென்றும் உண்டாகட்டும். ஆமேன் என்று கூறினார். பின்னர் யோவா ஒரு மகிமையும் அதிசயமும் நிறைந்த தரிசனத்தை அறிவித்தார். இதோ அவர் மேகங்களோடு வருகிறார். எல்லா கண்களும் அவரை காணும். அவரை ஊன்றியவர்களும் கூட. பூமியின் அனைத்து ஜனங்களும் அவரை நோக்கி புலம்புவார்கள். அப்படியே ஆமேன். கர்த்தரின் குரல் இடித்தது. நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆரம்பமும் முடிவும். நான் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் சர்வ வல்லவனும் ஆகிறேன். யோவான் தொடர்ந்து தன் சூழ்நிலைகளை விவரித்தார். அவர் பாட்மோஸ் என்ற பஞ்சபரப்பான தீவில் இருந்தார். இயேசுரை பற்றிய தன் சாட்சிக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் காரணமா அங்கு தண்டிக்கப்பட்டிருந்தார். கர்த்தருடைய நாள்ல ஆவியில் ஆழ்ந்திருந்த போது அவர் தன் பின்னால் ஒரு குரலை கேட்டார். அது ஒரு கம்பை போன்ற குரல். அந்த குரல் கட்டளையிட்டது, நான் ஆல்பாவும் ஒமேகாவும் முதலும் கடைசியும். நீ என்னை காண்கிறாயோ அதை ஒரு புத்தகத்தில் எழுதி ஏழு சபைகளுக்கு அனுப்பு. எபேசு, ஸ்மிர்னா, பெர்கமோன், தியதிரா, சார்தீஸ், பிலதெல்பியா, லவோதிக்கியா. அந்த குரலின் மூலத்தை பார்க்க திரும்பிய யோவான் கண்கவர் மகிமையால நிரம்பிய ஒரு காட்சியை பார்த்தார். அங்கே ஏழு பொன்விளக்கு தந்தங்களுக்கு நடுவில் மனிதகுமாரனை போல ஒருவர் நின்றிருந்தார். அவர் கால்வரை நீளும் ஒரு ஆடையுடன் மார்பில பொன்னாடை கட்டியிருந்தார். அவரது தலைமுடி பஞ்சு போல வெண்மையாகவும் பனி போல் தூய்மையாகவும் இருந்தது. அவரது கண்கள் தீ போல் எரிந்தன. அவருடைய கால்கள் அடுப்பில் வெந்த பொன்னிறம் போல ஜொலிச்சன. அவர் பேசும்போது அவரது குரல் பல நீரின் பெருக்கெழுச்சி போல இருந்தது. அவரது வலது கையில் ஏழு நட்சத்திரங்கள் இருந்தன. அவரது வாயிலிருந்து கூர்மையான இருமுனைப்பட்ட வாள் வந்தது. அவருடைய முகம் முழு வலிமையுடன் ஒளிரும் சூரியனை போல பிரகாசித்தது. இந்த காட்சியை பார்த்த யோவான் இறந்தவரை போல தரையில விழுந்தான். ஆனால் அந்த உருவம் தனது வலது கையை யோவானின் மீது வைத்தார். அவர் சொன்ன வார்த்தைகள் நடுங்கும் சீரனுக்கு ஆறுதலாக இருந்தன. பயப்படாத, நான் முதலும் கடைசியும். நான் உயிருள்ளவன், நான் இறந்த. ஆனா பாரு, நான் என்றென்றும் உயிரோடு இருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உள்ள திறவுகோள்கள் எங்கையில இருக்கின்றன. அவர் தொடர்ந்து யோவானுக்கு கட்டளையிட்டார். நீ பார்த்தவற்றையும் நிகழ்கின்றவற்றையும் பிறகு நடக்க போகும் விஷயங்களையும் எழுதி வை. நீ என் வலது கையில் பார்த்த ஏழு நட்சத்திரங்களும் ஏழு பொன் விளக்கு தண்டுகளும் பற்றிய இரகசியம் இதுதான். அந்த ஏழு நட்சத்திரங்கள் ஏழு திருச்சபைகளின் தூதர்கள். ஏழு விளக்கு தண்டுகள் ஏழு திருச்சபைகளே.
எபேசு நகரில் உள்ள திருச்சபையின் தூதருக்கு ஒரு செய்தி வழங்கப்பட்டது. ஏழு நட்சத்திரங்களை தன் வலது கையில் வைத்திருக்கும் பொன் விளக்கு தண்டுகளுக்கு நடுவே நடக்கின்ற ஒருவரின் குரல் அறிவித்தது. உன் செயல்களையும் உன் கடுமையான உழைப்பையும் உன் பொறுமையையும் எனக்கு தெரியும். நீ தீயவர்களை சகிக்க முடியவில்லை. தூதர்கள் என்று கூறும், ஆனால் தூதர்கள் அல்லாதவர்களை நீ சோதித்து அவர்கள் பொய்யர்கள் என்று கண்டுபிடித்தாய். நீ சகித்தாய், என் நாமத்திற்காக துன்பப்பட்டாய், சோர்வடையவில்லை. ஆனாலும் உன்னிடம் இது எனக்கு எதிராக உள்ளது. நீ முதலில் கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய். நீ விழுந்த உயரத்தை நினைவு கூறு. மாறுபாடு கொண்டு நீ முதலில் செய்த செயல்களை மீண்டும் செய். நீ மாறுபாடு கொள்ளாவிட்டா நான் உன்னிடம் வந்து உன் விளக்கு தண்ட அதன் இடத்திலிருந்து அகற்றி விடுவேன். நீ மாறுபாடு கொள்ளாவிட்டா இன்னும் உனக்கு ஒரு பாராட்டு உள்ளது. நீ மிக்கோலைத்தரின் செயல்களை வெறுக்கிறாய், நானும் அவற்றை வெறுக்கிறேன். பின்னர் ஆவி அறிவித்தது, காதுகள் உள்ள யாவரும் ஆவி திருச்சபைகளுக்கு என்ன சொல்கிறது என்பதை கேட்கட்டும். வெற்றி பெறுகிறவருக்கு தேவனுடைய சொர்க்கத்தில் உள்ள ஜீவ விருட்சத்தின் பழத்தை உண்ணும் உரிமையை நான் அளிப்பேன். ஸ்மிர்னா திருச்சபையின் தூதருக்காக முதலும் கடைசியுமானவர் இறந்து மீண்டும் உயிர்த்தெழுந்தவர் பேசுகிறார். உன் துன்பங்களையும் உன் ஏழ்மையையும் எனக்கு தெரியும், ஆனாலும் நீ செல்வமானாக இருக்கிறாய். யூதர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களின் படிவார்த்தைகள் பற்றியும் எனக்கு தெரியும், ஆனால் அவர்கள் யூதர்கள் அல்ல, அவர்கள் சாத்தானின் சபையாதர். நீ விரைவில் அனுபவிக்க போகும் துன்பங்களை பற்றி பயப்படாதே. சாத்தா உங்களில் சிலரை சோதிக்க சிறையில் அடைப்பான். நீங்கள் 10 நாட்கள் துன்ப அனுபவிப்பீர்கள். மரணத்துக்கும் விசுவாசமாக இரு, நான் உனக்கு ஜீவ கிரீடா அளிப்பேன். ஆவி தொடர்ந்து சொன்னது, காதுகள் உள்ளவர் ஆவி திருச்சபைகளுக்கு என்ன சொல்கிறதோ அதை கேட்கட்டும். வெற்றி பெறுகிறவருக்கு இரண்டாவது மரணம் எந்த தீங்கும் செய்யாது. பெர்காமோசு திருச்சபையின் தூதருக்காக கூர்மையான இருமுனைப்பட்ட வாளை பிடித்திருப்பவர் ஒரு செய்தி அனுப்பினார். நீங்கள் எங்கே வாழ்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். அங்கேயே சாத்தான் தனது சிங்காசனத்தில் வைத்திருக்கிறான். இருந்தாலும் நீ என் பேருக்கு உண்மையாகவே இருந்தாய். என் விசுவாசமான சாட்சியான அந்திப்பாஸ் உங்களிடையே சாத்தான் வசிக்கும் இடத்தில் கொல்லப்பட்ட நாட்களிலும் கூட நீ என்னை நம்பும் விசுவாசத்தை மறுக்கவில்லை. ஆனா உன்னிடம் சில குறைகள் எனக்குண்டில். உங்களிடையே பாலாக்கு இஸ்ரேவேலவை கவர்ந்து பாவம் செய்ய சிலைகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட உணவை உண்ணவும் பாலியல் பாவங்களில் ஈடுபடவும் கற்றுக் கொடுத்த பாலாமின் போதனையை பிடித்துக் கொண்டவர்கள் இருக்கிறார்கள். அதே போல் மீக்கோலைத்தர் போதனையை பிடித்துக் கொண்டவர்களும் உங்களிடையே இருக்கிறார்கள். ஆகையால் மணந்திருங்க, இல்லையெனில் நான் விரைவில் உங்களிடம் வந்து என் வாயின் வாளால் அவர்களுக்கு எதிராக போரிடுவேன். மீண்டும் ஆவி அறிவித்தது, காதுகள் உள்ளவன் ஆவி சபைகளுக்கு என்ன சொல்கிறதோ அதை கேட்கட்டும். வெற்றி பெறுகிறவனுக்கு நான் மறைக்கப்பட்ட மன்னாவை கொடுப்பேன். மேலும் ஒரு வெள்ளை கல்லையும், அதில் புதிய பெயர் எழுதப்பட்டிருக்கும். அதை பெறுகிறவனுக்கு மட்டுமே அந்த பெயர் தெரியும். தியாத்ரா நகரில் உள்ள சபையின் தூதருக்காக கடவுளின் மகனாகியவர், அவருடைய கண்கள் தீப்புரிகள் போல எரிகின்றன, அவருடைய கால்கள் பளபளப்பான வெண்கள் போல் ஒளிர்கின்றன. அவரிடமிருந்து ஒரு செய்தி வந்தது, உங்கள் செயல்கள், உங்கள் அன்பு, உங்கள் விசுவாசம், உங்கள் சேவை, உங்கள் பொறுமை அனைத்தையும் நான் அறிவேன். நீங்க ஆரம்பத்தில் செய்ததை விட இப்போது அதிகமாக செய்கிறீர்கள். இருப்பினும் உங்களிடம் எனக்கு இது எதிராக உள்ளது. தன்னை தீர்க்கதரிசியாக அழைக்கும் அந்த ஈசபெல் என்ற பெண்ணை நீங்கள் பொறுத்துக் கொள்கிறீர்கள். அவளுடைய போதனையின் மூலம் என் ஊழியர்களை அவள் பாலியல் தவறுகளையும் விக்கிரகங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவை உண்ணுவதிலும் வழி தவற செய்கிறா. நான் அவளுக்கு மனம் திரும்ப நேரம் கொடுத்தேன், ஆனா அவள் மனம் திரும்ப விரும்பவில்லை. எனவே நான் அவளை வேதனையின் படுக்கையில் வீசுவேன். அவளுடன் விபச்சாரம் செய்பவர்கள் அவளுடைய வழிகளில் இருந்து மனம் திரும்பாவிட்டாம் அவர்கள் கடுமையாக வேதனைப்படுவார்கள். நான் அவளுடைய பிள்ளைகளை மரணமடைய செய்வேன். அப்போது எல்லா திருச்சபைகளும் இருதயங்களையும் சிந்தனைகளையும் ஆராயும் நானே என்பதை அறிந்து கொள்வார்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் செயல்களுக்கு ஏற்ப நான் பலன் அளிப்பேன். தியத்திரானில் உள்ளவர்கள், இந்த போதனையை பின்பற்றாதவர்களும், சிலர் சாத்தானின் ஆழமான இரகசியங்கள் என்று அழைக்கும்வற்றை அறியாதவர்களும், அவர்களுக்கு அவர் கூறினார், நான் உங்கள் மீது வேறு எந்த சுமையையும் வைக்க மாட்டேன். நான் வரும் வரை நீங்கள் கொண்டிருப்பதை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். வெற்றி பெறும் ஒருவருக்கும், என் சித்தத்தின்படி கடைசி வரை நடக்கும் ஒருவருக்கும் நான் ஜாதிகளுக்கு மேலான அதிகாரத்தை அளிப்பேன். அவர் இரும்பு கோலால் அவர்களை ஆளுவார், பானை போல் அவர்களை உடைப்பார். நான் என் பிதாவிடமிருந்து பெற்ற அதிகாரம் போலவே. நான் அவருக்கு காலை நட்சத்திரத்தையும் அளித்த ஆவியும் முடிவில் கூறியது, காது உள்ள எவரும் ஆவி தேவாலயங்களுக்கு என்ன சொல்கிறதோ அது கேட்கட்டும்.
சார்தீசு தேவாலயத்தின் தூதருக்காக தேவனுடைய ஏழு ஆவிகளையும் ஏழு நட்சத்திரங்களையும் பிடித்திருப்பவரின் குரல் ஒலித்தது. உங்கள் செயல்களை நான் அறிவேன். நீங்கள் உயிரோடு இருப்பவர் என்று பெயர் பெற்றுள்ளீர்கள். ஆனால் நீங்கள் இறந்தவராக இருக்கிறீர்கள். எச்சரிக்கையுடன் இருங்கள். மீதமுள்ளதும் இறக்கப் போகும். அதையும் உறுதிப்படுத்துங்கள். ஏனெனில் உங்கள் செயல்கள் என் தேவனுக்கு முன்பாக பூரணமாக இல்லை என்று நான் கண்டேன். நீங்கள் பெற்றதும் கேட்டதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதை உறுதியாக பிடித்து மனம் திரும்புங்கள். நீங்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் நான் திருடன் போல வருவேன், நான் எந்த நேரத்தில் வருவேன் என்று நீங்கள் அறிய மாட்டீர்கள். இன்னும் சார்தீசில் சிலருக்கு தைரியம் இருந்தது. உங்களிடத்தில் சிலர் தங்கள் உடைகளை அழுக்குப்படுத்தவில்லை. அவர்கள் வெள்ள உடையில் என்னுடன் நடப்பார்கள், ஏனெனில் அவர்கள் தகுதியானவர்கள். வெற்றி பெறும் ஒருவரும் வெள்ள உடைகளில் ஆடையிடப்படுவார். அவர்களின் பெயரை நான் வாழ்நாள் புத்தகத்திலிருந்து ஒருபோதும் அழிக்க மாட்டேன். அவர்களின் பெயரை என் பிதாவுக்கும் அவருடைய தூதர்களுக்கும் முன்பாக நான் ஒப்புக்கொள்வேன். ஆவி அறிவித்தது. காதுகள் உள்ள எவரும் ஆவி தேவாலயங்களுக்கு என்ன சொல்கிறதோ அதை கேட்கட்டும். பிலாதெல்பியா தேவாலய தூதருக்காக பரிசுத்தனும் உண்மையுமானவரும் தாவீதின் விசையை பிடித்திருப்பவரும், அவர் திறக்கிற டோரையும் யாரும் மூட முடியாது, அவர் மூடுகிற டோரையும் யாரும் திறக்க முடியாது. அவரிடமிருந்து ஒரு செய்தி வந்தது. உங்கள் செயல்களை நான் அறிவேன். இதோ யாராலும் மூட முடியாத ஒரு திறந்த கதவை நான் உங்க முன்வைத்துள்ளேன். உங்களுக்கு சிறிது பலம் இருந்தாலும் நீங்க என் வார்த்தையை காத்திருக்கிறீங்க. என் பெயரை மறுக்கவில்லை. சாத்தானின் சபையினராக இருப்பதாக கூறிக்கொண்டு யூதர்கள் என்று பொய் சொல்லும் அவர்களை நான் உங்களுடைய காலடியில வந்து விழச் செய்து நான் உங்களை நேசித்தேன் என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். நீங்கள் என் பொறுமையின் வார்த்தையை காத்திருக்கிறீர்கள் என்பதால் பூமியில் வாழும் அனைவரையும் சோதிக்க வரப்போகும் அந்த பரீட்சையின் நேரத்திலிருந்து உங்களை நான் காத்துக்கொள்வேன். அந்த குரல் தொடர்ந்தது. நான் விரைவில் வருகிறேன். உங்களிடம் உள்ளதை உறுதியா பிடிச்சு கொள்ளுங்க. யாரும் உங்கள் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி. வெற்றி பெறுகிறவரை என் தேவனுடைய ஆலயத்துல ஒரு தூணாக நான் ஆக்குவேன். அவர்கள் இனி ஒருபோதும் அதிலிருந்து வெளியே போக மாட்டார்கள். நான் அவர்கள் மேல் என் தேவனுடைய பெயரையும் என் தேவனுடைய நகரமான புதிய எருசலேம், அது என் தேவனிடமிருந்து வானத்திலிருந்து இறங்கி வருகிறது, அதன் பெயரையும் என் புதிய பெயரையும் எழுதுவேன். ஆவி முடிவாக சொன்னது. காதுகள் உள்ள யாரும் ஆவி சபைகளுக்கு என்ன சொல்கிறதோ அதை கேட்கட்டும். லவோதிகேயா சபையின் தூதருக்காக ஆமேன். விசுவாசமானதும் உண்மையான சாட்சியும் தேவனுடைய படைப்பின் ஆரம்பமும் பேசினார். உன் செயல்களை நான் அறிவேன். நீ நைதர் குளிரும் இல்லை சூடும் இல்லை. நீ அந்த இரண்டில் ஒன்றாக இருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் நீ வெப்பம் இல்லாதவனாகவும் சூடாகவோ குளிராகவோ இல்லாதவனாகவும் இருப்பதால் நான் உன்னை என் வாயிலிருந்து உமிழப் போகிறேன். நீ சொல்கிறாய், நான் பணக்கார செல்வம் சேர்த்துள்ள, எனக்கு எதுவும் தேவையில்லை. ஆனால் நீ துன்பப்பட்டவனோ இறங்கத்தக்கவனோ ஏழையோ குருடனோ நிர்வாணனோ என்று உணரவில்லை. ஆசை மற்றும் கண்டிப்புடன் அந்த குரல் சொன்னது. நீ செல்வந்தனாக இருக்கும்படி என் கருகில் நெருப்பில் சுத்திகரிக்கப்பட்ட பொன்னை கொள்முதல் செய்யுமாறு உனக்கு அறிவுறுத்துகிறேன். உன் நிர்வாணத்தின் அவமானம் வெளிப்படாமல் இருக்க வெள்ளை உடைகளை அணியவும். நீ பார்க்கும்படி உன் கண்களுக்கு மருந்தை பூசவும். நான் நேசிப்பவர்களை தண்டித்து ஒழுங்குபடுத்துகிறேன். ஆகவே மனமாற்றத்துடன் உண்மையாயிரு. பின்னர் ஒரு வாக்குறுதியுடன் கூடிய அழைப்பு வந்தது. இதோ நான் கதவின் அருகில் நின்று தட்டுகிறேன். யாராவது என் குரலை கேட்டு கதவை திறந்தா நான் உள்ள வந்து அவருடன் உணவு உண்ணுவேன். அவரும் என்னுடன் உணவு உண்ணுவார். வெற்றி பெறுபவருக்கு நான் என் சிங்காசனத்துல என்னுடன் உட்காரும் உரிமையை அளிப்பேன். நான் வெற்றி பெற்று என் பிதாவின் சிங்காசனத்துல உட்கார்ந்தது போலவே மீண்டும் ஆவி அறிவித்தது. காதுகள் உள்ள யாரும் ஆவி தேவாலயங்களுக்கு என்ன சொல்கிறதோ அதை கேட்கட்டும். இதற்கு பிறகு யோவான் தனது கண்களை உயர்த்தி ஒரு அதிசயமான காட்சியை பார்த்தார். வானத்தில் ஒரு கதவு திறந்திருந்தது. அவர் முன்பு கேட்டிருந்த அந்த குரல், கம்பி போன்ற குரல், மீண்டும் பேசியது. இங்கே வா, இதற்கு பிறகு நடக்க வேண்டியவற்றை உனக்கு காண்பிப்பேன். உடனே அவர் ஆவியினால் எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவருக்கு முன்பாக வானத்தில் ஒரு சிங்காசனம் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தில் ஒருவர் அமர்ந்திருந்தார். அவருடைய தோற்றம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒளிவீச்சை வெளிப்படுத்தியது. அவர் யாஸ்பர் மற்றும் சர்டோன் கல்லை போல தோன்றினார். தூய்மையும் நிறங்களின் செழுமையும் கண்களை மயக்கும் வகையில் ஒளிர்ந்தார்.
சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பச்சை மரகதம் போல மின்னியது. அதன் அழகு என்றென்றும் நிலைக்கும் கிருபையின் அடையாளமா இருந்துச்சு. சிங்காசனத்தை சுற்றி 24 வேறு சிங்காசனங்கள் இருந்தன. அவற்றில் 24 மூப்பர்கள் அமர்ந்திருந்தனர். அவர்கள் வெள்ள உடைகள் அணிந்திருந்தார்கள். தங்களது தலைகளில் பொன்னாடைகள் ஒளிர்ந்தன. இது அவர்களின் அதிகாரத்தையும் பரிசுத்தத்தையும் குறிக்கிறது. அந்த சிங்காசனத்தில் இருந்து மின்னல் ஒளிகள், இடியோசை மற்றும் குரல்கள் எழுந்தன. இவையெல்லாம் தெய்வீக சக்தியின் வெளிப்பாடுகள். சிங்காசனத்துக்கு முன்பாக 7 தீப்பந்தங்கள் எரிந்தன. அவை தேவருடைய 7 ஆவிகள், அவற்றின் ஜுவாலைகள், அவருடைய பரிபூரணமும் அனைத்தையும் உள்ளடக்கிய ஆவியின் சாட்சியாக இருந்தன. சிங்காசனத்திற்கு முன்பாக ஒரு கண்ணாடி பெருங்கடலை போல ஏதோ ஒன்று விரிந்திருந்தது. அதன் மேற்பரப்பு துல்லியமாகவும் தூய்மையாகவும் இருந்தது. அது அதில் அமர்ந்திருந்தவரின் மகிமையை பிரதிபலித்தது. சிங்காசனத்தை சுற்றியும் அதன் நடுவிலும் 4 உயிருள்ள பிராணிகள் இருந்தன. அவை பூமியில் காணப்படாத வகையில ஒவ்வொன்றும் வித்தியாசமா இருந்தன. அவை முன்பும் பின்னும் கண்களால் நிரம்பி இருந்தன. எல்லாவற்றையும் பார்ப்பவை. மொத உயிரினும் சிங்கத்தை போல இருந்தது. அதில் மகத்துவமோ கடுமையோ இருந்தது. இரண்டாவது உயிரினும் கன்றுக்குட்டியை போல இருந்தது. அது வலிமையானதும் சகிப்புத்தன்மை கொண்டதும். மூன்றாவது உயிரினும் மனிதனின் முகத்தை போல இருந்தது. அது ஞானமும் புரிதலும் நிறைந்ததாக இருந்தது. நான்காவது உயிரினம் பறக்கும் கழுகு போல இருந்தது. அதன் இயக்கங்கள் வேகமாகவும் உயரமாகவும் இருந்தன. இந்த உயிரினங்கள்ல ஒவ்வொன்றுக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. அவற்றின் இறக்கைகளும் கண்களால மூடப்பட்டிருந்தன. உள்ளும் வேலையும் பார்ப்பவை. பகலும் இரவும் அவை இடையராது பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் எல்லாம் வல்ல ஆண்டவர் தேவன் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் என்று கூவி அழைத்தன. இந்த உயிரினங்கள் மகிமையும் மரியாதையும் நன்றியும் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் என்றும் என்றும் வாழும் ஒருவருக்கு அளிக்கும் போதெல்லாம் 24 மூப்பர்கள் அவருக்கு முன்பாக விழுந்து விழுந்தனர். அவர்கள் நித்தியவரை ஆராதித்து தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்தின் முன் வீசினர். இது முழுமையான பணிவும் மரியாதையும் கொண்ட ஒரு செயல். அவர்கள் குரல்கள் புகழ்ச்சியில் ஒன்றிணைந்து, ஆண்டவரே, நீர் மகிமையும் மரியாதையும் அதிகாரமும் பெற தகுதியானவர். ஏனெனில் நீர் எல்லாவற்றையும் படைத்தீர். உமது சித்தத்தினால் அவை இருக்கின்றனவும் படைக்கப்பட்டனவும் ஆனது என்று கூறினார். சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் ஒருவரின் வலது கையில யோவான் ஒரு புத்தகத்தை பார்த்தார். அது இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது மற்றும் 7 முத்திரைகளால மூடப்பட்டிருந்தது. அந்த புத்தகம் சொல்லப்படாத இரகசியங்களை கொண்டிருந்தது. அதன் உள்ளடக்கம் அனைத்து படைப்புகளுக்கும் மறைக்கப்பட்டிருந்தது. அப்போது ஒரு வல்லமையான தூதர் முன்னே வந்து வானங்களை அதிர வைக்கும் குரலில், இந்த புத்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் யார் தகுதியானவர் என்று அறிவித்தார். ஒரு கனமான அமைதி பரவி அது வானகங்களிலும் பூமியிலும் பூமியின் அடியில் கூட ஒலித்தது. யாரும் தகுதியானவராக காணப்படவில்லை. வானுலகங்களிலும் இல்லை, பூமியிலும் இல்லை, கீழுள்ள ஆழங்களிலும் இல்லை. அந்த புத்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் யாரும் இல்லை. யோவானின் மனம் ஆங்க முடியாமல் அவரது கண்களில் கண்ணீர் பெருகியது. அவர் கடுமையாக அழுதார். ஏனெனில் அந்த புத்தகத்தில் உள்ள தேவனின் சித்தத்தின் இரகசியங்களை யாரும் திறக்க முடியாது போல் தோன்றியது. ஆனால் மூப்பர்களில் ஒருவர் அவரிடம் வந்து உறுதியுடன் பேசினார். அழ வேண்டாம், பாருங்கள், யூதாவின் கோத்திரத்திலிருந்து வந்த சிங்கம் தாவீதின் வேர் வெற்றி பெற்றுள்ளார். அவர் அந்த புத்தகத்தையும் அதன் 7 முத்திரைகளையும் திறக்க வல்லவர். அதிர்ச்சியுடனும் எதிர்பார்ப்புடனும் யோவான் தனது பார்வைய சிங்காசனத்தின் நடுவில் உயிருள்ள பிராணிகள் மற்றும் மூப்பர்கள் நிற்கும் இடத்துக்கு திருப்பினார். அங்கே நடுவிலேயே அவர் ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்தார். அந்த ஆட்டுக்குட்டி கொல்லப்பட்டதற்கான சின்னங்களை தாங்கி இருந்தது. ஆனாலும் அது தெய்வீக வலிமையுடன் உயிரோடு நின்றது. அதற்கு 7 கொம்புகளும் 7 கண்களும் இருந்தன. அவை பூமி எங்கும் அனுப்பப்பட்ட தேவனுடைய 7 ஆவிகளாகும். ஆட்டுக்குட்டி வந்து சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தவரின் வலது கையிலிருந்து அந்த புத்தகத்தை எடுத்தது. அந்த கணத்துல ஒரு அதிரடியான ஆராதனை வெடிச்சது. 4 உயிருள்ள பிராணிகளும் 24 மூப்பர்களும் ஆட்டுக்குட்டியின் முன் விழுந்தனர். ஒவ்வொருவரும் ஒரு யாழும் தூபம் நிரம்பிய பொன் கிண்ணங்களும் வைத்திருந்தனர். பரிசுத்தர்களின் ஜெபங்கள் வாசனை மிக்க பலியாக எழுந்தன. அவர்கள் ஒரு புதிய பாடலை பாடத் தொடங்கினார்கள். அவர்களின் குரல்கள் வெற்றியும் ஆராதனையும் நிறைந்த ஒரு இசையாக இருந்தது. நீ புத்தகத்தை எடுத்து அதன் முத்திரைகளை திறக்க தகுதியானவர். ஏனெனில் நீ கொல்லப்பட்டாய். உன் இரத்தத்தினால் எல்லா கோத்திரம், மொழி, மக்கள், ஜாதியிலிருந்தும் தேவனுக்காக மக்களை மீட்டாய்.
நீ அவர்களை ஒரு ராஜ்யமாகவும் தேவனுக்கு ஆசாரியர்களாகவும் ஆக்கினாய். அவர்கள் பூமியில் ஆட்சி செய்வார்கள். அப்போது யோவான் மீண்டும் பார்த்தார். விண்ணுலக காட்சி அவருக்கு விரிந்தது. அவர் அரியணையை சுற்றி நிற்கும் எண்ணற்ற தூதர்களின் குரல்களையும் உயிருள்ள விலங்குகளையும் மூப்பர்களையும் கேட்டார். அவர்களின் எண்ணிக்கை கணக்கிட முடியாத அளவு, 10,000, 10,000, 1,000,000. அவர்கள் ஒருமித்த குரலில், கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி சக்தியும் செல்வமும் ஞானமும் வலிமையும் மரியாதையும் மகிமையும் ஆசீர்வாதமும் பெற தகுதியானவர் என்று அறிவித்தார்கள். தூதர்களின் கூட்டு கோஷம் முழங்கிக் கொண்டிருக்க யோவான் இன்னும் பெரிய ஒரு ஆராதனை இசைய கேட்டார். விண்ணிலும் பூமியிலும் பூமியின் கீழும் கடலிலும் உள்ள எல்லா உயிரினங்களும் புகழ்ச்சியில் கலந்து கொண்டு அரியணையில் அமர்ந்திருப்பவருக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் ஆசீர்வாதமும் மரியாதையும் மகிமையும் சக்தியும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அறிவித்தார்கள். ஆட்டுக்குட்டி தனது கரத்தை நீட்டி முதல் முத்திரையை உடைத்த போது வானம் இடியோசை போல் அதிர்ந்தது. 4 உயிரினங்களில் ஒருவன் பேசினான். அதன் குரல் என்றென்றும் ஒலிக்கும் கட்டளையை போல எதிரொலித்தது. வா பாரு. யோவான் பார்த்தார். அவருக்கு முன்பாக ஒரு வெள்ள குதிரை இருந்தது. அதன் சவாரிக்காரன் ஒரு வில்லையும் அவனது தலையில் ஒரு கிரீடமும் இருந்தது. அவன் வெற்றியையும் ஆட்சி செய்யும் அதிகாரத்தையும் குறிக்கும் வகையில் வெற்றியாளராக முன்னேறினான். ஆட்டுக்குட்டி 2வது முத்திரையை திறந்தபோது 2வது உயிரினமும் அதே கட்டளையோசையுடன் வா பாரு என்று அழைத்தது. 2வது குதிரை தோன்றியது. இது தீப்பொறி சிவப்பாக இருந்தது. அதன் சவாரிக்காரனுக்கு பூமியிலிருந்து சமாதானத்தை அகற்றும் அதிகாரம் வழங்கப்பட்டது. ஓஸ்த மனிதர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யும் நிலை ஏற்படுகிறது. அவன் ஒரு பெரிய வாளை எடுத்திருந்தான். அதன் மின்னும் கூர்மை போர் மற்றும் இரத்த பொழிவின் முன்னோட்டமாக இருந்தது. பின்னர் ஆட்டுக்குட்டி 3வது முத்திரையை உடைத்தது. 3வது உயிரினமும் யோவானை மீண்டும் அழைத்தது. வா பாரு என்றது. இதோ ஒரு கருப்பு குதிரை வெளிப்பட்டது. அதன் சவாரிக்காரன் தனது கையில் ஒரு தராசை பிடித்திருந்தான். அது பற்றாக்குறை மற்றும் தீர்ப்பின் சின்னமாக இருந்தது. பின்னர் 4 உயிரினங்களுக்குள் இருந்து ஒரு குரல் ஒலித்தது. 1 டினாருக்கு 1 அளவு கோதுமை, 1 டினாருக்கு 3 அளவு பார்லி, எண்ணெயையும் திராட்சை ரசையும் சேதப்படுத்தாதே. அந்த கூச்சல் பஞ்சத்தை பற்றி பேசியது. அங்கு அடிப்படை தேவைகள் கூட அளந்து எடையிட்டு வழங்கப்படும். அவற்றின் விலை ஒரு பெரும் சுமையா இருக்கும். ஆட்டுக்குட்டி 4வது முத்திரையை திறந்த போது 4வது உயிரினம் கூப்பிட்டு வா பார் என்று அழைத்தது. யோவான் பார்த்தபோது ஒரு வெளிர் குதிரையை கண்டான். அதன் நிற சாம்பல் மற்றும் உயிரற்றதாக இருந்தது. அதன் சவாரிக்காரனின் பெயர் மரணம் அவனை நெருக்கமா நரகம் பின்தொடர்ந்தது. பூமியின் 1/4 பங்கிற்கு அவர்கள் அதிகாரம் பெற்றனர். அவர்கள் வாளால், பஞ்சத்தால், தொற்று நோயால், பூமியின் காட்டு மிருகங்களால் கொல்ல அனுமதிக்கப்பட்டனர். ஆட்டுக்குட்டி 5வது முத்திரையை திறந்தபோது காணொளி மாறியது. வானத்தில் உள்ள பலிபீடத்தின் கீழ் தேவனுடைய வார்த்தைக்காகவும் தாங்கள் சாட்சியாக கூறியதற்காகவும் கொல்லப்பட்டவர்களின் ஆன்மாக்களை யோவான் கண்டான். அவர்கள் குரல்கள் ஒருங்கிணைந்து வேதனையும் ஆவலுடனும் கூச்சலாக எழுந்தனர். எவ்வளவு நேரம் பரிசுத்தரும் உண்மையுமான ஆண்டவரே, பூமியில் வாழும் மக்களிடம் எங்கள் இரத்தத்திற்கு நீதி செய்து பழிவாங்காமல் இருப்பீர்கள்? ஒவ்வொருவருக்கும் ஒரு வெள்ளை ஆடை வழங்கப்பட்டது. அவர்கள் போலவே கொல்லப்பட வேண்டிய அவர்களது சக ஊழியர்களும் சகோதரர்களும் எண்ணிக்கை நிறைவேறும் வரை இன்னும் சிறிது காலம் ஓய்வெடுக்குமாறு அவர்களுக்கு கூறப்பட்டது. பின்னர் ஆட்டுக்குட்டி 6வது முத்திரையை உடைச்சா அப்போது ஒரு அதிர்ச்சிகரமான பிரபஞ்ச கலக்கம் நிகழ்ந்தது. ஒரு பெரிய நிலநடுக்கம் பூமியின் உள்ளார்ந்த பகுதிகளை அதிர வச்சது. சூரியன் கருப்பாக மாறி முடிகொண்டு நெய்யப்பட்ட பையில் மூடப்பட்டது போல் இருந்தது. சந்திரன் இரத்தத்தின் பயங்கர நிறத்தை எடுத்துக்கொண்டது. வானிலிருந்து நட்சத்திரங்கள் கடும் புயலில் குலுங்கும் பசுங்கொய்யாக்கள் போல் கீழே விழுந்தன. வான ஒரு சுருளை போல மடிந்து பின்னுக்கு போனது. ஒவ்வொரு மலைவும் தீவும் தங்கள் இடத்திலிருந்து நகர்த்தப்பட்டன. மனிதகுலம் முழுவதும் பயத்தில் ஆட்கொள்ளப்பட்டது. பூமியின் அரசர்கள், வல்லமையுள்ள சேனாதிபதிகள், செல்வந்தரும் அதிகாரிகளும் அடிமைகளும் சுதந்திரர்களும் கூட ஆள் ஒரே போல் அடைக்கலம் தேடினர். அவர்கள் மலை குகைகளுக்கும் பாறைகளுக்கும் ஓடி திகிலுடன் கூச்சலிட்டார்கள். எங்களை மேல் விழுந்து சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பவரின் முகத்தில் இருந்தும் ஆட்டுக்குட்டியின் கோபத்தில் இருந்தும் எங்களை மறைத்து விடுங்கள். ஏனெனில் அவருடைய பெரிய கோப நாளாகிவிட்டது. யார் நிற்க முடியும்? இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு யோவான் இன்னொரு தரிசனத்தை கண்டார்.
நான்கு வல்லமையுள்ள தூதர்கள் பூமியின் நான்கு மூலைகளிலும் நின்று நான்கு காற்றுகளையும் தடுத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் சக்தி காற்றுகள் பூமியிலும் கடலிலும் எந்த மரத்திலும் வீசாம தடுத்தது. அப்போது மற்றொரு தூதர் கிழக்கிலிருந்து எழுந்து வந்தார். அவர் அதிகாரத்துடன் ஒளிர்ந்து உயிருள்ள தேவனின் முத்திரையை எடுத்துக் கொண்டிருந்தார். பூமியையும் கடலையும் சேதப்படுத்த அதிகாரம் பெற்றிருந்த அந்த நான்கு தூதர்களிடம் அவர் ஒரு பெரும் சத்தத்துடன் கூவி, நாம் தேவனுடைய ஊழியர்களை அவர்களது நெற்றியில் முத்திரையிடும் வரை பூமியையும் கடலையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள் என்று சொன்னார். யோவான் முத்திரையிடப்பட்டவர்களின் எண்ணிக்கை வெளிப்படுத்தப்படும் போது கேட்டார், இஸ்ரவேல் மக்களின் அனைத்து கோத்திரங்களிலிருந்தும் 144,000 பேர், யூதா கோத்திரத்திலிருந்து 12,000 பேர் முத்திரையிடப்பட்டார்கள், ரூபன் கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், காத் கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், ஆசேர் கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், நப்தாலி கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், மனாசே கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், சிமியான் கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், லேவி கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், இசாக்கார் கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், செபுனோன் கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், யோசேப்பு கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், பின்யாமீன் கோத்திரத்திலிருந்து 12,000 பேர் முத்திரையிடப்பட்டார்கள். இதுக்கு பிறகு யோவான் அளவிட முடியாத அளவுக்கு பெரிய ஒரு காட்சியை பார்த்தார். எண்ணிக்கையற்ற ஒரு பெரிய கூட்டம், ஒவ்வொரு ஜாதி கோத்திரம் மக்கள் மொழியிலிருந்தும் கூடியிருந்தாங்க. அவர்கள் சிங்காசனத்துக்கும் ஆட்டுக்குட்டிக்கு முன்பாக வெள்ளை ஆடைகள் அணிந்து கைகள்ல பனை இலைகளை பிடிச்சு கொண்டு நின்றார்கள். அவர்கள் ஒருமித்த குரல்ல, ரட்சிப்பு எங்கள் தேவனுக்கே, அவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார் மற்றும் ஆட்டுக்குட்டிக்கும் உண்டு என்று அறிவித்தார்கள். அனைத்து தேவதூதர்களும் மூப்பர்களும் நான்கு உயிருள்ள பிராணிகளும் சிங்காசனத்தை சுற்றி நின்றார்கள். பக்தியுடன் அவர்கள் தேவனின் சிங்காசனத்திற்கு முன்பு முகங்குப்புற விழுந்து வணங்கி, ஆமீன், ஆசீர்வாதமும் மகிமையும் ஞானமும் நன்றி செலுத்தலும் மரியாதையும் அதிகாரமும் வல்லமையும் எங்கள் தேவனுக்கே என்றென்றும் உண்டாகட்டும், ஆமீன் என்று கூறினார்கள். மூப்பர்களில் ஒருவர் யோவானை நோக்கி, இந்த வெள்ளையாடைகள் அணிந்தவர்கள் யார், அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்டார். யோவான் பணிவுடன் பதிலளித்து, ஐயா, நீங்கள்தான் அறிவீர்கள் என்றார். மூப்பர் விளக்கமாக சொன்னார், இவர்கள்தான் பெரிய உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அவர்கள் தங்கள் ஆடைகளை தங்கட்டி ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் வெண்மையாக்கினார்கள். அதனால் அவர்கள் தேவனின் சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிறார்கள். அவருடைய ஆலயத்தில் பகலும் இரவும் அவருக்கு சேவை செய்கிறார்கள். மேலும் சிங்காசனத்தில் இருப்பவர் அவர்களுடன் வாசம் செய்வார். அவர்கள் இனி பசிக்க மாட்டார்கள், தாகிக்க மாட்டார்கள். சூரியனோ அல்லது எவ்வித கடும் வெப்பமோ அவர்களை தாக்காது, ஏனெனில் சிங்காசனத்தின் நடுவில் உள்ள ஆட்டுக்குட்டி அவர்களுக்கு மெய்ப்பனாக இருப்பான். அவர் அவர்களை உயிருள்ள நீரூற்றுகளுக்கு வழி நடத்துவார். தேவன் அவர்களின் கண்களில் உள்ள ஒவ்வொரு கண்ணீரையும் துடைத்து விடுவார். ஆட்டுக்குட்டி 7வது முத்திரையை திறந்த போது பரலோகத்துல ஆழமான அமைதி நிலவியது. சுமார் அரை மணி நேரம் எல்லா படைப்பும் எதிர்பார்ப்புல மூச்சை தடுத்தது போல அச்சத்தோடு எதிர்நோக்கி காத்திருந்தது. பின்னர் யோவான் தேவனின் முன்னிற்கும் 7 தூதர்களை கண்டார். ஒவ்வொருவருக்கும் ஒரு கர்ணம் வழங்கப்பட்டது. அவற்றின் நோக்கம் இன்னும் வெளிப்படல. மற்றொரு தூதர் தங்கமான புகைப்படிகையுடன் பலிபீடத்திற்கு அருகில் வந்தார். அவனுக்கு பெருமளவு தூபம் கொடுக்கப்பட்டது. அதை பரிசுத்தர்களின் ஜெபங்களுடன் சேர்த்து சிங்காசனத்தின் முன் உள்ள தங்க பலிபீடத்தில் அர்ப்பணித்தான். தூபத்தின் மனமுள்ள புகை பரிசுத்தர்களின் ஜெபங்களுடன் கலந்து தூதரின் கையால் தேவனின் முன் எழுந்தது. பின்னர் தூதர் பலிபீடத்தின் நெருப்பால் நிரம்பிய புகைப்படியை எடுத்துக்கொண்டு அதை பூமியில் எறிந்தார். உடனே ஒரு பெரிய குழப்பம் எழுந்தது. குரல்கள் இடியுடன் ஒலித்தன. மின்னல் வானில் பாய்ந்தது. பூமி கடுமையா நிலநடுக்கத்தால் அதிர்ந்தது. 7 தூதர்கள் ஒவ்வொருவரும் ஒரு கம்பை பிடித்துக் கொண்டு தங்கள் எச்சரிக்கையை ஒலிக்க தயாராக இருந்தனர். முதத் தூதர் தனது கம்ப ஊதினார். பனித்துளிகள் மற்றும் தீ ரத்தத்துடன் கலந்து பூமியில் வீசப்பட்டன. மரங்களின் மூன்றில் ஒரு பகுதி எரிந்தது மற்றும் அனைத்து பசுமை புல் தீயால் முழுமையாக அழிந்தது. பிறகு 2வது தூதர் தனது கம்பை ஊதினார். தீயில் எரியும் ஒரு பெரிய மலை போல் ஏதோ ஒன்று கடலில் வீசப்பட்டது. கடலின் மூன்றில் ஒரு பகுதி ரத்தமாக மாறியது.
அதில் வாழும் உயிரினங்களின் மூன்றில் ஒரு பகுதி அழிந்தது மற்றும் கப்பல்களின் மூன்றில் ஒரு பகுதி குழப்பத்தில் அழிக்கப்பட்டது. மூன்றாவது தூதர் தனது கம்ப ஊதினார். வானிலிருந்து ஒரு பெரிய நட்சத்திரம் தீப்பந்தம் போல எரிந்து விழுந்தது. அது நதிகளின் மூன்றில் ஒரு பகுதியிலும் நீரூற்றுகளிலும் விழுந்தது. அந்த நட்சத்திரத்தின் பெயர் வெண்முள்ளி ஓம்புட் என்று அழைக்கப்பட்டது. அது நீரின் மூன்றில் ஒரு பகுதியை கசப்பாக மாற்றியது. அந்த விஷமடைந்த நீரை குடித்ததால் பலர் உயிரிழந்தனர். நான்காவது தூதர் தனது கம்பை ஊதிய போது சூரியனின் மூன்றில் ஒரு பகுதி, சந்திரனின் மூன்றில் ஒரு பகுதி மற்றும் நட்சத்திரங்களின் மூன்றில் ஒரு பகுதி தாக்கப்பட்டது. அவற்றின் ஒளி மங்கியது. ஒரு பகுதி பகலும் இரவும் உலகம் இருட்டில மூடப்பட்டது. பிறகு யோவான் பார்த்தபோது வானத்தின் நடுவே ஒரு தூதர் பறந்து செல்லும் காட்சியை கண்டார். அந்த தூதர் வானங்களை முழுவதும் அதிர வைக்கும் குரலில் அழைத்தார், அழிவு அழிவு அழிவு பூமியின் வாசிகளுக்கு, ஏனெனில் மீதமுள்ள மூன்று தூதர்கள் ஊத போகும் கம்புகளின் ஒளிக்காக. அஞ்சாவது தூதர் தனது கம்ப ஊதிய போது யோவான் வானத்திலிருந்து பூமிக்கு ஒரு நட்சத்திரம் விழும் காட்சியை கண்டார். அது சாதாரண நட்சத்திரம் அல்ல, அதற்கு ஆழமற்ற குழியின் சாவி வழங்கப்பட்டது. அந்த சாவியை பெற்ற அந்த உயிர் ஆழக்குழியை திறந்தது. அதன் ஆழத்திலிருந்து ஒரு பெரிய அடுப்பு போன புகை எழுந்தது. அந்த தடிமனான கருப்பு புகை எழுந்து சூரியனையும் காற்றையும் இருண்டடைய செய்தது. பூமி நிழலில் மூழ்கியது. அந்த புகையிலிருந்து வண்டுகள் வந்தன. ஆனா இவை முன்பு பார்த்த எந்த வண்டுகளும் அல்ல. அவைகளுக்கு பாம்புகளின் விஷம் போல் சக்தி வழங்கப்பட்டது. மேலும் அவற்றின் பணி தெளிவாக இருந்தது. அவைகளுக்கு புல்வெளி, பசுமை அல்லது மரங்களை பாதிக்க கூடாதுன்னு கட்டளையிடப்பட்டது. அதற்கு பதிலாக அவைகளின் இலக்கு மனிதர்கள், குறிப்பாக நெற்றியிலின் நெற்றியில தேவனின் முத்திரை இல்லாதவர்களா இருந்தது. வண்டுகளுக்கு கொல்ல அனுமதி வழங்கப்படவில்லை. ஆனா 5 மாதங்கள் அவைகளை வேதனை செய்ய அனுமதி வழங்கப்பட்டது. அவைகளின் விஷம் பாம்பின் கடி போல வேதனையை ஏற்படுத்தியது. அந்த நாட்கள்ல மனிதர்கள் தங்களை விடுவிக்க மரணத்தை நாடினார்கள். ஆனால் மரணம் அவர்களை தப்பித்து ஓடிவிட்டது. அந்த வண்டுகள் தாங்களே ஒரு பயங்கரமான தோற்றம் கொண்டிருந்தன. போர் தயாரிப்பில் உள்ள குதிரைகளை போல இருந்தன. அவைகளின் தலைகளில பொன்னை போல தெரியும் கிரீடங்கள் இருந்தன. அவைகளின் முகங்கள் மனிதர்களை போல இருந்தன. அவைகளின் முடி பெண்களின் முடிய போல நீளமாக இருந்தது. ஆனால் அவைகளின் பற்கள் சிங்கத்தின் பற்களை போல கூர்மையாக இருந்தன. அவைகளின் உடல்கள் இரும்பு போல பிரகாசிக்கும் கவசத்தால் பாதுகாக்கப்பட்டிருந்தன. அவைகளின் இறக்கைகளின் சத்தம் போர் செல்லும் ரதங்களின் இறைச்சலை போல காத பிளக்கும் அளவுக்கு இருந்தது. அவைகளின் வால் பாம்புகளை போல இருந்தது. அவை தங்கள் விஷப்புள்ளிகளால் வேதனை ஏற்படுத்தின. அவைகளுக்கு ஒரு அரசன் ஆட்சி செய்தான். அந்த அரசன் ஆழத்தின் தூதர். எபிரேயில் அவனது பெயர் அபத்தோன், கிரேக்கத்தில் அபொல்லியோன், அதாவது அழிப்பவன் என்று பொருள். ஒரு பேராபத்து கடந்து விட்டது. ஆனால் இன்னும் 2 பேராபத்துகள் எதிர்காலத்தில் காத்திருக்கின்றன. அப்போது 6வது தூதர் தன் கம்பியை ஊதினான். தேவனின் முன்னுள்ள பொன்னான பலிபீடத்தின் 4 கொம்புகளில் இருந்து வரும் ஒரு குரலை யோவான் கேட்டான். அந்த குரல் 6வது தூதரிடம் பெரிய யூப்ரதேஸ் நதியில் கட்டப்பட்டுள்ள 4 தூதர்களை விடுவி என்று கட்டளையிட்டது. இந்த 4 தூதர்கள் இந்த நேரம், நாள், மாதம், வருடத்திற்கு நீண்ட நாட்களாக தயார் செய்யப்பட்டவர்கள். மனிதர்களில் ஒரு மூன்றில் ஒருவரை அழிக்க விடுவிக்கப்பட்டார்கள். யோவான் அவர்களின் படைகளை பார்த்தா 200 மில்லியன் குதிரை வீரர்கள் எண்ணிக்கையை உணர முடியாத அளவு பெருசா இருந்தது. அவன் அந்த குதிரைகளையும் அவற்றின் சவாரிகளையும் காணும் தரிசனத்தை கண்டான். அந்த சவாரிகள் தீப்பொலிவான சிவப்பு, ஆழமான நீலம் மற்றும் கந்தக மஞ்சள் நிறத்தில் இருந்த கவசங்களை அணிந்திருந்தார்கள். அந்த குதிரைகள் சாதாரண விலங்குகள் அல்ல. அவற்றின் தலை சிங்கங்களை போல இருந்தது. அவற்றின் வாயிலிருந்து தீ, புகை மற்றும் கந்தகம் பீரிட்டு வந்தது. இந்த 3 பேரழிவுகள், தீ, புகை மற்றும் கண்டகம் மூலம் மனிதர்களில் ஒரு மூன்றில் ஒருவர் அழிந்தனர். அந்த குதிரைகளின் சக்தி அவற்றின் வாயிலும் வாலிலும் இருந்தது. ஏனெனில் அவற்றின் வால்கள் தலை கொண்ட பாம்புகளை போல இருந்தன. அவை பெரும் சேதத்தை ஏற்படுத்தின. இவ்வளவு பேரழிவும் தீர்ப்பும் வந்த போதும் அந்த பேரழிவுகளை தப்பித்த மனிதர்களில் மீதமுள்ளவர்கள் மனம் திரும்ப மறுத்தார்கள். அவர்கள் தங்கள் கைகளால் செய்த காரியங்களை பிடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. தெய்வங்களை தங்கம், வெள்ளி, வெண்கலம், கல் மற்றும் மரத்தால் செய்யப்பட்ட சிலைகளை பார்வையிடாத, கேட்காத, நடக்காத, உயிரற்றவற்றை வழிபட்டுக் கொண்டே இருந்தார்கள்.
அவர்கள் தங்கள் கொலைகள், மாயாஜாலங்கள், பாலியல் தவறுகள், திருட்டுகள் ஆகியவற்றிலிருந்து விலக மறுத்தார்கள். மனந்திரும்பும் அழைப்புக்கு எதிராக தங்கள் இதயங்களை கடினப்படுத்தினார்கள். அப்போது யோவான் மற்றொரு வல்லமையான தூதர் பரலோகத்திலிருந்து இறங்கி வருவதை பார்த்தார். அந்த தூதர் ஒளிரும் மேகத்தில் போர்த்தப்பட்டிருந்தார். அவரது தலையில வானவில் இருந்தது. அது தெய்வீக வாக்குறுதி மற்றும் மகிமையின் அடையாளமாக இருந்தது. அவரது முகமும் சூரியனை போல பிரகாசமாகவும் கண்கவர் ஒளியுடன் இருந்தது. அவரது கால்கள் தீப்பொறிகளாக எரியும் தூண்களை போல இருந்தன. அது தேவனின் சக்தி மற்றும் பரிசுத்தத்தை வெளிப்படுத்தியது. அந்த தூதரின் கையில் ஒரு சிறிய புத்தகம் இருந்தது. அது திறந்த நிலையில் அதன் நோக்கத்தை வெளிப்படுத்த தயாராக இருந்தது. அந்த தூதர் உலகத்தை முழுமையாக ஆட்சி செய்யும் அதிகாரத்துடன் நின்றார். அவரது வலது கால கடலில் வைத்தார், இடது கால பூமியில் வைத்தார். பின்னர் சிங்கம் கரைக்கும் சத்தத்தை போல ஒரு பெரும் குரலில் அந்த தூதர் கூவினார். அதற்கு பதிலாக 7 இடியங்கள் பேசின. அவற்றின் குரல்கள் மர்மமும் சக்தியும் நிறைந்ததாக இருந்தது. யோவான் அந்த 7 இடியங்கள் சொன்ன வார்த்தைகளை எழுத தயாராக இருந்தபோது பரலோகத்திலிருந்து ஒரு குரல் அவரை தடுத்தது. அந்த 7 இடியங்கள் சொன்னதை மூடிவை, அதை எழுதாத. கடலும் நிலமும் மீது நின்ற அந்த தூதர் தனது கைய பரலோகத்துக்கு உயர்த்தி என்றும் என்றும் வாழும் எல்லாவற்றையும் படைத்தவரான தேவனின் பேரில் சத்தியம் செய்தார். அவர் பரலோகம், பூமி, கடல் மற்றும் அவற்றில் உள்ள அனைத்தையும் படைத்தவர். அவர் அறிவித்தார், இனி தாமதம் இருக்காது. 7வது தூதர் தன் கர்ணை ஊத தொடங்கும் நாட்களில் தேவனுடைய மர்மம் நிறைவேறும். அவர் தம் ஊழியக்காரர்களான தீர்க்கதரிசிகளுக்கு அறிவித்தபடியே அது நடைபெறும். இதற்கு பின்பு அந்த பொழுதில் பரலோகத்தின் உன்னதங்களிலிருந்து ஒரு மகா சத்தமானது மீண்டுமாக தெளிவான துணியில் அவரோடு பேசியது. அப்போஸ்தலனாகிய யோவானை நோக்கி ஒரு கட்டளையை பிறப்பித்து கூறியது. யோவான் அந்த வல்லமையுள்ள தூதரை அணுகி அந்த புத்தகத்தை கேட்டான். தூதர் அதை அவனிடம் ஒரு கம்பீரமான கட்டளையுடன் நீட்டினார். தூதரின் வார்த்தைகளை கேட்டு யோவான் அந்த சிறிய புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அதை உண்டான். உண்மையில அதை ருசித்த போது அது தேனனும் இனிமையா இருந்துச்சு. அவன் நாவலோர் மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஆனால் அதை விழுங்கியதும் அவன் வயிற்றில் கசப்பாக மாறியது. அவன் பெற்ற வெளிப்பாட்டின் பாரமான சுமையை இது குறிக்கிறது. பிறகு தூதர் மீண்டும் பேசினார். யோவானுக்கு தெய்வீக பணியை ஒப்படைத்தார். நீ பல ஜனங்கள், தேசங்கள், மொழிகள், ராஜாக்கள் குறித்து மீண்டும் தீர்க்க தரிசனம் செய்ய வேண்டும். யோவானுக்கு ஒரு நீளமான நேராக உள்ள அலகு கொடுக்கப்பட்டது. அவன் முன் நின்ற தூதர் எழுந்து தேவாலயத்தையும் பலிபீடத்தையும் அளந்து அங்கே வழிபடுகிறவர்களை என்ன, ஆனால் தேவாலயத்திற்கு வெளியே உள்ள வெளிப்புற முற்றத்தை அளக்க வேண்டாம், அது ஜெந்துக்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் பரிசுத்த நகரத்தை 42 மாதங்கள் காலம் தங்கள் காலடியில் மிதிக்கப் போகிறார்கள் என்று கட்டளையிட்டார். அப்போது அந்த குரல், நான் என் இரு சாட்சிகளுக்கு அதிகாரம் அளிப்பேன், அவர்கள் 1260 நாட்கள் புனித ஆடையில் தீர்க்க தரிசனம் செய்வார்கள் என்று அறிவித்தது. இந்த இரு சாட்சிகள் பூமியின் தேவனுக்கு முன்பாக நிற்கும் 2 ஒளிவ மரங்களும் 2 விளக்கு தூண்களும் ஆக இருந்தார்கள். அவர்கள் தெய்வீக அதிகாரத்தால் ஆற்றல் பெற்றிருந்தார்கள். அவர்களை சேதப்படுத்த முயன்ற எவரும் அவர்களது வாயிலிருந்து வரும் நெருப்பால் அழிக்கப்படுவார்கள். இந்த முறையில் அவர்களது எதிரிகள் தங்கள் முடிவை சந்திப்பார்கள். அந்த சாட்சிகள் தங்கள் தீர்க்க தரிசன நாட்களில் மழை பெய்யாம வானங்களை மூடும் அதிகாரம் பெற்றிருந்தார்கள். அவர்கள் நீரை ரத்தமாக மாற்றவும் தங்கள் விருப்பப்படி பூமியை பல்வேறு பேரழிவுகளால் தாக்கவும் முடியும். ஆனா அவர்கள் சாட்சி முடிந்ததும் ஒரு பயங்கரமான மிருகம் ஆழத்திலிருந்து எழுந்து அவர்களுக்கு எதிராக போர் தொடுத்தது. அந்த மிருகம் அவர்களை வென்று அவர்களை கொன்றது. அவர்களின் உடல்கள் அந்த மகாநகரின் தெருக்களில் புதைக்கப்படாமல் விட்டு வைக்கப்பட்டன. ஆன்மீகமாக அது சோதோம் மற்றும் எகிப்து என்று அழைக்கப்படுகிறது. அதே இடத்தில் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார். ஒவ்வொரு ஜனமும், கோத்திரமும், மொழியும் சேர்ந்த மக்கள் 3 நாள் அரை நேரம் அவர்களின் உயிரற்ற உடல்களை பார்த்தனர். யாரும் அவர்களை புதைக்க அனுமதிக்கவில்லை. மேலும் பூமியில் வாழ்ந்தவர்கள் அவர்களின் மரணத்தை கொண்டாடினார்கள். அவர்கள் கொண்டாடி பரஸ்பரம் பரிசுகளை பரிமாறிக்கொண்டார்கள். ஏனெனில் அந்த சாட்சிகள் தங்கள் தெய்வீக தீர்ப்புகளால் பூமியில வாழ்ந்தவர்களை வேதனைப்படுத்தினார்கள்.
ஆனா மூணு நாள் அரை நேரத்துக்கு பிறகு கடவுளிடமிருந்து வந்த உயிரின் ஆவி அவர்களுக்குள் நுழைஞ்சது. அவர்கள் தங்கள் கால்கள்ல எழுந்தார்கள். அவர்களை பார்த்த அனைவரும் பயத்தில் உறைந்தார்கள். பின்னர் வானத்திலிருந்து ஒரு பெரிய குரல் அவர்களை நோக்கி, இங்கே வாருங்கள் என்று அழைத்தது. அவர்களின் எதிரிகளின் பார்வையில அந்த இரு சாட்சிகள் மேகத்துல வானத்துக்கு ஏறி சென்றார்கள். அதே நேரத்துல பூமி கடுமையா நடுங்கியது மற்றும் ஒரு பெரிய நிலநடுக்கம் அந்த நகரத்தை தாக்கியது. நகரத்தின் 10% இடிஞ்சு விழுந்தது. மேலும் 7,000 பேர் உயிரிழந்தார்கள். மீதமுள்ளவர்கள் மிகுந்த பயத்தில் ஆழ்ந்து விட்டு வானத்தின் கடவுளுக்கு மகிமை அளித்தார்கள். 2வது பேராபத்து கடந்து விட்டது, ஆனா 3வது மிக அருகில் இருந்தது. பின்னர் 7வது தூதன் தனது கம்பியை ஊதினார். வானத்தில் வலிமையான குரல்கள் எழுந்து, இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எங்கள் ஆண்டவரும் அவருடைய கிறிஸ்துவமுடைய ராஜ்யங்களாகிவிட்டன. அவர் என்றென்றும் ஆட்சி செய்வார் என்று அறிவித்தன. தேவனின் சிங்காசனங்களுக்கு முன்பு அமர்ந்திருந்த 24 மூப்பர்கள் தங்கள் முகங்களை தரையில் விட்டு அவரை வணங்கி, ஓ கர்த்தராகிய சக்தி வாய்ந்த தேவனே, நீ இருந்தவரும் இருந்தவரும் வரப்போகிறவரும் உமது பெரிய அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு ஆட்சி செய்ய தொடங்கியதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜாதிகள் கோபித்தன, ஆனால் உமது கோபம் வந்துவிட்டது. இறந்தவர்களை நியாயம் செய்வதற்கான காலமும் வந்துவிட்டது. உமது ஊழியக்காரர்களான தீர்க்கதரிசிகள், பரிசுத்தர்கள், உமது நாமத்தை பயப்படுகிற சிறியவர்களும் பெரியவர்களும் அனைவருக்கும் வெகுமதி அளிக்கவும் பூமியை அழிக்கும் அவர்களை அழிக்கவும் நேரம் வந்துவிட்டது என்று கூறினார்கள். பின்னர் பரலோகத்துல தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி அதில் வெளிப்பட்டது. இடி முழங்கியது, மின்னல் பளபளத்தது, குரல்கள் ஒலித்தன, பூமி நடுங்கியது, ஒரு பெரிய ஆலிகட்டும் அதில் விழுந்தது. வானில் ஒரு பெரிய அடையாளம் தோன்றியது. அது மகத்தானதும் மர்மமான அழகும் கொண்டது. ஒரு பெண் சூரியனின் பிரகாசத்தில் ஆடை அணிந்தவளாக நிலா அவளது காலடியில் இருந்தது. அவளது தலையில் 12 நட்சத்திரங்களாலான ஒரு கீரிடம் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அவள் கர்ப்பமாக இருந்தால் அவளது வலி மிகுந்த பிரசவ வேதனையில் தன் குழந்தையை பெற்றெடுக்க ஆவலுடன் அவளது அழகை வானங்களை முழுவதும் எதிரொலித்தது. பின்னர் வானில் இன்னொரு அதிசயம் தோன்றியது. ஒரு பெரிய சிவப்பு நாகம், பயங்கரமும் கொடூரமும், 7 தலைகளும் 10 கொம்புகளும், அதன் தலைகள்ல 7 கீரிடங்களும் இருந்தது. அதன் வால் வானங்களை துடைத்து 1/3 நட்சத்திரங்களை இழுத்து பூமியில வீசியது. நாகம் அந்த பெண்ணின் முன் நின்று அவள் குழந்தை பிறக்கும் தருணத்தில் அதை விழுங்க தயாராக இருந்தது. ஆனா அந்த பெண் ஒரு ஆண் குழந்தையை பெற்றாள். அவன் இரும்புக்கோளால் அனைத்து ஜாதிகளையும் ஆளும் விதியாயிருந்தான். நாகம் தாக்குவதற்கு முன் அந்த குழந்தை தேவனிடமும் அவன் சிங்காசனத்திலும் பாதுகாப்பாக எடுத்துக் கொள்ளப்பட்டது. சர்வ வல்லபனின் சந்நிதியில் பாதுகாப்பாக இருந்தது. அந்த பெண் கடவுள் தயார் செய்த இடத்திற்கு காட்டில் ஓடி மறைந்தாள். அங்கு ஒரு 1260 நாட்கள் அவளுக்காக பராமரிக்கப்பட்டு ஊட்டம் அளிக்கப்பட்டது. வானில் போர் வெடிச்சது. மிகேல் மற்றும் அவனது தூதர்கள் நாகத்தையும் அதன் படைகளையும் எதிர்த்து போரிட்டார்கள். நாகமும் அதன் தூதர்களும் எதிர்த்து போரிட்டார்கள். ஆனால் அவர்கள் மிகேலும் அவனது தூதர்களுக்கும் சமமாக இல்லை. அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். வானில் அவர்களுக்கு இடம் இனி இல்லை. அந்த மகா நாகம், பண்டைய பாம்பு, சாத்தானும் பிசாசும் என்று அழைக்கப்படும் உலகை முழுவதும் ஏமாற்றும் வஞ்சகர் அவனது விழுந்த தூதர்களுடன் பூமிக்கு தள்ளப்பட்டான். வானில் ஒரு பெரும் சத்தம் ஒலித்தது. இப்போது ரட்சிப்பு, வலிமை, எங்கள் தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் வந்துவிட்டன. ஏனெனில் எங்கள் சகோதரர்களை தேவனுடைய முன்பாக இரவும் பகலும் குற்றம் சாட்டிய குற்றம் சாட்டுபவன் கீழே தள்ளப்பட்டு விட்டான். அவர்கள் அவரை மேய்க்கும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தாலும் தங்களது சாட்சியின் வார்த்தையாலும் வென்றார்கள். அவர்கள் தங்கள் உயிரை மரணத்திற்கும் மேலாக நேசிக்கவில்லை. இந்த வெற்றியில் வானங்கள் மகிழ்ந்தன. மகிழுங்கள் வானங்களே, அவற்றில் வாசிக்கிறவர்களே. ஆனால் பூமியிலும் கடலிலும் வாசிக்கிறவர்களுக்கு ஐயோ, ஏனெனில் பிசாசு உங்களிடம் மிழுந்த கோபத்துடன் இறங்கி வந்துள்ளான். அவனுக்கு அவனுடைய காலம் குறைவாக இருப்பதை அறிந்திருக்கிறான். பாம்பு தன்னை பூமிக்கு தள்ளப்பட்டு விட்டதாக உணர்ந்த போது ஆண் குழந்தையை பெற்றெடுத்த அந்த பெண்ணை நோக்கி அவனுடைய கோபம் திரும்பியது. ஆனா அவளுக்கு ஒரு பெரிய கழுகின் 2 சிறகுகள் கொடுக்கப்பட்டன. அவை அவளை காட்டில் தெய்வீகமாக தயார் செய்யப்பட்ட தஞ்சத்திற்கு பறக்க செய்தன.
அங்கே அவள் ஒரு காலம், காலங்கள் மற்றும் பாதி காலம் எனும் காலத்திற்கு பாம்பின் தொடர்ச்சியான விரட்டிலிருந்து பாதுகாப்பாக வாழ்ந்தாள். பாம்பு தனது வாயிலிருந்து ஒரு பெரும் நீர்வெள்ளத்தை பாய்ச்சினா அந்த பெண்ணை வெள்ளத்துல அடித்து செல்லும் நோக்கத்துடன். ஆனா பூமி தானே அவளுக்கு உதவியாக வந்தது. அதன் வாயை திறந்து பாம்பு வெளியேற்றி அந்த ஆற்றை விழுங்கியது. தன் தோல்வியால் கோபமடைந்த பாம்பு அவளுடைய மற்ற சந்ததிகளிடம் தனது கோபத்தை திருப்பினான். அவர்கள் தேவனுடைய கட்டளைகளை காத்து இயேசு கிறிஸ்துவின் சாட்சியை உறுதியாக பிடித்திருந்தவர்கள். அவர்களுக்கு எதிராக போர் தொடுத்தான். ஆட்டுக்குட்டியினுடையவர்களை அழிக்க முயன்றான். கடற்கரையின் மணலில் நின்று கொண்டிருந்த யோவானின் பார்வை ஒரு பயங்கரமான காட்சியை நோக்கி இழுக்கப்பட்டது. கடலில் இருந்து எழும் ஒரு மிருகம். அது உருவத்தில் அரக்கமா இருந்தது. 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகள்ல 10 கிரீடங்கள் இருந்தன. அதன் தலைகள்ல தேவனை எதிர்த்து அவமதிக்கும் பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன. அந்த மிருகத்தின் உடல் ஒரு புலியின் போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் வலிமையான குரங்குகள் போல், அதன் வாய் சிங்கத்தின் வாய் போல் இருந்தது. பழைய பாம்பு, அதாவது பாம்பு, அந்த மிருகத்திற்கு தனது சக்தியையும் சிங்காசனத்தையும் பெரிய அதிகாரத்தையும் அளித்தான். யோவான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த மிருகத்தின் தலைகள்ல ஒன்றுக்கு மரணத்துக்கு சமமான ஒரு காயம் ஏற்பட்டது போல தெரிந்தது. ஆனா உலகத்தை ஆச்சரியப்படுத்தும் வகையில அந்த காயம் குணமாகிவிட்டது. பூமியின் மக்கள் அனைவரும் அதிசயித்து அந்த மிருகத்தை பின்தொடர்ந்தார்கள். அதன் தோற்கடிக்க முடியாத தன்மையால் அவர்கள் மயங்கினார்கள். அவர்கள் பாம்பை வணங்கினார்கள், ஏனெனில் அது மிருகத்திற்கு அதிகாரம் அளித்தது. மேலும் அவர்கள் மிருகத்தையே வணங்கி, மிருகத்தை போல யார் இருக்க முடியும், அதை எதிர்த்து யார் போர் நடத்த முடியும் என்று கூறினார்கள். அந்த மிருகத்திற்கு தேவனை அவமதிக்கும் பெருமை மிகு வார்த்தைகளையும் அவமதிப்புகளையும் பேசும் வாயும் கொடுக்கப்பட்டது. அது 42 மாதங்கள் செயல்பட அதிகாரம் பெற்றது. அந்த மிருகம் தைரியமான எதிர்ப்புடன் தேவனின் நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்துல வாசிக்கிற அனைவரையும் அவமதித்தது. அது பரிசுத்தர்களுக்கு எதிராக போர் நடத்தவும் அவர்களை வெல்லவும் அதிகாரம் பெற்றது. அது ஒவ்வொரு கோத்தரம், மக்கள், மொழி, தேசம் ஆகிய அனைத்திலும் அதிகாரம் பெற்றது. பூமியில வாழும் அனைவரும் உலகத்தின் அடிப்படையில் இருந்து கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ஜீவன் நூலில் பெயரெழுதப்படாதவர்கள் அந்த மிருகத்தை வணங்கினாங்க. கேட்க விரும்புகிற அனைவருக்கும் ஒரு எச்சரிக்கை ஒலித்தது. யாருக்காவது செவிகள் இருந்தா அவர்கள் கேட்கட்டும். யார் ஒருவரை கைதியாக அழைச்சு செல்கிறாரோ அவரும் கைதியாக அழைச்சு செல்லப்படுவார். யார் வாளால் கொல்லுகிறாரோ அவரும் வாளால் கொல்லப்பட வேண்டும். இதுவே பரிசுத்தர்களின் பொறுமையும் விசுவாசமும் ஆகும். பின்னர் யோவான் மற்றொரு மிருகம் பூமியில் இருந்து எழுந்ததை பார்த்தார். அதற்கு ஆட்டுக்குட்டியை போல 2 கொம்புகள் இருந்தன. ஆனால் அது பாம்பின் குரலில் பேசியது. இரண்டாவது மிருகம் முதல் மிருகத்தின் அதிகாரத்தை முழுமையா பயன்படுத்தி பூமியில் வாழும் மக்களை மரணப்புண் குணமாகிய முதல் மிருகத்தை வணங்க வலியுறுத்தியது. இரண்டாவது மிருகம் பெரிய அற்புதங்களை செய்தது. மனிதர்களின் கண் முன்னே வானிலிருந்து பூமிக்கு நெருப்பு விழச் செய்தது. இந்த அதிசயங்களின் மூலம் அது பூமியில் வாழும் மக்களை ஏமாற்றி வாளால் காயமடைந்து உயிருடன் இருந்த அந்த மிருகத்தின் உருவத்தை உருவாக்குமாறு கட்டளையிட்டது. இரண்டாவது மிருகத்திற்கு அந்த மிருகத்தின் உருவத்திற்கு உயிரளிக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அதன் மூலம் அந்த உருவம் பேசவும் அதை வணங்க மறுக்கும் எவரையும் கொல்ல உத்தரவிடவும் முடிஞ்சது. அது பெரியவர்களையும் சிறியவர்களையும் பணக்காரர்களையும் ஏழைகளையும் சுதந்திரர்களையும் அடிமைகளையும் அனைவரையும் தங்கள் வலது கையில அல்லது நெற்றியில ஒரு குறி ஏற்க வலியுறுத்தியது. இந்த குறி இல்லாம யாரும் வாங்கவோ விற்கவோ முடியாது. அந்த குறியில மிருகத்தின் பெயர் அல்லது அதன் பெயரின் எண் இருந்தது. இதுவே ஞானம். உணர்வு உள்ளவன் மிருகத்தின் எண்ணை கணக்கிடட்டோம். அது ஒரு மனிதனின் எண். அந்த எண் 666. யோவான் பார்த்தபோது சியோன் மலையில ஒரு ஆட்டுக்குட்டி அவன் முன்னின்றது. அந்த ஆட்டுக்குட்டியுடன் 144,000 பேர் இருந்தனர். ஒவ்வொருவரின் நெற்றியிலும் ஆட்டுக்குட்டியின் தந்தையின் பெயர் எழுதப்பட்டிருந்தது. வானத்திலிருந்து பெரும் நீரோட்டத்தின் முழக்கம் போலும் வலிமையான இடியோசையின் அதிர் மோசை போலும் ஒரு சத்தம் வந்தது. அந்த சத்தத்துடன் வீணை வாசிப்பவர்களின் இனிய இசையும் ஒலித்தது. அந்த 144,000 பேர் சிங்காசனத்தின் முன்பாகவும் 4 உயிரினங்களும் மூப்பர்களும் முன்னிலையில் ஒரு புதிய பாடலை பாடினார்கள்.
அந்த பாடல் தனித்துவமானது, பூமியிலிருந்து மீட்கப்பட்டவர்களுக்கே உரித்தானது, வேறு யாரும் அதை கற்றுக்கொள்ள முடியல. இவர்கள் தங்களை அசுத்தத்தால் களங்கப்படுத்தாதவர்கள். அவர்கள் கன்னியர்கள், தூய்மையுடன் பிரித்து வைக்கப்பட்டவர்கள். அவர்கள் எங்கே சென்றாலும் அந்த ஆட்டுக்குட்டியை பின்தொடர்ந்தார்கள். அவர்களின் பக்தி ஒருபோதும் தளரவில்லை. அவர்கள் மனிதர்களிடமிருந்து மீட்கப்பட்டவர்கள். கடவுளுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட முதல் கனிகள். அவர்களின் வாயில் பொய் எதுவும் காணப்படவில்லை. அவர்கள் கடவுளின் சிங்காசனத்தின் முன் குற்றமற்றவர்களாக நின்றார்கள். பின்னர் யோவா வானத்தின் நடுவிலே பறக்கும் மற்றொரு தூதரை பார்த்தார். இந்த தூதர் நிலத்தில் வாழும் அனைவருக்கும், ஒவ்வொரு ஜாதி, கோத்திரம், மொழி மக்களுக்கும் அறிவிக்க நித்திய சுவிசேஷத்தை எடுத்துச் சென்றார். ஒரு பெரும் சத்தத்துடன் அந்த தூதர் அறிவித்தார், கடவுளை பயந்து அவருக்கு மகிமை அழியுங்க, ஏனெனில் அவருடைய தீர்ப்பின் நேரம் வந்துவிட்டது. வானத்தையும் பூமியையும் கடலையும் நீரூற்றுகளையும் படைத்தவரை வணங்குங்கள். இரண்டாவது தூதர் பின்தொடர்ந்து வீழ்ந்தது அந்த மகா பாபிலோன். அவள் தன் விபச்சாரத்தின் கோபமான திராட்சை எல்லா ஜாதிகளுக்கும் குடிக்க வைத்தாள் என்று அறிவித்தார். பின்னர் மூன்றாவது தூதர் பின்தொடர்ந்து ஒரு பெரும் சத்தத்துடன் எச்சரித்தார், யாராவது மிருகத்தையும் அதன் உருவத்தையும் வணங்கி தங்கள் நெற்றியிலும் கையிலும் அதன் குறியை பெற்றுக் கொண்டால் அவர்கள் கடவுளின் கோபத்தின் திராட்சை ரசையும் அவரது கோபக்கோப்பையில் கலக்காமல் ஊற்றப்பட்டதை குடிப்பார்கள். அவர்கள் பரிசுத்த தூதர்களும் ஆட்டுக்குட்டியும் முன்னிலையில தீயாலும் கந்தகத்தாலும் வேதனைப்படுவார்கள். அவர்களின் வேதனையின் புகை என்றென்றும் என்றும் எழும். பகலும் இரவும் மிருகத்தையும் அதன் உருவத்தையும் வணங்குகிறவர்களும் அதன் பெயரின் குறியை தாங்குகிறவர்களும் ஓய்வில்லாம வேதனைப்படுவார்கள். இங்கேயே யோவான் சிந்தித்தார், பரிசுத்தர்களின் பொறுமை இதுவே. அவர்கள் கடவுளின் கட்டளைகளை காத்து இயேசுவுக்கு விசுவாசமாக இருப்பவர்கள். பின்னர் வானத்திலிருந்து ஒரு குரல் யோவானுக்கு உத்தரவிட்டது, இதை எழுது, இனிமேல் ஆண்டவரில் மரணிக்கும் இறந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆம் என்று ஆவி சொன்னது. அவர்கள் தங்கள் உழைப்பிலிருந்து ஓய்வெடுப்பார்கள், ஏனெனில் அவர்களின் செயல்கள் அவர்களை பின்தொடரும். யோவானின் கண்கள் மேலே நோக்கி அவர் ஒரு வெள்ள மேகத்தை பார்த்தார். அந்த மேகத்தின் மீது மனிதகுமாரனை போல ஒருவர் அமர்ந்திருந்தார். அவரது தலையில ஒரு பொன்னிற கிரீடமும் அவருடைய கையில ஒரு கூரிய வெட்டி கத்தியும் இருந்தது. மற்றொரு தூதர் ஆலயத்திலிருந்து வெளிவந்து அவரை நோக்கி உரக்க கூவி, உங்கள் வெட்டி கத்தியை ஊன்றுங்கள், அறுவடை செய்யுங்கள், அறுவடை செய்யும் நேரம் வந்துவிட்டது, பூமியின் அறுவடை பக்குவமாகியுள்ளது என்றார். மேகத்தின் மீது அமர்ந்திருந்தவர் தமது வெட்டி கத்திய பூமியின் மீது ஊன்றினார். அறுவடை சேகரிக்கப்பட்டது. பின்னர் வானத்தில் உள்ள ஆலயத்திலிருந்து இன்னொரு தூதர் வெளிவந்தார். அவரும் ஒரு கூரிய வெட்டி கத்திய வைத்திருந்தார். மற்றொரு தூதர் பலிபீடத்திலிருந்து வெளிவந்தார். அவருக்கு நெருப்பின் மீது அதிகாரம் இருந்தது. அவர் கூறிய வெட்டிகத்தி கொண்ட தூதரை நோக்கி, உங்கள் வெட்டிகத்தியை ஊன்றுங்கள், பூமியின் திராட்சை தண்டுகளின் கொத்துக்களை சேகரியுங்கள், ஏனெனில் அதன் திராட்சைகள் முழுமையாக பழுத்துவிட்டன என்று உரக்க கூறினார். தேவதூதன் தன் கத்திய ஊன்றினார். பூமியின் திராட்சைகளை சேகரித்து அவற்றை தேவனின் கோபத்தின் பெரிய திராட்சை சார் சுத்தியில் இருந்தார். அந்த திராட்சை சாற்று சுத்தி நகரத்திற்கு வெளியே மிதிக்கப்பட்டது. அதிலிருந்து இரத்தம் வெளியேறி குதிரையின் வாய்க்கவசம் உயரம் வரை எழுந்து 1600 பரங்காலம் தொலைவு வரை பரவியது. யோவான் வானத்தில் இன்னொரு அடையாளத்தை பார்த்தான். அது மிக பெரியதும் அதிசயமானதும் ஆக இருந்தது. அவன் முன்பாக 7 தேவதூதர்கள் நின்றிருந்தார்கள். ஒவ்வொருவரும் கடைசி 7 பேரழிவுகளை கொண்டிருந்தார்கள். அவற்றில் தேவனின் கோபம் நிறைவு பெறும். அந்த இடம் மிகவும் புனிதமாகவும் தெய்வீக நீதியின் பாரம் நிறைந்ததாகவும் இருந்தது. பின்னர் அவன் கண்ணுக்கு ஒரு கண்ணாடி பெருங்கடலை போல ஒன்று தெரிந்தது. அதன் சுத்தமான மேற்பரப்புல மிருக்கு ஒளிந்து கொண்டிருந்தது. அந்த கடலில் மிருகத்தையும் அதன் உருவத்தையும் அதன் முத்திரையையும் அதன் பெயரின் எண்ணையும் வென்றவர்கள் நின்றிருந்தார்கள். அவர்கள் தங்கள் கைகளில் தேவனின் ஞாள்களை பிடிச்சிருந்தனர். அவர்களின் வெற்றி அவர்கள் பக்தியுடன் நின்ற நிலைமையில தெளிவாக காணப்பட்டது. அவர்கள் பாட ஆரம்பித்தார்கள். அவர்களின் குரல்கள் ஒன்றிணைந்து தேவனின் ஊழியக்காரன் மோசேயின் பாடலும் ஆட்டுக்குட்டியின் பாடலும் ஒலித்தது. அருமையும் அதிசயமும் உமது கிரியைகள், கர்த்தராகிய சக்தி வாய்ந்த தேவனே, நீதியும் உண்மையும் உமது வழிகள், பரிசுத்தரின் ராஜாவே,
யாரும் உங்க பயப்படாம உமது நாமத்தை மகிமப்படுத்தாம இருப்பாங்களா கர்த்தாவே? ஏனெனில் நீர் மட்டுமே பரிசுத்த. உமது நீதியான கிரியைகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதால் எல்லா ஜாதிகளும் வந்து உம்முன் வணங்குவார்கள். இதற்கு பிறகு யோவானின் தரிசனம் மாறியது. அவர் பரலோகத்தில சாட்சியின் கூடாரத்தின் ஆலயத்தை பார்த்தார். அதன் கதவுகள் திறக்கப்பட்டன. அதற்குள் உள்ள பரிசுத்தம் வெளிப்பட்டது. அந்த ஆலயத்திலிருந்து 7 தூதர்கள் வந்தார்கள். ஒவ்வொருவரும் ஒரு பிளேக்க நம்பிக்கையுடன் பெற்றிருந்தார்கள். அவர்கள் தூய்மையான பிரகாசமான பட்டாடையில ஆடை அணிந்திருந்தார்கள். அவர்களின் மார்பில தங்க கட்டுகளால் கட்டப்பட்டிருந்தது. அது அவர்களின் தெய்வீக பொறுப்பை சின்னமா காட்டியது. நால்வரில் ஒருவன் முன் வந்து எப்போதும் வாழும் தேவன்

பணி நிறைவேற்ற தயாராகிய போது ஆலயம் புகையால் நிரம்பியது. அது தேவனுடைய மகிமையும் வல்லமையும் கண்கூடாக வெளிப்பட்டது. அந்த உள்நிலை மிகுந்ததாக இருந்ததால் ஏழு தூதர்களின் ஏழு பிளேக்குகள் முடியும் வரை யாரும் ஆலயத்திற்குள் செல்ல முடியவில்லை. ஆலயத்துக்குள் இருந்து ஒரு பெரும் குரல் இடியுடன் ஒலித்து, ஏழு தூதர்களே, போய் தேவனுடைய கோபம் நிறைந்த பாத்திரங்களை பூமியில் ஊற்றுங்கள் என்று கட்டளையிட்டது. முத தூதர் முன்னே வந்து தன் பாத்திரத்தை பூமியில ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரை வைத்தும் அதன் உருவத்தை வணங்கியவர்களின் மீது வேதனையூட்டும் கொடிய பொன்கள் தோன்றின. அவர்களின் வேதனை மிகுந்தது. இருந்தாலும் அவர்கள் பிடிவாதம் குறையவில்லை. இரண்டாவது தூதர் தன் பாத்திரத்தை கடலில் ஊற்றினார். அது இறந்த மனிதரின் இரத்தம் போல் தடிமனாகவும் துர்நாற்றமுமாகவும் ரத்தமாக மாறியது. கடலில் உள்ள எல்லா உயிரினங்களும் அழிந்தன. அந்த நீர் மரணத்தின் காட்சியாக மாறியது. மூன்றாவது தூதர் தன் பாத்திரத்தை நதிகளிலும் ஊற்றினான். அவையும் ரத்தமாக மாறின. நீரின் தூதர் அறிவித்தான், இருக்கும் இருந்தும் வரவிருக்கும் ஆண்டவரே, நீர் நீதிமானாக இருக்கிறீர். ஏனெனில் நீர் இவற்றை நியாயமாக தீர்ப்பாயாக. ஏனெனில் அவர்கள் பரிசுத்தர்களும் தீர்க்கதரிசிகளும் ரத்தத்தை சிந்தினார்கள். நீர் அவர்களுக்கு ரத்தம் குடிக்க வச்சிருக்கிறீர். இந்த தீர்ப்புக்கு அவர்கள் தகுதியானவர்களே. பின்னர் வேதிக்கையிலிருந்து மற்றொரு குரல் எழுந்தது. அது தூதரின் வார்த்தைகளை ஒலிக்க செய்தது. ஆம் ஆண்டவரே, தேவனே, சர்வ வல்லவரே, உமது தீர்ப்புகள் உண்மையும் நீதியுமானவை. நான்காவது தூதர் தன் பாத்திரத்தை சூரியன்ல ஊற்றினான். சூரியனின் வெப்பம் மிகுந்து அது மனிதர்களை எரியும் தீயால் சுட்டது. ஆனால் மனம் திரும்புவதற்கு பதிலாக இந்த பேரழிவுகளுக்கு அதிகாரம் கொண்ட தேவனின் நாமத்தை அவர்கள் அவமதித்தார்கள். அவரை நோக்கி திரும்பவோ அவருக்கு மகிமை கொடுக்கவோ அவர்கள் மறுத்தார்கள். ஐந்தாவது தூதர் தன் பாத்திரத்தை மிருகத்தின் சிங்காசனத்துல ஊற்றினான். அதன் ராஜ்யம் முழுமையாக இருள மூழ்கியது. அவர்கள் வேதனையில தங்கள் நாவ கடிச்சுக்கிட்டாங்க. இன்னும் தங்கள் வேதனையும் புண்களையும் காரணமாக வானத்தின் தேவனை அவர்கள் சபித்தார்கள். தங்கள் செயல்கள்ல மனம் திரும்ப மறுத்தார்கள். ஆறாவது தூதர் தன் பாத்திரத்தை பெரிய யூப்ரேதேஸ் ஆற்றில் ஊற்றினான். அதன் நீர் வறண்டு போனது. கிழக்கிலிருந்து வரும் அரசர்களுக்கான வழி தயார் செய்யப்பட்டது. பின்னர் யோவான் மூன்று அசுத்த ஆவிகள் தவளைகளைப் போல பாம்பு, மிருகம் மற்றும் பொய்யறிவாளர் ஆகியோரின் வாயிலிருந்து வெளியே வருவதை பார்த்தான். இந்த ஆவிகள் பேய் சக்தியின் தூதர்கள் அடையாளங்களை செய்து பூமியின் அவசரங்களை ஏமாற்றுவதற்காக வெளியே சென்றார்கள். அவர்களை சர்வ வல்லமையுள்ள தேவனின் மகாநாளில் நடைபெறும் போர்க்களத்திற்கு ஒன்று சேர்த்தார்கள். ஒரு தீவிரமான எச்சரிக்கை ஒலித்தது. இதோ நான் திருடம் போன வருகிறேன். எச்சரிக்கையா இருந்து தங்கள் உடைகளை பாதுகாக்கும் ஒருவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். இல்லையெனில் அவர்கள் நிர்வாணமாக நடக்க நேரிடும். அவர்களின் அவமானம் வெளிப்படும். அரசர்களும் அவர்களது படைகளும் எப்ரேயில் அர்மகத்தோன் என்று அழைக்கப்படும் இடத்திலே ஒன்று சேர்க்கப்பட்டார்கள். இறுதியாக ஏழாவது தூதர் தனது பாத்திரத்தை காற்றில் ஊற்றினார். வானத்தில் உள்ள ஆலயத்திலிருந்து தேவனின் சிங்காசனத்திலிருந்தே ஒரு வல்லமையான குரல் ஒலித்தது. முடிந்துவிட்டது என்று அறிவித்தது. பூனி குரல்கள் இடியுடன் மின்னல் ஒளிப்படல்களுடன் நடுங்கியது. மனித வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒரு பேரழிவான நிலநடுக்கம் ஏற்பட்டது. மகாநகரம் மூன்று பகுதிகளாக பிளந்தது மற்றும் நாடுகளின் நகரங்கள் இடிந்து விழுந்தன. பாபிலோன் மகாநகரம் தேவனின் முன் வந்து அவர் கொந்தளிக்கும் கோபத்தின் பாத்திரத்தை பெற்றது. ஒவ்வொரு தீவும் மறைந்தது. மலைகளும் இனி இல்லை. பின்னர் வானத்திலிருந்து ஒவ்வொன்றும் ஒரு தாளந்து எடையுள்ள பெரிய ஆலங்கட்டிகள் மனிதர்களின் மீது பெய்தன. இந்த பேரழிவான நோய் தொற்றுக்கு பிறகும் மனிதர்கள் தேவனை நிந்தித்தார்கள். ஏனெனில் ஆலங்கட்டியின் அழிவு அளவுக்கு அதிகமாக இருந்தது. தேவனின் கோபத்தின் பாத்திரங்களை வைத்திருந்த ஏழு தூதர்களில் ஒருவன் யோவானிடம் வந்து, வா, நீர் பல நீர்களின் மீது அமர்ந்திருக்கும் மகாவேசியின் தீர்ப்பை உமக்கு காண்பிப்பேன் என்று சொன்னான். அவளுடன் பூமியின் அரசர்கள் விபச்சாரம் செய்துள்ளனர். பூமியின் குடிமக்கள் அவளது அநாகரிகத்தின் திராட்சரசால் மதித்துள்ளனர். அந்த தூதன் யோவானை ஆவியில காட்டில் அழைச்சு சென்றான். அங்கே அவன் ஒரு சிவப்பு விலங்கின் மீது அமர்ந்திருக்கும் ஒரு பெண்ணை பார்த்தான்.
அந்த விலங்கு துஷ்டவாக்கியங்களால் நிரம்பிய பெயர்களால் மூடப்பட்டிருந்தது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன.

அந்த பெண் ஊதா மற்றும் சிவப்பு ஆடைகளால அலங்கரிக்கப்பட்டிருந்தா. அவ தங்கம், விலை மதிப்புள்ள ரத்தினங்கள் மற்றும் முத்துக்களால் மிகுந்த அலங்காரத்துடன் இருந்தா. அவளது கையில் அவள் விபச்சாரத்தின் அருவறுப்புகளும் அசுத்தங்களும் நிரம்பிய ஒரு பொன்னாடை இருந்தது. அவளது நெற்றியில் ஒரு பெயர் எழுதப்பட்டிருந்தது. மர்மம், பாபிலோன் மகாநகரம், வேசைகளின் தாய் மற்றும் பூமியின் அருவறுப்புகளின் தாய். அந்த பெண் பரிசுத்தர்களின் ரத்தத்திலும் இயேசுவின் சாட்சிகளின் ரத்தத்திலும் மதுபானமாக இருந்தாள். இந்த காட்சி யோவானை ஆச்சரியத்திலும் வியப்பிலும் ஆழ்த்தியது. தேவதூதர் அவனை கேட்டான், நீ ஏன் வியக்கிற? நான் உனக்கு அந்த பெண்ணின் மர்மத்தையும் அவளை சுமக்கும் 7 தலைகளும் 10 கொம்புகளும் கொண்ட விலங்கின் மர்மத்தையும் விளக்குகிறேன். நீ பார்த்த விலங்கு இருந்தது, இப்போது இல்ல. ஆனால் அது ஆழமான குழியில் இருந்து எழுந்து அழிவுக்கு செல்லும். பூமியில் வாழும் அவர்கள் இதை காண்பார்கள். உலகம் உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து ஜீவனில் புத்தகத்துல பெயர்கள் எழுதப்படாதவர்கள் அந்த விலங்கை கண்டபோது வியப்பார்கள். அது இருந்தது, இப்போது இல்ல, ஆனாலும் இருக்கிறது. தேவதூதர் தொடர்ந்தா, இங்கே ஞானத்தின் மனம் உள்ளது. அந்த 7 தலைகள் பெண் அமர்ந்திருக்கும் 7 மலைகளை குறிக்கின்றன. அவை 7 அரசர்களையும் குறிக்கின்றன. 5 விழுந்து விட்டனர். ஒருவர் இப்போது ஆட்சி செய்கிறார், மற்றவர் இன்னும் வரவில்லை. அவர் வந்தபோது சிறிது காலம் மட்டுமே இருப்பார். இருந்தும் இப்போது இல்லாத அந்த விலங்கு 8வது அரசன், ஆனால் 7 அரசர்களில் ஒருவனாகும். அவன் அழிவுக்கு செல்கிறான். நீ பார்த்த அந்த 10 கொம்புகள் இன்னும் ராஜ்யம் பெறாத 10 அரசர்களை குறிக்கின்றன. ஆனால் அவர்கள் அரசர்களா அதிகாரம் பெறுவார்கள். 1 மணி நேரத்திற்கு அந்த விலங்குடன் சேர்ந்து அவர்கள் அதிகாரம் பெறுவார்கள். அவர்கள் ஒரே மனதுடன் இருப்பார்கள். தங்கள் அதிகாரத்தையும் ஆற்றலையும் அந்த விலங்குக்கு கொடுப்பார்கள். அவர்கள் அந்த ஆட்டுக்குட்டியுடன் போர் செய்வார்கள். ஆனா அந்த ஆட்டுக்குட்டியை அவர்களை வெல்லுவான். ஏனெனில் அவர் ஆண்டவர்களில் ஆண்டவர், அரசர்களில் அரசன். அவருடன் இருப்பவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், விசுவாசமானவர்கள். தூதர் மேலும் விளக்கினார், நீ பார்த்த அந்த நீர்நிலைகள், அந்த வேச உட்கார்ந்திருக்கும் இடம், மக்கள், கூட்டங்கள், ஜாதிகள், மொழிகள் ஆகியவற்றை குறிக்கின்றன. நீ பார்த்த அந்த 10 கொம்புகளும் அந்த விலங்கும் அந்த வேசைக்கு எதிராக திரும்புவாங்க. அவர்கள் அவளை வெறுக்கிறார்கள். அவளை வெறிச்சோடாக்கி நிர்வாணமாக்குவார்கள். அவளது மாம்சத்தை தின்று அவளை அக்கினியில் ஏறிப்பார்கள். ஏனெனில் தேவன் தமது நோக்கத்தை நிறைவேற்ற ஒரே மனதுடன் இருந்து தங்கள் அரசு அதிகாரத்தை அந்த விலங்கிற்கு ஒப்படைக்க அவர்களது இருதயங்கள்ல வைத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேறும் வர, நீ பார்த்த அந்த பெண் பூமியின் அரசர்கள் ஆளும் பெரிய நகரம்தான். இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு யோவான் மற்றொரு தூதர் பரலோகத்திலிருந்து இறங்கி வருவதை பார்த்தார். இந்த தூதர் மிகுந்த அதிகாரத்துடன் ஒழிந்தார். அவருடைய மகிமையால் பூமி முழுவதும் பிரகாசித்தது. ஒரு வல்லமையான குரலுடன் அவர் அறிவித்தார், பாபிலோன் மகாநகரம் வீழ்ந்தது, வீழ்ந்தது. அவ பேய்கள் குடியிருக்கும் இடமா மாறிவிட்ட. அனைத்து அருவறுப்பான ஆவிகளுக்கும் தங்குமிடமாகவும் எல்லா அசுத்தமான மற்றும் வெறுக்கத்தக்க பறவைகளுக்கும் சிறையாகவும் மாறிவிட்டார். அவளது தீவிரமான ஒழுக்கமின்மையின் திராட்சை ரசை அனைத்து ஜாதிகளும் குடித்துவிட்டன. பூமியின் அரசர்கள் அவளுடன் விபச்சாரம் செய்துள்ளனர். பூமியின் வணிகர்கள் அவளது ஆடம்பரத்தின் பெருமையால் செல்வம் பெற்றுள்ளனர். பின்னர் வானத்திலிருந்து மற்றொரு குரல் அழைத்தது, என் ஜனமே, அவளிடமிருந்து வெளியே வாருங்கள். அவளது பாவங்களில் பங்கு பெறாமல், அவளது பேரழிவுகளை பெறாமல் இருங்கள். ஏனெனில் அவளது பாவங்கள் வானத்தை எட்டியுள்ளன. தேவன் அவளது அநியாயங்களை நினைவு கூர்ந்துள்ளார். அவள் மற்றவர்களுக்கு செய்தது போல் அவளுக்கு திருப்பிச் செலுத்துங்கள். அவளது செயல்களுக்கு ஏற்ப இரட்டிப்பாக அவளுக்கு கொடுங்க. அவள் நிரப்பிய பாத்திரத்துல அவளுக்கு இரட்டிப்பாக நிரப்புங்க. அவள் எவ்வளவு தன்னை மகிமப்படுத்தி சுகவாழ்வில் தலைத்தாலோ, அவளுக்கு அதே அளவு வேதனை மற்றும் துயரத்தை அழியுங்க. ஏனெனில் அவள் மனதில், நான் ராணியா இருக்கிறேன், நான் விதவா இல்ல, எனக்கு துயரம் எதுவும் வராது என்று சொல்கிறாள். ஆகையால் ஒரே நாள்ல அவளுக்கு பேரழிவுகள் வரும். மரணம், புலம்பல், பசிப்பாடு. அவள் முற்றிலும் தீயில் எரிக்கப்படுவாள். ஏனெனில் அவளை நியாயம் செய்வது வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவன். பூமியின் அரசர்கள் அவளோட விபச்சாரம் செய்து அவளோட சுகவாழ்வு வாய்ந்தவர்கள். அவள் எரியும் புகைய பார்த்து அழுவாங்க மற்றும் புலம்புவார்கள். அவளுக்கு ஏற்படும் வேதனையை பயந்து அவர்கள் தொலைவில் நின்று கூச்சலிடுவார்கள். ஐயையோ, ஐயோ, அந்த மகத்தான நகரம் பாபிலோன், அந்த வல்லமையான நகரம், ஒரே மணி நேரத்துல உன் தீர்ப்பு வந்துவிட்டது. பூமியின் வணிகர்கள் புலம்பி அழுவார்கள்.
ஏனெனில் இனி யாரும் அவர்களது பொருட்களை வாங்க மாட்டார்கள். பொன், வெள்ளி, மதிப்புள்ள ரத்தினங்கள் மற்றும் முத்துக்கள், நயமான பருத்தி, ஊதா நிறம், பட்டு மற்றும் சிவப்பு, எல்லா வகையான விலையுயர்ந்த மரங்கள், யானை எலும்பு, புல், இரும்பு மற்றும் மரவிளம், இலவங்கப்பட்டை, மசாலா பொருட்கள், தூபம், எண்ணெய்கள் மற்றும் குங்குமப்பூ, வைனு, எண்ணெய், நயமான மாவு, கோதுமை, மாடு, செம்மறியாடு, குதிரைகள், ரதங்கள், அடிமைகள் மற்றும் மனிதர்களின் ஆத்துமாக்கள். வணிகர்கள் புலம்புவார்கள், உன் ஆன்மா ஆசைப்பட்ட பழங்கள் போய்விட்டன, உன் எல்லா சுகமும் மகிமையும் இழந்து விட்டது, அவை இனி ஒருபோதும் காணப்பட மாட்டாது. இந்த பொருட்கள்ல வியாபாரம் செய்து அவளால் செல்வம் சேர்த்தவர்கள் தூரத்துல நின்று பாக்குறாங்க. அவளது வேதனையை பார்த்து நடுங்கி அவர்கள் அழுது புலம்புவார்கள். ஐயோ ஐயோ, அந்த மகாநகரம் நயமான பருத்தி, ஊதா மற்றும் சிவப்பு ஆடைகள் அலங்கரிக்கப்பட்டு, பொன், மதிப்புள்ள ரத்தினங்கள் மற்றும் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஒரே ஒரு மணி நேரத்துல அந்த அளவிலான பெரிய செல்வம் அழிவுக்கு உள்ளாகி விட்டுச்சு. ஒவ்வொரு கப்பல் முதல்வரும், கடல் மாலுமியும், கடல் வியாபாரிகளும் தூரத்தில் நின்று அவளது எரிவதிலிருந்து எழும் புகையை பார்த்து அழுவார்கள். இந்த மகாநகரம் போல் வேறு எந்த நகரம் இருந்தது? அவர்கள் தங்கள் தலைகளில் தூளம் போட்டு துக்கித்து புலம்புவார்கள். ஐயோ ஐயோ, அந்த மகாநகரம் கடலில் கப்பல்கள் வைத்திருந்த அனைவரும் அவளது செல்வத்தால் செல்வம் பெற்றார்கள். ஒரே ஒரு மணி நேரத்துல அவள் வெறிச்சோடாக்கப்பட்டு விட்டார். ஆனா வானகங்கள் மகிழ்ச்சி கொண்டாரோ? மகிழ்ச்சி கொள்ளுங்க, வானமே மற்றும் பரிசுத்த தூதர்களும் தீர்க்கதரிசிகளும், ஏனெனில் தேவன் உங்களை அவளுக்கு எதிராக பழி வாங்கிவான். பின்னர் ஒரு வல்லமையான தூதன் ஒரு பெரிய அரைச்சற்கல்லை போல் ஒரு கல்லை தூக்கி கடலில் எறிந்து, இவ்வளவு கடுமையுடன் பாபிலோன் அந்த மகாநகரம் கீழே வீசப்பட்டு இனி ஒருபோதும் காணப்பட மாட்டாள் என்று அறிவித்தான். வீணையர்கள், இசைக்கலைஞர்கள், குழல் வாசிப்பவர்கள் மற்றும் கம்பை ஊதுவோர் ஆகியோரின் ஒலி இனி உன்னில் ஒருபோதும் கேட்கப்படாது. எந்த தொழிலாளியும் இனி உன்னில் காணப்பட மாட்டான். அரைச்சற்கல்லின் சத்தமும் கேட்கப்படும், இனி இல்ல. ஒரு விளக்கின் ஒளி இனி உன்னில் ஒருபோதும் பிரகாசிக்காது. மணமகன் மற்றும் மணமகள் ஆகியோரின் குரலும் இனி கேட்கப்படாது. உன் வணிகர்கள் பூமியின் பெரியவர்களே இருந்தா இருந்தார்கள், உன் மாயாஜாலங்களா எல்லா ஜாதிகளும் ஏமாற்றப்பட்டார்கள். உன்னில் தீர்க்கதரிசிகள், பரிசுத்தர்கள் மற்றும் உன்னில் கொல்லப்பட்ட அனைவரின் ரத்தமும் காணப்பட்டது பூமியில். இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு யோவான் பரலோகத்துல ஒரு பெரிய கூட்டத்தின் ஓசைய ஒரு மகாஜனத்தினரின் குரலை கேட்டார். அவர்கள் புகழ்ச்சியுடன் முழங்கினார்கள். அல்லேலூயா, ரட்சிப்பு, மகிமை, மரியாதை, அதிகாரம் எல்லாம் எங்கள் தேவனாகிய ஆண்டவருக்கே உரியது, ஏனெனில் அவர் தீர்ப்புகள் உண்மையும் நீதியும் ஆனவை. அவர் பூமியை தன் விபச்சாரத்தால் கெடுத்த மகா விபச்சாரியை தீர்ப்பளித்தார். தன் ஊழியர்களின் ரத்தத்தை, அவளால் சிந்தப்பட்டதை அவர் பழிவாங்கினார். மறுபடியும் அந்த மகா கூட்டம் அல்லேலூயா, அவளது புகை என்றென்று எடுகிறது என்று அறிவித்தது. 24 மூப்பர்கள் மற்றும் 4 உயிருள்ள ஜீவராசிகள் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் தேவனை வணங்கி விழுந்து ஆமீன், ஹல்லேலூயா என்று கூறினார்கள். அப்போது சிங்காசனத்திலிருந்து ஒரு குரல் எழுந்தது. எல்லா ஊழியர்களும், அவரை பயப்படுகிறவர்களும் எங்கள் தேவனை புகழுங்கள் என்று அழைத்தது, சிறியவர்களும் பெரியவர்களும். அப்போது யோவான் ஒரு பெரும் கூட்டத்தின் முடக்கம் போல், பெரும் நீரின் ஓசை போல், வல்லமையான இடியோசை போல் ஒரு சத்தத்தை கேட்டார். எல்லோரும் அல்லேலூயா, ஏனெனில் எல்லாம் வல்ல ஆண்டவர் தேவன் ஆட்சி செய்கிறார் என்று அறிவித்தனர். நாம் மகிழ்ந்து சந்தோஷப்படுவோம், அவருக்கு மகிமை அளிப்போம், ஏனெனில் ஆட்டுக்குட்டியின் திருமணம் வந்துவிட்டது, அவனுடைய மணவாளி தன்னை தயார் செய்து கொண்டாள். மணவாளிக்கு தூய்மையான, பிரகாசமான நறுமண துணியில் ஆடை அணிய அனுமதி வழங்கப்பட்டது. இந்த நறுமண துணி பரிசுத்தர்களின் மீதியான செயல்களை குறிக்கிறது. பின்னர் தேவதூதர் யோவானிட, இதை எழுது, ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். தேவதூதர் மேலும், இவை தேவனுடைய உண்மையான வார்த்தைகள் என்றார். அதிக உணர்ச்சியில யோவான் தேவதூதரின் காலடியில விழுந்து அவரை வணங்க முயன்றார். ஆனால் தேவதூதர் அவரை தடுத்தார், அப்படி செய்யாதேன்னு கூறினார். அதை செய்யற, நானும் உன்னுடைய சகோதரர்களும் இயேசுவின் சாட்சியை கொண்டவர்களும் உன்னுடைய இணைந்த பணியாளன் தான். தேவனை வணங்குங்க, ஏனெனில் இயேசுவின் சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாகும்.
பின்னர் யோவான் பரலோகம் திறக்கப்பட்டதை பார்த்தார். அப்போது ஒரு வெள்ள குதிரை தோன்றியது. அதன் சவாரிக்காரர் விசுவாசமும் உண்மையும் என அழைக்கப்பட்டவர். நீதியோடு அவர் தீர்ப்பு வழங்கி போர் செய்கிறார். அவரது கண்கள் தீப்பொறிகள் போல ஜொலித்தன. அவருடைய தலையில பல கிரீடங்கள் இருந்தன. அவரே தவிர வேறு யாரும் அறியாத ஒரு பெயர் அவரிடம் எழுதப்பட்டிருந்தது. இரத்தத்தில் நனைந்த ஆடையுடன் அவர் தேவனுடைய வார்த்தை என்று அழைக்கப்படுகிறார். பரலோக இராணுவங்கள் அவரை வெள்ள குதிரைகளில் பின்தொடர்ந்தன. அவர்கள் தூய்மையான வெள்ளை நெய்த துணியில் ஆடை அணிந்திருந்தனர். அவரது வாயிலிருந்து ஒரு கூரிய வாள் வெளிவந்தது. அதனால அவர் ஜாதிகளை அடிச்சு விடுவார். அவர் அவர்களை இரும்பு கோலால் ஆளப்போய மற்றும் சக்தி வாய்ந்த தேவனுடைய கோபத்தின் திராட்சைச்சாறு குழாயை அவர் மிதிக்கிறார். அவரது ஆடையிலும் தொடையிலும் ராஜாதிராஜன், ஆண்டவர்களின் ஆண்டவர் என்று எழுதப்பட்டிருந்தது. பின்னர் யோவான் சூரியனில் நின்ற ஒரு தூதரை பார்த்தார். அந்த தூதர் பெரும் சத்தத்துடன் கூவி வானில் பறக்கும் எல்லா பறவைகளையும் அழைத்து, வாருங்கள், தேவனுடைய மகாவிருந்துக்கு ஒன்று சேருங்கள், ராஜாக்களின் மாமிசத்தை நீங்கள் சாப்பிடும்படி என்றார். தலைவர்களின், வல்லமையுள்ளவர்களின், குதிரைகளின் மற்றும் அவற்றின் சவாரிகளின், மேலும் எல்லா மக்களின், சுதந்திரர்களும் அடிமைகளும் சிறியவர்களும் பெரியவர்களும் ஆகியோரின் மாமிசத்தையும் சாப்பிடுங்கள். பின்னர் யோவான் அந்த மிருகத்தையும் பூமியின் ராஜாக்களையும் அவர்களது படைகளையும் வெள்ளை குதிரையில் சவாரி செய்யும் ஒருவருக்கும் அவருடைய பரலோக படைக்கும் எதிராக போர் செய்ய ஒன்றாக சேர்ந்திருக்கதை பார்த்தார். ஆனால் அந்த மிருகமும் அதனுடன் கூடிய பொய்யான தீர்க்கதரிசியும் அவன் முன்னிலையில் மோசடி செய்யும் அடையாளங்களை செய்து மிருகத்தின் குறியை பெற்றவர்களையும் அதன் உருவத்தை வணங்கியவர்களையும் வழிதவர செய்தவரும் பிடிபட்டார்கள். மிருகமோ பொய்யான தீர்க்கதரிசியும் இருவரும் உயிரோடு கந்தகத்துடன் எரியும் நெருப்பு குளத்தில் வீசப்பட்டார்கள். மற்ற அவர்களது அநியாயர்கள் வெள்ள குதிரையில் சவாரி செய்யும் ஒருவரின் வாயிலிருந்து வரும் பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். பறவைகள் அவர்களது மாமிசத்தை உண்டு தங்களை முழுமையாக நிறைத்துக் கொண்டன. பின்னர் யோவான் பரலோகத்திலிருந்து ஒரு தூதர் இறங்கி வருவதை பார்த்தார். அவன் கையிலே ஆழமில்லாத குழியின் சாவியும் ஒரு பெரிய சங்கடியும் இருந்தது. அந்த தூதர் பாம்பு எனப்படும் பழைய நாகம், அதாவது சாத்தானும் பிசாசும் ஆகியவனை பிடித்து 1000 ஆண்டுகள் கட்டி வைத்தான். அந்த தூதர் அவன் ஆழமில்லாத குழிக்குள் எரிந்து அதை மூடி அதன் மீது முத்திரை வைத்தான். இனி அவன் ஜனங்களை ஏமாற்ற முடியாதபடி செய்தான். அந்த 1000 ஆடுகள் முடியும் வரை அவன் அங்கேயே இருந்தான். அதற்கு பிறகு சாத்தான் சிறிது காலம் விடுவிக்கப்படுவான். பின்னர் யோவான் சிங்காசனங்களை பார்த்தார். அவற்றில் அமர்ந்தவர்களுக்கு தீர்ப்பு வழங்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அவர் இயேசுவின் சாட்சிக்காகவும் தேவனுடைய வார்த்தைக்காகவும் தலையறுக்கப்பட்டவர்களின் ஆத்துமாக்களையும் பார்த்தார். இவர்கள் மிருகத்தையும் அதன் உருவத்தையும் வணங்காதவர்களும் அதன் முத்திரையை தங்கள் நெற்றியிலும் கைகளிலும் பெற்றுக் கொள்ளாதவர்களும் ஆவர். அவர்கள் உயிர் பெற்று கிறிஸ்துவுடன் 1000 ஆண்டுகள் ராஜ்யம் செய்தார்கள். மற்ற இறந்தவர்கள் 1000 ஆண்டுகள் முடியும் வரை உயிர் பெறவில்லை. இதுவே முதல் உயிர்த்தெடுதல். முதல் உயிர்த்தெடுதல்ல பங்கு பெறுவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் பரிசுத்தர்களும் ஆவர். இரண்டாவது மரணம் அவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஆசாரியர்களாக இருப்பார்கள். அவருடன் 1000 ஆண்டுகள் ராஜ்யம் செய்வார்கள். 1000 ஆண்டுகள் முடிந்த பின் சாத்தான் தன் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டான். அவன் பூமியின் 4 மூலைகளில் உள்ள ஜாதிகளை, கோக் மற்றும் மாகோக, ஏமாற்றுவதற்காக வெளியே சென்றான். அவர்களை போர் செய்ய ஒன்றுபடுத்தினான். அவர்களின் எண்ணிக்கை கடல் மணல போல் இருந்தது. அவர்கள் பூமியின் அகலத்தை கடந்து சென்று பரிசுத்தர்களின் முகாமையும் அன்புக்குரிய நகரத்தையும் சூழ்ந்தனர். ஆனால் வானத்திலிருந்து தீ இறங்கி அவர்களை அழித்தது. அவர்களை ஏமாற்றிய பிசாசு, மிருகமும், பொய்யறிவிப்பாளரும் ஏற்கனவே வீசப்பட்டிருந்த தீ மற்றும் கந்தக குளத்தில் வீசப்பட்டான். அங்கே அவர்கள் நாளும் இரவும் என்றென்றும் நித்தியமா வேதனைப்படுவான. பின்பு யோவான் ஒரு பெரிய வெள்ள சிங்காசனத்தையும் அதில் அமர்ந்திருந்தவரையும் பார்த்தான். அவருடைய முகத்துக்கு முன்பாக பூமியும் வானமும் ஓடி போனது. அவர்களுக்கு இடம் எங்கும் காணப்படவில்லை. அவன் பெரியவர்களும் சிறியவர்களும் இறந்தவர்களை தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருப்பதை பார்த்தான். புத்தகங்கள் திறக்கப்பட்டன. அதில் ஜீவனின் புத்தகமும் இருந்தது. இறந்தவர்கள் தங்கள் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பளிக்கப்பட்டார்கள். அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டிருந்தபடி கடலும் அதில் இருந்த இறந்தவர்களை கொடுத்தது. மரணமும் பாதாளமும் தங்களுள் இருந்த இறந்தவர்களை விடுவித்தன.
ஒவ்வொருவரும் தங்கள் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பளிக்கப்பட்டார்கள். பின்னர் மரணமும் பாதாளமும் தீக்குளத்தில் வீசப்பட்டன. இதுவே இரண்டாவது மரணம். ஜீவனின் புத்தகத்தில் பெயர் எழுதப்படாத எவரும் தீக்குளத்தில் வீசப்பட்டார். பின்னர் யோவான் ஒரு அதிசயமான தரிசனத்தை பார்த்தார். அது புதிய பரலோகம் மற்றும் புதிய பூமி. முதல் பரலோகம் மற்றும் முதல் பூமி மறைஞ்சு போயின. கடலும் இனி இல்ல. அவன் பார்த்தபோது யோவான் பரிசுத்த நகரமான புதிய எருசலேமை காண்கிறான். அது தேவனிடமிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது. மணமகனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணமகள் போல ஒளி வீசுகிறது. பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய குரல் ஒலித்தது. இதோ தேவனின் வாசஸ்தலம் மனிதர்களுடன் இருக்கிறது என்று அறிவித்தது. அவர் அவர்களுடன் வாசம் செய்வார். அவர்கள் அவருடைய ஜனமாக இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களுடன் அவர்களுடைய தேவனாக இருப்பார். அவர் அவர்களின் கண்களில் உள்ள ஒவ்வொரு கண்ணீரையும் துடைப்பார். இனி மரணம் இல்ல, துக்கமும் இல்ல, அழுகையும் இல்ல, வேதனையும் இல்ல. ஏனெனில் பழையவை எல்லாம் கடந்து போயின. பின்னர் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தவர் கூறினார், இதோ நான் எல்லாவற்றையும் புதிதாக ஆக்குகிறேன். அவர் யோவானிடம் இதை எழுதி வைத்துக் கொள் என்று கூறினார். ஏனெனில் இந்த வார்த்தைகள் நம்பிக்கைக்குரியதும் உண்மையானதும் ஆகும். அவர் தொடர்ந்தார், இது முடிந்துவிட்டது. நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆரம்பமும் முடிவும் ஆக இருக்கிறேன். பசிக்கிறவர்களுக்கு நான் ஜீவநீரின் ஊற்றிலிருந்து இலவசமாக கொடுப்பேன். வெற்றி பெறுகிறவன் இதையெல்லாம் உரிமையாக பெறுவான். நான் அவனுடைய தேவனாக இருப்பேன். அவன் எனது மகனாக இருப்பான். ஆனா பயப்படுகிறவர்களும் நம்பிக்கை இல்லாதவர்களும் அருவறுப்பான கொலைகாரர்களும் பாலியல் ஒழுங்கின்மை உள்ளவர்களும் மந்திரவாதிகளும் விக்கிரக ஆராதகளும் எல்லா பொய்யர்களும் அவர்களுக்கான இடம் தீயும் கந்தகமும் எரிகின்ற ஏரியில் இருக்கும். இதுவே இரண்டாவது மரமா. பின்னர் கரசி ஏழு பேரழிவுகளையும் ஊற்றிய ஏழு தூதர்களில் ஒருவன் யோவானிடம் வந்து, வா, நான் உனக்கு திருமணமானவளாகிய ஆட்டுக்குட்டியின் மனைவியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னான். அந்த தூதன் யோவான ஆவியில ஒரு பெரிய உயரமான மலையில அழைச்சு சென்றான். அங்கிருந்து அவன் பரிசுத்த நகரமான எருசலேம் தேவனிடமிருந்து வானத்திலிருந்து இறங்கி வருவதை பார்த்தான். அது தேவனுடைய மகிமையால் ஒளிர்ந்தது. அதன் பிரகாசம் விலைமதிப்பற்ற யாஸ்பர் கல்லை போல கண்ணாடி போல் தெளிவாக இருந்தது. அந்த நகருக்கு ஒரு பெரிய உயரமான சுவர் இருந்தது. அதில் 12 வாசல்கள் இருந்தன. ஒவ்வொரு வாசலிலும் ஒரு தூதன் நின்றிருந்தான். வாசல்களை எழுதப்பட்டிருந்தது. அவ இஸ்ரவேல் புத்திரர்களின் 12 கோத்திரங்களின் பெயர்கள். கிழக்கில் 3 வாசல்கள், வடக்கில் 3 வாசல்கள், தெற்கில் 3 வாசல்கள், மேற்கில் 3 வாசல்கள் இருந்தன. அந்த நகரின் சுவருக்கு 12 அடித்தளங்கள் இருந்தன. அவற்றில் கருடத்தின் 12 திருத்தூதர்களின் பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன. யோவானுடன் பேசிய தூதன் தங்கமான ஒரு அளவுகோலை கொண்டு நகரையும் அதன் வாசல்களையும் சுவரையும் அளக்க வந்தான். அந்த நகரம் முற்றிலும் சதுரமாக இருந்தங்க. அதன் நீளம் அகலம் உயரம் அனைத்து சமமா 12,000 பரங்குகள் அளவா இருந்தது. அந்த சுவர் மனித அளவுக்கேற்ப தூதன் பயன்படுத்திய அளவின்படி 144 முழங்கள் தடிப்பாக இருந்தது. அந்த சுவர் யாஸ்பர் கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் முழுவதும் தூய தங்கமாகவும் கண்ணாடி போல் தெளிவாகவும் இருந்தது. சுவரின் அடித்தளங்கள் எல்லா வகையான விலை மதிப்புள்ள ரத்தினங்களால அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதல் அடித்தளம் யாஸ்பர், இரண்டாவது நீலக்கல், மூன்றாவது செல்சிடோனி, நான்காவது மரகதம், அஞ்சாவது சார்டோனிக்ஸ், ஆறாவது சார்டியஸ், ஏழாவது கிரைசலைட், எட்டாவது பெரில், ஒன்பதாவது டோபாஸ், 10வது கிரைசோப்ரேஸ், 11வது ஜாசிந்த், 12வது அமிதஸ்ட். 12 வாசல்களும் 12 முத்துகளாக இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒரு முத்திரையே செய்யப்பட்டிருந்தது. நகரின் தெருக்கள் தூய தங்கமாகவும் கண்ணாடி போல் தெளிவாகவும் இருந்தன. யோவானந்த நகரில் ஆலயம் இல்லை என்று கவனித்தார். ஏனெனில் அதன் ஆலயம் கர்த்தராகிய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவனோ ஆட்டுக்குட்டியும் தான். அந்த நகருக்கு சூரியனோ சந்திரனோ ஒளி தர தேவையில்லை. ஏனெனில் தேவனுடைய மகிமை அதை ஒளிரச் செய்தது. அதன் விளக்கு ஆட்டுக்குட்டிதான். விமோசிக்கப்பட்ட ஜனங்கள் அதன் ஒளியில் நடந்தார்கள். பூமியின் அரசர்கள் தங்கள் மகிமையை அதில் கொண்டு வந்தார்கள். அதன் வாசல்கள் பகலில் ஒருபோதும் மூடப்படவில்லை. அங்கே இரவு இல்லை. ஜனங்களின் மகிமையும் மரியாதையும் அதில் கொண்டு வரப்பட்டது. ஆனா எதுவும் அசுத்தமானதும் அருவறுப்பானதை செய்யும் யாரும் பொய்யும் செய்யும் யாரும் அதில் ஒருபோதும் நுழைய முடியாது. ஆட்டுக்குட்டியின் ஜீவனின் புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களை மட்டும்
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கருத்து எழுதவும் லைக் பட்டன் அழுத்த மறக்காதீர்கள். அடுத்த வீடியோல சந்திப்போம்.

0: சங்கீத புஸ்தகம் 55:22.
1: கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு.
0: கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு.
1: அவர் உன்னை ஆதரிப்பார்.
0: கர்த்தர் ஒவ்வொரு நாளும் சொல்றது என்ன சொல்றாரு, நீ உன் பாரத்தை தூக்காத மகளே, மகனே உன் பாரத்தை தூக்காத, உன்னால செமக்க முடியாது. கர்த்தர் மேல உன் பாரத்தை வச்சுவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நம்ம பாரத்தை அவர் மேல் வைக்கிறது மாதிரி தெரியல, அவர் நம்மளை ஆதரிக்கிற தெய்வம். நம்மளை வந்து அவர் ஆதரித்து அரவணைக்கிற தெய்வம். அவர் நம்ம பார்த்தால அவர் மேட்டு அவர்கிட்ட சொல்லிடணும், எனக்கு இது தான் ஆண்டவர், என் பார எனக்கு இது தான். நம்ம சொல்லிவிட்டு அவர் நம்மளை ஆதரிக்கிற தெய்வம். நம்ம கொடுக்க மாட்டோம், இல்லை ஆண்டவரே நானே சுமந்துக்கிறேன். சுமந்துட்டு அதுவே யோசனை, அதிலே கற்பனை, அதிலே எண்ணங்கள் சிந்தனைகள் செதறுது. கர்த்தர் சொல்கிறவன் பார்த்து என்ன செஞ்சிரு, கர்த்தர் மேலே வச்சிரு, அவர் உன் ஆதரிப்பார். உன் பார்த்தவன் கர்த்தர் மேல் வச்சிருன்றார். நம்ம வைக்க மாட்டோன்றோம். இங்கே சொல்கிறாரு ஏசாயின் புஸ்தகம் 55:3.
1: உங்கள் செவியை சாய்த்து.
0: என்ன செய்யணும்? முதல்ல நம்ம செவியை சாய்க்கணும். எங்கேயோ எண்ணங்கள் செய்திருந்தால் என்ன தான் வசனம் சொன்னாலும் நம்ம உள்ளத்தில் அந்த வசனம் நமக்குள்ளே வராது. அதுதான் சொல்கிற உன் செவியை சாய்த்து
1: என்னிடத்தில் வாருங்கள்.
0: முதவன் செவியை சாயி, அப்புறம் என்னிடத்தில் வா அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு. நம்ம என்ன சொல்கிறோம்? அமைதியாக இருக்கும். ஆண்டவர் கூப்பிட கூப்பிட யாரையோ கூப்பிட்றாங்க, யாராக போட்டோம், நமக்கண்ணே அப்படின்னு நம்ம உட்காந்துருக்கோம். உன் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். செவியை கத்துட்டு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் நம்மளோட பேசுவார், என்னிடத்தில் வாருங்கள், செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள்னு கூப்பிட்றாரு. கத்துட்டு ஒப்பு கொடுப்போம்மா, கத்துட்டு நம்ம பார்த்தலாம் அவர் கருத்தில் ஒப்பிட செல்லாமா. அவர் உன் பாரத்தை அவர் மேலே வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நம்ம ஒரு உதாரணமாக பாருங்கள், யோனா 1:5.
1: அப்பொழுது கப்பற்காரர்
0: பயந்து
1: அவனவன்
0: தன் தேவனை நோக்கி
1: வேண்டுதல் செய்து
0: பாரத்தை லேசாக்கும்படி
1: கப்பலில் இருந்த
0: சரக்குகளை
1: சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள்.
0: சமுத்திரத்தை என்ன செஞ்சாங்க, எல்லாரும் பாரத்தையும் கப்பல் லேசாகிறதுக்காக எல்லாரும் என்ன செஞ்சோம், பாரத்தை எங்கே எரிஞ்சிட்டாங்க சொல்லுங்க, கடல் எரிஞ்சிட்டாங்க. ஏன்னா இந்த கப்பல் நிறைய பாறை இருந்தால் மூழ்கிடும். அதனால ஆண்டு சொல்லுற உன் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நம்ம என்ன செய்கிறோம், இல்லாண்டவரை நானே சுமந்து அது கற்பனை பண்ணி அதே நினச்சி உட்காந்து கழுதுட்டுருக்கேன் அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம். கர்த்தர் சொல்கிறாரு உன் பாரத்தை அவர் மேல் வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். யோனா காலத்தில் எல்லாரும் பாரத்தையும் தூக்கி என்ன செஞ்சிட்டாங்க, தண்ணியில் எரிஞ்சிட்டாங்க. நம்மளும் கூட நம்ம பாரத்தை ஆண்டவராகி இயேசுக்கு கேட்குறார், உன் பாரத்தை என் மேலே வச்சிரு, நான் உன்னை ஆதரிக்கிறேன், நீ ஏன் நீ சுமந்துட்டுருக்க, நீ ஏன் என் கண்ணீர் வடிச்சிட்ருக்க, ஏண்ட கொடுத்துருன்னு கேட்குறார். நம்ம கொடுக்க மாட்டோன்னு சொல்கிறோம். அதனால தான் நம்ம பலவீனம் அதிகமாகிருது, வியாதி அதிகமாகிருது, பலவீனம் அதிகமாகிருது, மந்திரம் செய்வன எல்லாமே அதிகமாகிருது. கர்த்தர்ட்ட நான் ஒப்பு கொடுப்போம், என் பாரன் இதாண்டவர், என் கண்ணீர் இதாண்டவர, நீங்கள் பொறுப்படுத்துக்கோங்க சொல்லி நம்ம கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுக்கணும். எதனால தான் நம்ம பாற வருது நம்ம பார்க்க போகிறோம். சங்கீத புஸ்தகம் 38:4.
1: என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிட்டு
0: அவைகள்
1: பார சுமையை போல.
0: அந்த அக்கிரமங்களுக்கு எப்படி இருக்கா, பார சுமையை போல
1: என்னால் தாங்க கூடாத பாரமாயிற்று.
0: பார சுமையை போல என்னால் தாங்க கூடாத பாரமாயிட்டு. நிறைய பாவத்தில் செஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பாவங்கள் அக்கிரமங்கள் நம்ம நிறைய தேவையில்லாத பேசுகிறோம், தேவையில்லாத குழம்புறோம், தேவையில்லாத மக்கள் எடுத்து மற்றவங்களை பற்றி குறை சொல்கிறோம், கோல் குத்துறோம், சண்டை போடுறோம், மற்றவங்களை பற்றி பேசுகிறோம். நம்ம பாற என்ன ஆயிடுது, அதிகமாக வந்துடுது. செபிக்க முடியாது, துதிக்க முடியாது, ஆண்டுகிட்டு உட்கார முடியாது. நம்ம அப்போ அதுக்கு மீறி செபித்தா வாய் தான் செபிக்கும், இறுதியாக கத்தரை விட்டு தூரமாக இருக்கும். நமக்குள்ள பாவம் இருந்தால் நம்மளால் கட்டாயம் செபிக்கவே முடியாது, தாங்கக்கூட பாறோம். நம்ம என்ன செய்கிறோம், செபிக்கமேன்னு சொல்லிட்டு வாய்ட்டு ரெண்டு வார்த்தை சொல்லுவோம், அந்த செவம் நமக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் சம்மந்தமே இருக்காது. சும்மா ரெண்டு செவம் பண்ணிவிட்டு எல்லோரும் செவிக்கலையே அதான் நினைப்பாங்களா அப்படின்னு செவிப்போம். அது வந்து அந்த செவத்தை கர்த்தர் விரும்புறதில்ல, அவற்றை சொல்லிடணும். அதனால தான் சங்கீதக்காரர் சொல்கிறார் பாருங்கள், சங்கீத புஸ்தகம் 32:5-6.
1: நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல்,
0: நம்ம அக்கிரமத்தை என்ன செய்யக்கூடாது, மறைக்காமல். சங்கீதக்காரர் சொல்றார் தாவிதராஜா, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல்
1: என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன்,
0: என் மீறுதல்களை
1: கர்த்தருக்கு அறிக்கிடுவேன் என்றேன்.
0: தேவரே
1: என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர், இதற்காக
0: சகாயம் கிடைக்கும் காலத்தில்
1: பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான்.
0: அப்பதான் நம்ம என்ன செய்யணும், பக்தி உள்ள எவனும் என்ன செய்யணும், கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் செய்யும். பாவம் மன்னிக்கப்பட்டதான் கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் செய்ய முடியும்.
1: அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும்,
0: அது
1: அவனை அணுகாது.
0: என்ன கஷ்டம் வந்தாலும் அவளை என்ன செய்ய முடியாது, அணுகாது. என் பாவத்தை மறைக்காமல் கர்த்தர் என் மீறல அறிக்கிடுவேன் என்று. பாவம் நமக்குள்ள செபிக்க முடியாது. நம்ம நல்லவங்களை போல பேசலாம், அதை செய்யலாம் இதை செய்யலாம், நம்மளே சிரிக்கலாம். நிறைய பேர் பாவத்தில் இருந்தனா என்ன செய்யலாம், அவங்களே சிரிச்சுக்குவாங்க, அவங்களே பேசிக்குவாங்க. ஆனால் மனசில் என்ன இருக்காது, நிம்மதி இருக்காது. வாசி பண்ண இருக்க,
1: நான் என் அக்கிரமத்தை
0: மறைக்காமல்
1: என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் என் மீறுதல்.
0: எப்போ நம்ம பாவத்தை கர்த்தருக்கு அறிவிக்கிறோமோ, என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன்,
1: என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றே.
0: நான் மீறுதல் என்ன செய்யணும், கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றே.
1: தேவரே என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர்,
0: நம் பாவத்தை மன்னிக்கணும்னு சொன்னால் நம்ம ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடணும். அது வரைக்கும் செபிக்க முடியாது, துதிக்க முடியாது, ஆண்டவரோட இணைந்து வாழ முடியாது. கடமைக்காகத்தான் இருந்திருக்க முடியும். என் வாழ்க்கையில் அப்படி தான், உங்களுக்குலாம் எப்படின்னு தெரியாது. ஒரு வழிக்கு நீங்கள் என்னால் எல்லாம் செய்ய முடியும்னு சொல்லலாம், ஆனால் உண்மை அதுதான். யாரையாவது எதாவது சொல்லிட்டேன்னா அந்த கர்த்தட்டையும் மன்னிப்பு கேட்கணும், அவங்ககிட்டையும் மன்னிப்பு கேட்டால் தான் என்னால் செவிக்க முடியும், துதிக்க முடியும், ஆண்டு தேட முடியும். உங்களுக்குலாம் எப்படின்னு எனக்கு தெரியல. உண்மையாக கர்த்தரோடு இணைந்து வாழ முடியாது. சின்ன வார்த்தை யாரை சொன்னாலும் என்னால் செவிக்கவே முடியாது, கர்த்தரோடு இணைங்க முடியாது. அது சொல்கிறேன், என் பாவத்தை கர்த்தருக்கு அறிக்கிடுவேன் என்று, என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். நீதிமணி புஸ்தகம் 28:13.
1: தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்,
0: மறைச்சிக்கலாம், எத்தனை நாளால் மறைக்கலாம். நானும் அவங்க வீட்டில் போய் சொல்ல மாட்டேன், அவங்க வீட்டில் மன்னிப்பு கேட்க மாட்டேன். அவங்ககிட்ட போய் நான் என்ன மன்னிப்பு கேட்குறது, அவங்க வீட்டிலாம் செய்ய மாட்டேன். அப்படின்னா என்ன செய்ய, பாவத்தை மறைக்கிறவன் நினைச்ச மாட்டான், வாழ்வடைய மாட்டான்.
1: அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ,
0: விட்டு அறிக்கை செய்து மாத்த இல்லை, ஆண்டவரே பாவத்தை மன்னியும் என்ன பண்ணுவான், ஏதாவது இப்போ இந்த ஈஸ்டர் அன்னைக்கு இதெல்லாம் போல என்ன பண்ண, என் பாவத்தை மன்னின்னு அறிக்கை விடுவான். அப்புறம் அதே பாவத்தை தான் செய்வான். அதான் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து
1: விட்டு விடுகிறவனோ,
0: அந்த பாவத்தை விட்டுறணும். அறிக்கை செஞ்சுட்டு திரும்ப அதே பாவத்தை செஞ்ச பிரயோஜனம் இல்லை. பாவத்தை அறிக்கை செஞ்சு விட்டு விடுகிறவனோ
1: இரக்கம் பெறுவான்.
0: விட்டுட்டா தான் இரக்கம் பெற முடியும். பாவத்தை மன்னிப்பு கேட்டு திரும்ப அதே பாவம், விட்டுக்கிடுறவனா இறக்கம் பெறுவான். நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் கர்த்தருக்காக, அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டா, அறிக்கை செய்து விட்டுக்கிடுறவன் தான் இறக்கம் பெறுவான். அப்போ தான் நம்ம பாவத்தை மன்னிப்பார். ஏசாயில சொல்கிறாரு 1:18.
1: வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்
0: உங்கள் பாவங்கள்
1: சிவேர் என்று இருந்தாலும்
0: வறந்த மலையை போல்
1: வெண்மையாகும்
0: அவைகள்
1: இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும்
0: இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போலாகும். வாசி பண்ணிருக்க,
1: உங்கள் பாவங்கள்
0: சிவேர் என்றிருந்தாலும்
1: உறைந்த மலையை போல் வெண்மையாகும்.
0: உறைந்த மலை போல் என்ன ஆயிரும், ஆண்டு அறிக்கிட்டு விட்டோம்னா, அறிக்கை செய்து விட்டுட்டோம்னா அது என்ன செய்யும், வெண்மையாகும்.
1: அவைகள்
0: இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும்
1: பஞ்சை போலாகும்
0: ரத்தம்பர சிகப்பாக இருந்தாலும் பஞ்சு போல மாற்றிடுவார். நான் பாவத்தை அறிக்கிடணும். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறந்தா இறக்கம் பண்ண முடியும். நான் நல்லா தானே செவிக்கிறேன், நான் நல்லா தானே இருக்கிறேன், இங்கே நல்லா இருக்கலாம், பரலோகத்துக்கு போக முடியாது. ஒன்னியோவான் 1:7-8
1: அவர் ஒளியில் இருக்கிறது போல,
0: அவர் ஒளியில் இருக்கிறது போல
1: நாமும் ஒளியிலே நடந்தால்,
0: நாமும் ஒளியிலே நடந்தால்
1: ஒருவரோடு ஒருவர்,
0: ஒருவரோடு ஒருவர்
1: ஐக்கியப்பட்டிருப்போம்,
0: ஐக்கியப்பட்டிருப்போம்.
1: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்,
0: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
1: சகல பாவங்களையும் நீக்கி,
0: நம்ம பாவத்தை அறிக்கிட்டதான் அப்பதான் சகல பாவத்தை நீக்கி
1: நம்மை சுத்திகரிக்கும்,
0: நம்மை சுத்திகரிக்கும்.
1: நமக்கு பாவம் இல்லை என்போமானால்,
0: நமக்கு பாவம், நான் பாவமே செய்யல அப்படின்னு சொல்லுவோமானா,
1: நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம்,
0: நான் செஞ்சு நான் தப்பே பண்ணல, நான் கரெக்டா தான் இருக்கிறேன் அப்படின்னு நம்மை நாம என்ன செஞ்சிருமா, வஞ்சிக்கிறவளை இருப்போம்.
1: சத்தியம் நமக்குள் இராது,
0: சத்தியம் நமக்குள் இராது.
1: நம்முடைய பாவங்களை,
0: நம்முடைய பாவங்களை
1: நாம் அறிக்கையிட்டால்,
0: நம்ம அறிக்கையிட்டால் எல்லா பாவத்தையும் யாராட்ட மன்னிப்பேக்கணும், மன்னிப்பேர் சரி பண்ணணும். இயேசு கிறிஸ்துவிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய காரியம் இயேசு கிறிஸ்துவிட்ட மன்னிப்பு கேட்கணும்.
1: நம்முடைய பாவங்களை,
0: நம்முடைய பாவங்களை
1: நாம் அறிக்கையிட்டால்,
0: அறிக்கையிட்டால், அறிக்கையிட்டால்
1: பாவங்களை நமக்கு மன்னித்து,
0: நமக்கு மன்னித்து
1: எல்லா அநியாயத்தையும் நீக்கி,
0: எல்லா அநியாயம் என்னென்ன அநியாயம் செஞ்சிருக்கோம் எல்லா அநியாயத்தையும் நீக்கி
1: நம்மை சுத்திகரிப்பதற்கு,
0: நம்மை சுத்திகரிப்பதற்கு
1: அவர் உண்மையும்,
0: உண்மையும்
1: நீதியும் உள்ளவராயிருக்கிறார்.
0: எல்லா பாவங்களையும் அநியாயத்தையும் நீக்கி நம்ம சுத்திகரிக்கு உண்மையும் அவர் எப்படி இருக்கிறாரா, நீதியுமா இருக்கிறார். பாவத்தை அறிக்கிடாம நம்ம என்னதான் செவிச்சாலும், நம்ம நிறைய செவிக்கிற மாதிரி செவிக்கிறோம், நான் நல்லா தானே செவிக்கிறேன், அவங்களால நல்லா செவிக்கிறேன், அந்த ஊழியரோட நம்ம நல்லா தானே செவிக்கிறோம்னு நினச்சிருக்கலாம். ஆனால் பாவத்தை அறிக்கையிடணும். அறிக்கையிலாம் பிரயோஜனமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கேட்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை இன்றைக்கி என்ன நான் பாவம் செஞ்சேன், நான் நேற்று பிரியமில்லாத என்ன வார்த்தை பேசுகிறேன், ஆண்டவரை கேட்கணும். பில்லிகரம் டாக்டர் என்ன செய்வாரா, டெய்லி ஆண்டவரை கேட்பாரா, நேற்று படுக்கைக்கு போகிறதுக்குள்ளே கேட்டு தான் படுப்பாரா, ஆண்டவரே இன்றைக்கி என்ன பாவம் செஞ்சுருக்கோம் என்னை காமிங்க, ஆண்டவரே நேற்று என்ன பாவம் செஞ்சுருக்கேன் என்னை காமிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்பாரான். ஆண்டவர்கிட்ட கேட்டு இயேசுக்கு ரத்தத்தினால் கழுவப்பட்டு தான் படுப்பாரான். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை, உலகத்தில் யார் என்ன சொன்னால் சொல்லிட்டு பாருங்க, அதை பற்றி கவலையே கிடையாது. நம்ம சொந்தம் எங்கே, நம்ம சொந்தம் பரலோகம், பரலோகத்துக்கு போகணும். இந்த உலகத்தில் யார் என்ன கேவலம் பேசினாலும் சரி, என்ன திட்டினாலும் சரி, கவலையே கிடையாது. நம்ம எங்கே போனோம், பரலோகத்துக்கு போனோம். பரலோகத்துக்கு போனால் பாவத்தோடு பரலோகத்துக்கு போக முடியாது. பாவத்தை மறைக்கிறவன் அறிக்கை செய்து விட்டு விடுறதே இறக்கம் பெற முடியும். அறிக்கை செல்லணும், எப்படி ஒப்பராகணும், யார்கிட்ட ஒப்பராகணும், கர்த்தர் எப்படி ஒப்பராகணும், அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும். ரெண்டாவதாக கர்த்தர் சொல்கிறாரு, அத்தியாவசிய விசேஷம் 11:28
1: வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே,
0: வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே,
1: நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள்,
0: நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள்,
1: நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
0: நீ ஏன் வருத்தப்பட்டு பாரம் சுமந்துட்டீங்க, என்கிட்ட வந்துருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொல்லி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்ம சிருஷ்டியராகிய தேவன் சொல்லுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாவ பாரம் மட்டும் இல்லை, வியாதியின் பாரமும் இருக்குது இல்லையா, வியாதியின் பாரமும் நமக்கு இருக்குது. பாவ பாரம் மட்டும் இல்லை, வியாதியின் பாரம். மார்க்கழு சுவிசேஷம் 5:25-26
1: அப்பொழுது 12 வருஷமாய்
0: பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ
1: அநேக வைத்தியரால் மிகவும் வருத்தப்பட்டு
0: தனக்கு உண்டானவைகளை எல்லாம்
1: செலவழித்தும்
0: சற்றாகிலும்
1: குணமடையாமல்
0: அதிக வருத்தப்படுகிற பொழுது அவங்களுக்கு இருக்கெல்லாம் செலவு பண்ணிட்டாங்க. பெரும்பாடு எல்லாம் பணத்தெல்லாம் செலவு பண்ணி கொஞ்சம் கூட அவங்களுக்கு என்ன செய்யலை, குணமாகவே இல்லை. அப்புறம் ஆண்டவர்கிட்ட வந்து தான் அவங்களுக்கு சுகமாச்சு. கர்த்தர் பிரியமானவர்களே, வசந்த கேட்டிருக்கோம், இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவர் நிச்சயமாக நம்ம ஜெபத்துக்கு பதில் தருவார். எங்கள் அன்பான் இயேசுவிட்டு வழி நடத்துகிற பரமபிதாவை நன்றியோடு மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு வாழ்க்கையில் அற்புதத்தியார் சிங்கில் செங்க வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக்கிறிய சிங்க வியாதி குணமாக்குங்க, ஸ்பா நோய் குணமாக்குங்க, பலவீனத்தை குணமாக்குங்க, அப்போ ஆற்று பலவீனத்தை குணமாக்குங்கப்பா. மந்திர கடிச்சவனுக்கிட்ட உடைச்சி போடுங்க ஏசப்பா. பிசாசின் கீழே ஏசுக்கத்து நாமத்தில் அழித்து போட எல்லா மந்திரம் செவியில் உடைக்கப்பட்டு ஏசுக்கத்து நாமத்தில் எல்லா கட்டு உடைக்கப்பட்டு ஏசுக்கத்து நாமத்தில் சாத்தண்டு கிரி அழிக்கப்பட்டு போட்டும் பொல்லாதவி எரிக்கப்பட்டு போட்டும் வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரி சிங்கப்பா. என்ன வியாதி இருந்தால் சுகமாக்குங்க ஏசப்பா, என்ன நோய் இருந்தால் சுகமாக்குங்க அப்பா. அமை துதிக்கிறோம் கர்த்தாவே, மிஸ் தூத்திரம். அல்சர குணமாக்குங்கப்பா, கயிர்வெளியை குணமாக்குங்க ஏசப்பா. தகப்பனே தகப்பனே நீ ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிட்னி குணமாக்குங்கப்பா, ஆற்று பலவீனத்தை குணமாக்குங்கப்பா. ராஜ்யாமை துதிக்கிறோம் தகப்பனே. நானே உங்களை குணமாக்குற ஆண்டு சொன்னீங்க, என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குப்பா. இதோ மாம்சம் யாருக்கும் தேவனை கர்த்தர், என்னால் செய்யக்கூடாது அவசியமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரே. வேலையில் ப்ரமோஷன் இல்லாத மக்களுக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கணுமே, வேலையை கன்ஃபார்மாகாத மக்கள் வேலையை கன்ஃபார்மாக்கணும் அப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கிடைக்கணும் ஐயா. திருமணம் ஆகாத மக்கள் திரும்ப நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும். சமாளம் இல்லாத மக்கள் சமாளம் தரணும். கடன் பிரச்சனை கண்ணீர் வேதனைகள் எல்லாம் நீக்கி போடுங்க அப்பா. கடன் கஷ்டங்களை மாற்று தீசங்களை அற்புதங்களை செய்யுங்க. வேண்டிக் கொடுத்ததற்கும் அனுப்பதற்கும் அதிகமாக்கிறீ செய்யுங்க. நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. நன்மையான தீபம் பூர்ணமணி எந்த வரமும் பரத்தல் உண்டாகி சோதியின் பிதாளத்தில் இறங்கி வருகிறது. மாறுதல்களை வேற்றுமணி எந்த நிலையிலும் சொன்னீரை கர்த்தாவே. அப்பா தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசிரியங்க. கேசில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க. பிரிந்து குடும்பம் அணைக்கணுமையா. தகப்பனையுமே துதிக்கிறோம். ராஜாவையுமே ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகள் ஞானத்தை கொடுங்க. ஞாபகத்தை தாங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளாம் செவிக்கிற பிள்ளைகளா துதிக்கிற பிள்ளைகளா மாற்றுங்க. அன்பின் ஆண்டு வரையுமே துதிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்தில் வெளியிறங்கமாக இருப்பது செய்யப்பா. நன்மைகளை அவங்க வாழ்க்கையில செய்ய முடியா செபிக்கிறமையா. தீமையிலிருந்து விலக்கி காத்துக்கோங்கப்பா. அன்றுவரையுமே துதிக்கிறோம் தேவாதி தேவனை. பலத்த காரியத்தை செய்யுங்க, பலத்த காரியத்தை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரீச்சர் தேவன் ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. கர்த்தாவையுமே துதிக்கிறோம். எங்க தேசத்துல யாருமே தற்கொலை பண்ணக்கூடாது அன்றவரை. யாருமே தற்கொலை பண்ணக்கூடாதப்பா. ஏசப்பா ஏசப்பா தற்கொலை என்ன யாருக்குள்ளே வரக்கூடாப்பா. பல்லா சாத்தானே இயேசுக்கு நாமத்தில் சபித்து கட்டி அப்புறப்படுத்துறோம். உங்க ரத்தத்தை தெளிக்கிறோமையா ஏசப்பா ஏசப்பா. ஒவ்வொரு இந்த தற்கொலை என்ன யாருக்குள்ள வருது அவங்க மேலே இயேசுக்கு ரத்தத்தை தெளித்து செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கோங்கப்பா. கத்தாவே நம்மை நோக்கி கெஞ்சுறோம் கெஞ்சுறோம் கெஞ்சுறோம். எங்களுக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நீராக எங்கள் கண்களை எடுக்கிறமையா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி தரப்படுறதாய். காய் ஸ்தோத்திரமா. எத்தனை பேர் கடனால கண்ணீர் வெடிக்கிறாங்கப்பா. எத்தனை குடும்பங்கள் சமானம் இல்லை, எத்தனை குடும்பங்கள சந்தோஷம் இல்லையாப்பா. இறக்கத்தை கட்டிடுங்க ஏசப்பா. இறங்குங்கப்பா இறங்குங்கப்பா இறங்குங்கப்பா. இந்த தேவையெல்லாம் சந்திங்க ஏசப்பா சந்திங்க ஏசப்பா. கெஞ்சுறப்பா கெஞ்சுறோம். பழத்தை அற்புதங்கள் அடையாளங்களை செய்யுங்க. உங்க நம்மைக்கு இப்படட்டும். எல்லா துதிகளமாக்கி செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சரியாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜிடுவோம் பரமபிதாவே. ஆமே கத்து நம்ம சேர்த்து கேட்டிருக்காரு. கலங்காதீங்க
2: நேயர்களே. உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர், 1 0 4 9 0 1 0 0 0 0 0 2 2 2 9 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: சுக்கல் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
4: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிக்கை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443071975 9812435. Our email address is asvinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: மத்தியில் சுவிசேஷம் 8:16-17
1: அஸ்தமான
0: போது
1: பிசாசு பிடித்திருந்த
0: அநேகரை
1: அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள்.
0: கத்திட்டு கொண்டாங்க, பிசாசு பிடிச்ச அநேகர் அவரிடத்துல கொண்டு வந்தாங்க.
1: அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும்
0: சொஸ்தமாக்கினார்.
1: அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார்.
0: அவர்தான் நம்ம பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை, எல்லாமே செய்ய முடியும். ஆனால் அமைதியாக இருப்பார். கொஞ்ச நேரம் நம்ம வியாதி கஷ்டப்படும் போது அமைதியாக இருப்பார். நம்ம பிள்ளைங்க சோர்ந்துடுறாங்களான்னு சொல்லிட்டு அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதனால எத்தனையோதோட புண்ணுனால கஷ்டப்பட்டிருக்கேன், எத்தனையோதோட சிறங்குனால கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் எந்த மருந்து போட்டாலும் எனக்கு சரியாகாது. எந்த வியாதி இருந்து என்னென்ன மருந்து போட்டாலும் சரியாகாது. அவர் தான் கடைசியை சுகமாக்குவார், அமைதியாக இருப்பார், சுகம் தருவார். இங்கே சொல்கிறாரு யாத்திரா புஸ்தகம் 23:25-26.
1: உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள்.
0: அவர் உன் அப்பத்தையும்
1: உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன்.
0: வியாதியை என்ன செஞ்சிருவாரு? நம்மளிருந்து விளக்குவே.
1: கர்ப்பம் விழுகிறதும்
0: மலடும்
1: உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன்.
0: பார்த்தீங்களா, அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதி வியாதியை நீக்கி என்ன செய்யற, நம்ம ஆயுசு நாட்கள் என்ன செய்யறாரு, பூர்ணப்படுத்துற. அது மாத்திர இல்ல, கர்ப்பம் விழுவதில்லை. சொல்லுங்க, டாக்டர் பட்டா கணவரால் தான் உங்களுக்கு குழந்தை இல்லை, உங்க மனைவியால் தான் குழந்தை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 7:14
1: சகல ஜனங்களை பார்க்கிலும்
0: நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்.
1: உனக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும்
0: ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும்
1: மலடு இருப்பதில்லை.
0: ஆணிலையும் மலடு இருப்பதில்லை, பெண்ணையும் மலடு இருப்பதில்லை. யாரு பாய்ப்பிட ஏசு உறுதியா பிடிச்சுக்கோங்க, எனக்கு குழந்தை வேணும், நான் சும்மா லேசெல்லாம் தரமாட்டாரு, உறுதியாக பிடிச்சிக்கணும். அவர் குழந்தை தருவார், வாங்க வியாதியை சுகமாக்குவார். அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதி வியாதியை குணமாக்குவார். உங்களுக்கு தீர்க்காயசை கொடுப்பார், கலங்காதீங்க, அவரே தீர்க்காயசு. அதை மட்டும் ஆசிடா, டாக்டர் கை விட்டாங்களே, டாக்டர் சொல்லிட்டாங்க இவ்வளோதான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா?
1: உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன்.
0: பற்றி உன் ஆயுசு நாட்கள் இழைச்சிவாரு, பூரணப்படுத்துவே. ஒருத்தர் வந்து லைவில் பார்த்துட்ருக்கீங்க, டாக்டர் இவ்வளோதான் முடியும், இதால் முடியாது அவ்வளோதான் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி கலங்குறீங்களா? லைவில் ஒருத்தர் பார்த்துட்ருக்கீங்க இல்லை. கர்த்தர் உங்களுக்கு ஆயுசு நாளுக்கு பூர்ணப்படுத்துவார். உங்களுக்கு தான் கர்த்தர் பேசுகிறார். உங்கள் ஆயுசு நாளுக்கில் கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு, பூர்ணப்படுத்த போகிறாரு. கலங்காதீங்க, கண்ணீர் துடைச்சிக்கோங்க, ஏசு உறுதியை பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான். பாரத்தை கர்த்தர் மேலே வச்சு விடு, நீங்களே வச்சு கலங்காதீங்க, அவற்றை வச்சுருங்க. மொதல் என்ன பார்த்தோம், நம்ம பாவம் நமக்கு பாரமாக இருக்கு. ரெண்டாவது, நம்முடைய வியாதி நம்ம பாரமாக இருக்குது. கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துடலாம். இன்றைக்கி அவங்க இந்த டிவியில் பார்த்துட்ருக்கவங்கள ஆண்டு வந்து சுகமாக்கின் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. மூன்றாவதாக எது நம்ம பாரமாக இருக்குது, முதல் பார்த்தோம் என்ன பாரமாக இருக்குது, பாவம். ரெண்டாவது வியாதி. மூன்றாவது லூக்கான் சுவிசேஷம் 21:34.
1: உங்கள் இருதயங்கள்
0: பெருந்திண்டினாலும்
1: வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும்
0: மதந்து பெருந்திண்டி. ரெண்டாவது என்னது, பெருந்திண்டினாலும்
1: வெறியினாலும்
0: வெறி சண்டை வெறி பிரச்சனை வெறி பெருந்திண்டினாலும் வெறியினாலும்
1: லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள்.
0: மூணு காரியம் நமக்கு பாரம் வருது. முத என்னது,
1: உங்கள் இருதயங்கள்
0: பெருந்திண்டி. ரெண்டாவது என்ன வருது, வெரி வெரி, சண்டை வெறி, கோவம் வெறி, சின்ன வெறி, போன் வெறி, எத்தனையோ வெறி சொல்லலாம். லவ் யூ கவலை, இன்னைக்கு என்ன செய்வோம், நாளை என்னைக்கு செய்வோம், இது எப்படி செய்யுது, அது எப்படி செய்யுது, நமக்கு நம் பாறை வருது. இந்த பாரத்தை கருத்தில் மேலே வச்சிடணும். அவர் ஒரு குறையுமே வைக்க மாட்டார், சின்ன குறைவோட கருத்தில் நம்ம வைக்க மாட்டார். பெருந்திண்டி வெறி லகுவே கவலை. நம்ம இறிய இந்த மூணு நாள் நம்ம இறிய என்ன செய்தா பாரமடைகிறது. இந்த மூணு காரியம் நம்மகிட்ட வந்தால் நம்ம இறிய பாரமாயிடுது. இந்த மூணு காரியம் நமக்குள்ள வராத விடிக்க காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. முதல் என்னது, நம்ம முதல்ல
1: உங்கள் இருதயங்கள்
0: பெருந்திண்டினாலும்
1: பெருந்திண்டினாலும்
0: பெருந்திண்டினாலும்
1: வெறியினாலும்

0: உங்கள் மேல் வராதபடிக்கும்,
1: அந்த நாள் உங்கள் மேல வராதபடிக்கும்
0: எச்சரிக்கையாயிருங்கள்.
1: அந்த எச்சரிக்கையாருங்க. இந்த மாதிரி கவலைப்பட்டே இருக்கும்போது இயேசுக்கு வந்துட்டாருனா எங்க போக முடியாது? நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. நம்ம அந்த நாளில் இயேசுக்கு வந்துட்டா மூணு காரியத்தை கட்டி நம்ம கவலைப்பட்டே இருப்போம். இயேசுக்கு வந்துட்டார்னா பரலோகத்துக்கு போக முடியாது. பெருந்திண்டி, பாரம், வெறி வெறி, லகுவி, கவலை, இந்த மூணு காரியம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. இல்லாமல் இறுதியாக என்ன செய்யும்? பாரம் அடைஞ்சிரும். அதுவே யோசிச்சுட்டே இருப்போம், பரலோகத்துக்கு போக முடியாது. ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு ஒப்பு கொடுத்துடலாம். ஆண்டவரே, என்னை கரங்களை பிடிக்கிறப்பா, நீங்கள் தான் என்னை மாற்றணும். ஆண்டவரே, எனக்கு இந்த மாதிரி காரியம் இருக்குதப்பா, என்னை மாற்றும், என்னை மாற்றும் ஆண்டவரே. பெருந்திண்டி வரக்கூடாது, வெறி வரக்கூடாது, லகுவீக கவலை வரக்கூடாது. இந்த மூணு காரியத்தில் விடுதலை தாண்டுவப்பா. என் பாரத்தை எடுத்து போடும் ஆண்டவரே, என் பாரத்தை எடுத்து போடு. அதான் சொல்கிறாரு ஆமோசின் புஸ்தகம் 4 12 கடைசி.
0: உன் தேவனை சந்திக்கும்படி,
1: உன் தேவனை சந்திக்கும்படி
0: ஆயத்தப்படு.
1: உன் தேவனை சந்திக்க என்ன செய்யணும்? ஆயத்தப்படு. இந்த மூணு காரியம் நமக்குள்ள வராமல் பார்த்துக்கணும். பெருந்திண்டி, வெறி, லவ், கவலை வராடி காத்துக்கணும். தேவனை சந்திக்கும்படி என்ன செய்யணும்? ஆயத்தப்படணும். எப்போ என்ன என்ன உண்டுலாம், எதை விடுத்தலாம், என்ன செய்யலாம் சொல்லி நம்ம கவலை வந்துடுது. மத்தேயின் சுவிசேஷம் 6:31.
0: ஆகையால் எண்ணத்தை உண்போம்,
1: எண்ணத்தை உண்போம்,
0: எண்ணத்தை குடிப்போம்,
1: எண்ணத்தை குடிப்போம்,
0: எண்ணத்தை உடுப்போம் என்று,
1: எண்ணத்தை உடுப்போம் என்று
0: கவலைப்படாதிருங்கள்.
1: கவலைப்படாதிருங்கள். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம். கவலை நமக்கு வரக்கூடாது. அவங்க வீட போய் பாருங்க எப்படி இருக்கு. நம்ம இப்படியே இருக்கோம், நம்மளை எப்படி மதிப்பாங்க? இப்படி நமக்குள்ள பாறை வந்துடுது. அவங்களாம் பாரு, டெய்லி ஹோட்டலுக்கு போகிறாங்க, நம்ம எங்கே போகிறது? இப்படி பல விதமான கவலை நமக்கு வந்துடுது. இந்த கவலையெல்லாம் வந்துச்சுன்னா ஆண்டை சந்திக்க நம்ம முடியாது, செபிக்க முடியாது, சோறு வந்துடும். கடைசி நாளில் இருக்கோம். அதுதான் ஆண்டவர் இயேசுக்கு சொன்னார், எப்பொழுதும் செவமண்ணி அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரம்னு என்னப்படுது வாசிங்க. லூக்கான் சுவிசேஷம் 21:36.
0: பூமியில் எங்கும்,
1: பூமி எங்கும்
0: குடியிருக்கிற,
1: குடியிருக்கிற
0: அனைவர் மேலும்,
1: அனைவர் மேலும்
0: அது ஒரு கண்ணியை போல வரும்,
1: அது ஒரு கண்ணியை போல வரும்.
0: ஆகையால்
1: ஆகையால்
0: இனி சம்பவிக்க போகிற,
1: இனி சம்பவிக்க போற, இப்ப எல்லா காரியமும் சம்பவிக்க போகுது, இனி சம்பவிக்க போகிற
0: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி,
1: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி
0: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க,
1: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க
0: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு,
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு
0: எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
1: எப்பொழுதும் ஜபம் பண்ணி என்ன செய்யணும்? அவருக்கு மனுஷகுமார் இயேசுக்கு முன்பாக நிற்க பாத்திரவானாக என்ன பண்ண என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருக்கணும். அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும். முத நம்ம உள்ள எது இதனால் பாரமடையுது? நம்ம அக்கிரமம் நிறையா இருக்கும்போது நம்ம உள்ளம் பாரமடையுது. ரெண்டாவது வியாதினால் பாரமடையுது. மூன்றாவது வெறி, நான் எண்ணத்தை சாப்பிடுவோம், வெறி வெறி, சரி சின்ன வெறி, போன் வெறி, லவ், கவலை, இந்த மாதிரி பாறை நமக்குள்ளே இருக்கும்போது கர்த்தர்கிட்ட போக முடியாது. இதெல்லாம் விட்டுட்டு எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்கோம். அவருக்கு முன்பாக நிற்கின்றது 36 மட்டும்.
0: ஆகையால்
1: ஆகையால்
0: இனி சம்பவிக்க போகிற,
1: இனி சம்பவிக்க போற, எல்லா காரியம் நடந்துருச்சு, ஆண்டு சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சு, இனி சம்பவிக்க போகிற
0: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி,
1: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி
0: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க,
1: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க
0: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு,
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு
0: எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
1: எப்பொழுதும் ஜபம் பண்ணி என்ன செய்யணும்? அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களை எண்ணப்படணும். என் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். ஆண்டவர் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுமா? ஆண்டவர் என்னை பொறுப்பிடுங்கப்பா, என் காலங்குளம்ல கரத்தில் இருக்குது, என்னை ஒப்பிடுகிறப்பா, என்னால் முடியாது. தாவிராஜா சொல்லிட்டார், என் காலங்குளம்ல கரத்தில் இருக்குதுன்னு. ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுமா? ஆண்டவர் என்னை பொறுப்பிடு, என் காலங்குளம்ல கரத்தில் இருக்குதப்பா, நீங்கள் தான் பொறுப்பெடுக்கணும் சொல்லி கர்த்தர் கரத்தில் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோம்.

0: பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். பாரங்கள் வருகின்ற மூன்று காரியங்களை குறித்து தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். முதலாவது பாரம் எப்படி வருகிறது? நம்முடைய அக்கிரமங்களினாலே, நம்முடைய பாவங்களினாலே பாரம் வருகிறதாம். தாவீது சொல்கிறார், என்னுடைய பாவம் தாங்கக்கூடாத பாரமாயிட்டு, என் அக்கிரமம் தாங்கக்கூடாத பாரமாயிட்டு என்று சொல்கிறார். பாவத்தோடு கூட இருக்கிறோமா? இன்றைக்கு இந்த பாவத்தை அறிக்கை செய்வோம். தகப்பனையே, என்னை மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. என் அக்கிரமத்தை அறிக்கிடுவே நின்றேன், என் பாவத்தின் தோஷத்தை நீர் மன்னித்தீர் என்று தாவீது சொன்னாரே. அறிக்கையிடுவோமா? நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்கள் எது தடையா இருந்தாலும் கர்த்தரிடம் சொல்லுவோம். அப்போதான் நம்ம ஜெபம் பண்ண முடியும். பக்தியில் அப்பொழுதுதான் நம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான் என்று தாவீது சொன்னார். ஜெபிக்கலாமா? எந்த பாவங்கள் இருந்தாலும் என்று கர்த்தரிடம் அறிக்கை செய்வோம். நம்முடைய பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் அது வெண்பஞ்சை போல வெண்மையாகும். ரத்தாம்பரம் சிவப்பா இருந்தாலும் அது வெண்மையாகும். சொல்லுங்க, என்னை மன்னியும் ஆண்டவரே. பாவம் நமக்கு பாரமாக மாறிவிடுகிறது. ரெண்டாவது பாரம் எதுவாம்? நம்முடைய வியாதிகள் நமக்கு பாரமாக விடுகிறது. உதிர போக்கினால் கஷ்டப்பட்டு அந்த அம்மா எவ்வளோ பணம் செலவழித்தும் சற்றும் அவர்கள் குணமடையவில்லை. மிகுந்த வேதனை வருத்தம் அந்த நோயினால் அவர்களுக்கு உண்டானது என்று நாம் பார்த்தோம். யாரெல்லாம் என்னென்ன வியாதி நோய் பலவீனத்தில் கஷ்டப்படுறீங்களோ, கத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த பலவீனம் என்னால் தாங்க முடியல. ஆண்டவரே, இந்த வியாதி என்னால் சகிக்க முடியலப்பா, இது எனக்கு பாரமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த பாரத்தை அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர்களை குணமாக்குவார். மூன்றாவது பாரம் எப்படி வருது என்று நாம் கேட்டோம். பெருந்திண்டி, வெறித்தனங்கள், உலக கவலைகள் நமக்கு பாரமாக மாறிவிடுகிறதாம். ஆண்டவரே, இந்த வெறித்தனத்தை என்னை விட்டு எடுத்து போடும். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை விடுப்போம், எண்ணத்தை புசிப்போம் என்ற, எண்ணத்தை குடிப்போம் என்ற அந்த காரியங்களை என்னை விட்டு எடுத்து போடும். வெறித்தனங்கள் வரக்கூடாது, உலக கவலைகள் வரக்கூடாது. ஆண்டவரே, பேதுரு சொன்னார், அவர் உங்களை விசாரிக்கிறான், அப்படியால் கவலை எல்லாம் மேல் வைத்து விடுங்கள் என்று சொன்னாரே. அர்ப்பணம் செய்யலாமா? தேங்க்யூ லார்ட். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் இடத்துல பாரம் என்று இயேசு அன்போடு அழைக்கிறாரு. பாவம் பாரமாய் மாறிவிடுகிறது. நம்முடைய வருத்தங்கள், நம்முடைய வியாதிகள் நமக்கு பாரமாய் மாறிவிடுகிறது. நம்முடைய உள்ளத்தில் வருகின்ற கவலைகள், நம் உள்ளத்தில் வருகின்ற இச்சைகள், வெறித்தனங்கள், அது பாரமாக மாறிவிடுகிறது. எல்லாவற்றையும் கத்துட்டு சொல்லி, அப்பா எனக்கு லகுவான மனதை தாரும், எனக்குள்ள வாங்கப்பான் கூப்பிடலாமா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுவோம். பரலோகத்திலே வாசமா இருக்கிற அன்பின் நல்ல கர்த்தாவே, எப்படியெல்லாம் பாரம் வருகிறது என்று சொல்லி அழகா எங்களை விளக்கி கொடுத்தீர் ஆண்டவரே. அப்ப எங்கள் உள்ளத்தில் இருக்க எங்களுடைய பாவ அக்கிரமங்களை மன்னித்தரல ஆண்டவரே. உங்க ரத்தத்தின உள்ளத்தை கழுவும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுதிகரிக்கும் என்று நாங்கள் கேட்டோம். அப்பா வாங்கப்பா, என் உள்ளத்தில், எங்கள் உள்ளத்தில் எழுந்தருளி வந்து எங்கள் அக்கிரமங்களை மன்னிங்க, பாவங்களை மன்னிங்க. ஒரு பெரிய சமாதானத்தை எங்கள் கர்த்தர் தந்தருளும் ஆண்டவரே. எங்கு போவோம் ஆண்டவர்? உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே ஒரு அப்பா மன சமாதானத்தை தார, பாரத்தை எடுத்து போடுங்க. எவ்வளோ வியாதிகள் எங்கள் உள்ளத்தில் வாழ்க்கையில் வரும் பொழுது துவண்டு விடுகிறோம், கலங்கி விடுகிறோம், வருத்தம் அடைகிறோம், அது எங்களுக்கு பாரமாய் மாறிவிடுகிறதப்பா. இப்பொழுதும் ஆண்டவர், எங்களுடைய வியாதியினால் வருகின்ற பாரங்களை எங்களை விட்டு எடுத்து போடும். இது உண்மையில் நாங்கள் வைக்கிறோம். எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு எங்கள் நோய்களை, எங்கள் பாரத்தை நீங்க தூக்கி சுமந்துட்டீங்க ஆண்டவரே. தேவனே, வியாதியினால் வருகின்ற பாரத்தை மாற்றி போடும் ஆண்டவரே. மாத்திரமல்ல, அப்ப பெருந்திண்டி, வெறித்தனங்கள், உலக கவலைகள் எங்களுக்கு பாரமாய் வந்து விடுகிறதப்பா. மாற்றம் ஆண்டவரே. எங்களோட இணைந்து ஜெபிக்க, இப்படி யாரெல்லாம் அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, நேரலையே டிவி மூலமாக, எஃப்எம் ரேடியோ மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, யூடியூப் மூலமாக, இப்பொழுது யாரெல்லாம் எங்களோட இணைந்து ஜெபிக்கிறார், லேண்ட் ஆஃப் ஜீசஸ் டிவி மூலமாக இப்ப யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, இங்கே வந்திருக்க மக்கள் யாரெல்லாம் இப்படி ஜெபிக்கிறார்களோ, இப்பொழுது கர்த்தருடைய வல்லமையின் கரம் இறங்குவதாக என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. தொடுங்க, அர்ப்பணிக்கிற மக்களுடைய பாரங்களை ஒவ்வொரு இருதயத்தை விட்டு மாற்றி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கை உலகத்தோடு முடிந்து போவதல்லப்பா. நீ வருகின்ற நாள் நெருங்கிவிட்டது, அல்லது எங்களுடைய வாழ்க்கையின் முடிவு நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நாங்களும் சந்திக்க முடியாது, பாரத்தோடு இருந்தால் சந்திக்க முடியாது தானப்பா. எப்பொழுதும் ஜெபித்துக்கொண்டே இருக்க எங்களுக்கு அந்த கிருபையை தார். செய்து கொடுத்த அக்காவை என்ன வல்லமையாக பயன்படுத்தும். அர்ப்பணிக்கிற மக்களையும் பொறுப்பிடுங்க. அப்படி செய்ய போவதற்காக நன்றி. கடைசியாக நம்ம எல்லாம் இணைந்து ஜெபிக்கலாம்.
1: தேவ அக்கினி, தேவ பிரசனை இறங்கட்டும் ஐயா, வல்லமை இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும். ஜீவனுள்ள பிதாவே, உம்மை நோக்கி கெஞ்சுறோம். பரலோக பிதாவே, அப்பா அப்பா அப்பா, உம்மை நோக்கி கெஞ்சுறோம், கெஞ்சுறோம், கெஞ்சுறோம். ஒவ்வொரு ஒரு வியாதியும் சுகமாக்கும், ஒவ்வொரு நோயும் சுகமாக்கும், ஒவ்வொரு பலியத்தை குணமாக்க மந்திர கட்டி, சேவனை கட்டி உடைத்து போடுங்க. பிசாசன்களை அழித்து போடுங்க. கட்டப்பட்ட மக்களை விடுதலை செய்ய கட்ட சப்படத்தினால பாப்பா, அப்பா நைட்டெல்லாம் அலறுற மக்களை குணமாக்கப்பா, கட்டச்சப்படுத்தினால நைட்டெல்லாம் அலறுற மக்களை குணமாக்கப்பா. அப்பா அப்பாமே துதிக்கிறேன், கேன்சர் வியாதியை சுகமாக்க, கிட்னி பலனத்தை குணமாக்குங்கப்பா, கிட்னி பலனத்தை குணமாக்கப்பா, கிட்னி பலனத்தை குணமாக்கப்பா, கேன்சர் வியாதியை சுகமாக்குங்கப்பா. மந்திர கட்டி சைவனை கட்டி உடைத்து போடுங்க, பிசாசனிகளை அழித்து போடுங்க. ஆண்டவரே இறங்கும் இறங்கும் இறங்கும் இறங்கும். கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்க தொடங்க தொடங்க, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, மகிமையான மகிமான காரியத்தை செய்யுங்க. வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை. ஆண்டவரே கெஞ்சிறப்ப, நரம்பு பலனத்தை குணமாக்குப்பா, நரம்பு பலனத்தை குணமாக்க, காய்ச்சலில் குணமாக்க ஆண்டவரே, காய்ச்சலை குணமாக்குங்கப்பா. அன்பின் ஆண்டவரே மே துதிக்கிற கட்டி குணமாக்கப்பா, கட்டி குணமாக்கப்பா, கட்டி குணமாக்குங்க. கருணை கடலே கருண சமுத்திரமே மே துதிக்கிறோம் துதிக்கிறோம். வயிற்றுவலியை குணமாக்கப்பா, அல்சரை குணமாக்கப்பா, அல்சரை குணமாக்குங்கப்பா, அல்சரை குணமாக்குங்க. மஞ்சகாமலை குணமாக்குங்கப்பா. ஐயா கைவலி கால்வலி எல்லாம் குணமாக்கப்பா, முதுவலியை குணமாக்குங்கப்பா. வல்லமை வல்லமை முதுகில பலவீனத்தை குணமாக்கப்பா. மந்திர கட்டி சைவனை கட்டி பெல்லீசனை கட்டுகளை உடைத்து போடும் வல்லமை வல்லமை வல்லமை. என் இயேசுவே என் இயேசுவே என் இயேசுவே நீங்க சுகமாக்குங்கப்பா. இயேசப்பா நாமத்துல மன்றாடி கெஞ்சிறப்பா. மந்திர கட்டி சிவனை கட்டி உடைத்து போடுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலையை கொடுங்க ஏசப்பா. திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை போய் தாங்கப்பா. சமா இல்லாத மக்கள் சமான் தாங்க. கடனோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்ங்க. படிக்கிற பிள்ளைக்கு படிக்க ஞானத்தை கொடுங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு தக்கிட்டு ஆண்டவர. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசிரியங்க. கேசில இருக்க மக்களை வெற்றி தாங்க. வல்லமை வல்லமை வல்லமை தே வல்லமை தே வல்லமை தே வல்லமை. இப்ப இறங்கட்டும் இப்ப இறங்கட்டும் இப்ப இறங்கட்டும் அப்பா. தர்மடஸ்திரி மேல அப்பா வல்லமை இறங்குச்சே ஆண்டவரே. அப்பா என் வல்லமை ஒருத்தர் மேல பரப்பட்டதுன்னு சொன்னீங்கிறேன். வல்லமை வல்லமை அப்பா இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் ஐயா. எல்லாம் பொல்லாதாவில் அழிக்கப்பட்டு போட்டு ஏசுக்கிறது நாமத்தினால, ஏசுக்கிறது நாமத்துல அழிக்கப்பட்டு போட்டு, பொல்லாத கிரிகளை அழிக்கப்பட்டு போட்டும். நிர்வசாரமா இருக்கக்கூடாதுப்பா. எல்லாரும் செவிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா ஆண்டோடு இணைந்து வாழ்றவங்களா. மாற்று மாண்டவர் மாற்று மாண்டவர் மாற்று மாண்டவர. யாருக்குள்ளையும் நிர்வசர அசதிகள் வரக்கூடாதப்பா. அப்பா பிசாசுக்கு ஆறு இடம் கொடுக்க கூடாது ஆண்டவரே. பிசாசுக்கு ஆறு இடம் கொடுக்க கூடாதப்பா. தேவனே பிசாசுக்கு இடம் கூடாதுன்னு சொன்னீங்கல்ல ஆண்டவரே. யாரு பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது ஆண்டவரே. சாத்தான் கோட்டைகள் தகர்க்கப்பட்டு போட்டும். ஏசுக்கிறது நாமத்தில் சாத்தான் தகர்க்கப்பட்டு போட்டுட்டும். ஏசுக்கிறது நாமத்தில் சாத்தான் தகர்க்கப்பட்டு போட்டும். ஏசுக்கிறது நாமத்தில் சாத்தான் தகர்க்கப்பட்டு போட்டும். பொல்லாதாவி ஏசுக்கிறது உருமனைக்கு செபிக்கிறோம். எல்லா துதி கனமாக்கி செலுத்துறோம். ஏசுபாநாமத்தில் தாழ்மையாக்கி ஜீரோம் பரமபிதாவே. ஆமென்.
2: நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1-0-4-9-0-1-0-0-0-0-2-2-2-9 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நான் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
0: சுக்கல் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
3: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: லூக்காவின் சுவிசேஷம் 15 31 வசனம்.
1: அதற்கு தகப்பன்
0: மகனே,
1: நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய். எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது.
0: உனக்குள்ளதாயிருக்கிறது. இப்ப நம்ம ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே எப்போதும் என்னோடு இருக்க, எனக்குள்ளதெல்லாம் உன்னோடதாக இருக்கிறது. நம்ம கர்த்தரோடு ஒவ்வொரு நாள் இருந்தோம்னா ஆண்டவருடைய காரியம் எல்லாம் அவர் என்னென்ன வச்சிருக்கிறோ அத்தனையும் நமக்குரி தான். அதான் என்னுடையெல்லாம் உனக்குரியதாக இருக்குது அப்படி சொல்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி துதித்து செவிச்சு பைபிள் வாசித்து எப்போது ஆண்டவரோடு நம்ம இருப்போமானா அவருக்குடைய அவர் என்னென்ன நம்ம அவருடைய காரியங்கள் இருக்கிறதோ அத்தனையும் நமக்கு தான் சொந்தம். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் அவரோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம செவிக்கணும், துதிக்கணும், ஆண்டவரோடு இருக்கணும். அவரை எப்போதும் அவர் உள்ளத்தில், நம்ம உள்ளத்தில் அவர் இருக்கணும், அவருக்குள்ளே நம்ம இருக்கணும். அப்போ அவருடைய பொருளுக்கெல்லாம் நம்மளுக்கு தான் சொந்தம். அல்லேலூயா. ஒரு பெத்த தகப்பன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவங்க என்ன செய்வாங்க? தகப்பனுடைய இதில் யாருக்கு சொந்தம்? பிள்ளைகளுக்கு தான் சொந்தம். அதே போல் தான் நம்ம ஆண்டவராக இயேசுக்கு சொல்கிறார், நம்ம அவரோடு இருக்க வேண்டும். அது சங்கீதக்காரர் சொல்கிறாரு, 73 சங்கீதம் 23 வசனம்.
1: ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன்.
0: அப்போ கத்திர சங்கீதக்கார சொல்கிறார், எப்போதும் உம்மோடு இருக்கிறேன் அப்படி சொல்கிறாரு. அப்போ அப்போ நம்மளை மாதிரி அவர் பாடு உள்ள மனுஷன்தான். அப்போ கத்திரோடு அவர் எப்போது இருந்திருக்கிறாரு. அப்போ நம்ம இருக்க முடியவா இருக்க முடியாதா? கண்டிப்பாக இருக்க முடியும். நம்ம எப்போது அவரோடு இருக்கணும், செவிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும். நம்ம இருதயத்தில் அவரோடு நம்ம இருதயத்தில் பரிசுத்தம் நிறைஞ்சி அன்னிப்பாசையில் பேசி இருக்கும்போது அவர் சொன்னதெல்லாம் நம்ம கீழ்ப்படியும் போது தான் அவரோடு நம்ம இருக்க முடியும். அவர் என்னென்னலாம் நம்ம சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் நினச்சி நம்ம கீழ்ப்படிந்து அவரோடு நம்ம இருந்தோம்னா அவருடைய இதெல்லாம் நமக்கு தான் சொந்தம். அல்லேலூயா. அதான் 1 Cor 6:17 வசனம்.
1: அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான்.
0: பார்த்தீங்களா, கர்த்தரோடு இசைந்திருக்கிற என்ன, அவர் சொன்னதெல்லாம் நம்ம கேட்டு அவருக்காக நம்ம வாழும்போது, அவர் என்னென்னலாம் சொல்றாரோ அதெல்லாம் கேட்டு வாழும்போது கர்த்தரோடு இசைந்திருக்கிற அவர் இசைந்திர என்ன, அவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் கேட்டு அதன்படி செய்யும்போது அவருடைய ஆவியோட நம்ம என்ன செய்யணுமா? ஒரே ஆவியா, கர்த்தருடைய ஆவியும் நம்ம ஆவியோ ஒரே ஆவியாருது. அப்போ கர்த்தர் நமக்கு எல்லாமே நமக்கு தராரு. அவருடைய இது என்னென்னலாம் இருக்குதோ அத்தை நமக்கு தராரு. இப்போ அவருடைய இது என்னெல்லாம் போய் பார்க்கலாம். முதலாவது நம்ம பார்க்குறோம் சங்கீத புஸ்தகம் 3:8 வசனம்.
1: ரட்சிப்பு கர்த்தருடையது.
0: ரட்சிப்பு கர்த்தருடையது. நம்ம ரட்சிக்கப்பட முடியலையே, நம்ம என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, குடும்பம் ரட்சிக்கப்படலன்னு சொல்லி எத்தனை பேர் கலங்குறோம். ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது தான். நம்மளோடு நம்ம அவரோடு இருந்தால் ரட்சிப்பை நமக்கு தருவார். ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டு அவரோடு இருக்கிறதான் தேவனுடைய சித்தம். நம்ம நினைக்கிறோம் நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படல, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, நான் ரட்சிக்கப்பட முடியல அப்படின்னு நினைக்கிறோம். எப்போ ரட்சிக்கப்படுவோம் பாருங்க, வாசி பாருங்க. அவர் நம்ம எப்போது எப்போ நம்ம ரட்சிக்கப்படுமா? யோவேலின் புஸ்தகம் 2:32 வசனம். யோவேலின் புஸ்தகம் 2:32 வசனம்.
1: அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான்.
0: கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படும். நம்ம கர்த்தர் ரட்சிக்கப்படணும்னு நினச்சி அவரை நம்ம தொழுது கொள்ள வேண்டும். ஒரு நாள் அவர் தொழுது கொள்ளணும். தொழுது கொள்ளும்போது நம்ம என்ன செய்வோம்? ரட்சிக்கப்படும். அந்த கர்த்தர் சொன்னார், மகனே எப்போது என்னோட இருக்கிற, என்னுடையங்களா உன்னுடைய ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. நம்ம கர்த்தர் எப்போ தான் தொழுது கொள்கிறோமோ அப்போ நம்ம ரட்சிக்கப்படுவோம். நம்ம ஒவ்வொரு நிமிஷம் அவரை தொழுது கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தொழுது கொள்ளணும். ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம தொழுது கொள்ளணும். நம்ம வேலை செஞ்சாலும் இறுதி அவரை பாடி துதித்து தொழுது கொள்றது என்னன்னு சொல்கிறார் இல்லையா? 116:17 வசனம்.
1: நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன்.
0: தொழுது கொள்ள என்னது? ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தரையும் தொழுது கொள்ளணும். எப்போதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பள்ளி சொலுத்தி ஆண்டவர் துதிச்சுட்டே இருந்தோம்னா கர்த்தரை தொழுது கொள்வது. அப்போ தொழுது கொள்றவன் என்ன செய்வாங்களாம்? ரட்சிக்கப்படுங்க. அவர் ஸ்தோத்திர பள்ளி செலுத்தி அவர் தொழுது கொண்டே இருந்தோம்னா, அவர் துதிச்சுட்டே இருந்தோம்னா நம்ம ரட்சிக்கப்படுவோம். நம்ம இறுதி வந்து எங்கேயோ இருந்துச்சுன்னா நம்ம ரட்சிக்கப்பட முடியாது. அவர் தொழுது கொள்ள வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படணும்னு வாஞ்சிருந்தா அவர் தொழுது கொள்ள வேண்டும். ஸ்தோத்திர பள்ளி செலுத்தினா அவர் ரட்சிக்கப்படுவோம். ஸ்தோத்திர பள்ளி செலுத்துறது தான் கர்த்தரை தொழுது கொள்றது. தொழுது கொள்ள நினைச்சு எப்போதும் கத்துற நினைச்சுன்னும் ஸ்தோத்திர பலி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்ப நம்ம ரட்சிக்கப்படுவோம். ரோமர்கள் நிறுவோம் 10:13.
1: அதனால்
0: அதெல்லாம்
1: கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான்.
0: கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள யாரா இருந்தாலும் சரி அவங்க என்ன செய்வாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. தொழுது கொள்ள யாவரும் எவனும் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி கர்த்தர் வேதம் சொல்லுது. நம்ம கர்த்தர் தொழுது கொண்டோம்னா யாரா இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம், ரட்சிக்கப்படுவோம். ரட்சிப்பு யார் விடையது, கர்த்தருடையது. அதான் சொல்லுவோம், மகனே எப்போது என்னோடு இருக்க, என்னுடையெல்லாம் ஒன்னு அவர் அவர் நம்ம ரட்சிக்கணும்னு சொன்னால் நம்ம ஒரு நாள் அவளை தொழுது கொள்ளணும். அதுதான் இங்கேயும் சொல்கிறார் பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லியிருக்காரு, புதிய ஏற்பாட்டில் இங்கே சொல்கிற பாருங்கள். அப்போஸ்தலம் நடவடிக்கை புஸ்தகம் 2:21.
1: அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார்.
0: தொழுது கொள்கிற எவனோ ரட்சிக்கப்படும் யார் உரைத்திருக்கிறார், தேவன் உரைத்திருக்கிறார். அவர் நம்ம தொழுது கொண்டால் நம்ம ரட்சிக்கப்படுவோம். நம்ம ரட்சிக்கப்படணுமா, அவர் தொழுது கொள்ள வேண்டும். அவர் எப்படி தொழுது கொள்ளணும், யோவான் சுவிசேஷம் 4:24.
1: தேவன் ஆவியாயிருக்கிறார்,
0: தேவன் ஆவியாயிருக்கிறார்,
1: அவரை தொழுது கொள்கிறவர்கள்,
0: அவரை தொழுது கொள்கிறவர்கள்
1: ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும்.
0: ஆவியோடு உண்மையோடு பரிசுத்தாவில் நிறைஞ்சி அன்னி பாசல் நிறைஞ்சி ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சிட்டே இருந்தா நம்ம தொழுது கொள்றோம். அப்ப கர்த்தர் என்ன செய்ய நம்மள என்ன செய்யறாரு, ரட்சிக்கிறார். ரட்சிப்பு மிக மிக அவசியம். எப்படி பரலோகத்துக்கு நம்ம வெளிநாட்டு போகிறதுக்கு எப்படி பாஸ்போர்ட்டு விசா அவசியமோ, அதே போல் பரலோகத்துக்கு போக நமக்கு என்ன அவசியம், ரட்சிக்கப்பட்டால் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. இந்த உபாகம் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், 4:7.
1: நம்முடைய தேவனாகிய கர்த்தரை,
0: நம்ம தேவனாகிய கர்த்தரை
1: நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம்,
0: நமக்கு தொழுது கொள்கிற போதெல்லாம்
1: அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறது போல,
0: அவர் நமக்கு நம்ம தொழுது கொள்ள போல கர்த்தர் எங்கே இருக்கிறாரு, நமக்கு சமீபமாக இருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம கட்டாயம் ரட்சிப்பார். ரட்சிப்பு கர்த்தருடையது. இவர் ரட்சிக்கப்பட முடியலையே, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, என் குடும்பத்தார் ரட்சிக்கப்படல, கர்த்தர் சொன்னார் கர்த்தராக இயேசுக்கு விசுவாசியப்படுது, நீ உன் வீட்டாரும் ரட்சிப்படு. ரட்சிப்பு மிக மிக அவசியம். ரட்சிப்பு யார் உடையது, கர்த்தருடையது. அவர் தான் நம்ம ரட்சிப்பார். லூக்கான விசேஷத்தில் வாசித்தோம், என்ன சொல்கிறோம், மகனை எப்போதும் என்னோட இருக்கு, என்னோட இல்லை உன்னோட. அவர் நம்ம ரட்சிக்கு நம்ம ஒரு நாள் அவர் தொழுது கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பார்க்குறோம் கர்த்தருடையது என்னவாம் பாருங்கள், ஆகாயின் புஸ்தகம் 2:8.
1: வெள்ளியும் என்னுடையது,
0: வெள்ளியும் என்னுடையது,
1: பொன்னும் என்னுடையது என்று,
0: பொன்னும் என்னுடையது என்று
1: சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
0: சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்தீங்க, வெள்ளியும் கர்த்தருடையது, பொன்னும் கர்த்தருடையது. முதல் அவர்களுடையது என்னதாக இருந்தது, ரட்சிப்பு கர்த்தருடையதாக இருந்தது. ரெண்டாவது வெள்ளியும் பொன்னும் அவருடையது தான். அவற்றை ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு இப்போ என் தேவைகளை சந்திங்க, ஆண்டவரே எனக்கு வெள்ளியும் உங்களுடைய தானப்பா, பொண்ணும் உங்களுடைய தானப்பா, எங்கள் தேவைகளை சந்திங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம கேட்கணும். நீதிமொழியின் புஸ்தகம் 8:17-18.
1: என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன்,
0: என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன்,
1: அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள்.
0: அதிகாலம் தேடின என்ன செய்வேன், தேவனை கண்டடைவோம்.
1: ஐஸ்வர்யமும் கனமும்,
0: ஐஸ்வர்யம் கனமும்,
1: நிலையான பொருளும்,
0: நிலையான பொருளும்,
1: நீதியும் என்னிடத்தில் உண்டு.
0: கர்த்தரிடத்தில் என்னென்ன இருக்குதா, ஐஸ்வர்யம் கனம் நீதி நிலையான பொருள் அவரிடத்துல ஒன்று இருக்கு. அதுவும் சரி, ஆண்டவர் சிநேகிக்கிறவங்களும் அவர் சிநேகிப்பார். அவர் நம்ம சிநேகிச்சோம்னா அவர் ஊடு நம்ம இருந்தாலும் நம்மளை சிநேகிப்பார். வெள்ளி பொண்ணு ஐஸ்வர்யம் கனம் எல்லாமே அவருடையது தான். அல்லேலூயா. ஐஸ்வர்யம் கனம் நீதி எல்லாம் அவர்கிட்ட நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே எனக்கு ஐஸ்வர்யத்தை தாரு, என் கஷ்டத்தை மாற்றுங்க, என் பிரச்சனையை மாற்றுங்க. நம்ம அவரை சிநேகிக்கும் போது, அவர் நம்மளை சிநேகிக்க அதிகாலமே தேடும் போது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு எல்லாம் தருவார். இந்த புதிய ஆண்டில் நிச்சயமாக தந்து நம்ம கண்ணீர்லாம் கர்த்தர் கட்டாயம் துடைப்பார். அல்லேலூயா. யாரெல்லாம் பண கஷ்டத்தோடு இருக்கிறோமோ அவர் நம்ம சிநேகிக்கணும், அவர் அதிகாலம் இருந்து செவிக்கணும். அவர்கிட்டலாம் ஐஸ்வர்யம் கனம் நீதி நிலையான பொருள் எல்லாம் அவர்கிட்ட இருக்குது. அவற்றை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். கேட்டால் அவர் கட்டாயம் தருவார். அப்போ நம்ம என்ன செய்யணும், மகனே எப்போது என்னோடு இருக்க, என்னுடையெல்லாம் உன்னுடையவள். நம்ம அவரோடு நம்ம இருந்தால் நமக்கு எல்லாமே தருவார். அல்லேலூயா. ஏன்னா ஐஸ்வர்யம் கனம் எல்லாம் அவருடைய தான். கட்டாயம் நமக்கு தருவார். 1:12.
1: ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது,
0: ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது,
1: தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர்.
0: பார்த்தீங்களா, ஐஸ்வர்யம் கனம் யாராலதான் வருது, கர்த்தராக வருது. ஐஸ்வரியம் காலம் உம்மால வருகிறது.
1: தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர்.
0: தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர்.
1: உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு.
0: வல்லமை உண்டு.
1: எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும்
0: உம்முடைய
1: கரத்தினால் ஆகும்.
0: அவர் கரத்தினால் ஆகும். மேன்மைப்படுத்த ஒரு கருத்தினால் ஆகும். பலப்படுத்த ஒரு கருத்தினால ஆகும். ஐஸ்வர்யம் கனம் எல்லாம் அவற்றத்த இருக்குது. நம்ம எப்போது அவரோடு இருந்தால் போதும். அவரை சிநேகித்தா போதும். அதிகாலை இந்த செவிச்சா போதும். கருத்தை நிச்சயமாக கண்ணீரும் துடைப்பார். யாரெல்லாம் கஷ்டத்தோடு இருக்குமோ, யாரெல்லாம் பிரச்சனையோடு இருக்குமோ, ஒவ்வொரு கண்ணீரையும் கட்டாயம் துடைப்பார். நம்ம செவிக்காமல் இருந்துட்டு என் கஷ்டங்கள் மாறலையா நம்ம சொல்லக்கூடாது. என்னை சிநேகிக்கிறவங்களா சிநேகிக்கிறேன். அதிகாலை தேடுறவங்க என்னை கண்டடைவங்க. அவற்று என்ன இருக்கா? ஐஸ்வர்யம், கனம், நீதி, நிலையான பொருள் எல்லாம் அவற்று இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவரை சிநேகிக்கணும். அவரோடு இருக்கணும். எப்போதும் அவரோடு இருக்கணும். துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும். இயேசு பற்றி வசனத்தை தியானிக்கணும். வசனம் பைபிள் வாசிக்க மாத்திரம் இல்லை, தியானிச்சிக்கிட்டே இருந்தால் கர்த்தர் நமக்கு எல்லாமே தருவார். ஹலேலூயா. அவர்கிட்ட தான் இருக்குது. உபாக்கம் புஸ்தகம் 15:5-6
1: உன் தேவனாகிய கர்த்தர்
0: உனக்கு
1: சுகந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில்
0: உன்னை
1: மேன்மேலும் ஆசீர்வதிப்பார்.
0: சுகந்தரிக்கும் தேசத்துல என்ன செய்வாரா? மேன்மேலும் உங்களை
1: ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி
0: உன்னை
1: ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய்.
0: அநேக ஜாதிகள் கடன்,
1: நீயோ கடன் வாங்குவதில்லை.
0: நீயோ கடன் வாங்குவதில்லை. ஹல்லேலூயா. அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பா. நீ என்ன செய்ய போறதில்ல? கடன் வாங்குறதில்ல. அதான் சொன்னார், மகனே எப்போதும் என்னோடு இருக்க. என்னோட இதெல்லாம் ஒன்று. அப்போ முதல்ல அவருடையது என்னது? ரட்சிப்பு. ரெண்டாவது அவருடையது வெள்ளியும் பொண்ணும் அவருடையது. அவர்கிட்ட என்னெல்லாம் இருக்கா? ஐஸ்வர்யமும் கனமும் நீதியும் நிலையான பொருள் அவர்கிட்ட இருக்குது. எவரையும் மேன்மைப்படுத்த முடியும், அவரால் பலப்படுத்த முடியும். மாத்திர முறையுமா ஆசிரியச்சு மேல் ஆசிரியத்தில் மேனேஜர் வரா. இவ்வாக 15:6
1: மேன்மேலும் ஆசீர்வதிப்பார்.
0: மேலும் ஆசீர்வதிப்பார்.
1: உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால்
0: ஆசீர்வதி
1: அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய்.
0: அநேக ஜாதிகளுக்கு என்ன செய்வீங்க?
1: நீயோ கடன் வாங்குவதில்லை.
0: நீயோ கடன் வாங்குவதில்லை. நம்ம ஆண்டவரோடு எப்போது இருந்து செபித்து பாருங்க. கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிச்சு உயர்த்துவார். அல்லேலூயா. அதுதான் சொல்கிறார், மகனே எப்போது என்னோடு இருக்க. என்னோடையெல்லாம் உன்னோடைய. அவரை நம்ம சிநேகிக்கணும். அவர் காலை அதிகாலை இந்த செவிச்சா போதும். நமக்கு எல்லாமே தருவார். அல்லேலூயா. முதல் ரட்சிக்கப்படுவார். நம்ம ரட்சிப்பு மிக மிக அவசியம். ஏன்னா ரட்சிக்கப்பட்டவர் தான் பரலோக வெளிச்சத்தில் நடப்பாங்க. முதல் ரட்சிப்பு. ரெண்டாவது நமக்கு இருந்தார் வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. ஆண்டவர் வார்த்தை கேட்டிருக்கோம். இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்த எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வல்லமுள்ள தேவனை கர்த்தாவையுமே போற்றுகிறோமே, வாழ்த்துகிறோம் ஐயா. கர்த்துடைய கிருபை, கர்த்துடைய பிரசனம், கர்த்துடைய மகிமை எல்லாரையும் மூடட்டும் ஐயா. முடிச்சு உள்ள வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கோம். ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவை நிரப்புங்க, பக்தி வரை தாங்க, செபிக்க துதிக்க உதவிச்சிங்க. மே அறிந்து கொள்ள, மெண்டிக்கொள்ள, மே சார்ந்து கொள்ள கிருபை செய்ய முடியாது. செபிக்கிறோம் அப்பா. மோசை போல நாங்களும் உங்களுடத்துல முகமுகமாய் பேசுன ஆண்டவர கர்த்தாவே, எங்களுக்கு இந்த கிருபை தாங்க. ஏனோக்கை போல உங்களுக்கு சஞ்சரிக்கணும் ஐயா. நோ போல உங்களுக்கு சஞ்சரிக்கணும் ஐயா. அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. வல்லவரே நல்லவரே மே துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களும் தொடுவீராக ஆண்டவரே, தொடுவீராகப்பா. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர முடியாது செபிக்கிறோம். ஆன்மீ கண்களை திறக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். இறுதித்துல கர்த்தாவே உங்களுடைய வல்லம் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். தகப்பனையும் முடி ஒவ்வொருவரையும் தொடுவீராக, தொடுவீராக, தொடுவீராகப்பா. ஆற்றுல பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க ஆண்டவரே. குணமாக்க ஏசப்பா, குணமாக்குங்க ஏசப்பா. சளி உருவாகாதடி காத்துக்கொள்ளுமையா. சளினாலே எத்தனை மக்கள் கஷ்டப்படுறாங்கப்பா. அவங்கள தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. சளி ஆண்டவரே யாருக்குமே சளினால கஷ்டப்படக்கூடாது. வல்லம் இறங்கட்டும் தகப்பனே. ஐயாமை துதிக்கிறோம். பெரும்பாடுனால கஷ்டப்படுற மக்கள் மேலே விட வல்லம் இறங்கட்டுமே ஏசப்பா, இறங்கட்டும். குணமாக்குங்க ஏசப்பா, குணமாக்குங்க ஏசப்பா. கெஞ்சி கேட்குறேன் ஏசப்பா, கெஞ்சி கேட்குறோம். உங்களுடைய அக்கினி மூடட்டும், தேவ பிரசனம் மூடட்டும். பரிசுத்தேன் அபிஷேகம் அளவுலாம ஊற்றுமையா, ஊற்று மாண்டவர், ஊற்று மாண்டவர். அக்கிலே நிரப்புங்கப்பா. மந்திரம், ஜெய்பனிகள், பெல்லிசனிகள், எல்லா கிரியலையும் தேவனாய் கர்த்தர் நாமத்தில் அபத்தமாக்கி போடுகிறோமே, நிர்மலமாக்கி ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய வல்லமில் ரத்தம் எல்லாருமே தெளிப்பீராக ஐயா. பெரிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவர். ஐயாமை துதிக்கிற வேலையில் பிரச்சனையோடு இருக்கிறாங்களப்பா. வேலையில் இருக்கப்பட்ட பிரச்சனையெல்லாம் மாற்றுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் சப்பா, குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க தகப்பனே, குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாரும், கற்பத்தின் கனி கற்றால கிடைக்கும் சுதந்திரடி சென்னீர், எத்தனை மக்கள் கண்ணீர் வெடிக்கிறாங்கப்பா குழந்தை இல்லாமல், நீங்கள் குழந்தை தர வேண்டும் செபிக்கிறாய், தர வேண்டுமாப்பா தர வேண்டும், இயேசுவே கற்பத்தின் கனி கற்றால கிடைக்கும் சுதந்திரடி சொன்னீர், மலடி சந்தோஷமான பிள்ளைத்தாச்சியை மாற்றுகிற தேவன் நீங்க ஆண்டவர், அதிசயங்களை அற்புதங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும் என்று செபிக்கிறைய, பலத்த காரியத்தை செய்ய தொடுங்க தொடுங்க தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க ஆண்டவரை, குடும்பத்தில் சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் மாற்றுங்க ஆண்டவரை, மாற்றுங்கப்பா, ஐயாமை துதிக்கிறோம், குடும்பத்தில் சமான சந்தோஷத்தை தாரும், கடன் பிரச்சனை மாற வேண்டும், கண்ணீர் துடைக்க வேண்டும் ஐயா, ஆண்டவரையுமே துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஒவ்வொருவரையும் தொடுங்காண்டவரை தொடுங்காண்டவரை, வேலையில் கஷ்டப்படுற மக்களுக்கு வேலையை கஷ்டத்தை மாற்றி வேலை தந்து உங்கள் நாமத்தை மகிப்படுத்துங்க சப்பா, பெரிய காரியத்தை செய்யுங்க, கர்த்தருடைய மகத்துவில நாம் மகிப்படுவதாக ஆண்டவரை ஆசீர்வித்து உயர்த்த வேண்டுமா ஜெபிக்கிறோம், மகத்தான காரியத்தை செய்யுங்க சப்பா, ராஜாவையுமே துதிக்கிறோம், வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுத்து உங்கள் நாமத்தை மகிப்படுத்துங்க சப்பா, தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க சப்பா, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வீங்க, அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிற வீடு இல்லாத மக்கள் வீடு கொடுங்க சப்பா, அப்பா சமாளாத மக்கள் சமான் தாங்க வாலிபர்லாம் ரட்சிக்கப்படணும் அப்பா, சிறுப்பிள்ளைலாம் ரட்சிக்கப்படணும் ஐயா, தகப்பனையுமே துதிக்கிறோம், கொரோனா கொள்ளையின் வேலை கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் தொழுவீராக ஆண்டவர் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்கப்பா, தகப்பனையே குணமாக்கி உங்கள் நாமத்தை மகிப்படுத்துங்க, அற்புதங்களை அதிசயங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்க, கர்த்துடைய ஆசீர்வாதமாக ஐஸ்வர்ய தருணி சொன்னீரே, ஆசீர்வித்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா, பலப்படுத்துங்க, எல்லா துதிக்காக நம்ம மகிமைக்கு செலுத்துகிறோம், எங்கள் அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே ஆமே, கர்த்தர் நம்ம சேர்த்தை கேட்டார் கலங்காதீங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர், 1409010000229 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
1: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள், இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 1924192
2: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
3: எங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: மூன்றாவது பாருங்க, ஒன்று நாலாம் புஸ்தகம் புஸ்தகம் 29 அதிகாரம் 11 வசனம்.
1: கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும்,
0: மாட்சிமையும் வல்லமையும்,
1: மகிமையும்
0: மகிமையும்,
1: ஜெயமும்
0: ஜெயமும்,
1: மகத்துவமும்
0: மகத்துவமும்
1: உம்முடையவைகள்
0: உம்முடையவைகள். மூணாவது என்னதான் செய்யும் கர்த்தருடையது. சொல்றோம்ல, எந்த காரியத்து போனாலும் வெற்றியே கிடைக்கிறதுல, எங்கே போனாலும் தோல்வி தான் இருக்குது, எந்த காரியம் எடுத்தாலும் தடை தான் இருக்குது, எனக்கு ஆசீர்வாதமே இல்லை, நான் இவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் ஒரு ஆசீர்வாதமே இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. ஜெயம் யார் உடையது? கர்த்தர். ஜெயம்னா என்ன? வெற்றி. நம் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி. நம் வாழ்க்கையில் ஜெயம் இல்லாமல் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறோம். எது எடுத்தாலும் தடை, எது எடுத்தாலும் பிரச்சனை, எது எடுத்தாலும் நல்லா இருக்குல்ல, தடையாக இருக்குதுன்னு கலங்குறீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, ஜெயம் கர்த்தருடையது. மொதல் கர்த்தருடைய என்னது? ரட்சிப்பு கர்த்தருடையது. ரெண்டாவது வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது. மூன்றாவது ஜெயம் கர்த்தருடையது. அன்றையின் வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை தாருமாப்பா. ஆவிக்குரிய காரியத்தில் ஜெயம் இல்லை, நிறைய பேர் சொல்கிறோம் இல்லையா. ஒரு அடி எடுத்து வச்சா ரெண்டு அடி தள்ளிடுது. என் வாழ்க்கையில் ஜெயமே இல்லை. குடும்பத்தில் எது எடுத்தாலும் தடை, பிரச்சனைகள், வாழ்க்கையில் பிரச்சனைகள், குழப்பமாக இருக்குது, வருமானம் வருது எப்படி போகுதுன்னே தெரியுறதில்ல. கர்த்தர் சொல்கிறாரு, ஜெயம் யார் உடையதான்? கர்த்தருடையது. ஜெயத்தை தருவார். ஆனால் ஒன்று குறைஞ்சர் புஸ்தகம் 15:57 வசனம்.
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே,
0: நம் கர்த்தராகிய இயேசு
1: நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
0: ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் தான் ஜெயத்தை கொடுக்க முடியும். ஜெயத்தை கொடுப்பார், கலங்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தருவார், கலங்காதீங்க. ரெண்டு குறைஞர் புஸ்தகம் 2 14 வசனம்.
1: கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி.
0: எப்பொழுது கர்த்தர் தான் நம்மளை நினைச்சாரு வெற்றி சிறக்க பண்ணி. உங்கள் பிரச்சனையா, குடும்பத்தில் பிரச்சனையா, குழப்பமா, பண கஷ்டமா, தடையா, எல்லாவற்றையும் ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அன்று சொல்கிறார், மகனே எப்போது என்னோடையெல்லாம் உன்னுடைய என்ன இருக்குது? அவரோடது என்னது? ரட்சிப்பு அவருடையது, வெள்ளியும் பொண்ணும் அவருடையது, ஜெயம் அவருடையது. நமக்கு ஜெயத்து தருதான் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நிச்சயமாக நமக்கு ஜெயத்து தருவார். எதெல்லாம் ஜெயம் இல்லாமல் இருக்கீங்களோ, எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி இல்லாமல் சோர்வு கவலை குழப்பங்கள் இருக்கீங்களோ, கர்த்தர் வெற்றி தருவார். அல்லேலூயா. வெளிப்படுத்தும் விசேஷம் 21:7 வசனம்.
1: ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான்.
0: ஜெயம் கொண்டவர் எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியும்? சுதந்திரித்துக் கொள்ள முடியும். எல்லாவற்றையும் சுதந்திரத்தை கொள்ள முடியும். முத பார்த்தோம், கர்த்த ரட்சிப்பு கர்த்தருடையது. ரெண்டாவது வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. மூணாவது ஜெயம் கர்த்தருடையது. ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். பரலோக ராஜ்யத்தையும் நம்ம சுதந்திரத்துக் கொள்ள முடியும். இந்த உலகத்தில் எல்லா காரியத்தையும் சேர்ந்து எப்போ நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் ஜெயம் கொள்ளும் போது, ஜெயம் கொள்ள நம்மளால் முடியாது, ஜெயம் கர்த்தருடையது. நம்ம ஒவ்வொரு நாளும் அவற்றை கேட்டே இருக்கணும், ஆண்டவரே நான் ஜெயத்தை தரப்பா, எல்லா காரியத்திலையும் செய்ய வேணும், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலையும் செய்ய வேணும், பூமிக்குரிய ஆசீர்வாதத்திலையும் செய்ய வேணும், எனக்கு ஜெயத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்கணும். நான்காவதாக கர்த்தருடைய என்னதம் பாருங்க, 62:11 வசனம்.
1: வல்லமை தேவனுடையது என்பதே.
0: வல்லமை தேவனுடையது என்பதே. நம்ம சொல்கிறோம் ஊழியத்தில் வல்லமையே இல்லைங்க, நான் எங்கே போய் செவிச்சாலும் அறுப்பது நடக்கலை, எங்கே போய் செய்ச்சாலும் அதிசயம் நடக்க மாட்டேன்னு. ஏன் வல்லம் யார் உடையது? தேவனுடையது. நம்ம வல்லமை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே எனக்கு வல்லமை தாருமப்பா, எனக்கு வரங்களை தாரும், வல்லமை தாரும், வல்லமை வேணும் ஆண்டவரே. எனக்கு வல்லமை இல்லாமல் ஊழியத்தில் ஒரு ஆசீர்வாதமும் இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஆண்டவரே வல்லமை தேவனுடையது தானே, எனக்கு வல்லமை தாங்கன்னு சொல்லி கேட்கணும். 2 Corinthians 13:4 வசனம்.
1: ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும்,
0: பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும்
1: தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார்.
0: தேவனுடைய வல்லமையினால்
1: பிழைத்திருக்கிறார்,
0: பிழைத்திருக்கிறார்.
1: அப்படியே நாங்களும் அவருக்குள் பலவீனராயிருந்தும்,
0: அவருக்குள் பலவீனராயிருந்தும்
1: உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம்.
0: தேவனுடைய வல்லமை பெற்று என்ன செய்வோம்? வல்லமை பெற்ற ஊழியமும் நல்லா செய்யலாம், வல்லமையா செய்யலாம். அது மாத்திர கர்த்தருக்குள்ள என்ன செஞ்சிருப்போம்? பிழைத்திருப்போம். ஆனால் தேவனுடைய வல்லமை கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வல்லமையினால் நம்ம பிழைத்திருக்க முடியும். ஊழித்திலையும் செய்ய ஊழித்தை செய்யும்பிறகு தேவண்ட வல்லமை இருந்தால் தான் ஊழியும் செய்ய முடியும். அப்போ நம்ம ஊழியும் செய்ய முடியும், தேவண்ட வல்லமையினால் பிழைத்திருக்க முடியும். ஆண்டவர் கேட்போம், ஆண்டவரே நம்முடைய வல்லமை உங்களுடைய தானேப்பா, எங்களுக்கு வல்லமை தாங்க ஆண்டவரே, வல்லமை தாங்கப்பா, வல்லமை இல்லாமல் என்னை ஊழியும் செய்ய முடியாது. ஒவ்வொரு ஊழியரும் கேட்கணும், ஆண்டவரே நம்முடைய வல்லமை தாங்க ஆண்டவரே, வல்லமை இல்லாமல் பழை ஒன்றுமே செய்ய முடியாதப்பா, வல்லமை இருந்தால் தான் செய்யும் பிழைத்திருக்க முடியும். தேவனத்தில் வல்லமை கேட்டு பெற்றுக்கொள்வோம். யாருக்கு வல்லமை தராரா? 2 புஸ்தகம் 16:9
1: என்ன
0: செய்யும் உலாய் கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் தரமாட்டாரு, தம்மை பற்றி ஆண்டரை பற்றி உத்தமாக இருத்தோடு இருக்கும்போது அவர் கண்கள் நமக்கு யார் உத்தமனாக இருக்கணும் கொடுக்குறதுக்காக கர்த்தருடைய கண்கள் என்ன செய்தான், பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்குது. நம்ம எப்படி இருக்கோம், நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்கோன்னு சொல்லி கர்த்தருடைய கண்கள் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறது. வல்லமை கொடுக்கறதுக்குள்ளாக அவர் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. நம்ம கரெக்டாக இருக்கிறோமா இல்லையான்னு சொல்லி அவர் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்னை உத்தமனாய் மாற்றும் ஐயா, தம்மை பற்றி அவர் இப்போ அவர்களுடைய காரியத்தில் உத்தமாக இருந்தால் அவருடைய நமக்கு வல்லமை கொடுக்கறதுக்கு அவர் கண்கள் பூமி எங்கே என்ன செய்தான் உள்ளாவி கொண்டிருக்கு. ஆண்டவரே என்னையும் உத்தமனாக மாற்றுமப்பா, நான் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழக்கூடாதுப்பா, உத்தமனாய் மாறணும் சொல்லி நம்ம கேட்கணும். முத கத்திர என்ன கொடுக்குறாரு, ரட்சிப்பு கொடு. ரட்சிப்பு கிடைக்க நம்ம என்ன செய்யணும், கத்திரை தொழுது கொள்ளணும். கத்திர தொழுது எவனோ ரட்சிக்கப்படுவான். 2 வெள்ளியும் பொண்ணு என்னுடைய இது. அப்போ அவர் என்ன செய்யணும், அதிகாலம் செபிக்கணும், தேவனை சிநேகிக்கணும். அல்லேலூயா, அதான் சொல்கிற என்னை சிநேகிக்கிறவங்களை நான் அவங்கள சிநேகிக்கிறேன்னு சொல்கிறாரு. 3 ஜெயம் கர்த்தருடையது. ஆண்டவர் ஜெயத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவரே எனக்கு ஜெயம் தாங்கப்பா, என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஜெயம், ஆவிக்குறி காரியத்தில் ஜெயமே இல்லை. ஒப்பு கொடுக்குற 2 நல்லா இருக்க, 3 பின் வாங்கிடுறேன், என்னை அறியாமே சோர்ந்து போய் பின் வாங்கிறேன். ஆண்டவரே எனக்கு ஒப்பு கொடுக்க, எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கேட்கணும். 2 நல்லா செவிக்கிறேன், 3 என்னால் முடியலப்பா, எனக்கு செவிக்க எனக்கு ஜெயத்தை தாருன்னு சொல்லி கேட்கணும். ஜெயம் கொடுற எல்லாவற்றையும் சுதந்திரத்துக்கு வந்து உலகத்தில் ஆசிரியத்தையும் சுதந்திரத்துக்குள்ள முடியும், பரலோ ராஜ்யத்தையும் சுதந்திரத்துக்கு முடிய முடியும். 4 தேவன் என்னது தேவனுடையது, வல்லமை. யாருக்கு வல்லமை கொடுக்குறாரா, உத்தமாக தம்மை பற்றி உத்தமாக இருக்கிறவங்களுக்கு வல்லமே கொடுக்கறதுக்கு அவர் கண்கள் என்ன செய்தான், பூமி எங்கும் உலாய் கொண்டிருக்கு. அப்போ நம்ம ஆண்டவரே உங்களுக்கு பிரியமான பிள்ளை இருக்கணும்ப்பா, நான் உத்தமாக நடக்கணும் ஆண்டவர், மனிதர் பாரிக்கல கர்த்தர் பாரிக்கு உத்தமாக இருக்கணும். அல்லேலூயா, வல்லம் இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்கலாம். வாஸ்து பாருங்க, 21:1
1: கர்த்தாவே உம்முடைய வல்லமையிலே
0: உம்முடைய வல்லமையில்
1: ராஜா மகிழ்ச்சியாக இருக்கிறார்.
0: பார்த்தீங்களா, நம்ம வல்லம் பெற்றிருந்தால் கர்த்தருக்குள்ளே என்ன செய்ய முடியும், மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதுதான் வல்லமை, எல்லாம் கர்த்தருடைய தான். ரட்சிப்பு அவருடையது, வெள்ளி பொண்ணு அவருடையது, அப்புறம் ஜெயம் அவருடையது, வல்லமை அவருடையது, கேட்டு பெற்றுக்கொள்ளணும். கடைசியாக மத்தேயு சுவிசேஷம் 6:13
1: ராஜ்யமும்
0: வல்லமையும் மகிமையும்
1: என்றென்றைக்கும் உம்முடையவைகளே,
0: என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. அப்புறம் என்னது, ராஜ்யமும் கர்த்தருடையது தான். நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதா என்ன செய்கிறாரு, பிரியமாக இருக்கிறாரு. இல்லை ராஜ்யத்தை கொடுக்க பிதா இப்படி இருக்காரா, பிரியமாக இருக்கிறாரு. ஏன்னா ராஜ்யம் அவருடைய தானே, பயப்படாத சிறுமந்தையே.
1: உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார்.
0: பார்த்தீங்களா, ராஜ்யத்தை கொடுக்க என்ன செய்கிறாரு, பிதா இப்படி இருக்காரா, பிரியமாக இருக்கிறாரு. ராஜ்யத்தை கொடுக்குறதுக்கு அவர் பிரியமாக இருக்கிறாரு, அதான் ராஜ்யம் அவருடைய தான். நம்ம கேட்கணும், ஆண்டவரே நம்மளை ராஜ்யத்துக்கு நான் வரணும், ஆண்டவர் ராஜ்யத்துக்கு வர என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, ராஜ்யத்துக்கு நான் வர எப்படியாவது ராஜ்யத்துக்கு வரணும் ஆண்டவர் சொல்லி நம்ம கேட்கணும். அதான் பிலிப்பியர்ல வாசிக்கிற 3:20
1: நம்முடைய குடியிருப்போ,
0: நம்முடைய குடியிருப்போ
1: பரலோகத்தில் இருக்கிறது.
0: பரலோகத்தில் நம்ம குடியிருப்பு எங்கே இருக்குது, பரலோகத்தில் இருக்குது.
1: அங்கிருந்து
0: அங்கிருந்து
1: கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து
0: கொண்டிருக்கிறோம். எப்பாருவாரு ஒரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம குடியிருப்பரலோகம்தான். இந்த உலகத்தில் என்னதான் எத்தனை நாள் வாழ்ந்தாலும் 100 வயசு வாழ்ந்தாலும் ஒரு நாள் நம்ம போகணும். எங்கே போகணும்? நம்ம இறந்து போகணும். இறந்து போகிறப்ப கத்தரோடு இருந்தால் பரலோகம், கத்திருப்பிட்டு பின்வாங்கி இருந்தால் நான் எங்கே போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனால் பிதா சொல்கிறாரு, பயப்படா சிறுமந்திய, ராஜ்ய பிதா ராஜ்யத்துக்கு கொடுக்க பிதா எப்படி இருக்காரா? பிரியமாக இருக்கிறாரு. இங்கே கொஞ்ச நாள் தான், இங்கே சொற்ப நாள் நல்லா வாழ்ந்தால் 100 வருஷம் 90 வருஷம் அவ்வளோதான். பரலோகத்து தான் நமக்கு யுக யுகமாக அங்கே தான் வாழ போகிறோம். அதுக்கு வேண்டிய தகுதி நமக்கு இருந்தால் தான் இந்த ராஜ்யத்தை நம்ம தருவார். இந்த உலகத்திலேயே நம்ம கேட்கணும், ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்தி எப்படியா நான் பரலோகத்துக்கு வரணும்ப்பா, எனக்கு உதவி செய்யும்னு சொல்லி கேட்கணும். அங்கே கத்துட்டு எத்தனை வாசத்தில் இருக்கேன் பாருங்கள். நம்ம நினச்சிக்கிறோம் எல்லாருக்கும் ஒரே வீடு நினைக்கலங்கப்பா. சொல்கிறார் பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 14:2-3
1: என் பிதாவின் வீட்டில்
0: அநேக
1: வாசஸ்தலங்கள் உண்டு.
0: எவ்வளவு இருக்குதா? அநேக வாசஸ்தலங்கள்.
1: அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண
0: போகிறேன். ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறாரு.
1: நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி
0: நான் மறுபடியும் வந்து
1: உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன்.
0: மறுபடி வரப்போறாரு, வந்து என்ன செய்யறாரு, அவர் இடத்துல சேர்த்துக் கொள்ள போறாரு. ஹலேலூயா. அதுக்குத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எனக்கு நீங்க தான் வேணும், அவருக்காக அவர் சித்தத்தை ஒவ்வொரு நாள் நம்ம நிறைவேற்றணும்,

0: நீங்களும் இருக்கும்படி,
1: நீங்களும் இருக்கும்படி
0: நான் மறுபடியும் வந்து,
1: நான் மறுபடியும் வந்து
0: உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன்.
1: நீங்க உங்களை என்ன செஞ்சிடும், என்னிடத்துல சேர்த்துக் கொள்வேன் சொல்றாரு. இங்க சொல்றாரு யோவான் சுவிசேஷம் 12:26 ராஜ்யத்தில் இருக்கு. நம்ம என்ன செய்யணும் பாருங்க, ஒரு சின்ன ஊழியமாவது கர்த்தருக்காக நம்ம செய்ய.
0: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால்,
1: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன்,
0: என்னை பின்பற்ற கடவன்,
1: என்னை பின்பற்ற,
0: நான் எங்கே இருக்கிறேனோ,
1: நான் எங்கே இருக்கிறேனோ
0: அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான்.
1: பாத்தீங்களா, சின்ன ஊழியமா பெரிய ஊழியமோ, ஆனா நமக்கு சின்ன ஊழியமாவது கர்த்தருக்கு நம்ம செய்யணும். சரி, கர்த்தர் சொன்னார், மகனே எப்போதும் என்னோடு இருக்கிற, என்னுடைய எல்லாம் உன்னுடைய. முத என்ன ஆண்டு, முத ஆண்டு ரட்சிப்பு கர்த்தருடையது, ரெண்டாவது வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது, மூன்றாவது செயம் கர்த்தருடையது, நான்காவதாக வல்லமை கர்த்தருடையது, அஞ்சாவது ராஜ்யம் அவருடையது. அந்த ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னால் நம்ம சின்ன ஊழியமாக அது கர்த்தருக்காக செய்து அவர் ராஜ்யத்துக்கு போக வேண்டும். இந்த உலகம் நமக்கு சொந்தல, உலகத்தின் வயசு வரனால என்ன செஞ்சிடும், கடந்து போகும். பூலகத்து வழியை பிரவேசிக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான். அந்த பூலகத்து வழியை பிரவேசிக்கும் போது நம்ம இந்த நாட்களில் கர்த்தருக்காக எதையாவது சின்ன ஊழியமாக நம்ம செய்ய வேண்டும். அந்த ஊழியம் செய்வானா பிதாவான ஒரு கணம் பண்ணுவார், நான் எங்க இருக்கிறேனோ ஊழியம் செய்கிறவங்களோ அங்கே இருப்பார். சரி, இன்னொரு தடவை கடைசி வாசித்து முடிச்சிடலாம். யோவான் சுவிசேஷம் 12:26
0: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால்,
1: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன்,
0: என்னை பின்பற்ற கடவன்,
1: என்னை பின்பற்ற,
0: நான் எங்கே இருக்கிறேனோ,
1: நான் எங்கே இருக்கிறேனோ
0: அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான்,
1: அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். கர்த்தர் எங்க இருக்கிறாரோ, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறோம் அங்கே நம்ம இருப்போம். அதனால நம்ம ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே அவங்களோடு எப்போது இருக்க எனக்கு உதவிச்சிங்கப்பா, எப்போதும் துதிக்க செவிக்க, வேதத்தை தியானிக்க, வேதத்தை வாசிக்க துதிச்சிட்டே இருக்கணும், அம்மையோடு உண்மையோடு தொல்லணும், அன்னிப்பாசில் பேசி உண்மையோடு இருக்க எனக்கு உதவிச்சிங்க ஆண்டவரே. அப்போ ரட்சிப்பு கர்த்தருடைய இது, ரட்சிப்பை தருவார், ரெண்டாவது வெள்ளியும் பொண்ணையும் தருவார், மூன்றாவது நேரத்தில் ஜெயத்தை தர. என் வாழ்க்கையில் எது எடுத்தாலும் தடை, எது எடுத்தாலும் தடையாக இருக்கேன் கலங்குறீங்களா, ஜெயத்தை கொடுக்கார் வல்லவராக இருக்கார். ஹலேலூயா. ஜெயம் கர்த்தருடையது. நான்காவதாக என்ன கர்த்தருடையது, வல்லமை. ஊழிக்கரெல்லாம் கேட்கணும், ஆண்டவரே முடியும் வல்லமை எனக்கு தாங்கப்பா, வல்லமை எனக்கு தாங்கப்பா, வல்லமை இல்லாட்ட ஊழியத்தில் யார் என்ன நம்புவாங்கப்பா, வல்லமை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்கணும். யாரெல்லாம் ஒளிஞ்சிடுறோம் ஒளிஞ்சிடுறோம், ஒவ்வொருவரும் கர்த்தரை நோக்கி கேட்கணும், ஆண்டவரே எனக்கு வல்லமை தாங்க, வல்லமை தாங்கன்னு சொல்லி கேட்கணும். கர்த்தா அந்த ராஜ்யத்துக்கு தான் நம்ம எல்லாருமே போயாக வேண்டும். அந்த ராஜ்யத்துக்கு போனால் கத்திரிக்காது சின்ன ஊழியமாவது கத்திரிக்காது செய்ய வேண்டும். இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை, உலகத்தின் வயசு வரனால என்ன செஞ்சிடும், வாசித்து பாருங்க. 1 Corinthians 7:31
0: இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள்,
1: உலகத்தை அனுபவிக்கிறவர்கள்
0: தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும்,
1: தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் இருக்க வேண்டும்.
0: இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது,
1: உலகத்து வேஷம் கடந்து போகிறது. எப்படி நாடகம் நடிக்கும் போது நம்ம ராஜாவா நாடகம் நடிக்கிறோம் வச்சுக்கோங்க, அந்த நாடகம் முடிஞ்சோடனே என்ன செய்யும், அந்த வேஷம் என்ன செஞ்சிடும், கலைந்து போயிட்டு பழைய ஆளாக மாறிடுவோம். அதே போல தான் இந்த உலகத்தின் வேஷம், உலகத்தை நம்பி, உலகத்தை நம்பி உலகத்துக்காக வாழுவோமானால் உலகம் ஒரு நாள் நம்மளை கைவிடும். உலகத்தின் வேஷம் ஒரு நாள் என்ன செஞ்சிடும், நம்மளை விட்டு கடந்து போயிடும். அன்றைக்கி உலகம் நம்மளை விட்டு நம்மளை விட்டு விட்டுரும், அப்போ நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் இந்த உலகத்தில் இப்பயே நம்ம என்ன செய்யணும், ஆண்டோட இயேசப்பா சொன்னாங்க, நான் மகனே எப்போதும் என்னோட எல்லாம் உன்னுடையது. அப்புறம் நமக்கு அந்த ஐந்து காரியத்தை கொடுக்க தேவன் பிரியமாக இருக்கிறார். ஆண்டவரே நான் ஓடி எப்போது இருக்கணுமாப்பா, செவிக்கணும், துதிக்கணும், வேதத்தை வாசிக்கிற மாத்திரத்தில் வேதத்தை வாசித்து தியானிக்கணும். ஆண்டவரே நான் எப்போது மோடு இருக்கேன், எனக்கு கிருபை தாங்க சப்பா, என்னை பலப்படுத்துங்க, நான் கஷ்டப்படுறது முடிய சித்தம் இல்லை. ஆண்டவரே வெள்ளியும் பொண்ணு என்னோடன்னு சொல்லியிருக்கீங்கப்பா, நீங்கள் தாங்க. ஐஸ்வர்யம் கணம் கர்த்தரால் உம்மால் தான் வருது. ஆண்டவரே ஜெயத்தை கொடுங்க. ஆண்டவரே எனக்கு வல்லமே தாங்கப்பா, ராஜ்யத்துக்கு வரணும். ஆண்டவரே நான் சின்ன ஊழியமாக செய்யணும், எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கேளுங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திர ஆண்டவரே, மீ நன்றியோடுமே துதிக்கிறோம். சர்வல்லமுள்ள தேவனையும் மீ நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா சபை மக்கள் அனைவருக்காக ஜெபிக்கிறோம், லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாந்தத்தாரும் சந்தோஷத்தாரும், மகிழ்ச்சி ஆறுதலும் தேர்தலை தாரும் கர்த்தருடைய கரம் தாங்கட்டும் ஐயா. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நீர் அடக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்த வழி நடத்துங்க.

0: தேவ பிரசனம் மூடிக்கொள்ளட்டும். நீர் தேவனாய் கர்த்தர், பெரியவர், மகத்துவமுள்ள தேவன் ஆண்டவர். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீர் அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யுங்கப்பா. கர்த்தருடைய கிருபை நாள் அவங்களை தாங்க முடியாத ஜெபிக்கிறோம். நன்மையினால முடிச்சு விட்டி பாதுகாத்து கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். வெள்ளியும் பொண்ணு என்னோட சொன்னீங்களப்பா, யாரெல்லாம் அப்பா பண கஷ்டத்தினால கண்ணீரோடு இருக்காங்களோ ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த கண்ணீர்லாம் தொடங்க, கவலையெல்லாம் மாத்துங்க, பிரச்சனையை மாத்துங்க, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்கப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சிங்க ராஜா. அப்பா பண்ணி வெள்ளி பொண்ணு அவங்களுக்கு தந்து அவங்க குறையெல்லாம் நிறைவாக்குங்கப்பா. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்க சப்பா, கவலை மாத்திருங்க சப்பா, பிரச்சனை நீக்கிருங்க சப்பா. யாருமே கவலைப்படக்கூடாது எசப்பா, சோர்ந்து போகக்கூடாது அப்பா. ஊக்கமாய் செபிக்க, உண்மையாய் செபிக்க, உம்மோடு எப்போது இருக்க வசந்தை தியானிக்க, இறக்கம் பாராட்ட வேண்டும் என்று செபிக்கிறோம் தகப்பனே. இறங்குங்கப்பா, இறங்குங்க. ரீ காலாபா ஷபாலாபா, ஒரே ஒரு வாழ்க்காண்டவரை உமக்காக வாழ, உமக்காக பழைக்க, உண்மை போல மாற கிருபை செய்ய முடியாத செபிக்கிறோம். வேண்டி கொள்வதற்கும் அழைப்பதற்கு அதிகமாய் கிரியிச்சிரு தேவன் நீங்க ஆண்டவரு. அப்பா இறங்குங்கப்பா, இறங்குங்க. வேலை இல்லாத குடும்பங்கள் வேலை கொடுங்க சப்பா. வேலை இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்களாண்டவர், வேலை தாங்க சப்பா, வேலை தாங்க. திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை பாக்கி இல்லாத சகோதரி குழந்தை பாக்கத்தை தாங்க ஆண்டவரே. கற்பத்தின் கனி கத்ரால கிடைக்கும் சுகந்திரன்னு சொன்னீங்களப்பா, நீங்கள் தானப்பா தர முடியும் ஆண்டவரே. நீங்கள் தான் தரணும் குழந்தை பாக்கியத்தை தரணும் ஆண்டவரே. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை துடைச்சிருங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை கொடுங்கப்பா, பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும். சமாளாத குடும்பத்தில் சமாளத்தை தந்திரல் மணியாக செய்யிக்கிறோம். குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகளும் போராட்டங்களும் உண்டு படுற பொல்லாத சாத்தான முறியடித்து போடுங்கப்பா. சண்டை சச்சிறுவர் ஒவ்வொரு குடும்பத்திலையும் என் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் சமாளத்தையும் சந்தோஷத்தையும் அளவில்லாம நீர் கட்டிட முடியாய் செபிக்கிறமே. ஒவ்வொரு குடும்பத்திலையும் தகப்பரே நீரே தலைவராக சகாயராக பிரசனாக இந்த நடத்தி வழி நடத்த முடியாத கூட கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பமும் உம்மிடத்தில் ஒப்பு வைத்து உண்மையே நம்பி ஜீவிக்க கிருவை செய்ய முடியாது செபிக்கிறோம். கர்த்தர் நம்பர்களுக்கு செழிப்பாரு சொன்னீரப்பா, கர்த்தர் நம்பர்கள் பாக்கியமானு சொன்னீரே. உண்மையை நம்பி ஜீவிக்க, உண்மையை நம்பி இருக்க, உம்மோடு இருக்க கிருவை தரமுடிக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை வேணும் ஆண்டவரே, குடியிலிருந்து விடுதலை தாங்கப்பா. குடிக்கிற மக்கள் அப்பா, குடிக்கிற குடும்பத்தில் எப்படி சமாதானம் இருக்கும் ஐயா, சந்தோஷம் இருக்கும் ஐயா, இருக்காதானே ஆண்டவர். குடியை மாற்றுமையா, தண்ணீரை திராட்சை ரசம் மாற்றினீர், கண்மலையை தண்ணீர் தர மாற்றினீர், கற்பாரி நீர் ஊற்ற மாற்றினீர் அப்பா. குடியை பார்க்கும்போது ஒரு வெறுப்பை தாரும் ஐயா ராஜா. இயேசுவே இயேசுவே, கண்மலை தண்ணீர் தர மாற்றுகிறவர் நீ, குடிக்கிற ஒவ்வொரு சனங்களையும் மாற்றி தர வேண்டும் என்று செபிக்கிறோம். அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்கப்பா, ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க ஆண்டவர். பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா, சமாளாத குடும்பத்தில் சமானத்தை தர வேண்டும். வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தரணும். ஒளிஞ்சிற மக்களுக்கு ஊழித்துக்கு வல்லமை கொடுங்க, வரங்களை கொடுங்கப்பா. ஒளிஞ்சிறவங்களுக்கு வல்லமையும் வரங்களையும் கிருபுகளை தாரும் ஆண்டவர். அப்பா நீ உள்ளதை நிரூபிக்கத்தக்கதாக தேவனுடைய வல்லமை வரங்களை எங்களுக்கு சம்பூர்ணமாக தர வேண்டும் என்று செபிக்கிறோம். நாங்கள் உத்தமத்தோடுமே தொழுது கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. ஊழிஞ்சிற ஒவ்வொருவர்களும் தேவண்ட வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஐயா. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க அப்பா. அமை ஸ்தோத்திரம், படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க, தேவ கிருபங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. அமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. பிள்ளைகள் எல்லாம் செவிக்கிற பிள்ளைகளா, துதிக்கிற பிள்ளைகளா மாற்றும் ஆண்டவர். ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போதெல்லாம் ஜபத்தோடு துதியோடு போக கிருபை தாரும் அப்பா. எங்கே பார்த்தாலும் பிள்ளைகளுக்கு பாதுகாவல் இல்லை ஆண்டவர், நீங்கள் தான் பாதுகாலாக இருக்கணும் அப்பா. பிள்ளைகள் செவிக்கணும், துதிக்கணுமே, ஆராதிக்கணுமே, அறிந்து கொள்ளணும் அப்பா. உம்மோடு எப்போது உம்மோடு இருக்கணுமே. அந்த பெரிய பாக்கியத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு தாங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கன மகிமே மகத்துவத்தையும் எங்கள் அன்பு ரச்சகர் இயேசப்பா உமக்கு செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் இயேசப்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜிறோம் பரமபிதாவே, ஆமே.
1: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர், 1049010000229 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள். இயேசுக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81-44-192-192, 81-44-192-192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81-44-192-192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
2: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asinkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.

0: 122 சங்கீதம் 7வது வசனம்.
1: உன் அலங்கத்துக்குள்ளேயே சமாதானமும்,
0: பார்த்தீங்களா சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும்
1: உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக.
0: அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அப்ப இப்படி நான் அலங்கம் என்னது, நம்ம வீட்டுக்குள்ளே எத்தனை வீடுகளை பாருங்க, எல்லாமே இருக்கும், பொன் பொருள், படிப்பு, பட்டம், எல்லாம் இருக்கும். ஆனால் என்ன இருக்காது, சமாதானம் இருக்காது. எத்தனையோ குடும்பங்களை பாருங்க, வீட்டில் எல்லாருக்கும் அங்கே பிள்ளைகள் பெறம்பேத்தி நிரம்பி இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க, ஆனால் என்ன இருக்காதுங்க, சமாதானம் இருக்காது. எல்லாருக்கும் இருக்காது, சுகம் இருக்காது. ஆனால் அங்கே சங்கீதக்காரன் சொல், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமோ உன்னுடைய அரண்மனைக்குள்ளே என்ன இருக்கணும், சுகமாக இருக்கணும்னு சொல்லி. எனக்கு பிரியமானவனே, உன் ஆற்று வழுகிறது போல் எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன்னு சொல்கிறாரு. அலையிலுயா. அப்போ உளியருடைய வாஞ்ச எல்லாருமே அப்படித்தான். சரி, நம்ம எப்போ நல்ல வியாதி இல்லாத வாழ்க்கை நம்ம நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்குறோம் உபாகம் புஸ்தகம் 33 அதிகாரம் 12வது வசனம்.
1: பெனியமீனை
0: குறித்து
1: கர்த்தருக்கு பிரியமானவன்.
0: பெனியமீன் எப்படி இருந்தாரா, கர்த்தருக்கு பிரியமானவன்,
1: அவருடைய சுகமாய் தங்கியிருப்பான்.
0: அவருடைய சுகமாய் தங்கியிருப்பான் பார்த்தீங்க. அவர் பெனியமீன் எப்படி இருந்தாரு, கர்த்தருக்கு பிரியமானது. அவர் அப்பதான் அவர் என்ன செய்ய முடியும், சுகமாய் தங்கியிருக்க முடியும். நம்மளும் ஒவ்வொருத்தரும் கர்த்தர் பிரியமான இருக்கணும், கர்த்தர் பிரியமா இருக்கணும். நம்ம ஆண்டவரை கேட்கிறோம், ஆண்டவரே எனக்கு நல்லா உங்கள் பிரியமான பிள்ளையை மாறணும்னு சொல்லி. உண்மை நல்லது தான், ஆண்டே நம்ம ஊர் வாழ்நாள் வாழ்க்கையில் என்ன செய்யணும், கர்த்தர் பிரியமா இருக்கிறோமா, கேட்குறாரு நின்றக்கூடாது. நம்ம உள்ளத்தை என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் அடிச்சு பார்க்கணும், நம்ம அழுதரை பிரிப்படுத்தி வாழ்கிறானா, நான் கர்த்தரை பிரிப்படுத்தி வாழ்கிறானா, எப்படி என் வாழ்க்கை இருக்குது இருந்து நம்ம அலசி பார்க்கணும். நம்ம அலசி பார்த்தா தான் நமக்கு தெரியும். நம்ம கேட்டு விட்டுறக்கூடாது, நான் வந்து மனிதரை பிரியப்படுத்தி வாழ்கிறேனா இல்லை கர்த்த பிரியமான பிள்ளையை வாழ்கிறேனா சொல்லி உள்ளத்தை ஒரு நாள் அலசி பார்த்து ஆண்டவர் கேட்கணும். ஆண்டவரே உங்கள் பிரியமான எனக்கு போதிய முடியும், நல்ல ஆவியினாலின் உள்ளத்தை நிரப்பி செம்மையான பாதையில் நடத்தும். வாசிங்க சங்கீத புஸ்தகம் 143 சங்கீதம் 10வது வசனம்.
1: உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும்,
0: உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும்,
1: நீரே என் தேவன்,
0: நீரே என் தேவன்,
1: நல்ல ஆவி
0: என் உம்முடைய நல்ல ஆவி
1: என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக.
0: உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. நம்ம அடுத்து கேட்குறோம், கேட்டுட்டு விட்டுறோம், நம்ம உள்ளத்தை அடைச்சி பார்க்கணும், நம்ம கர்த்தர் பிரியமா இருக்கிறோமா, கர்த்தர் பிரியமா இருக்கிறோமா இல்லையா, கர்த்தர் பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோமா, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது நம்ம இப்போ நமக்கு தெரியும்ல. இப்போ என்னுடைய வாழ்க்கை நான் எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியும், என்னை பற்றி யாருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். நான் பிரியமா இருக்கிறேன்னா, கர்த்தர் பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்கிறேன்னா எப்படின்னு சொல்லி எனக்கும் தெரியும், என் கர்த்தருக்கும் தெரியும். நம்ம கர்த்தர் பிரியமாக நம்ம இருதயம் என்ன செய்யணும், ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருக்கோம். ஆண்டவர் பிரியமில்லாத வாழ்க்கை நம்ம செய்யும்போது நமக்கு என்ன செய்யணும், ஒரு மாதிரி கர்த்தர் விட்டு பிரிஞ்சு எங்கேயோ இருக்கிற மாதிரி ஒரு குழப்பமாக இருக்கும். அப்போ நம்ம கர்த்தர் பிரியமாக இருக்கோமா, என் தேவனே முடி நல்ல ஆவினால் என்ன செம்மையான வழி நடத்தும், ஆண்டவரால் செம்மையான வழி நடத்த முடியும். அவர் பாதத்தை பிடிச்சி நம்ம கெஞ்சணும், ஆண்டவரே எனக்கு எப்படியாவது பிரியமான பிள்ளைய மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தர் கேட்கணும். யாஸ்பா வந்து தேவனுக்கு பிரியமாக இதுதான் செஞ்சாராம். வாசித்து பாருங்கள் எவான்ஸ் விசேஷம் 8வது அதிகாரம் 29வது வசனம்.
1: பிதாவுக்கு பிரியமானவைகளை
0: பிதாவுக்கு பிரியமான
1: நான் எப்பொழுதும் செய்கிறபடியா.
0: ஆண்டவரே இயேசுக்கு என்ன செஞ்சாராம், பிதாவுக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்கிறபடியால்
1: அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை.
0: அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அப்போ நம்ம யாசப்பாவுக்கு நம்ம பிரியமானதை செஞ்சால் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், நம்மளை தனியே இருக்க விட மாட்டார், எப்போதும் நம்ம கூட இருப்பார். அல்லேலூயா. நம்ம பார்க்கணும், ஆண்டவரே நம்ம பிரியமானதை செய்கிறேனாப்பா, இல்லை நம்ம பிரியமில்லாத காரியம் செஞ்சிட்ருக்கேனா அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளத்தை அலசி அலசி அலசி கேட்டே இருக்கணும். நம்ம ஒரு நாளும் கர்த்தர் பிரியமாக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் பிரிய எது, நீதிமொழியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 22வது வசனம்.
1: பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள்,
0: பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவை,
1: உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம்.
0: யார் பிரியம் கர்த்தருக்கு, உண்மையாக இருந்தால் கர்த்தர் பிரியம். அல்லேலூயா. நம்ம உண்மையாக இருக்கணும், ஒவ்வொரு நாளும் உண்மையாக இருக்கணும். சங்கீதக்காரர் சொல்கிறார், உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர்கள். 51 சங்கீதம் 6வது வசனம் பாருங்க. நம்ம உண்மை இருக்கிறதா கர்த்தர் பிரியமா.
1: இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர்.
0: கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறாரு, நம்ம உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறார். உண்மைகளாக வருவார், சின்ன காரியமாக பெரிய காரியமோ அதில் வந்து கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும், அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். பொய்வதோட கர்த்தருக்கு அருவறுப்பானது. உண்மைதான் கர்த்தருக்கு பிரியும், உண்மைகளாக கர்த்தர் பிரியும். நமக்கு ஒரு நாள் ஆண்டவர் கேட்குறேன், ஆண்டவர் உண்மைகளெல்லாம் என்ன மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் பிதாவுக்கு எப்போதும் பிரியமானது செய்கிறவர்களே அவன் நான் என்ன செய்வதில்ல தனியாக இருக்கவில்ல. அதே போல் நம்மளும் கர்த்தருக்கு பிரியமானது எப்போது செஞ்சாலும் மகிழ்ச்சி செய்ய தனியாக இருக்க மாட்டார். நம்ம தனியாக இருந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருந்துகிட்டே இருப்பார். இந்த உலகத்தில் கோடி பேர் கூட இருந்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, கர்த்தர் நம்ம கூட இருந்தார்னா பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ ரெண்டாவது எது பிரியுமா கர்த்தருக்கு? ஊழியம். ரோமர்கள் நிருபம் 14:18
1: இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன்
0: கிறிஸ்துக்கு ஊழியம் செய்கிறவன்
1: தேவனுக்கு பிரியனும்.
0: தேவனுக்கு பிரியனும் பார்த்தீங்களா, கிறிஸ்துக்கு ஊழியம். உண்மை உத்தமாய் பாயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தருக்காக நம்ம ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஊழியம் போது யாருக்கு பிரியமா இருக்கிறோம்? கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறோம். நம்ம ஊழியத்தை வந்து சின்ன ஊழியமா பெரிய ஊழியமா, நான் பெரிய ஊழியமா, இப்போ நம்ம கையில் சின்ன ஊழியத்தை கொடுக்குறோம், அதை நம்ம உண்மையாக செய்ய வேண்டும். கர்த்தர் பார்க்குறாருங்கிற பயத்தோடு அந்த ஊழியத்தை நம்ம உண்மையாக செய்ய வேண்டும். உண்மையாக செஞ்சால் நம்ம கர்த்தருக்கு எப்படி இருப்போம்? பிரியனாக இருப்போம். அல்லேலூயா. ஆண்டவரே நமக்கு பிரியமானதை செய்யணும் ஐயா, எப்பயுமே நமக்கு பிரியமானது செய்யணும். அவங்கள தான் பார்த்து சொல்கிறார் யோவான், என்ன சொல்கிறாரு, எனக்கு பிரியமானவரே உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் ஆத்மா மாத்திரம் இல்லை, நீ சுகத்திலையும் பலத்திலையும் ஆசீர்வாதத்திலையும் சமானத்திலையும் சந்தோஷத்திலையும் எல்லாவற்றையும் செய்வேன், வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி உனக்காக வேண்டுதல் செய்கிறேன்றாரு. அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு யார் பிரியமாக இருக்குமா இல்லையோ, கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். ரெண்டாவது யார் சுகமாக இருக்க முடியும்? நீதிமொழியின் புஸ்தகம் 18:10
1: கர்த்தரின் நாமம் பலத்த துருகம்
0: பலத்த துருகம்
1: நீதிமான் அதற்குள் ஓடி
0: சுகமாயிருப்பான் சுகமாயிருப்பான். முத யாருக்கு? யார் உள்ள இருப்பா சுகமா இருப்பாங்க? கர்த்தருக்கு பிரியமா இருந்தா மேன் செய்வோம், நம்ம சுகமா இருப்போம். இந்த ரெண்டாவது யார் சுகமா இருப்பாங்களா? நீதிமான். அப்போ நம்ம நீதிமானாக இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னை நீதிமானாய் மாற்றுமாப்பா. நம்மளாக நினைக்கிறது வர நம்ம நீதிமான் தான் கரெக்டாக கர்த்தருக்கு வந்துட்டோம் நம்ம நீதிமானாக இருக்கணும்னு சொல்லி நம்மளே நினச்சிக்கக்கூடாது. நம்ம நீதிமானாக இருக்கிறோமான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னை உங்கள் ரத்தத்தினாலே கழுவுங்க, இயேசுக்கு ரத்தம் என்ன செய்யுது சகல பாவத்தையும் நீக்கி சுத்திக்கிறீங்க. ரோமரில் சொல்கிறாரு, Romans 5:9
1: இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்க.
0: அப்போ ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவர் உங்கள் ரத்தத்தினாலே நீதிமானாக்குமப்பா. நான் என்ன பாவஞ்சு இன்னைக்கு உங்கள் பிரியமெல்லாம் பேசியிருக்கேனே, கோவப்பட்டிருக்கேனே, இன்னைக்கு நான் கசப்பு வந்திருக்குறேன், வெறுப்பு வந்திருக்குது, இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட அப்பைக்கப்ப சொல்லணும். நான் இன்னைக்கு கோவப்பட்டிருக்கேன் ஆண்டவரே, இன்றைக்கி நான் கசப்பு வெறுப்பு வந்துருச்சு, நான் இன்னைக்கு போய் சொல்லியிருக்கிறேன், இதெல்லாம் ஆண்டவரே இயேசுப்பா உங்கள் ரத்தம் என்னை கழுவணும், என் பாவங்களை மன்னியும். இப்போ எப்படி நம்ம வீட்டில் ஒவ்வொரு நாளும் பெருக்கி சுத்தம் பண்ணி தொடச்சிட்டே இருப்பாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லணும், ஆண்டவரே நம்ம இன்னைக்கு கோவப்பட்டிருக்கேன் ஆண்டவரே, நீ பொறாப்பட்டிருக்கேன், கசப்பு வந்திருக்கு, வெறுப்பு வந்திருக்கு, இதெல்லாம் என்னை விட்டு அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே. மனிதராக இருந்தால் கட்டாயம் இதெல்லாம் நம்ம கூட இருக்க தான் செய்யும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, கர்த்தரி வேதம் அப்படி சொல்லலை. ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணுமா, அவருக்கு இயேசுக்கு ரத்தத்தினால நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? நீதிமான மாற்றப்பட்டிருக்க. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு குணங்களும் ஆண்டு பிரியமில்லாத குண மக்களும் வராதபடிக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஏசுபாட்டை கேட்கணும். நம்மளால் முடியாது, பலத்தினால அல்ல, பராக்கிறதுல யாரால் முடியும்? தேவாவில் முடியும். அவற்றை சொல்லணும், ஆண்டவரே இன்னைக்கு நான் கோவப்பட்டேன், ஆண்டவரே இன்னைக்கு நான் கசப்பு எனக்கு வந்துருச்சு, வெறுப்பு வந்துருச்சு, பொறாம வந்துருச்சு, எரிச்சல் வந்துருச்சு, எடுத்து போடுங்கப்பா, மன்னிங்கப்பா, மன்னிங்க, உங்கள் ரத்தம் நீ கழுவணும், இயேசுக்கு ரத்தம் தான் சகல பாவத்தை நீங்கள் நம்மளை சுத்தி இருக்கு, என்ன பாவம் இன்றைக்கி இப்படி செஞ்சிட்டேனப்பா என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லி இயேசுக்கிட்ட நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். சரி, நீதிமன் குளத்தை கர்த்தர் சொல்கிறாரு எப்படி இருப்பாங்களாம் பாருங்கள். நீதிமொழி புஸ்தகம் 21:26
1: நீதிமானோ பிசினுத்தனம் இல்லாமல் கொடுப்பான்.
0: பிசினுத்தனம் இல்லாமல் கொடுப்பான். யாரும் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு என்ன வரும் மனசு வரும்? சிலர்லாம் கொடுக்கறக்கே மாட்டாங்க. ஆனால் நீதிமானம் எப்படி இருப்பாங்களா? பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான். அவங்களால முடிஞ்சது அதுக்குன்னு நிறைய செய்ய முடியாது, இருக்கிற வச்சு மற்றவங்களுக்கு உதவி செய்ய, அவங்களால பக்கத்துடைய யாருக்கா பிரச்சனையா கஷ்டம் வந்தாலும் செய்வாங்க, எது வேணாலும் செய்வாங்க. நீதிமான் என்ன செய்ய, பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான், மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனசு வரும், அதுதான் நீதிமான். நீதிமானம் இருக்கமா நம்ம உள்ளத்தை அலசி பார்ப்போம். நீதிமானம் தான் மற்றவங்களுக்கு என்ன செய்யும், கண்டிப்பாக உதவி செய்ய முடியும். இன்னொரு கொலாதீ செய்யுங்களா ஆண்டு சொல்கிறாரு நீதிமணி எப்படி இருப்பான்னு சொல்லி. நீதிமணியின் புஸ்தகம் 15:28
1: நீதிமானுடைய மனம் பிரதித்திரம் சொல்ல யோசிக்கும்.
0: மறுபடியும் அவங்களுக்கு சொல்றது கூட, மற்றவங்களை ஒரு வார்த்தை சொல்றது கூட என்ன செய்வாங்களாம், யோசிப்பாங்க. நீதிமான இல்லாட்ட பட பட படன்னு பேசிடுவோம். நம்ம நீதிமாலா இல்லாதனால தான் நம்ம பட்ட பட பட பட படன்னு எந்த வார்த்தை அப்படியே கொட்டிடுவோம். ஆனால் நீதிமன்றம் என்ன செய்வாங்களா, பிரதித்துறை சொல்ல என்ன செய்வாங்களா, அவங்க மனம் யோசிக்க சொன்ன மனசு அவங்க புண்பட்டுருமா, அவங்கள தொடச்சிடக்கூடாது, அவங்க மனசை வந்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, புண்படுத்திடக்கூடாது சொல்லி யோசிப்பாங்க. நீதிமன்ற மனம் என்ன பிரதித்துறை சொல்ல யோசிக்கும். நம்ம என்ன செய்யணும், பட்டன்னு பேசிடுறோம் இல்லையா, ஆனால் நீதிமன்றம் அப்படி பேச மாட்டாங்க. மனசு இப்போ அவங்க இப்படி சொன்னால் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்களே உடஞ்சிருமா, மனசு புண்பட்டுருமான்னு சொல்லி அவங்க யோசித்து பேசுவாங்க. அல்லேலூயா, அதான் நீதிமான். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், அதில் என்ன செய்வாங்களா நீதிமான், அதற்குள்ள சுகமாய் தங்கியிருப்பான். அல்லேலூயா, எப்படி செய்வாங்க அங்கே போய் நீதிமன்றம் என்ன செய்வாங்க, சுகமாய் கர்த்தருடைய நாமம் பலத்த துருவம், அதில் என்ன செய்வாங்க, ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். அப்போ நீதிமன்றனா என்ன சொல்ற, ஆண்டு ரத்தத்தினால நம்ம கழுவுப்பட்ட நம்ம கர்த்தர் நீதிமன்றம் மாத்துறாரு. அப்போ நீதிமன்றம் ஆண்டு சொல்கிறாரு, யாரெல்லாம் நீதிமன்றம் பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பாங்க. ரெண்டாவது என்ன செய்யும், மற்றவங்களேருந்து மனநோக பேச மாட்டாங்க. பிரதத்திரம் சொல்கிறதுக்கு அவங்களே மனம் என்ன செய்வான், யோசிக்குமா, ஐயோ அவங்களை இப்படி சொன்னால் அவங்க மனசு புண்பட்டுருமா, அவங்களை இப்படி சொல்லக்கூடாது, அவங்க மனசை புண்பட்டுருமேன்னு சொல்லி யோசிப்பாங்க. அதுதான் நீதிமன்றம். இன்னொரு ஆண்டவர் நீதிமான் அடையாளம் கொடுத்திருக்கிறாரு, நீதிமொழிகள் 29:6.
1: நீதிமானோ பாடி மகிழ்கிறான்.
0: நீதிமான் என்ன செய்வாங்களா, பாடி மகிழ்வாங்க, உள்ளத்தில் பாடிட்டே இருப்பாங்க, பாடி மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. அப்போ நம்ம ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்னை நீதிமானை மாற்றினா நான் உள்ளத்துக்குள்ள பாடிட்டே இருக்கணும், அப்போ எப்பவும் பாடணும், துதிக்கணும், செவிக்கணும், என் இறுதி உங்கள் இறுதியத்தோடு கலந்துருக்கணும். நீதிமான் சொல்லலாம், பாடி மகிழ்வாங்க. நம்ம உணர்ந்து பாடுறோம்மா, நம்ம பாடும்போது மகிழ்ச்சி வருதா, பாட்டு ஏதோ ஒரு பாட்டு இல்லை, எந்த பாட்டு பாடினாலும் உணர்ந்து நம்ம பாடும்போது நம்ம உள்ளத்தில் பெரிய மகிழ்ச்சி வரும். நீதிமான் பாடி மகிழ்வான். அதிசயமாக இருக்க
1: நீதிமானோ,
0: நம்ம நீதிமானோ
1: பாடி மகிழ்கிறான்.
0: பார்த்தீங்களா, பாடும்போதே நமக்குள்ள பெரிய மகிழ்ச்சி, சமாதானம், சந்தோஷம் உணர்ந்து அந்த பாட்டு பாடும்போது நம்ம இருதயத்தை அலசி பார்த்து அப்படியே பாடணும். அப்போ நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வரும். ஹல்லேலூயா. நீதிமான் என்ன செய்வாங்களா, பாடி மகிழ்வாங்க. அதுதான் நீதிமன்ற குணம். மொதல் யார் சுகமாக இருப்பா, கர்த்தருக்கு பிரியமானவங்க சுகமாக இருப்பாங்க. ரெண்டாவது நீதிமான் சுகமாக இருப்பாங்க. மூணாவதாக யார் சுகமாக இருப்பாங்களாம் பாருங்க, 12:5.
1: ஏழைகள் பாழாக்கப்பட்டதின் நிமித்தமும்,
0: ஏழைகள் பாழாக்கப்பட்ட நிமித்தமும்,
1: எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும்,
0: எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும்,
1: நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார்.
0: சுகமாயிருக்க பண்ணு கர்த்தர் சொல்கிறார். பார்த்தீங்களா, ஏழைகள் பாழாக்கப்படுற நிமித்தமும் அவங்க என்ன செய்வ, எளியவங்க என்ன செய்வாங்களா, பெருமூச்சு, ஐயோ என்னை இப்படி சொல்லிட்டாங்களே, ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களான்றவரே, என்ன போய் என்னை இப்படி சொல்லிட்டாங்களேப்பா, ஒரு பெருமூச்சு வருது இல்லை, சே இப்படி செஞ்சிட்டாங்க நம்மளுக்கு வாழ்க்கையில், இப்படி செஞ்சிட்டாங்களே, நம்மளை பெருமூச்சு விடுற மொத்தம் நம்மளால் அவங்க சீர்றாங்களே, எதிர்ப்பாக இருக்கிறவங்க நம்மளை சீர்றாங்க, நம்மளை பார்த்தா வெடுக்குன்னு பேசுகிறாங்க, சீர்றாங்க. அவங்க மீது இப்போ கத்திர என்ன செய்வாரா,
1: அவன் மேல் சீர்கிறவர்களுக்கு அவனை காத்து,
0: சீர்றவங்க சீர்றவங்களை போய் சாட்சி சொல்கிறாங்க, எத்தனை பேர் போய் கோர்ட்டில் போட்டு போய்கலான்னு சொல்லிடுவாங்க. காத்து என்ன செய்யறாராம்,
1: சுகமாயிருக்க
0: பண்ணுவேன். ஹலேலூயா. உள்ள உடஞ்சிதான் இருப்பாங்க. அது மாத்திர இல்லை, பிரச்சனை வரும்போது நம்ம அப்படியே பெருமூச்சு விடுறோம்ல, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, எத்தனை பேர் நம்மளை சீர்றாங்க, இப்படிலாம் பேசுகிறாங்க. ஹலேலூயா. ஒரு வேளைக்கு நீங்கள் நினைக்கலாம், எனக்கு இத்தனை பேர் எதிர்ப்பாக இருக்காங்களே, நான் ஒவ்வொரு நாளும் பெருமூச்சு தானே விடுறேன், ஒவ்வொரு நாளும் எத்தனை இக்கட்டு வேதனை, எத்தனை பேர் என்னை இப்படிலாம் பேசுகிறாங்க, நான் கலங்குறீங்களா, கத்துறவங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு எல்லா இக்கட்டுக்கு அந்த ஏழைகளுக்கு உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய கூப்பிடுற நிமித்தமா, உங்களுக்கு கண்ணீர் நிமித்தமா, கத்துறவங்க மேலே யார் சீறி வராங்களோ அவங்களுக்கெல்லாம் விலைக்கு கத்துறவங்களை பார்த்து என்ன செய்வார், உங்களை சுகமாக இருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நமக்கு எவ்வளோ எதிர்ப்பு இருக்கு, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், எவ்வளோ பேர் என்னை பேசுகிறாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா, கத்துறவங்களுக்கு எல்லாத்துக்கும் விலைக்கு காத்து உங்களை சுகமாக இருக்க பண்ணுவார். கலங்காதீங்க. நான் கத்துட்டு வேதம் சொல்லுது, 17:17.
1: கர்த்தாவே, சிறுமை பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறேன்.
0: பார்த்தீங்களா, சிறுமை பட்டவருடைய வேண்டுதலை கேட்டுக்கிறேன். கத்திரி கேட்பேன். சிறுமை ஒன்றவங்க தான் நம்ம, ரொம்ப அற்புதமாக தான் நம்ம உலகத்தில் இருக்கு. எல்லாரையும் பார்த்தா அற்புதமாக காணப்படுறோம், எல்லாரையும் பார்த்தா ஒதுக்கப்பட்டவங்களா இருக்கிறோம். ஆனால் கத்திரி என்ன செய்கிறார், சிறுமை பெற்ற வேண்டுதலை கத்திரி என்ன செய்கிறாரா, கேட்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கா, உங்களை பற்றி நிறைய பேர் அற்புதமாக நினைக்கிறாங்களா, உங்கள் மேலே சீறி வராங்களா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கர்த்தர் எல்லாவற்றையும் விலைக்கு உங்களை காத்து உங்களை சுகமாக இருக்க பண்ணுவார். நம்ம கத்துட்டு கேட்கும்போது, நம்ம சிறுமைப்பட்டவங்க நம்ம கேட்கும்போது கத்துற என்ன செய்ய நமக்கு நம்ம வேண்டுதல கேட்பார். ஹலிலூயா. இதுவரைக்கும் ஆண்டோடைய வார்த்தை கேட்டிருக்கோம், இப்போ நம்ம செபிக்க போகிறோம். செபிப்பிக்கலாமா? ஸ்தோத்திர ஆண்டு உரிமை நண்டியோடு மீ துதிக்கிறோம் சார். வல்லமுள்ள தேவனாய் கத்தாவே, மெய் போற்றுகிறோம், மெய் வாழ்த்துகிறோம். அனுகிற சுவாமி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. சம்மான் தேர்லி சந்தோஷ தேர்லி ஆசீர்வதிச்சு உயர்த்த முடியாச்சு பேய்க்கிறோம். கேளுங்க, உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாக இருக்குன்னு சொன்னீங்களாண்டவரே. நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா, கெஞ்சுகிறோம். இந்த மகிழ்ச்சி பார்க்குற ஒவ்வொரு மக்களையும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்ப வேண்டும்னு செபிக்கிறோம். மகிழ்ச்சியை தர முடியாது செபிக்கிறோம். கத்தோடி மகத்தும்ல நாம் அவங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறையா. அவங்கள பலப்படுத்துங்க. இந்த குடும்பத்தின் தேவைகளை சந்திங்கப்பா. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பணும், குணப்படாத மக்கள் குணப்படணும். பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் சீவுள்ள சாட்சியாக மாற்றும் ஐயா. ஆசீர்வதித்து உயர்த்துங்க. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்கப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க சப்பா. மந்திரம் செய்வனி பெல்லிசுனிங்களை உடைத்துப்படும், பிசாசுன்களை அழித்துப்படுங்க ஆண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும். சமம் இல்லாத மக்களுக்கு சமான் தரணும். கடன் பிரச்சனை மாறணும் ஐயா. அவங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும்னு செபிக்கிற ஐயா. பிரிந்து குடும்பம் அணைக்கணுமையா. சமம் இல்லாத குடும்பத்தில் சமானத்தை தரணும் ஐயா. அப்பாமே துதிக்கிறோம், அறிந்து கொள்ளும் அண்டிக்கொள்ள கிருவச்சி முடியாது செபிக்கிறோம். தொழிற்சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்கும் மக்கள் வெற்றி தாங்க. பிரிந்து குடும்பம் அணைக்கணும். ஆத்மா கண்களை திறந்து விடுங்க, அறிந்து கொள்ள உதவிச்சிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு அப்பாமே ஸ்தோத்திரம். செபிக்கிற பிள்ளைகளா, துதிக்கிற பிள்ளைமை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்க சப்பா. அண்டு ஒரே உண்மை துதிக்கிறமை ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்பத்தில் காணப்படுற எல்லா பிரச்சனையும் மாற வேண்டும் ஐயா. எல்லாரும் அதிசயங்களை செய்ய வேண்டும். எல்லார் வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமாக செய்ய வேண்டும் ஐயா. ஆசீர்வதித்து உயர்த்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே மே துதிக்கிறோம். ஆசீர்வதித்து உயர்த்துங்க, பொறுப்படுத்தி காத்துக்கோங்க. எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துகிறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம செவத்தை கேட்ட சந்தோஷமா இருங்க.
2: நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாத மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1409010000229 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: வழியிலும் டிவி கிளப்ல இணைக்கப்பட்டிருக்குதான எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்க முடிக்காய் கெஞ்சிக்கிறோம் தகப்பன. தூர இடங்களிலே டிவி கிளப்ல இணைக்கப்பட்டிருக்க எல்லா குடும்பங்களையும் பலப்படுத்த முடிக்காய் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. இன்னும் நிறைய மக்கள் சேர உதவி செய்ய, சேர்ந்த மக்கள் கொடுக்க உதவி செய்ய முடிக்காய் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. வெப்டிவி வழியாக, யூடியூப் வழியாக, ஃபேஸ்புக் வழியாக சந்திக்கப்படுகிற மக்களெல்லாம் நீர் ஆசீர்வதித்தலும், மொபைல் வழியாக சந்திக்கப்படுகிற மக்களை நீர் பலப்படுத்துங்கப்பா. எஸ்எம்ஸ் பண்ணுற மக்களெல்லாம் நீர் ஆசீர்வதிக்க முடிக்கா என்று மன்றாடுகிறோம் தகப்பனே. ரேடியோ நிகழ்ச்சி கேட்குற அனைத்து மக்களையும் ஆசீர்வதித்தலும் தகப்பனே. முழுமையாய் பொருட்படுத்த ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே.
1: ஆமென். அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
4: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078119 and 7598112435. Our email address is asinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: நான் எங்க இருக்கிறேன்? யாராவது இருக்கிறீர்களா? நான் இன்னும் சில நேரத்துக்கு முன்பு மருத்துவமனையில் இருந்தேன். என் குடும்பம் அங்கே இருந்தது. மைக்கேல், என் கணவர், அவர் எங்கே? இப்போது எனக்கு நோய் இல்லை. நான் கனவு காண்கிறேனா?
1: சாரா எலிசபெத் மோரிசன்.
0: கர்த்தரே, அது நீங்களா?
1: ஆம், என் குழந்தையே, நீ என் முன்னிலையில் இருக்கிறாய். ஆனால் நீ ஓய்வுக்கு செல்லும் முன் நாம் பேச வேண்டும்.
0: பேச வேண்டுமா? எதை பற்றி?
1: நீ விட்டு சென்ற மக்களை பற்றி, நீ ஒருபோதும் பேசாத வார்த்தைகளை பற்றி, நீ உன்னிடமே வைத்துக் கொண்ட சுவிசேஷத்தை பற்றி சொல் சாரா. நீ எப்போது என்னை உன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டாய்?
0: நான் 9 வயதில் இருந்தேன். விடுமுறை பைபிள் பள்ளியில் உன் அன்பை பற்றி கேட்டேன். இயேசு என் பாவங்களுக்கு வீகே மரித்ததை பற்றி கேட்டேன். நான் நம்பினேன். நான் ஜெபிச்சேன். உன்னை என் இதயத்தில் வருமாறு கேட்டேன்.
1: நீ அதை உண்மையாகவே நினைத்தாய். உன் விசுவாசம் உண்மையானது. அந்த நாளில் உன் இதயத்தை நான் பார்த்தேன். நீ எனது சொந்தமானவள்.
0: ஆமாம் கர்த்தாவே, நான் இரட்சிக்கப்பட்டுள்ளேனா? என் முழு வாழ்க்கையிலும் உன்னை நம்பினேன்.
1: நீ நம்பினாய், ஆனால் பகிர்ந்தாயா? நீ 10 வயதாக இருந்தாய். உன் நெருங்கிய தோழி ஜெசிகாவை நினைவிருக்கிறதா?
0: ஆமாம் கர்த்தாவே, நாங்கள் பிரிக்க முடியாதவர்கள்.
1: அவள் உன்னிடம் ஏன் தேவாலயத்திற்கு போகிறாய் என்று கேட்டாள். அவள் குடும்பம் கடவுளை நம்பவில்லை என்று சொன்னாள். அவளுக்கு ஆர்வமாக இருந்தது. நீ என்ன சொன்னாய்?
0: அது என் குடும்பம் செய்யும் ஒரு விஷயம்தான். அதற்கு பதிலாக வீட்டுக்கு வந்து விளையாட விரும்புகிறாயா? நான் 10 வயசாக இருந்தேன். அதை எப்படி விளக்குவது என எனக்கு தெரியவில்லை.

0: எங்கே இருக்கிறேன்? யாராவது இருக்கிறீர்களா? நான் இன்னும் சில நேரத்துக்கு முன்பு மருத்துவமனையில் இருந்தேன். என் குடும்பம் அங்கே இருந்தது. மைக்கேல், என் கணவர், அவர் எங்கே? இப்போது எனக்கு நோய் இல்லை. நான் கனவு காண்கிறேனா?
1: சாரா எலிசபெத் மோரிசன்.
0: கர்த்தரே, அது நீங்களா?
1: ஆம், என் குழந்தையே, நீ என் முன்னிலையில் இருக்கிறாய். ஆனால் நீ ஓய்வுக்கு செல்லும் முன் நாம் பேச வேண்டும்.
0: பேச வேண்டுமா? எதை பற்றி?
1: நீ விட்டு சென்ற மக்களை பற்றி, நீ ஒருபோதும் பேசாத வார்த்தைகளை பற்றி, நீ உன்னிடமே வைத்துக் கொண்ட சுவிசேஷத்தை பற்றி சொல் சாரா. நீ எப்போது என்னை உன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டாய்?
0: நான் 9 வயதில் இருந்தேன். விடுமுறை பைபிள் பள்ளியில் உன் அன்பை பற்றி கேட்டேன். இயேசு என் பாவங்களுக்கு வீகே மரித்ததை பற்றி கேட்டேன். நான் நம்பினேன். நான் ஜெபிச்சேன். உன்னை என் இதயத்தில் வருமாறு கேட்டேன்.
1: நீ அதை உண்மையாகவே நினைத்தாய். உன் விசுவாசம் உண்மையானது. அந்த நாளில் உன் இதயத்தை நான் பார்த்தேன். நீ எனது சொந்தமானவள்.
0: ஆமாம் கர்த்தாவே, நான் இரட்சிக்கப்பட்டுள்ளேனா? என் முழு வாழ்க்கையிலும் உன்னை நம்பினேன்.
1: நீ நம்பினாய், ஆனால் பகிர்ந்து

0: எங்க இருக்கிறேன்? யாராவது இருக்கிறீர்களா? நான் இன்னும் சில நேரத்துக்கு முன்பு மருத்துவமனையில் இருந்தேன். என் குடும்பம் அங்கே இருந்தது. மைக்கேல், என் கணவர், அவர் எங்கே? இப்போது எனக்கு நோய் இல்லை. நான் கனவு காண்கிறேனா?
1: சாரா எலிசபெத் மோரிசன்.
0: கர்த்தரே, அது நீங்களா?
1: ஆம், என் குழந்தையே, நீ என் முன்னிலையில் இருக்கிறாய். ஆனால் நீ ஓய்வுக்கு செல்லும் முன் நாம் பேச வேண்டும்.
0: பேச வேண்டுமா? எதை பற்றி?
1: நீ விட்டு சென்ற மக்களை பற்றி, நீ ஒருபோதும் பேசாத வார்த்தைகளை பற்றி, நீ உன்னிடமே வைத்துக் கொண்ட சுவிசேஷத்தை பற்றி சொல் சாரா. நீ எப்போது என்னை உன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டாய்?
0: நான் 9 வயதில் இருந்தேன். விடுமுறை பைபிள் பள்ளியில் உன் அன்பை பற்றி கேட்டேன். இயேசு என் பாவங்களுக்கு வீகே மரித்ததை பற்றி கேட்டேன். நான் நம்பினேன். நான் ஜெபிச்சேன். உன்னை என் இதயத்தில் வருமாறு கேட்டேன்.
1: நீ அதை உண்மையாகவே நினைத்தாய். உன் விசுவாசம் உண்மையானது. அந்த நாளில் உன் இதயத்தை நான் பார்த்தேன். நீ எனது சொந்தமானவள்.
0: ஆமாம் கர்த்தாவே, நான் இரட்சிக்கப்பட்டுள்ளேனா? என் முழு வாழ்க்கையிலும் உன்னை நம்பினேன்.
1: நீ நம்பினாய், ஆனால் பகிர்ந்தாயா? நீ 10 வயதாக இருந்தாய். உன் நெருங்கிய தோழி ஜெசிகாவை நினைவிருக்கிறதா?
0: ஆமாம் கர்த்தாவே, நாங்கள் பிரிக்க முடியாதவர்கள்.
1: அவள் உன்னிடம் ஏன் தேவாலயத்திற்கு போகிறாய் என்று கேட்டாள். அவள் குடும்பம் கடவுளை நம்பவில்லை என்று சொன்னாள். அவளுக்கு ஆர்வமாக இருந்தது. நீ என்ன சொன்னாய்?
0: அது என் குடும்பம் செய்யும் ஒரு விஷயம்தான். அதற்கு பதிலாக வீட்டுக்கு வந்து விளையாட விரும்புகிறாயா? நான் 10 வயசாக இருந்தேன். அதை எப்படி விளக்குவது என எனக்கு தெரியவில்லை.
1: நான் அவளை நேசித்ததும் அவளுக்கு நீ தேவை என்பதும் உனக்கு தெரிந்தும் நீ மௌனமானாய். ஜெசிகா தன் 17 வயதில் விபத்தில் பலியானாள். அவள் உன்னிடமோ மற்றவர்களிடமோ சுவிசேஷத்தை ஒருபோதும் கேட்டதில்லை.
0: சீக்கிரம் இறப்பாள் என தெரியாது. இன்னும் நேரம் இருக்கும் என நினைத்தேன்.
1: நேரம் உத்தரவாதம் அளிக்கப்படவில்லை சாரா, அதை நீ அறிந்திருந்தாய். ஆனால் நாம் தொடரலாம். நீ 15 வயசாக இருந்தாய். மார்க்கஸ் தாம்சனை நினைவிருக்கிறதா? அவன் ஒவ்வொரு நாளும் தனியாக உட்கார்ந்திருந்தான். மன அழுத்தத்துடன் போராடி தற்கொலை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான். வகுப்பிற்கு முன் நீ பைபிள் படிப்பதை அவன் பார்த்தான். அதை பற்றி உன்னிடம் கேட்க விரும்பினான்.
0: அவன் என்னை பார்த்தது எனக்கு நினைவிருக்கிறது. ஆனால் அவன் ஒருபோதும் எதுவும் சொல்லவில்லை.
1: ஏனெனில் அவன் பார்த்ததும் நீ பைபிளை மூடி ஒதுக்கி வைத்தாய். நீ வெட்கப்பட்டாய். அவன் கேலி செய்வான் என பயந்தாய். மற்றவர்கள் நினைப்பிற்கு அஞ்சினாய். மாதங்களுக்கு பின் மார்க்கஸ் தற்கொலை செய்தான். வாழ ஒரு காரணம் இருந்திருக்கலாம் என அவன் கடிதத்தில் இருந்தது. அவன் இறந்த இடம் பதில் தெரிந்த கிறிஸ்தவருக்கு அருகிலேயே இருந்தது. ஆனால் நீ உண்மையை மறைத்தாய்.
0: எனக்கு தெரியல, நான் எப்படி தெரிஞ்சிருக்க முடியும்?
1: அவனுடைய திட்டங்களை நீ தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ என் கட்டளையை மட்டும் கடைபிடித்திருக்க வேண்டும். உலகம் முழுவதும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும். அதுவே என் கட்டளை. வசதியாக இருந்தால் மட்டும் போ, அல்லது அவர்கள் தற்கொலை செய்ய போகிறார்கள் என்று தெரிந்தால் மட்டும் போ என்று இல்லை. போ எப்போதும். ஆனால் ஒருவேளை நீ இளம் வயதில் இருந்திருக்கலாம். உனக்கு புரியவில்லை போல. உன் வளர்ந்த காலத்தை பார்ப்போம். அப்போது உனக்கு 25 வயது. நீ மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் உன் வேலைக்கு புதிதாக சேர்ந்திருந்தாய். உன் பணியிடத்தில் அருகில் இருந்த ரேச்சலை நினைவிருக்கிறதா?
0: ரேச்சல், ஆம். நாம் 8 வருடங்கள் ஒன்றாக வேலை செய்தோம்.
1: 8 வருடங்கள், 2000 வேலை நாட்கள், 40,000 மணி நேரம் அருகில் இருந்தீர்கள். அவள் தன் முழு வாழ்க்கையையும் உன்னுடன் பகிர்ந்தாள். அவளது விவாகரத்து, குழந்தைகளுடன் அவளுக்கு ஏற்பட்ட சிரமங்கள், மரணத்தை பற்றிய அவளது பயம், வாழ்க்கையின் அர்த்தம் குறித்து அவளது கேள்விகள். ஆனால் நீ?
0: நான் அவளுக்கு நல்ல நண்பனாக இருந்தேன். நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் கவலைப்பட்டேன்.
1: நீ அவளது நலனுக்காக கவலைப்பட்டாய். ஆனால் அவளது ஆன்மாவுக்காக இல்லை.
0: இதுக்கப்புறம் எதுவும் இல்லைனா எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. எல்லாம் சரியாகிவிடும் அப்படின்னு எனக்கு நிச்சயமா தெரிகிற. அவ்வளவு கவலைப்படாதே. மதிய உணவு சாப்பிட வருவையா?
1: ஒளி உனக்கு வாய்ப்பை கொடுத்தாள். அவள் நித்தியத்தை பற்றி கேட்டாள். ஆனால் அது சிரமமாக இருந்ததால் நீ விஷயத்தை மாற்றிவிட்டாய். நீ தள்ளுபடி செய்யும் அல்லது மத பார்வையுடன் இருப்பதாக தெரிய வேண்டாம் என்று நினைத்தாய். அவளது நலனை காட்டிலும் அவளது நித்தியத்தை மதிப்பிடவில்லை.
0: நான் அவளை புண்படுத்த விரும்பவில்லை. நம் நட்பை கெடுக்க விரும்பவில்லை.
1: அதனால் நீ நட்பை காப்பாற்றினாய், ஆன்மாவை இழந்தாய். ரேச்சல் 47 வயதில் புற்றுநோயால் இறந்தார். அவள் பயத்துடன் எந்த நம்பிக்கையும் அமைதியும் இரட்சகரும் இல்லாமல் இறந்தாள். ஏனெனில் நீ அவளது இரட்சிப்பை விட உன் வசதியை தேர்ந்தெடுத்தாய்.
0: தயவு செய்து நிறுத்துங்கள்.
1: நாம் இப்போதுதான் துவங்குகிறோம். இன்னும் அதிகம் உள்ளது, மிகவும் அதிகம். உன் அஞ்சல் ஊழியர் டேவிட் 23 ஆண்டுகள் உனக்கு அஞ்சல் கொண்டு வந்தார். நீங்கள் 100 உரையாடல்கள் நடத்தினீர்கள். அவர் அர்த்தம் தேடி வருகிறேன் என்று குறிப்பிட்டார். நீ எதுவும் சொல்லவில்லை. உன் பார்பர் கிம் 15 ஆண்டுகள் உன் முடியை வெட்டினார். அவர் தன் கருக்கலைப்பு வலி, குற்ற உணர்வு பற்றி சொன்னார். நீ அது கஷ்டம்தான் என்றாய், அவ்வளவுதான். உன் மகனின் பயிற்சியாளர் ராபர்ட் தன் சகோதரர் இறப்பை கூறி சொர்க்கம் பற்றி சந்தேகப்பட்டார். அவர் அமைதி என நீ சொன்னாய், ஆனால் சொல்லவே இல்லை. உன் பக்கத்து வீட்டு மார்கரெட் 30 அங்கேயே இருந்தார். 30 ஞாயிறு சர்ச்சுக்கு போகையில் அவர் பார்த்திருக்கிறார். அவர் ஒருபோதும் உன்னிடம் ஏன் என்று கேட்கவில்லை. நீ ஏன் என்று தெரியுமா?
0: என்ன?
1: உன் வாழ்க்கைக்கும் அவள் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் அவளுக்கு தெரியவில்லை. நீ தேவாலயம் சென்றாய், ஆனால் என்னை பற்றி பேசவே இல்லை. உனக்கு நம்பிக்கை இருந்தது, ஆனால் அது வெளிப்படவில்லை. அவள் இறக்கும் வரை கிறிஸ்தவர்கள் என்பது வாரத்திற்கு ஒரு முறை ஒரு கட்டிடத்திற்கு போகும் மனிதர்கள் மட்டுமே என்று நினைத்துக் கொண்டிருந்தாள். சாரா, என்னை மிகவும் வருத்தப்படுத்துவோர் உன் சொந்த குடும்பமே.
0: இல்லை, என் குடும்பம் அல்ல. தயவுடன் பண்ணி அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க. மைக்கேல் ரட்சிக்கப்பட்டவன், என் பிள்ளைகள்.
1: மைக்கேல் ரட்சிக்கப்பட்டவன், ஆம். உன் மகள் எமிலி ரட்சிக்கப்பட்டவள், ஆம். ஆனால் உன் மகன்?
0: இல்லை, பிராண்டன் அல்ல. அவன் ரட்சிக்கப்பட்டவன். அவன் 7 என்னுடன் ஜெபிச்சான்.
1: நீ அவனை சொல்லியதால் அவன் புரியாத வார்த்தைகளை ஜெபித்தான். ஆனால் அவன் உண்மையில் என்னை அறிந்ததில்லை. நீ அதை தெரிந்து கொண்டிருந்தாய். அவன் 12 இனிமேல் தெய்வத்தை நம்பவில்லை என்று உன்னிடம் சொன்னான். நீ என்ன சொன்னாய்?
0: அவன் இளம் வயதில்தான் இருக்கிறான், பெரியவனாகும் போது புரிந்து கொள்வான் என்று சொன்னேன்.
1: அவன் 15 இரவு உணவு மேசையில் கிறிஸ்துவத்தை கேலி செய்தான். நீ என்ன செய்தாய்?
0: நான் இம்ஸ்டா இருந்தேன். நான் சண்டையிட விரும்பவில்லை, அவனை விலக்க விரும்பல.
1: அவன் 16 வீட்டை விட்டு வெளியேறி மீண்டும் ஒருபோதும் தேவாலயத்திற்கு வரவில்லை. நீ என்ன சொன்னாய்?
0: நான் அவனுக்காக ஜெபிப்பேன், நீ அவனை திரும்ப அழைப்பாய் என்று சொன்னேன்.
1: அவன் திரும்புவது பற்றி நீ சொல்லவில்லை. நரகத்தை விளக்கவோ அவனை எச்சரிக்கவோ இல்லை. நீ ஒருபோதும் அவனை வேண்டிக் கொள்ளவில்லை. நீ தனிப்பட்ட முறையில் ஜெபித்தாய், ஆனால் நேரில் அமைதியாக இருந்தாய்.
0: அந்த வற்புறுத்தும் கிறிஸ்தவர்களை போல இருக்க விரும்பவில்லை. அவன் என்னை வெறுக்க வேண்டாம் என்று நினைத்தேன். அவனுக்கு அன்பை காட்ட விரும்பினேன்.
1: அன்பு எச்சரிக்கிறது, அன்பு வேண்டிக் கொள்கிறது. ரட்சிப்புக்காக அன்பு நிராகரிப்பை சந்திக்க தயங்காது. அவன் நித்திய ஆத்மாவை விட அவன் தற்காலிக ஒப்புதலை நீ தேர்ந்தெடுத்தாய். பிராண்டன் நீ இறந்த 3 பிறகு இறந்தான். கார் விபத்து உடனடியாக. அவன் வாழ்ந்தது போலவே இறந்தான், என்னை இல்லாமல். இப்போது அவன் வேதனையில் இருக்கிறான். 35 உண்மையை சொல்ல வாய்ப்பு இருந்த தாயை அழைக்கிறான். ஆனால் நீ அமைதியை தேர்ந்தெடுத்தாய்.
0: இல்ல இல்ல, கடவுளே தயவு செய்து என் மகனை அல்ல, என் குழந்தையை அல்ல, என்ன நரகத்துக்கு அனுப்பு, தயவு செய்து.
1: நான் முடியாது. அவன் தேர்வு செய்து விட்டான். நீ எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவள், ஆனால் அமைதியாக இருந்தாய்.
0: ஏன் நீ என்னை பேச வைக்கவில்லை? என்ன, நீ என்னை கட்டாயப்படுத்தல?
1: ஏனெனில் நான் உனக்கு சுதந்திர விருப்பத்தை அளித்தேன். நான் உனக்கு என் வார்த்தையை அளித்தேன். நான் உனக்கு என் ஆவியை அளித்தேன். நான் உனக்கு ஒரு கட்டளையை அளித்தேன், போய் சீடர்களை உருவாக்கு. நான் உனக்கு தேவையான அனைத்தையும் அளித்தேன். ஆனால் நீ இழந்தவர்களை விட உன் வசதியை அதிகம் நேசித்தாய். சாரா, எனக்கு சொல்லு, ஏன் நீ அமைதியாக இருந்தாய்?
0: நான் நிராகரிக்கப்படுவேன், கேலி செய்யப்படுவேன், நட்புகளை இழப்பேன், என் குடும்பம் என்னை பைத்தியம் அல்லது தீவிரவாதி என்று நினைப்பார்கள் என்று பயந்தேன்.
1: நீ மனிதர்களை என்னை விட அதிகம் பயந்தாய்.
0: ஆம் ஆண்டவரே, நான் என்ன சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லை. நான் ஒரு பிரசங்கிப்பவர் அல்ல, நான் வார்த்தைகளில் நன்றாக இல்லை. சுவிசேஷம் அறிவிப்பது பாதர்களுக்கும் பிரசங்கிகளுக்கும் தான் என்று நினைத்தேன், என்னை போன்றவர்களுக்கு அல்ல என்று.
1: உங்கள் ஒளி பிரகாசிக்கட்டும் என்றேனா? திறமையுள்ளவர்களுக்கு மட்டும் கட்டளையிட்டேனா அல்லது அனைவரும் என்னை பகிர கட்டளையிட்டேனா?
0: அனைவரும், நீங்கள் அனைவருக்கும் கட்டளையிட்டீர்கள்.
1: வேற என்ன?
0: என வாழ்க்கை விஸ்மயஸ் என்று நினைச்சேன். மக்கள் என வாழ்க்கையை பார்த்து உங்களை பற்றி கேட்பாங்கள் என்று நினைச்சேன். வார்த்தைகள் இல்லாமல் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும் என்று நினைச்சேன்.
1: அவங்க கேட்டாங்களா?
0: இல்லை ஆண்டவரே.
1: அவங்க கேளாத ஒருத்தரை எப்படி நம்ப முடியும்? அவங்களுக்கு யாராவது அறிவிக்காம அவங்க எப்படி கேட்க முடியும்? நீங்கள் அமைதியாக வாழ்ந்து மக்கள் கவனிப்பார்கள் என்று நம்புங்கள் என்று நான் சொல்லவில்லை. வார்த்தைகளுடன், துணிச்சலுடன், அவசரத்துடன் பிரசங்கியுங்கள் என்று நான் சொன்னேன். ஏனெனில் விசுவாசம் கேட்பதிலிருந்து வருகிறது, உங்கள் நல்ல நடத்தை பார்ப்பதிலிருந்து அல்ல.
0: எனக்கு தெரியும் ஆண்டவரே, இப்போது எனக்கு தெரியும்.
1: நீங்கள் 60 ஆண்டுகள் தேவாலயத்தில் உட்கார்ந்து நூற்றுக்கணக்கான முறை சுவிசேஷம் அறிவிக்க அழைப்பு கேட்டீர்கள், ஆனால் ஒருபோதும் கீழ்ப்படியவில்லை. ஏன்?
0: ஏனெனில் நான் என் வசதியான வாழ்க்கையை உங்களை விட அதிகமாக நேசித்தேன். மக்களின் ஒப்புதலை அவர்களின் ஆன்மாக்களை விட அதிகமாக விரும்பினேன். ஏனெனில் நான் சுயநலவாதி. நான் சொர்க்கத்தை எனக்காகவே விரும்பினேன், ஆனால் மற்றவர்களை அங்கே கொண்டு செல்ல எதையும் ஆபத்துக்குள்ளாக்கும் அளவுக்கு அவர்களை பற்றி எனக்கு பெரிதாக கவலை இல்லை. நான் குற்றவாளி, நான் துன்பமானவன், நான் நரகத்திற்கு தகுதியானவன்.
1: எத்தனை என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறாயா சாரா?
0: எத்தனை என்று?
1: நீ எத்தனை ஆன்மாக்களை அடைய முடிந்திருக்குமோ, நான் உனக்கு எத்தனை வாய்ப்புகளை வழங்கினேனோ, நீ அமைதியாக இருந்ததால் இப்போது எத்தனை பேர் என்றென்றும் வேதனையில் இருக்கிறார்கள் என்பதை.
0: இதை என்னால் தாங்க முடியுமா என்று தெரியல.
1: நீ இதை என்றென்றும் தாங்கிக் கொள்வாய். நேரடி உரையாடல்களில் யாராவது நம்பிக்கையையோ அல்லது என்றென்றும் பற்றியோ கேட்ட நேரங்கள், நீ விஷயத்தை மாற்றிய நேரங்கள் அல்லது தெளிவில்லாத பதிலளித்த நேரங்கள், 487. விமானங்களில், காத்திருப்பு அறைகளில், உணவகங்களில், உன்னுடன் அருகில் உட்கார்ந்தவர்கள், உரையாடலை தொடங்கியவர்கள், நீ என்னை பற்றி குறிப்பிடக்கூடிய வாய்ப்புகள், 1,293 முறை நீ குறிப்பிட்ட முறை 0. பயம், வலி, இழப்பு, வெறுமை பற்றி உன்னிடம் நம்பிக்கையுடன் பகிர்ந்த பணியிட நண்பர்கள், 63 முறை. நீ சுவிசேஷத்தை பகிரக்கூடிய வாய்ப்பு 63 முறை இருந்தது, நீ பகிர்ந்த முறை 0. உண்மை கேட்க வேண்டிய குடும்ப உறுப்பினர்கள், 12 பேர். நீ அமைதியாக இருந்த முறை 12. மொத்த வாய்ப்புகள், 3,847. நீ உண்மையோடு தெளிவாக சுவிசேஷத்தை பகிர்ந்த முறை 2.
0: 2 மட்டும்? என் முழு வாழ்க்கையிலும் 2 முறைதானா?
1: ஒரு முறை உன் மகளுக்கு அவள் 8 வயதில் இருந்த போது, மற்றொரு முறை உன் வீட்டை தட்டிய ஒரு அந்நியவருக்கு வழிகாட்டி கேட்டு வந்த போது நீ அவளை தேவாலயத்திற்கு அழைத்தாய். அவள் வந்தாள், அவள் இரட்சிக்கப்பட்டாள். அந்த ஒரு கீழ்ப்படியும் செயல் ஒரு ஆத்மாவை இரட்சித்தது.
0: அப்படியென்றால் மக்கள் பதிலளிப்பது சாத்தியம்தானா?
1: நிச்சயமாக அவர்கள் பதிலளிக்கிறார்கள். அனைவரும் இல்லை, ஆனால் பலர். அந்த 3,847 வாய்ப்புகளில் எத்தனை பேர் என்னை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் என்று நினைக்கிறாய்?
0: எனக்கு தெரியல.
1: 1,247, கிட்டத்தட்ட 1/3. நீ பேசியிருந்தால் நம்பியிருக்கும் 1,247 ஆத்துமாக்கள், அவர்கள் தயார் நிலையில் இருந்தார்கள். நான் அவர்களின் இதயங்களை தயார் செய்திருந்தேன். அவர்களுக்கு தேவையானது யாராவது சொல்ல வேண்டும் என்பதுதான். ஆனால் நீ அவர்களை விட உன்னை அதிகம் நேசித்தாய். அவர்களின் பெயர்களை அறிந்திருக்கிறாயா? ஜெசிகா, மார்கஸ், ரேச்சல், டேவிட், கிம், ராபர்ட், மார்கரெட், பிராண்டன் மற்றும் இன்னும் 1,239 பேர். நீ பேசுவதற்கு மிகவும் வசதியாக இருந்ததால் அவர்கள் அனைவரும் என்றென்றும் இழந்து போனார்கள்.
0: அப்போ இப்போது என்ன? நீ என்னை நரகத்திற்கும் அனுப்புகிறாயா? நான் அதுக்கு தகுதியானவள்
1: இல்லை சாரா. நீ இரட்சிக்கப்பட்டுள்ளாய், உன் விசுவாசம் உண்மையானது. வானம் இன்னும் உன் வீடாகும்.
0: நான் செய்ததை அறிந்தும் என் மகன் எனக்காக நரகத்தில் இருப்பதை அறிந்தும் நான் வானத்தில் எப்படி செல்ல முடியும்?
1: நீ இப்போது உள்ள நிலையில் நுழைய முடியாது. முதலில் உன் தீர்ப்பை புரிந்து கொள்ள வேண்டும். நீ இரட்சிக்கப்பட்டவள், ஆனால் குற்றமற்றவள் அல்ல. நீ வானத்தில் நுழைவாய், ஆனால் இழப்புடன் நுழைவாய். யாருடைய செயல்கள் எரிந்து போனால் அவர் இழப்பை அனுபவிப்பார். அவர் தானாகவே இரட்சிக்கப்படுவார், ஆனால் அது தீயில் ஊடுருவி வந்தது போல் மட்டுமே. நீ என் ராஜ்யத்திற்காக எதையும் கட்டவில்லை. நீ உன்னை தவிர வேறு யாரையும் இரட்சிக்கவில்லை. நீக்கு நித்திய ஜீவன் இருக்கும், ஆனால் தாஜும் இல்லை, வெகுமதியும் இல்லை, நல்லவனும் விசுவாசமான பணியாளனும் என்ற பாராட்டும் இல்லை. நீ மட்டும் எனது சொந்தமானவள், ஆனால் நான் உனக்கு கொடுத்த அனைத்தையும் நீ வீணாக்கிவிட்டாய்.
0: நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். நான் இன்னும் மோசமானதுக்கு தகுதியானவள்.
1: மற்றும் இன்னும் ஒரு விஷயம் நீ நினைவில் வச்சிருப்ப, வானத்தில் நீ ஒவ்வொரு முகத்தையும் ஒவ்வொரு வாய்ப்பையும் நீ அமைதியை தேர்ந்தெடுத்த ஒவ்வொரு தருணத்தையும் நினைவில் வைத்திருப்பாய். அது வேதனையாக அல்ல, ஆனால் உன் பயம் என்ன செய்தது என்பதற்கான நித்திய சாட்சியாக இருக்கும். நீ வானத்தில் என்றும் வாழ்வாய். நீ இன்னும் 1247 ஆத்மாக்களை வானத்தில் சேர்த்திருக்கலாம் என்று அறிந்தபடியே, ஆனால் நீ செய்யவில்லை.
0: நான் ஏதேனும் செய்யலாமா? இதை மீட்க வழியுண்டா?
1: இல்லை, உன் காலம் முடிந்து விட்டது. ஆனால் மற்றவர்களுக்கு இன்னும் நேரம் உள்ளது. அவங்க கிட்ட பேசு, அவங்களுக்கு எச்சரிக்கை சொல்றேன். உன் தவறை அவர்கள் செய்ய வேண்டாம் என்று சொல்லு.
0: நீங்கள் இதை பார்க்கிறீர்கள் என்றால், நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் தயவு செய்து என் தவறை செய்யாதீர்கள். எனக்கு நேரம் இருக்கிறது என்று நினைத்தேன். என் வாழ்க்கை போதுமானது என்று நினைத்தேன். மக்கள் தாங்களாகவே புரிந்து கொள்வார்கள் என்று நினைத்தேன், ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவங்களோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இறந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லவில்லை என்றால் அவர்கள் என்றென்றும் நரகத்திற்கு போய்விடுவார்கள். நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். நானும் பயந்தேன். நீங்கள் அந்த மாதிரி ஒருவராக இருக்க விரும்பவில்லை என்று எனக்கு தெரியும். நானும் விரும்பவில்லை, ஆனால் நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். உங்கள் வசதிக்காக அவர்களின் ஆன்மாக்களை இழக்க வேண்டாம். உங்கள் புகழுக்காக அவர்களின் நித்தியத்தை கெடுக்க வேண்டாம். உங்கள் வேலைக்காரர்களிடம் சொல்லுங்கள், உங்க அண்ட வீட்டாரிடம் சொல்லுங்க, உங்கள் குடும்பத்தினரிடம் சொல்லுங்கள். அவர்கள் உங்களை நிராகரித்தாலும் உங்களை வெறுத்தாலும் நண்பர்களை இழந்தாலும் கூட அவர்களுக்கு சொல்லுங்கள். ஏனெனில் ஒரு நாள் நீங்கள் நான் நிற்கும் இடத்தில் நிற்பீர்கள். அப்போது கடவுள் உங்களால் காப்பாற்ற முடிந்த ஒவ்வொரு நபரையும் உங்களுக்கு காண்பிப்பார். அதை நீங்கள் என்றென்றும் நினைத்து வாழ வேண்டியிருக்கும். பயத்திற்கு வெற்றி பெற விடாதீர்கள், வசதிக்கு வெற்றி பெற விடாதீர்கள். நான் செய்தது போல அமைதியாக இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் நேசிக்கும் மக்கள் அவர்களுக்கு உண்மையை சொல்லும் அளவுக்கு நீங்கள் அவர்களை நேசிப்பீர்கள் என்று நம்புகிறார்கள். நீங்கள் சொல்லவில்லை என்றால் அவர்களின் இரத்தம் உங்கள் கைகளில் இருக்கும். தயவு செய்து என்னை போல இருக்க வேண்டாம். அமைதியான கிறிஸ்தவராக இருக்க வேண்டாம். நேரம் இருக்கும் போது பேசுங்கள். கடினமான கேள்விகளை கேட்கும் மேலும் உள்ளடக்கங்களுக்கு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதை கேட்க வேண்டிய ஒருவரோட பகிருங்க.
2: பூமியின் அடித்தளத்தில் வரலாற்றில் மிகவும் பிரபலமான நதிகளில் ஒன்றின் ஓட்டத்தின் கீழ் பைபிள் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறது. அது ஒரு புராணக் கதையோ உவமையோ அல்ல, ஆனால் 4 உண்மையான சக்தி வாய்ந்த தேவ தூதர்கள் கடவுளால் தடுக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். அது ஒரு வருடமோ ஒரு தசாப்தமோ அல்ல, ஆனால் ஒரு நியமிக்கப்பட்ட மணி, நாள், மாதம் மற்றும் வருடம். வெளிப்படுத்தல் அதிகாரம் 9:14. பெரிய யூப்ரேதேஸ் நதியில் கட்டப்பட்டுள்ள அந்த 4 தேவதூதர்களை விடுவிக்கவும். இவர்கள் சமாதானத்தின் தூதர்கள் அல்லர். இவர்கள் நம்பிக்கையை கொண்டு வருபவர்கள் அல்லர். இவர்கள் விடுவிக்கப்படும் தருணம் மனித வரலாற்றில் மிகவும் பயங்கரமான தருணங்களில் ஒன்றாகும். மனிதர்களில் 1/3 மரணத்தை அது குறிக்கும். இவர்கள் யார்? ஏன் இவர்கள் கட்டப்பட்டுள்ளனர்? இவர்கள் எழும்பும் போது என்ன நடக்கும்? இந்த வீடியோவில் நாம் பைபிளின் மிகவும் மறைக்கப்பட்ட மற்றும் பயமுறுத்தும் இறுதிக்கால மர்மங்களில் ஒன்றை ஆராய்கிறோம். இது ஆதியாகமம், பழமையான உலகம், ஏனோக்கு நூல் மற்றும் வெளிப்படுத்தலின் இறுதி குரல் ஊதல்களை இணைக்கும் ஒரு தீர்க்க தரிசனம். வேதாகமத்தின் ஆழங்களில் ஆன்மீக போர் மற்றும் தெய்வீக தீர்ப்பு திட்டத்தின் வெளிப்பாட்டில் ஒரு பயணத்திற்கு தயாராகுங்கள். இதுதான் யூப்ரேடேஸ் நதியில் சிறை வைக்கப்பட்டுள்ள அந்த தேவதூதர்கள் யார்? பைபிள் ஒரு மறைக்கப்பட்ட மர்மத்தை வெளிப்படுத்துகிறது. வாருங்கள் தொடங்கலாம். வெளிப்படுத்தல் நூல் ஒரு தெய்வீக ஜவுளி. இது சின்னங்கள், எண்கள், பரலோக தரிசனங்கள் மற்றும் பூமியின் கலக்கம் ஆகியவற்றால் நெய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வார்த்தையும் தீர்க்க தரிசனத்தின் பாரத்தை சுமக்கிறது. ஒவ்வொரு படமும் பெரும் அர்த்தங்களை பேசுகிறது. ஆனால் அதன் பல அழிவுகால காட்சிகளில் ஒரு பகுதி மட்டும் தனித்துவமாக பயமுறுத்தும், நடுங்க வைக்கும் மர்மமானதாக உள்ளது. வெளிப்படுத்தல் அதிகாரம் 9:13-15. அப்போது ஆறாவது தூதன் கம்பியை ஊதினான். கடவுளின் முன்பாக உள்ள பொன்னாலயத்தின் 4 கொம்புகளில் இருந்து ஒரு குரல் நான் கேட்டேன். அது கம்பி வைத்திருந்த 6வது தூதரிடம் விடுவி என்று சொன்னது. யூபிரேதேஸ் என்ற பெரிய நதியில் கட்டுப்பட்டிருந்த 4 தூதர்களை, அதாவது அந்த 4 தூதர்கள் 1 மணி, 1 நாள், 1 மாதம், 1 வருடத்திற்கு தயார் செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்கள் மனிதர்களில் 1/3 கொல்ல விடுவிக்கப்பட்டார்கள். இங்கே சிறிது நேரம் நின்று சிந்திப்போம். இது உவமையாக எழுதப்பட்ட கவிதை அல்ல. இது பரவலாக விளக்கப்படக்கூடிய சின்ன மொழி அல்ல. இது வரவிருக்கும் தீர்ப்பை நேரடியாகவும் தீர்க்க தரிசனமாகவும் அறிவிக்கும் ஒரு அறிவிப்பு. அதை 4 குறிப்பிட்ட உயிர்கள் நிறைவேற்றுகின்றனர். நமக்கு ஆச்சரியப்பட வைக்கும் ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. இந்த தூதர்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், கட்டப்பட்டிருக்கிறார்கள், சங்கிலிகளால் கட்டப்பட்டு தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு நிலப்பரப்பில, அதாவது யூபிரேதேஸ் என்ற பெரிய நதியில் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் விடுவிக்கப்பட இருக்கிறார்கள். 1 வருடம் அல்லது காலம் மட்டுமல்ல, உண்மையான 1 மணி, 1 நாள், 1 மாதம், 1 வருடம் என்று குறிப்பாக. இது திட்டமிடப்பட்ட செயலை குறிக்கிறது. இது தெய்வீகமான கால அட்டவணையை, ஏற்கனவே தொடங்கியுள்ள ஒரு கவுண்டவுனை குறிக்கிறது. அவர்கள் சுதந்திரமாக சுற்றி கொண்டில்லை. அவர்கள் சுதந்திரமாக சஞ்சரிக்க அனுமதிக்கப்படவில்லை. அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு தெய்வீக விடுதலைக்காக காத்திருக்கிறார்கள். அவர்கள் விடுவிக்கப்பட்டால் என்ன நடக்கும்? மனிதர்களில் 1/3 கொல்ல வேண்டும். இது ஒரு பெரும் தீர்ப்பு, உலகளாவிய அளவில் நடைபெறுகிறது. நோவாவின் நாட்களுக்கு பிறகு இது போன்ற அழிவு காணப்படவில்லை. ஆனால் இன்னும் ஆழமான ஒன்று உள்ளது. பைபிளில் கடவுளின் பரிசுத்த தூதர்கள் ஒருபோதும் கட்டுப்படுத்தப்பட்டவர்களாக விவரிக்கப்படவில்லை. அவர்கள் தூதர்கள், ஊழியர்கள், போராளிகள். அவர்கள் கடவுளின் முன்னிலையில் நிற்கிறார்கள், அனுப்பப்படும் இடத்திற்கு செல்கிறார்கள் மற்றும் அவரது விருப்பத்தை எந்த எதிர்ப்பும் இல்லாமல் நிறைவேற்றுகிறார்கள். ஆனால் இந்த தூதர்கள், அவர்கள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளனர். இது கீழ்ப்படியாமை, கிளைமுறை அல்லது ஆபத்தை குறிக்கிறது. கட்டுப்படுத்தப்பட்ட தூதர்கள் மிகவும் குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் மட்டுமே தோன்றுகிறார்கள். அவை எப்போதும் தீர்ப்பு, பாவம் மற்றும் தெய்வீக கட்டுப்பாட்டை உள்ளடக்கியவை. அதனால் இயற்கையாகவே கேள்வி எழுகிறது, இந்த 4 தூதர்கள் யார்? ஏன் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர்? இத்தனை பயங்கரமான எதிர்கால விடுதலையை ஏற்படுத்திய குவைகோத்தில் என்ன நடந்தது? பேதுரும் யூதாவும் குறிப்பிட்ட அந்த வகை உயிரினங்களா? இவர்கள் பாவம் செய்த தூதர்கள், இப்பொழுது தீர்ப்புக்காக காத்திருக்கிறவர்களா? அல்லது இன்னும் பழமையான ஒரு கதை இருக்கிறதா? மனித டுவோ பழக்கத்தின் ஆரம்பத்துக்கே செல்லும் ஒரு கதை, ஆதியாகமத்தின் நிழல்களில் மறைந்திருக்கும் ஒரு கதை. யூபிரேட்டிஸ் ஆற்றில் சிறைப்பட்டுள்ள இந்த தூதர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ள நாம் மிகவும் தொலைவுக்கு, மனித வரலாற்றின் ஆரம்ப நாட்களுக்கு திரும்பிச் செல்ல வேண்டும். பெருங்கொழிப்பு முன்பும், ஆபிரகாமுக்கு முன்பும், நியாயப்பிரமாணம் அல்லது தீர்க்கதரிசிகள் முன்பும் ஆதியாகமத்தில் ஒளிந்திருக்கும் ஒரு விசித்திரமானதும் சர்ச்சைக்குரியதுமான தருணம் இருந்தது. ஆதியாகமம் 6:1-2. மனிதர்கள் பூமியின் மேல் பெருகத் தொடங்கிய போது அவர்களுக்கு மகள்கள் பிறந்தார்கள். தேவபுத்திரர்கள் அந்த மனித மகள்கள் அழகாக இருப்பதை பார்த்து தாங்கள் விரும்பியவர்களை தங்கள் மனைவிகளாக எடுத்துக்கொண்டார்கள். அந்த நாட்களில் நெபிலீம்கள் பூமியில் இருந்தார்கள். பின்னரும் தேவபுத்திரர்கள் மனித மகள்களிடம் வந்து அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றுக் கொடுத்த போதும் அவர்கள் இருந்தார்கள். இவர்கள் பழைய காலத்தின் வல்லமையுடையவர்கள், புகழ்பெற்ற மனிதர்கள். இவர்கள்தான் அந்த தேவபுத்திரர்கள். பண்டைய யூத மரபிலும் ஆரம்ப கிறிஸ்தவ சிந்தனையாலும் உறுதிப்படுத்தப்பட்டபடி இவர்கள் தேவ தூதர் போன்ற பரலோக இருப்புகள், விண்ணக காவலர்கள். தங்கள் விண்ணக நிலையிலிருந்து விலகி தடை செய்யப்பட்ட எல்லையை கடந்தவர்கள். அவர்கள் ஒருபோதும் அனுமதிக்கப்படாததை செய்தார்கள். மனித பெண்களை மணந்து நெபிலிம்கள் எனப்படும் ஒரு ஜாதியை, அதாவது ஒரு ஜெயன்கள், வன்முறையும் ஊழலும் நிறைந்தவர்களை பிறப்பித்தார்கள். இவர்கள் வெறும் உடல் அச்சுறுத்தலாக மட்டுமில்லாமல் மனித இனத்தில் ஆன்மீக மாசுபாட்டையும் ஏற்படுத்தினார்கள். இது ஒரு கலப்பினம், தேவனின் படைப்புக்கான திட்டத்துக்கு நேரடியான தாக்குதலாக இருந்தது. இதன் விளைவு என்ன? ஆதியாகமம் 6:5-7. கர்த்தர் மனிதரின் தீமை பூமியில் மிக அதிகமாக இருப்பதை பார்த்தார். கர்த்தர் கூறினார், நான் மனிதரை உருவாக்கியதை வருந்துகிறேன், எனவே நான் அவர்களை அழித்து விடுவேன். இந்த தேவதூதர் கிளர்ச்சி அந்த காலத்தில் மனிதர்களுக்கு ஏற்பட்ட மிக கடுமையான தீர்ப்பான பெருவெள்ளத்தை தூண்டியது. ஆனால் இதை செய்த அந்த தேவ தூதர்களுக்கு என்ன நடந்தது? அவர்கள் சுதந்திரமாக சுற்றித் திரிந்தார்களா? அவர்கள் அழிக்கப்பட்டார்களா? புதிய ஏற்பாட்டில் இதற்கான பதில் உள்ளது. யூதா அதிகாரம் 1:6, தங்கள் நிலையை பாதுகாக்காமல் தங்களுக்கு உரிய வாசஸ்தலத்தை விட்டு விலகிய தேவ தூதர்கள் குறித்து அவர்களை அவர் மகா நியாய தினத்திற்கான தீர்ப்புக்காக இருளில் என்றென்றும் கட்டுப்பட்ட நிலையில் வைத்திருக்கிறார். 2 பேதுரு 2:4, தேவன் தேவதூதர்கள் பாவம் செய்தபோது அவர்களை இரக்கம் செய்யாமல் அவர்களை தார்தாரஸில் வீசி தீர்ப்புக்காக இருளின் குழிகளில் அடைத்தார் என்றால், இவை எல்லா வேதத்திலும் விழுந்த தேவ தூதர்களை பற்றி மிகவும் தெளிவாகவும் பயங்கரமாகவும் கூறப்பட்ட வசனங்களில் சில. இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அவர்கள் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டு தெய்வீக எல்லைகளை நிராகரித்தார்கள். இதை எதிர்கொண்டு தேவன் அவர்களை தற்காலிகமாக அல்ல என்றென்றும் இருளில் சங்கிலிகளால் சிறையில் வைத்தார். அவர்கள் எங்கே? அது மிகவும் கடுமையான இடம். அதற்கு ஒரு பெயர் உள்ளது. தார்தாரஸ் கிரேக்கத்தில் அடிநிலை உலகத்தின் ஆழ்ந்த குழியாக குறிப்பிடப்படுகிறது. இது பைபிள் தெளிவாகவே ஒரு வகை விழுந்த தேவதூதர்களை பற்றி கூறுகிறது. அவர்கள் பேய்கள் அல்ல, சுதந்திரமாக சுற்றி கொண்டு வருபவர்களும் அல்ல, ஆனால் சிறையில் அடைக்கப்பட்டு இறுதி தீர்ப்புக்காக காத்திருக்கும் கிளர்ச்சியாளர்கள். இதோ இங்கேதான் தொடர்பு உள்ளது. வெளிப்படுத்தல் 9 யூப்ரேத்தீஸ் ஆற்றின் கீழ் கட்டப்பட்டுள்ள 4 தேவதூதர்கள் இதே குழுவில் சேர்ந்தவர்களா? உலகின் ஆதிகாலம் 6 தேவதூதர்களைப் போலவே இவர்கள் சுதந்திரமாக இல்லை, கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். யூதா மற்றும் பேதுரு குறிப்பிடும் தேவதூதர்களைப் போலவே இவர்கள் ஒரு குறிப்பிட்ட தீர்ப்புக்காக காத்திருக்கிறார்கள். அவர்கள் விடுவிக்கப்பட்ட போது இரக்கம் செய்யவில்லை. அவர்கள் மனிதர்களில் 1/3 கொல்லுகிறார்கள். இது தேவனுடைய பரிசுத்த தேவ தூதர்களின் பணி அல்ல, இது கோபத்தின் விடுதலையாகும். ஆகவே பைபிள் இந்த 4 தேவதூதர்களின் பெயர்களை குறிப்பிடவில்லை என்றாலும் முன்னுதாரணம் தெளிவாக உள்ளது. கடுமையான கிளர்ச்சியில் ஈடுபட்ட விழுந்த தேவதூதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தீர்ப்பில் கட்டப்பட்டு ஒரு நாள் விடுவிக்கப்படுவார்கள். விடுவிக்கப்படுவது மீட்புக்காக அல்ல, அழிப்புக்காக. அவர்களின் நேரம் எப்போது வரும் என்பதை வெளிப்படுத்தல் புத்தகம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. வெளிப்படுத்தலில் குறிப்பிடப்பட்ட இடம் சீரற்றதாக இல்லை, அது மிகவும் குறிப்பிட்டதாகும். பெரிய யூபிரேத்து ஆற்றில் கட்டப்பட்டுள்ள 4 தேவதூதர்களை விடுவிக்கவும். வெளிப்படுத்தல் 9:14. ஏன் யூபிரேத்து? இது வெறும் ஒரு ஆறு மட்டுமல்ல, இது முழு வேதாகமத்திலும் மிகவும் முக்கியமான ஆறுகளில் ஒன்றாகும். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை காணப்படுகிறது. இது ஒரு வகையான புவியியல் மற்றும் ஆன்மீக அச்சாக செயல்படுகிறது. ஆதியாகமம் 2:14, 4வது 6 யூபிரேத்து ஆகும். யூபிரேத்து ஏதேனில் இருந்து பாய்ந்த 4 ஆறுகளில் ஒன்றாகும். இது கடவுளின் அசல் படைப்பு வடிவமைப்பின் ஒரு பகுதி. மனித குலத்திற்காக கடவுள் நட்ட பரதீசிலிருந்து பாய்ந்து அது வாழ்வு மற்றும் அழகின் ஆறாக தொடங்குகிறது. ஆனால் காலப்போக்கில் யூபிரேத்து முற்றிலும் வேறொன்றாக மாறுகிறது. அது ஆசீர்வாதத்தின் ஆறிலிருந்து பிரிவினை, மோதல் மற்றும் நியாய தீர்ப்பின் ஆறாக மாறுகிறது. வேதாகமத்தில் யூபிரேத்து பெரும்பாலும் சரீர ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ஒரு எல்லை கோடாக செயல்படுகிறது. அது கடவுள் ஆபிரகாமுக்கு வாக்களித்த தேசத்தின் கிழக்கு எல்லையாக இருந்தது. ஆதியாகமம் 15:18, அது இஸ்ரவேலை சக்தி வாய்ந்த எதிரி பேரரசுகள் அசீரியா, பாபிலோன் மற்றும் பாரசீகத்திலிருந்து பிரித்தது. அது உடன்படிக்கையின் பாரம்பரியத்தின் எல்லையையும் புறஜாதி நாடுகளின் ஆட்சி பரப்பையும் குறித்தது. ஆகவே வேதாகமம் யூபிரேத்து ஆற்றில் கட்டப்பட்ட தூதர்களை பற்றி பேசும்போது அது கடவுளின் உடன்படிக்கையின் எல்லைக்கு அப்பால் கட்டுப்பட்டு

வாழ், வாழ் விழுங்கி திருப்தி அடையும். ஏனெனில் கர்த்தராகிய சேனைகளின் தேவன் யூப்ரேத்து ஆற்றின் வடக்கு பகுதியில் ஒரு பலியை கொண்டிருக்கிறார். இங்கு யூப்ரேத்து கடவுளின் பழிவாங்கும் இடமாகும். இது தண்டனை எதிர்க்கும் ஜாதிகளுக்கு வழங்கப்படும் போர்வெளி. மறுபடியும் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் வெளிப்படுத்தல் அதிகாரம் 16:12 ஆறாவது தூதன் தன் பாத்திரத்தை பெரிய யூப்ரேத்து ஆற்றின் மீது ஊற்றினான். அதன் நீர் உலர்ந்தது. கிழக்கிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி தயார் செய்யப்பட்டது. இறுதி காலங்களில் யூப்ரேத்து ஆறு உலர்த்தப்பட்டு படையெடுக்கும் ராஜாக்களுக்கு ஒரு பாதை உருவாக்கப்படும். இது உலகின் இறுதி போர் அர்மகத்தோன் நிகழும் மேடையை அமைக்கிறது. அதனால் நாம் ஒரு முறைமையை காண்கிறோம். யூப்ரேத்து முதலில் சொர்க்கத்தின் ஆறாக துவங்கி உடன்படிக்கையும் கிளர்ச்சியும் கொண்ட எல்லையாக மாறுகிறது. பின்னர் அது தீர்ப்பும் படையெடுப்பும் நடைபெறும் ஒரு வாய்க்காலாக மாறுகிறது. யூப்ரேத்து வெறும் வரலாற்று பகுதி மட்டுமல்ல, ஆன்மீகமான ஒரு பிளவு கோட்டாக இருக்க முடியுமா? வானத்தின் கட்டளைகள் இருளின் ராஜ்யங்களை எதிர்கொள்ளும் இடமா? கிளர்ச்சி செய்த சக்திகள் விடுதலையின் நேரம் வரைக்கும் நிறைந்திருக்கும் ஒரு வாயில் அல்லது சிறையா? பண்டைய மெசொப்பொத்தேமிய நம்பிக்கையில் யூப்ரேத்து பகுதியும் பாதாள உலகும் பரிமாணங்களை பிரிக்கும் வாயில்கள் மற்றும் ஆறுகள் உள்ளதாக கருதப்பட்டது. நாம் தெய்வீக கோட்பாட்டை புராணக் கதைகளில் அடிப்படையாக்கவில்லை என்றாலும் பைபிள் தீர்க்க தரிசனங்கள் இந்த பண்டைய பார்வைகளுடன் சில முக்கியமான வகைகளில் ஒத்துப்போகும் விதம் சுவாரஸ்யமாக உள்ளது. தெய்வீகமாகவும் நேரடியாகவும் ஒரு தடையாக யூப்ரேத்தை தேவன் திட்டமிட்டு தேர்ந்தெடுத்திருக்கலாம். இது தெய்வீகமான எல்லை, குழப்பம் வெடிக்கும் முன் கடைசி வரி. ஆகவே வெளிப்படுத்தலில் 4 அழிவுக்குரிய தூதர்கள் யூப்ரேத்தில் உள்ளார்கள் என்று கூறப்படும் போது அது வெறும் இடத்தை மட்டும் குறிக்கவில்லை. அது இந்த சக்திகள் மனித நாகரிகத்தின் எல்லைக்கு அப்பால் தேவனின் கிருபையும் தீர்ப்பும் சந்திக்கும் எல்லையில் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன என்பதை குறிக்கிறது. அவர்கள் விடுவிக்கப்படும் போது கோபத்தின் கதவுகள் திறக்கப்படும். வெளிப்படுத்தல் 9:15 உள்ள அந்த பயமுறுத்தும் வரியை மீண்டும் நினைவு கூர்வோம். அந்த 4 தூதர்கள் மணி, நாள், மாதம், வருடம் என துல்லியமாக தயார் செய்யப்பட்டிருந்தவர்கள். மனிதர்களில் 1/3 கொல்ல விடுவிக்கப்பட்டார்கள். இங்கே உள்ள துல்லியத்தை கவனியுங்கள். இந்த உயிர்கள் வெறுமனே கட்டுப்படுத்தப்பட்டு மறக்கப்படவில்லை, அவை தயார் செய்யப்பட்டிருந்தன. இந்த வரலாற்றின் துல்லியமான தருணத்திற்காகவே திட்டமிட்டு ஒதுக்கப்பட்டிருந்தன. மணி, நாள், மாதம், வருடம் முன்னதாகவும் இல்லை, பின்னதாகவும் இல்லை. தெய்வீக தீர்ப்பு திட்டமிட்டபடி இந்த 4 தூதர்களுக்கு ஒரு பணி உள்ளது. அது பயமுறுத்தும் ஒன்று. மனிதர்களில் 1/3 மரணத்திற்கு காரணமாகும் நிகழ்வை வழி நடத்துவது. இப்போது கேள்வி, அவர்கள் யார்? அவர்கள் தூதர்கள் அல்லது ஒளியின் பணியாளர்கள் என்று அழைக்கப்படவில்லை. அவர்கள் சொர்க்கத்தில் கடவுளை புகழ்ந்து காணப்படவில்லை. அவர்கள் கட்டுப்படுத்தப்பட்டவர்கள், ஆபத்தானவர்கள் மற்றும் கோபத்தின் கருவிகளாக பயன்படுத்தப்படுகிறார்கள். இப்போது முன்னணி 2 விளக்கங்களை ஆராய்வோம். முதல் ஒன்று, ஏனோக்கு நூலில் வரும் வாட்சர்கள். பைபிள் நூல்களின் பகுதியாக இல்லாவிட்டாலும் ஏனோக்கு நூல் பழமையான யூதர்களின் சிந்தனையில் ஒரு பார்வையை வழங்குகிறது. மேலும் இது யூதா அதிகாரம் 1:14-15 தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் இதற்கு தீர்க்க தரிசன முக்கியத்துவம் கிடைக்கிறது. ஏனோக்கின் கதையில் வாட்சர்கள் எனப்படும் 200 தூதர்களின் ஒரு குழு பெருவெள்ளத்திற்கு முன்பு பூமிக்கு இறங்கினர். அவர்கள் மனித பெண்களுடன் கலந்தனர். இதனால் ஒரு ஜெயன்கள் அல்லது நெபிலிம் என்ற இனத்தை உருவாக்கினர். இந்த தூதர்கள் தடை செய்யப்பட்ட அறிவை, மந்திரவாதம், ஜோதிடவியல், ஆயுதம் தயாரித்தல் ஆகியவற்றை கற்றுத்தந்தனர். இதனால் மனிதர்களை டூவழித்தனர். இந்த கிளர்ச்சிக்காக அவர்கள் கடவுளால் தீர்ப்பளிக்கப்பட்டு இறுதி தீர்ப்பு வரை ஆழ்கடலில் சிறைபிடிக்கப்பட்டனர். 1 ஏனோக்கு 10:19-13 அவர்களை 70 தலைமுறைகள் வரை பூமியின் பாறைகளுக்கு கீழே கட்டி வையுங்கள், அவர்களின் தீர்ப்பு நாளும் முடிவும் வரும் வரை. இது பரிச்சயமாக இருக்கிறதா? இருளில் கட்டப்பட்ட தூதர்கள், எதிர்கால தீர்ப்புக்காக சிறைபிடிக்கப்பட்டவர்கள் இறுதி நாட்களில் விடுவிக்கப்படுவார்கள். இவை வெளிப்படுத்தல் 9 இன் விவரத்துடன் நெருக்கமாக ஒத்திருக்கின்றன. யூப்ரேத்தீஸ் ஆற்றில் உள்ள 4 தூதர்கள் 200 பேரில் தலைவர்களாகவும் உயர்ந்த வாட்சர்களாகவும் இருக்க வாய்ப்பு அதிகம் உள்ளது. அவர்களை விடுவிப்பது உலகில் ஒரு அதிமானிட தீர்ப்பை வெளிப்படுத்துகிறது. அவர்கள் சாதாரண பேய்கள் அல்ல, அவர்கள் பழமையான சக்திகள். மனித பாவத்தின் ஆரம்ப நாட்களிலிருந்தே முத்திரை போட்டு மறைக்கப்பட்டவர்கள். 2 தீர்ப்பின் அதிகாரங்கள். 2 வாய்ப்பு தானியேல் அதிகாரம் 10:12 வருகிறது. அங்கு நாம் ஆன்மீக அதிகாரங்களை சந்திக்கிறோம். தானியேல் 10:13

ஆனால் பெர்சியாவின் ராஜ்யத்தின் அரசன் எனக்கு எதிராக நின்றான். 21 நாட்கள். இதோ தலைமை அரசர்களில் ஒருவரான மிகேல் எனக்கு உதவ வந்தார். இந்த வசனம் ஒரு காணாத போரை வெளிப்படுத்துகிறது. தேவ தூதர் அரசர்கள் நாடுகள் மற்றும் பிரதேசங்களை ஆளுகிறார்கள். இவர்கள் சாதாரண பேய்கள் அல்ல. இவர்கள் முழு பேரரசுகளுக்கு, பெர்சியா, கிரேக்கம் மற்றும் பலவற்றுக்கு நியமிக்கப்பட்டுள்ள பிரபஞ்ச அளவிலான சக்திகள். இப்போது சிந்தியுங்கள். வெளிப்படுத்தல் 9 உள்ள 4 தேவதூதர்கள், யூபிரேத்தீஸ், பாபிலோன், அசீரியா, பெர்சியா அல்லது வீழ்ந்த சுமேரின் பழமையான ராஜ்யங்களை மேற்பார்வையிட முதலில் நியமிக்கப்பட்ட தீய அதிகாரங்கள் என்றால் என்னாகும்? அவர்களின் சக்தி பிரதேசத்தை சார்ந்தது. அவர்களின் தாக்கம் வரலாற்று முக்கியத்துவம் கொண்டது. இப்போது அவர்களை விடுவிப்பது ஒரு புதிய உலக போரை தூண்டும். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான வேறுபாடு உள்ளது. இந்த தேவ தூதர்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறது. அவர்கள் மிகேல், கப்ரியேல் போல தேவகட்டளைப்படி செயல்படுவதில்லை. அவர்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருப்பது அவர்கள் விசுவாசமற்றவர்கள் என்பதை காட்டுகிறது. அவர்கள் ஆபத்தானவர்கள். தீர்ப்பு நாள் வரை அவர்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். இது ஒரு முக்கியமான தெய்வீக உண்மையாகும். தேவன் ஒருவரை பயன்படுத்துவதால் அவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்பதல்ல. எசாயா 10:5-6 அசீரியாவை என் கோபத்தின் கோல் என்கிறது. அவர்கள் பக்தியற்றவர்கள். அதுபோல் ஹபக்கூக் 1:6 தேவன் கல்தேயர்களை ஒரு கடுமையான ஜாதியாக எழுப்பி யூதாவை தண்டிக்கச் செய்தார் என்கிறது. அதேபோல் வெளிப்படுத்தல் 9 உள்ள 4 தூதர்களும் தேவனின் தீர்ப்புக்கான கருவிகள். ஆனால் அவர்கள் நீதிமான்கள் அல்ல. அவர்கள் கோபத்தின் தூதர்கள். தேவனால் பயன்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் அவருக்கு கீழ்ப்படையவில்லை. ஒரு புயலை விடுவிப்பது போல அவர்கள் அழிவை ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் மின்னலை போல தேவன் அனுமதிக்கும் இடத்தில தான் அவர்கள் தாக்குகிறார்கள். அவர்கள் தேவன் எல்லா அதிகாரங்களுக்கும் மேலானவர் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறார்கள். அவருக்கு எதிராக இருப்பவர்களையும் கூட இந்த 4 தூதர்கள் யூபிரேதேஸ் ஆற்றிலிருந்து இறுதியாக கட்டிலிருந்து விடுவிக்கப்படும் போது உலகம் தெய்வீக தீர்ப்பின் முழு பாரத்தையும் அறிந்து கொள்ளும். இந்த தீர்ப்பின் பாரத்துடன் அமைதியாக அமர்வோம். வெளிப்படுத்தல் 9:16-18 குதிரை வீரர்களின் எண்ணிக்கை 20 கோடி. அவர்களின் எண்ணிக்கையை நான் கேட்டேன். என் தரிசனத்தில் பார்த்த குதிரைகளும் வீரர்களும் இப்படித்தான் இருந்தனர். அவர்களின் மார்பு கவசங்கள் நெருப்பு, நீலம் மற்றும் கந்தக நிறமாக இருந்தன. 3 பேரழிவுகள், தீ, புகை மற்றும் கந்தகம் அவர்களின் வாயிலிருந்து வந்ததில் மனிதர்களில் 1/3 கொல்லப்பட்டனர். அந்த எண்ணிக்கை 200 மில்லியன். அது நேரடியாகவோ அல்லது குறியீடாகவோ இருந்தாலும் அதன் அளவு கற்பனைக்கே அப்பாற்பட்டது. யோவானின் காலத்தில் அது பூமியின் மொத்த மக்கள் தொகையை விடவும் அதிகமாக இருந்தது. அதாவது இது அதிர்ச்சியூட்டுவதற்காகவே சொல்லப்பட்டது. இது உலகளாவிய பேரழிவை விவரிக்கும் உலக முடிவுக்கால மொழியாகும். இது வெறும் ஒரு போர் மட்டுமல்ல. இது உங்கள் சாதாரண யுத்தம் அல்ல. இது தெய்வீக தீர்ப்பு, அதிசய சக்திகள் வழிநடத்தும், முழுமையாக மனிதர்களல்லாத ஒரு படையால் நிறைவேற்றப்படும். மேலும் இது உலக மக்கள் தொகையின் 1/3 மரணத்திற்கு கொண்டு செல்கிறது. இந்த மனிதர்களில் 1/3 தீவிரத்தை கவனியுங்கள். பில்லியன்கள் உயிர்கள் இல்லாமல் போய்விடுகின்றன. உலகின் முழு பகுதிகள் அழிவடைந்துள்ளன. நகரங்கள் தீயில் எரிகின்றன. புகை சூரியனை மறைத்து விடுகிறது. காற்று கந்தக விஷத்தால் நிரம்பியுள்ளது. சோதோம் மற்றும் கோமோராவுக்கு வந்த தீர்ப்பை போல. ஆனால் இது உலகளாவிய அளவில். இது கடந்த கால தீர்ப்புகளின் பயங்கரமான ஒலிகளை நினைவூட்டுகிறது. எகிப்தின் பிணிகள், வானிலிருந்து வந்த தீ, நீர் இரத்தமாக மாறியது, முதல் வந்த மக்களின் மரணம், நோவாவின் பெருவெள்ளம். அப்போது கடவுள் ஒரு நீதிமான குடும்பத்தை தவிர அனைத்து உயிரினங்களையும் அழித்தார். சோதோம் வீழ்ச்சி. அங்கு தீ மற்றும் கந்தகம் தீயவர்களுக்கு மேல் பெய்யப்பட்டது. இன்னும் இது அதைவிட மிகப்பெரியது. இது ஒரு எச்சரிக்கை அல்ல. இது நூற்றாண்டுகளாக நடந்த கிளை, விகார வழிபாடு மற்றும் ஆன்மீக கண்மூடித்தனத்தின் விளைவு. ஒரு காலத்தில் கட்டப்பட்டிருந்த இந்த தேவ தூதர்கள் இப்போது தீர்ப்பின் படையை வழிநடத்துகிறார்கள். தீ, புகை, கந்தகம் ஆகியவை நேரடி அல்லது குறியீடாக இருந்தாலும் தவிர்க்க முடியாத அழிவை குறிக்கின்றன. சில அறிஞர்கள் இதை அதிசயப்படையாக கருதுகின்றனர். மற்றவர்கள் இது பேய்கள் கூட்டமாகவோ அல்லது நரக சக்திகளால் தூண்டப்பட்ட மனித போராகவோ இருக்கலாம் என்கின்றனர். இதை எப்படி விளக்கினாலும் விளைவு ஒன்றே: பெரும் மரணம், உலகளாவிய பயம், முழு உலகமும் தன் முழங்காலில் விழும் நிலை. ஆனால் வெளிப்படுத்தல் 9 உள்ள மிக கவலைக்கிடமான வசனம் இதுதான்.
வெளிப்படுத்தல் 9:20. இந்த பேரழிவுகளால் கொல்லப்படாத மனிதர்களில் மீதமுள்ளவர்கள் எல்லாவற்றையும் பார்த்தும் அந்த பயங்கரத்தையும் அடையாளங்களையும் கடவுளின் தெளிவான கையையும் பார்த்தும் தங்கள் கைகளால் செய்த செயல்களில் மனந்திரும்பவில்லை. உயிர் வாழ்ந்தவர்கள் இன்னும் எதிர்ப்புடன் இருந்தார்கள். அவர்கள் தங்கள் விக்கிரகங்களை பிடித்துக் கொண்டு மாயாஜாலத்தில் தொடர்ந்தும் ஈடுபட்டு கொலை, பாலியல் ஒழுங்கின்மை மற்றும் திருட்டில் தங்களை ஆழ்த்திக் கொள்கிறார்கள். இது மாற்றமில்லாத தீர்ப்பு, சரணடையாத வேதனை. அவர்கள் இரக்கத்திற்காக அழைக்கவில்லை, தங்கள் இருதயங்களை கடினப்படுத்துகிறார்கள். எகிப்தில் இருந்த பார்வோவை போல வெளியேறல், 9:12. ஆனால் கர்த்தர் பார்வோவின் இருதயத்தை கடினப்படுத்தினார், அவன் கேட்கவில்லை. அவன் ராஜ்யம் பேரழிவுகளால் அழிக்கப்பட்ட போதும் அவன் ஒப்புக்கொள்ளவில்லை. இப்போது இறுதி காலங்களில் மனிதர்கள் அதே துயரத்தை மீண்டும் நிகழ்த்துகிறார்கள். கடவுள் அழிவில் மகிழ்ச்சி அடைவதில்லை, அவர் மனந்திரும்புதலை விரும்புகிறார். ஆனால் மனிதர்கள் இரக்கத்தை நீண்ட நாட்கள் மறுத்துவிட்டால் தீர்ப்பு வருகிறது. வெளிப்படுத்தலில் இந்த தருணம் ஒரு திருப்பு முனை. அபீஸின் கட்டுப்படுத்தப்பட்ட சக்திகள் இனி கட்டுப்படுத்தப்படவில்லை. உலக மேடை இப்போது அதிசயமான போர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. மனிதர்கள் தங்கள் கிளர்ச்சியின் விலையை எதிர்கொள்கிறார்கள். ஆனால் அப்போதும் கூட கடவுள் மனந்திரும்புவதற்கான இடத்தை விடுகிறார். அதுதான் தீர்ப்புக்குள் இருக்கும் இரக்கம். இருப்பினும் உலகம் அதை ஏற்கவில்லை. இந்த கட்டத்தில் பல பார்வையாளர்கள், நாம் உண்மையில் ஒரு நதி கீழே சங்கிலியிடப்பட்ட தேவ தூதர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறோமா என்று கேட்கலாம். இது ஒரு நியாயமான கேள்வி. எல்லாம் பார்த்தால் வெளிப்படுத்தல் நிறைய சின்னங்களால் நிரம்பியுள்ளது. பாம்புகள், மிருகங்கள், வானிலிருந்து விழும் நட்சத்திரங்கள், தேவாலயங்களை குறிக்கும் விளக்கு தூண்கள். அப்படியென்றால் இந்த பகுதி சின்னமாக இருக்கிறதா, அல்லது நாம் அதை சொல்வது போல் நேரடியாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா? விவரமாக பார்ப்போம். முதலில் ஆன்மீக சிறைபிடிப்பை பற்றி பைபிள் என்ன சொல்கிறது? உருவகமாக அல்லாமல் வேதாகமம் மிகவும் தெளிவாக உள்ளது. சில விழுந்த தேவதூதர்களை கடவுள் சுதந்திரமாக சுற்ற அனுமதித்திருக்கிறார், ஆனால் மற்றவர்களை ஆன்மீக சிறைகளில் கட்டுப்படுத்தி இருக்கிறார். வெளிப்படுத்தல் 20:1-3. பின்னர் நான் வானத்திலிருந்து இறங்கும் ஒரு தேவதூதரை பார்த்தேன். அவன் கையில் ஆழ்குழியின் சாவியும் ஒரு பெரிய சங்கிலியும் வைத்திருந்தான். அவன் அந்த பாம்பை, அதாவது பழைய பாம்பு சாத்தானும் பிசாசும் ஆகியவனை பிடித்து 1000 ஆண்டுகள் கட்டி வைத்தான். இங்கே சாத்தானே நேரடியாக கட்டப்பட்டு ஆழ்குழியில் பூட்டி வைக்கப்படுகிறார். இது வேதாகமம் முழுவதும் தொடர்ச்சியாக பயன்படுத்தப்படும் ஒரு சொல், அதாவது அடிக்கடி கிளர்ச்சி செய்த ஆவிகளுக்கான அடிக்கடி இல்லாத குழி, லூக்கா 8:31. அந்த பேய்கள் இயேசுவிடம் மீண்டும் மீண்டும் அவர்களை ஆழ்குழிக்குள் அனுப்ப வேண்டாம் என்று வேண்டினார்கள். பேய்களுக்கே அந்த ஆழ்குழி பயமளிப்பதாக இருந்தது. அவர்கள் அது உண்மையான இடம் என்பதை அறிவார்கள். உருவகமாக அல்ல, அது விழிப்புணர்வு, வேதனை மற்றும் கட்டுப்பாட்டிற்கான இடம், அழிவுக்கான இடம் அல்ல. யூதா 1:6. தங்கள் நிலையை காக்காமல் தங்கள் வசிப்பிடத்தை விட்டு விலகிய தேவ தூதர்களை அவர் நித்திய சங்கிலிகளில் இருளுக்குள் மகா நியாயத்தினத்திற்காக வைத்திருக்கிறார். 2 பேதுரு 2:4. பாவம் செய்த தேவதூதர்களை தேவன் இரக்கம் செய்யாமல் அவர்களை தார்தாரஸில் வீசி இருளின் சங்கிலிகளில் ஒப்படைத்தார். இந்த வசனங்கள் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து ஒரு தொடர்ச்சியான படத்தை காட்டுகின்றன. சில விழுந்த தேவ தூதர்கள் தற்போது பூமியில் செயல்படவில்லை. அவர்கள் ஆன்மீக சிறையில் இருக்கின்றனர், விடுவிக்கப்படுவதற்காக காத்திருக்கின்றனர். அவர்கள் விடுவிக்கப்படும் போது அது சமாதானத்தை கொண்டு வருவதற்காக அல்ல, நியாயத்திற்காக. 6. ஏன் யூப்ரேதேஸ்? இங்கேதான் இது இன்னும் சுவாரஸ்யமாகிறது. யூப்ரேதேஸ் 6 வெறும் மத்திய கிழக்கில் உள்ள ஒரு நீர்வழி மட்டுமல்ல, இது ஆன்மீக எல்லையையும் உலகங்களுக்கிடையிலான ஒரு எல்லையையும் குறிக்கக்கூடும். எடென் தோட்டத்திற்கு வாசல்கள் இருந்தது போலவும், சொர்க்கமும் நரகமும் இடங்களும் எல்லைகளும் கொண்டது போலவும் யூப்ரேதேஸ் இரட்டை பங்கு வகிக்கக்கூடும். அது நேரடி, புவியில் பழமையான நாகரிகங்களுடன் தொடர்புடைய ஒரு இடம். ஆன்மீகமாக ஒரு வாயிலாகவும், ஒரு சிறை முத்திரையாகவும், அல்லது அகழியின் மீது ஒரு பரிமாண மறைவு போர்வையாகவும் இருக்கலாம். இது புதுமையானது அல்ல. பைபிளில் இயற்கை இடங்கள் ஆன்மீக ஆழத்துடன் பேசப்படுகின்றன. சீனாய் மலை, அங்கு சொர்க்கமும் பூமியும் சந்தித்தன, கடவுள் தீயில் இறங்கினார். யோர்தான் 6, அங்கு தெய்வீக மாற்றங்கள் நிகழ்ந்தன. உதாரணமாக, வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள் கடந்து செல்வதும் இயேசுவின் தண்ணீர் ஸ்நானமும், ஹின்னோம் பள்ளத்தாக்கு கெஹென்னா என்பதும் இயேசு நரகத்தை விவரிக்க பயன்படுத்திய உண்மையான இடம். ஆகவே
ஆம், யூபிரேதேஸ் நேரடியாகவும் குறியீடாகவும் இருக்கலாம். இது ஒரு இடம், ஆனால் அதே சமயம் ஒரு வாயிலாகவும் உள்ளது. ஒரு சிறை நுழைவாயில் கடவுளால் முத்திரை போடப்பட்டு நியமிக்கப்பட்ட நேரத்தில் திறக்க காத்திருக்கிறது. இவை உண்மையான தூதர்கள் உண்மையான சிறையில் இருக்கிறார்களா? எல்லா அறிகுறிகளும் ஆம் என்று சுட்டிக்காட்டுகின்றன. வெளிப்படுத்தலின் படங்கள் பல இடங்களில் குறியீடாக இருந்தாலும் இந்த தீர்ப்புகளுக்கு பின்னுள்ள தியாலஜி நேரடி உண்மையுடன் ஒத்துப்போகிறது. கடவன் தன் காலகட்டத்தில் ஆன்மீக உயிர்களை கட்டி சங்கிலியிட்டு கட்டுப்படுத்தி விடுவிக்கிறார். அவர் சாத்தானை கட்டியிருந்தால், வாட்சர்களை சிறையில் அடைத்திருந்தால், அபீஸில் வீசப்பட வேண்டாம் என்று கெஞ்சிய தீ ஆவிகளை வெளியேற்றியிருந்தால், அப்போது உலகளாவிய பேரழிவுக்கு காரணமான நான்கு அழிவு தூதர்கள் இப்போது எங்கேயோ, ஒருவேளை யூபிராட்டிஸ் ஆற்றுக்கு கீழே, பார்வைக்கு அப்பாற்பட்டும் நினைவில் இல்லாத போதும் முழுமையாக உண்மையாகவே பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நம்புவது கடினம் அல்ல. இது கற்பனை அல்ல, இது கடவுளின் வார்த்தையில் வெளிப்படுத்தப்பட்ட அதிசயமான உண்மை. ஆறாவது கம்பி ஊதும் போது ஒரு காலத்தில் கட்டப்பட்டிருந்தது விடுவிக்கப்படும். கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது உலகம் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய பயமாக மாறும். அது நேரடி உண்மையா இல்லையா என்பதே கேள்வி அல்ல. கேள்வி என்னவென்றால், வரவிருப்பதற்காக நாம் தயாராக இருக்கிறோமா? இப்போது நாம் இந்த அதிசயமான தீர்க்க தரிசனத்தை ஆராய்ந்து விட்டோம். கேள்வி என்னவென்றால், இது இப்போது நமக்கு என்ன அர்த்தம்? நாம் தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு ஆற்றுக்கு கீழே கட்டப்பட்டுள்ள நான்கு தூதர்கள் 200 மில்லியன் பேருடன் கூடிய ஒரு படையை கட்டளையிடுவது மற்றும் மனிதர்களில் மூன்றில் ஒருவரை கொல்வது என்பது பயங்கரமான காட்சி. ஆனால் விசுவாசிக்கு இந்த பகுதி பயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல, இது நம்மை விழிப்பூட்டவும் உணர்வூட்டவும் இருக்கிறது. மேலும் கர்த்தரின் நாள் அருகில் இருப்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. லூக்கா அதிகாரம் 21:26-28 உலகத்தில் வரவிருப்பதை நினைத்து மக்கள் பயத்தில் மயங்கி விழுவார்கள். ஆனால் இந்த நிகழ்வுகள் நடக்கத் தொடங்கும் போது நீங்கள் எழுந்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு அருகில் வருகிறது. உலகம் பதற்றப்படும் போது தேவாலயம் தயாராகிறது. மற்றவர்கள் பயத்தில் ஓடும் போது நாம் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறோம். ஏனெனில் ஒவ்வொரு தீர்ப்பு தூண்டில், ஒவ்வொரு கோபத்தின் முத்திரையில், ஒவ்வொரு உலக அழிவின் சவாரியில் கூட அனைத்தையும் மீண்டும் நிலைநிறுத்த தயாராகும் நீதிமான ராஜா ஒருவர் இருக்கிறார். இந்த தேவ தூதர்கள் குழப்பத்தின் முகவர்கள் அல்ல, அவர்கள் நீதியின் கருவிகள். அவர்களின் பணி சீரற்றது அல்ல, அது துல்லியமாக நேரம் பார்த்து நடைபெறுகிறது. அவர்களை விடுவிப்பது தோல்வி அல்ல, அது வெற்றிக்கான ஒரு படி. தீர்ப்பிலும் கூட தேவன் அதிகாரம் கொண்டவராக இருக்கிறார். கோபத்திலும் கூட அவர் இரக்கத்தை நினைவில் வைத்திருக்கிறார். இந்த தீர்க்க தரிசனம் நம்மை கண்ணாடியில் பார்க்க வைக்கிறது. இயேசு எந்த நேரத்திலும் திரும்பி வரக்கூடும் என்று நாம் வாழ்கிறோமா என்று கேட்க வைக்கிறது. நாம் வசதியில் கவனச்சிதறலாக இருக்கிறோமா, அல்லது நம்பிக்கையால் முன்னேறுகிறோமா? நாம் அவசரத்துடன் ஜெபிக்கிறோமா, அல்லது அறிகுறிகளை பார்த்தும் தூங்கிக் கொண்டிருக்கிறோமா? ரோமர் அதிகாரம் 13:11-12 உங்கள் தூக்கத்திலிருந்து எழும்ப வேண்டிய நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது. ஏனெனில் நாம் முதலில் விசுவாசித்த போது காட்டிலும் இப்போது நம்முடைய ரட்சிப்பு நெருக்கமாக இருக்கிறது. இரவு கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது, பகல் விரைவில் வரப்போகிறது. தேவன் தண்டனையை வெளிப்படுத்துவது வெறும் தகவலுக்காக அல்ல, அவர் அதை நம்மை மாற்றத்திற்காக வழிநடத்துவதற்காகவே வெளிப்படுத்துகிறார். அதனால்தான் இயேசு தன் சீடர்களை மீண்டும் மீண்டும் கவனமாக இருங்கள், தயாராக இருங்கள், விசுவாசமாக இருங்கள் என்று எச்சரித்தார். மத்தேயு அதிகாரம் 24:44 ஆகையால் நீங்களும் தயாராக இருக்க வேண்டும், ஏனெனில் மனிதகுமாரன் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் வரப்போகிறார். யூப்ரட்டீஸ் ஆற்றிலுள்ள நான்கு தூதர்கள் கதைகளோ குறியீட்டு கற்பனைகளோ அல்ல, அவை உண்மையானவை. மேலும் அவை தேவனின் இறுதி திட்டத்தின் ஒரு பகுதியாகும். அவற்றின் கதை தீயவர்களுக்கு மட்டும் எச்சரிக்கையாக இல்லாமல் தேவாலயத்திற்கும் விழிப்பூட்டும் அழைப்பாகும். 1 பேதுரு அதிகாரம் 4:7 எல்லா விஷயங்களின் முடிவும் அருகிலுள்ளது. ஆகையால் நீங்கள் ஜாகிரதையாகவும் தெளிவான மனதுடன் இருப்பதாலும் ஜெபிக்க முடியும். இது சாதாரண விசுவாசத்திற்கு ஏற்ற காலம் அல்ல. இது மனம் திரும்பவும், கவனத்தை திருப்பவும், நித்திய வாழ்வு உண்மையென்று வாழவும் வேண்டிய காலம். ஏனெனில் அது உண்மையே. எபிரேயர் அதிகாரம் 10:31 உயிருள்ள தேவனின் கைகளில் விழுவது பயங்கரமானது. ஆனால் ஒரு நல்ல செய்தி உள்ளது. ரோமர் அதிகாரம் 10:13 ஆண்டவரின் நாமத்தை அழைக்கும் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுவார்கள். ஒவ்வொருவரும் நீதி உள்ளவர்களுக்கே மட்டுமல்ல, மதபேற்றவர்களுக்கே மட்டுமல்ல,
அவரை பணிவுடனும் விசுவாசத்துடனும் நாடும் யாரும் மீட்கப்படலாம். அப்படியென்றால் கம்பி ஒலிக்கும் போது நீங்கள் தயாரிருக்கிறீர்களா? நீங்கள் ராஜாவை எதிர்பார்த்து பார்ப்பீர்களா, அல்லது அவரது கோபத்தில் இருந்து மறைவீர்களா? இந்த தீர்க்க தரிசனம் தேவ தூதர்களை பற்றியே மட்டுமல்ல, இது உங்களை பற்றியும் உங்களிடம் இன்னும் உள்ள நேரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்த விரும்புகிறீர்கள் என்பதையும் பற்றியது. இந்த வீடியோ உங்கள் கண்களை முன்பு பார்த்திராத ஒரு உண்மைக்கு திறந்திருந்தால் அதை லைக் செய்யுங்கள், கீழே கருத்து எழுதுங்கள். நீங்கள் நான்கு தேவ தூதர்கள் ஏற்கனவே கட்டப்பட்டிருக்கிறார்கள் என்று நம்புகிறீர்களா, அல்லது அவர்கள் விடுவிக்கப்பட்டு விட்டார்களா? பைபிள் முடிவு காலங்களை பற்றி உண்மையில் என்ன சொல்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒருவருடன் இந்த வீடியோவை பகிருங்கள். மற்றும் வேதாகமத்தின் மறைந்துள்ள மர்மங்கள், தீர்க்க தரிசன கால வரிசைகள், மற்றும் இயேசு கிறிஸ்துவில் காணப்படும் நித்திய நம்பிக்கையை ஆராயும் மேலும் பல வேதாகம அடிப்படையிலான ஆவணப்படங்களுக்கு சந்தா செய்ய மறந்துவிடாதீர்கள்.

0: பிலிப்பியர் புஸ்தகம் 1:5
1: உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி
0: நற்கிரியை செய்யறதுக்காக தேவன் நம்மளை இந்த உலகத்தில் நியமிச்சிருக்கிறாரு. எது வரைக்கும் செய்யணும்? இயேசு கிறிஸ்து 4 செய்யணும். 2 செய்கிறோம், 2 காணி கொடுப்போம், 3 கொடுக்க மாட்டோம். அந்த காசு நமக்கு எதுக்காவது ஆகுமே, அதையும் கொடுக்கணும். அது இருந்தால் நமக்கு நாளைக்கு மார்க்கெட்டுக்கு போகலாம், அங்கே போகலாம், இது வாங்கலாம். இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் நம்மளை நடத்தி வருவார் நம்பி சோத்திரம் பண்றதானே பாஸ்டர் ஆரையும்.
1: நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன்.
0: நாள் பரியந்தம் அந்த நற்கிரியை செய்வீங்கன்னு சொல்லி ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் கட்டாயம் கடைசி வரைக்கும் நற்கிரியை செய்வாங்க நினைச்சு உங்க தேவனை என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அதான் சொல்ல அவன் அவனுக்கு அழிக்கும் போல என்னோட கூட வரும். இந்த உலகத்தில் நீங்கள் ஒன்றுமே ஆண்டவருக்காய் சேட்டா எப்படி உங்க கூட வரும், என்ன வரும் யோசித்து பாருங்க. 2 ஒரே அதிகாரம் தான், 8
1: உங்கள் செய்கைகளின் பலனை
0: இழந்து போகாமல்
1: பூரண பலனை பெறும்படிக்கு
0: எச்சரிக்கையாக இருங்கள். கர்த்தர் வரப்போறாரு. கர்த்தர் வரும்போது நம்ம குற்றமற்றவளாக இருக்கணும். இயேசுக்கு வரும்போது நம்ம குற்றமற்றவளாக இருக்கணும். உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை, இயேசுக்காக வாழணும். மொதல் என்ன செய்யணும், நம்ம இடவிடாமல் ஜெபம் பண்ணணும்.

0: 1 Corinthians 1:8 திரும்ப வாசிக்கலாம்.
1: உங்கள் செய்கைகளின் பலனை,
0: உங்கள் செய்கைகளின் பலனை
1: இழந்து போகாமல்,
0: நீங்கள் செய்த பலனை இழந்து போகாமல்,
1: பூரண பலனை பெறும்படிக்கு,
0: பூரண பலனை பெறும்படிக்கு
1: எச்சரிக்கையாக இருங்கள்.
0: எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் செய்திருக்கீங்க, அந்த பலனை இழந்து போகிறதுக்கும் காலம் உண்டு. அது இழந்து போக அப்படிக்கு என்ன செய்யணும்? பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் நிறைய செஞ்சுருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம், அதன் இழந்து போகிறதுக்கும் ஒரு காலம் உண்டு. எழுந்து போகாமல் பூர்ண பலனை பெறும்படிக்கே எச்சரிக்கையாருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. பகாண்டவற்ற நம்ம என்ன செய்யணும்? நறுக்கிறியை செய்யணும். முதல் என்ன செய்யணும்? இடவிடாமல் செபிக்கணும். இடவிடாமல் செபிக்கணும். துக்கம் வந்துச்சுன்னா தூக்கம் வந்துடும். இடவிடாமல் செபிக்கணும். அது மாத்திரல, திருடனை போல இயேசு கிறிஸ்து வருவேன்னு சொல்கிறாரு. விழித்திருக்கணும், தெளிந்தவர்களாக இருக்கணும். அது மாத்திரல நம்ம என்ன செய்ய, இடவிடாமல் செபிக்கணும். ரெண்டாவது எப்படி இருக்கணும்? குற்றமற்றவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றவர்களாக இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், யார் என்னிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னார். நான் நம்மளை தானியில் நம்மளை போல பாடுள்ள மனுஷன் குற்றமற்றவராக வாழ்ந்தார். அதுக்கு மாத்திரம் இல்லை, நற்கிரியை செய்ய வேண்டும். நற்கிரியை செய்யணும். செய்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். அதான் அவனவனுக்கு அழிக்கும் பலன் என்னோடு கூட வருது. நீங்கள் எதா செஞ்சிருந்தா தானே அந்த பலன் கத்திர வரும்போது கூட வரும். நீங்கள் ஒன்றும் செய்யல, கத்திர வரும்போது உங்களுக்கு என்ன வரும் யோசித்து பாருங்கள். கத்திரிக்காக ஒளியும் செய்யணும், இல்லாட்டி கத்திரிக்காக ஏதாவது செய்யணும், காணிக்க செய்யணும், இல்லாட்டா ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும், ஏதாவது செய்யணும். அப்போ கத்திர வரும்போது அது செய்யத்தக்கவர்கள் செய்யணும், யாருக்கோ செஞ்சிடக்கூடாது. சொல்கிறாரு, ஏழை கடங்கிறவன் கத்திருக்கு கடன் கொடுக்குறான். அப்போ இங்கே சொல்கிறாரு, நீதிமொழியின் 3:7 என்ன சொல்கிறாரு?
1: நன்மை செய்யும்படி,
0: நன்மை செய்யும்படி
1: உனக்கு திராணி இருக்கும்போது,
0: திராணி இருக்கும்போது
1: அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே.
0: செய்யத்தக்கவர்களுக்கு என்ன செய்யாத? செய்யாமல் இராது. எல்லாருக்கும் இல்லை, செய்யத்தக்கவர்களுக்கு செய்ய வேண்டும். கர்த்தர் வரும்போது உங்களுக்கு கூட அந்த பலனை கொண்டு வருவார். தீத்தியின் புஸ்தகம் 3:14
1: நற்கிரியை செய்ய பழகட்டும்.
0: நற்கிரியை செய்ய என்ன செய்யுங்க? பழகுங்க. நம்முடையவர்களும் நற்கிரியை செய்ய பழகுங்கன்னு சொல்கிறாரு. இது வரைக்கும் நற்கிரியை செய்யலையா? இனிமேல் நற்கிரியை செய்ய பழகுங்க. கர்த்தர் வரும்போது, அவர் வரும்போது அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட கூட வருதுன்னு சொல்லியிருக்கிறார். அந்த பலனை ஆண்டவர் கொண்டு வருவார். முதல் பார்த்தோம், திருடனை போல வருவார். நம்ம தெளிந்தவர்களாக இருக்கணும், செபம் பண்ணுறவங்களாக இருக்கணும். ரெண்டாவது குற்றமற்றவர்களாக வாழணும். மூணாவது நற்கிரியை செய்யணும். கடைசியாக எபிரேயன் புஸ்தகம் 11:5
1: விசுவாசத்தினாலே
0: ஏனோக்கு
1: மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான்.
0: பார்த்தீங்களா, விசுவாசம் வேணும் நமக்கு. ஏனோக்கு என்ன செஞ்சார்? விசுவாசித்தார். மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். விசுவாசம் இருக்கா? கர்த்தர் எனக்கு செய்வார், என்னையும் காப்பாற்றுவார், என்னையும் ரகசியருக்கு எடுத்துகிட்டு போவார்னு சொல்லி உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? நம்பிக்கையாக இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்கீங்களா? ஏனோக்கு ஆயத்தத்தோடு இருந்தார். விசுவாசத்தினால தேவன் காணப்படாதபடிக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் என்ன செஞ்சார்? ஆதியாகம புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 5:22
1: ஏனோக்கு மெத்தசலாவை
0: பெற்ற பின்
1: 300 வருஷம் தேவனுடைய சஞ்சரித்து கொண்டிருந்து.
0: பார்த்தீங்களா, எத்தனை வருஷம் சஞ்சரித்து கொண்டிருந்தாரா? 300 வருஷம் தேவனோடு என்ன செஞ்சிருந்தாரா? சஞ்சரித்து கொண்டிருந்தார். அவர் குடும்பம் இருந்திருக்கு, குழந்தையெல்லாம் பிறந்திருக்கு. பார்த்தீங்களா, குடும்பம் இருந்திருக்கு. ஆனாலும் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். நீங்கள் நினைக்கல எனக்கு குடும்பம் இருக்குது, இல்லைன்னா கூட தேவனோடு செஞ்சுருக்கலாமே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏனோக்கு 300 வருஷம் பெத்து சாலை பெற்ற பெண் கத்திர சேர்த்தா ஏனோக்கு என்ன செஞ்சாரா? 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார்.
1: ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரத்திகளையும் பெற்றாள்.
0: 300 வருஷம் தேவனோட செஞ்சிருந்தார், குடும்பத்தில் இருந்தார். நீங்கள் இருக்கலாமா இருக்கக்கூடாதா? தேவனோடு செஞ்சிருக்க வேண்டும். அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலகம் நம்ம வச்சு வந்த எல்லாருமே ஆனவர்களே,
1: உலகத்தின் வேஷம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. நம்ம தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தமே கிடையாது. ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பரோ என்று சொன்னார். இப்போ ஒவ்வொரு பிரச்சனைகளும் போராட்டங்களும் உபத்திரங்களும் வரும்போதே எத்தனையோ பேர் சோர்ந்துட்டாங்க. வாஸ்து பாருங்கள், லூக்கானு சுவிசேஷம் 18:8
2: சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்
1: ஆகிலும்
2: மனுஷகுமாரன்
1: வரும்போது
2: பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார்.
1: எப்படி இப்ப விசுவாசம் இருக்கு, அப்ப எப்படி நம்ம விசுவாசம் ஒழிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா, இப்போ நம்ம நிறைய பேருக்கு உபத்திரம் பாடுகள் எவ்வளோ வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. அந்த பாடுகள் உபத்திரத்தை பார்த்துருமேனே செஞ்சக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டு கையில் ஒப்புக்கணும். ஆண்டவரே, என்னை உங்களோட கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம், முடித்தல் முன் வைத்துக்கள் பின் வைக்காது இப்படி காத்துக்கொள்ளும். நம்ம விட்டு வலதுறவு இடவரும் சாயக்கூடாது. இந்த உலகத்தில் நம்ம சொந்தம் இல்லை, உலகத்தின் வேஷம் கடந்து போகுது. ஆண்டவரோடு ஒவ்வொரு நாளும் சஞ்சரிக்க வேண்டும். ஏனோக்கு எப்படி சஞ்சரித்தாரோ அதே போல் நம்மளும் சஞ்சரிக்க வேண்டும். சும்மா நம்ம எடுத்துக்கொள்ளப்படுகிற நம்ம சொன்னால் நினச்சிட்டு போய் ஏமாந்துடக்கூடாது. அவர்களும் நம்ம சஞ்சரிக்க வேண்டும். கர்த்தர் வரப்போகிறாரு. இங்கே சொல்கிறாரு மத்தியான சுவிசேஷம் 10:22
2: என்
1: நாமத்தின் நிமித்தம்
2: நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள்.
1: எல்லாரும் நம்ம அன்பாக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க, சொந்தக்காரங்களாக இருந்திருப்பாங்க, எல்லாரும் என் நாமத்தை நிமித்தம் பாய்க்கப்படுவீர்கள்.
2: முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்.
1: எல்லாரும் நம்மளை வெறுப்பாங்க, நல்லா அன்பாக இருந்தவங்களாம் வெறுப்பாங்க, எல்லாம் திட்டுவாங்க, அதை பார்க்கக்கூடாது. என் நாமத்தை நிமித்தம் எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள். முடிவெறிந்த நிலை நிலைப்பானோ ரட்சிக்கப்படாதான்னு சொன்னேன். முடிவெந்த நிலச்சிருக்கேன்னு உதவி செய்யுமாப்பா. என்ன பாடுகள் வந்தாலும், என்ன பத்திரம் வந்தாலும், என்னை நம்ம வீட்டு வளதுறமும் இடவரையும் சாயக்கூடாது. முடிவெறியும் நினைச்சிருக்கேன், என்னை முற்று முடிய என்னை ரட்சிங்க, நித்தி ரட்சி பெற்றாங்க, பூர்ண ரட்சி பெற்றாங்க. எனக்காக ஜீவன் கொடுக்கவும் ஜீவன் உண்டாயிருக்கும் பரிபூர்ணப்படந்தேன்னு சொன்னிடே, என்னை பரிபூர்ணப்படுத்துவையான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். முடிவெறந்து நினைச்சிருந்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலகம் நம்ம சொந்தம் இல்லை, உலகத்தின் வேஷம் கடந்து போயிடும். திருடனை போல வருவேன்னு சொன்னார். நீங்கள் விழித்திருங்க, தெளிந்தவர்களாக இருங்கன்னு சொன்னார். சவம் பண்ணி கொண்டிருங்கன்னு சொன்னார். துக்கத்தினால நம்ம தூக்கம் வந்துடும், துக்கம் வராது இப்படி காத்துக்கொள்ளணும். துக்கம் நம்ம தூக்கம் விடிவிடி தூக்கப்பட்டால் நடக்கிறது தான் நடக்கும். இயேசு பிடிச்சிக்கணும். ஆண்டவரே, இந்த கஷ்டத்துலேருந்து எனக்கு விடுதலை செய்யுங்க, இந்த கண்ணிலேருந்து எனக்கு விடுதலை செய்யுங்கன்னு கேட்கணும். அது மாத்திரம் ரெண்டாவது என்ன செய்யணும், குற்றமற்ற வாழ்க்கை வாழணும். தானியில் குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்தேன். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்தார். நம்மளும் வாழணும். மூணாவது என்ன செய்யணும், நற்கிரியை செய்ய பழகணும். ஒன்றுமே செய்ய முடியாத பரலோகத்துக்கு எப்படி போக முடியும், நற்கிரியை செய்யணும். நான்காவது விசுவாசம் வேணும். ஏன்னா இப்போ தேவனோட சஞ்சரிக்கணும், அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும். வருங்காலத்தில் பயங்கரமான பாடுகள் வரப்போகுது. ஆண்டவராக இயேசுக்கு சொல்லி வைத்திருக்கிறார். மத்தியான சுவிசேஷம் 24:22 அந்த காலத்துக்குள்ள தான் நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கிறோம்.
2: அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால்
1: ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை
2: தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ
1: அந்த நாட்கள் குறைக்கப்படும். தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன செய்வாங்க, போராடி சிவம் பண்ணுவாங்க. அதுக்கு தான் அந்த நாட்கள் வர்றதுக்குள்ள நம்ம என்ன செய்யணும், போராடி சிவம் பண்ணும், விசுவாசம் காத்துக்குள்ள தேவனுக்கு பலன் கேட்கணும், ஏனோ கூட சஞ்சரிக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவனையோடு சஞ்சரிச்சுட்டே இருந்தால் பரலோகத்திற்கு நம்ம போக முடியும். முதல் ரகசியம் வரும், ரெண்டாவது பயிரங்கமான வரும் வரும். காயத்தப்படுறதுக்கு தேவன் கையில் நம்ம உப்பு கொடுத்து சாமணும். கர்த்தர் தம்மை எங்களை ஆசீர்வதிப்பார்.

0: இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபம் என்பதை குறித்து நாம் கேட்டோம். திருடனை போல் அவர் வருவார், எக்கால சத்தத்தோடு கூட வானத்திலிருந்து இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின் உயிரோடு இருக்கும் நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவளோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு விதமாய் கர்த்தரோடு கூட எப்பொழுதும் இருப்போம் என்று நாம் கேட்டோம். கர்த்தன் வருகையில் பங்கு பெறுவதற்கு நான்கு விதமான காரியங்களை ஆவியானவர் நமக்கு காண்பித்தார். தெளிந்தவர்களாய் இருக்க வேண்டுமா? தூங்காமல் விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஆத்மத்தில் விழிப்புள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆத்மாவில் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். துக்கம் தூக்கத்தை கொண்டு வரும் என்று நாம் கேட்டோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் துக்கத்துக்கு இடம் கொடுத்து விடாதபடிக்கு எப்பொழுதும் விழிப்பாக இருந்து நான் ஜெபித்து கொண்டே இருக்க, எழுந்திருந்து ஜெபித்து கொண்டே இருக்க, ஜெப ஆவி எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்போமா? மாத்திரமல்ல, குற்றமற்ற ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும். தானியேல் எங்களைப் போல் ஒரு பாடுள்ள மனிதன், ஆனாலும் ஒரு குற்றமற்றவராய் வாழ்ந்தாரப்பா. நாங்களும் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாமா? மாத்திரமல்ல, நல்ல கிரியை செய்ய பழக வேண்டும். நற்கிரியை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தும் அந்த நாள் பரியந்தும் நாம் நற்கிரியை செய்ய வேண்டுமா? கனியற்றவர்களாக ஏதாவதுபடி கனிவுள்ளவராக இருக்க வேண்டும் என்று கேட்டோம். தகப்பனே, நான் மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக என்னை மாற்றும் என்று நாம் ஜெபம் பண்ணலாமா? தேங்க்யூ லார்ட், என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே. வாய் திறந்து கேட்கலாமா? நல்ல கிரியை செய்யக்கூடியவனாக எங்களை மாற்றும் ஆண்டவர். கடைசி ஒரு காரியத்தை பார்த்தோம், விசுவாசம். ஏனோக்கு விசுவாசம் உள்ளவராக இருந்தாராம். அப்பொழுது மரணத்தை காணாதபடிக்கு அவர் உயிரோடு கூட பரலோகத்திற்கு போனார். ஆண்டவரே, என் வாழ்க்கையில விசுவாசமானா இருக்கணும். விசுவாசம் இழந்து விடக்கூடாதப்பா, எனக்கு அந்த கிருபை கொடுங்கப்பா. ஜெபிக்கலாமா? மனசுக்குமான் வரும் பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ என்று கேட்டோம். எனக்கு விசுவாசத்தை தாரும். ஜெபிக்கலாமா? பரலோகத்திலே வாசமா இருக்கின்றதானே அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, திருடனே போல வருவேன் என்று சொன்னீரே. உன் வருகையிலே நாங்கள் காணப்பட நான்கு விதமான காரியங்களை நீங்கள் காண்பித்தீர் ஐயா. நாங்கள் எப்பொழுதும் ஜெபித்துக்கொண்டே இருக்க வேண்டும். தூங்கி விடாதபடிக்கு, சோர்ந்து விடாதபடிக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபித்துக்கொண்டே இருக்க அந்த ஜப ஆவி எங்கள் மீது ஊற்றம் ஆண்டவரே. குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்மா உடல் நீர் வரும்பொழுது குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டும் ராஜா. மற்ற மக்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய வேண்டும். செய்யத்தக்கவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஏனோக்கு போய் எங்களுக்குள்ள விசுவாசத்தின் ஆவியை வைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தை எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசம் உள்ளவர்களாக எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. ஒருபோது விசுவாசத்தில் குறைந்து போகாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். நீங்கள் இப்படி செய்ய போவதற்காக கோடி கோடி நன்றிகளை எடுக்கிறோம். அர்ப்பணிக்கிற ஒப்பு கொடுக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு கரங்களை கர்த்தர் பிடித்து கொள்ளும் ஆசீர்வதிங்க. இப்படி செய்வதற்காக கோடி கோடி நன்றி. எல்லாம் இணைந்து ஜெபிக்கலாமா? தேவனே, எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த கரங்கள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. வாய் திறந்து ஜெபிக்கலாமா? எல்லாரும் அக்கா கூட சேர்ந்து இணைந்த ஜெபங்களை எடுப்போம்.
1: நோய் சுகமாக்க, பலன் குணமாக்க, மந்திர கட்டி சிவனை கட்டி உடைங்க, பிசாசன்களை அழித்து போடுங்க, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கி தரணும், தொழில் செய்கிற மக்களை ஆசிரியக்கணும், வியாபாரம் செய்கிற மக்களை ஆசிரியக்கணும், கேஸில் மக்கள் வெற்றி தாங்க, பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா, சமாளாத மக்கள் சமான் தரணும், சந்தோஷம் தரணுமாப்பா, அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க, நேசருடைய கரம் தாங்கட்டும், படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்கப்பா, தேடக்கூடிய மக்களாக மாற்றுங்க, கர்த்தர் தேடுறவங்க பிழைப்பாங்கன்னு சொன்னீரு, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மை குறைபடாதுன்னு சொன்னீங்களே, எல்லாருமே தேடட்டும், அண்டிக்கொள்ளட்டும், அம்மோடு இருக்கட்டும் ஐயா. அப்பா மே ஸ்தோத்திரம், தகப்பனே மே ஸ்தோத்திரம், உலகத்தில் உபத்திரம் உண்டு தேடன் கொள்கிற உலகத்தை செய்தின்னு சொன்னீரு, அதன் மத்தியில் நாங்கள் அண்டிக்கொள்ள வேண்டும், உம்மோடு ஒன்றரை கலக்க வேண்டும், மே சார்ந்து கொள்ள வேண்டும், உம்மோடு இருக்க வேண்டும் ஐயா, பிரியமான பிள்ளைகளை எங்களை அணிந்து கொள்ள வேண்டும் ஐயா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்க, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க, என்ன பிள்ளை இருந்தாலும் குணமாக்குங்க, கட்டி குணமாக்குங்க, ஆண்டவரையுமே துதிக்கிறோம். தகப்பனே கிட்னியை குணமாக்குங்க, பல்சரை குணமாக்குங்கப்பா, தேவக்கிருவை எல்லாரையும் சூழ்ந்துக்கொள்ளட்டும், மகத்தான காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. எல்லாரும் ஜெபிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா மாற்றுங்க, பேர் பெறாய் தனித்தனியாக ஆசீர்வதிங்க, பலத்த காரியத்தை செய்யுங்கப்பா, உள்ளத்திலே வெளியரங்கமாக அற்புதம் செய்யுங்க, வியாதிகள் சுகமாக்க, நோய் சுகமாக்க, பலவீனத்தை குணமாக்குங்க, பிசாசனங்களை அழித்து போடுங்க ஆண்டவரே, அது மாதிரி போடுங்க, நான்கு காரியத்தை சொல்லி கொடுத்தீங்க ஆண்டவரே, அதன்படி எங்களுக்கு செய்ய எங்களுக்கு கிருவையும் ஒத்தாசியார்களும் ஆசீர்வதித்து உயர்த்துங்க, எல்லா துதி கனமாக்கியமே மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துகிறோம். எல்லா துதி கனமாக்கியமே மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துகிறோம்.
0: செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
2: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிக்கை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
1: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
0: எந்த கண்டம் அந்த குறியை ஏற்க மறுத்துள்ளது? அந்த கட்டிடத்தின் கீழுள்ள சுரங்கத்தில் கிளர்ச்சியாளர்கள் இருக்கிறார்கள். குறி சரிபார்ப்பு. நிறுத்துங்கள் அப்பா, நான் அந்த குறியை எடுத்துக்கொள்ள வேண்டியதாகிவிட்டது, மன்னிக்கவும். என்ன? ஆனால் உன் அம்மா மற்றும் நானும் அதை எடுக்க வேண்டாம் என்று சொன்னோம். உலகம் முழுவதும் நமது அமைதியை குழப்ப விரும்பும் யாரையும் தொடர்ந்து பிடித்து வெளியேற்று.

0: வெடிகுண்டு தாக்குதல் வருகிறது, முன்னேறுங்கள். கொடியை மறைத்து மீண்டும் கொண்டு வாருங்கள். காவலர், போங்க போங்க. எல்லாம் சீராக உள்ளது, போங்க போங்க. கோவிலை அவமதிக்க நேரம் வந்துவிட்டது.
1: இலக்கு கண்டுபிடிக்கப்பட்டது.
2: முன்னேறி அழிக்கவும்.
1: அதை நகலெடுத்தேன்.
3: அவர்களே, அவர்களை அப்புறப்படுத்த வேண்டுமா என்று சொல்லுங்கள்.
0: அவர்களை விட்டுவிடலாமா? நேற்று தீர்க்கதரிசிகள் கொல்லப்பட்ட பிறகு இப்போது எருசலேம்ல கடும் குண்டு வீச்சு நடக்கிறது.
4: நாம் தரையில பசிக்க போகிறோம்.
3: தரையை கொல்ல முயற்சிப்போம்.
5: நான்
3: வச்சிருக்கேன், எனக்கு தெரியும். செல்லம் சாண்டா, அமைதியாக இரு. என்ன விடு, நகர்த்து.
1: என் மகள்

0: ஜெனரல், இது உலகம் முழுவதும் நடக்கிறது என்று நீங்கள் சொன்னீர்களா?
1: ஆம் திரு ஜனாதிபதி.
0: இது நடக்குதுன்னு நம்ப முடியல. நீங்க சொன்னீங்க, இந்த மறைவுகளுக்கு காரணம் என்ன?
1: நாம் இன்னும் உறுதிப்படுத்தல ஐயா.
2: மில்லியன்கள் மறைவது ஆரம்பம் மட்டுமே ஆகும்.
0: குழந்தைகள் உட்பட மில்லியன் கணக்கானோர் மறைந்த பின் உலகம் பெரும் துயரை எதிர்கொள்கிறது.
2: இதுக்கு பின்பு நிகழ்வுகளின் தொடர் வருகிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வெளிப்படுத்தப்பட்ட வேதங்கள் போல்
0: தோன்றிய உலக ஒழுங்கின் தலைவராக உலகை மறுசீரமைத்து அதை மேம்படுத்துவோம் என உறுதியளிக்கிறேன்.
2: எதிர்கிறிஸ்துவின் எழுச்சி,
0: கலப்பிற்கு அமைதி, இஸ்ரேல் வாழ்க.
2: மிகப்பெரிய துன்பம், இயேசு கிறிஸ்துவின் திரும்பவும் வருகை மற்றும் ஆயிரம் ஆண்டுகள் ஆண்ட கிறிஸ்துவின் ஆட்சி. என் புதிய மின்னூல் இறுதி கவுண்டவுன், ராப்சர் முதல் புதிய பரலோகத்துக்கு என்ற புத்தகத்தில் இந்த நிகழ்வுகளின் முழு வேதாகம கால வரிசையை 29 சக்தி வாய்ந்த அதிகாரங்களில் விளக்குகிறேன். நீங்கள் அதை உடனடியாக பல்வேறு வடிவங்களில் பதிவிறக்கம் செய்து எந்த சாதனத்திலும் வாசிக்க தொடங்கலாம். இதோ ஒரு சிறப்பு விஷயம், முதல் 100 வாங்குபவர்களின் பெயர்கள் எங்கள் அடுத்த திரைப்படத்தின் கிரெடிட்ஸில் இடம்பெறும். மேலும் ஒரு அற்புதமான விஷயம், இயல்பான விலை $9 மற்றும் 99% பதிலாக அறிமுக விலையாக வெறும் $4 மற்றும் 99% இதை பெறலாம். உங்கள் பிரதியை இன்று பெற்றுக் கொள்ளுங்கள். கீழே உள்ள விளக்கத்தில் இணைப்பு உள்ளது மற்றும் கவுண்டவுன் ஏற்கனவே துவங்கிவிட்டது.

0: உலகம் முழுவதும் எங்கள் அமைதியை பாதிக்க விரும்பும் யாரையும் பிடித்து வெளியேற்றுவதை தொடர்வோம். வெளியேறும் துப்பாக்கி சூடு, முன்னேறு, கொடியை நோக்கி வாருங்கள், போங்கள், விரைவாக செய். அவர்கள் அந்த இரு ஆண்களை தேடுகிறார்கள். ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக இருக்க கட்டாயமான உலகளாவிய அடையாள முறையையும் அறிமுகப்படுத்துவோம். எல்லாம் தெளிவாக உள்ளது. உடன்படிக்கை உடைந்து விட்டது. கவுனா சரிதான்.
1: நம்முடைய பணி முடிந்து விட்டது என்று நினைக்கிறேன்.
2: இப்ப வந்து அவங்க நம்மளை கொல்ல போறாங்க.
0: மறைவிடம் எடு. இதுதான் அவர்கள் பரிசுத்த இடம் என்று அழைப்பதா? கோயிலை அவமதிக்க நேரம் வந்துவிட்டது.

0: கடவுளே,
1: என்ன நடக்கிறது? இது
0: உண்மையா இருக்க முடியாது. நாம்
1: வெளியேற வேண்டும். அவன் மிருகத்தின் உருவத்திற்கு உயிர் கொடுக்கும் அதிகாரம் பெற்றிருந்தான்.
2: இலக்கு கண்டறியப்பட்டது. நான் அவர்களை வீழ்த்தட்டுமா?
3: என் உத்தரவை காத்திருக்கவும்.
2: மீண்டும் சொல்கிறேன், என் உத்தரவை காத்திருக்கவும். நீங்க கேட்டீங்களா?
4: அதை கேட்டேன் சார்.
5: தொடங்கி நிறைவேற்றவும்.
2: மீண்டும் சொல்கிறேன், தொடங்கி அழிக்கவும்.
0: அதை கேட்டேன் சார்.

0: ஓ கடவுளே, அவங்கள அவங்களை சுட்டு விட்டாங்க. அந்த இரண்டு சடலங்கள் ஆன்மீகமா சோதோம் மற்றும் எகிப்து என்று அழைக்கப்படும் அந்த பெரிய நகரின் தெருவில் கிடக்கும். இது எதிர்கிறிஸ்துவாக இருக்க வேண்டும், நம் மறைவாய் இருக்க வேண்டும். பல்வேறு மக்கள், பழங்குடிகள், மொழிகள் மற்றும் நாடுகளிலிருந்து வந்தவர்கள் அவர்களின் சடலங்களை 3 நாள் அரை நாள் வரை பார்ப்பார்கள். அவர்களின் சடலங்களை கல்லறையில் வைக்க அனுமதிக்க மாட்டார்கள். இரு தீர்க்கதரிசிகள் நேற்று கொல்லப்பட்ட பிறகு இப்போது எருசலேமில் கடும் குண்டுவீச்சு நடக்கிறது. உலகின் பிற பகுதிகளில் மக்கள் அந்த இரண்டு தீர்க்கதரிசிகள் இறந்ததை கொண்டாடி ஒருவருக்கொருவர் பரிசுகளை அனுப்புகிறார்கள். அவர்களின் கருத்துப்படி அந்த இரண்டு தீர்க்கதரிசிகளின் சடலங்கள் தெருவில் கிடக்க வேண்டும், கல்லறையில் வைக்கக்கூடாது.
1: பாதுகாப்பு தான் உயிர் வாழ்வை உறுதி செய்கிறது.
0: அடுத்தது
2: அடுத்தது
3: அடுத்தது அடுத்தது
0: உறுதிப்படுத்தப்படவில்லை.
2: என்ன? இல்ல, மீண்டும் சரிபார்க்கவும்.
3: நாங்கள் செய்ய மாட்டோம்.
1: கீழ்ப்படிதல் அனுமதியை வழங்குகிறது.
4: நம்பிக்கை கடவுள் வசிக்க வைக்கும்.
1: எங்களுக்கு வலிமை அளி.
0: இறப்பை கூட எதிர்கொள்ள

சாம், நீங்கள் இப்போது இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பற்றி என்னிடம் சற்று நிதானமாகவும் விரிவாகவும் அதே சமயம் மிகவும் தெளிவாகவும் விளக்க முடியுமா என்று நான் உங்களிடம் இப்போது பணிவுடன் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.

0: சிவபுரி, நாங்கள் அவர்களை அகற்ற வேண்டுமா?
1: அவங்களை விட்டு விடலாமா?
2: அணுகல் மறுக்கப்பட்டது. மீண்டும் முயற்சி செய்.
3: அணுகல் மறுக்கப்பட்டது.
2: மீண்டும் முயற்சி செய்.
4: அணுகல் மறுக்கப்பட்டது.
0: அப்பா, என்னை விடு.
5: அப்பா, அப்பா,
2: போகவும் என் மகளே.
6: விரைவாக
5: இதையும் எடுத்துக்கொள்.
7: எடுத்தேன்.
0: அது தரையில உள்ளது. நீயும் அதை எடுக்க முயற்சி செய்யலாம். சரி.
5: பரவாயில்ல, நான் உன்னை பிடிச்சிருக்கிறேன், எனக்கு தெரியும். செல், அமைதியாக இரு.
4: போர்ஸ் பாதுகாப்பை உறுதி செய்கிறார்.

0: கண்மணி, தயவு செய்து என்னை பார்.
1: நான் முடியாது.
0: அது என்ன ஒண்ணு? முடியாது.

0: அந்த குறியை எடுத்துக்கொள்ள வேண்டியிருந்ததற்கு மன்னிக்கவும்.
1: என்ன? ஆனா உங்க அம்மா மற்றும் நான் அதை எடுக்க வேண்டாம் என்று சொன்னோம்.

0: அது அவரை பாதித்தது.
1: பழைய ஆண்டவர் ஆட்சி செய்கிறார்,
2: கடவுள்
0: அசாதியம்.
1: பாருங்கள்,

0: குறி சரிபார்ப்பு.
1: உறுதியாக விடு,
0: அசையாது.
1: அவர்களை மன்னிக்கவும். அவர்களை மன்னிக்கவும்.
0: அம்மா,
2: அவர்கள் முழங்கும்.
0: எந்த கண்டம் அந்த குறியை எடுக்க மறுத்தது?
3: இறுதி வரை விசுவாசமாக இருங்கள் என் சகோதரர்களே. மிருகத்தின் குறியை எடுக்காதீர்கள்.
2: அந்த கட்டிடத்தின் கீழ் உள்ள சுரங்கத்தில் கிளர்ச்சியாளர்கள் இருக்கிறார்கள்.

0: உங்கள் உயிரை காக்க ஓடுங்கள் சகோதரர்களே. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கள். மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
1: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? அவருக்கு எதிராக யார் போர் செய்ய முடியும்?

0: JFK டவர் டெல்டா 452 ரன்வே 27 ரைட்டில் புறப்பட அனுமதி. காற்று 3 knots. எல்லையில்லா பார்வை அழைக்கவும். 2000 விமானம் பறக்க தொடங்கும்.
1: அதை பெற்றவர் டெல்டா 452 புறப்படுகிறது.

0: விரைவாக செய். விளக்கு மாறும் முன் இந்த செல்பியை எடுத்து விடலாம்.
1: சரியானது.
2: அங்கே அந்த ஜம்ப் பார்த்தையா?
0: ஆமாம், அது பைத்தியமாக இருந்தது. நாம் திரும்பி செல்ல வேண்டும்.
3: காலை வணக்கம். விமானத்தில் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாங்கள் டவுன் டவுன் நோக்கி செல்கிறோம்.

0: நாம விமான நிலையத்திலிருந்து எவ்வளவு தூரம் இருக்கிறோம்?
1: 5 நிமிடங்களில் அங்கே இருக்கலாம் அம்மா.
2: ஆம்,
3: திரும்புங்கள், நேரம் நெருங்கிவிட்டது.

0: அன்புருவானவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமானவர். மனுக்குலத்தின் பாவங்களை நீக்கி நித்திய ஜீவனை தருவதற்காக இந்த உலகத்திற்கு தம்மையே முழுமையாக அர்ப்பணித்த உன்னதமான தெய்வமாவார். அவர் தம்முடைய எல்லையற்ற கிருபையினாலும் ஈடிணையற்ற அன்பினாலும் நம்மை வழிநடத்தி இருளில் இருக்கும் மக்களுக்கு ஒளியாகவும் நம்பிக்கையற்றவர்களுக்கு ஒரு பெரும் நம்பிக்கையாகவும் விளங்குகிறார். அவருடைய போதனைகள் இன்றும் நம் வாழ்வில் உண்மையான அமைதியையும் நீங்காத சந்தோஷத்தையும் ஆழமான மனமாற்றத்தையும் கொண்டு வந்து நம்மை எப்போதும் நல்வழியில் நடத்துகின்றன. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமியின் கடைசி வரை சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுதுதான் முடிவும் வரும்.
1: ஆனால் அந்த நாளும் நேரமும் யாருக்கும் தெரியாது. வானத்தில் உள்ள தூதர்களுக்கு கூட இல்லை, என் பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும்.
2: சாம், உங்களை இந்த இடத்தில் சந்திப்பேன் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. உங்களை பார்த்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது. உங்கள் வாழ்வின் தற்போதைய நிலையை பற்றியும் உங்கள் நலனை பற்றியும் என்னிடம் விரிவாக பேசுங்கள். உங்களை சந்திப்பது எப்போதும் எனக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கிறது.
3: இப்பொழுது ஒவ்வொரு கண்டத்தில் இருந்தும் நமக்கு தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. உலகளவில் ஏதோ பேரழிவு நிகழ்ந்துள்ளது. கடந்த 15 நிமிடங்களில் மில்லியன் கணக்கான மக்கள் எச்சரிக்கை இல்லாமல் மறைந்து விட்டார்கள். முழு குடும்பங்கள் ஒரு கணத்தில் இல்லாமல் போய்விட்டன. மாணவர்கள், விமானிகள், ஓட்டுநர்கள், மருத்துவர்கள் மறைந்தனர். விமானங்கள் வானில் இருந்து விழும் உறுதிப்படுத்தப்படாத காட்சிகள் உள்ளன. நெடுஞ்சாலைகளில் வாகன பேருந்து விபத்துகள் மற்றும் ரயில் தடம் புரண்ட சம்பவங்கள் நடந்துள்ளன. வானில் நடுவே விமானங்கள் மறைந்து விட்டதாகவும் பின்னால் தீ மற்றும் சிதைவுகள் மட்டுமே இருப்பதாகவும் கூட தகவல்கள் வந்துள்ளன. அவசர சேவை துறைகள் மிகுந்த அழுத்தத்தில் உள்ளன. மருத்துவமனைகள் குழப்பத்தில் உள்ளன. மின்சார கட்டமைப்புகள் மின்மினுக்கின்றன. ஜனாதிபதி தற்போது பாதுகாப்பு முறையில் இருப்பதாக தகவல் மற்றும் G7 தலைவர்கள் ஒரு மணி நேரத்துக்குள் அவசர உச்சி மாநாட்டை கூட்ட அழைத்துள்ளனர். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அவசர கூட்டம் நடத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல பெரிய நகரங்களில் ஏற்கனவே இராணுவ சட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆசியா முழுவதும் வான்வழி மூடப்பட்டுள்ளது. காத்திருக்கவும், இப்போது எங்களுக்கு தகவல் வருகிறது. மத குழுக்கள் இது நீண்ட நாட்களாக முன்கூட்டியே கூறப்பட்ட ராப்சர் என்று கூறுகின்றன. பைபிளில் நீதிமான்கள் எடுத்து செல்லப்படும் தருணம் இது எனப்படுகிறது. என்ன நடக்கிறது என யாருக்கும் தெரியவில்லை. இதை கேட்பவர்கள் அமைதியாக பாதுகாப்பான இடத்தை தேடுங்கள். சாலைகளுக்கு செல்லாமல் முடிந்தால் காயமடைந்தவர்களுக்கு உதவுங்கள். ஏனெனில் இது வெறும் தொடக்கம் மட்டுமே என்று எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிக்னல் இருக்கும் வரை நாங்கள் உங்களுடன் இருப்போம். இது WNRC செய்தி வானொலி. இருளில் நேரலை ஒளிபரப்புகிறது. நாங்கள் ஒளிபரப்பை நிறுத்தவில்லை. இன்னும் இல்லை.
4: கடவுளே, என்ன நடக்கிறது? இது உண்மையில ராப்சரா? நான் பின்னால் விட்டுவிடப்பட்டு விட்டேனா ஆண்டவரே?
5: முழு உலகமும் குழப்பத்தில் மூழ்கியுள்ள நிலையில் பின்னால் விட்டுவிடப்பட்ட பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இப்போது தேவாலயங்களில் கூடி ஜெபிக்கிறார்கள்.

சாலைகள் அனைத்தும் சிதைவுகள், குழப்பம் மற்றும் தீயால் நிரம்பியுள்ளன. இதற்கிடையில் நியூயார்க் நகரம் முழுவதும் போலீஸ் ஹெலிகாப்டர்கள் சேதங்களை மதிப்பீடு செய்து வருகின்றன. இது

0: யூத மதத்தில் யூத ரபாய்கள், மோசேயின் சட்டத்தில் இருந்து இந்த கோடிக்கணக்கான மக்களின் மறைவு என்ன அர்த்தம் என்பதை கண்டுபிடிக்க இன்னும் தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் மெசியாவை எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இதை ராப்ஷர் என்று நம்புகிறார்கள். இதற்கிடையில் ஐக்கிய நாடுகள் தலைமையகத்தில் நடைபெற்று வரும் G7 கூட்டம் ஒரு தீர்வை முன்வைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உறுதி செய்யப்படாத செய்திகளின்படி உலகம் முழுவதும் ஒழுங்கும் அமைதியும் மீண்டும் நிலைநிறுத்த அனைத்து அரசுகளும் ஒரே உலக அரசின் கீழ் வருவதாக கூறப்படுகிறது.
1: பாதுகாப்பு விளைவுகள் அனைத்து உறுப்பினர்களிடமிருந்தும் ஒரு கூட்டு பதிலை கோருகின்றன.
2: நிச்சயமாக இந்த சவால்களுக்கு எதிராக நாம் வலிமையும் தீர்மானமும் காட்ட வேண்டும்.
0: எங்களது பணி எது நடந்தாலும் காத்திருந்து அதை தெரிவிப்பதே. தொடர்ந்து கவனிக்கவும்.
1: எனவே நீங்கள் உங்கள் ஆண்டவர் எந்த நேரத்தில் வருகிறார் என்று அறியாததால் விழிப்புடன் இருங்கள்.

0: திரையின் திரையின் திரையின் மேடே மேடே. விமானம் எண் 279 கட்டுப்பாடற்ற நிலையில் கீழே இறங்குகிறது.
1: உடனடி உதவி தேவை.
0: திரையின் திரையின் திரையின்

0: இப்போது பூமியில் இருந்து கோடிக்கணக்கான மக்கள் மர்மமாக மறைந்துவிட்ட 2 மணி நேரங்கள் ஆகிவிட்டன. உலகம் முழுவதும் பொறுப்புணர்வு வயதுக்கு கீழ் உள்ள ஒவ்வொரு குழந்தையும் காணாமல் போனதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்கள் கிறிஸ்துவர், முஸ்லிம், இந்து அல்லது அதுவும் இல்லை, நாத்திகர் குடும்பங்களில் வளர்ந்திருந்தாலும் கூட. முழு குடும்பங்களும் இதே அனுபவத்தை தெரிவித்துள்ளன. குழந்தைகள் இல்லை, எங்கே சென்றார்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை. உலகம் முழுவதும் ஒலிக்கின்ற ஒரே கேள்வி இதுதான், குழந்தைகள் எங்கே சென்றார்கள்? இந்த குழப்பத்தின் நடுவில் பல்வேறு கருதுகோள்கள் உருவாகியுள்ளன. அதில் மிக அதிகமாக பேசப்படுவது ஒரு வெளிநாட்டு உயிரினங்களின் தலையீடு என்ற குற்றச்சாட்டு. ஆனால் நிபுணர்கள் ஏற்கனவே அந்த யோசனையை எதிர்க்க தொடங்கியுள்ளனர். வெளிக்கிரகவாசிகள் இதற்கு பொறுப்பாக இருந்தால் அவர்களின் கற்பனையான விண்கலங்கள் ஒரே நேரத்தில் உலகம் முழுவதும் எப்படி களமிறக்கப்பட்டன? மேலும் ஏன் அவர்கள் தேர்ந்தெடுத்து குழந்தைகளையும் நீதிமான்களையும் மட்டும் எடுத்துச் சென்றார்கள்? எந்த ராடார் கண்டறிதலும் இல்லை, எந்த வளிமண்டல மீள் பிரவேசும் இல்லை, அடையாளம் தெரியாத எந்த ஒரு விமானத்தையும் பார்வையில் காணவில்லை. இந்த குறைபாடுகள் வெளிநாட்டு உயிரின கருதுகோளை அதன் சொந்த சுமையில் சிதறடிக்க செய்துள்ளன. பதில்களுக்கு பதிலாக அதிகமான பயத்தை உருவாக்குகின்றன. இதனால் அதிகமானோர் வேறு ஒரு ஆதாரத்தை நோக்கி திரும்புகிறார்கள், அதாவது பைபிளின் எழுத்துக்களை. சிலர் நடந்தது புனித வேதாகமம் முன்கூட்டியே கூறியதுதானோ என்று சந்தேகிக்க தொடங்கியுள்ளனர். அமெரிக்காவின் முக்கிய நகரங்களில் உள்ள மால்கள் மற்றும் சூப்பர் மார்க்கெட்டுகளில் உள்ள காட்சிகள் மேலும் மேலும் மோசமாகிக் கொண்டிருக்கின்றன. பல முக்கிய சில்லறை மையங்கள் இப்போது காலியான தளபாடங்களுடன் நிற்கின்றன. சில இடங்களில் காணாமல் போனவர்களின் நிகழ்வுக்கு பிறகு ஏற்பட்ட குழப்பத்தில் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. அல்லது பயந்த குடிமக்கள் தங்களால் வாங்க முடிந்த அனைத்தையும் வாங்க ஓடிச் சென்றதால் முழுமையாக காலியாக்கப்பட்டுள்ளன. சில நகரங்களில் முழு வரிசைகளே வெறுமையாக உள்ளன. உறைந்த உணவுகள், பாட்டிலில் நீர், குழந்தை உபகரணங்கள், மருந்துகள் மற்றும் டினில் உள்ள பொருட்கள் ஆகியவை கிடைக்கவே முடியாத நிலை உள்ளது. பல இடங்களில் பாதுகாப்பு கேமரா காட்சிகள், துடிப்பான கூட்டங்கள், வலுக்கட்டாயமாக உள்ளே நுழைந்து சேதமடைந்த கடைமுனைகள் மற்றும் குப்பைகளை விட்டு செல்கின்றனர் என்பதை காட்டுகின்றன. இதற்கிடையில் இன்னும் போதுமான பொருட்கள் உள்ள சில கடைகள் கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாகின்றன. பல கடைகள் தங்களது விலைகளை பெரிதும் உயர்த்தியுள்ளன என்று அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. சில கடைகள் 3 முதல் 5 மடங்கு வரை விலையை உயர்த்தியுள்ளன. பணிக்குழப்பம் அதிகரிக்கும் போது குடும்பங்கள் அடிப்படை தேவைகளை வாங்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. உள்ளூர் அதிகாரிகள் அமைதியாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். ஆனால் தொடரும் விநியோக சங்கிலி சிக்கல்கள், எரிபொருள் பற்றாக்குறை மற்றும் போக்குவரத்து தாமதங்கள் காரணமாக தளபாடங்கள் எப்போது மீண்டும் நிரப்பப்படும் என்பது குறித்து இன்னும் தெளிவான காலக்கெடு இல்லை. வெறும் 72 மணி நேரத்தில் உருவான பொருளாதார அதிர்ச்சி அலை இனி புறக்கணிக்க முடியாததாக மாறியுள்ளது. மேலும் பலருக்கு இப்போது உயிர் வாழ்வதே முக்கிய கவலையாக உள்ளது. இதற்கிடையில் உலகளாவிய விநியோக நெருக்கடி மேலும் தீவிரமாகி வருகிறது. ஒவ்வொரு கண்டத்திலும் உள்ள நாடுகள் உணவு, மருந்து, எரிபொருள் மற்றும் தூய்மையான நீர் ஆகியவற்றின் கடுமையான பற்றாக்குறையை தெரிவிக்கின்றன. பெரிய நாணயங்கள் வேகமாக மதிப்பிழந்து வருகின்றன. பல பகுதிகளில் பணவீக்கம் கட்டுப்பாட்டை மீறி உயர்ந்து வருகிறது. அனைத்து அரசுகளும் குறைந்த வளத்துடன் அதிகரிக்கும் குற்றச்செயல்கள் மற்றும் குடியரசு குழப்பங்களால் சோர்வடைந்துள்ளன மற்றும் அடிப்படை அமைப்புகளின் முறிவு. ஆனால் இந்த நிலை திருப்பத்தின் நடுவில் உலகம் ஒரு புதிய தலைவரின் எழுச்சியை காண்கிறது. பல வாரங்கள் கடுமையான ஆலோசனைகளுக்கு பிறகு ஐக்கிய நாடுகள் சபை அதிகாரப்பூர்வமாக ஒருமித்த முடிவை அறிவித்துள்ளது. அனைத்து உறுப்பு நாடுகளும் மத்திய கிழக்கை சேர்ந்த 30 வயதான அரசியல் உத்தி நிபுணர் இட்ரிஸ் கானை ஓடபிள்யூஓ எனப்படும் ஒன் வேர்ல்ட் ஆர்டர் அமைப்பின் முதல் தலைவராக நியமிக்க ஒப்புக்கொண்டுள்ளன. ஓஓஓ என்பது அமைதி, பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நிலைத்தன்மையை மீட்டெடுக்க உருவாக்கப்பட்ட புதிய உலகளாவிய கூட்டமைப்பாகும். கரிஸ்மாவும் புத்திசாலித்தனமும் கூர்மையான பார்வையும் கொண்டவர் என விவரிக்கப்பட்டுள்ள கான் அங்கிருந்த அனைத்து நாடுகளிடமிருந்தும் ஒருமித்த வாக்குகளை பெற்றார்.
1: ஒன் வேர்ல்ட் ஆர்டரை தலைமை வகிக்கும் இந்த உயரிய பொறுப்பை எனக்கு நம்பிக்கையுடன் வழங்கியதற்கு நன்றி.
0: தன் பதவியேற்பு உரையில் அவர் புதிய உலக அமைப்புடன் உண்மையுடன் செயல்படுவதாக தெரிவித்தார்.
1: என் தலைமையின் முதல் 3 மற்றும் 1/2 ஆண்டுகளில் உலகத்திற்கு நிலைத்தன்மையும் ஒழுங்கும் உறுதி செய்யப்படுவதை உறுதிப்படுத்துகிறேன்.
0: உலகளாவிய பிளவுகளுக்கு காரணமாக இருப்பதாக அவர் கூறும் அனைத்து மதங்களையும் ஒழிப்பது அவரது மிக சர்ச்சைக்குரிய முன்மொழிவுகளில் ஒன்றாகும். மேலும் அவரது சொற்களில் காணாமல் போனவர்களுக்கு காரணம் இதுவே என கூறினார். கான் அறிவித்தார், நிலையற்ற தன்மையை ஏற்படுத்தியவர்கள் இனி நம்மிடையே இல்லை. இப்போது அவர்கள் அழித்ததை நாம் மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும். அதேபோல் அனைத்து தேசிய நாணயங்களையும் கைவிட்டு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரே உலக நாணயத்தை OWO அமைப்பின் கீழ் கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் உறுதிப்படுத்தினார்.
1: நாம் ஒரே உலக நாணயத்தை கொண்டிருப்போம், மதங்களை உலகிலிருந்து நீக்குவோம் மற்றும் அழிக்கப்பட்டவற்றை மீண்டும் கட்டியெழுப்புவோம்.
0: உலகம் ஒரு திருப்பு முனையில் நிற்கிறது. பலர் இட்ரிஸ்கானை மனித குலத்தை அதன் ஆழமான நெருக்கடியிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய இரட்சகராக பாராட்டுகிறார்கள்.
2: ஓவோவின் புதிய ஜனாதிபதியை பற்றி உங்களுக்கு என்ன நினைக்கிறது?
3: நேர்மையா சொன்னால் அவர் சிறந்த தலைவர் தான்.
0: மற்றவர்கள் இதுவே இன்னும் அதிகமாக பதற்றமூட்டும் ஒரு புதிய தொடக்கம் தான் என்று பயப்படுகிறார்கள். இந்த தலைவர் தான் உலகத்தை இழுத்து செல்ல போகிறாரா?
2: உலகளாவிய காணாமல் போன சம்பவத்திற்கு 10 மாதங்கள் கழித்து உலகம் இன்னும் குணமடைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மீண்டும் எப்படி வாழ்வது என்பதை கற்றுக்கொண்டு வருகிறது. ஒரு காலத்தில் பிரிந்திருந்த நாடுகள் இப்போது ஒரே மேசையில் அமர்ந்துள்ளன. எல்லைகள் மீண்டும் திறக்கப்படுகின்றன மற்றும் சந்தைகள் நிலை பெற்று வருகின்றன. ஜெருசலேமிலிருந்து ஜெனீவா வரை தலைவர்கள் இதை ஒரு திருப்பு முனையாக அழைக்கின்றனர்.

நாம் நேசித்தவர்களை இழந்தோம். ஆனால் உடைந்த நிலையில் இருப்பது அவர்களை மீண்டும் கொண்டு வராது.

0: உண்மையில் சொல்ல போனால் இது ஒரு சாதாரணமான மரணம் என்று நாம் கருத முடியாது.
1: என்னவாடா இது?
2: நாம் இப்போது என்ன விரும்புகிறோம்? வட்டார எல்லையில எல்லாம் அமைதியா? ஆம், எந்த இயக்கமும் இல்லை. நல்லது, கவனமாக இரு. புரிஞ்சது.
3: இன்றைக்கிரவு சிலர் இந்த தருணத்தை இட்ரிஸ் கானின் தலைமையில் புதிய உலக ஒழுங்கின் விடியலாக ஏன் அழைக்கின்றனர் என்பதை நாம் ஆராய்கிறோம்.
1: நான் மத்திய கிழக்கில் பிறந்து வளர்ந்தவன். நான் இங்கு ஒரு அரசியல்வாதியாக இல்லை.
4: நான் இங்கு ஒரு கேட்பவராக இருக்கிறேன். அமைதி உடன்படிக்கைகளில் தொடங்குவதில்லை. நாம் ஒருவரை ஒருவர் பார்க்கும் போது அமைதி தொடங்குகிறது. மீண்டும் மனிதராக தொடங்காத போரை குழந்தைகள் பெறக்கூடாது. அவர்கள் தொடங்கவில்லை. எனவே நாம் பஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒற்றுமையை கொண்டு வரப் போகிறோம்.

0: எங்கள் செய்தி நிருபர் மத்திய கிழக்கில் உள்ளார். மேலும் தகவல்களை அவர் வழங்குகிறார்.
1: நன்றி ஜோ. இன்றைய தினத்தில் ஒன் வேர்ல்ட் ஆர்டர் அமைப்பின் ஜனாதிபதி திரு அவர்கள் இட்ரிஸ் கானின் வரலாற்று போர் நிறுத்தம் மத்திய கிழக்கில் பல ஆண்டு தோல்வி மற்றும் வன்முறைக்கு பின் ஒரு அமைதி ஒப்பந்தம் இறுதியாக கையெழுத்தானது.
0: வாழ்த்துக்கள். கலப்பகுதிக்கு அமைதி.
1: பல மாத சர்வதேச விவாதங்களுக்கு பின் இந்த ஒப்பந்தம் சமீபத்திய உலக தலைவரால் முன்னெடுக்கப்பட்டது. இந்த வரலாற்று அமைதி ஒப்பந்தத்தால் மத்திய கிழக்கு பதற்றம் குறைந்து உலக சந்தைகள் நேர்மறையாக உள்ளன.
0: அஸ்ஸலாமு அலைக்கும்.
1: இந்த ஒப்பந்தத்தின்படி எருசலேம் இஸ்ரேலின் தலைநகராக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது மற்றும் ஆலயம் விரைவில் மீண்டும் கட்டப்படும். இந்த பகுதியில் பல ஆண்டுகளாக நிலவிய நிச்சயமற்ற நிலைக்கு பிறகு மக்கள் அனைவரும் திரு இட்ரிஸ் கான்.
0: மத்திய கிழக்கில் அமைதி. நான் இதை பார்க்கும் நாள் வரும் என்று ஒருபோதும் நினைக்கவில்லை.

பாகிஸ்தான் நாட்டிற்கு முழுமையான சுதந்திரம் கிடைக்கட்டும். அதேபோல் பாலஸ்தீன தேசத்திற்கும் முழுமையான சுதந்திரம் கிடைக்கட்டும். இட்ரிஸ் அவர்களே,

0: இது அமைதி ஒத்துழைப்பின் புதிய தொடக்கம் என்கின்றனர் ஆய்வாளர்கள். விவரங்களுடன் மீண்டும் சந்திப்போம்.
1: எங்களுடைய சொந்த மரியான் எருசலேமில நேரலையில உள்ளார். இந்த சமாதான ஒப்பந்தம் குறித்து அவர் தொடர்ந்து எங்களை புதுப்பித்து வருவார்.
2: எருசலேம் கோடிக்கணக்கான மக்களுக்கு முக்கியமானது. மதத்திற்கு மீண்டும் ஒரு வீடு கிடைக்கட்டும். ஆலயம் மீண்டும் கட்டப்படட்டும்.
3: அற்புதம்.
2: ஆலயத்தை மீண்டும் எழுப்புவதற்காக எனக்குள்ள சக்தியும் தேவையான அனைத்தையும் நான் இயக்குவேன்.

எந்த ஆளும் இதுபோல் எங்கள் வழிபாட்டை கவனித்ததில்லை. இது வேத காலத்தைப் போல உணரப்படுகிறது.

0: தயார்மா? மூன்றில் தூக்குங்கள். 1, 2, 3. மெதுவாக வலப்புறம் தள்ளுங்க. அது உள்ள போயிருச்சு. நல்லது.
1: பதுமுறும் கனமா இருக்கு. விளிம்புகளை சரிபார்ப்போம்.

0: ஒன் வேர்ல் டாடர் தலைவர் இட்ரிஸ் கான் கூறுவதாவது, அமைதியான உலகில் யாரும் பசிக்க கூடாது.
1: அமைதியான உலகில் யாரும் பசிக்க கூடாது.
0: இதுக்காக உணவு கிடைக்கிறது அதிகரித்துள்ளது, குறைபாடுகள் குறைந்துள்ளன. இப்போது மக்கள் உலகம் முழுவதும் இலவசமாக உணவு பெறுகிறார்கள். இதோ உங்களுக்காக நான் கூடுதலாக சில ஆப்பிள்களை சேர்த்துள்ளேன். ஓ, மிகவும் நன்றி செல்லம், உங்களுக்கு எப்போதும் வரவேற்பு. நல்ல நாளா இருக்கட்டும் செல்லம், மேலும் திரு அவருக்கு நன்றி. தான் உங்களுக்கும் நல்ல நாளாக இருக்கட்டும் பாட்டி. இந்த புதிய உலக ஒழுங்கின் தலைவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் சகோதரர்களே?
2: அது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. நல்லாவே அவர் தேவாலயத்தை தொடல. நாம் இன்னும் நம்முடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தும் சுதந்திரம் கொண்டிருக்கிறோம். மேலும் அவர் கடவுளை மறுக்கவும் இல்லை. எனவே இப்போது நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம்.
0: நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்தாலும் இந்த மனிதரை பற்றி எனது உள்ளத்தில் இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கிறது. எனக்கு தெரியவில்லை. அதே உணர்வுதான் எனக்கும். அதனாலதான் முதலில் அந்த கேள்வியை கேட்டேன். ஆனால் காலம்தான் சொல்லும்.
2: பேபி, நம்முடைய ஆசிரியை மறைந்ததற்கு முன்பு கற்றுக் கொடுத்தது போல, இந்த மனிதர் எதிர் கிறிஸ்துவா என்று நினைக்கிறையா?
0: உண்மையில் அவர் எதிர் கிறிஸ்துவாக இருக்க மிகவும் நல்லவர். இஸ்ரேலை ஆதரிக்கும் அவர் அதுவாக இருக்க வாய்ப்பில்லை.
2: நல்ல புகழ்ச்சியல், அவர் ஒரு பலரை ஏமாற்றுவார். இன்னும் இந்த மனிதரை பற்றி எனக்கு ஏன் ஒரு அமைதியின்மை இருக்கிறது? ஆம், அவர் சிறப்பாக செயல்படுகிறார். ஆனால் வேதாகமம் எங்களை எச்சரித்தது, ஆனால் நல்லதாக தோன்றுவதை பயப்பட வேண்டாம் என்றும் சொல்கிறது. கர்த்தாவே, எங்களுக்கு பகுத்தறிவு அளி,

0: இப்பொழுது ஒரே உலக ஆணையத்தின் ஜனாதிபதி திரு இட்ரிஸ் கான் அவர்கள் தனது உரையை நிகழ்த்தும் அரங்கில் இருக்கிறார்.
1: யாருடைய நம்பிக்கையும் அழிக்கப்படவில்லை, யாருடைய குரலும் அடக்கப்படவில்லை, ஒன்றிணைவு மட்டுமே. இந்நாளின் முடிவில் நாம் அனைவரும் சகோதரர்களும் சகோதரிகளும் தான். நமது பொருளாதாரங்கள் நிலை பெற்றுள்ளன, நமது வழங்கல் அமைப்புகள் மீண்டும் சீரமைக்கப்பட்டுள்ளன. யாரும் உணவு அல்லது பாதுகாப்பு இன்றி விடப்பட மாட்டார்கள். இந்த அமைதி ஒரு நாட்டின் வெற்றி அல்ல, மனித குலத்தின் வெற்றியே. ஒவ்வொரு குடும்பமும் போர் அல்லது பசிக்கு பயப்படாமல் வாழக்கூடிய எதிர்காலத்தை நாம் கட்டி வருகின்றோம். இது பயணத்தின் முடிவல்ல, இது ஒரு புதிய யுகத்தின் தொடக்கம். என்னோட நின்று நம்ம ஒன்னா இந்த அமைதியை பாதுகாப்போம்.
0: இப்பொழுது அவங்க போர்களுக்கு பயந்து வளர வேண்டிய அவசியம் இல்லை.

0: பாஸ், தயவு செஞ்சு
1: அவர்கள் கோவிலை காண நல்ல பார்வை வேண்டும் போல் இருக்கிறது.
2: ஆமாம், அப்படித்தான் தெரிகிறது.
3: பெரிய செய்தியாக இருக்க வேண்டும். வரலாற்றில் மிக முக்கியமான தருணத்தில் எருசலேமில் உள்ள யூதர் கோவில் இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக முடிக்கப்பட்டுள்ளது.

0: ஒன் வேர்ல்ட் ஆர்டர் தலைவர் திரு இட்ரிஸ் கான் இந்த சிறப்பு விழா திறப்பு நிகழ்ச்சிக்காக அந்த இடத்திற்கு வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் ஒன் வேர்ல்ட் ஆர்டர் தலைவரை அமைதியாளர் என புகழ்ந்து வருகின்றனர்.
1: அமைதியை நிலைநாட்டும் அமைதியாளர், அமைதியை நிலைநாட்டும் அமைதியாளர், அமைதியை நிலைநாட்டும் அமைதியாளர்.
0: சில நகரங்களில் திரு இட்ரிஸ் கானின் கிராஃபிட்டிகள் தெரு சுவர்களில் காணப்படுகின்றன. இது இந்த புதிய உலக தலைவரை மக்கள் எவ்வளவு விரும்புகிறார்கள் என்பதை காட்டுகிறது. வாவ், இது நம்ப முடியாதது.
1: இதோட ஒரு செல்ஃபி எடுக்கலாம். சரி, நான் கிளம்புகிறேன்.

0: சார், நான் முன்ன உங்களுடன் ஒரு விஷயத்தை பகிர விரும்புகிறேன். நம்முடைய பல்வேறு திட்டங்கள் மற்றும் நிகழ்ச்சிகளால் உலகம் உங்களை நம்புகிறது. நம் 95% மதிப்பீட்டில் இருக்கிறோம்.
1: நம்பிக்கையே எல்லாவற்றையும் கட்டுகிறது.

அவர் ஆழமான மற்றும் இரகசியமான விஷயங்களை வெளிப்படுத்துகிறார். ஏன் இது ஆறுதலாக உணரப்படுகிறது? இப்போது நம்முடைய செய்தி நிருபர் கிறிஸ்டினை எருசலேமில் நேரலையில் இணைத்து அங்கு என்ன நடக்கிறது என்பதை பற்றி புதுப்பிப்பு பெறலாம். நன்றி டெரி. ஸ்டுடியோவில் வரலாற்று சிறப்புமிக்க ஆலய அர்ப்பணிப்புக்காக எருசலேமில் நடைபெறும் தயாரிப்புகளை நேரலையில் உங்களுக்கு காட்டுகிறேன். என் பின்னே தெரிவது போல் மத்திய கிழக்கில் மகிழ்ச்சி நட்பின் அடையாளமாக கொண்டாட்ட ராக்கெட்டுகளை ஏவுகிறார்கள். முன்பு ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீனர்களுக்கு எதிராக இஸ்ரேல் இதே ராக்கெட்டுகளை பயன்படுத்தியது. இப்போது அவர்கள் கூட்டாளிகள். ஆலய நீதிமன்றத்தில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை காண ஒரு பெரும் கூட்டம் வந்துள்ளது. சாலமோனின் நாட்களில் போலவே பலிகளும் செலுத்தப்பட்டுள்ளன. பணியை செய்கிறோம். யூத உயர்மறை மாவட்ட ஆசாரியர்கள் மற்றும் யூத ரபாய்கள் மற்ற மத தலைவர்களுடன் சேர்ந்து இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஆலய அர்ப்பணிப்பு விழாவை நடத்துகிறார்கள்.

0: இது புதிய உலக ஒழுங்கு. இங்கு அமைதி மற்றும் வளம் நிலவுகிறது, குறிப்பாக எங்கள் பாலஸ்தீனிய மற்றும் இஸ்ரேலி சகோதரர்களுக்காக. இன்று எருசலேம் மக்கள் மற்றும் உலகின் குடிமக்கள் வரலாற்றின் சந்திப்பில் நிற்கிறார்கள். பல தலைமுறைகளாக இந்த நகரம் பிளவு, துயரம் மற்றும் இரத்த பாய்ச்சலை அனுபவித்துள்ளது. இன்று நாம் ஒரு வேறுபட்ட எதிர்காலத்தை தேர்ந்தெடுக்கிறோம். எங்கு மோதல் இருந்ததோ இப்போது ஒழுங்கு உள்ளது, எங்கு பயம் இருந்ததோ இப்போது பாதுகாப்பு உள்ளது, எங்கு குழப்பம் இருந்ததோ இப்போது அமைதி உள்ளது. இது நம் அனைவரின் பெருமை. மதங்களை கடந்து ஒன்றிணைந்தால் இன்னும் அதிகம் சாதிக்கலாம் என இது காட்டுகிறது. இன்று உலகம் புதிய அத்தியாயத்தை தொடங்கி புதிய யுகத்தை ஆரம்பிக்கிறது. நன்றி.
1: இந்த நாள்ல தெளிவா இருப்பது இதுதான், எருசலேம் வந்து மீண்டும் உலக கவனத்தின் மையமாக நிற்கிறது. இன்றைய அர்ப்பணிப்பு நிகழ்வுக்கு பிறகு பிராந்திய தலைவர்களின் எதிர்வினைகளை தொடர்ந்து கண்காணிப்போம். மீண்டும் ஸ்டுடியோவுக்கு திரும்புகிறோம். அது நம்முடைய கிறிஸ்டின் தான். எருசலேமில் நேரலை, அங்கு கோயில் அர்ப்பணிப்பு மற்றும் தொடக்க விழா தற்போது நடைபெற்று வருகிறது.
2: உலக தலைவர் மிகவும் ஒத்துழைப்பாக இருக்கிறார் போல் தெரிகிறது. நாம் இறுதி வரை உறுதியாக நிற்போம். ஆமென்,
3: ஆமென்.
2: எங்களிடமிருந்து எதுவும் பறிக்கப்பட்டிருக்கவில்லை என்றாலும் நீங்கள் அறியாமல் இருக்க வேண்டாம் என்று நான் விரும்புகிறேன். இது எதிர் கிறிஸ்துவாக இருக்கலாம். உடன்படிக்கை துரோகிகளை பாராட்டால் கெடுப்பார் என தானியேல் கூறினார். அவர் செயல்கள் யாவும் பாராட்டாக இருக்கலாம். ஆமென். நாம் அனைவரும் இறுதி வரை விசுவாசமாக இருக்க வேண்டும். துன்புறுத்தல் வந்தாலும் வந்திராவிட்டாலும் நாம் ஜீவனின் கிரீடம் பெற வேண்டும். ஆமென்.
1: அனைவரும் ஆலயத்தின் நிறைவு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் போது ஆலய வளாகத்தில் இரு மர்மமான ஆண்கள் தோன்றியுள்ளனர் என்ற தகவல்கள் எங்களுக்கு கிடைத்துள்ளன. நம்முடைய கிறிஸ்டின் தற்போது நேரலையில் எருசலேமில் உள்ளார். இந்த இரு ஆண்கள் குறித்து மேலும் தகவல்களை அவர் வழங்க உள்ளார். கிறிஸ்டின், உங்கள் பக்கம். நன்றி. சமீபத்திய ஆலய அர்ப்பணிப்புக்கு பின் இங்கு சூழல் பதட்டமாக உள்ளது. இப்போது இந்த இரு முதியவர்கள் வந்துள்ளனர்.

0: சாட்சிகள் ஆலய பகுதியில் உள்ள இந்த மர்மமான ஆண்கள் மிகுந்த அதிகாரத்துடன் பேசுகிறார்கள் என்று விவரிக்கின்றனர்.
1: எருசலேம் மக்கள், இந்த வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் கற்களை மீண்டும் கட்டியுள்ளீர்கள், ஆனால் மூளைக்கல்லை மறந்து விட்டீர்கள்.
0: எச்சரிக்கைகள் வழங்கி மனம் திரும்ப அழைக்கின்றனர். இந்த செய்திகள் இஸ்ரவேலை மட்டுமல்ல, உலகம் முழுவதையும் நோக்கி கூறப்படுகின்றன. நீங்கள்
1: பஞ்சக ஒப்பந்தம் செய்தீர்கள், திரும்புங்கள், கணக்கு நாள் நீங்கள் நினைப்பதை விட அருகில் உள்ளது.
0: அவர்களை அகற்றவோ மௌனப்படுத்தவோ முயன்றது தோல்வி என அதிகாரிகள் கூறினர். இதனால் இந்த ஆண்கள் யார் என்று அறிய விரும்பும் பலரின் ஆர்வம் அதிகரிக்கிறது.
1: அடையாளம் பேச்சால் ஏமாறாதீர்கள், வாக்குறுதி அதிகாரத்திற்கு பணியாதீர்கள்.
0: வைரலாகும் வீடியோவில் இந்த ஆண்கள் விளக்க முடியாத செயல்களை செய்கின்றனர். இதனால் அதிகாரிகள் பதிலளிக்க முடியாமல் திணறுகின்றனர்.
1: நீங்கள் குத்தியவரே, அவரே ஒரே அரசன், கருணை கதவின் முன் நிற்கும் போது மனம் திரும்புங்கள். இந்த ஆண்கள் யார் எனக்கு தெரியல, அவர்கள் வெறுமனே தோணிவிட்டார்கள். சுற்றிலும் கேட்டு பாருங்கள், யாராவது ஒருவருக்கு தெரிய வேண்டும்.
0: மத தலைவர்கள் வேறுபடுகின்றனர். சிலர் தீர்க்கதரிசிகள், இரு சாட்சிகள் என்கின்றனர். பிறர் ஆபத்தான தீவிரவாதிகள் என்கின்றனர்.
1: வானம் எங்களை அனுப்பியுள்ளது, நேரம் கணிக்கப்பட்டு விட்டது, எழுதப்பட்டவை இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இவர்கள் பொய்யர்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. எங்கள் அமைதியை அழிக்க விரும்புகிறவர்கள், அவர்களை கேட்குவதை நிறுத்துங்கள். இந்த ஆலயம் உங்களை காப்பாற்றாது, இந்த அமைதி நீடிக்காது. மனம் திரும்புங்கள், ஏனெனில் தேவனுடைய ராஜ்யம் அருகில் உள்ளது.
0: இவர்கள்தான் அந்த இரு சாட்சிகள் என்று நினைக்கிறேன். இது அரசியலும் அல்ல, மதமும் அல்ல, இது வேறுபட்டதாக உணரப்படுகிறது. இந்த இரு ஆண்கள் உலகம் முழுவதும் பரவியுள்ள 144,000 யூத பிரசங்கர்களை வழிநடத்துகிறார்கள் என்றும் கூறப்படுகிறது.

சாட்சிகள் அவர்களை ஒரே செய்தியுடன் ஜோடியாகவோ சிறு குழுக்களாகவோ சென்று இறுதி மனம் திரும்புதல் அழைப்பை விடுப்பதாக கூறுகின்றனர். இந்த இயக்கம் இவ்வளவு விரைவாக தோன்றி எல்லைகளை கடந்து பரவியதை அதிகாரிகள் அறியவில்லை என

ஒப்புக்கொள்கின்றனர். ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக உள்ளது, அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. தொடர் தகவல்களுடன் இணைந்திருங்கள். மீண்டும் ஸ்டுடியோவுக்கு, ஜெருசலேமிலிருந்து கிறிஸ்டினுக்கு நன்றி. உலகெங்கும் முக்கிய நகரங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தெருக்களில் சிசிடிவி பொருத்தப்பட அமெரிக்காவெங்கும் மர்மப் பொருட்கள் மற்றும் ட்ரோன்கள் தென்படுகின்றன.

அன்பர்களே, எதிர்காலத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். எதிர்காலம் இப்போது நிலையானது மற்றும் ஒன்றுபட்டது. உலகத்தின் குடிமக்களே, இன்று இரவு நீங்கள் பலர் உணரும் கவலையை நேரடியாக பேச விரும்புகிறேன். சமீப நாட்களில் இரண்டு ஏஷ் அஷ்காசும் அவர்களுடன் இணைந்து விரைவாக வளர்ந்து வரும் ஒரு குழுவும் எருசலேமில் தோன்றியுள்ளனர். இந்த ஆட்கள் பயம், பிளவு மற்றும் விரைவில் வரும் தீர்ப்பு என்ற செய்திகளை பரப்பி வருகின்றனர். ஆனால் இதை பற்றி நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். நாம் கடுமையாக உழைத்து கட்டி எடுத்துள்ள இந்த மெல்லிய அமைதியை யாருக்கும் பாதிப்பதற்கு உரிமை இல்லை. நாம் நம்பிக்கையின் சுதந்திரத்தை மதிக்கிறோம். ஆனால் ஒன்றுபாட்டை பாதிக்கும் குரல்களில் இருந்து உலக சமுதாயத்தை பாதுகாக்கவும் வேண்டும். யாரும் சட்டத்திற்கு மேல் இல்லை. மேலும் எந்த இயக்கமும், அது மதம் சார்ந்ததாக இருந்தாலும் இல்லை எனினும், மனித குலத்தை மீண்டும் பிளக்க அனுமதிக்கப்படாது. நாம் வெறுப்பில் அல்ல, பொறுப்புடன் செயல்பட போகிறோம். வன்முறையில் அல்ல, ஒழுங்கில். ஏனெனில் அமைதி பாதுகாக்கப்பட வேண்டும். எதிர்காலம் அழிவை முன்வைக்கும் தீர்க்கதரிசிகளுக்கு சொந்தமானது அல்ல. இது ஒற்றுமையை தேர்ந்தெடுப்போருக்கானது. மற்றும் நாம் அனைவரும் ஒன்றாக முன்னேற போகிறோம்.

இது ராப்சர் நிகழ்வதற்கு முன்பு நடந்தது. இந்த உலகளாவிய தலைவன் எருசலேமில் உள்ள அந்த இரு சாட்சிகளுக்கு அடுத்ததாக செய்யப்போகும் விஷயம் இதுதான். பைபிள் எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டுச்சு.

அவர்கள் இப்போது அமைதியை அனுபவிக்கட்டும். நான் விரைவில் உடன்படிக்கையை முறிக்கவும் அந்த ஆலயத்தை மாசுபடுத்தவும் போகிறேன். நாம் இப்பொழுதுதான் துவங்குகிறோம்.

0: உலகம் முழுவதும் எங்கள் அமைதியை பாதிக்க விரும்பும் யாரையும் கண்டுபிடித்து நடவடிக்கை எடுப்பதை தொடரப்போகிறோம்.
1: வெடிகுண்டு தாக்குதல் வருகிறது, முன்னேறு, அவர்களை கீழே தள்ளு, பக்கவாட்டில் செல் போ. அவர்கள் அந்த இரு ஆண்களை தேடுகிறார்கள்.
0: ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக கட்டாயமான உலகளாவிய அடையாள முறையையும் அறிமுகப்படுத்தும்.
1: எல்லாம் தெளிவாக உள்ளது, உடன்படிக்கை முடிக்கப்பட்டு விட்டது. கோப்பை அழகான மணப்பெண், கோப்பை அழகான மணப்பெண். மோசே, நம்முடைய பணி முடிந்துவிட்டது என்று நினைக்கிறேன். இப்போது அவர்கள் நம்மளை கொல்லப் போகிறார்கள். மறைவிடம் எடு.

இதேதான் அவர்கள் பரிசுத்த இடம் என்று அழைப்பதா? ஆலயத்தை அவமதிக்க நேரம் வந்துவிட்டது.

0: நான் கடவுள். ஓ கடவுளே, என்ன நடக்கிறது? இது உண்மையாக இருக்க முடியாது. நாம் இங்கிருந்து வெளியேற வேண்டும்.
1: அவன் மிருகத்தின் உருவத்திற்கு உயிர் கொடுக்கும் சக்தியை கொண்டிருந்தான்.
2: இலக்கு கண்டறியப்பட்டது.
3: ஐயா, அவர்களை கீழே தள்ளவா?
2: என் உத்தரவை காத்திரு. மீண்டும் சொல்கிறேன்,
4: என் உத்தரவை காத்திரு. கேட்கிறாயா?
3: அதை பெற்றேன் ஐயா.
4: தொடர்ந்து செயல்படுத்து. மீண்டும் சொல்கிறேன்,
3: தொடர்ந்து அழித்துவிடு. அதை பெற்றேன் ஐயா.

0: ஓ கடவுளே, அவர்கள் அவர்களை சுட்டுவிட்டார்கள்.
1: மற்றும் அந்த இரண்டு சடலங்கள் ஆன்மீகமாக சோதோம் மற்றும் எகிப்து என்று அழைக்கப்படும் மகா நகரத்தின் தெருவில் கிடக்கும்.
0: இவன் கண்டிப்பாக எதிர்கிறிஸ்துவாக இருக்க வேண்டும், நம்ம மறைவாக இருக்க வேண்டும்.
2: பல்வேறு இன மொழி நாட்டு மக்கள் அவ்வுடல்களை 3.5 நாட்கள் பார்ப்பார்கள், அவற்றை அடக்கம் செய்ய விட மாட்டார்கள்.
1: நேற்று இரு தீர்க்கதரிசிகள் கொல்லப்பட்ட பிறகு இப்போது எருசலேமில் கடும் குண்டுவீச்சு நடைபெற்று வருகிறது. உலகின் பிற பகுதிகளில் மக்கள் அந்த இரு தீர்க்கதரிசிகள் இறந்ததை கொண்டாடி ஒருவருக்கொருவர் பரிசுகளை அனுப்புகிறார்கள். அவர்களின் கருத்துப்படி அந்த இரு தீர்க்கதரிசிகளின் சடலங்கள் தெருவில் கிடக்க வேண்டும், அவற்றை கல்லறையில் வைக்கக் கூடாது.
0: பாதுகாப்பு தான் உயிர் வாழ்வை உறுதி செய்கிறது.

0: அடுத்தது அடுத்தது
1: உறுதிப்படுத்தப்படவில்லை.
0: என்ன இல்லை, மீண்டும் சரிபார்க்கவும். நாம் தலைவணங்க மாட்டோம்.
2: கீழ்ப்படிதல் அனுமதியை வழங்குகிறது.

0: சார் அவர்களை அகற்ற வேண்டுமா?
1: அவர்களை விட்டுவிடலாமா?
2: அணுகல் மறுக்கப்பட்டது.
3: மீண்டும் முயற்சி செய்.
2: அணுகல் மறுக்கப்பட்டது.
3: மீண்டும் முயற்சி செய்.
2: அணுகல் மறுக்கப்பட்டது.
0: அப்பா, என்னை விடு.
3: அப்பா,
0: போகவும் என் மகளே. விரைவாக
2: இதையும் வந்து எடுத்துக்கோ. எடுத்துக்கொண்டேன்.
0: தரையில் வை. முயற்சி பண்ணலாம். இப்போ உங்க திரையில நீங்க மிக தெளிவா பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி நாம் இப்போது விரிவா காண்போம்.
4: நான்
0: பிடிச்சிருக்கேன்.
5: ஆம், எனக்கு தெரியும். செல்லம்,
2: அமைதியாக இரு. ஓர்ஷ் பாதுகாப்பை உறுதி செய்கிறார்.

0: அப்பா
1: மன்னிக்கவும்,
2: நம்ம அந்த கூரியை எடுத்துக்கொள்ள வேண்டி இருந்தது.
3: என்ன உங்க அம்மா மற்றும் அதை எடுக்க கூடாது என்று சொன்னோம்?

அது அவரை நகர்த்தியது. கர்த்தர் ஆள்கிறார். அசாத்தியம். அது

0: குறி சரிபார்ப்பு.
1: முற்றிலும் பிடித்து வைத்திரு.
0: நடமாட்டாமல் இரு.
2: அவர்களை வந்துட்டுங்க.
0: அவர்களை மன்னியுங்கள். அம்மா, அவங்க முழங்கும். எந்த கண்டம் குறிய எடுக்க மறுத்துள்ளது?
3: இறுதி வரை விசுவாசமாயிருங்கள் சகோதரர்களே.
4: மிருகத்தின் குறியை எடுக்காதீர்கள்.
0: அக்கட்டிடத்தின் கீழ் உள்ள சுரங்கத்தில் கிளர்ச்சியாளர்கள் இருக்கின்றனர்.

0: உங்கள் உயிரை காக்க ஓடுங்கள் சகோதரர்களே. எனக்கு உதவி செய்யுங்கள். வார்த்தை மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
1: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
0: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
1: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
2: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
1: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
0: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
1: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
0: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
1: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? அவருக்கு எதிராக யார் போர் செய்ய முடியும்?
3: JFK டவர் டெல்டா 452க்கு அழைக்கிறது. நீங்கள் ரன்வே 27 புறப்பட அனுமதிக்கப்பட்டுள்ளீர்கள். ரைட்டர் காற்று 3 நாட்களில் வீசுகிறது. காணும் தூரம் எந்த வரம்பும் இல்லை. 2000 பறக்கும் போது அழைக்கவும்.
4: அதை பெற்றேன் டவர். டெல்டா 4 152 புறப்படுகிறது.

0: விரைவாக செய், விளக்குமாறு முன் இந்த செல்பியை எடுத்து விடலாம்.
1: சரியாக இருக்கு.
0: நீ அந்த ஜம்ப் அங்க பாத்தியா?
1: ஆமா, அது பைத்தியமாக இருந்தது. நாம் திரும்ப போக வேண்டும்.
2: காலை வணக்கம், வண்டியில் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாங்க டவுன் டவுன் நோக்கி செல்கிறோம்.

0: ஐந்து நிமிடங்களில் அங்கே இருப்போம் அம்மா. ஆம்,
1: மனம் திரும்புங்கள், நேரம் நெருங்கிவிட்டது.

0: இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமியின் கடைசி வரை சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்படிதான் முடிவும் வரும். அந்த நாள் மற்றும் நேரம் யாருக்கும் தெரியாது. வானத்தில் உள்ள தூதர்களுக்கும் இல்லை, என் பிதாவுக்கு மட்டும் தெரியும்.
1: சாம், நீங்கள் இப்போது இங்கே வந்திருப்பது எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை அளிக்கிறது. உங்களை நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திப்பதில் நான் உண்மையிலேயே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை பார்த்தது எனக்கு மிகவும் நன்றாக இருக்கிறது.

0: இப்போது ஒவ்வொரு கண்டத்திலிருந்தும் நாங்கள் தகவல்கள் பெறுகிறோம். ஏதோ பேரழிவு நிகழ்ந்துள்ளது. உலகளாவிய அளவில் கடந்த 15 நிமிடங்களில் கோடிக்கணக்கான மக்கள் எச்சரிக்கையின்றி மறைந்து விட்டார்கள். மறைஞ்சிட்டாங்க. முழு குடும்பங்கள் ஒரு கணத்தில் இல்லாமல் போய்விட்டன. பள்ளி, குழந்தைகள், விமானிகள், டிரைவர்கள், மருத்துவர்கள், அவங்க எல்லாம் இல்லாமல் போய்விட்டார்கள். வானில் இருந்து விமானங்கள் விழும் உறுதிப்படுத்தப்படாத காட்சிகள் எங்களிடம் உள்ளன. பெரிய நெடுஞ்சாலைகளில் வாகனங்கள் மோதி கொண்டுள்ளன. பஸ்கள் மோதி ரயில்கள் தடம் புரண்டுள்ளன. வானில் நடுவே விமானங்கள் மறைந்து பின்னால் தீ மற்றும் சிதைவுகளை மட்டுமே விட்டு சென்றதாகவும் தகவல்கள் உள்ளன. அவசர சேவைகள் மிகுந்த அழுத்தத்தில் உள்ளன. மருத்துவமனைகள் குழப்பத்தில் உள்ளன. மின்சார வலையமைப்புகள் மின்மினுக்கின்றன. ஜனாதிபதி தற்போது பாதுகாப்பு முறையில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மற்றும் G7 தலைவர்கள் 1 மணி நேரத்துக்குள் அவசர உச்சி மாநாட்டை கூட்ட அழைத்துள்ளனர். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அவசர கூட்டம் நடத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல பெரிய நகரங்களில் ஏற்கனவே இராணுவ சட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆசியா முழுவதும் வான்வழி மூடப்பட்டுள்ளது. ஒரு நிமிடம், இப்போது எங்களுக்கு தகவல் வருகிறது. மத குழுக்கள் இது நீண்ட நாட்களாக முன்கூட்டியே கூறப்பட்ட ராப்சர் என்று கூறுகின்றன. பைபிளில் வந்து நீதிமான்கள் எடுத்துச் செல்லப்பட்டு மற்றவர்கள் பின்னால் விடப்படுவார்கள் என்று எச்சரிக்கப்பட்ட அந்த தருணம் இது என கூறப்படுகிறது. என்ன நடக்கிறது என எனக்கு தெரியவில்லை. இல்லை, எங்களில் யாருக்கும் தெரியவில்லை. நீங்கள் இதை கேட்கிறீர்கள் என்றால் அமைதியாக இருங்கள். ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடுங்கள். சாலைகளில் செல்ல வேண்டாம். முடிந்தால் காயமடைந்தவர்களுக்கு உதவுங்கள். ஏனெனில் இது வெறும் தொடக்கம் மட்டுமே என்று எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிக்னல் இருக்கும் வரை நாங்கள் உங்களுடன் இருப்போம். இது WNRC நியூஸ் ரேடியோ இருளில் நேரலை ஒளிபரப்புகிறது. நாங்கள் ஒளிபரப்பு நிறுத்தல. இன்னும் இல்ல.
1: கடவுளே, என்ன நடக்கிறது? இது உண்மையில ராப்சரா? நான் பின்னால் விட்டுவிட பட்டுவிட்டேனா ஆண்டவரே?
2: முழு உலகமும் குழப்பத்தில் மூழ்கியுள்ள நிலையில் பின்னால் விட்டுவிடப்பட்ட பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இப்போது தேவாலயங்களில் கூடி ஜெபிக்கிறார்கள்.

0: யூத மதத்தில் யூத ரப்பாய்கள் மோசேயின் சட்டத்திலிருந்து இந்த கோடிக்கணக்கானோர் மறைவு என்ன அர்த்தம் என்பதை கண்டுபிடிக்க முயற்சிக்கின்றனர். அவர்கள் இன்னும் மெசியாவை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தாலும் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இது ராப்சர் என்று நம்புகிறார்கள். இதற்கிடையில் ஐக்கிய நாடுகள் தலைமையகத்தில் நடைபெற்று வரும் G7 கூட்டம் ஒரு தீர்வை முன்வைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உறுதி செய்யப்படாத செய்திகளின்படி உலகம் முழுவதும் ஒழுங்கும் அமைதியும் மீண்டும் நிலைநாட்ட அனைத்து அரசுகளும் ஒரே உலக அரசின் கீழ் வருவதாக கூறப்படுகிறது.
1: பாதுகாப்பு விளைவுகளுக்கு அனைத்து உறுப்பினர்களின் ஒருங்கிணைந்த பதில் தேவை. ஆம், இந்த சவால்களை எதிர்கொள்ள நமது வலிமையையும் உறுதியையும் காட்ட வேண்டும்.
0: எங்களுடைய பணி காத்திருந்து எது நடந்தாலும் அதை தெரிவிப்பதே. தொடர்ந்து கவனிக்கவும்.
2: இப்பொழுது உங்கள் ஆண்டவர் வருவார் என்று நீங்கள் அறியாததால் விழிப்புடன் இருங்கள்.

0: ஜெனரல், இது உலகம் முழுவதும் நடக்கிறதா? ஆம் ஜனாதிபதி, இதை என்னால் நம்ப முடியவில்லை. இந்த மறைவுகளுக்கு என்ன காரணம் என்று சொன்னீர்களா? நாங்கள் இன்னும் உறுதி செய்யவில்லை ஐயா.
1: இந்த மில்லியன்கள் மறைவது வெறும் தொடக்கமே ஆகும்.
2: உலகம் தனது மிக மோசமான கனவு கொள்கையை அனுபவிக்கிறது.
3: மில்லியன் கணக்கான மக்கள், குழந்தைகள் உட்பட பூமியிலிருந்து மறைந்த பிறகு
1: அதற்கு பிறகு நிகழ்வுகள் தொடர் நிகழும். ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வேதாகமங்கள் வெளிப்படுத்தின,
2: ஒன்றுபட்ட உலக ஆணைய தலைவராக இந்த உலகை மீண்டும் கட்டியெழுப்பி அதை சிறப்பாக்குவோம் என உறுதியளிக்கிறேன்.
1: எதிர கிரைஸ்ட் இன் எழுச்சி. கலப்பை பகுதியில் அமைதி நிலவட்டும், இஸ்ரேல் நீடிக்கட்டும். மிகப்பெரிய துன்பம் இயேசு கிறிஸ்துவின் திரும்பவும் வருகை மற்றும் ஆயிரம் ஆண்டுகள் ஆண்டல்.

ஏனோக்கு சாதாரண மனிதர்கள் ஒருபோதும் காணாத தரிசனங்களை கண்டார். அவர் தேவதூதர்கள் நிற்கும் இடங்களில் நடந்தார். உலகம் தொடங்கிய காலத்திலிருந்து மறைக்கப்பட்ட இரகசியங்களை கேட்டார். அவர் வானவர்களின் வீழ்ச்சியையும் இன்னும் வரவிருக்கும் ராஜ்யங்களின் எழுச்சியையும் பார்த்தாரு. அவர் எழுதியது கற்பனை அல்ல, அது எல்லா தலைமுறைகளுக்கும் ஒரு எச்சரிக்கை. பெருங்கொழிப்பு வருவதற்கு முன், மோசேக்கு முன், அரசர்களும் ராஜ்யங்களும் உருவாகும் முன் ஏனோக்கு என்ற ஒரு மனிதர் இருந்தார். உலக இருள மூழ்கும் போது கூட அவர் தேவனுடன் நடந்தார். ஒரு நாள் தேவன் அவருக்கு ஒரு பயங்கரமானத, உலக முடிவின் ஒரு தரிசனத்தை காட்டினார். அது ஒரு சிறிய எச்சரிக்கை அல்ல, அது அமைதியான செய்தி அல்ல, அது தேவன் தாமாகவே பூமியை நியாயம் செய்ய இறங்கும் நாளின் ஒரு சின்ன காட்சி. ஏனோக்கு பரிசுத்தவரே வானத்திலிருந்து வருவதை கண்டார். அவர் தேவன் சினாய் மலையில இறங்குவத, ஆயிரக்கணக்கான பரிசுத்த தூதர்கள் அவரை சூழ்ந்திருப்பதை பார்த்தார். அவரது இருப்பால் ஆகாயம் எரிந்தது, அவரது காலடியில பூமி நடுங்கியது, ஒவ்வொரு கண்களிலும் பயம் நிரம்பியது. மலைகள் ஆழமாக நடுங்கின, உயர்ந்த மலைச்சரிவுகள் உலர்ந்த மண் போல உடைஞ்சன. பூமியின் மிக வலிமையான பகுதிகளும் அவர் தோன்றும் போது நிலைத்திருக்க முடியல. அந்த தரிசனத்துல பரிசுத்தவர்கள் தேவனை சுற்றி திரண்டனர். அவர் மகா வல்லமையுடன் வந்தார். அப்போது ஏனோக்கு இதன் அர்த்தத்தை அறிவித்தார். தேவன் அனைவரையும் நியாயம் செய்ய வருகிறார். அவர் தீயவர்களை அடிப்பார், தீமையில் தொடரும் அவர்களை அழிப்பார். அவருக்கு எதிராக செய்யப்பட்ட ஒவ்வொரு பாவமும், பேசப்பட்ட கடுமையான வார்த்தையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படும். எதுவும் மறைஞ்சிருக்காது. அந்த நாள்ல மலைகள் தீயில் மெழுகு போல உருகும், பூமி உடைந்து போகும், எல்லா பெருமை கொண்டவர்களும் தீயவர்களும் பயத்தில் நடுங்குவார்கள் என்று ஏனோக்கு கூறினார். மக்கள் வலிமையானதும் அசைக்க முடியாதது என்று நினைத்த உலகம் பரிசுத்தவானின் வல்லமையின் முன் சிதறிவிடும். ஆனா இந்த தீர்க்க தரிசனம் பயத்தை மட்டும் பற்றியதல்ல, அது நம்பிக்கையும் பற்றியது. நீதிமான்கள் அழிக்கப்பட மாட்டார்கள், நம்பிக்கையுடன் நிலைத்திருந்தவர்கள் அமைதி அடைவார்கள். தீமைக்கு தீர்ப்பு விழும்போது அவர்கள் அவருடைய பாதுகாப்பில் பாதுகாப்பா நிற்பார்கள். கடவுள் பூமியை சுத்தம் செய்து நீதியை நிலைநிறுத்துவார். இது ஏனோக்கு முதல்ல பேசிய செய்தி, உலகிற்கு ஒரு எச்சரிக்கை. அரிசுத்தமான மகத்தானவர் வரப்போகிறார். அவர் தீமையை என்றென்றும் புறக்கணிக்க மாட்டார். ஒரு தீர்ப்பு நாள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அது வந்தபோது அவருடைய முன் எந்த தீமையும் தப்பிக்க முடியாது. ஏனோக்கு தன்னை சுற்றியுள்ள உலகத்தை பார்க்க தொடங்கினார். தீர்ப்பு பற்றிய தரிசனத்தை கண்ட பிறகு அவர் தனது கண்களை பூமி, ஆகாயம் மற்றும் கடவுள் படைத்த அனைத்திலும் திருப்பினார். அவர் கண்டது எளிமையானதா இருந்தாலும் அதில் மிகுந்த சக்தி இருந்தது. படைக்கப்பட்ட அனைத்தும் தங்களது பாதையை பின்பற்றின. அனைத்தும் அதை இயக்க சொன்னபடி நகர்ந்தது. எதுவும் தன் இடத்தை விட்டு வெளியேறலைய. அவர் காலையிடும் சூரியனையும் மாலை மறையும் சூரியனையும் பார்த்தார். அது ஒருபோதும் தவறவில்லை. அவர் நிலவும் தங்களது பருவங்கள்ல பிரகாசிக்கும் நட்சத்திரங்களையும் பார்த்தார். அவை தங்களது காலங்களை தாமதமின்றி பின்பற்றின. குளிர்கால பனி தக்க நேரத்தில் நிலத்தை மூடியது. வெயில் பருவம் கட்டளையிடப்பட்ட போது வந்தது. பருவங்கள் ஒன்னுக்கு பிறகு ஒன்று கடவுள் ஆரம்பத்தில் ஏற்படுத்தியபடி மாறின. ஏனோக்கு மரங்களை உறுதியா நிற்கும் நிலையில பார்த்த கடுமையான குளிர்காலங்களையும்

பழமையான தேவதாறு மரங்கள் ஆண்டுதோறும் பசுமையாகவே இருந்தன. ஆறுகள் தங்களது வாய்க்கால்களில் ஓடின, காற்றுவேல் தங்களது நேரத்தில் வீசியது, மழை அனுப்பப்பட்ட போது பெய்தது. பூமியில உள்ள ஒவ்வொரு உயிரினமும் அதற்கு விதிக்கப்பட்ட சட்டத்தை பின்பற்றின. யாரும் பாதிக்கவில்லை, யாரும் எதிர்க்கவில்லை, யாரும் தங்களது பாதையை மாற்ற முயற்சிக்கவில்லை. ஆனா ஏனோக்கு மனிதர்களை பார்த்தபோது வேறுபட்ட ஒன்றை கண்டார். அவர் கிளர்ச்சியை கண்டார். சூரியன் கீழ்ப்படியும் நட்சத்திரங்கள் தங்களது ஒழுங்க காக்கும் போது மனிதர்கள் தங்களது சொந்த வழியை தேர்ந்தெடுத்தனர். மரங்களும் கற்களும் தங்களது இடத்துல இருந்த போது மக்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளை மீறினர். பிரபஞ்சம் தம் படைப்பாளையை மதித்தது, ஆனா மனிதன் முகந்திருப்பினான். ஏனோக்கு இதை புரிஞ்சுக்க முடியல. மலைகள் தங்களை வைத்து இடத்துல நிலைத்திருக்கும் போது மனிதர்கள் எப்படி இவ்வளவு துணிச்சலா கிளர்ச்சி செய்ய முடியும்? பூமியின் இயற்கை அனைத்தும் முழுமையான கீழ்ப்படிதலுடன் இயங்கும் போது அவர்கள் எப்படி கடவுளின் கட்டளையை புறக்கணிக்க முடியும்? பூமி தானே அவர்களுக்கு எதிராக சாட்சியாக இருந்தது. அதனால் ஏனோக்கு ஒரு எச்சரிக்கை வழங்கினர். பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் தங்களது இடத்தை காக்கும் போது மனிதர்கள் அதை விட அதிகமா தங்களது இடத்தை காக்க வேண்டாமா? கடவுளின் கட்டளையை மீறும்பவர்கள் அமைதியை காண மாட்டார்கள். பருவங்கள் தங்களது பாதையை பின்பற்றுவது போல கிளர்ச்சிக்கு பிறகு தீர்ப்பும் வரும். அவர்களை சுற்றியுள்ள உலகம் கடவுளின் சட்டம் உறுதியாக நிற்கிறது என்பதற்கான சான்றாக இருந்தது. அதை எதிர்த்து போராடுவோர் தனியாக நிற்க நேரிடும். ஏனோக்கு சொர்க்கமும் பூமியில் பற்றிய மறைந்த விஷயங்களை பற்றி மேலும் அறிவை பெற்றுக் கொண்ட போது தேவதூதர்களிடையே ஒரு பெரிய மாற்றம் எப்படி தொடங்கியது என்பதையும் அவருக்கு காண்பிக்கப்பட்டது. அந்த நாட்கள்ல பூமியில் மக்கள் பெருகி அவர்களுக்கு மகள்கள் பிறந்தபோது சில தேவதூதர்கள் வானத்திலிருந்து கீழே பார்த்து அவர்களை கண்டார்கள். இந்த தேவதூதர்கள் வாச்சர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு ஒரு பங்கு வழங்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கு ஒரு இடம் இருந்தது. அவர்கள் உயர்ந்தவரின் கட்டளை கீழ் கவனித்து சேவை செய்ய வேண்டும் அர்த்தம். அதே தேர்வு எடுத்து 200 பேராக இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஹிர்மோன் மலையில இறங்கினார்கள். அந்த மலை அவர்களின் உடன்பாட்டின் இடமா ஆனது. அவர்களின் தலைவன் செம்யாசான் என்று அழைக்கப்பட்டார். அவர் மற்றவர்களிடம் வெளிப்படையாக பேசினார். அவர்கள் யோசித்ததை செய்யும் பொறுப்பின் பாரத்தை அவர் நன்கு அறிந்திருந்தார். இந்த திட்டம் தோல்வி அடைஞ்சா குற்றம் முழுவதும் தனக்கு மட்டுமே வரும் என்று அவர் பயந்தார் என்று சொன்னார். அதனால் எல்லோரும் ஒன்றாக சத்தியம் செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டார். அங்கே ஹெர்மோன் மலையில் அவர்கள் ஒரு தீவிரமான உறுதிமொழி எடுத்தார்கள். தாங்கள் எடுத்த முடிவிலிருந்து யாரும் திரும்பிவிடக் கூடாதுன்னு தங்களை தாங்களே சபதம் செய்து கட்டுப்படுத்திக் கொண்டார்கள். மனித மகள்களில் இருந்து மனைவிகளை தேர்ந்தெடுக்க ஒப்புக்கொண்டார்கள். மனித பெண்களுடன் இணைந்து பூமியில மனிதர்களாக வாழ ஒப்புக்கொண்டார்கள். இது ஒரு சிறிய படி அல்ல, இது ஒரு எல்லையை கடந்தது. வாச்சர்கள் தங்களுக்கான சரியான வாசஸ்தலத்தை விட்டு வெளியேறினர். அவர்களுக்கு அமைக்கப்பட்ட ஒழுங்கிலிருந்து அவர்கள் விலகி நின்றார்கள். அவர்கள் மனிதர்களின் உருவத்தை எடுத்துக்கொண்டு மனிதர்களிடையே வெளிப்படையாக நடந்தார்கள். பூமியின் மக்களுக்கு அவர்கள் மனிதர்களாக தோன்றினார்கள், ஆனால் மற்ற மனிதர்களை போல இல்ல. அந்த சத்தியத்திற்காக ஹெர்மோன் மலைக்கு அந்த பெயர் வந்தது. ஏனெனில் அங்கே அவர்கள் தங்கள் முடிவில் ஒன்றிணைந்தார்கள். தங்கள் வாக்குறுதியில ஒன்றுபட்டு அவர்கள் முன்னேறிட அவர்களின் இதயங்களில் தோன்றிய ஆசை செயலில் மாறியது. அந்த கணத்திலிருந்து மனித வரலாற்றின் ஓட்டம் மாறத் தொடங்கியது. கவனித்து வழிநடத்த வேண்டும் என இருந்த வாச்சர்கள் வேறு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் எடுத்த முடிவு மனிதர்களின் உலகிற்கு அறிவும் சக்தியும் மாற்றத்தையும் கொண்டு வந்தது. அவர்கள் முதலில் ஒன்றிணைந்த அந்த மலையை தாண்டி இவையெல்லாம் பரவ தொடங்கின. வாச்சர்கள் மனிதர்களின் மகள்களிலிருந்து மனைவிகளை எடுத்துக் கொண்டார்கள். அவர்கள் ஹெர்மோன் மலையில் எடுத்து சொன்ன பிரமாணப்படி அவர்கள் அவர்களுடன் வாழ்ந்தார்கள் மற்றும் பூமியின் மக்களிடையே குடும்பங்களை வளர்த்தாங்க. ஆனா இந்த இணைவுகளில் இருந்து பிறந்தவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்களின் பிள்ளைகள் எந்த மனிதனையும் விட பலத்திலும் உயரத்திலும் அதிகமா வளர்ந்தார்கள். அவர்கள் நெபிலிம் என்று அழைக்கப்பட்டாங்க. இந்த பெரும் மனிதர்கள் வளர வளர மேலும் மேலும் உயர்ந்தார்கள். அவர்கள் 3000 குபிடங்கள் உயரம் கொண்டவர்கள் என்று கூறப்பட்டது. நகரங்களையும் மைல்களையும் தாண்டி உயர்ந்தார்கள். அவர்கள் நடக்கும் போது அவர்களின் காலடியில் நிலம் சிறியதா தோன்றியது. முதல்ல மக்கள் அவர்களை ஆச்சரியத்துடன் பார்த்திருக்கலாம், ஆனால் அந்த ஆச்சரியம் விரைவில் பயமா மாறியது. அந்த பெரும் மனிதர்கள் தங்கள் வழியில வந்த அனைத்தையும் விழுங்கினார்கள். அவர்கள் வயல்களின் அறுவடையை எதுவும் மீதமில்லாம பயன்படுத்தினார்கள். அவர்கள் மாடுகளை எடுத்துக்கொண்டார்கள். நிலத்தில் இருந்த உணவை முழுமையா எடுத்துக்கொண்டார்கள். மக்கள் உழைத்தார்கள் மற்றும் விதைத்தார்கள், ஆனா அது ஒருபோதும் போதவில்லை. அவர்களால் பூமி முழுவதும் பற்றாக்குறை பரவியது. மேலும் அவர்களுக்கு உணவு எதுவும் மீதமில்லாத போது அந்த பெரும் மனிதர்கள் மக்களை எதிர்த்து திரும்ப தொடங்கினார்கள். அவர்கள் கட்டுப்பாடின்றி பொறுப்பில்லாமல் நடந்து கொண்டார்கள். அவர்கள் இனி ஒழுங்கையோ அமைதியையோ கவலைப்படல.
கிராமங்கள் வெறிச்சோறின, குடும்பல்ல செதறன. வலிமையுடையவர்கள் பலவீனர்களை தள்ளிவிட்டார்கள். பயம் பலரின் இதயங்களில் ஆட்சி செய்தது. மக்கள் அந்த பெரும் மனிதர்களிடமிருந்து மறந்தனர். ஆனா பாதுகாப்பு கிடைக்கும் இடம் மிக குறைவுதான். மிருகங்களுக்கு கூட பாதிப்பு ஏற்பட்டது. பெரும் மனிதர்கள் நிலத்தில் உள்ள விலங்குகளையும் ஆகாயத்தில் பறக்கும் பறவைகளையும் விரட்டினார்கள். எதுவும் பாதிக்கப்படாம எதுவும் மீதமில்ல. ஏனோக்கு ஒரு காலத்துல விவரித்த இயற்கை ஒழுங்கு, சூரியன், பருவங்கள், மரங்கள், பூமியில் பரவும் குழப்பத்துக்கு எதிராக தெளிவாக நிற்கின்றன. பிறப்பில் படைப்புக்கு ஒரு சட்டம் இருந்தது. ஆனா இப்போது மனிதர்கள் குழப்பத்துல சிக்கிக்கின்றாங்க. வாட்சர்கள்ல ஒரு பேர் மற்றவர்களை விட அதிகமா அறியப்பட்டது. அசாசை அவ மனிதர்களிடையே நடந்து கொண்டது மட்டும். முன்பு அறியாத விஷயங்களை அவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சான். முதல்ல இந்த அறிவு பயனுள்ளதாகவும் ஆச்சரியமாகவும் தோன்றியிருக்கலாம். ஆனா இந்த அறிவை கடவுள் மனிதர்களுக்கு வழங்கவில்லை. அசாசில் மனிதர்களுக்கு உலோகங்களை எப்படி பயன்படுத்துவதுன்னு காட்டினான். அவன் அவர்களுக்கு வாள்கள் மற்றும் கத்திகள் உருவாக்க கற்றுக் கொடுத்தான். போருக்காக கவசங்கள் மற்றும் மார்பு கவசங்களை எவ்வாறு வடிவமைப்பது என்பதையும் அவன் காட்டினான். மண்ணை தோண்டி அதில் மறைந்திருக்கும் தாதுக்களை எடுத்து வருவது எப்படி என்பதையும் அவன் வெளிப்படுத்தினான். திறமையும் தீயும் கொண்டு மனிதர்கள் மூல உலோகங்களை ஆயுதங்களா மாற்ற கற்றுக்கொண்டார்கள். முன்பு சாதாரண கருவிகளா இருந்தவ இப்போ தீங்கு விளைவிக்கும் சாதனங்களா மாறின. ஆனா அசாசேல் அங்கே நின்றுவில்ல. அவ அலங்காரங்கள் மற்றும் அளவு பற்றியும் கற்றுக் கொடுத்தான். கைப்பொத்துகள் மற்றும் நகைகளை எவ்வாறு உருவாக்குவது என்பதையும் அவன் காட்டினான். வண்ண நிற பூச்சிகள் மற்றும் உடலை அழகுபடுத்தும் முறைகள் பற்றியும் அவன் வெளிப்படுத்தினான். அமைதியான இடங்கள்ல பெண்கள் தங்களது தோற்றத்தை மாற்றும் வகையில அழகு சாதனங்களை பயன்படுத்த கற்றுக்கொண்டார்கள். முன்பு இயற்கையா இருந்தது இப்ப மாற்றப்பட்டு அலங்கரிக்கப்பட்டதாக மாறியது. மற்ற காவலர்களும் தங்களது சொந்த பாடங்களை பகிர்ந்தனர். செம்ஜாசா மந்திரங்கள் மற்றும் இரகசிய பயன்பாட்டிற்காக வேர்களை வெட்டும் முறைகளை கற்றுக் கொடுத்தான். பரகிஜால் நட்சத்திரங்களின் அடையாளங்களை கற்றுக் கொடுத்தார். மற்றவர்கள் சூரியனின் இயக்கங்கள் மற்றும் சந்திரனின் பாதைகள் பற்றி விளக்கினார்கள். அவர்கள் வானத்தின் மறைந்துள்ள அறிவை அந்த வகையில வெளிப்பட வேண்டாத விஷயங்களை வெளிப்படுத்தினாங்க. இந்த அறிவு பரவ தொடங்கிய போது மனிதர்களின் இதயங்களில் ஏதோ ஒன்று மாறத் தொடங்கியது. உருவாக்கினரை மதிப்பதற்கு பதிலாக அவர்கள் கற்றுக்கொண்டவற்றில் கவனம் செலுத்த தொடங்கினார்கள். அதிகாரம், அழகு, கட்டுப்பாடு மற்றும் மறைந்த கலைகள் அவர்களின் ஆசையாகின. ஆவணர்களிடமிருந்து அவர்கள் அதிகம் கற்றுக்கொண்ட போதும் கடவுளிடமிருந்து அவர்கள் மேலும் மேலும் விலகினர். கற்கள் மற்றும் உலோகங்கள் இருந்து விக்கிரகங்கள் உருவாக்கப்பட்டன. மக்கள் தங்கள் சொந்த கைகளால் செய்தவற்றுக்கு முன்பாக வணங்க தொடங்கினார்கள். மந்திரவாதம் மற்றும் இரகசிய பழக்கங்கள் மறைந்த இடங்கள்ல வளர தொடங்கின. அமைதி குலைந்தலே, ஆசஞானத்தை மேலோங்கி ஆண்டது. பூமி ஏற்கனவே அரக்கர்களால காயமடைந்தது. இப்போது மேலும் குழப்பம் மற்றும் தவறான செயல்கள்லாம் ஆழமா மூழ்கியது. இதுவே தடை செய்யப்பட்ட அறிவின் விளைவாகும். இது வெறும் புதிய திறன்களை கற்றுக்கொள்வதல்ல, ஏற்கனவே அமைக்கப்பட்ட எல்லைய மீறுவதாக இருந்தது. அசாசிலின் போதனையின் கீழ் மனிதர்கள் தாங்கள் தாங்க தயாராக இல்லாத விஷயங்களில் காலடி வைத்தனர். இந்த இரகசியங்கள் உலகம் முழுவதும் பரவிய போது மனிதகுலமும் கடவுளும் இடையிலான தூரம் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகமாகியது. உலகம் இருள மூழ்கிய போது எனோக்கு தனது கண்களுக்கு அப்பாற்பட்ட ஆழமான ஒன்றை உணரத் தொடங்கினார். பூமியிலிருந்தே எடும் ஒரு அழுகுலன். ஒரு காலத்துல அமைதியும் வளமும் இருந்த நிலம் இப்போது துக்கத்துல மூடப்பட்டது. ஒரு காலத்துல உயிரளித்த வயல்கள் இப்போ அழிவின் சின்னங்களை சுமந்தன. ஆறுகள் எப்போதும் போல் ஓடின. ஆனா அவை தங்களுக்குள் துக்கத்தை சுமந்து ஓடுவதை போல இருந்தது. மலைகள் உயரமாக நின்றன. ஆனாலும் அவற்றும் கீழே நடக்கும் நிகழ்வுகளுக்கு சாட்சியாக இருந்தன போல தோன்றியது. உருவாக்கம் மௌனமாக இல்லை என்பதை எனக்கு புரிந்து கொண்டார். ஒரு காலத்துல சுதந்திரமா அலைந்த விலங்குகள் இப்போது பயத்துல வாழ்ந்தன. பூமியின் சமநிலை கொலைஞ்சிருத்தது. எங்கு பார்த்தாலும் உலகமே ஒரு பாரத்தை சுமப்பது எனக்கு உணர்ந்தேன். மண்ணே அழுது கொண்டிருப்பது போல இருந்தது. ஆனா அந்த அழுகுரல் அங்கே நின்றுள்ளவில்லை. உயிரிழந்தவர்களின் ஆன்மாக்களும் தங்களது குரனை எழுப்புகிறார்கள் என்பதை எனக்கு உணர்ந்தார். மனித கண்கள் காண முடியாத இடத்திலிருந்து அவர்களின் வேண்டுகோள் மேலே எழுந்தது. அவர்கள் நீதியை நாடினார்கள். அவர்களுக்கு நடந்த தவறுகள் சரி செய்யப்பட வேண்டும் என்று அவர்கள் கூவினர். நாள் கடந்தும் அந்த அழுகுரல் எண்ணோ கூட இருந்தது. அது மங்கியதாக அல்ல, அது மறைஞ்சு போகவில்லை. அது மேலும் வலிமையாகவும் கனமாகவும் கவனிக்காம இருக்க முடியாத அளவுக்கு வளர்ந்தது. அது அவனது எண்ணங்களில் ஒழுத்தது, அவனது இதயத்தில் தங்கியது. அது அவனது சொந்த குடும்பம், சொந்த மக்களுக்கே சேர்ந்தது போல அதன் பாரத்தை அவன் உணர்ந்தான்.
எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தா இருந்திருந்தா. அந்த மாதிரியான ஒரு அழுகுரல் கேட்கப்படாம என்றென்று எழ முடியாது. அந்த ஒலிக்கு வானத்தின் வாசல்கள் எங்கும் மூடப்பட்டிருக்காது. எல்லாவற்றையும் படைத்தவர் பூமியை நோக்குகிறார். அதில் நடக்கும் அனைத்தையும் அவர் கேட்கிறார். அதனால எனோக்கு விழுந்தவர்களின் குரல் வானத்தை எட்டும் என்று எழுதியார். அவர்களின் அழுகுரல் கடவுளின் முன்மென்போ. அந்த தருணம் வந்தபோது வானத்தையும் பூமியையும் ஆளும் ஒருவன் பதிலளிப்பான். படைப்பின் துயரம் மறக்கப்படாது. பூமியின் அழுகுரல் பதில் இல்லாம இருக்காது. பூமியின் அழுகுரல் கவனிக்கப்படாம எழவில்லை. வானத்துல நான்கு பெரிய பிரதான தூதர்கள் அதை தெளிவாக கேட்டார்கள். அவர்கள் எல்லாம் வல்லவரின் முன்னிலையில நின்று வலிமையும் அதிகாரமும் கொண்டு பிரகாசித்தார்கள். அவர்களின் பெயர்கள் மிக்கேல், கப்ரியேல், ரஃபாயேல் மற்றும் முரியேல். ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கு இருந்தது. ஒவ்வொருவரும் சக்தியை ஏந்தினார்கள். மேலும் கீழே நடப்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டார்கள். மிக்கேல் வலிமையானவரும் உறுதியானவரும் குழப்பம் பரவுவதை பார்த்தார். கப்ரியேல் செயல்களில் வல்லவராக மனிதர்களின் துன்பத்தை நோக்கினார். ரபாயல் குணமாக்குபவராக பூமியை மூடியிருந்த வலியை உணர்ந்தார். உரிய ஞானமும் ஒளியும் காக்கும் தூதர் இதற்கு பின்னால் உள்ள ஆழமான காரணத்தை பார்த்தார். அவர்கள் அனைவரும் ஒன்றா கீழே பார்த்து உலக இனி அமைதியில இல்லை என்பதை உணர்ந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். குழப்பம் மிக அதிகம், பூமி அழைத்துக் கொண்டிருக்கிறதுன்னு சொன்னாங்க. ஒரு காலத்துல கவனமா உருவாக்கப்பட்ட உலகம் இப்போது சுமையால் சிரமப்பட்டுக் கொண்டிருந்தது. அதிலிருந்து எழும் குரல்கள் வானத்தை எத்தின. அதனால் அந்த நான்கு பிரதான தூதர்கள் எல்லாம் எல்லாம் வல்லவரின் சிங்காசனத்திற்கு முன் சென்றார்கள். அவர்கள் அமைதியா இருந்துவிடல. அவர்கள் அந்த விஷயத்தை அவரிடம் எடுத்து சென்றார்கள். ஏனோக்கு ஆவியில அவர்களின் வேண்டுகோளை புரிஞ்சு கொண்டார். வீழ்ந்த காவலர்களை கணக்குக்கு அழைக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள். பூமியில் துயரப்படுபவர்களை நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டார்கள். பிரதான தூதர்கள் தேவனின் மகத்துவத்தை அறிவித்தார்கள். அவரிடமிருந்து எதுவும் மறைக்கப்படவில்லை என்று அவர்கள் சொன்னார்கள். பூமியில் செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் அவரால் பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு ரகசியமான தேர்வும் அவருக்கு தெரியும். அவர்கள் கிளர்ச்சியை வழிநடத்தியவர்களின் பெயர்களை, அதாவது அசாசேல் மற்றும் செம்மியாசா என்பவர்களின் பெயர்களை கூறி அவர்களின் செயல்கள் உலகத்திற்கு தீங்கு விளைவித்ததாக தெளிவுபடுத்தினார்கள். ஏனோக்கு பயங்கொண்ட ஆச்சரியத்தில் மூழ்கினார். வானத்தின் வல்லமையுள்ள உயிர்கள் பூமியில் நடக்கும் நிகழ்வுகளை பற்றி கவலைப்பட்டார்கள். அவர்கள் தொலைவில் இல்லை. அவர்கள் அறியாமலோ இல்ல, அவர்கள் தேவனின் முன்னிலையில் நின்று படைப்பின் சார்பாக பேசினார்கள். அவர்களின் வார்த்தைகள் தூபமாக சிங்காசனத்தின் முன் எழுந்தன. அவர்களின் வேண்டுகோள் கேட்கப்பட்ட போது செயலுக்கான நேரம் நெருங்கி வந்துவிட்டது என்பது தெளிவாகியது. வானம் கேட்டது. பூமியின் அழுகுரல் இலக்கை அடைந்தது. ஒரு திருப்புமனை அழுகில் வந்துவிட்டது. பின்னர் உயர்ந்தவராகி அவர் தமது கட்டளை வணையன. அமைதிக்கு எனக்கு அலம் முடிஞ்சது. பூமியிலிருந்து எழுந்த அழுகுரல்கள் கேட்கப்பட்டன. வானம் பதிலளித்தது. ஏனோக்கு தேவனின் வார்த்தை இல்லாம எதுவும் நடக்காது என்பதை பார்த்தார். அவர் பேசும்போது அனைத்து படைப்பும் கேட்கிறது. மிகேல் முதல்ல எழுந்தார். அவரது கைகள்ல பெரிய சங்கிலிகள் இருந்தன. இந்த தருணத்திற்காக அவை தயார் செய்யப்பட்டிருந்தன. அவர் செம்யாசாவையும் அவரை தொடர்ந்து சென்ற மற்ற காவலர்களையும் நோக்கி சென்றார். அவர்களின் சுதந்திர காலம் முடிவுக்கு வந்துவிட்டது. அவர்கள் பிடிக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்டார்கள். மனிதர்களின் உலகிலிருந்து பிரிக்கப்பட்டார்கள். அவர்கள் இனி பூமியில வெளிப்படையா நடமாட மாட்டார்கள். ரபாயல் அசாசேல நோக்கி அனுப்பப்பட்டா. அவர் அவனை ஒரு தனிமையான பாலைவனமான இடத்திற்கு அழைத்து சென்றார். அங்கு கூர்மையான கற்கள் மற்றும் ஆழமான நிழல்களுக்கு இடையில் அசாசேல் முடக்கப்பட்டான். அவனின் மீது கற்கள் வைக்கப்பட்டன. இருள் அவனை சூழ்ந்தது. அவன் அங்கேதான் பிரிக்கப்பட்டும் மறைக்கப்பட்டும் கடைசி நாள் வரை, கடவுள் நியமித்த நாள் வரை இருக்க வேண்டும். நபரை எழுப்பி இன்னொரு பணி கொடுக்கப்பட்டது. அவர் பரபரப்பு பரப்பிய வல்லமையுள்ள ராட்சசர்களுக்கு எதிராக சென்றார். அவர் அவர்களை ஒருவருக்கொருவர் எதிராக தூண்டினார். வலிமை வலிமைக்கு எதிராக மாறியது. அதிகாரம் அதிகாரத்துக்கு எதிராக எழுந்துங்க. ராட்சசர்கள் தங்களது சொந்த கைகளால் வீழ்ந்தார்கள். அவர்களின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. அவர்களின் தந்தைகளான வாச்சர்கள் கூட வெறும் பார்வையிட மட்டுமே முடிஞ்சது. அவர்களின் அடிகளால் பூமியினி நடுங்காது. ஏனோக்கு கற்களால் நிரம்பிய பள்ளத்தாக்குகளையும் அமைதியான நினைவு சின்னங்களையும் பார்த்தான். ஒரு காலத்துல வாச்சர்கள் பேசிய பெருமை மிகு வார்த்தைகள் மங்கிவிட்டன. அவர்களின் திட்டங்கள் முடிவடைந்தன. அவர்களின் செல்வாக்கு முற்றிலும் உடைந்தது. அடங்காததாக தோன்றியது. ஆனா அதுவும் உயர்ந்தவரின் கட்டளையால் தாழ்த்தப்பட்டது. மனிதர்களை தவறான வழியில் அழைத்துச் சென்றவர்களின் ஆவிகள் இனி சுதந்திரமா சுற்றி விளையாட முடியாது என்று தேவதூதர்கள் அறிவித்தார்கள். கோளாறு கட்டுப்படுத்தப்பட்டது. இருள் அடக்கப்பட்டது. உலகம் மீண்டும் சுவாசிக்க தொடங்கியது. ஏனோக்கு பார்த்தபோது அவன் ஆழமாக ஏதோ ஒன்றை புரிந்து கொண்டான்.
எந்த உயிரினமோ எவ்வளவு வலிமை வாய்ந்தவராக இருந்தாலும் கடவுளின் அதிகாரத்திற்கு மேல நிக்க முடியாது. ஏற்படையாம எதிர்த்தவர்கள் கூட அவர் அழைக்கும் போது பதிலளிக்க வேண்டியதான். இறுதியில எல்லா படைப்புகளும் அவரது குரலுக்கு பதிலளிக்கின்றன. முறிந்த சமநிலை இப்போது மீண்டும் நிலைநாட்டப்பட்டது. வாச்சர்கள் கட்டுப்படுத்தப்பட்டதும் இராட்சர்கள் வீழ்த்தப்பட்டதும் உயர்ந்தவர் மீண்டும் பேசினார். பூமி நீண்ட நாட்களாக குழப்பத்தால் நிரம்பி இருந்தது. படைக்கலத்தின் சமநிலை முறிஞ்சுவிட்டுங்க. ஒரு சுத்திகரிப்பு வரப்போகிறது. இந்த முறையில் தீயால் அல்ல, நீரால் உலகமே சுத்தமா கழுவப்பனோ. ஏனோக்கு ஒளி மற்றும் தீயின் தேவதூதர் உரியல ஒரு செய்தியுடன் அனுப்பப்பட்டதா பார்த்தான். அவர் லாமேக்கின் வம்சத்துக்கு நோவா என்ற மனிதரிடம் சென்றார். நோவா மற்றவர்களை விட வேறுபட்டவர். பலர் கடவுளின் வழிகளை விட்டு விலகியிருந்த போதிலும் நோவா நீதியில நடந்தார். அவரது மனது உறுதியாக இருந்தது. அவரது நட விசுவாசமா இருந்தது. உரியல் அவருக்கு ஒரு எச்சரிக்கையை கொண்டு வந்தால், பூமியில் ஒரு பெரிய வெள்ளம் வரப்போகிறது என்று அவர் நோவாவிடம் சொன்னார். நீர்கள் உயர்ந்து நிலத்தை மூடிவிடும். பாதுகாப்பான இடத்திற்கு வெளியே உள்ள அனைத்தும் அழிக்கப்பட்டுவிடும். நோவாவுக்கு தயார் செய்யவும் தன்னை மறைக்கவும் கடவுள் காட்டும் ஒன்றை கட்டவும் சொல்லப்பட்டது. அந்த செய்தி தெளிவாகவும் அவசரமாகவும் இருந்தது. வானமே கனமாக இருந்தது போல தோன்றிய காற்றும் வேறுபட்டதாக உணரப்பட்டது. உலகம் எப்போது இருந்தது போலவே தொடர்ந்தல. ஆனா மாற்று அருகில் இருந்தது. வானத்துல சொல்லப்பட்டது இப்போது பூமியில நிகழப்போகிறது. பிறகு மழை ஆரம்பமானது. அது மெதுவா பெய்யவில்லை, அது இடையறாது பெருமழையாக பெய்தது. நாள் கடந்தோம், இரவு கடந்தோம், நீர் அதிகரித்தது. 40 நாட்களும் 40 இரவுகளும் மழை பூமியை மூடியது. ஆறுகள் கரபுரண்டு ஓடியது. பள்ளத்துகள் நீரால் நிரங்கின. மலைகள் எழும்பு மலைகளுக்கு கீழே மறைந்தன. ஒரு காலத்துல உயரமாகவும் பயங்கரமாகவும் இருந்த அரக்கர்கள் அந்த நீருக்கு எதிராக நிற்க முடியல. பெருவெள்ளத்தின் முன் அவர்களின் வலிமை ஒன்றும் இல்லையா. நகரங்கள் மறைஞ்சு போனது. மனிதர்களின் பெருமை மிக்க படைப்புகள் எல்லாம் நீரில் அடிச்சு செல்லப்பட்டன. பாதுகாப்பான இடத்திற்கு வெளியே இருந்த அனைத்தும் வெள்ளத்தில மூழ்கின. ஆனா நோவா மற்றும் அவரது குடும்பம் பாதுகாப்பாக இருந்தன. படகுக்குள்ள அவர்கள் பாதுகாப்பாக இருந்தவ. அவர்களை சுற்றி நீர் உயர்ந்த போதும் அவர்கள் அதன் மேல் தூக்கிச் செல்லப்பட்டனர். படகு ஆழமான நீர்ல நகர்ந்தது. கடவுளின் கையில் வழி நடத்தப்பட்டது. இறுதியில மழை நின்றது. நீர் மெதுவாக குறைய தொடங்கியது. வெள்ளம் தனது வேலையை முடித்த போது பூமி அமைதியா இருந்தது. ஒரு காலத்துல குழப்பம் நிறைந்திருந்தது இப்போது சுத்தமாக கழுவப்பட்டது. இது கதையின் முடிவல்ல, புதிய தொடக்கம் என்று ஏனோக்கு கண்டார். இந்த நீர்களிலிருந்து ஒரு புதுப்பிக்கப்பட்ட உலகம் எழும். நீதிக்கு தயாரான உலகம், அதன் படைப்பாளி அமைத்த ஒழுங்கில் நடக்க இன்னொரு வாய்ப்பு வழங்கப்பட்ட உலகம். ஏனோக்கு பூமியிலிருந்து எடுத்துச் செல்லப்படுவதற்கு முன் அவருக்கு ஒரு இறுதி பொறுப்பு வழங்கப்பட்டது. இருட்டில் கட்டுப்படுத்தப்பட்டிருந்த காவலர்கள் ஏனோக்கு இன்னும் மனிதர்களிடையே நடக்கிறார் என்றும் கடவுளின் அருளை பெற்றுள்ளார் என்றும் கேட்டார்கள். ஒரு காலத்தில் அவர்கள் வலிமை மிக்கவர்களாக இருந்தாலும் இப்போது அவர்கள் கலங்கியிருந்தனர். அவர்கள் இனி சுதந்திரமாக நகர முடியவில்லை. அவர்கள் இனி தங்களது பழைய இடத்திற்கு திரும்ப முடியல. அவர்கள் ஏனோக்கிடம் ஒரு வேண்டுகோள் அனுப்பினாம்பு. அவர்கள் தங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி பேசுமாறு அவரிடம் கேட்டார்கள். அவரது வாயிலாக தங்கள் வார்த்தைகள் உயர்ந்தவரிடம் செல்லும் என்று அவர்கள் நம்பினார். யாராவது தங்களுக்காக பேச முடியும் என்றா அது கடவுளுடன் நெருக்கமா நடந்த ஏனோக்கே என்று அவர்கள் நம்பினர். ஏனோக்கு அவர்கள் தான் சிந்த. அவர்கள் பேசும்போது அவர் கவனமா கேட்டா. அவர்களின் குரல்கள் இனி பெருமையோடு இல்லை. ஒரு காலத்தில் இருந்த அந்த நம்பிக்கை இப்போது மங்கிவிட்டது. அவர்கள் அவரிடம் தங்களுக்காக ஒரு மனுவை எழுதுமாறு, தங்களது நிலைமையை மாற்றுமாறு கேட்டுக்கொள்ளுமாறு கேட்டார்கள். ஏனோக்கு அவர்களது வேண்டுகோளை எடுத்துச் செல்ல சம்மதித்தார். ஆனா ஏற்கனவே ஒரு முக்கியமான விஷயத்த அவர் புரிஞ்சுகிட்டு இருந்தார். கடவுள் ஒரு தீர்ப்பு வழங்கினா அது உறுதியா நிற்கும். இருப்பினும் அவர்கள் கேட்டதை அவர் செய்தார். அவர்களின் வார்த்தைகளை எழுதி பிரார்த்தனையில ஆண்டவரிடம் எடுத்து சென்றார். பின்னர் ஏனோக்கு பதில பெற்றார். அவர் வாச்சர்களிடம் திரும்பி அவர்களுக்கு தெளிவாக பேசினார். அவரது குரல் நிலையாக இருந்தது, கடுமை இல்லாம ஆனா தெளிவாக. அவர் அவர்களுக்கு உயர்ந்தவரின் தீர்ப்பு மாற்றப்பட மாட்டாதுன்னு சொன்னார். என்ன அறிவிக்கப்பட்டதோ அது நிலைத்திருக்கும். கடவுள் நியமித்த இறுதி நாள் வரை அவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல தங்க வேண்டும். மிகவும் விசுவாசமான ஊழியக்காரனாலும் படைப்பாளியின் விருப்பத்தை மாற்ற முடியாது. அதிகாரம் அவருக்கே சொந்தம். யாரும் வேண்டுகோள் வைக்க முடியாது, வாதிக்க முடியாது. ஏற்கனவே நிறுவப்பட்டதை எந்த வேண்டுகோளும் மாற்ற முடியாது. ஏனோக்கு நடந்த அனைத்தையும் கவனமாக பதிவு செய்தார்.
எந்த இடத்திலையும் நம்பிக்கை வழங்கப்படா போது அவர் அதை சேர்க்கவில்லை. அவர் செய்திய மாற்றமையா? நியாயமானவர்கள் அமைதியில் வாழ்வார்கள், கீழ்ப்படியும் பாதையில் நடப்பார்கள், ஆனால் கிளர்ச்சி தேர்ந்தெடுத்தவர்கள் புதுப்பிக்கப்பட்ட உலகில் தொடரமாட்டார்கள் என்று அவர் விசுவாசமாக எழுதியார். இதனுடன் நடுநிலையாளர் என்ற ஏனோக்கின் பங்கு முடிவடைந்தது. அவர் உண்மையாக பேசினார், அவர் பயமின்றி செய்தியை வழங்கினார். விரைவில் அவர் சொன்ன எச்சரிக்கைகளுக்கு பிறகு அவரது சொந்த பயணம் பூமியை தாண்டி செல்லும். இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு ஏனோக்கு காணா காண்புகளின் வழியாக பூமியின் பல மறைந்த இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டார். அவர் தனது சொந்த வலிமையால நடக்கிறது. இந்த இடங்களை அவருக்கு காண்பித்தார்கள். தேவனுடைய படைப்பு எவ்வளவு பரவலாகவும் ஆழமாகவும் இருக்கிறது என்பதை அவர் புரிந்து கொள்ளும் வகையில் அவர் பார்த்தவ சாதாரண மனிதர்களுக்கு தெரியாதவற்றை விட அதிகம் இருந்தது. அவர் ஒரு பரந்த பாலைவனத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு காற்று மிகுந்த சக்தியுடன் வீசியது. அங்கே அவர் சாதாரண நெருப்பை போல பரவாத நெருப்ப கண்டார். அது ஒரு நோக்கத்துடன் நகரும் போல் தெரிந்தது. கட்டளையிடப்பட்டது போல் ஒரு இடத்துல தங்கியிருந்தது. வெப்பத்தால காற்று திகழ்ந்தது, ஆனா அதன் எல்லைக்கு வெளியே எதுவும் எரியவில்லை. அது தயார் செய்யப்பட்டு தனியாக வைக்கப்பட்ட ஒரு இடம். வேறொரு பகுதியில ஏனோக்கு நதிகள் நெருப்பு ஓடைகளாக ஓடுவதை பார்த்தார். அவை இருளில் ஒளிர்ந்தபடி நிலையாக நகர்ந்தன. அவற்றருகே அவர் சில உருவங்களை பார்த்தார். தங்கள் இடத்திலிருந்து விலகிய ஆவிகள் அருகில் நின்றும் தப்ப முடியாம இருந்தனர். நெருப்பு வெறித்தனமா நகரல, அது கட்டளையிடப்பட்ட இடத்துலதான் இருந்தது. அவர் அங்கு பெரிய பனிக்கட்டைகள் கோபுரங்களை போல நின்றத அவற்றை சுற்றி நெருப்பு இருந்தும் எதுவும் தொடாதிய பார்த்தார். அருகில் விலை மதிப்புள்ள கற்கள், சுரங்கங்கள் மற்றும் ஒளிரும் பாறைகள் குவியலாக இருந்தன. அவை வெறிச்சத்துல பிரகாசித்தன. நெருப்பு அவற்றை எரிக்கிறல்ல. எல்லாம் தங்களுக்கு நியமிக்கப்பட்ட எல்லைக்குள் தான் இருந்தன. இந்த விசித்திரமான பகுதிகளிலும் கூட ஒழுங்கு இருந்தது. பின்னர் ஏனோக்கு ஒரு ஆழமான பள்ளத்தாக்க கடுமையான பாறைகளால் சூழப்பட்டதை காண்பிக்கப்பட்டது. அது இரண்டும் கனமான அமைதியுமா இருந்தது. அங்கு தங்கள் முதலிடத்தை விட்டு விலகிய சில தேவதூதர்களை அவர் பார்த்தார். அவர்கள் கட்டுப்படுத்தப்பட்டு மேலுள்ள உலகிலிருந்து பிரிக்கப்பட்டிருந்தனர். அவர்களின் முகங்கள் தாழ்ந்திருந்தன. அவர்கள் தங்கள் நிலையை புரிந்து கொண்டு கடவுள் நிர்ணயித்த நேரத்தை எதிர்பார்த்தனர். அந்த பள்ளத்தாக்கிலிருந்து தொலைவில் ஏனோக்கு பிரகாசமான ஒளியால் நிரம்பிய ஒரு இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கு அவர் இதற்கு முன்பு பார்த்ததல்லாத ஒரு மரம் இருந்தது. அதன் அழகு விவரிக்க முடியாததா இருந்தது. அதன் மனம் இனிமையாகவும் அதன் கிளைகள் பரவலாக விரிந்திருந்தன. இது உயிரின் மரம். பரிசுத்த தேவதூதர்கள் அதை சுற்றி காவல் காத்து சரியான நேரம் வரைக்கும் பாதுகாத்தன. ஏனோக்கு இணையடமா நகரும் போது ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுகிட்டார். கடவுளின் படைப்புல மிகுந்த அழகும் கணக்கெடுக்கும் இடங்களும் உள்ளன. எதுவும் நோக்கமில்லாம ஈயா, ஒழுங்கில்லாதது எதுவும் அல்ல. மிகவும் இருண்ட பகுதிகளிலும் கூட கட்டமைப்பு இருந்தது. ஒளி நிறைந்த இடங்களிலும் கவனமா பாதுகாப்பு இருந்தது. எல்லாமும் உயர்ந்தவரின் கட்டளைக்கு கீழ்ப்படைத்தன. ஏனோக்கு ஒவ்வொரு விவரத்தையும் கவனமாக கவனிச்ச அவர் பாயும் நெருப்பின் சத்தையும் பிரகாசிக்கும் கற்களின் அமைதியையும் அவர் பார்த்தவர்களின் முகபாவனைகளையும் நினைவில் வைத்திருந்தார். இவற்றை பற்றி ஒரு நாள் பூமியின் மக்களுக்கு அவர் பேசுவார் என்று அவர் அறிந்திருந்தார். அவர் பார்த்தவை எதுவும் சீரற்றவை அல்ல. அவருக்கு இது காட்டப்பட்டது ஏனெனில் மற்றவர்கள் உலகம் அவர்கள் நினைப்பை விட பெரியதும் ஆழமானதும் ஒழுங்கானதும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஏனோக்கின் பயணம் தொடர்ந்த போது அவரை தூய ஒளியால் நிரம்பிய ஒரு இடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டது. அந்த இடத்துல காற்று தூய்மையாகவும் அமைதியாகவும் இருந்தது. அங்க பயமும் இல்ல, துயரமும் இல்ல, தொந்தரவு தரும் எந்த சத்தமும் இல்ல. அந்த பிரகாசமான நாட்டின் நடுவுல அவர் பார்த்ததை விட அழகான ஒன்று நின்றது. ஜீவனின் மரம். அதன் இலைகள் தெளிவான சுருக்குமணிகள் போல பிரகாசமாகவும் மென்மையாகவும் இருந்தன. அவை மங்கவோ உலர்வோ இல்ல. அதன் பழங்கள் மென்மையான உயிருள்ள ஒளியுடன் ஜொலித்தன. அது தன்னுள் உயிரை கொண்டிருப்பது போல இருந்தது. அந்த மரம் உயரமாகவும் வலுவாகவும் அழுகாம நின்றது. அது பூமியின் மரங்களை போல இல்ல. அது தனித்துவமா வைக்கப்பட்டது. ஒரு தேவதூதர் ஏனோக்கின் அருகில் நின்று மெதுவாக அவரிடம் பேசினார். இந்த மரம் எதிர்கால காலத்திற்கு பாதுகாக்கப்படுகிறது என்று அவர் ஏனோக்கிடம் கூறினார். அந்த நாளுக்கு பிறகு எல்லாம் சரியாக அமைக்கப்பட்ட பின் நீதிமான்களுக்கு உயிர் மரம் வழங்கப்படும். நம்பிக்கையுடன் நிலைத்திருந்தவர்கள் அதன் பழத்தை உண்ணுவார்கள். அதை உண்டவர்கள் முடிவில்லாத உயிரை பெறுவார்கள். இந்த செய்தியை ஏனோக்கு கேட்டபோது அவரது மனம் கலங்கியது. அவர் மகிழ்ச்சியும் துக்கமும் ஒரே நேரத்தில் உணர்ந்தார்.
மகிழ்ச்சி, ஏனெனில் இப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதி இருக்கிறது. துக்கம், ஏனெனில் மனிதர்களின் மனம் எவ்வளவு எளிதாக தூய்மையை விட்டு விலகிவிடும் என்பதை அவர் அறிவார். பலர் அதிகாரத்தையும் இன்பத்தையும் விரும்பி ஓடுகிறார்கள். ஆனால் சிலரே தூயதும் நிலைத்ததுமானதை நாடுகிறார்கள். இருப்பினும் அந்த மரம் உறுதியா நின்னது. அது பொறுமையா காத்திருந்தது. அதன் வேர் பரிபூர்ண ஒளியின் அடித்தளங்கள்ல ஆழமாக ஊன்றியிருந்தது. அது தன்னுள் சிகிச்சையை கொண்டிருந்தது போல தோன்றியது. அது மனிதர்களுக்கே அல்லாம பூமிக்கே கூட இருந்தது. மனித குலத்தின் கதை அழிவில் முடிவடையாது என்பதற்கான ஒரு அடையாளமா அது இருந்தது. தேவதூதர் ஏனோக்கிடம் இதை நினைவில் வைத்துக் கொண்டு இந்த செய்தியை மீண்டும் கொண்டு செல்லுமாறு சொன்னார். நீதிமான்களுக்கு ஒரு பாரம்பரியம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. மனிதர்களின் கண்கள் காண முடியாத ஒன்றும் இருக்கிறது. இப்போது இருக்கும் உலகமே இறுதி அத்தியாயம் அல்ல. ஏனோக்கு மீண்டும் பார்த்தபோது மரத்தின் அருகில் தேவதூதர்கள் கூடி வந்ததை கண்டார். அவர்கள் தங்க கோப்பைகளை பிடித்து அதன் கிளைகளின் கீழ் தெளிவான நீரை கொடுத்தார்கள். அவர்களின் குரல்கள் புகழ்ச்சியில் எழுந்தன. அந்த இடத்திலிருந்து பாயும் உயிரில் அவர்கள் மகிழ்ந்தார்கள். அந்த மரம் முடிவில்லாத புதுப்பிப்பும் அமைதியும் குறிக்கும் ஒரு சின்னமா நின்றது. கிளர்ச்சியான பிறகும் பெருவல்ல ஆன பிறகும் எல்லாம் தவறாக நடந்த பிறகும் கூட விசுவாசமாக இருப்பவர்களுக்கு தேவன் அழகான ஒன்றை தயார் செய்திருந்தார். வாழ்க்கை மரம் ஒரு நாள்ல உலகம் மீண்டும் புதுப்பிக்கப்படும் என்றும் முடிவில்லாத அமைதியில வாழ்க்கை தொடரும் என்றும் ஒரு வாக்குறுதியாக நின்றது. ஏனோக்கு இன்னொரு தரிசனம் காண்பிக்கப்பட்டது. இந்த முறையில அது எதிர்காலத்தை பற்றியும் பூமியில வரவிருக்கும் ஒரு பெரிய திருப்பத்தை பற்றியும் இருந்தது. அவர் உயர்ந்த ஆசனங்களில் அமர்ந்திருக்கும் அரசர்களை கண்டார். அவர் செல்வம் நிறைந்த உடைகள் அணிந்திருக்கும் ஆட்சி அதிகாரிகளை பார்த்தார். அவர் தங்கள் அதிகாரம் ஒருபோதும் குறையாது என்று நம்பும் வலிமை மிக்க ஆண்களை பார்த்தார். அவர்களில் பலர் விசுவாசிகளை கீழாக பார்த்து பெருமையோடும் கடுமையோடும் நடந்து கொண்டார்கள். நியாயமானவர்கள் அவர்களுடன் ஒப்பிடும் போது சிறியவர்களாக தோன்றினர். அவர்களுக்கு எந்த ராணுவமும் இல்லை. அவர்களுக்கு எந்த பிரம்மாண்டமான மண்டபங்களும் கனமான கிரீடங்களும் இல்லை. சிலர் பக்கவாட்டில் தள்ளப்பட்டாண்டு, சிலர் கவனிக்கப்படாது, சிலர் எதிராக பேசப்பட்டாண்டு பெருமை கொண்டவர்கள் எப்போதும் எழுத்திருப்பார்கள் போல தோன்றியது அவர்களுக்கு மேலாக. ஆனா அப்போது அந்த தரிசனத்துல ஒரு குரல் முழங்கியது. அது தெளிவாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருந்தது. பெருமை கொண்டவர்கள் தாங்கள் நிற்கும் இடத்தில் நிலைத்திருக்க மாட்டார்கள் என்று அது அறிவித்தது. தங்களை உயர்த்தி கொண்டவர்கள் தாழ்த்தப்படுவார்கள். அரியணைகள் என்றென்றும் நிலைத்திருக்காது. ஒவ்வொரு தலையிலையும் கிரீடம் நிலைத்திருக்காது. ஏனோக்கு ஒரு பெரிய மாற்றம் நிகழத் தொடங்குவதை பார்த்தார். அதிகாரத்தின் இருக்கைகள் நடுந்து தொடங்கல. அநியாய ஆட்சி செய்த இடங்கள் சிதற தொடங்கின. அங்க சொந்த வலிமையில மட்டும் நம்பிக்கை வைத்திருந்தவர்கள் குழப்பத்துடனும் நிலை தடுமாறியும் இருந்தார்கள். பூமி தானாகவே சுவாசிக்க வசதியாக இருந்தது. இந்த கணத்தை எதிர்பார்த்திருந்தது போல பெருமை கொண்டவர்கள் பேசிய வார்த்தைகள் மறக்கப்படாதுன்னு அவர் கேட்டார். ரகசியமா எடுத்த முடிவுகள் மறைந்திருக்காது. தவறான செயல்களின் உயர்ந்த இடங்கள் தாழ்த்தப்படும். பெருமையில கட்டப்பட்ட எதுவும் நிலைத்திருக்காது. ஆனா நீதிமானுகளுக்கு வேறொரு எதிர்காலம் தயார் செய்யப்பட்டது. ஏனோக்கு அவர்களின் கைகள் காலியாகவே இருக்காது என்பதை பார்த்தார். அவர்களுக்கு ஒரு பாரம்பரியம் வாக்குறுதி செய்யப்பட்டகளே. அவர்களின் நாட்கள் காரணம் இல்லாம குறைக்கப்படாது. அவர்கள் அமைதியில் நிலைத்திருப்பாங்க. அவர்களுக்கு உண்டாக வேண்டிய அவமானம் அவர்களுடன் நிலைத்திருக்காது. நியாயமற்ற முறையில நடத்தப்பட்டாலும் உறுதியாக நின்றவர்கள் உயர்த்தப்படுவார்கள். தாழ்மையுடன் இருப்பவர்களுக்கு இரக்கம் கிடைக்கும். துக்கத்துக்கு பதிலா மகிழ்ச்சி ஹோ. நம்பிக்கையுடன் இருந்தவர்கள் தங்கள் நம்பிக்கை வீணாகவில்லை என்பதை காண்பார்கள். மற்றவர்கள் புரிந்து கொள்ள ஏனோக்கு இந்த ஓமையை எழுதி வைத்தார். பரிசுத்தமான மகத்தானவர் தன் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு அமைதியை வழங்குவார். அவர் அனைத்தையும் முழுமையா சரி செய்வார். கடவுள் நகரும் போது மலைகள் நடுங்குவது போல அநியாயமானவர்கள் தங்கள் நிலையை இழப்பாங்க. நம்பிக்கையுள்ளவர்கள் மனம் தளராம இருக்க இந்த செய்தி வழங்கப்பட்டது. உலகம் சமநிலையற்றதாக தோன்றினாலும் ஒரு திரும்ப நாள் வரப்போகிறது. அந்த நாள் வந்தபோது தாழ்மையுள்ளவர்கள் உறுதியா நிற்பார்கள். பெருமை மறைந்து போகும். காணொளி தொடர்ந்த போது ஏனோக்கு அதன் மையத்திற்கே அழைச்சு செல்லப்பட்டார். அங்கு சூரியனை விட பிரகாசமான ஒளியில நிரம்பிய இடத்துல அவர் விண்ணக சிங்காசனத்தின் முன் நின்ற ஒரு உருவத்தை பார்த்தார். அந்த உருவம் அவர் பார்த்த எந்த தேவதையும் போல இல்லை. அவர்ல வலிமை இருந்தது, அதே சமயம் ஆழமான தயவும் இருந்தது. அவரது முகம் அமைதியான அதிகாரத்துடன் பிரகாசித்தன. அவரது கண்கள் உண்மையால் எரிந்தன. கோபத்தால் அல்ல, ஆனா எல்லாவற்றையும் தெளிவாக காணும் தெளிவால். ஏனோக்கு ஆச்சரியத்துடன் நகர்ந்தார். அருகில் இருந்த தேவதையிடம் கேட்டார், இவர் யார்? அந்த தேவதை மென்மையாக பதிலளித்தார், இவர் மனிதகுமாரன். அவர் நீதியில நடக்கிறார்,
உலகம் உருவாக்கப்படுவதற்கு முன்பே அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரித்து வைக்கப்பட்டார். மனிதகுமாரன் அந்த நாள்களின் தலைவனாகிய நித்தியவரின் அருவில் நின்றதை ஏனோக்கு பார்த்தார். அவர் தூரமாவோ தனியாவோ ஹியர், அவர் நெருக்கத்திலையும் மரியாதையிலும் நகர்ந்தார். அவரை சுற்றி எண்ணற்ற தேவதைகள் இருந்தனர். மரியாதையுடன் அவருக்கு சேவை செய்து கவனித்தனர். விண்ணகமே அவருடைய இடத்தை உணர்ந்தது போல இருந்தது. மனிதகுமாரனின் பெயர் படைப்பு தொடங்குவதற்கு முன்பே எழுதப்பட்டதாக அந்த தேவதை விளக்கினார். மலைகள் உருவாகும் முன்போ, நட்சத்திரங்கள் ஆகாயத்தில் அமைக்கப்படும் முன்போ அவரது பெயர் அறியப்பட்டிருந்தது. அது தூய்மையானதும் மாற்றமற்றதும், ஆரம்பத்திலிருந்தே தேவனால் நிறுவப்பட்டது. மனிதகுமாரன் ஒரு காலத்திற்கு மறைக்கப்பட்டிருந்ததை ஏனோக்கு பார்த்தார். அவர் தேவனுடைய சந்நிதியில பாதுகாக்கப்பட்டார். சரியான தருணம் வந்தபோது மட்டுமே வெளிப்படுத்தப்பட்டார். அவர் உயர்ந்தவரால் அளிக்கப்பட்ட ஞானத்தையும் புரிதலையும் எடுத்து சென்றார். தேவனுடைய இரகசியங்கள் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டன. பின்னர் ஏனோக்கு தேவதைகள் மௌனமாக பேசுவதை கேட்டான். ஒரு நாள் மனிதகுமாரன் மகிமையின் சிங்காசனத்தில் அமர்வார் என்று அவர்கள் கூறினார்கள். அவர் ஜாதிகளும் அரசர்களும் முன்பாக நிற்பார். அவர் உண்மையை வெளிப்படையாக கொண்டு வருவார். அவரது சந்நிதியில பொய்யான எதுவும் நிலைத்திருக்காது. பெருமையும் அநியாயத்தையும் தேர்ந்தெடுத்தவர்கள் அவரை பார்த்தபோது அதிர்ச்சி அடைவார்கள். ஆனால் நீதிமான்கள் ஆனந்தத்துடன் அருகில் வருவார்கள். அவர்கள் அவரை நீதிக்காக நிற்பவராக அடையாளம் காண்பார்கள். ஏனோத்து பார்த்தபோது ஆழமான அமைதி அவரது இதயத்தை நிரப்பியது. அதற்கு பாதுகாவலர் இல்லாம விடப்படாது. ஆரம்பத்திலிருந்தே தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதகுமாரன் ஒரு நாள் அனைவருக்கும் வெளிப்படுவார். அந்த நாள் வந்தபோது உண்மை இதுவரை இல்லாத அளவுக்கு பிரகாசமாக ஒளிரும். அப்போது ஏனோக்கு உயர்ந்த பரலோகத்தின் ஒரு தரிசனத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். அவர் ஆவிகளின் ஆண்டவரின் சிங்காசன அறைய பார்த்தான். சிங்காசனத்தை உயிருள்ள நெருப்பு போல ஒளி சூழ்ந்திருந்தது. ஆனா அது நிலைத்தும் தூய்மையுமாக இருந்தது. ஒளியின் கிரீடங்கள் அவரை சுற்றி வட்டமாக இருந்தன. காற்றே கூட புகழ்ச்சியால் உயிரோடு இருப்பது போல இருந்தது. எண்ணற்ற தேவதூதர்கள் ஒழுங்காக நின்று அமைதியிலும் மரியாதையிலும் பார்த்துக் கொண்டிருந்தனர். ஆவிகளின் ஆண்டவரின் அருகில் மகிமையின் சிங்காசனத்தில் மனிதகுமாரன் அமர்ந்திருந்தார். அவரது முகம் பூமிக்கு மேலே எழும் காலை சூரியனை விட அதிகமாக பிரகாசித்தது. அவரில் அமைதியும் வலிமையும் அவர் அதிகாரத்திற்காக பிடித்துக் கொள்ளவில்லை. ஆரம்பத்திலிருந்தே நியமிக்கப்பட்டவரை போல அவர் அதை இயற்கையாகவே தாங்கினார். பரலோக இராணுவங்கள் அவர்களை சுற்றி வரிசை வரிசையாக ஒளிர்ந்து அமைதியாக நின்றன. யாரும் தங்களுக்காக பேசவில்லை. எந்த இயக்கமும் ஒழுங்கா கொலைக்கவில்லை. அனைத்து கண்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவரை நோக்கி நிலைத்திருந்தன. அப்போது ஏனோக்கு மனிதகுமாரன் தனது கையை நீட்டுவதை பார்த்தார். அந்த தருணத்தில் பூமியின் ஜாதிகள் அவர் முன் கொண்டு வரப்பட்டன. ஒரு காலத்துல தாங்கள் நிலையான அதிகாரம் பெற்றவர்கள் என்று நம்பிய அரசர்களும் ஆட்சித் தலைவர்களும் இப்போது அதைவிட பெரிய ஒன்றை உணர்ந்தார்கள். அவர்கள் பெருமையுடன் முன்னேறவில்லை. ஆனால் உணர்வில் உண்மையான அதிகாரம் தங்களுக்கு சொந்தமில்லை என்பதை அவர்கள் பார்த்தார்கள். ஒரு தேவதூதன் தெளிவான குரல்ல அறிவித்தான், உலகம் உருவாகும் முன்பே அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் ஜாதிகளுக்காக ஒளியாகவும் துயரமடைந்தவர்களுக்கு நம்பிக்கையாகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த வார்த்தைகள் பரலோகத்திலும் முரணின. பூமியின் அரசர்கள் தலைவணங்கினார்கள். ஒரு காலத்துல தங்கள் ஆட்சியின் சின்னமாயிருந்த கிரீடங்கள் இப்போது ஒப்பிடும் போது சிறியதாக தோன்றின. அனைத்து அதிகாரமும் உயர்ந்தவரிடமிருந்து வருகிறது என்பதை அவர்கள் பார்த்தார்கள். மனிதகுமாரனிடம் அந்த அதிகாரம் ஒப்படைக்கப்பட்டது. தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தாழ்மையானவர்களை உயர்த்துவார். அமைதியாகவும் விசுவாசமாகவும் இருந்தவர்கள் மறக்கப்பட மாட்டார்கள். அதே நேரத்துல பெருமை அவருடைய முன்னிலையில் நிலைக்காது. அகந்தையின் கூச்சல் குரல்கள் மங்கிவிடும். நியாயமானவர்களின் கையில ஒரு ஊன்றுகோளாக மனிதகுமாரன் இருப்பார். உறுதியான ஆதரவாக அவர்கள் தடுமாறாமல் இருப்பதற்காக இரண்டு நாட்களிலும் உறுதிப்படாத காலங்களிலும் அவர் அவர்களை வழிநடத்துவார். அவருடைய ஒளி எப்போதும் நிலைத்திருக்கும். மற்ற அனைத்தும் குலுங்கும் போதும் ஏனோக்கு இந்த தரிசனத்தை கவனமாய் அருகியார். இது வானத்தின் மகிமையின் ஒரு படம் அல்ல, இது ஒரு வாக்குறுதி. இடர் நாட்கள்ல விசுவாசிகள் இரக்கம் பெறுவார்கள். பயத்தின் தருணங்களில் அவர்கள் ஒளிய காண்பார்கள். ஆரம்பத்திலிருந்தே தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவர்களின் பலமாக என்றும் நிலைப்பார். ஒரு காலத்தில் அசைக்க முடியாததாக நினைக்கப்பட்ட சிங்காசனங்கள் நடுங்க தொடங்கின. பூமியின் ஆட்சி நடத்துபவர்கள் தங்களது அதிகாரம் மங்கிவிட்டதாக உணர்ந்த நேரம் அருகில் வந்துவிட்டது என்று ஏனோக்கு கண்டார். இவர்கள் படைகளை கட்டளையிட்டவர்கள், நகரங்களை கட்டியவர்கள், தங்களது வார்த்தைகள் சட்டம் போல பேசினவர்கள். அவர்கள் தங்கத்துல பலத்துல தங்களது ஞானத்துல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா இப்போது அவர்களுக்கு முன் அதைவிட பெரிய ஒன்று நின்றது.
மனிதனின் சூரியனின் ஒளி மேலும் மேலும் பிரகாசமாகி அவர்களை சூழ்ந்தது. அது குறைய முடியாத ஒரு உதய சூரியனைப் போல இருந்தது. அது ஒவ்வொரு மூளையையும் நிரப்பியது. மறைவதற்கான நிழல் எதுவும் எஞ்சவில்லை. ஒன்றா ஒன்றா அந்த வல்லரசு ஆட்சி நடத்துபவர்கள் தப்பிக்க இறந்தேடுகிறாங்க. அவர்கள் தங்களது செல்வத்தையும் தங்களது கடவுள்களையும் தங்களது பட்டங்களையும் நோக்கினர். ஆனா அவை எதுவும் அவர்களுக்கு உதவவில்லை. ஏனோக்கு அவர்களின் செல்வம் ஒரு கணத்தில் மதிப்பிழந்ததா பார்த்தார். ஒரு காலத்துல உறுதியானதும் நிலைத்ததுமாக தோன்றியது, இப்போது உலர்ந்த பாய போல வெப்பத்துல பறந்து போனது. முடிகள் அவர்களின் தலைகளிலிருந்து வழுக்கி விழுந்தல. அவர்களின் வலிமையான குரல்கள் அமைதியாகிவிட்டன. ஒரு காலத்துல இருந்த தன்னம்பிக்கை நிலத்துல ஊறி வரும் நீர் போல அவர்களிடமிருந்து வடி ஆரம்பித்தது. அவர்கள் தாங்கள் எடுத்த முடிவுகளின் உண்மையை எதிர்கொண்டது அவர் பார்த்தார். அவர்கள் ஆவிகளின் ஆண்டவரை புறக்கணித்திருந்தாண்டல். அவர்கள் அவரால் அபிஷேகம் செய்யப்பட்டவரை திரும்பி பார்த்திருக்கவில்லை. உயிர் கொடுத்தவரை மதிப்பதற்கு பதிலாக அவர்கள் தங்களை நம்பினார்கள். இப்போது அவர்கள் எந்த காரணமும் இல்லாமல் நின்றனர். அந்த நாள்ல எந்த மனித கையும் அவர்களை பாதுகாக்க முடியல, எந்த கூட்டணியும் அவர்களை காப்பாற்ற முடியல, எந்த பட்டமும் இழந்ததை மீட்டு தர முடியல. அவர்களின் இருதயங்கள்ல மறைந்திருந்த எண்ணங்கள் வெளியில் கொண்டு வரப்பட்டன. அவர்கள் ரகசியமா செய்தவை இனி மறைக்கப்படப்படில்லை. ஏனோக்கு பூமியில ஒரு பெரிய மாற்றம் வந்ததை பார்த்தார். ஒரு காலத்துல தீமைக்கு கொண்டாட்டம் செய்தவர்கள் தங்கள் தலைகளை குனிந்தார்கள். அரண்மனைகளை நிரப்பிய பெருமை மங்கியது. கடுமையான தலைவர்களின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. அவர்களின் இடத்துல புதிதாக ஏதோ ஒன்று எழத் தொடங்கியது. பொறுமையாக காத்திருந்த பணிவானவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். அமைதியாகவும் விசுவாசமாகவும் இருந்தவர்கள் வலிமையை கண்டாரு. அமைதி அந்த நிலத்தை முழுவதும் மெதுவா போர்வை போல் போர்த்தியது. பெருமையுடன் ஆட்சி செய்தவர்களுக்கு பூமி இனி சேவை செய்யாது. பயம் அல்லது வலிமை மீது அல்ல, நீதியும் உண்மையும் மீது கட்டப்பட்ட புதிய ஒழுங்கு நிலை நிலைநிறுத்தப்படும். அந்த காட்சி மங்கவில்லை, அதற்கு பதிலாக அது விருந்தது. ஏனோக்கு மீண்டும் பூமியை தாண்டி உயர்த்தப்பட்டார். அவர் அறிந்த இரவுகளை விட ஆழமான ஆகாயம் உள்ள இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்க வல்லமையான தேவதூதர்கள் நின்று அவரை வழி நடத்த தயாராக இருந்தார்கள். அவர்கள் கவனமின்றி பேசறில்லை. அவர்கள் அவருக்கு காட்டியது மறைந்த விஷயங்கள், மிக குறைவானவர்கள் பார்த்த மர்மங்கள். உருவாக்கத்தின் சக்திகள் எவ்வாறு இயக்கப்படுகின்றன என்பது அவருக்கு காட்டப்பட்டது. அவர் காற்றுகளுக்காக தயார் செய்யப்பட்ட பரந்த களஞ்சியங்களை பார்த்தார். சில காற்றுகள் மென்மையானவை, பூமியை புத்துணர்ச்சி செய்ய அனுப்பப்பட்டவை. மற்றவை வலிமையானவை, அவை வீச உத்தரவு வரும் வரை தடுத்து வைக்கப்பட்டிருந்தன. அவர் இடிய காத்திருக்கும் அறைகளையும் அனுப்பு தயாராக இருக்கும் ஒரு பணியாளன போல மின்னல் காத்திருக்கும் இடங்களையும் பார்த்தார். எதுவும் தானாக நகனவில்லை. எல்லாமும் உயர்ந்தவரிடமிருந்து வரும் கட்டளையை எதிர்பார்த்திருந்தன. பின்னர் நட்சத்திரங்கள் தெளிவாக காணப்பட்டன. அவை நோக்கமற்ற சிதறிய ஒளிகள் அல்ல. ஒவ்வொன்றும் பல காலங்களுக்கு முன்பு நிர்ணயிக்கப்பட்ட பாதையை பின்பற்றின. அவ நிலையானதும் அளவிட்டதுமான பாதைகள்ல பயணித்தன. நட்சத்திரங்களுக்குள்ளும் தங்கள் வரிசையில் இருந்து விலகியவை இருப்பத ஏனோக் பார்த்தார். அவை தனியாக பிரிக்கப்பட்டு தங்கள் இடத்தில் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தன, கீழே விழுந்த காவலர்களைப் போல. ஒழுங்கு கட்டாயம் என்பதை அவை ஒரு அடையாளமாக நின்றன. வாரத்துல தூதர்கள் விளக்கினார்கள். ஒவ்வொரு கிரகமும், ஒவ்வொரு ஒளி மற்றும் இருட்டின் சுழற்சியும், ஒவ்வொரு உதயம் மற்றும் அஸ்தமனமும் உடைக்க முடியாத ஒரு சட்டத்தால் ஆளப்படுகிறது. வானம் துல்லியமா இயக்கப்படுகிறது. காலங்கள் தங்கள் நேரத்தை மறக்கவில்லை. சூரியன் தம் பாதையிலிருந்து விலகி அலைவதில்லை. சந்திரன் தங் விருப்பத்தடி தாம் பாதையை தேர்வு செய்வதில்லை. ஏனோக்கு தெளிவாக கூறப்பட்டது, வானத்தில் எதுவும் சர்வ வல்லவரின் ஆட்சியிலிருந்து தப்ப முடியாது. சிறிய நட்சத்திரத்திலிருந்து மிகப்பெரிய ஒளி வர எல்லாம் அவருடைய கட்டளைக்கு கீழ்படுகின்றன. இதுவே அந்த ஓமையின் உள்ளார்ந்த அர்த்தம். நட்சத்திரங்கள் தங்கள் நியமிக்கப்பட்ட பாதையில செல்லும் போல ஒவ்வொரு உயிரினமும் ஒரு நாள் தங்களை உருவாக்கியவரின் முன் நிற்க வேண்டியதுதான். இந்த உண்மைகள் வெளிப்படும் போது ஏனோக்கு ஒரு பெரிய அறிவு விருந்தில் அமர்ந்திருப்பது போல உணர்ந்தார். பிரபஞ்சத்து ரகசியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அவருக்கு முன்பாக விரிக்கப்பட்டன. வானமே குழப்பத்திற்கு எதிராக ஒரு சாட்சியாக நிற்கிறது என்பதை அவர் பார்த்தார். அதன் அழகு சீரற்றதல்ல, அதன் இசை ஒற்றுமை எளிதில் உடையதல்ல. அது கடவுளின் சித்தத்தால் ஒன்றிணைக்கப்பட்டுள்ளது. அவர் பூமியில பார்த்தன. அதன் போராட்டங்கள், அதன் பெருமை, அதன் குழப்பம், இவை அனைத்தும் ஒரு பெரிய வடிவமைப்புல ஒரு சிறிய பகுதியே. அனைத்துக்கும் மேலாகவும் எல்லாவற்றையும் தாண்டியும் அளவிட முடியாத கட்டமைப்பு, ஞானம் மற்றும் மகிமை இருந்தது. பூமியின் கதை தனக்கே அல்ல என்பதை ஏனோக்கு புரிந்து கொண்டார். வானங்கள் அந்த சித்த உண்மையை மீண்டும் மீண்டும் அறிவிக்கின்றன.
அனைத்து படைப்பும் உயர்ந்தவரின் அதிகாரத்துக்குள் நகர்கிறது. ஒரு நாள் நட்சத்திரங்கள் தங்கள் பாதையில் நிலைத்திருப்பதைப் போலவே ஒவ்வொரு உயிரும் அவற்றை அமைத்தவரை அறிந்து கொள்ளும். அவர் ஏற்கனவே பார்த்த இடங்களை விட வெகு தொலைவில் ஏனோக்கு மனித கண்களுக்கு மறைந்துள்ள பகுதிகளுக்கு அழைத்து செல்லப்பட்டார். இவை மனிதர்கள் அறிந்த பூமி அல்லது ஆகாய நிலங்கள் அல்ல. இவை களஞ்சியங்கள் தயார் செய்து முத்திரை போட்டு உயர்ந்தவரின் அதிகாரத்தில் பாதுகாக்கப்பட்டவை. அவர் ஒளிரும் காற்றுகளால் நிரம்பிய அறைகளை பார்த்தார். அவை தங்கள் எல்லைகளுக்குள் மெதுவா நகர்ந்தன. பூமி எங்கும் அனுப்பப்படும் அந்த தருணத்தை எதிர்பார்த்து சில காற்றுகள் பருவங்களை மாற்றுவதற்காக இருந்தன. மற்றவ கடவுளுக்கே தெரிந்த குறிப்பிட்ட காலங்களுக்கு காத்திருக்கப்பட்டிருந்தன. ஒரு சிறிய காற்றும் நோக்கமின்றி நகரவில்லை. வேறு ஒரு இடத்துல ஏனோக்கு தனியாக வைக்கப்பட்ட பெரிய நீர் களஞ்சியங்களை பார்த்தார். இவை கீழுள்ள உலகின் நதிகள் அல்லது கடல்கள் அல்ல. இவை தயாராக வைத்து பாதுகாக்கப்பட்டு பரந்த இடங்கள்ல அடக்கப்பட்டிருந்தன. அவர் நீர்களும் கட்டளைக்கு கீழ்ப்படைவதை புரிந்து கொண்டார். அவை உத்தரவில்லாம பெருக்கமடகாக அவை தங்களை வைத்த இடத்துல செயல்படும் நேரம் வரும் வரை நிலைத்திருக்கின்றன. பின்னர் அவருக்கு இன்னும் நெருக்கமான ஒன்றை காண்பித்தார்கள். அவர் ஒரு அறைய பார்த்தார். அங்கு பதிவுகள் பாதுகாக்கப்பட்டு மனிதர்களின் வாழ்வுகள் கவனமாக எழுதப்பட்டிருந்தன. எதுவும் கவனிக்கப்படாமல் விடப்படவில்லை. ஒவ்வொரு பாதையும் ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு தருணமும் அறியப்பட்டிருந்தது. அது குழப்பமாக எழுதப்படப்படையில, ஆனால் முழுமையான ஒழுங்கில் எழுதப்பட்டது. ஒவ்வொரு மனிதரின் விதியும் அனைத்தையும் ஆளும் ஒருவரின் முன் தெளிவாக காணப்பட்டது. ஏனோக்கு நாட்களின் ஒளி பாதுகாக்கப்படும் இடத்தையும் பார்த்தார். அது நிலத்த ஒளியாக பிரகாசித்தது, ஒருபோதும் மங்கவில்லை. அருகில் பரலோக ஞானம் பெருகும் ஊற்றுகள் இருந்தன. இந்த ஞானம் உண்மையாக தேடுமர்களுக்கு வழங்கப்படுகிறது என்று தேவதூதர்கள் விளக்கினர். இது யாருக்கும் கட்டாயப்படுத்தப்படவில்லை, ஆனால் புரிதலுக்காக இயங்குபவர்களுக்கு இது கிடைக்கிறது. அவர் தொடர்ந்தபோது ஒரு தேவதூதர் அவருக்கு சூரியனின் ஒரு வாயில காட்டினார். அது வானில் ஒரு பெரிய பொன்னிற கதவு போல் இருந்தது. ஏனோக்கு விடியற் காலையில சூரியன் அந்த வாயில நுழைந்து தன் நேரத்தில் எழும் காட்சியை பார்த்தார். பூமியை வெப்பமாக்கும் அன்றாட ஒளியும் ஆரம்பத்திலிருந்தே நிர்ணயிக்கப்பட்ட பாதையை பின்பற்றுகிறது என்பதை அவர் கண்டார். இந்த காட்சிகள் ஏனோக்கை பணிவுடன் ஆக்கின. மனிதர்களுடன் நடந்ததிலிருந்து ஏற்பட்ட எந்த பெருமையும் அவரிடம் மங்கிவிட்டது. அவர் தேவதூதரின் முன் முழமினார். ஒவ்வொரு உயிரின் விதி, சூரியனின் இயக்கம், பருவங்களின் மாறுதல், மனித உடலில் உள்ள மூச்சு, இவை அனைத்தும் தெய்வீக பராமரிப்பில் உள்ளன என்று தேவதூதர் விளக்கினார். எதுவும் சீரற்றதாக இல்ல, எதுவும் மறக்கப்படவில்லை. வானத்தின் ஒவ்வொரு பொக்கிசமும் ஒரு நோக்கத்திற்காகவே உள்ளது. ஒவ்வொரு களஞ்சியமும் படைப்பின் ஒழுங்கை ஆதரிக்கிறது. இந்த பொக்கிசங்கள் நிலைத்திருப்பதால் கடவுளின் வாக்குறுதிகளும் நிலைத்திருக்கின்றன. புதுப்பிப்பின் காலங்களும் கணக்கெடுக்கும் நேரங்களும் ஏனோக்கு கண்டவற்றால் நிலை பெற்றுள்ளன. அப்போது அவர் வானத்தின் மறைந்துள்ளவை கதைகள் அல்லது புராணங்கள் அல்ல என்பதை புரிந்து கொண்டார். அவை உண்மையானவை, செயல்படுகின்றன. உலகத்தை நாள்தோறும் தாங்கி நிறுத்துவது, இவை அனைத்திற்கும் மேலாக ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் சிறப்பாக சமநிலைப்படுத்தி வைத்திருக்கும் உயர்ந்தவரின் ஞானமே. அந்த தரிசனம் உச்சகட்டத்தை இப்பியது. ஏனோக்கு முன்பு எதிலும் காணாத அளவுக்கு ஒரு பரந்த கூட்டத்தை பார்த்தார். பூமியும் வானமும் ஒன்றா திறக்கப்பட்டதாக தோன்றியது. எல்லா திசையிலிருந்தும் பெரும் கூட்டங்கள் தோண்டிம. நீண்ட நாட்களாக மண்ணில் ஓய்ந்திருந்தவர்கள் எழுந்தனர். அவர்கள் ஒளிரும் தூய்மையான வெளிர் வெள்ளை பருத்தி போல ஒளிரும் ஆடைகளில் ஆடை அணிந்திருந்தார்கள். இவர்கள் நீதிமந்தர். அவர்கள் ஆவிகளின் ஆண்டவரின் சிங்காசனத்திற்கு முன் கூடினார்கள். அவர்களின் முகங்கள்ல பயம் இல்ல, ஆனந்தம் மட்டுமே நிரம்பியிருந்தது. அவர்கள் மௌனமாக சொன்ன பிரார்த்தனைகள் கேட்கப்பட்டிருந்தன. மற்றவர்கள் சந்தேகித்த அந்த நம்பிக்கை இப்போது வெளிப்படையா மதிக்கப்பட்டது. அவர்கள் ஒரே ஜனமாக அமைதியிலே ஒன்றிணைந்து நின்றன. அவர்களை சுற்றி தேவதூதர்கள் ஒழுங்காக நகர்ந்தன. புத்தகங்கள் முன்வைக்கப்பட்டன. பதிவுகள் திறக்கப்பட்டல. எதுவும் அவசரப்படுத்தப்படவில்லை. எதிலும் கொள்கான் எல்லாமும் தெளிவாகவும் அளவாகவும் உண்டது. பின்னர் ஏனோக்கு வேறொரு குழுவை தனியாக நின்று கொண்டிருப்பதை பார்த்தார். இவர்கள் தாங்கள் விரும்பிய பாதையை தேர்ந்தெடுத்து நேர்மையானதை விட்டு விலகியவர்கள். அவர்களின் தன்னம்பிக்கை மறைந்துவிட்டது. மண்ணில் அவர்கள் காட்டிய துணிச்சல் இப்போது மங்கிவிட்டது. அவர்களுக்கு முன்பாக ஒரு தீப்பொழிவான உருவம் தீக்கத்தும் வாளை போல பிரகாசமாகவும் கவனிக்காமல் இருக்க முடியாதவாறு மிதந்தது. ஒருவருக்கொருவர் உயிரின் புத்தகத்திலிருந்து பெயர்கள் அழைக்கப்பட்டன. அங்கே பெயர்கள் எழுதப்பட்டிருந்தவர்கள் ஒளியின் இடத்துல தங்கினர். ஆனா பெயர்கள் காணப்படாதவர்களுக்கு பிரிவு இருந்தது.
அவர்கள் ஆவண கூட்டத்தின் மகிழ்ச்சியிலிருந்து தொலைவில் ஆழமான நிழலுள்ள இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அது பல காலங்களுக்கு முன்பு தயார் செய்யப்பட்டு தனியாக வைக்கப்பட்டு முத்திரை போடப்பட்ட இடம். ஒரு வலிமையான குரல் அந்த கூட்டத்தில் முழங்குளது. தீயவர்கள் இனி பேச வேண்டாம், அவர்களின் பெருமை மிகு வார்த்தைகள் முடிவடையட்டும். கிளர்ச்சியின் சத்தம் நின்றுவிடுச்சு. மன்ன நிரப்பிய பெருமை பேசும் சத்தம் அமைதியாகிவிட்டது. இறுதி தீர்ப்பு நிறைவடைந்தது. நியாயமானவர்களுக்கு நிலையான மகிழ்ச்சி வழங்கப்பட்டது. உளி அவர்களை சுற்றி இருந்தது. அமைதி அவர்கள் மீது தங்கியது. மற்றவர்கள் கூட்டத்திலிருந்து நீக்கப்பட்டு ஒரு காலத்தில் அவர்கள் புறக்கணித்த மகிமையிலிருந்து பிரிக்கப்பட்டனர். காணிக்க உறுதியானதும் இறுதியானதும் இருந்தது. இதற்கு மேலும் எதையும் சேர்க்க தேவையில்ல. தீர்மானத்தின் காலம் முடிவுக்கு வந்தது மற்றும் மிக உயர்ந்தவரின் ஒழுங்கு அனைத்திலும் உறுதியாக நிலைத்திருந்தது. காணிக்கையை நிரப்பிய ஒலி ஏனோக்கு அருகே வரத் தொடங்கியது. அவ அரசர்களின் வீழ்ச்சியையும் நீதிமான்களின் எழுச்சியையும் மகனாகிய மனிதன் மகிமையில் அமர்ந்திருப்பதையும் பார்த்திருந்தான். ஆனா இப்போது அந்த காணிக்க அவனை நோக்கி திரும்பியது. அரியணையை சுற்றி இருந்த பிரகாசம் அவனை விளக்கவில்லை. அதற்கு பதிலாக அது மெதுவாக அவனை சுற்றி பயத்தை தாண்டி உயர்த்தியது. மகனாகிய மனிதன் அருகில் வந்தார். அவரது இருப்பு உறுதியானதும் அமைதியோடும் நிரம்பியிருந்தது. ஏனோக்கு அவர் முன் நின்றபோது வானமும் பூமியும் பின்னணியாக மங்கிவிட்டது போல உணர்ந்தான். ஒளி மேலும் வலுவடைஞ்சது. ஆனா அது அவனுக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை. அவன் இதுவரை அனுபவிக்காத அளவுக்கு இன்னும் ஆழமான யதார்த்தத்துக்குள் இழுக்கப்படுகிறான் என்று உணர்ந்தான். அவன் அருகில் ஒரு தேவதூதன் பேசினா ஏனோக்கு என்று அழைத்தான். உன் பெயர் பரிசுத்தர்கள் எழுதப்பட்டுள்ளது. நீ தேவனோடு நடப்பாய், நீ மரணத்தை அனுபவிக்க மாட்டாய். இந்த வார்த்தைகள் பெரிதாக ஒலிக்கவில்லை. ஆனால் அவை பெரும் பாரத்தை கொண்டிருந்தன. அவை உறுதியானதும் மாற்றமற்றதும் இருந்தன. ஏனோக்கு தன்னை மேலும் உயர்த்தப்பட்டதாகவும் ஆவிகளின் ஆண்டவரின் முன்னிலையில கொண்டுவரப்பட்டதாகவும் உணர்ந்தான். அந்த இடத்தின் மகிமை விவரிக்க முடியாததாக இருந்தது. அது வெறும் ஒளி மட்டும் அல்ல, அது உயிரே ஆகும். அவன் பயத்துல மூழ்கறல. அதற்கு பதிலாக அமைதியும் ஆச்சரியமும் அவனை நிரப்பினான். அவனுக்காக தயார் செய்யப்பட்ட ஒரு சிங்காசனம் அவனுக்கு காண்பிக்கப்பட்டது. அது ஜாதிகள் ஆளவோ படைகளை கட்டளையிடவோ உள்ள சிங்காசனம் அல்ல. அது ஒரு மரியாதையின் இடம். அவன் வானுலகத்துல தூதராகவும் சாட்சியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டான் என்பதற்கான அடையாளம். தேவதூதர்கள் அவனை சுற்றி நின்று அவன் விசுவாசத்திற்கு புகழ்ச்சி பாடல்கள் பேசினார்கள். அவன் பூமியில நடந்த பாதையை அவர்கள் மரியாதை செய்தார்கள். அந்த தருணத்துல ஏனோக்கு அவன் பயணம் எப்போதும் இங்கேயே வழிநடத்தப்பட்டதாக கண்டான். மற்ற மனிதர்களைப் போல மண்ணில் கட்டுப்பட்டவனாக அவன் இருக்க மாட்டான். அவன் ஆண்டவரின் சந்நிதியில மறைக்கப்பட்டு பரிசுத்தர்களுடன் பாதுகாக்கப்படுவான். மனிதகுமாரனின் மகிமையில அவனும் பங்கெடுப்பான் என்பதும் அவனுக்கு காண்பிக்கப்பட்டது. அவனுக்கு சமமாக அல்ல, ஆனால் அவனுக்கு அருகில் வெளிப்படுத்தப்பட்ட அனைத்திற்கும் சாட்சியாக அவன் நிற்பான். அவன் கண்ட தரிசனங்கள் அவன் காலத்திற்கே மட்டும் அல்ல, வருங்கால தலைமுறைகளுக்கும் பேசும் வகையில் இருந்தன. அவனுடைய பங்கு பூமியை தாண்டியும் தொடரும் என்பது தெளிவாக காட்டப்பட்டது. அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடன் பரலோக இடங்களில் பாதுகாக்கப்பட்டவனாகவே இருப்பான். அவன் எழுதிய ரகசியங்கள் அவனுடைய சாட்சியை எதிர்காலத்துக்கும் எடுத்து செல்லும். ஏனோக்கு அந்த தரிசனத்திலிருந்து வெளியே வந்தபோது அவனை சுற்றிய உலகம் வேறுபட்டதாக உணரப்பட்டது. அவன் காலடியிலிருந்த நிலமோ, அவன் தலையிலிருந்த வானோ, அவன் கண்டவற்றுடன் ஒப்பிடும்போது இவை அனைத்தும் தற்காலிகமாகவே தோன்றின. பூமியில் அவனுடைய காலம் புனிதமானது. அவனை விட பெரிய ஒரு நோக்கத்திற்காகவே தனியாக வைக்கப்பட்டது என்பதை அவன் அறிந்தான். ஒரு புதிய தரிசனம் தொடங்கியது. அது சிங்காசனங்களையோ கூட்டங்களையோ பற்றியதல்ல, ஆனால் வானங்களை பற்றியது. உரியல் ஏனோக்கு அணுகி வானத்தின் தொலைவான எல்லைக்கு தன்னை அழைத்து சென்றான். அவர்கள் கிழக்கு திசைக்கு பயணம் செய்தார்கள். ஒவ்வொரு நாளும் ஒளி முதலில் தோன்றும் இடத்திற்கு. அங்க ஏனோக்கு மனித கண்களுக்கு மறைந்திருக்கும் ஒன்றை கண்டான். வானத்தின் சுவரில் அமைக்கப்பட்ட ஒரு பெரிய வயலை கண்டான். அது பளிச்சென்ற தங்கம் போல பிரகாசித்து உயரமாகவும் வலுவாகவும் நின்றது. இதற்கு பெயர் சூரியனின் பாதை என்று அழைக்கப்பட்டது. கிழக்கு பக்க வாயிலை நோக்கி சூரியன் வருவதை ஏனோக்கு பார்த்தான். நியமிக்கப்பட்ட நேரத்தில் அந்த வாயில் திறக்கப்பட்டது. சூரியன் அந்த வாயில ஊடுருவி வானில் தனது பயணத்தை தொடங்கியது. அது திசை தெரியாம அலைந்ததில்லை, அது அவசரமா ஓடியதில்லை. அது தெளிவான மற்றும் நிலையான பாதையை பின்பற்றி பூமியில் ஒடியூட்டியது, அதற்கு கட்டளையிடப்பட்டபடியே. நாள் முடிவை எட்டிய போது ஏனோக்கு மேற்கு பக்கத்துல இன்னொரு வாயில காண்பித்தார்கள். மாலை நேரம் வந்ததும் சூரியன் அந்த மேற்கு வாயில நுழைஞ்சு பார்வையிலிருந்து மறைந்தது. அந்த வாயில்கள் இரவுக்காக மூடப்பட்டன. உரியல் இந்த வாயில்கள் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒழுங்கின்படி திறக்கப்பட்டும் மூடப்பட்டும் இருப்பதாக விளக்கினார். எதுவும் யாத்திரையாக நடக்காதீங்க.
இதுதான் உரியல் கூறினார், தேவன் வானத்தின் ஒளிகளுக்காக அமைத்த ஒழுங்கு. சூரியன் தனது கடமையை நம்பிக்கையுடன் நிறைவேற்றுகிறது. அது தன்னேரத்தில் உதயமாகி தன்னேரத்தில் அஸ்தமிக்கிறது. அது பூமிக்கு வெப்பமும் ஒளியும் அளித்து தன் நாள் பணியை முடித்ததும் விலகுகிறது. ஏனோக்கு வியப்பிரம்பார். பொழுது பிறக்கும் நேரமும் மாலை நேரமும் யாத்திரை அல்ல என்பதை அவர் கண்டார். அவை ஒரு பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியாகும். வானத்தின் சுவர்கள் அனைத்தையும் தக்க வைத்து நிற்கின்றன. வாய்கள் முன்பே திறக்கவோ தாமதமாக மூடவோ செய்யப்படுவதில்லை. அவை உயர்ந்தவரின் சித்தப்படி இயங்குகின்றன. சூரியன் தன் பாதையை பின்பற்றுவதை பார்த்தபோது ஏனோக்கு அதில் ஒரு ஆழமான அர்த்தத்தை கண்டார். சூரியனுக்கு நியமிக்கப்பட்ட பாதை இருப்பது போலவே ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு பாதை உள்ளது. வாழ்க்கையில் பருவங்கள் உள்ளட. எலும்பு நேரம், ஓய்வெடுக்கும் நேரம், செயல்படும் நேரம், காத்திருக்கும் நேரம், ஆள் இவை உள்ளன. அவையெல்லாம் தொடங்கும் முன்பே அறியத்தப்பற. சூரியனின் நிலையான இயக்கம் வானில் எழுதப்பட்ட பாடமாக மாறியது. ஒழுங்கு வானங்கள் ஆளுகிறது, ஒளி கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது. அதை இயக்கியவரின் கவனத்திலிருந்து எதுவும் தப்புவதில்லை. சூரியனின் பாதையை காட்டிய பிறகு யூரியல் ஏனோக்கின் கவனத்தை சந்திரனிடம் திருப்பினார். அவர்கள் பரந்த வானின் கீழ் நின்றனர். ஏனோக்கு சந்திரனை தன் கண்முன்னே மாறிக்கொண்டிருப்பதை பார்த்தார். ஒரு தருணத்துல அது மெல்லியதும் மங்கலானதும் வெள்ளி நூல் போல் இருந்தது. பின்னர் அது பிரகாசமாகவும் வட்டமாகவும் வளர்ந்து முழுமையாகவும் வலிமையாகவும் ஒளிர்ந்தது. அதற்கு பிறகு அது மீண்டும் மெதுவா மங்க தொடங்கியது. இரவு இரவாக சுருங்கி கிட்டத்தட்ட மறைஞ்சு விட்டது. பின்னர் அந்த சுழற்சி மீண்டும் தொடங்கலவே. யூரியல் சந்திரன் காரணமில்லாம மாறுவதில்லைன்னு விளக்கினார். சூரியனைப் போலவே அதற்கும் தனித்துவமான வாயில்கள் மற்றும் மறைந்த அறைகள் உள்ளன. அதன் ஒளிக்காக சேமிப்பிடங்கள் தயார் செய்யப்பட்டுள்ளன. இந்த இடங்களிலிருந்து அதன் பிரகாசம் அளவிட்டு துல்லியமாக வரியிடப்படுகிறது. அது மிக விரைவாக வழங்கறில்ல. அது மிக மெதுவாக மங்குவதும் இல்ல. ஒவ்வொரு நிலவும் ஒரு சிறந்த வடிவமைப்பு பின்பற்றுகிறது. ஏனோக்கு தேவதூதர்கள் பிடித்திருந்த பலகைகள் காண்பிக்கப்பட்டன. அவற்றில் தெளிவான குறிகள், கோடுகள் மற்றும் நாட்களை என்னும் எண்கள் எழுதப்பட்டிருந்தன. அவை அமாவாசை, பௌர்ணமி மற்றும் இடைநிலைகளை குறித்திருந்தன. எதுவும் ஊகமாக இல்லை, எதுவும் சந்தேகமாக விடப்படவில்லை. ஒவ்வொரு மாதமும் அதற்கு முந்தையத ஒழுங்காக தொடர்ந்தது. இது தெய்வீக நாட்காட்டின் ஒரு பகுதியாகும் என்று யூரியல் அவரிடம் கூறினார். ஒரு ஆண்டு 364 நாட்களாக அளக்கப்பட்டது. வாரங்களும் மாதங்களும் ஆரம்பத்திலிருந்தே அமைக்கப்பட்டிருந்தன. வானில் உள்ள ஒளிகள் இந்த மாதிரியை பின்பற்றி கட்டளையிட்டபடி நேரத்தை துல்லியமாக கணக்கிடுகின்றன. இந்த நாட்காட்டி நாட்களை எண்ணுவதற்காக மட்டுமில்ல, புனித கூட்டங்கள் மற்றும் பரிசுத்த காலங்களை கடவுள் நியமித்த விதமாகும். இந்த நாட்களை குறிக்க சந்திரனின் இயக்கம் உடவில்லது. அது வானில் ஒரு சாட்சியாக இருந்து காலமே உன்னதமானவருக்கே சொந்தம் என்று பூமிக்கு நினைவூட்டுகிறது. சந்திரன் தனது பாதையை விட்டு வெளியே செல்லாத, யூரியல் கூறினார். இவற்றில் எதையும் மாற்ற முடியாது. அதன் பால நம்பிக்கையோடு தொடங்குகிறது. அதன் ஒளி துல்லியமா அதிகரித்து குறைகிறது. அது தனது கடமையை மறத்தாது. எனக்கு சந்திரனை அதன் நிலையான ஒத்திசைவுடன் தொடர் மோசுவ பக் மங்குவது போல தோன்றினாலும் அது அழிந்துவிடவில்லை. அதன் பருவத்தில் மட்டும் நகர்கிறது என்பதை அவர் கண்டார். அந்த முனை எப்போதும் திரும்பி வருகிறது. அந்த ஒழுங்கு எப்போதும் இழைத்திருக்கிறது. இந்த மர்மங்கள் அவர் உணரும் போது ஒரு மனிதனின் வாழ்நாள்களும் அறியப்பட்டு அளக்கப்பட்டுள்ளன என்பதை அவர் கண்டார். சந்திரன் தனது பாதையை பாதுகாப்பது போல மனிதனின் நாட்களும் கவனத்துடன் எண்ணப்படுகின்றன. வானகம் துல்லியத்துடன் இயக்கப்படுகிறது. அதில் எதுவும் வீணாகவோ தவறாகவோ இல்லை. உரியல் தனது கையை உயர்த்தி ஏனோக்கின் கண்களை இன்னும் மேலே நோக்கி திருப்பினார். அவர்களின் மேல உள்ள ஆதாயம் எண்ணற்ற ஒளிகளால் நிரம்பியிருந்தது. நட்சத்திர கூட்டங்கள் இருண்ட துணியில் நெய்யப்பட்ட வடிவங்களைப் போல வானில் விரிந்திருந்தன. அவை காரணம் இல்லாம துடிக்கிறங்க. அவன் நிலையான பிரகாசத்துடன் இருந்து கொண்டிருந்தன. உரியல் பெரிய நட்சத்திர கூட்டங்களை நோக்கி சுட்டினார். ஒரியான் தன் இடத்தில் வலிமையாக நின்று கொண்டிருந்தான். பிளியாட்ஸ் ஒன்றாக நெருக்கமாக கூடியிருந்தது. ஒவ்வொன்னும் தன் பாதியில நிலைக்கிருந்தது. ஏனோ கவனமா பார்த்தார். நட்சத்திரங்கள் சீரற்ற முறையில் சிதறி இல்லை என்பதை அவர் கண்டார். ஒவ்வொன்றும் பல வருடங்களுக்கு முன்பு நிர்ணயிக்கப்பட்ட பாதையில நகர்ந்தன. அவை நியமிக்கப்பட்ட பருவங்கள்ல உதயமாகி அஸ்தமனமாகின. அவை வருடத்தின் சில காலங்களில் தோன்றின, மற்ற காலங்களில் மறைந்தன. அவற்றின் ஒழுங்கு மிக துல்லியமா இருந்தது. எதுவும் மற்றொன்றின் பாதையில் நுழையவில்லை. நட்சத்திரங்களுக்கு விதிகள் எழுதப்பட்டுள்ளன என்று உரியல் விளக்கினார்.
இவை கல்லுல பொறிக்கப்பட்ட விதிகள் அல்ல, கடவுளின் வார்த்தையால் நிறுவப்பட்ட கட்டளைகள். நட்சத்திரங்கள் எந்த கேள்வியும் இல்லாம கீழ்படியும, அவை தங்களுக்கே விருப்பமான திசையை தேர்ந்தெடுக்கவில்லை, அவ சுதந்திரமா அளந்து தெரியவில்லை. யாராவது வலி தவறினால் என்று உரியல் சொன்னார், ஒரு வலிமையான சக்தி அதை மீண்டும் இழுத்து கொண்டு வரும். ஏனோக்கு அவர் ஒரு காலத்துல கட்டுப்படுத்தப்பட்டிருந்த விழுந்த தேவதைகளை நினைவு கூர்ந்தார். அந்த உயிர்கள் தங்கள் இடத்துல கட்டுப்படுத்தப்பட்டிருந்ததை போலவே ஒழுங்க விட்டு வெளியேறும் எந்த நட்சத்திரமோ உறுதியாக பிடிக்கப்பட்டு வைக்கப்படும்.

பாதுகாப்பாக வைத்திருக்கும் பெரிய நீர் மூட்டைகளையும் பார்த்தார். அவ கட்டளையின்றி வெளியே சிந்தப்படப்பட அவை அடக்கப்பட்டே இருந்தன. அதுவே மிக உயர்ந்த உலகங்களும் கவனத்துடன் ஆளப்படுகின்றன என்பதற்கான தெளிவான அடையாளம். சில நட்சத்திரங்கள் வானில் வேகமாக நகரும் போல் தெரிந்தன. வானின் காற்றுகள் அவற்றை தங்கள் பாதையில் இழுத்து செல்கின்றன என்று உரியல் விளக்கினார். ஆனா அந்த காற்றுகளும் தனியாக செயல்படுவதில்லை, அவ அனுமதி கிடைக்கும் போதுதான் நகரும். அவற்றின் வலிமையும் திசையோ மிக உயர்ந்தவரின் சித்தத்தால் வழிநடத்தப்படுகிறது. ஏனோக்கு நட்சத்திரங்கள் சிறப்பாக ஒழுங்காக ஜொலிக்கும் போது தன் மேலுள்ள அனைத்தும் ஒழுங்கா கட்டுப்பட்டிருப்பதை பார்த்தா. எதுவும் மோதவில்லை, எதுவும் இலக்கில்லாம அலைஞ்சு கொண்டிருக்கவில்லை. விண்ணகம் காட்டுமிராண்டியாகவோ குழப்பமாகவோ இல்ல, அவை கட்டமைக்கப்பட்டும் நிலைத்தும் இருந்தன. பூமியின் பருவங்கள்ல அவர் பார்த்த அதே மாதிரி படலம் வானிலும் எழுதப்பட்டிருந்தது. சூரியன் தன் வாயைகளை காத்து கொண்டது, சந்திரன் தன் சுழற்சிகளை காத்து போடுது, நட்சத்திரங்கள் தங்கள் சத்தியங்களை பின்பற்றிருந்த, வானின் சேனைகள் கூட இந்த கட்டளைகளுக்குள் பணிந்திருந்தன. அனைத்தும் பரவலாக இருந்தாலும் எல்லையில்லா சுதந்திரத்தை அது காட்டவில்லை. அது வடிவமைப்பால் ஒன்றாய் இணைக்கப்பட்டுள்ள ஒரு பிரபஞ்சத்தை வெளிப்படுத்தியது. வானில் ஒவ்வொரு ஒளியும் தன்னை விட பெரிய ஒரு ஆட்சி இருப்பதை சாட்சியாக கூறியது. தன்னிடத்தில நம்பிக்கையுடன் பிரகாசித்தது. வானத்தின் காட்சி சூரியன் சந்திரன் அல்லது நட்சத்திரங்களோடு மட்டும் முடிவடையவில்லை, அவை அனைத்தும் ஒன்றாக சிறப்பாக இயங்கும் ஒரு முழுமையான அமைப்பாக இருப்பது ஏனோக்கு காண்பிக்கப்பட்டார். 364 நாட்கள் கொண்ட ஆண்டின் வடிவத்தை அவர் தெளிவாக கண்டார். அது நிலையானது, சமநிலையுடன் முழுமையானது. இந்த நாட்காட்டி வெறும் நாட்களை என்னும் ஒரு முறையாக மட்டும் இல்ல, இது மாற்றமில்லாத ஒழுங்கின் ஒரு அடையாளமா இருந்தது. ஒவ்வொரு பருவமும் தன் நேரத்துல வந்தது. ஒவ்வொரு வாரமும் முன்வாரத்தை தொடர்ந்து குழப்பமின்றி வந்தது. எதுவும் குறைவாக ஐயா, எதுவும் கூடவில்லை. இந்த சுழற்சி தொடக்கத்திலிருந்து முடிவு வரை உறுதியாக இருந்தது. நேரம் தன்னிச்சையாக செல்ல அனுமதிக்கப்பட்டால் என்ன நடக்கும் என்று ஏனோக்கு காண்பிக்கப்பட்டது. நாட்கள் தவறாக அமைக்கப்பட்டாலோ அல்லது பருவங்கள் தங்கள் பாதையில் இருந்து விலகினாலோ படைப்பின் இசைமை உடைய தொடங்கும். விளைச்சல்கள் தவறான நேரத்தில் வரும். புனித கூடுகைகள் தக்க இடத்துல இருக்காது. ஒளி மற்றும் இருட்டின் இடையிலான கவனமாக்கப்பட்ட சமநிலை பலவீனமாகும். ஆனா அவர் பார்த்த வடிவமைப்புல இப்படிப்பட்ட குழப்பத்திற்கு இடமில்ல. அவர் பார்த்தார் தேவதூதர்கள் வழிகாட்டும் கட்டளைகளால் நிரப்பப்பட்ட உருளைகளை எடுத்து சென்றனர். இந்த உருளைகள் நாட்களை மிக துல்லியமாக குறித்திருந்தன. அவை வாரங்கள் மாறும் முறையையும் மாதங்கள் நகரும் முறையையும் பதிவு செய்திருந்தன. ஒரு தூதர் தம் படியிலிருந்து விலக முயன்றா உடனே திருத்தம் செய்யப்பட்டது. ஒன்னும் ஒழுங்கல் இல்லாம இருக்க அனுமதிக்கப்படவில்லை. அவரது ஞானத்துல ஒரு தேவதூதர் சொன்னா கடவுள் மனிதர்களுக்கு நாட்களின் ஒரு இயந்திரத்தை வழங்கியுள்ளார். நேரமே ஒரு நன்கு வடிவமைக்கப்பட்ட கருவி போல் நகர்ந்தது. ஒவ்வொரு பகுதியும் மற்றவற்றுடன் இணைந்து செய்யப்பட்டது. சூரியன் தன் மாய்கள் அல்ல திட்டமிட்டபடி நுழைங்கல, சந்திரன் தன் நிலைகளை நேரத்துல முடிச்சது, நட்சத்திரங்கள் தங்கள் பருவங்களை தாமதமின்றி குறித்தன. இந்த நாட்காட்டி ஒரு பெரிய உண்மையின் ஒரு பகுதியாக இருப்பதை ஏனோக்கு உணர்ந்தார். இது கடவுளின் திட்டம் காரணமின்றி வழி தவறவோ மாறவோ செய்யப்படுவதில்லை என்பதை காட்டியது. நாட்கள் தங்கள் வரிசையைப் போலவே அவருடைய நோக்கங்களும் அவ்வாறே செல்கின்றன. நேரம் கடந்து போவது வெறுமனேவோ அல்லது சீரற்றதோ அல்ல, அதில் அர்த்தம் உண்டு. இந்த நாட்காட்டியை புரிந்து கொள்வது படைப்பின் வடிவமைப்பின் இன்னொரு அடுக்கை ஒளிவிடுவதை போன்றது. இதனால் யாகைதான் வரலாறு கூட ஒரு நிர்ணயிக்கப்பட்ட மாதிரியில் விரிகிறது என்பதை வெளிப்படுத்தியது. ஒவ்வொரு தலைமுறையும் அது பிறக்க முன் நீண்ட காலமா நிறுவப்பட்ட ஒரு கட்டமைப்புக்குள் நகர்கிறது. இந்த தரிசனம் அவரது இதயத்தில் உறைந்த போது ஏனோக்கு காலம் உலகை கட்டுப்படுத்தும் ஒரு சக்தி அல்ல என்பதை கண்டார். அது அதை உருவாக்கியவருக்கு ஒரு பணியாளன் மட்டுமே. அழகான நாட்காட்டி மிக உயர்ந்தவர் நிகழ்வுகளை மட்டுமல்ல அவை நடைபெறும் தாளையும் ஆள்கிறார் என்பதற்கான சான்றாக நின்றது. தரிசனங்கள் மெதுவா அமைதியாக ஆரம்பித்தன. அப்போது உரியல் ஏனோக்கை நோக்கி முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தைகளை சொன்னார். நீ பார்த்தவே உனக்காக மட்டுமல்ல என்று தேவதூதர் கூறினார். நீ அதை எழுதி வைத்திருக்க வேண்டும். வருங்கால தலைமுறைகள் இந்த அறிவை தேவைப்படுவார்கள். ஆணை தெளிவாக இருந்தது. சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் மற்றும் நேரத்தின் சரியான ஒழுங்கின் இரகசியங்கள் வானத்தில் மறைந்திருக்க வேண்டியவை அல்ல. ஏனோக்கு தாழ்மையுடன் தலையை வணங்கினார். அவருக்கு தன் முன் வைக்கப்பட்ட பணியின் தீவிரம் உணரப்பட்டது. பின்னர் அவர் எழுத ஆரம்பித்தார். புரிதல் எந்த சிரமமும் இல்லாம அவரை ஊடுருவி வந்தது போல இருந்தது. அவர் சூரியனின் வாயில பற்றியும் அது எப்படி உதயமாகி அஸ்தமிக்கிறது என்பதையும் பதிவு செய்தார்.
அவர் சந்திரனின் அறைகள் மற்றும் அதன் சுழற்சிகளின் நிலையான ஒத்திசைவை விவரித்தார். 364 நாட்கள் கொண்ட ஆண்டும்

ஒழுங்காக அமைக்கப்பட்ட வாரங்களும் தங்கள் இடங்களில் நிலைத்திருக்கும் பருவங்களும் பற்றி அவர் கவனமாக எழுதியார். நட்சத்திரங்களா அவர் தவிக்கமல்ல. அவை செல்லும் பாதைகள் மற்றும் அவற்றை வழிநடத்தும் விதிகள் பற்றி அவர் எழுதியார். ஒரு காலத்துல வழி தவறியவைகளும் தங்கள் சரியான இடத்தில் பிடித்து வைக்கப்பட்டுள்ளன என்பதை அவர் குறிப்பிட்டார். காற்றுகள், நீர்கள் மற்றும் வானத்தின் ஒளிகள் எல்லாம் ஆணைப்படி எப்படி நகர்கின்றன என்பதையும் அவர் விளக்கியார். எழுதி கொண்டிருந்த போது ஏனோக்கு தன் மீது வைத்த நம்பிக்கையை உணர்ந்தார். அவர் ஒரு அரசன் அல்ல, அவர் படைகளை வழிநடத்தவில்லை, இருந்தாலும் அதே அளவுக்கு முக்கியமான ஒன்றுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் ஒரு சாட்சி, ஒரு எழுத்தாளர், வானத்தின் ஒழுங்க மனிதர்களின் உலகிற்கு கொண்டு செல்லும் ஒரு குரலாக இருக்க வேண்டும். சில நேரங்கள்ல அவர் எழுத்த நிறுத்தி வானத்தை நோச்சி பார்த்து தாம் கண்டவற்றை நினைவு கூர்ந்தார். பின்னர் அவர் தொடர்ந்தார். ஒரு விவரத்தையும் மாற்றாம கவனமா எழுதியார். இவை கற்பனையால் உருவாக்கப்பட்ட கதைகள் அல்ல, இவை நோக்கத்துடன் அவருக்கு காண்பிக்கப்பட்ட உண்மைகள். அறியாதவர்கள் கற்றுக்கொள்ளட்டும் என்று அவர் எழுதியார். நம்பிக்கையுடன் இருப்பவர்கள் புரிந்து கொள்ளும் மகிழ்ச்சியை அடையட்டும். அவரது வார்த்தைகள் வழிகாட்டவோ நினைவூட்டவோ குழப்பமான காலங்களில் மனதை உறுதிப்படுத்தவோ இருந்தன. இந்த பொறுப்பு ஏனோக்கு திசை தந்தது. இப்போது அவரது வாழ்க்கை தனிப்பட்ட முறையில் கடவுளுடன் நடப்பது மட்டும் அல்ல, அவருக்கு காட்டப்பட்டதை பாதுகாப்பது பற்றியும் அது ஆனது. காலமோ இடமோ பற்றிய ரகசியங்கள், வானத்தின் ஒழுங்கு, நாட்களின் ஓசை, இவை அனைத்தும் இப்போது அவரிடம் ஒப்படைக்கப்பட்டன. அதனால் ஏனோக்கு வரிசையாக வரிகளை எழுதி வானத்தின் வடிவத்தை கீழுள்ள பூமி நினைவில் வைத்துக் கொள்ளும் வகையில பரப்பினார். அது கூட உயர்ந்தவரின் பராமரிப்பில் நகர்கிறது என்பதை உணரச் செய்தார். மறுபடி ஏனோக்கு தூக்கம் ஆட்கொண்டது. அதோடு இன்னொரு கனவும் ஒன்றது. இந்த காணொலி மற்றவற்றிலிருந்து வேறுபட்டது. இது அவருக்கு பரலோகத்தின் வாயில்கள் அல்லது ஒளியின் அறைகள் எதையும் காட்டவில்லை. அதற்கு பதிலாக இது சின்னங்களாக வந்தது. உயிருள்ள படங்களால் சொல்லப்படும் ஒரு கதையை போல. அவர் ஒரு வெள்ளக்காலையா அகலமான புல்வெளியில் தனியாக நிற்கும் நிலையில பார்த்தார். அது வலிமையானதும் தூய்மையானதும் எந்த கலங்கமும் இல்லாததாக இருந்தது. இந்த காலை குற்றமற்ற நிலையில உருவாக்கப்பட்ட முதல் மனிதனை குறிக்கிறது. அதிலிருந்து மற்ற காலைகள் தோன்றி நிலம் முழுவதும் பரவின. காலம் கடந்த போது அவற்றின் எண்ணிக்கை அதிகரித்து பூமி அவற்றால் நிரம்பியது. அவற்றில் ஏனோக்கு நான்கு சிறிய காலைகளை தனியா பார்த்தார். அவை ஒன்றோடொன்று அருகில் நின்றன. மற்றவைகளிலிருந்து வேறுபட்டவையாக அவை நோவாவின் மக்களை சின்னமா காட்டுவதாக அவர் உணர்ந்தார். அவற்றை சுற்றி உலக அமைதியற்றதும் கலங்கியதும் போல தெரிந்தது. மண் அசைந்தது, வானம் இருந்தது, காட்டுல ஒரு மாற்றம் வரப்போகிறது என்ற உணர்வு இருந்தது. பின்னர் நீர்கள் உறங்கின. அந்த கனவுல அது வெறும் மழை அல்ல, ஆனா ஒரு பெரிய குழப்பக்கடல் எல்லாவற்றையும் மூடியது. நிலத்தை நிரப்பிய காலை உருவங்கள் நீர் பரவிய போது அடித்து செல்லப்பட்டன. உலகம் மீண்டும் ஒரு பெரிய வெள்ளமா மாறியது. அந்த உயிரினங்கள் உயரும் அலைகளுக்கு எதிராக போராடின. ஆனால் அலைகள் மிகவும் வலுவாக இருந்தன. ஏனோக்கு நீர்கள் பூமியை முழுமையாக மூடுவதை பார்த்தார். அவர் முன்பு தரிசனத்துல பார்த்ததை இப்போது சின்னமா மீண்டும் கண்டார். அந்த வெள்ளம் சீரற்றதாக இல்ல. நீண்ட நாட்களாக அதன் ஒழுங்க விட்டு விலகிய உலகிற்கு அது பதிலாக இருந்தது. இறுதியில் நீர்கள் அமைந்த போது நிலம் வெறிச்சோடியும் உலர்ந்தும் தோன்றியது. நிலம் முழுமையா உறிஞ்சும் வெறிச்சோடியும் வாழ்க்கை மீண்டும் தொடங்க காத்திருந்தது. அந்த காட்சியை அமைதி மூடியிருந்தது. ஆனா அந்த எல்லாவற்றிலும் ஒரு சிறிய வெள்ளக்காலம் மட்டும் பாதுகாப்பா இருந்தது. அது வெள்ளத்தில் அடிபட்டு விடவில்லை. அது அமைதியாக நின்றது, குழப்பத்திலிருந்து காக்கப்பட்டது. ஏனோக்கே இதுவே நீதிமான்களின் வழி, நோவாவின் குடும்பத்தை குறிக்கிறதுன்னு பார்த்தார். உலகம் மாறினாலும் அவர்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளப்பட்டனர். மற்ற விலங்குகள் கனவில் போராடி விழுந்தாலும் தூய வழிக்கு பாதுகாப்பு இருந்தது. இது இரக்கம் மற்றும் நோக்கம் இன்னும் நிகழ்வுகளை வழிநடத்துகிறது என்பதற்கான ஒரு அறிகுறியா இருந்தது. வெள்ளம் கதையின் முடிவல்ல, ஒரு திருப்பு முனை. அந்த கனவு வார்த்தைகள் இல்லாம தெளிவா பேசியது. தண்ணீர் பூமியை மூடியிருந்தாலும் புதுப்பிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பாதுகாக்கப்பட்டனர். உலகம் அதிர்ந்தாலும் தனியாக வைக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு எப்போதும் இருக்கும். கனவு தொடர்ந்தது, ஆனா காட்சி மீண்டும் மாறியது. இந்த முறையில ஏனோக்கு முன்னிலையில முழு வரலாறும் ஒரு பெரிய புலமாக விலங்குகளால் நிரம்பி தோன்றியது. மனிதர்கள் இனி மனிதர்களாக காட்டப்படவில்லை. அவர்கள் பல வகை விலங்குகளா தோன்றினர். ஒவ்வொரு சின்னமும் ஒரு அர்த்தத்தை கொண்டிருந்தது. அவர்களுக்கு மேல ஏனோக்கு வானில் நட்சத்திரங்கள் பிரகாசமா ஒளிருங்கத பார்த்தார். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பெயர் இருந்தது. இந்த நட்சத்திரங்கள் வாச்சர்கள், ஒரு காலத்தில் இறங்கிய தேவதூதர்கள் என்பதை கண்டறிந்தார்.
அவர்கள் அந்த புலத்தை கீழிருந்து பார்த்தனர். கீழே நடக்கும் நிகழ்வுகளை கவனித்தனர். அவர்களின் ஒளி நிலைத்தும் தொலைவிலும் இருந்தது. பூமியில ஏனோக்கு ஒரு குழு வெள்ளாடுகளை பார்த்தார். அவை ஒரு கூட்டமா சேர்ந்து நகர்ந்தன. இந்த ஆடுகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்களை குறித்தன. அவை சுற்றியுள்ள விலங்குகளுடன் ஒப்பிடும் போது சிறியதாக இருந்தாலும் தூய்மையுடன் அடையாளம் காணப்பட்டன. அவற்றில ஆரம்பத்துல ஒரு ஆடு தனித்துவமாக இருந்தது. அதிலிருந்து பல மற்ற ஆடுகள் வந்தன. இது ஆபிரகாமின் வீட்டை குறித்தது. மெதுவாக ஆனா உறுதியாக வளர்ந்தது. ஆனா அந்த புலம் அமைதியாக இருக்கவில்லை. சிங்கங்க ஆடுகளை சுற்றி உலாகின. காட்டு விலங்குகள் கூரிய பார்வையுடன் அவற்றை சுத்தி வந்தன. இந்த உயிரினங்கள் சக்தி வாய்ந்த நாடுகள். ஆடுகளின் கூட்டத்திற்கு எதிராக எழுந்த வலிமையான இராச்சியங்களை குறித்தன. சில நேரங்கள்ல ஆடுகள் சிலரல்ல, சில நேரங்கள்ல அவ எல்லா பக்கங்களிலும் அழுத்தப்பட்டன. இருந்தாலும் அழிக்கப்படல. ஏனோக்கு ஆடுகளுக்கு மேல் மேய்ப்பர்களை வைத்திருப்பதை கவனித்தார். சில மேய்ப்பர்கள் அவற்றை கவனித்து பாதுகாப்பான இடத்திற்கு வழிநடத்தினார்கள். மற்றவர்கள் கவனக்குறைவாக இருந்ததால் ஆபத்து அருகில் வர அனுமதித்தனர். இந்த மேய்ப்பர்கள் மக்களை வழிநடத்திய அல்லது வழிநடத்த தவறிய தலைவர்கள் மற்றும் அரசர்களை குறித்தன. இதையெல்லாம் மேலாக நட்சத்திரங்கள் பார்த்து கொண்டிருந்தது போல இருந்தது. சில ரகசியமா திட்டமிட்டன. அப்போது ஏனோக்கு கடவுளால் எழுப்பப்பட்ட ஒரு பெரிய மேய்ப்பரை பார்த்தார். இந்த மேய்ப்பர் உறுதியும் விசுவாசமும் கொண்டவர். அவர் ஆடுகளை வலிமையுடனும் தெளிவான வழிகாட்டலுடனும் வழிநடத்தினார். அவரின் மூலம் ஆடுகள் மீண்டும் தங்கள் பாதையை கண்டுபிடித்தன. இந்த சின்ன மோசையை குறிக்கிறது என்பதை ஏனோக்கு அறிந்தார். மக்களை ஆபத்தில் இருந்து வெளியே கொண்டு சென்று வாக்குறுதியான நிலைக்கு வழிநடத்த நியமிக்கப்பட்டவர் அவர். இந்த காணொலி தலைமுறைகளை கடந்த ஒரு கதையை போல முன்னேறியது. புதிய விலங்குகள் தோன்றின. சில சிங்கங்களைப் போலவும் சில புலிகளையோ சக்தி வாய்ந்த பறவைகளையோ போலவும் இருந்தன. அவை ஒன்றுக்கொன்று பின்னெழும் ராஜ்யங்களை குறித்தன. சிலர் வெற்றி பெற்றனர், சிலர் கடுமை ஆட்சி செய்தனர். ஆனா ஒவ்வொருவரும் தங்களது காலம் முடிந்ததும் மறைந்தனர். ஆடுகள் பல நேரங்களில் சிறியதாகவும் சூழப்பட்டதாகவும் தோன்றினாலும் காணாத ஒரு கை அவர்களை பாதுகாத்தது. ஆபத்து மிக அதிகமா வளர்ந்த போது உதவி வந்தது. அவர்கள் சிதறிய போது மீண்டும் ஒன்று சேர்க்கப்பட்டனர். எல்லா மேய்ப்பர்களிலும் மேலான மேய்ப்பர் அவர்களை ஒருபோதும் விட்டுவிடவில்லை. தனது கனவில் இது விலங்குகளின் கதையை விட அதிகம் என்று ஏனோக்கு புரிந்தது. இது ஆதாமின் பிள்ளைகளின் கதையை சின்னங்களாக கூறியது. ஆடுகளின் போராட்டங்கள் உண்மையான மக்களின் போராட்டங்களா இருந்தன. மிருகங்கள் நாடுகளாக இருந்தன. நட்சத்திரங்கள் விண்ணக காவலாளிகள் நிகழும் திட்டத்தை கவனித்துக் கொண்டிருந்தனர். வரலாறு தானாகவே அந்த வெளியில நீண்ட பேரணியாக நகர்ந்தது. ராஜ்யங்கள் எழுந்தும் வீழ்ந்தும் போனது. தலைவர்கள் வந்தும் போனும் செய்தார்கள். ஆனால் ஆடுகளின் கூட்டம் நிலைத்திருந்தது. அந்த தரிசனம் வலிமையான சக்திகளால் சூழப்பட்டிருந்தாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வரிசை அழியாது என்பதை காட்டியது. அவர்களின் கதை எந்த ஒரு பேரரசையும் விட பெரிய நோக்கத்தால் வழிநடத்தப்பட்டது. கனவு முன்னேறியது. விலங்குகளின் விழி மீண்டும் மாறியது. ஆடுகளின் கூட்டத்துல ஒருவர் விசித்திரமான வலிமையுடன் எழுந்தான். இந்த ஆடு அளவுல பெரியதாக தெரியவில்லை. ஆனா அது அதிகாரத்தை கொண்டிருந்தது. அது கவனமாக கேட்டது. காற்றில் எங்கோ தொலைவில் வரும் அழுகுரலை கேட்பது போல. அந்த வெளிக்கு புறம் ஒரு பெரிய ஆற்றின் அருகிலிருந்து வேதனையின் சத்தம் அதன் காதல வந்தது. இந்த ஆடு முன்னேறி நடந்தது. ஏனோக்கு அது வழிகாட்டுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பதை பார்த்தான். வலிமையான மிருகங்கள் சூழ்ந்திருந்தாலும் அது பின்னடையவில்லை. முன்பு கூட்டத்தை சுற்றியிருந்த சிங்கங்கள் இப்போது கோபத்துடன் கர்ஜித்தன. ஆனா ஏதோ மாறிவிட்டது. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆடு தனது குரலை உயர்த்தியது. கூட்டம் அதன் பின்னால திரண்டது. காணக்காட்சியில ஆடுகள் இனி சிதற இருக்கவில்லை. அவ ஒன்றாக நகர்ந்தன. தங்கள் தலைவரை தொடர்ந்து சிங்கங்களின் பிடியிலிருந்து விலகின. முன்பு அவர்களின் பாதையை தடுத்திருந்த ஆறு அவர்களுக்கு முன் பிளந்தது. நீர்கள் பக்கமாக நின்றன. தெளிவான வழியை திறந்தன. ஆடுகளின் கூட்டம் பாதுகாப்பாக கடந்து சென்றது. ஆனா மிருகங்கள் பின்தொடர முடியல. ஏனோக்கு ஆடுகளத்திலிருந்து பயம் விலகும் மோசப்ப பார்த்தான். முன்பு அவற்றை தலகுனிந்து வைத்திருந்த அச்சம் மங்க தொடங்கியது. அவற்றை ஆட்சி செய்த சிங்கங்கள் தங்கள் பிடியை இழந்தன. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்டின் பின்னுள்ள சக்தி அதன் சொந்தமானதல்ல. அது மேலிருந்து வந்தது. எல்லாவற்றையும் வழிநடத்தும் காணாத மேய்ப்பரிடம் இருந்து. செய்தி எளிமையானது, ஆனா வலிமையானது. அவர்களுக்குள் உள்ள தலைவர் இந்த தருணத்திற்காகவே நியமிக்கப்பட்டிருந்தார். என் ஜனங்களை விடுதலை செய்யுங்கள்னு சொல்வது போல அவர் பேசினார். அந்த வயலும் அதற்கு பதிலளிப்பது போல் இருந்தது. கூட்டம் அடிமைத்தனத்திலிருந்து விலகி வாக்குறுதியை நோக்கி ஒரு புதிய இடத்திற்கு முன்னேறியது. ஆபத்தில் இன்னும் எழும் என்றாலும் அவர்கள் இனி திசை இல்லாமல் இல்ல. வானத்திலிருந்து கவனிப்பவர் காலத்துல செயல்படுவதா அவர்களுக்கு காட்டப்பட்டது. ஏனோக்கு கனவுல கூட அவனுக்குள் மகிழ்ச்சி எழுந்தது.
இந்த தரிசனம் ஆடுகள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை என்பதை காட்டியது. மரி சிங்கங்கள் சூழ்ந்திருந்தாலும் கூட ஒரு விடுவிப்பவர் எழுப்பப்படுகிறார். மேப்பரின் கை அவன் ஆடுகளின் மீது எப்போதும் இருக்கிறது. அவர்களை நீரிலும் காட்டிலும் வழிநடத்தி விடுதலைக்கு அழைத்து செல்கிறார். கனவு தாமதிக்கலையா? விலங்குகளின் வெளி எப்போதும் போராட்டம் நிறைந்த இடமா மாறியது. ஏனோக்கு ஒரு பின்னொன்றாக கொடூரமான விலங்குகள் எழுந்ததை பார்த்தான். ஒவ்வொன்றும் முந்தையதை விட சக்தி வாய்ந்ததாக இருந்தது. முதல்ல அதன் முதுகில் விரிந்த சிறகுகளுடன் ஒரு புலி வந்தது. அது விரைவாக நகர்ந்தது, எச்சரிக்கை இல்லாம தாக்கியது. அதன் வேகம் மற்றும் கூர்மையான பற்கள் அதை நிலத்தை கைப்பற்ற அனுமதிச்சன. இந்த விலங்கு ஒரு காலத்திற்கு ஆட்சி செய்தது சிறிய விலங்குகளை விட உயரமாக இருந்தது. ஆனால் அது நீண்ட நேரம் தனியாக இருக்கவில்லை. வெளியின் மற்றொரு மூலையிலிருந்து பெரிய பல்லுகளும் மிகுந்த வலிமையும் கொண்ட ஒரு உயிரி வந்தது. அது வலிமையுடன் முன்னேறி சிறகுள்ள புலியை அப்புறப்படுத்தியது. அதன் எடையில நிலம் நடுங்கியது. இந்த புதிய விலங்கு அந்த நிலத்தை தன் சொத்தாக கொண்டது. பின்னர் ஒரு பெரிய கனடி தோன்றியது. சக்தியும் பசிக்குமாக எழுந்தது. அது வெளியில் ஊடுருவி மீதமுள்ள அனைத்தையும் சிதறடித்தது. அதன் குரங்கால் வலிமையானவை அதன் கர்ஜனை தொலைவில் ஒலித்தது. ஆனா கரடியின் காலமோ நீடிக்கவில்லை. அதற்கு பிறகு முத புலியை விட பெரியதும் பயங்கரமானதும் ஒரு கொடிய புலி வந்தது. அது கட்டுப்பாடும் ஒழுங்கும் கொண்டு நகர்ந்தது. கவனமாக நிலங்களை கைப்பற்றியது. அதன் ஆட்சி பரவலாக விருந்தது. வெளியின் பெரும்பகுதியை மூடியது. அதை எதிர்த்து எந்த உயிரியும் நிக்க முடியாத போல தோன்றியது. ஏனோக்கு இந்த விலங்குகளை பேரால் அல்ல, அவற்றை நிறம் வடிவம் ஆயுதங்கள் மூலம் அறிந்தார். ஒவ்வொன்றும் அதிகாரத்திற்கு ஏடும் ஒரு ராஜ்யத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியது. ஒவ்வொன்றும் அதற்கு முன்னிருந்ததை வென்றது. ஒவ்வொன்றும் தன் ஆட்சி என்று முடிவடையாது என்று நம்பினடு. ஆனா ஒவ்வொன்றும் ஒன்றுக்கொன்று பலவீனம் அடைந்தன. இறக்கைகள் கொண்ட புலி தன் வேகத்தை இழந்தது. அல்லுடன் கூடிய விலங்கு சோர்வடைந்தது. கரடியின் வலிமை மஞ்சுகு. அந்த பயங்கரமான புலிக்கும் அதன் எல்லா ஆட்சியுடனும் முதுமையின் அறிகுறிகளை காட்டத் தொடங்கியது. யாரும் அந்த வெளியில் என்றென்றும் நிலைத்திருக்க முடியல. ஒவ்வொரு மாற்றத்திலையும் ஒவ்வொரு பற்கள் மற்றும் நகங்களின் மோதலிலும் ஒரு சிறிய ஆட்டுக்குட்டி மட்டும் நிலைத்திருந்தது. அது ஆதிக்கம் செலுத்தவில்லை. அது வெற்றி கொள்வதில்லை. ஆனால் அது விசுவாசமாக இருந்தது. அது குழப்பத்தால் சூழப்பட்டிருந்தாலும் அது அழிக்கப்படவில்லை. விலங்குகள் அதிகாரமும் பெருமையுமாக பெரிதாகி வந்தபோது அந்த ஆட்டுக்குட்டி அமைதியா உயிர் வாழ்ந்தது. ஏனோக்கு காட்டில் ஆட்டுக்குட்டிகள் ஒன்று சேருவதை பார்த்தா அவை விலங்குகளால் அல்ல, மேலிருந்து வரும் உதவியால் ஊட்டப்பட்டன. அவர்கள் எதுவும் இருக்கக்கூடாத இடத்துல தேவையை கண்டார்கள். விலங்குகள் முதுமை அடைந்து குருடாகும் போது ஆட்டுக்குட்டிகள் தாங்கிக் கொண்டன. அந்த கனவு தெளிவாக காட்டியது பலத்தின் மீது கட்டப்பட்ட எந்த ஆட்சியும் என்றென்றும் நீடிக்காது. அரசுகள் பலமாய் எழுந்து பலவீனத்தில் வீழ்கின்றன. அதிகாரம் ஒருவரிடமிருந்து மற்றொருவரிடம் செல்கிறது. ஆனா விசுவாசம் நிலைத்திருக்கிறது. ஏனோக்கு அவன் கண்டவத்தில் ஆறுதல் உணர்ந்தான். உளம்போரால் நடுங்கனா, ஆனா எந்த அடக்குமுறையும் என்றென்றும் நிலைக்காது. காணப்படாத மெய்ப்பரிடம் தங்கள் நம்பிக்கை இருக்கும்போது சிறியதும் விசுவாசமானதும் வலிமையானதை விட நீடிக்கின்றன. கனவு அதன் இறுதி காட்சிக்கு நகர்ந்தது. புலம் பதற்றமாகவும் கனமாகவும் ஆனது. மந்தையில புதிய மெய்ப்பர்கள் தோன்றில. முதல்ல அவர்கள் ஆடுகளை வழிநடத்த நியமிக்கப்பட்டவர்கள் போல தோன்றினார்கள். ஆனா அவர்களின் செயல்கள் வேறு கதையை கூறின. மந்தையை பாதுகாப்பதற்கு பதிலாக அவர்கள் அவற்றை அடித்தார்கள். பாதுகாப்பான இடத்திற்கு வழிநடத்துவதற்கு பதிலாக அவர்கள் அவற்றை சிதறடித்தார்கள். அவர்களின் பராமரிப்பில் ஆடுகள் மெலிந்து சோர்ந்தன. இந்த மேய்ப்பர்கள் தங்களுக்காகவே நடந்து கொண்டார்கள். அவர்கள் தீங்கு அருகில் வர அனுமதித்தார்கள். சிலர் கூட ஆடுகளை தங்களது மேய்ச்சல் நிலத்திலிருந்து விரட்டினார்கள். உலம் குழப்பத்தினிடமா மாறியது. மந்த யார நம்ப வேண்டும் அறிவதும்ல. அப்போது ஏனோக்கு ஒரு விசித்திரமானதை பார்க்க. அழகிய மெய்ப்பர்களின் கண்களிலிருந்து தீப்பொறிகள் போல மின்னல்கள் வந்தன. அது வழிகாட்டும் ஒளி அல்ல. அது அவர்களின் மறைக்கப்பட்ட நோக்கங்கள் வெளிப்பட ஆரம்பிச்சதற்கான அறிகுறி. ஆடுகள் தெளிவா பார்க்க ஆரம்பிச்சத. முன்பு மறைக்கப்பட்டிருந்தது இப்போது வெளிப்பட்டது. எதிர்பாராத விதமாக புலத்தின் ஓரத்திலிருந்து ஒரு பெரிய பாம்பு தோன்றியது. அதன் இருப்பு இருண்டதும் ஆணை அளிப்பது போலவும் இருந்தது. அது விலங்குகளை விட உயரமா வலிமையுடன் நகர்ந்தது. அந்த பாம்பு 12 குட்டிகளில் இரண்டை பிடித்து அவற்றை ஒதுக்கி எறிந்தது. பயம் மந்தையில பரணின. பின்னர் அந்த பாம்பு ஆடுகளுடன் கலந்திருந்தாலும் அவர்களின் இயல்பை பகிராத வெள்ளாடுகளை அழைத்தது. அந்த வெள்ளாடுகள் மந்தைக்கு எதிராக திரும்பி தங்கள் கொம்புகளால் தள்ளி தாக்கின. புலம் குழப்பத்தால நிரம்பியது. ஏனோக்கு அந்த காட்சியின் பரத்த உணர்ம. மண்டை முற்றிலும் சூழப்பட்டதாக தோன்றியது. பாம்பு பெருமையா நின்றது. அழுக்காரான மெய்ப்பர்கள் மற்றும் வெள்ளாடுகள் மேலோங்கியதாக தோன்றியது.
ஆனா அப்போது புலத்தின் மேல் வானம் திறந்தது. வானத்திலிருந்து ஒளி பொங்கி பெருகி வந்தது. மனிதகுமாரன் பரிசுத்தவர்களால் சூழப்பட்டு தோன்றினார். அவரது இருப்பு அனைத்தையும் மாற்றியது. பாம்பின் தைரியம் சலித்தது. அழுக்காரான மெய்ப்பர்கள் அந்த பிரகாசத்தின் முன் நில்ல முடியவில்லை. வெள்ளாடுகள் குழப்பத்தில் சிதறன. மந்தைக்கு தீங்கு செய்தவர்கள் ஒவ்வொருவராகவும் புலத்திலிருந்து அகற்றப்பட்டனர். அவர்கள் அந்த காலத்திற்காக தயார் செய்யப்பட்ட ஒரு பெரிய ஆழ்கடல்ல வீசப்பட்டனர். பாம்பின் சக்தி முற்றில் ஓடுதது. வெள்ளாடுகள் இனி ஆடுகளை மிதிக்கவில்லை. பொய்யான மேய்ப்பர்களுக்கு இனி ஆட்சி செய்ய அனுமதி இல்லை. உல அமைதியாகியது. சதறியிருந்த ஆடுகள் ஒன்றாக சேர்க்கப்பட்டன. மீண்டும் காற்று தூய்மையாக உணரப்பட்டது. மிதிக்கப்பட்டவ மீண்டும் பழைய நிலைக்கு வந்தன. உண்மையான மந்த உரிய மெய்ப்பரின் பாதுகாப்புல பாதுகாப்பா நின்றது. கனவு குழப்பத்தில முடிவடையவில்லை, புதுமையில முடிந்தது. உளம் தூய்மைப்படுத்தப்பட்டது. பொய்யான தலைவர்களால் ஏற்பட்ட சேதம் முடிவுக்கு வந்தது. மற்றும் சகிப்பு தன்மையுடன் இருந்த ஆடுகள் இறுதியில் வெளிப்படையான வானின் கீழ் அமைதியடைந்தன. அந்த கனவு போர்ல முடிவடையவில்லை, அது ஒளியில் முடிந்தது. வயல் சுத்தமாக்கப்பட்டதும் பொய்யான மெய்ப்பர்கள் அகற்றப்பட்டதும் ஏனோக்கு தனது கண்களை உயர்த்தி மேலிருந்து ஏதோ ஒன்று இறங்கி வருவதை பார்த்தார். அது ஒரு மேகம் அல்ல, புயல் அல்ல, தீயும் அல்ல. அது ஒரு நகரம். மெதுவாகவும் நிலையான பிரகாசத்துடன் ஒரு பெரிய நகரம் வானிலிருந்து கீழே இறங்கியது. அது மனிதர்களின் நகரங்களை போல இல்ல, பயத்தால் கட்டப்பட்டும் போர் சுவர்களால் பாதுகாக்கப்பட்டு இருந்த நகரங்கள் அல்ல. இந்த நகரம் அமைதியுடன் பிரகாசிச்சு. அதன் சுவர்கள் பளிச்சிடும் தங்கம் போல ஜொலித்தன. அதன் அடித்தளங்கள் விலைமதிப்பற்ற ரத்னங்களால் அமைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொன்றும் தெளிவாகவும் பிரகாசமாகவும் இருந்தன. ஏனோக்கு அந்த நகரத்துல 12 வாயில்கள் இருப்பதா பார்த்தான். ஒவ்வொரு வாயிலும் திறந்த வண்ணம் நின்று வருபவர்களை வரவேற்றது. அவை வலுவாக இருந்தாலும் பாதுகாப்புக்காக மூடப்படவில்லை. அவற்றின் மேல் ஒழுங்கும் அழகும் இருந்தது, அச்சமும் இல்ல. வாயில்கள் எந்த எதிரியே இனி இல்லை என்று சொல்வதை போல இருந்தன. நகரத்தின் நடுவுல மற்ற அனைத்தை விட அதிகமா பிரகாசிக்க ஒரு பெரிய ஆலயம் நின்றது. அது மீட்கப்பட்ட ஆடுகளுக்காக எல்லா காலங்களிலும் விசுவாசமாக நிலைத்திருந்தவர்களுக்காக கட்டப்பட்டது. அதன் தூண்கள் உறுதியாகவும் அதன் முற்றங்கள் விசாலமாகவும் இருந்தன. அங்கே எந்த நிழலும் தங்கவில்லை. நகரத்தின் மையத்துல ஏனோக்கு ஒரு உயிருள்ள ஊற்ற பார்த்தார். அதிலிருந்து வெளிவரும் தண்ணீர் தெளிவாகவும் சுருக்கமாகவும் இருந்தது. அது ஒருபோதும் வறண்டு போகவில்லை. அது நகரம் முழுவதும் மெதுவாக நகர்ந்து தொடும் இடமெல்லாம் உயிரை கொண்டு வந்தது. அதன் ஒளி அமைதியாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருந்தது. பிறகு ஆடுகள் உள்ளே நுழைய தொடங்கின. அவர்கள் இனி செதறியோ பயந்தோ ஏன்? அவர்கள் தைரியமா நடந்தார்கள். மெய்ப்பரால் வழி நடத்தப்பட்டார்கள். மனிதகுமாரன் அவர்களுடன் நின்று அவர்களை வாயில்கள் வழி நடத்தினார். அங்கு பாம்பு எங்கும் தெரியாறில்ல. எந்த காட்டு மிருகமோ விளிம்புகளில் சுற்றி கொண்டிருக்கவங்க. எந்த ஊழல் மெய்ப்பரும் தங்கள் குரலை உயர்த்தவில்லை. நகருக்குள் அமைதி ஆட்சி செய்தது. அது எளிதில் உடையும் மெல்லிய அமைதி அல்ல. அது நிலைத்தும் நீடித்தும் இருந்தது. மக்கள் மகிழ்ச்சியில தங்கள் குரலை உயர்த்தினால. சிலர் பாடினார்கள், சிலர் நன்றியுடன் தலை வணங்கினார்கள், சிலர் அமைதியாக அற்புதத்தில் நின்றார்கள். அவர்கள் வீடு திரும்பியிருந்தார்கள். ஏனோக்கு தேவன் தாமாகவே அவர்களுடன் இருப்பதை, தூரமாகவோ மறைந்தோ இல்லாமல் இருப்பதை பார்த்தார். அவரது மகிமை நகர கால வெளிச்சம் போல நிரப்பியது. பயப்பட தேவையில்லை. ஆபத்தை தடுக்க சுவர்களும் தேவையில்லை. ஒரு காலத்துல வயலை மூடியிருந்த இருள் மறைஞ்சு விட்டது. ஒரு காலத்துல காட்டில் அலைந்திருந்த ஆட்டுக்குட்டிகள் இப்போது பாதுகாப்பாக ஓய்வெடுத்தன. அவர்கள் சிந்திய கண்ணீர் இப்போது மகிழ்ச்சியாக மாறிவிட்டது. முந்தைய தலைமுறைகளின் போராட்டங்கள் அவர்கள் முன்னிலையில் இருந்த அமைதியுடன் ஒப்பிடும் போது சிறியதா தோன்றின. நகரம் கனவு போல் மங்கலாக இல்ல, அது உறுதியாக நின்றது. அது தேவனால் தயார் செய்யப்பட்டு திட்டமிடப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. ஒவ்வொரு கல்லும் நோக்கத்தோட பதிக்கப்பட்டது. ஒவ்வொரு வாயிலும் அர்த்தமுள்ள திசையை நோக்கி இருந்தது. எதுவும் முடிக்கப்படாம விடப்படாதுங்க. ஏனோக்கு மக்கள் அதன் தெருக்களில் சுதந்திரமாக நடமாடுவதை பார்த்தபோது அவரது இதயம் பெருமிதத்தால் நிரம்பியது. குழந்தைகள் சிரித்தன, குரல்கள் புகழ்ச்சியிலே எழுந்தன. உயிர்த்த நீர் முடிவில்லாம ஓடிக்கொண்டிருந்தது. மேய்ப்பன் தனது மந்தைய நடுவே நடந்தார். அவர்கள் பயமின்றி அவரை பின்தொடர்ந்தனர். இது அவருக்கு கொடுக்கப்பட்ட இறுதி காட்சி. போர்களுக்கும் பெருகுகளுக்கும் பிறகு, மிருகங்களுக்கும் அரக்கர்களுக்கும் பிறகு, அரசர்களும் மெய்ப்பர்களும் எழுந்து விழுந்த பிறகு இது அந்த தரிசனத்தின் முடிவு. தேவனே தயார் செய்த ஒரு வீடு. ஏனோக்கு விழித்த போது அந்த நகரத்தின் நினைவு அவரது இதயத்தில் தெளிவாகவே இருந்தது. வரலாற்றின் சோதனைகள் இறுதி வார்த்தை அல்ல.
ஒவ்வொரு போராட்டத்துக்கும் அப்பால் விசுவாசிகளுக்காக ஒரு வாசஸ்தலம் காத்திருந்தது. கதை குழப்பத்தில முடிவடையவில்லை, வாக்குறுதியில முடிந்தது. மிருகங்களும் நகரங்களும் பத்திய தரிசனங்களுக்கு பிறகு ராஜ்யங்கள் எழுந்து விழுந்த பிறகு ஏனோக்கு தனது எண்ணங்களை ஒழுங்குபடுத்த தொடங்கினார். அவர் பார்த்ததை மட்டும் அவர் மீண்டும் கூறவில்லை. அதற்கு பதிலாக அவர் அதை ஒரு வடிவமாக நேரம் தன்னைத்தானே தெளிவாக கட்டமைக்கப்பட்ட கட்டங்களா அமைத்தார். அவர் வாரங்களை பத்தி பேசினார். 7 சாதாரண நாட்கள் கொண்ட வாரங்கள் அல்ல, ஆனால் காலங்களை குறிக்கும் வாரங்கள். ஒவ்வொரு வாரமும் வரலாற்றின் ஒரு பகுதிய, மனிதகுல கதையின் ஒரு அதிகாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியது. அவை அனைத்தும் சேர்ந்து ஒரு முழுமையான வடிவத்தை உருவாக்கின 10 பெரிய காலங்கள் ஆரம்பத்திலிருந்தே அளக்கப்பட்டும் அறியப்பட்டு இருந்தன. முதல் வாரத்துல நீதிமே அதன் ஆரம்ப ஒளியில பிரகாசிக்கும் என்று ஏனோக்கு எழுதியுள்ளார். அது ஆரம்ப காலம், உயிரின் வாக்குறுதி முதன் முதல்ல வழங்கப்பட்ட நேரம், நம்பிக்கையின் வேர் நாட்டப்பட்டது. உலகம் இன்னும் இலை இருந்தாலும் பாதை ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. 2வது வாரத்துல அவர் வளர்ச்சியும் போராட்டமும் பார்த்தார். நல்லதும் கெட்டதும் பக்க பக்கமா நகர்ந்தன. மக்கள் பெருகினர். உலகம் அழகையும் குழப்பத்தையும் காட்டத் தொடங்கியது. எதிர்காலத்தை வடிவமைக்கும் தேர்வுகள் செய்யப்பட்டன. 3வது வாரத்துல ஒருவர் நீதியின் செடியா தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரிடமிருந்து ஒரு தனிப்பட்ட வம்சம் வளர்ந்திடும். அவரது குடும்பம் அந்த வாக்குறுதிய தலைமுறைகள் முழுவதும் முன்னேற்றும். முதல்ல சிறியது என்றாலும் அது நிலைத்திருக்கும். 4வது வாரம் சத்தமும் வழிகாட்டலும் பற்றிய தரிசனங்களை கொண்டு வந்தது. மக்கள் நேர்மையா நடக்க ஒரு பாதை காட்டப்பட்டது. ஒளிய சுமக்கும் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனத்தை வழி நடத்த ஒழுங்கு வழங்கப்பட்டது. 5வது வாரம் மகிமையின் இல்லத்தால், அதாவது உயரியவருக்காக கட்டப்பட்ட ஆலயத்தால் குறிப்பிடப்பட்டது. அது கடவுள் தமது மக்களுடன் வாசிக்கிறார் என்பதற்கான அடையாளமா நின்றது. ஆனா இதுவும் மாற்றத்தால பாதிக்கப்படாம இருக்காது. 6வது வாரத்துல சிக்கல்கள் அதிகரிச்சன. அரசுகள் பெருமையுடன் எழுந்தன. ஆலயம் அழிவை எதிர்கொள்ளும், நம்பிக்கை உள்ளவர்கள் சோதிக்கப்படுவார்கள். அது குழப்பம் அதிகரிச்சது போல தோன்றிய காலம். 7வது வாரம் ஒரு திருப்பத்தை வெளிப்படுத்தியல. நேர்மைக்கால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முழு இழும், மற்றவர்கள் வழிதவரும் போது அவர்கள் உறுதியாக நிற்பார்கள். கற்றுக்கொள்ள விரும்புபவர்களுக்கு அறிவும் உண்மையும் தெளிவாக எழுதப்படும். 8வது வாரம் நீதியின் காலமா இருந்தது. ஒரு வாள் வழங்கப்படும், அது குழப்பத்திற்கானது அல்ல, உண்மைக்கானது, அனைத்தையும் சரி செய்யும். மொத வீட்டை விட சிறந்த ஒரு புதிய வீடு கட்டப்படும். அது இலகுவாக குலுங்காதுல. 9வது வாரத்துல நீதியான தீர்ப்பு வெளிப்படையா வெளிக்காட்டப்படும். நேர்மையை விட்டு விலகியவர்களின் செயல்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படும். உலகம் தெளிவா காண தொடர்ந்த பின்னர் 10வது வாரம் அது இவை இறுதி கட்டமாகும். இந்த வாரத்துல வானங்கள் திறக்கப்படும் என்று ஏனோக்கு எழுதியுள்ளார். ஒரு பெரிய புதுப்பிப்பு நிகழும். குழப்பத்தை ஏற்படுத்தும் சக்திகள் அகற்றப்படும். நீதிமை இனி உயிர் வாழ போராட வேண்டியதில்லை, அதை ஆட்சி செய்யும். இந்த 10 வாரங்களை தாண்டி ஏனோக் இன்னும் பெரிய ஒன்றை கண்டார். முடிவில்லாத ஒரு புதிய யுகம், நன்மை நிலைத்திருக்கும், அமைதி மங்காத ஒரு காலத்தை அவர் கண்டார். வாரங்களின் வடிவமைப்பு இருளை நோக்கி அல்ல, நிலையான ஒளியை நோக்கி வழி நடத்தியது. இந்த காட்சியை அவர் வாரங்களின் இரகசியம் அழைத்தார். இது ஒரு புதிய தீர்க்க தரிசனம் அல்ல, ஆனா அவர் கண்ட அனைத்துக்கும் ஒரு கட்டமைப்பா இருந்தது. பெருக்கம், இராச்சியங்கள், மெய்ப்பர்கள், நகரம், இவை அனைத்தும் இந்த நியமிக்கப்பட்ட காலங்கள்ல பொருந்தின. வரலாறு சிதறியதாகவோ கட்டுப்பாடின்றி நடந்ததாகவோ இல்ல. அது ஒரு ஓலைச்சீதல் நாட்கள் எனப்படுவது போல படிப்படியா முன்னேறியது. யுகங்களை வாரங்களா பிரிப்பதன் மூலம் காலத்துக்கே ஒரு நோக்கம் இருப்பதை ஏனோ காட்டினார். ஒவ்வொரு காலத்துக்கும் அதன் பங்கு உண்டு. ஒவ்வொரு தலைமுறையும் ஒரு பெரிய வடிவமைப்பில் நிற்கிறது, மற்றும் இறுதி வாரத்தின் முடிவில் புதுப்பிக்கப்பட்ட உலகின் வாக்குறுதி உறுதியாகவே உள்ளது. வாரங்களின் வடிவ பேட்டர்ன் அமைத்த பிறகு ஏனோக்கு வேறு பாதையை தேர்ந்தெடுத்தவர்களை நோக்கி தனது குரலை திருப்பினார். அவரது வார்த்தைகள் நேரடியா மாறில. அவை கோபத்தில் பேசப்படவில்லை, ஆனா எச்சரிக்கையாக இருந்தது. அவர் மிகவும் பார்த்துவிட்டார், அமைதியாக இருக்க முடியவில்லை. கண்கள் மூடிய நடக்கிறவர்களுக்கு அழிவு என்று அவர் எழுதியார். மற்றவர்களை வழி நடத்துகிறீர்கள், ஆனால் நீங்களே வழிய பார்க்கவில்லை என்றால் உங்களுக்கு அழிவு. அவரது குரல் தன்னிடம் காண்பிக்கப்பட்ட உண்மைகளை பிரதிபலிச்சது. அவர் வானத்தின் ஒழுங்கையும், இராச்சியங்களின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சியையும், நீதிமான்களின் இறுதி கூடுகையையும் பார்த்துள்ளார். இப்போது இந்த விஷயங்களை புறக்கணித்தவர்களை அவர் நோக்கி பேசினார். தவறானவற்றை விரும்புபவர்களிடமிருந்து ஒளி விலகும் நாள் வரும் என்று அவர் எச்சரித்தார்.
அது ஒரு கனமான தீவிரமான நாள். மறைக்கப்பட்ட செயல்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படும் நாள். சுயநல ஆசையில தங்கள் வாழ்க்கையை கட்டியவர்கள் அந்த நேரத்துல எந்த பாதுகாப்பும் பெறமாட்டாங்க. நீதி இல்லாம பெற்ற அதிகாரம் நிலைத்திருக்காது என்று ஏனோ கருவித்தார். அரசர்கள் தங்களுக்காக மட்டும் மகிமை நாடினா அவர்களின் அரியணைகள் நடுங்கும். முன்னணியில் இருப்பவர்கள் நீதிக்கு பதிலாக கட்டுப்பாட்டை நாடினால் அவர்களின் வலிமை மங்கும். இன்று பாதுகாப்பாக தெரிகிறவ நாளை இருக்காது. அவர் எழுத்தாளர்கள் மற்றும் ஆசிரியர்களையும் நோக்கி பேசினார். உண்மையை வளைத்து பேசுகிறவர்களுக்கு அழிவு என்று அவர் எழுதியார். நேரானதா வளைந்ததாக மாற்றுகிறவர்களுக்கு அழிவு. உய்யான வார்த்தைகளால் நிரம்பிய ஓலைச்சுவடிகள் நிலைத்திருக்காது. ஏமாற்றம் ஒரு காலத்துக்கு வெற்றி பெறலாம், ஆனா கடவுள் நிறுவிய உண்மையை விட நீடிக்க முடியாது. ஏனோக்கு எட்டு பெரிய எச்சரிக்கைகளை, எட்டு அழிவுகளை தெளிவாக ஒன்றுக்கொன்று தொடர்ந்து கூறினார். ஒவ்வொன்றும் வெவ்வேறு கிளர்ச்சி பாதையை குறித்தவே. கருணை இல்லாம செல்வம் சேர்ப்பவர்கள், தங்கள் பதவியை பயன்படுத்தி பிறருக்கு தீங்கு செய்பவர்கள், விசுவாசிகளின் துயரத்தில் மகிழ்பவர்கள், தங்கள் இதயம் நீதியிலிருந்து தொலைவில் இருக்கும்போது பெருமையாக பேசுபவர்கள். ஒவ்வொரு எச்சரிக்கைக்கும் இடையில ஒரு இடைவேளை இருந்தன. ஒவ்வொரு அறிவிப்பிற்கும் பின் அமைதி நிலவியது. அந்த வார்த்தைகளின் பாரம் பதிய இடம் தேவைப்படுவது போல அந்த அமைதியில தவறாக வாழ்ந்தவர்கள் தங்களை பாதுகாக்க எந்த ஆதாரமும் இல்லை என ஏனோ கண்டார். உண்மை வெளிப்படையா நிற்கும் போது காரணங்கள் அனைத்தும் விழுந்துவிடும். அவரது எழுத்தின் இந்த பகுதி அமைதியான வாணி இடியாய் தாக்கியது. தவறில் திளைத்து வசதியாக வாழ்ந்தவர்களை விழிப்பூட்ட இதுவாக இருந்தது. நம்பிக்கை இல்லாம தண்டிக்க அவர் எழுதவில்லை. இன்னும் நேரம் இருக்கும்போது மனங்களை மாற்ற எழுதினார். உங்கள் வழிகளை இப்போது மாற்றுங்கள் என்று அவர் வலியுறுத்தினார். நியமிக்கப்பட்ட நாள் அவரை காத்திருக்க வேண்டாம். தண்டனைக்காக ஒதுக்கப்பட்ட பள்ளத்தாக்குகளை அவர் பார்த்திருந்தார். பெருமை வளைந்து கொண்ட மறுக்கும் போது என்ன நடக்கிறது என்பதையும் அவர் கண்டிருந்தார். அவரது எச்சரிக்கை ஏற்கனவே அவருக்கு காண்பிக்கப்பட்டவற்றிலிருந்து வந்தது. அந்த செய்தி உறுதியானதும் தெளிவானதும் ஆக இருந்தது. சுயநலத்தின் பாதை இழப்பை நோக்கி செல்கிறது, ஆனா நீதியின் பாதை வாழ்வை நோக்கி செல்கிறது. உடல்ல உயிர் இருக்கும் வர தேர்வு திறந்தே உள்ளது. இறுதி நேரம் வருவதற்கு முன்பே கேட்கும் நேரம். கடுமையான எச்சரிக்கைகளை கூறிய பிறகு ஏனோக் தனது குரலை மென்மையாக்கினார். சுற்றியுள்ள உலகம் சத்தமாகவும் அமைதியற்றதாகவும் இருந்த போதும் கேட்டு விசுவாசமாக இருந்த ஒளியின் பிள்ளைகள் நோக்கி அவர் தனது வார்த்தைகளை திருப்பினார். பயப்பட வேண்டாம் என்று அவர் எழுதியார். உங்கள் இடம் அறியப்பட்டிருக்கிறது, உங்கள் அழைப்பு உறுதியாக உள்ளது. அவர் வெறுமனே ஆறுதல் கூறவில்லை, மகிமையின் சிங்காசனத்தை அவர் பார்த்திருந்தார். வெள்ள ஆடையில ஆட்கொணரப்பட்ட நீதிமான்களின் கூறுகையை அவர் பார்த்திருந்தார். அவரது ஊக்குவிப்பு ஏற்கனவே அவருக்கு தெரியப்படுத்தப்பட்டவற்றிலிருந்து வந்தது. நீதிமை என்பது அணையாத தீப்பொறி போல இருக்கிறதுன்னு அவர் அவர்களுக்கு சொன்னார். காற்றுகள் அதற்கு எதிராக வீசலாம், இருள் அதை சுற்றி இருக்கலாம், இருந்தாலும் அது தொடர்ந்து பிரகாசிக்குது. அது சில நேரங்கள்ல சிறியதாக தோன்றலாம், ஆனா எந்த நிழலும் விழுங்க முடியாத ஒளியாது கொண்டுள்ளது. நம்பிக்கையுடன் இருப்பவர்கள் பூமிய சிரமத்தால் அல்ல, கையில் பிடித்த சக்தியால் அல்ல, நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதியால் தான் உரிமை பெறுவார்கள் என்றே ஏனோக் எதிர்காலத்தை விவரித்தார். அந்த நிலம் இனி பெருமையால் ஆளப்படாது, அமைதி கால பனித்துளி போல நிலைபெறும். கருணை அவர்களுடன் நெருங்கிய தோழனா நடந்து செல்லும். விழுந்து விட்டால் தோல்வி என்ற அர்த்தம் இல்லை என்பதை அவர் அவர்களுக்கு நினைவூட்டினார். நீங்கள் விழுந்தாலும் என்று அவர் எழுதியார், மீண்டும் எழுவீர்கள். நீதியின் பாதை போராட்டம் இல்லாம இருக்காது, ஆனா அது கைவிடப்படுவதில்லை. அதிக உயர்ந்தவர் ஒவ்வொரு அடியையும் கவனிக்கினார். அவரை நம்புகிறவர்களை அவர் புறக்கணிப்பதில்லை. ஏனோக் தற்போதைய சிரமங்களை தாண்டி செல்லும் மகிழ்ச்சியின் ஒரு படத்தை வர்ணித்தார். துக்கம் மகிழ்ச்சிக்கு இடம் கொடுக்கும் நாட்கள் வரும், கேள்விகளுக்கு பதில்கள் கிடைக்கும், அமைதியாக சுமந்த பாரங்கள் தூக்கி எடுக்கப்படும் நாட்கள் வரும்னு அவர் பேசினார். நம்பிக்கை நினைவாக இயற்கை உலகில் உள்ள அடையாளங்களை அவர் காட்டின. கடுமையான புயல்களுக்கு பிறகு சூரியன் மீண்டும் வரான். மேகங்கள் என்றென்றும் நிலைத்திருக்காது. அதே போல் கஷ்டங்களும் இறுதியில் வெல்லாது. நியாயத்துக்கான அழைப்பு தாமதமாக தோன்றினாலும் அது கேட்கப்படுகிறது. அது விண்ணுக்கு எழும்பி நினைவில் வைக்கப்படுகிறது. அறிவு ஊற்றாக பாயும் என்ற வாக்குறுதி அவர் மீண்டும் கூறினார். புரிதலை நாடுபவர்கள் என்றென்றும் தாகப்பட மாட்டார்கள். விளக்கம் தேடுபவர்களுக்கு ஒளி கிடைக்கும். நம்பிக்கையுடன் இருப்பவர்கள் வழிகாட்டுதல் இன்றி அலைந்து திரிய மாட்டார்கள். நீண்ட ஆயுள பற்றி அவர் பேசினார். அது ஆண்டுகள்ல மட்டும் அல்ல, நிலையான அமைதியிலும் அளக்கப்படுகிறது. நேர்மையில வேரூன்றிய வாழ்க்கை ஒரு தலைமுறையின் எல்லைகளை தாண்டி நீளுகிறது.
அது தொடரும் ஒரு தளத்தை விட்டு செல்கிறது. ஏனோக்கின் வார்த்தைகள் மனங்களை உறுதிப்படுத்தும் வகையில் இருந்தன. உலகம் நிலை பெறாததாக தோன்றலாம், இராச்சியங்கள் எழுந்து வீழலாம், சிலர் கேலி செய்து எதிர்க்கலாம், ஆனா நீதிமான்களின் அடித்தளம் உறுதியா நிக்குது. நீங்கள் நேசிக்கப்பட்டவர்கள் என்று எழுதியார். நீங்கள் மறக்கப்படவில்லை. உயர்ந்தவராகிய ஆண்டவர் எப்போதும் அருகில்தான் இருக்கிறார். உண்மையில் நடப்பவர்களுக்கு அவர் தூரமான இல்லை. அவர்கள் எப்போதும் காண முடியாத விதங்களில் அவர் அவர்களை சூழ்ந்திருக்கிறார். இந்த இறுதி ஊக்கத்தில ஏனோக்கு தன் கண்ட அனைத்தையும், வாழ்க்கை மரம், பிரகாசமான நகரம், மகிமையின் சிங்காசனம் ஒன்றாக சேர்த்து உறுதிப்படுத்தும் வாக்கா வழங்கினார். பயணம் நீண்டதாக இருக்கலாம், ஆனா அது அமைதிக்கே வழிவகுக்கும். ஒளி சிறியதாக தோன்றலாம், ஆனால் அது அணைக்கப்படாது. விசுவாசமாக நிலைத்திருப்பவர்கள் மீது கூறப்பட்ட ஒவ்வொரு வாக்கு தத்தமும் உறுதியாக நிற்கும் என்பதை அவர்கள் காண்பார்கள். தன் எழுத்துகளின் முடிவில் ஏனோக்கு உறுதியும் நிறைவும் கொண்ட ஒரு குரல்ல பேசினார். அவர் வானங்களை, காவலர்களை, பெருவெள்ளத்தை, ராஜ்யங்களை, மேய்ப்பர்களை மற்றும் பரிசுத்த நகரத்தை விவரித்தார். இப்போது யோக ஐதிகாசின் அனைத்தும் நடப்படும் அந்த கடைசி நிமிடத்தை பற்றி அவர் பேசினார். ஒவ்வொரு பாதையும் அதன் முடிவு அடையும் நாள் வரும் என்று அவர் கூறினார். இருளை மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுத்தவர்கள், ஞானம் வழங்கப்பட்ட போது அதை திரும்பிவிட்டவர்கள், அவர்கள் ஒளியிலிருந்து பிரிக்கப்பட்டு விடுவார்கள். அவர்கள் ஒரு காலத்தில் கேட்ட அந்த ராஜ்யத்தின் பிரகாசத்திலிருந்து தொலைவில் வெளிப்புற இருளுக்குள் அழைத்துச் செல்லப்படுவார்கள். அது மகிழ்ச்சி இல்லாத இடமாவும் அமைதி இல்லாத இடமாவும் இருக்கும். அங்கே ஆழ்ந்த துயரம் இருக்கும், தவறு விட்ட வாய்ப்புகளுக்கான வருத்தம் இருக்கும். ஒரு காலத்துல பெருமையா ஒழித்த வார்த்தைகள் இருந்த இடத்துல இப்போது அமைதி மட்டுமே இருக்கும். ஒரு காலத்துல நம்பிக்கையுடன் உச்சரிக்கப்பட்ட அவர்களின் பெயர்கள் இனி உயிரோடு இருப்பவர்களிடையே நிலைநிறுத்தப்படாது. அவர்கள் நம்பியவை நிலைத்திருக்காது. ஏனோக்கே இத உற்சாகத்துடன் அல்லாம தீவிரமா விவரித்தார். இறுதி தீர்ப்பு அவசரமாவோ கவனக்குறைவாகவோ இருக்காது, அது தெளிவாகவும் அளவாகவும் இருக்கும். எதுவும் கவனிக்கப்படாம விடப்படாது. மறைந்த எந்த செயலும் மறைக்கப்படாம வெளிப்படும். ஒவ்வொரு உயிரின் உண்மை முழுமையா வெளிச்சத்துல வெளிப்படும். ஆனா பிறகு அவர் மீண்டும் விசுவாசிகளிடம் திறந்தார். நியாயமானவர்களுக்கு அவர்கள் பிறக்கும் முன்பே தயார் செய்யப்பட்ட ஒளியின் ராஜ்யம் இருக்கும். அது எளிதில் உடையக்கூடிய ஒரு பலவீனமான அமைதி அல்ல, அது நிலைத்தும் உறுதியானதாகவும் இருக்கும். அவர்கள் மங்காத ஒளியில் வாழ்வார்கள். பயமின்றி ஒரு காலத்துல சுமந்த பாரம் இல்லாம நடப்பார்கள். ஆவிகளின் ஆண்டவரின் நாமத்துல அவர்கள் வாழ்ந்து நிலைத்திருப்பார்கள் என்று அவர் எழுதியுள்ளார். அவர்களை பின்னுக்கு இழுத்த போராட்டங்கள் முடிவடையும். துக்கத்தின் சங்கிலிகள் விழுந்து போகும். பாதுகாப்பு தேடி இடம் இடமா அலைந்து திரிய மாட்டார்கள். அவர்கள் தங்க வீட்டிலேயே இருந்தாங்க. ஏனோக்கு அவர்களின் மகிழ்ச்சியை முழுமையானதாக விவரித்தார். அவர்களின் குரல்கள் நன்றியுடன் எழும். அவர்களின் முகங்கள் சுற்றியுள்ள ஒளிய பிரதிபலிக்கும். அவர்கள் கடந்த சோதனைகளை நினைவு கூறுவார்கள், ஆனா அந்த சோதனைகள் இனி அவர்களை வரைய இருக்காது. அவர் அங்கீகாரம் பற்றியோ பேசல. நியாயத்தை கேலி செய்தவர்கள் அதை மதிப்புடன் காண்பார்கள். அமைதியா சகித்தவர்கள் உயர்த்தப்படுவார்கள். இறுதி தீர்ப்பு ஒரு காலத்துல பதில் தெரியாததாக இருந்த ஒவ்வொரு கேள்விக்கும் விடையளிக்கும். இது கற்பனையால் உருவான கதை அல்ல என்பதை ஏனோக்கு தெளிவாக கூறினார். அவர் தனது வார்த்தைகளை உறுதிப்படுத்தி முடித்தார். அவர் எழுதியவையெல்லாம் உயரியவரால் வழங்கப்பட்ட தரிசனங்களிலிருந்து வந்தவை. அவர் விண்ணில் கண்ட ஒழுங்கு பூமியில் நிகழும் முடிவுக்கு உத்தரவாதமாகும். எப்படி சூரியன் தனது பாதையை தொடர்ந்து செல்கிறது, சந்திரன் தனது சுழற்சியை பாதுகாக்கிறது, அதுபோல இறுதி தீர்ப்பும் நிலையாக உள்ளது. அவர் உறுதிப்படுத்தும் வார்த்தையோட முடித்தார். கடவுளின் நீதிக்கு காரணம் இல்லாம தாமதம் இல்ல, அது நிலைத்திருக்கிறது, அது உறுதியானது. நியமிக்கப்பட்ட நாள் வந்ததும் அனைவரும் புரிந்து கொள்வார்கள். எல்லா காலங்களையும் தாண்டி செல்லும் ஒரு வாக்குறுதியுடன் ஏனோக்கு தனது புத்தகத்தை முடித்தார். விசுவாசிகளுக்காக ஒளி எப்போதும் இருக்கும் மற்றும் எல்லா படைப்புகளிலும் இறுதியில் உண்மைதான் வெல்லும். தன் வாழ்நாளின் இறுதியில ஏனோக்கு தனது கடைசி எண்ணங்களை சேகரித்து இடிமுழக்கம் இல்லாம ஆனா உஷ்ணத்துடன் பேசினார். அவர் விண்ணகத்தின் உயரங்களையும் ஒளிய மறுத்தவர்களுக்கு தயார் செய்யப்பட்ட ஆழங்களையும் பார்த்திருந்தார். அவர் நெருப்பும் சதுரங்கம், விலங்குகளும் நகரங்களும், தீர்ப்பும் புதுப்பிப்பும் ஆகிய காட்சிகளுக்குள் நடந்து வந்தார். இப்போது அவரது குரல் மென்மையா மாறியது. தந்தை தன் பிள்ளைகளிடம் பேசுவது போல. நீங்கள் கடவுளை நேசிப்பவர்கள் என்று அவர் கூறினார். மகிழ்ச்சியுடன் இருங்கள். அவர் அவர்களை உயிரின் சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் என்று அழைத்தார். பயத்தின் அடிமைகள் அல்ல, திசை தெரியாமல் அலைந்து திரிபவர்கள் அல்ல, ஆனால் வாக்குறுதியின் வாரிசுகள். நேர்மை வீணாகாது என்பதை அவர் அவர்களுக்கு நினைவூட்டினார். ஒவ்வொரு அமைதியான விசுவாச செயலும் காணப்படுகிறது. ஒவ்வொரு ரகசியமான ஜபமும் கேட்கப்படுகிறது.
மற்றவர்கள் வழி தவறிய போதும் நிலைத்திருந்தவர்கள் அவர் ஆசீர்வதித்தார். பொய் எளிதாக இருந்த போதும் உண்மையை தேர்ந்தெடுத்தவர்களை அவர் ஆசீர்வதித்தார். நம்பிக்கையை விடாம துன்பங்களை தாங்கியவர்களை அவர் ஆசீர்வதித்தார். அவர்கள் மீது அவர் சமாதானத்தை பேசினார். சூழ்நிலைகளால மங்கிவிடும் அமைதி அல்ல, ஆன்மாவின் ஆழத்தில் வேரூன்றிய அமைதி. ஏனோக்கு முன்பே வாக்குறுதி அளித்ததை மீண்டும் வாக்குறுதி அளித்தார். நம்பிக்கையுள்ளவர்கள் ஒளிய காண்பார்கள், அவர்கள் உறுதியாக நிற்பார்கள், அவர்கள் தங்களுக்காக தயார் செய்யப்பட்ட ராஜ்யத்துல வாழ்வாங்க. கருணை அவர்களை எதிர்படுதோ, மகிழ்ச்சி அவர்களை சூணும். அவர்களின் கதை துக்கத்துல முடிவதில்லை. அவர் எழுதிய அனைத்தையும் அவர்களுக்கு நினைவூட்டினார். வானத்தின் ஒழுங்கு, வரலாற்றின் வாரங்கள், ராஜ்யங்களின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சி, ஆடுகளின் திரட்டல், பிரகாசிக்கும் நகரம், இவை அனைத்தையும் அவர் நினைவூட்டினார். இதில் எதுவும் நோக்கமில்லாமல் இல்ல, இவை அனைத்து ஒரு பெரிய திட்டத்தின் பகுதியா நிறைவேற்றத்தை நோக்கி நிலையா நகர்ந்தன. பின்னர் அமைதியாத ஒரு தருணம் வந்தது. ஏனோக்கு மற்றவர்கள் போல விழவில்லை. அவர் வயதினால மெதுவா மங்கிவிடவும் இல்ல. ஒரு நாள் அவர் மனிதர்களிடையே இனி காணப்படவில்லை. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். பூமியிலிருந்து தூக்கி பரிசுத்தவர்களுடன் வாழ அழைக்கப்பட்டார். ஆதாமின் நாட்களிலிருந்து யாரும் கடவுளுடன் இவ்வளவு நெருக்கமா நடந்து இவ்வாறு அவருடைய சன்னிதியில் அழைத்துச் செல்லப்படவில்லை. அங்கு எந்த பெரிய விடைபெறலும் நீண்ட ஊர்வலமும் இல்ல. இறுதி வர விசுவாசமாக நடந்த நீதிமானின் நினைவே மட்டும் இருந்தது. அவர் விட்டு சென்ற இறுதி சுருள் அவர் பிரிவின் செய்தியை கொண்டிருந்தது. வெற்றியும் நம்பிக்கையும் நிறைந்த ஒரு பாடல். அது பயத்தால் நிரம்பியதாக இல்ல, அது உறுதியால் நிரம்பியது. அது ஒவ்வொரு வாசகருக்கும் வரலாறு மழை நடத்தப்படுகிறது. ஒளி இருளை வெல்லும், விசுவாசம் ஒருபோது வீணாகாது என்பதை நினைவூட்டியது. அவரது குரல் குகைகள்ல இனி ஒலிக்கவில்லை என்றாலும் அவரது வார்த்தைகள் நிலைத்திருந்தன. அவை அமைதியான அறைகளில் படிக்கப்பட்டன, கவலையுள்ள காலங்கள்ல பேசப்பட்டன. விசுவாசிகள் அவற்றை இரவில் ஒரு விளக்க போல பிடிச்சுக் கொண்டார்கள். அவரது தரிசனங்களில் அவர்கள் திசையை கண்டார்கள். அவரது எச்சரிக்கைகள்ல அவர்கள் தெளிவை கண்டார்கள். அவரது வாக்குறுதிகள்ல அவர்கள் நம்பிக்கையை கண்டாங்க. மரபுகள் கடந்த போதும் ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் நிறைவேறும் நாளே அவர்கள் தொடர்ந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏனோக்கு அவர்களின் பார்வையிலிருந்து மறைந்து விட்டார். ஆனா அவரது சாட்சி நிலைத்திருந்தது. அதனால் அவரது கதை அமைதியோட அல்ல, எதிர்பார்ப்போடு முடிகிறது. நம்பிக்கை இழப்போடு அல்ல, வாக்குறுதியோடு முடிகிறது. இந்த அனைத்தையும் வெளிப்படுத்திய தேவன் விசுவாசமாகவே இருக்கிறார். ஏனோக்கு கண்ட ஒளி இன்னும் அதில் நடக்க தேர்ந்தெடுக்கும் அனைவருக்கும் பிரகாசிக்கிறது.

0: எங்க இருக்கிறேன்? யாராவது இருக்கிறீர்களா? நான் இன்னும் சில நேரத்துக்கு முன்பு மருத்துவமனையில் இருந்தேன். என் குடும்பம் அங்கே இருந்தது. மைக்கேல், என் கணவர், அவர் எங்கே? இப்போது எனக்கு நோய் இல்லை. நான் கனவு காண்கிறேனா?
1: சாரா எலிசபெத் மோரிசன்.
0: கர்த்தரே, அது நீங்களா?
1: ஆம், என் குழந்தையே, நீ என் முன்னிலையில் இருக்கிறாய். ஆனால் நீ ஓய்வுக்கு செல்லும் முன் நாம் பேச வேண்டும்.
0: பேச வேண்டுமா? எதை பற்றி?
1: நீ விட்டு சென்ற மக்களை பற்றி, நீ ஒருபோதும் பேசாத வார்த்தைகளை பற்றி, நீ உன்னிடமே வைத்துக் கொண்ட சுவிசேஷத்தை பற்றி சொல் சாரா. நீ எப்போது என்னை உன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டாய்?
0: நான் 9 வயதில் இருந்தேன். விடுமுறை பைபிள் பள்ளியில் உன் அன்பை பற்றி கேட்டேன். இயேசு என் பாவங்களுக்கு வீகே மரித்ததை பற்றி கேட்டேன். நான் நம்பினேன். நான் ஜெபிச்சேன். உன்னை என் இதயத்தில் வருமாறு கேட்டேன்.
1: நீ அதை உண்மையாகவே நினைத்தாய். உன் விசுவாசம் உண்மையானது. அந்த நாளில் உன் இதயத்தை நான் பார்த்தேன். நீ எனது சொந்தமானவள்.
0: ஆமாம் கர்த்தாவே, நான் இரட்சிக்கப்பட்டுள்ளேனா? என் முழு வாழ்க்கையிலும் உன்னை நம்பினேன்.
1: நீ நம்பினாய், ஆனால் பகிர்ந்தாயா? நீ 10 வயதாக இருந்தாய். உன் நெருங்கிய தோழி ஜெசிகாவை நினைவிருக்கிறதா?
0: ஆமாம் கர்த்தாவே, நாங்கள் பிரிக்க முடியாதவர்கள்.
1: அவள் உன்னிடம் ஏன் தேவாலயத்திற்கு போகிறாய் என்று கேட்டாள். அவள் குடும்பம் கடவுளை நம்பவில்லை என்று சொன்னாள். அவளுக்கு ஆர்வமாக இருந்தது. நீ என்ன சொன்னாய்?
0: அது என் குடும்பம் செய்யும் ஒரு விஷயம்தான். அதற்கு பதிலாக வீட்டுக்கு வந்து விளையாட விரும்புகிறாயா? நான் 10 வயசாக இருந்தேன். அதை எப்படி விளக்குவது என எனக்கு தெரியவில்லை.
1: நான் அவளை நேசித்ததும் அவளுக்கு நீ தேவை என்பதும் உனக்கு தெரிந்தும் நீ மௌனமானாய். ஜெசிகா தன் 17 வயதில் விபத்தில் பலியானாள். அவள் உன்னிடமோ மற்றவர்களிடமோ சுவிசேஷத்தை ஒருபோதும் கேட்டதில்லை.
0: இல்லை, அவள் சீக்கிரம் இறப்பாள் என தெரியாது. இன்னும் நேரம் இருக்கும் என நினைத்தேன்.
1: நேரம் உத்தரவாதம் அளிக்கப்படவில்லை சாரா, அதை நீ அறிந்திருந்தாய். ஆனால் நாம் தொடரலாம். நீ 15 வயசாக இருந்தாய். மார்க்கஸ் தாம்சனை நினைவிருக்கிறதா? அவன் ஒவ்வொரு நாளும் தனியாக உட்கார்ந்திருந்தான். மன அழுத்தத்துடன் போராடி தற்கொலை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான். வகுப்பிற்கு முன் நீ பைபிள் படிப்பதை அவன் பார்த்தான். அதை பற்றி உன்னிடம் கேட்க விரும்பினான்.
0: அவன் என்னை பார்த்தது எனக்கு நினைவிருக்கிறது. ஆனால் அவன் ஒருபோதும் எதுவும் சொல்லவில்லை.
1: ஏனெனில் அவன் பார்த்ததும் நீ பைபிளை மூடி ஒதுக்கி வைத்தாய். நீ வெட்கப்பட்டாய். அவன் கேலி செய்வான் என பயந்தாய். மற்றவர்கள் நினைப்பிற்கு அஞ்சினாய். மூன்று மாதங்களுக்கு பின் மார்க்கஸ் தற்கொலை செய்தான். வாழ ஒரு காரணம் இருந்திருக்கலாம் என அவன் கடிதத்தில் இருந்தது. அவன் இறந்த இடம் பதில் தெரிந்த கிறிஸ்தவருக்கு அருகிலேயே இருந்தது. ஆனால் நீ உண்மையை மறைத்தாய்.
0: எனக்கு தெரியல, நான் எப்படி தெரிஞ்சிருக்க முடியும்?
1: அவனுடைய திட்டங்களை நீ தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ என் கட்டளையை மட்டும் கடைபிடித்திருக்க வேண்டும். உலகம் முழுவதும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும். அதுவே என் கட்டளை. வசதியாக இருந்தால் மட்டும் போ, அல்லது அவர்கள் தற்கொலை செய்ய போகிறார்கள் என்று தெரிந்தால் மட்டும் போ என்று இல்லை. போ எப்போதும். ஆனால் ஒருவேளை நீ இளம் வயதில் இருந்திருக்கலாம். உனக்கு புரியவில்லை போல. உன் வளர்ந்த காலத்தை பார்ப்போம். அப்போது உனக்கு 25 வயது. நீ மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் உன் வேலைக்கு புதிதாக சேர்ந்திருந்தாய். உன் பணியிடத்தில் அருகிலிருந்த ரேச்சலை நினைவிருக்கிறதா?
0: ரேச்சல், ஆம். நாம் 8 வருடங்கள் ஒன்றாக வேலை செய்தோம்.
1: 8 வருடங்கள், 2000 வேலை நாட்கள், 40,000 மணி நேரம் அருகில் இருந்தீர்கள். அவள் தன் முழு வாழ்க்கையையும் உன்னுடன் பகிர்ந்தாள். அவளது விவாகரத்து, குழந்தைகளுடன் அவளுக்கு ஏற்பட்ட சிரமங்கள், மரணத்தை பற்றிய அவளது பயம், வாழ்க்கையின் அர்த்தம் குறித்து அவளது கேள்விகள். ஆனால் நீ?
0: நான் அவளுக்கு நல்ல நண்பனாக இருந்தேன். நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் கவலைப்பட்டேன்.
1: நீ அவளது நலனுக்காக கவலைப்பட்டாய், ஆனால் அவளது ஆன்மாவுக்காக இல்லை.
0: இதுக்கப்புறம் எதுவும் இல்லைனா எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. எல்லாம் சரியாகிவிடும் அப்படின்னு எனக்கு நிச்சயமா தெரியுது. அவ்வளவு கவலைப்படாதே. மதிய உணவு சாப்பிட வருவையா?
1: ஒளி உனக்கு வாய்ப்பை கொடுத்தாள். அவள் நித்தியத்தை பற்றி கேட்டாள். ஆனால் அது சிரமமாக இருந்ததால் நீ விஷயத்தை மாற்றிவிட்டாய். நீ தள்ளுபடி செய்யும் அல்லது மத பார்வையுடன் இருப்பதாக தெரிய வேண்டாம் என்று நினைத்தாய். அவளது நலனை காட்டிலும் அவளது நித்தியத்தை மதிப்பிடவில்லை.
0: நான் அவளை புண்படுத்த விரும்பவில்லை. நம் நட்பை கெடுக்க விரும்பவில்லை.
1: அதனால் நீ நட்பை காப்பாற்றினாய், ஆன்மாவை இழந்தாய். ரேச்சல் 47 வயதில் புற்றுநோயால் இறந்தார். அவள் பயத்துடன் எந்த நம்பிக்கையும் அமைதியும் இரட்சகரும் இல்லாமல் இறந்தாள். ஏனெனில் நீ அவளது இரட்சிப்பை விட உன் வசதியை தேர்ந்தெடுத்தாய்.
0: தயவு செய்து நிறுத்துங்கள்.
1: நாம் இப்போதுதான் துவங்குகிறோம். இன்னும் அதிகம் உள்ளது, மிகவும் அதிகம். உன் அஞ்சல் ஊழியர் டேவிட் 23 ஆண்டுகள் உனக்கு அஞ்சல் கொண்டு வந்தார். நீங்கள் நூற்றுக்கணக்கான உரையாடல்கள் நடத்தினீர்கள். அவர் அர்த்தம் தேடி வருகிறேன் என்று குறிப்பிட்டார். நீ எதுவும் சொல்லவில்லை. உன் பார்பர் கிம் 15 ஆண்டுகள் உன் முடியை வெட்டினார். அவர் தன் கருக்கலைப்பு வலி, குற்ற உணர்வு பற்றி சொன்னார். நீ அது கஷ்டம்தான் என்றாய், அவ்வளவுதான். உன் மகனின் பயிற்சியாளர் ராபர்ட் தன் சகோதரர் இறப்பை கூறி சொர்க்கம் பற்றி சந்தேகப்பட்டார். அவர் அமைதி என நீ சொன்னாய், ஆனால் சொல்லவே இல்லை. உன் பக்கத்து வீட்டு மார்கரெட் 30 அங்கேயே இருந்தார். 30 ஞாயிறு சர்ச்சுக்கு போகையில் அவர் பார்த்திருக்கிறார். அவர் ஒருபோதும் உன்னிடம் ஏன் என்று கேட்கவில்லை. நீ ஏன் என்று தெரியுமா?
0: என்ன?
1: உன் வாழ்க்கைக்கும் அவள் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் அவளுக்கு தெரியவில்லை. நீ தேவாலயம் சென்றாய், ஆனால் என்னை பற்றி பேசவே இல்லை. உனக்கு நம்பிக்கை இருந்தது, ஆனால் அது வெளிப்படவில்லை. அவள் இறக்கும் வரை கிறிஸ்தவர்கள் என்பது வாரத்திற்கு ஒரு முறை ஒரு கட்டிடத்திற்கு போகும் மனிதர்கள் மட்டுமே என்று நினைத்துக் கொண்டிருந்தாள். சாரா, என்னை மிகவும் வருத்தப்படுத்துவோர் உன் சொந்த குடும்பமே.
0: இல்லை, என் குடும்பம் அல்ல. தயவுடற்பனி, அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க. மைக்கேல் ரட்சிக்கப்பட்டவன். என் பிள்ளைகள்.
1: மைக்கேல் ரட்சிக்கப்பட்டவன், ஆம். உன் மகள் எமிலி ரட்சிக்கப்பட்டவள், ஆம். ஆனால் உன் மகன்?
0: இல்லை, பிராண்டன் அல்ல. அவன் ரட்சிக்கப்பட்டவன். அவன் 7 என்னுடன் ஜெபிச்சான்.
1: நீ அவனை சொல்லியதால் அவன் புரியாத வார்த்தைகளை ஜெபித்தான். ஆனால் அவன் உண்மையில் என்னை அறிந்ததில்லை. நீ அதை தெரிந்து கொண்டிருந்தாய். அவன் 12 இனிமேல் தெய்வத்தை நம்பவில்லை என்று உன்னிடம் சொன்னான். நீ என்ன சொன்னாய்?
0: அவன் இளம் வயதில்தான் இருக்கிறான், பெரியவனாகும் போது புரிந்து கொள்வான் என்று சொன்னேன்.
1: அவன் 15 இரவு உணவு மேசையில் கிறிஸ்துவத்தை கேலி செய்தான். நீ என்ன செய்தாய்?
0: நான் இம்ஸ்டா இருந்தேன். நான் சண்டையிட விரும்பவில்லை, அவனை விளக்க விரும்பல.
1: அவன் 16 வீட்டை விட்டு வெளியேறி மீண்டும் ஒருபோதும் தேவாலயத்திற்கு வரவில்லை. நீ என்ன சொன்னாய்?
0: நான் அவனுக்காக ஜெபிப்பேன், நீ அவனை திரும்ப அழைப்பாய் என்று சொன்னேன்.
1: அவன் திரும்புவது பற்றி நீ சொல்லவில்லை. நரகத்தை விளக்கவோ அவனை எச்சரிக்கவோ இல்லை. நீ ஒருபோதும் அவனை வேண்டிக் கொள்ளவில்லை. நீ தனிப்பட்ட முறையில் ஜெபித்தாய், ஆனால் நேரில் அமைதியாக இருந்தாய்.
0: அந்த வற்புறுத்தும் கிறிஸ்தவர்களைப் போல இருக்க விரும்பவில்லை. அவன் என்னை வெறுக்க வேண்டாம் என்று நினைத்தேன். அவனுக்கு அன்பை காட்ட விரும்பினேன்.
1: அன்பு எச்சரிக்கிறது, அன்பு வேண்டிக் கொள்கிறது. ரட்சிப்புக்காக அன்பு நிராகரிப்பை சந்திக்க தயங்காது. அவன் நித்திய ஆத்மாவை விட அவன் தற்காலிக ஒப்புதலை நீ தேர்ந்தெடுத்தாய். பிராண்டன் நீ இறந்த 3 பிறகு இறந்தான். கார் விபத்து உடனடியாக. அவன் வாழ்ந்தது போலவே இறந்தான், என்னை இல்லாமல். இப்போது அவன் வேதனையில் இருக்கிறான். 35 உண்மையை சொல்ல வாய்ப்பு இருந்த தாயை அழைக்கிறான். ஆனால் நீ அமைதியை தேர்ந்தெடுத்தாய்.
0: இல்லை, இல்லை. கடவுளே, தயவு செய்து என் மகனை அல்ல, என் குழந்தையை அல்ல, என்ன நரகத்துக்கு அனுப்பு. தயவு செய்து.
1: நான் முடியாது. அவன் தேர்வு செய்து விட்டான். நீ எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவள், ஆனால் அமைதியாக இருந்தாய்.
0: ஏன் நீ என்னை பேச வைக்கவில்லை? என்ன, நீ என்னை கட்டாயப்படுத்தல?
1: ஏனெனில் நான் உனக்கு சுதந்திர விருப்பத்தை அளித்தேன். நான் உனக்கு என் வார்த்தையை அளித்தேன். நான் உனக்கு என் ஆவியை சலித்தேன். நான் உனக்கு ஒரு கட்டளையை அளித்தேன், போய் சீடர்களை உருவாக்கு. நான் உனக்கு தேவையான அனைத்தையும் அளித்தேன். ஆனால் நீ இழந்தவர்களை விட உன் வசதியை அதிகம் நேசித்தாய். சாரா, எனக்கு சொல்லு, ஏன் நீ அமைதியாக இருந்தாய்?
0: நான் நிராகரிக்கப்படுவேன், கேலி செய்யப்படுவேன், நட்புகளை இழப்பேன், என் குடும்பம் என்னை பைத்தியம் அல்லது தீவிரவாதி என்று நினைப்பார்கள் என்று பயந்தேன்.
1: நீ மனிதர்களை என்னை விட அதிகம் பயந்தாய்.
0: ஆம் ஆண்டவரே, நான் என்ன சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லை. நான் ஒரு பிரசங்கிப்பவர் அல்ல, நான் வார்த்தைகளில் நன்றாக இல்லை. சுவிசேஷம் அறிவிப்பது பாதர்களுக்கும் பிரசங்கிகளுக்கும் தான் என்று நினைத்தேன், என்னை போன்றவர்களுக்கு அல்ல என்று.
1: உங்கள் ஒளி பிரகாசிக்கட்டும் என்றேனா? திறமையுள்ளவர்களுக்கு மட்டும் கட்டளையிட்டேனா அல்லது அனைவரும் என்னை பகிர கட்டளையிட்டேனா?
0: அனைவரும், நீங்கள் அனைவருக்கும் கட்டளையிட்டீர்கள்.
1: வேற என்ன?
0: என வாழ்க்கை ஸ்மைல்ஸ் என்று நினைச்சேன். மக்கள் என வாழ்க்கையை பார்த்து உங்களை பற்றி கேட்பாங்கள் என்று நினைச்சேன். வார்த்தைகள் இல்லாமல் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும் என்று நினைச்சேன்.
1: அவங்க கேட்டாங்களா?
0: இல்லை ஆண்டவரே.
1: அவங்க கேளாத ஒருத்தரை எப்படி நம்ப முடியும்? அவங்களுக்கு யாராவது அறிவிக்காம அவங்க எப்படி கேட்க முடியும்? நீங்கள் அமைதியாக வாழ்ந்து மக்கள் கவனிப்பார்கள் என்று நம்புங்கள் என்று நான் சொல்லவில்லை. வார்த்தைகளுடன், துணிச்சலுடன், அவசரத்துடன் பிரசங்கியுங்கள் என்று நான் சொன்னேன். ஏனெனில் விசுவாசம் கேட்பதிலிருந்து வருகிறது, உங்கள் நல்ல நடத்தை பார்ப்பதிலிருந்து அல்ல.
0: எனக்கு தெரியும் ஆண்டவரே, இப்போது எனக்கு தெரியும்.
1: தெரிஞ்சது, அந்த வசனங்களை வாசித்தீர்கள், நீங்கள் அந்த பிரசங்கங்களை கேட்டீர்கள். நீங்களோட 60 ஆண்டுகள் தேவாலயத்தில் உட்கார்ந்து 100 கணக்கான முறை சுவிசேஷம் அறிவிக்க அழைப்பு கேட்டீர்கள், ஆனால் ஒருபோதும் கீழ்ப்படியவில்லை. ஏன்?
0: ஏனெனில் நான் என் வசதியான வாழ்க்கையை உங்களை விட அதிகமாக நேசித்தேன். மக்களின் ஒப்புதலை அவர்களின் ஆன்மாக்களை விட அதிகமாக விரும்பினேன். ஏனெனில் நான் சுயநலவாதி. நான் சொர்க்கத்தை எனக்காகவே விரும்பினேன். ஆனால் மற்றவர்களை அங்கே கொண்டு செல்ல எதையும் ஆபத்துக்குள்ளாக்கும் அளவுக்கு அவர்களை பற்றி எனக்கு பெரிதாக கவலை இல்லை. நான் குற்றவாளி, நான் துன்பமானவன், நான் நரகத்திற்கு தகுதியானவன்.
1: எத்தனை என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறாயா சாரா?
0: எத்தனை என்று?
1: நீ எத்தனை ஆன்மாக்களை அடைய முடிந்திருக்குமோ, நான் உனக்கு எத்தனை வாய்ப்புகளை வழங்கினேனோ, நீ அமைதியாக இருந்ததால் இப்போது எத்தனை பேர் என்றென்றும் வேதனையில் இருக்கிறார்கள் என்பதை.
0: இதை என்னால் தாங்க முடியுமா என்று தெரியல.
1: நீ இதை என்றென்றும் தாங்கிக் கொள்வாய். நேரடி உரையாடல்களில் யாராவது நம்பிக்கையையோ அல்லது என்றென்றும் பற்றியோ கேட்ட நேரங்கள், நீ விஷயத்தை மாற்றிய நேரங்கள் அல்லது தெளிவில்லாத பதிலளித்த நேரங்கள், 487. விமானங்களில், காத்திருப்பு அறைகளில், உணவகங்களில், உன்னுடன் அருகில் உட்கார்ந்தவர்கள், உரையாடலை தொடங்கியவர்கள், நீ என்னை பற்றி குறிப்பிடக்கூடிய வாய்ப்புகள், 1,293 முறை நீ குறிப்பிட்ட முறை, 0. பயம், வலி, இழப்பு, வெறுமை பற்றி உன்னிடம் நம்பிக்கையுடன் பகிர்ந்த பணியிட நண்பர்கள், 63 முறை. நீ சுவிசேஷத்தை பகிரக்கூடிய வாய்ப்பு 63 முறை இருந்தது, நீ பகிர்ந்த முறை, 0. உண்மை கேட்க வேண்டிய குடும்ப உறுப்பினர்கள், 12 பேர். நீ அமைதியாக இருந்த முறை, 12. மொத்த வாய்ப்புகள், 3,847. நீ உண்மையோடு தெளிவாக சுவிசேஷத்தை பகிர்ந்த முறை, 2.
0: 2 மட்டும்? என் முழு வாழ்க்கையிலும் 2 முறைதானா?
1: ஒரு முறை உன் மகளுக்கு அவள் 8 வயதில் இருந்த போது, மற்றொரு முறை உன் வீட்டை தட்டிய ஒரு அந்நியவருக்கு வழிகாட்டி கேட்டு வந்த போது நீ அவளை தேவாலயத்திற்கு அழைத்தாய். அவள் வந்தாள், அவள் இரட்சிக்கப்பட்டாள். அந்த ஒரு கீழ்ப்படியும் செயல் ஒரு ஆத்துமாவை இரட்சித்தது.
0: அப்படி என்றால் மக்கள் பதிலளிப்பது சாத்தியம்தானா?
1: நிச்சயமாக அவர்கள் பதிலளிக்கிறார்கள். அனைவரும் இல்லை, ஆனால் பலர். அந்த 3,847 வாய்ப்புகளில் எத்தனை பேர் என்னை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் என்று நினைக்கிறாய்?
0: எனக்கு தெரியல.
1: 1,247, கிட்டத்தட்ட 1/3. நீ பேசியிருந்தால் நம்பியிருக்கும் 1,247 ஆத்துமாக்கள், அவர்கள் தயார் நிலையில் இருந்தார்கள். நான் அவர்களின் இதயங்களை தயார் செய்திருந்தேன். அவர்களுக்கு தேவையானது யாராவது சொல்ல வேண்டும் என்பதுதான். ஆனால் நீ அவர்களை விட உன்னை அதிகம் நேசித்தாய். அவர்களின் பெயர்களை அறிந்திருக்கிறாயா? ஜெசிகா, மார்கஸ், ரேச்சல், டேவிட், கிம், ராபர்ட், மார்கரெட், பிராண்டன் மற்றும் இன்னும் 1,239 பேர். நீ பேசுவதற்கு மிகவும் வசதியாக இருந்ததால் அவர்கள் அனைவரும் என்றென்றும் இழந்து போனார்கள்.
0: அப்போ இப்போது என்ன? நீ என்னை நரகத்திற்கும் அனுப்புகிறாயா? நான் அதற்கு தகுதியானவள்
1: இல்லை சாரா. நீ இரட்சிக்கப்பட்டுள்ளாய். உன் விசுவாசம் உண்மையானது. வானம் இன்னும் உன் வீடாகும்.
0: நான் செய்ததை அறிந்தும் என் மகன் எனக்காக நரகத்தில் இருப்பதை அறிந்தும் நான் வானத்தில் எப்படி செல்ல முடியும்?
1: நீ இப்போது உள்ள நிலையில் நுழைய முடியாது. முதலில் உன் தீர்ப்பை புரிந்து கொள்ள வேண்டும். நீ இரட்சிக்கப்பட்டவள், ஆனால் குற்றமற்றவள் அல்ல. நீ வானத்தில் நுழைவாய், ஆனால் இழப்புடன் நுழைவாய். யாருடைய செயல்கள் எரிந்து போனால் அவர் இழப்பை அனுபவிப்பார். அவர் தானாகவே இரட்சிக்கப்படுவார், ஆனால் அது தீயில் ஊடுருவி வந்தது போல் மட்டுமே. நீ என் ராஜ்யத்திற்காக எதையும் கட்டவில்லை. நீ உன்னை தவிர வேறு யாரையும் இரட்சிக்கவில்லை. நீக்கு நித்திய ஜீவன் இருக்கும், ஆனால் தாஜும் இல்லை, வெகுமதியும் இல்லை, நல்லவனும் விசுவாசமான பணியாளனும் என்ற பாராட்டும் இல்லை. நீ மட்டும் எனது சொந்தமானவள், ஆனால் நான் உனக்கு கொடுத்த அனைத்தையும் நீ வீணாக்கிவிட்டாய்.
0: நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். நான் இன்னும் மோசமானதுக்கு தகுதியானவள்.
1: மற்றும் இன்னும் ஒரு விஷயம் நீ நினைவில் வச்சிருப்ப, வானத்தில் நீ ஒவ்வொரு முகத்தையும் ஒவ்வொரு வாய்ப்பையும் நீ அமைதியை தேர்ந்தெடுத்த ஒவ்வொரு தருணத்தையும் நினைவில் வைத்திருப்பாய். அது வேதனையாக அல்ல, ஆனால் உன் பயம் என்ன செய்தது என்பதற்கான நித்திய சாட்சியாக இருக்கும். நீ வானத்தில் என்றும் வாழ்வாய். நீ இன்னும் 1247 ஆத்மாக்களை வானத்தில் சேர்த்திருக்கலாம் என்று அறிந்தபடியே, ஆனால் நீ செய்யவில்லை.
0: நான் ஏதேனும் செய்யலாமா? இது மீட்க வழியுண்டா?
1: இல்லை, உன் காலம் முடிந்து விட்டது. ஆனால் மற்றவர்களுக்கு இன்னும் நேரம் உள்ளது. அவங்ககிட்ட பேசு, அவங்களுக்கு எச்சரிக்கை சொல்றேன். உன் தவறை அவர்கள் செய்ய வேண்டாம் என்று சொல்லு.
0: நீங்கள் இதை பார்க்கிறீர்கள் என்றால், நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் தயவு செய்து என் தவறை செய்யாதீர்கள். எனக்கு நேரம் இருக்கிறது என்று நினைத்தேன். என் வாழ்க்கை போதுமானது என்று நினைத்தேன். மக்கள் தாங்களாகவே புரிந்து கொள்வார்கள் என்று நினைத்தேன். ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவங்களோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இறந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லவில்லை என்றால் அவர்கள் என்றென்றும் நரகத்திற்கு போய்விடுவார்கள். நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். நானும் பயந்தேன். நீங்கள் அந்த மாதிரி ஒருவராக இருக்க விரும்பவில்லை என்று எனக்கு தெரியும். நானும் விரும்பலை. ஆனால் நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன், உங்கள் வசதிக்காக அவர்களின் ஆன்மாக்களை இழக்க வேண்டாம். உங்கள் புகழுக்காக அவர்

0: இருக்குமிடத்தில் நிற்பீர்கள். அப்போது கடவுள் உங்களால் காப்பாற்ற முடிந்த ஒவ்வொரு நபரையும் உங்களுக்கு காண்பிப்பார். அதை நீங்கள் என்றென்றும் நினைத்து வாழ வேண்டியிருக்கும். பயத்திற்கு வெற்றி பெற விடாதீர்கள், வசதிக்கு வெற்றி பெற விடாதீர்கள். நான் செய்தது போல அமைதியாக இருக்க வேண்டாம், ஏனெனில் நீங்கள் நேசிக்கும் மக்கள் அவர்களுக்கு உண்மையை சொல்லும் அளவுக்கு நீங்கள் அவர்களை நேசிப்பீர்கள் என்று நம்புகிறார்கள். நீங்கள் சொல்லவில்லை என்றால் அவர்களின் இரத்தம் உங்கள் கைகளில் இருக்கும். தயவு செய்து என்னை போல இருக்க வேண்டாம். அமைதியான கிறிஸ்தவராக இருக்க வேண்டாம். நேரம் இருக்கும் போது பேசுங்கள். கடினமான கேள்விகளை கேட்கும் மேலும் உள்ளடக்கங்களுக்கு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதை கேட்க வேண்டிய ஒருவரோட பகிருங்க.
1: வானம் திறக்கிறது, ஒரு வெள்ள குதிரை தோன்றுகிறது. அதை ஏறி வருபவர் விசுவாசமும் உண்மை என அழைக்கப்படுகிறார். அவரது கண்கள் தீ போல ஜொலிக்கின்றன. அவரது தலையில பல கிரீடங்கள் இருக்கின்றன. ஒளியின் படைகள் அவரை பின்தொடர்கின்றன. அவர் நியாயம் செய்யவும் போர் செய்யவும் ஆட்சி செய்யவும் வருகிறார். இது இயேசு கிறிஸ்துவின் திரும்பி வருக. ராஜாதி ராஜாவும் ஆண்டவர்களின் ஆண்டவரும். உலகம் குழப்பத்தில் மூழ்குகிறது. ஆழத்திலிருந்து மிருகங்கள் எழுகின்றன. வானங்கள் பிளக்கப்படுகின்றன. தேவதூதர்களின் கம்பிகள் முழங்குகின்றன. பூமி அதிர்கிறது. தெய்வீக நியாயத்திற்கான மேடை அமைக்கின்றன. அவ்வாறு இயேசு கிறிஸ்து சாத்தானை தோற்கடிக்க திரும்பி வருகிறார். மரணமும் துயரமும் என்றென்றும் நீக்கப்படும். புதிய வானமும் புதிய பூமியும் உருவாக்கப்படுகின்றன. சக்தி வாய்ந்த தேவன் ஆட்சி செய்வார். அனைவரும் அவரது மகிமைக்கு முன் தலை வணங்குவாங்க. தேவனுடைய ஆட்டுக்குட்டி வெற்றி பெறுவார். தீமை அதன் இறுதி தண்டனையை எதிர்கொள்ளும். வெளிப்படுத்தின புத்தகம் பைபிளின் இறுதி தீர்க்க தரிசனம். இது நல்லதும் கெட்டதும் இடையே நடைபெறும் பிரபஞ்ச போர், கடைசி நாட்களின் பயங்கர முடிவையும் நித்திய வெற்றியின் மகிமையான வாக்குறுதியையும் வெளிப்படுத்தும் வானுலக காட்சி. இந்த கணக்குகளின்படி இந்த புத்தகம் தேவனின் சிங்காசனத்திலிருந்து நேரடியாக அப்போஸ்தலர் யோவானுக்கு வழங்கப்பட்ட செய்தியாகும். இந்த தரிசனங்கள்ல மனித குலத்தின் விதி பயங்கரமான நிகழ்வுகளின் எழுச்சியுடன் வெளிப்படுகிறது. இறுதியில் சக்தி வாய்ந்த தேவனின் வெற்றி நிகழ்கிறது. உங்களை தயார் செய்யுங்கள், ஏனெனில் இந்த வீடியோவில் வெளிப்படுத்தின புத்தகத்தின் ஒரு நாடகமயமான வடிவத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு ஒரு தெய்வீக மறைவு நீக்கமாக வந்தது. இது தேவனிடமிருந்து அவருடைய குமாரனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு. விரைவில் நடக்க போகும் நிகழ்வுகளை வெளிப்படுத்தும் பொருட்டு இந்த ஆழமான செய்தி ஒரு தூதரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அந்த தூதர் அதை ஆண்டவரின் விசுவாசமான ஊழியக்காரரான யோவானிடம் கொண்டு வந்தார். யோவான் தேவனுடைய வார்த்தைக்கும் இயேசு கிறிஸ்துவின் சாட்சிக்கும் அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிசயமான தரிசனங்களுக்கும் சாட்சி அளித்தார். ஆசியாவின் ஏழு சபைகளுக்காக எழுதும் யோவான் கிருபையும் சமாதானமும் நிறைந்த வார்த்தைகளுடன் துவங்கினார். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும். அது இருப்பவரிடமிருந்தும் இருந்தவரிடமிருந்தும் வரப்போகிறவரிடமிருந்தும் அவருடைய சிங்காசனத்தின் முன் இருக்கும் ஏழு ஆவிகளிடமிருந்தும் மரித்தவர்களில் இருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களின் ஆளாளருமான விசுவாசமான சாட்சியாளரான இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உண்டாகட்டும். அவர் இயேசுவை புகழ்ந்து நம்மை நேசித்து தமது இரத்தத்தால் நம்மை பாவங்களில் இருந்து விடுவித்து தமது தேவனுக்கும் பிதாவுக்கும் நாம் ராஜ்யமும் ஆசாரியர்களுமாக ஆக்கினவருக்கு மகிமையும் அதிகாரமும் என்றென்றும் உண்டாகட்டும். ஆமேன் என்று கூறினார். பின்னர் யோவா ஒரு மகிமையும் அதிசயமும் நிறைந்த தரிசனத்தை அறிவித்தார். இதோ அவர் மேகங்களோடு வருகிறார். எல்லா கண்களும் அவரை காணும். அவரை ஊன்றியவர்களும் கூட. பூமியின் அனைத்து ஜனங்களும் அவரை நோக்கி புலம்புவார்கள். அப்படியே ஆமேன். கர்த்தரின் குரல் இடித்தது. நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆரம்பமும் முடிவும். நான் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் சர்வ வல்லவனும் ஆகிறேன். யோவான் தொடர்ந்து தன் சூழ்நிலைகளை விவரித்தார். அவர் பாட்மோஸ் என்ற பஞ்சபரப்பான தீவில் இருந்தார். இயேசுரை பற்றிய தன் சாட்சிக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் காரணமா அங்கு தண்டிக்கப்பட்டிருந்தார். கர்த்தருடைய நாள்ல ஆவியில் ஆழ்ந்திருந்த போது அவர் தன் பின்னால் ஒரு குரலை கேட்டார். அது ஒரு கம்பை போன்ற குரல். அந்த குரல் கட்டளையிட்டது. நான் ஆல்பாவும் ஒமேகாவும் முதலும் கடைசியும். நீ என்னை காண்கிறாயோ அதை ஒரு புத்தகத்தில் எழுதி ஏழு சபைகளுக்கு அனுப்பு. எபேசு, ஸ்மிர்னா, பெர்கமோன், தியதிரா, சார்தீஸ், பிலதெல்பியா, லவோதிக்கியா. அந்த குரலின் மூலத்தை பார்க்க திரும்பிய யோவான் கண்கவர் மகிமையால நிரம்பிய ஒரு காட்சியை பார்த்தார். அங்கே ஏழு பொன்விளக்கு தந்தங்களுக்கு நடுவில் மனிதகுமாரனை போல ஒருவர் நின்றிருந்தார். அவர் கால்வரை நீளும் ஒரு ஆடையுடன் மார்பில பொன்னாடை கட்டியிருந்தார்.

அவரது தலைமுடி பஞ்சு போல வெண்மையாகவும் பனி போல் தூய்மையாகவும் இருந்தது. அவரது கண்கள் தீ போல் எரிந்தன. அவருடைய கால்கள் அடுப்பில் வெந்த புன்னிறம் போல ஜொலிச்சன. அவர் பேசும்போது அவரது குரல் பல நீரின் பெருக்கெழுச்சி போல இருந்தது. அவரது வலது கையில் 7 நட்சத்திரங்கள் இருந்தன. அவரது வாயிலிருந்து கூர்மையான இருமுனைப்பட்ட வாள் வந்தது. அவருடைய முகம் முழு வலிமையுடன் ஒளிரும் சூரியனை போல பிரகாசித்தது. இந்த காட்சியை பார்த்த யோவான் இறந்தவரை போல தரையில விழுந்தான். ஆனால் அந்த உருவம் தனது வலது கையை யோவானின் மீது வைத்தார். அவர் சொன்ன வார்த்தைகள் நடுங்கும் சீரனுக்கு ஆறுதலாக இருந்தன. பயப்படாத, நான் முதலும் கடைசியும். நான் உயிருள்ளவன், நான் இறந்த. ஆனா பாரு, நான் என்றென்றும் உயிரோட இருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உள்ள திறவுகோள்கள் எங்க இல இருக்கின்றன. அவர் தொடர்ந்து யோவானுக்கு கட்டளையிட்டார். நீ பார்த்தவற்றையும் நிகழ்கின்றவற்றையும் பிறகு நடக்க போகும் விஷயங்களையும் எழுதி வை. நீ என் வலது கையில் பார்த்த 7 நட்சத்திரங்களும் 7 பொன் விளக்கு தண்டுகளும் பற்றிய இரகசியம் இதுதான். அந்த 7 நட்சத்திரங்கள் 7 திருச்சபைகளின் தூதர்கள். 7 விளக்கு தண்டுகள் 7 திருச்சபைகளே. எபேசு நகரில் உள்ள திருச்சபையின் தூதருக்கு ஒரு செய்தி வழங்கப்பட்டது. 7 நட்சத்திரங்களை தன் வலது கையில் வைத்திருக்கும் பொன் விளக்கு தண்டுகளுக்கு நடுவே நடக்கின்ற ஒருவரின் குரல் அறிவித்தது. உன் செயல்களையும் உன் கடுமையான உழைப்பையும் உன் பொறுமையையும் எனக்கு தெரியும். நீ தீயவர்களை சகிக்க முடியவில்லை. தூதர்கள் என்று கூறும், ஆனால் தூதர்கள் அல்லாதவர்களை நீ சோதித்து அவர்கள் பொய்யர்கள் என்று கண்டுபிடித்தாய். நீ சகித்தாய், என் நாமத்திற்காக துன்பப்பட்டாய், சோர்வடையவில்லை. ஆனாலும் உன்னிடம் இது எனக்கு எதிராக உள்ளது. நீ முதலில் கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய். நீ விழுந்த உயரத்தை நினைவு கூறு. மாறுபாடு கொண்டு நீ முதலில் செய்த செயல்களை மீண்டும் செய். நீ மாறுபாடு கொள்ளாவிட்டா நான் உன்னிடம் வந்து உன் விளக்கு தண்டு அதன் இடத்திலிருந்து அகற்றி விடுவேன். நீ மாறுபாடு கொள்ளாவிட்டா இன்னும் உனக்கு ஒரு பாராட்டு உள்ளது. நீ மிக்கோலைத்தரின் செயல்களை வெறுக்கிறாய், நானும் அவற்றை வெறுக்கிறேன். பின்னர் ஆவி அறிவித்தது, காதுகள் உள்ள யாவரும் ஆவி திருச்சபைகளுக்கு என்ன சொல்கிறது என்பதை கேட்கட்டும். வெற்றி பெறுகிறவருக்கு தேவனுடைய சொர்க்கத்தில் உள்ள ஜீவ விருட்சத்தின் பழத்தை உண்ணும் உரிமையன அளிப்பேன். ஸ்மிர்னா திருச்சபையின் தூதருக்காக முதலும் கடைசியுமானவர் இறந்து மீண்டும் உயிர்த்தெழுந்தவர் பேசுகிறார். உன் துன்பங்களையும் உன் ஏழ்மையையும் எனக்கு தெரியும். ஆனாலும் நீ செல்வமானாக இருக்கிறாய். யூதர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களின் படிவார்த்தைகள் பற்றியும் எனக்கு தெரியும். ஆனால் அவர்கள் யூதர்கள் அல்ல, அவர்கள் சாத்தானின் சபையாதர். நீ விரைவில் அனுபவிக்க போகும் துன்பங்களை பற்றி பயப்படாதே. சாத்தா உங்களில் சிலரை சோதிக்க சிறையில் அடைப்பான். நீங்கள் 10 நாட்கள் துன்ப அனுபவிப்பீர்கள். மரணத்துக்கும் விசுவாசமாக இரு, நான் உனக்கு ஜீவ கிரீடா அளிப்பேன். ஆவி தொடர்ந்து சொன்னது, காதுகள் உள்ளவர் ஆவி திருச்சபைகளுக்கு என்ன சொல்கிறதோ அதை கேட்கட்டும். வெற்றி பெறுகிறவருக்கு இரண்டாவது மரணம் எந்த தீங்கு செய்யாது. பெர்காமோசு திருச்சபையின் தூதருக்காக கூர்மையான இருமுனைப்பட்ட வாளை பிடித்திருப்பவர் ஒரு செய்தி அனுப்பினார். நீங்கள் எங்கே வாழ்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். அங்கேயே சாத்தான் தனது சிங்காசனத்தில் வைத்திருக்கிறான். இருந்தாலும் நீ என் பேருக்கு உண்மையாகவே இருந்தாய். என் விசுவாசமான சாட்சியான அந்திப்பாஸ் உங்களிடையே சாத்தான் வசிக்கும் இடத்தில் கொல்லப்பட்ட நாட்களிலும் கூட நீ என்னை நம்பும் விசுவாசத்தை மறுக்கவில்லை. ஆனா உன்னிடம் சில குறைகள் எனக்குண்டில். உங்களிடையே பாலாக்கு இஸ்ரேவேலவை கவர்ந்து பாவம் செய்ய சிலைகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட உணவை உண்ணவும் பாலியல் பாவங்களில் ஈடுபடவும் கற்றுக் கொடுத்த பாலாமின் போதனையை பிடித்துக் கொண்டவர்கள் இருக்கிறார்கள். அதே போல் மீகோலைத்தர் போதனையை பிடித்துக் கொண்டவர்களும் உங்களிடையே இருக்கிறார்கள். ஆகையால் மனந்திருங்க, இல்லையெனில் நான் விரைவில் உங்களிடம் வந்து என் வாயின் வாளால் அவர்களுக்கு எதிராக போரிடுவேன். மீண்டும் ஆவி அறிவித்தது, காதுகள் உள்ளவன் ஆவி சபைகளுக்கு என்ன சொல்கிறதோ அதை கேட்கட்டும். வெற்றி பெறுகிறவனுக்கு நான் மறைக்கப்பட்ட மன்னாவை கொடுப்பேன். மேலும் ஒரு வெள்ளை கல்லையும், அதில் புதிய பெயர் எழுதப்பட்டிருக்கும். அதை பெறுகிறவனுக்கு மட்டுமே அந்த பெயர் தெரியும். தியாத்திரா நகரில் உள்ள சபையின் தூதருக்காக கடவுளின் மகனாகியவர், அவருடைய கண்கள் தீப்புரிகள் போல எரிகின்றன, அவருடைய கால்கள் பளபளப்பான வெண்கள் போல் ஒளிர்கின்றன. அவரிடமிருந்து ஒரு செய்தி வந்தது, உங்கள் செயல்கள், உங்கள் அன்பு, உங்கள் விசுவாசம், உங்கள் சேவை, உங்கள் பொறுமை அனைத்தையும் நான் அறிவேன். நீங்க ஆரம்பத்தில் செய்ததை விட இப்போது அதிகமாக செய்கிறீர்கள். இருப்பினும் உங்களிடம் எனக்கு இது எதிராக உள்ளது.
தன்னை தீர்க்கதரிசியாக அழைக்கும் அந்த ஈசபெல் என்ற பெண்ணை நீங்கள் பொறுத்துக் கொள்கிறீர்கள். அவளுடைய போதனையின் மூலம் என் ஊழியர்களை அவள் பாலியல் தவறுகளையும் விக்கிரகங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவை உண்ணுவதிலும் வழி தவற செய்கிறா. நான் அவளுக்கு மனம் திரும்ப நேரம் கொடுத்தேன், ஆனா அவள் மனம் திரும்ப விரும்பவில்லை. எனவே நான் அவளை வேதனையின் படுக்கையில் வீசுவேன். அவளுடன் விபச்சாரம் செய்பவர்கள் அவளுடைய வழிகளில் இருந்து மனம் திரும்பாவிட்டாம் அவர்கள் கடுமையாக வேதனைப்படுவார்கள். நான் அவளுடைய பிள்ளைகளும் மரணமடைய செய்வேன். அப்போது எல்லா திருச்சபைகளும் இருதயங்களையும் சிந்தனைகளையும் ஆராயும் நானே என்பதை அறிந்து கொள்வார்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் செயல்களுக்கு ஏற்ப நான் பலன் அளிப்பேன். தியத்திரானில் உள்ளவர்கள் இந்த போதனையை பின்பற்றாதவர்களும் சிலர் சாத்தானின் ஆழமான இரகசியங்கள் என்று அழைக்கும்பற்றை அறியாதவர்களும் அவர்களுக்கு அவர் கூறினார், நான் உங்கள் மீது வேறு எந்த சுமையையும் வைக்க மாட்டேன். நான் வரும் வரை நீங்கள் கொண்டிருப்பதை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். வெற்றி பெறும் ஒருவருக்கும் என் சித்தத்தின்படி கடைசி வரை நடக்கும் ஒருவருக்கும் நான் ஜாதிகளுக்கு மேலான அதிகாரத்தை அளிப்பேன். அவர் இரும்பு கோலால் அவர்களை ஆளுவார், பானை போல் அவர்களை உடைப்பார். நான் என் பிதாவிடமிருந்து பெற்ற அதிகாரம் போலவே. நான் அவருக்கு காலை நட்சத்திரத்தையும் அளித்த ஆவியும் முடிவில் கூறியது. காது உள்ள எவரும் ஆவி தேவாலயங்களுக்கு என்ன சொல்கிறதோ அது கேட்கட்டும். சாரதீசு தேவாலயத்தின் தூதருக்காக தேவனுடைய ஏழு ஆவிகளையும் ஏழு நட்சத்திரங்களையும் பிடித்திருப்பவரின் குரல் ஒலித்தது. உங்கள் செயல்களை நான் அறிவேன். நீங்கள் உயிரோடு இருப்பவர் என்று பெயர் பெற்றுள்ளீர்கள், ஆனால் நீங்கள் இறந்தவராக இருக்கிறீர்கள். எச்சரிக்கையுடன் இருங்கள். மீதமுள்ளதும் இறக்கப் போகும், அதையும் உறுதிப்படுத்துங்கள். ஏனெனில் உங்கள் செயல்கள் என் தேவனுக்கு முன்பாக பூரணமாக இல்லை என்று நான் கண்டேன். நீங்கள் பெற்றதும் கேட்டதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதை உறுதியாக பிடித்து மனம் திரும்புங்கள். நீங்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் நான் திருடன் போல வருவேன். நான் எந்த நேரத்தில் வருவேன் என்று நீங்கள் அறிய மாட்டீர்கள். இன்னும் சார்தீசில் சிலருக்கு தைரியம் இருந்தது. உங்களிடத்தில் சிலர் தங்கள் உடைகளை அழுக்குப்படுத்தவில்லை. அவர்கள் வெள்ள உடையில் என்னுடன் நடப்பார்கள், ஏனெனில் அவர்கள் தகுதியானவர்கள். வெற்றி பெறும் ஒருவரும் வெள்ள உடைகளில் ஆடையிடப்படுவார். அவர்களின் பெயரை நான் வாழ்நாள் புத்தகத்திலிருந்து ஒருபோதும் அழிக்க மாட்டேன். அவர்களின் பெயரை என் பிதாவுக்கும் அவருடைய தூதர்களுக்கும் முன்பாக நான் ஒப்புக்கொள்வேன். ஆவி அறிவித்தது. காதுகள் உள்ள எவரும் ஆவி தேவாலயங்களுக்கு என்ன சொல்கிறதோ அதை கேட்கட்டும். பிலாதெல்பியா தேவாலய தூதருக்காக பரிசுத்தனும் உண்மையுமானவரும் டாவீதின் விசையை பிடித்திருப்பவரும் அவர் திறக்கிற டோரையும் யாரும் மூட முடியாது. அவர் மூடுகிற டோரையும் யாரும் திறக்க முடியாது. அவரிடமிருந்து ஒரு செய்தி வந்தது, உங்கள் செயல்களை நான் அறிவேன். இதோ யாராலும் மூட முடியாத ஒரு திறந்த கதவை நான் உங்க முன்வைத்துள்ளேன். உங்களுக்கு சிறிது பலம் இருந்தாவும் நீங்க என் வார்த்தையை காத்திருக்கிறீங்க. என் பெயரை மறுக்கவில்லை. சாத்தானின் சபையினராக இருப்பதாக கூறிக்கொண்டு யூதர்கள் என்று பொய் சொல்லும் அவர்களை நான் உங்களுடைய காலடியில வந்து விழச் செய்து நான் உங்களை நேசித்தேன் என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். நீங்கள் என் பொறுமையின் வார்த்தையை காத்திருக்கிறீர்கள் என்பதால் பூமியில் வாழும் அனைவரையும் சோதிக்க வரப்போகும் அந்த பரீட்சையின் நேரத்திலிருந்து உங்களை நான் காத்துக்கொள்வேன். அந்த குரல் தொடர்ந்தது, நான் விரைவில் வருகிறேன். உங்களிடம் உள்ளதை உறுதியா பிடிச்சுக் கொள்ளுங்க. யாரும் உங்கள் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி வெற்றி பெறுகிறவரை என் தேவனுடைய ஆலயத்தில் ஒரு தூணாக நான் ஆக்குவேன். அவர்கள் இனி ஒருபோதும் அதிலிருந்து வெளியே போக மாட்டார்கள். நான் அவர்கள் மேல் என் தேவனுடைய பெயரையும் என் தேவனுடைய நகரமான புதிய எருசலேம், அது என் தேவனிடமிருந்து வானத்திலிருந்து இறங்கி வருகிறது, அதன் பெயரையும் என் புதிய பெயரையும் எழுதுவேன். ஆவி முடிவாக சொன்னது, காதுகள் உள்ள யாரும் ஆவி சபைகளுக்கு என்ன சொல்கிறதோ அதை கேட்கட்டும். லவோதிகேயா சபையின் தூதருக்காக ஆமேன். விசுவாசமானதும் உண்மையான சாட்சியும் தேவனுடைய படைப்பின் ஆரம்பமும் பேசினார், உன் செயல்களை நான் அறிவேன். நீ நைதர் குளிரும் இல்லை சூடும் இல்லை. நீ அந்த இரண்டில் ஒன்றாக இருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் நீ வெப்பமில்லாதவனாகவும் சூடாகவோ குளிராகவோ இல்லாதவனாகவும் இருப்பதால் நான் உன்னை என் வாயிலிருந்து உமிழப் போகிறேன். நீ சொல்கிறாய், நான் பணக்கார செல்வம் சேர்த்துள்ள, எனக்கு எதுவும் தேவையில்லை. ஆனால் நீ துன்பப்பட்டவனோ இறங்கத்தக்கவனோ ஏழையோ குருடனோ நிர்வாணனோ என்று உணரவில்லை. ஆசை மற்றும் கண்டிப்புடன் அந்த குரல் சொன்னது, நீ செல்வந்தனாக இருக்கும்படி என் கருகில் நெருப்பில் சுத்திகரிக்கப்பட்ட பொன்னை கொள்முதல் செய்யுமாறு உனக்கு அறிவுறுத்துகிறேன். உன் நிர்வாணத்தின் அவமானம் வெளிப்படாமல் இருக்க வெள்ளை உடைகளை அணியவும். நீ பார்க்கும்படி உன் கண்களுக்கு மருந்தை பூசவும். நான் நேசிப்பவர்களை தண்டித்து ஒழுங்குபடுத்துகிறேன்.
ஆகவே மனமாற்றத்துடன் உண்மையாயிரு. பின்னர் ஒரு வாக்குறுதியுடன் கூடிய அழைப்பு வந்தது. இதோ நான் கதவின் அருகில் நின்று தட்டுகிறேன். யாராவது என் குரலை கேட்டு கதவை திறந்தா நான் உள்ள வந்து அவருடன் உணவு உண்ணுவேன். அவரும் என்னுடன் உணவு உண்ணுவார். வெற்றி பெறுபவருக்கு நான் என் சிங்காசனத்துல என்னுடன் உட்காரும் உரிமையை அளிப்பேன். நான் வெற்றி பெற்று என் பிதாவின் சிங்காசனத்துல உட்கார்ந்தது போலவே மீண்டும் ஆவி அறிவித்தது. காதுகள் உள்ள யாரும் ஆவி தேவாலயங்களுக்கு என்ன சொல்கிறதோ அதை கேட்கட்டும். இதற்கு பிறகு யோவான் தனது கண்களை உயர்த்தி ஒரு அதிசயமான காட்சியை பார்த்தார். வானத்தில் ஒரு கதவு திறந்திருந்தது. அவர் முன்பு கேட்டிருந்த அந்த குரல், கம்பி போன்ற குரல், மீண்டும் பேசியது. இங்கே வா, இதற்கு பிறகு நடக்க வேண்டியவற்றை உனக்கு காண்பிப்பேன். உடனே அவர் ஆவியினால் எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவருக்கு முன்பாக வானத்தில் ஒரு சிங்காசனம் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தில் ஒருவர் அமர்ந்திருந்தார். அவருடைய தோற்றம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒளி வீச்சை வெளிப்படுத்தியது. அவர் யாஸ்பர் மற்றும் சர்டோன் கல்லை போல தோன்றினார். தூய்மையும் நிறங்களின் செழுமையும் கண்களை மயக்கும் வகையில் ஒளிர்ந்தார். சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பச்சை மரகதம் போல மின்னியது. அதன் அழகு என்றென்றும் நிலைக்கும் கிருபையின் அடையாளமா இருந்துச்சு. சிங்காசனத்தை சுற்றி 24 வேறு சிங்காசனங்கள் இருந்தன. அவற்றில் 24 மூப்பர்கள் அமர்ந்திருந்தனர். அவர்கள் வெள்ள உடைகள் அணிந்திருந்தார்கள். தங்களது தலைகளில் பொன்னாடைகள் ஒளிர்ந்தன. இது அவர்களின் அதிகாரத்தையும் பரிசுத்தத்தையும் குறிக்கிறது. அந்த சிங்காசனத்தில் இருந்து மின்னல் ஒளிகள், இடியோசை மற்றும் குரல்கள் எழுந்தன. இவையெல்லாம் தெய்வீக சக்தியின் வெளிப்பாடுகள். சிங்காசனத்துக்கு முன்பாக 7 தீப்பந்தங்கள் எரிந்தன. அவை தேவருடைய 7 ஆவிகள், அவற்றின் ஜுவாலைகள், அவருடைய பரிபூரணமும் அனைத்தையும் உள்ளடக்கிய ஆவியின் சாட்சியாக இருந்தன. சிங்காசனத்திற்கு முன்பாக ஒரு கண்ணாடி பெருங்கடலை போல ஏதோ ஒன்று விரிந்திருந்தது. அதன் மேற்பரப்பு துல்லியமாகவும் தூய்மையாகவும் இருந்தது. அது அதில் அமர்ந்திருந்தவரின் மகிமையை பிரதிபலித்தது. சிங்காசனத்தை சுற்றியும் அதன் நடுவிலும் 4 உயிருள்ள பிராணிகள் இருந்தன. அவை பூமியில் காணப்படாத வகையில ஒவ்வொன்றும் வித்தியாசமா இருந்தன. அவை முன்பும் பின்னும் கண்களால் நிரம்பி இருந்தன. எல்லாவற்றையும் பார்ப்பவை. மொத உயிரினம் சிங்கத்தை போல இருந்தது. அதில் மகத்துவமோ கடுமையோ இருந்தது. இரண்டாவது உயிரினம் கன்றுக்குட்டியை போல இருந்தது. அது வலிமையானதும் சகிப்புத்தன்மை கொண்டதும். மூன்றாவது உயிரினம் மனிதனின் முகத்தை போல இருந்தது. அது ஞானமும் புரிதலும் நிறைந்ததாக இருந்தது. நான்காவது உயிரினம் பறக்கும் கழுகு போல இருந்தது. அதன் இயக்கங்கள் வேகமாகவும் உயரமாகவும் இருந்தன. இந்த உயிரினங்கள்ல ஒவ்வொன்றுக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. அவற்றின் இறக்கைகளும் கண்களால மூடப்பட்டிருந்தன. உள்ளும் வேலையும் பார்ப்பவை. பகலும் இரவும் அவை இடையராது பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் எல்லாம் வல்ல ஆண்டவர் தேவன் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் என்று கூவி அழைத்தன. இந்த உயிரினங்கள் மகிமையும் மரியாதையும் நன்றியும் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் என்றும் என்றும் வாழும் ஒருவருக்கு அளிக்கும் போதெல்லாம் 24 மூப்பர்கள் அவருக்கு முன்பாக விழுந்து விழுந்தனர். அவர்கள் நித்தியவரை ஆராதித்து தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்தின் முன் வீசினர். இது முழுமையான பணிவும் மரியாதையும் கொண்ட ஒரு செயல். அவர்கள் குரல்கள் புகழ்ச்சியில் ஒன்றிணைந்து, ஆண்டவரே, நீர் மகிமையும் மரியாதையும் அதிகாரமும் பெற தகுதியானவர். ஏனெனில் நீர் எல்லாவற்றையும் படைத்தீர். உமது சித்தத்தினால் அவை இருக்கின்றனவும் படைக்கப்பட்டனவும் ஆனது என்று கூறினார். சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் ஒருவரின் வலது கையில யோவான் ஒரு புத்தகத்தை பார்த்தார். அது இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது மற்றும் 7 முத்திரைகளால மூடப்பட்டிருந்தது. அந்த புத்தகம் சொல்லப்படாத இரகசியங்களை கொண்டிருந்தது. அதன் உள்ளடக்கம் அனைத்து படைப்புகளுக்கும் மறைக்கப்பட்டிருந்தது. அப்போது ஒரு வல்லமையான தூதர் முன்னே வந்து வானங்களை அதிர வைக்கும் குரலில், இந்த புத்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் யார் தகுதியானவர் என்று அறிவித்தார். ஒரு கனமான அமைதி பரவி அது வானகங்களிலும் பூமியிலும் பூமியின் அடியில் கூட ஒலித்தது. யாரும் தகுதியானவராக காணப்படவில்லை. வானுலகங்களிலும் இல்லை, பூமியிலும் இல்லை, கீழுள்ள ஆழங்களிலும் இல்லை. அந்த புத்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் யாரும் இல்லை. யோவானின் மனம் ஆங்க முடியாமல் அவரது கண்களில் கண்ணீர் பெருகியது. அவர் கடுமையாக அழுதார். ஏனெனில் அந்த புத்தகத்தில் உள்ள தேவனின் சித்தத்தின் இரகசியங்களை யாரும் திறக்க முடியாது போல் தோன்றியது. ஆனால் மூப்பர்களில் ஒருவர் அவரிடம் வந்து உறுதியுடன் பேசினார். அழ வேண்டாம், பாருங்கள், யூதாவின் கோத்திரத்திலிருந்து வந்த சிங்கம் தாவீதின் வேர் வெற்றி பெற்றுள்ளார். அவர் அந்த புத்தகத்தையும் அதன் 7 முத்திரைகளையும் திறக்க வல்லவர்.
அதிர்ச்சியுடனும் எதிர்பார்ப்புடனும் யோவான் தனது பார்வைய சிங்காசனத்தின் நடுவில் உயிருள்ள பிராணிகள் மற்றும் மூப்பர்கள் நிற்கும் இடத்துக்கு திருப்பினார். அங்கே நடுவிலேயே அவர் ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்தார். அந்த ஆட்டுக்குட்டி கொல்லப்பட்டதற்கான சின்னங்களை தாங்கி இருந்தது. ஆனாலும் அது தெய்வீக வலிமையுடன் உயிரோட நின்றது. அதற்கு ஏழு கொம்புகளும் ஏழு கண்களும் இருந்தன. அவை பூமி எங்கும் அனுப்பப்பட்ட தேவனுடைய ஏழு ஆவிகளாகும். ஆட்டுக்குட்டி வந்து சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தவரின் வலது கையிலிருந்து அந்த புத்தகத்தை எடுத்தது. அந்த கணத்துல ஒரு அதிரடியான ஆராதனை வெடிச்சது. நான்கு உயிருள்ள பிராணிகளும் 24 மூப்பர்களும் ஆட்டுக்குட்டியின் முன் விழுந்தனர். ஒவ்வொருவரும் ஒரு யாழும் தூபம் நிரம்பிய பொன் கிண்ணங்களும் வைத்திருந்தனர். பரிசுத்தர்களின் ஜெபங்கள் வாசனை மிக்க பலியாக எழுந்தன. அவர்கள் ஒரு புதிய பாடலை பாடத் தொடங்கினார்கள். அவர்களின் குரல்கள் வெற்றியும் ஆராதனையும் நிறைந்த ஒரு இசையாக இருந்தது. நீ புத்தகத்தை எடுத்து அதன் முத்திரைகளை திறக்க தகுதியானவர், ஏனெனில் நீ கொல்லப்பட்டாய். உன் ரத்தத்தினால் எல்லா கோத்திரம், மொழி, மக்கள், ஜாதியிலிருந்தும் தேவனுக்காக மக்களை மீட்டாய். நீ அவர்களை ஒரு ராஜ்யமாகவும் தேவனுக்கு ஆசாரியர்களாகவும் ஆக்கினாய். அவர்கள் பூமியில் ஆட்சி செய்வார்கள். அப்போது யோவான் மீண்டும் பார்த்தார். விண்ணுலக காட்சி அவருக்கு விரிந்தது. அவர் அரியணையை சுற்றி நிற்கும் எண்ணற்ற தூதர்களின் குரல்களையும் உயிருள்ள விலங்குகளையும் மூப்பர்களையும் கேட்டார். அவர்களின் எண்ணிக்கை கணக்கிட முடியாத அளவு. 10,000, 10,000, 1,000,000. அவர்கள் ஒருமித்த குரலில், கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி சக்தியும் செல்வமும் ஞானமும் வலிமையும் மரியாதையும் மகிமையும் ஆசீர்வாதமும் பெற தகுதியானவர் என்று அறிவித்தார்கள். தூதர்களின் கூட்டு கோஷம் முழங்கிக் கொண்டிருக்க யோவான் இன்னும் பெரிய ஒரு ஆராதனை இசைய கேட்டார். விண்ணிலும் பூமியிலும் பூமியின் கீழும் கடலிலும் உள்ள எல்லா உயிரினங்களும் புகழ்ச்சியில் கலந்து கொண்டு அரியணையில் அமர்ந்திருப்பவருக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் ஆசீர்வாதமும் மரியாதையும் மகிமையும் சக்தியும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அறிவித்தார்கள். ஆட்டுக்குட்டி தனது கரத்தை நீட்டி முதல் முத்திரையை உடைத்த போது வானம் இடியோசை போல் அதிர்ந்தது. நான்கு உயிரினங்களில் ஒருவன் பேசினான். அதன் குரல் என்றென்றும் ஒலிக்கும் கட்டளையைப் போல எதிரொலித்தது. வா பாரு. யோவான் பார்த்தார். அவருக்கு முன்பாக ஒரு வெள்ள குதிரை இருந்தது. அதன் சவாரிக்காரன் ஒரு வில்லையும் அவனது தலையில் ஒரு கிரீடமும் இருந்தது. அவன் வெற்றியையும் ஆட்சி செய்யும் அதிகாரத்தையும் குறிக்கும் வகையில் வெற்றியாளராக முன்னேறினான். ஆட்டுக்குட்டி இரண்டாவது முத்திரையை திறந்த போது இரண்டாவது உயிரினமும் அதே கட்டளையோசையுடன் வா பாரு என்று அழைத்தது. இரண்டாவது குதிரை தோன்றியது. இது தீப்பொறி சிவப்பாக இருந்தது. அதன் சவாரிக்காரனுக்கு பூமியில் இருந்து சமாதானத்தை அகற்றும் அதிகாரம் வழங்கப்பட்டது. ஓஸ்த மனிதர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யும் நிலை ஏற்படுகிறது. அவன் ஒரு பெரிய வாளை எடுத்திருந்தான். அதன் மின்னும் கூர்மை போர் மற்றும் இரத்த பொழிவின் முன்னோட்டமாக இருந்தது. பின்னர் ஆட்டுக்குட்டி மூன்றாவது முத்திரையை உடைத்தது. மூன்றாவது உயிரினமும் யோவானை மீண்டும் அழைத்தது. வா பாரு என்றது. இதோ ஒரு கருப்பு குதிரை வெளிப்பட்டது. அதன் சவாரிக்காரன் தனது கையில் ஒரு தராசை பிடித்திருந்தான். அது பற்றாக்குறை மற்றும் தீர்ப்பின் சின்னமாக இருந்தது. பின்னர் நான்கு உயிரினங்களுக்குள் இருந்து ஒரு குரல் ஒலித்தது. 1 டினாருக்கு 1 அளவு கோதுமை, 1 டினாருக்கு 3 அளவு பார்லி, எண்ணெயையும் திராட்சை ரசையும் சேதப்படுத்தாதே. அந்த கூச்சல் பஞ்சத்தை பற்றி பேசியது. அங்கு அடிப்படை தேவைகள் கூட அளந்து எடையிட்டு வழங்கப்படும். அவற்றின் விலை ஒரு பெரும் சுமையா இருக்கும். ஆட்டுக்குட்டி நான்காவது முத்திரையை திறந்த போது நான்காவது உயிரினம் கூப்பிட்டு வா பார் என்று அழைத்தது. யோவான் பார்த்தபோது ஒரு வெளிர் குதிரையை கண்டான். அதன் நிற சாம்பல் மற்றும் உயிரற்றதாக இருந்தது. அதன் சவாரிக்காரனின் பெயர் மரணம் அவனை நெருக்கமா நரகம் பின்தொடர்ந்தது. பூமியின் நான்கில் ஒரு பங்கிற்கு அவர்கள் அதிகாரம் பெற்றனர். அவர்கள் வாளால், பஞ்சத்தால், தொற்று நோயால், பூமியின் காட்டு மிருகங்களால் கொல்ல அனுமதிக்கப்பட்டனர். ஆட்டுக்குட்டி ஐந்தாவது முத்திரையை திறந்தபோது காணொளி மாறியது. வானத்தில் உள்ள பலிபீடத்தின் கீழ் தேவனுடைய வார்த்தைக்காகவும் தாங்கள் சாட்சியாக கூறியதற்காகவும் கொல்லப்பட்டவர்களின் ஆன்மாக்களை யோவான் கண்டார். அவர்கள் குரல்கள் ஒருங்கிணைந்து வேதனையும் ஆவலுடனும் கூச்சலாக எழுந்தனர். எவ்வளவு நேரம் பரிசுத்தரும் உண்மையுமான ஆண்டவரே, பூமியில் வாழும் மக்களிடம் எங்கள் இரத்தத்திற்கு நீதி செய்து பழிவாங்காமல் இருப்பீர்கள்? ஒவ்வொருவருக்கும் ஒரு வெள்ளை ஆடை வழங்கப்பட்டது. அவர்கள் போலவே கொல்லப்பட வேண்டிய அவர்களது சக ஊழியர்களும் சகோதரர்களும் எண்ணிக்கை நிறைவேறும் வரை இன்னும் சிறிது காலம் ஓய்வெடுக்குமாறு அவர்களுக்கு கூறப்பட்டது.
பின்னர் ஆட்டுக்குட்டி ஆறாவது முத்திரையை உடைச்சா அப்போது ஒரு அதிர்ச்சிகரமான பிரபஞ்ச கலக்கம் நிகழ்ந்தது. ஒரு பெரிய நிலநடுக்கம் பூமியின் உள்ளார்ந்த பகுதிகளை அதிர வச்சது. சூரியன் கருப்பாக மாறி முடிகொண்டு நெய்யப்பட்ட பையில் மூடப்பட்டது போல் இருந்தது. சந்திரன் இரத்தத்தின் பயங்கர நிறத்தை எடுத்துக்கொண்டது. வானிலிருந்து நட்சத்திரங்கள் கடும் புயலில் குலுங்கும் பசுங்கொய்யாக்கள் போல் கீழே விழுந்தன. வான ஒரு சுருளை போல மடிந்து பின்னுக்கு போனது. ஒவ்வொரு மலைவும் தீவும் தங்கள் இடத்திலிருந்து நகர்த்தப்பட்டன. மனிதகுலம் முழுவதும் பயத்தில் ஆட்கொள்ளப்பட்டது. பூமியின் அரசர்கள், வல்லமையுள்ள சேனாதிபதிகள், செல்வந்தரும் அதிகாரிகளும் அடிமைகளும் சுதந்திரர்களும் கூட ஆள் ஒரே போல் அடைக்கலம் தேடினர். அவர்கள் மலை குகைகளுக்கும் பாறைகளுக்கும் ஓடி திகிலுடன் கூச்சலிட்டார்கள். எங்களை மேல் விழுந்து சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பவரின் முகத்தில் இருந்தும் ஆட்டுக்குட்டியின் கோபத்தில் இருந்தும் எங்களை மறைத்து விடுங்கள். ஏனெனில் அவருடைய பெரிய கோப நாளாகிவிட்டது. யார் நிற்க முடியும்? இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு யோவான் இன்னொரு தரிசனத்தை கண்டார். நான்கு வல்லமையுள்ள தூதர்கள் பூமியின் நான்கு மூலைகளிலும் நின்று நான்கு காற்றுகளையும் தடுத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் சக்தி காற்றுகள் பூமியிலும் கடலிலும் எந்த மரத்திலும் வீசாம தடுத்தது. அப்போது மற்றொரு தூதர் கிழக்கிலிருந்து எழுந்து வந்தார். அவர் அதிகாரத்துடன் ஒளிர்ந்து உயிருள்ள தேவனின் முத்திரையை எடுத்துக் கொண்டிருந்தார். பூமியையும் கடலையும் சேதப்படுத்த அதிகாரம் பெற்றிருந்த அந்த நான்கு தூதர்களிடம் அவர் ஒரு பெரும் சத்தத்துடன் கூவி, நாம் தேவனுடைய ஊழியர்களை அவர்களது நெற்றியில் முத்திரையிடும் வரை பூமியையும் கடலையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள் என்று சொன்னார். யோவான் முத்திரையிடப்பட்டவர்களின் எண்ணிக்கை வெளிப்படுத்தப்படும் போது கேட்டார், இஸ்ரவேல் மக்களின் அனைத்து கோத்திரங்களிலிருந்தும் 144,000 பேர், யூதா கோத்திரத்திலிருந்து 12,000 பேர் முத்திரையிடப்பட்டார்கள், ரூபன் கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், காத் கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், ஆசேர் கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், நப்தாலி கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், மனாசே கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், சிமியான் கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், லேவி கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், இசாக்கார் கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், செபுனோன் கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், யோசேப்பு கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், பின்யாமின் கோத்திரத்திலிருந்து 12,000 பேர் முத்திரையிடப்பட்டார்கள். இதுக்கு பிறகு யோவான் அளவிட முடியாத அளவுக்கு பெரிய ஒரு காட்சியை பார்த்தார். எண்ணிக்கையற்ற ஒரு பெரிய கூட்டம், ஒவ்வொரு ஜாதி கோத்திரம் மக்கள் மொழியிலிருந்தும் கூடியிருந்தாங்க. அவர்கள் சிங்காசனத்துக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக வெள்ளை ஆடைகள் அணிந்து கைகள்ல பன இலைகளை பிடிச்சு கொண்டு நின்றார்கள். அவர்கள் ஒருமித்த குரல்ல, ரட்சிப்பு எங்கள் தேவனுக்கே, அவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார் மற்றும் ஆட்டுக்குட்டிக்கும் உண்டு என்று அறிவித்தார்கள். அனைத்து தேவதூதர்களும் மூப்பர்களும் நான்கு உயிருள்ள பிராணிகளும் சிங்காசனத்தை சுற்றி நின்றார்கள். பக்தியுடன் அவர்கள் தேவனின் சிங்காசனத்திற்கு முன்பு முகங்குப்புற விழுந்து வணங்கி, ஆமீன், ஆசீர்வாதமும் மகிமையும் ஞானமும் நன்றி செலுத்தலும் மரியாதையும் அதிகாரமும் வல்லமையும் எங்கள் தேவனுக்கே என்றென்றும் உண்டாகட்டும், ஆமீன் என்று கூறினார்கள். மூப்பர்களில் ஒருவர் யோவானை நோக்கி, இந்த வெள்ளையாடைகள் அணிந்தவர்கள் யார், அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்டார். யோவான் பணிவுடன் பதிலளித்து, ஐயா, நீங்கள்தான் அறிவீர்கள் என்றார். மூப்பர் விளக்கமாக சொன்னார், இவர்கள்தான் பெரிய உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அவர்கள் தங்கள் ஆடைகளை தங்கட்டி ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் வெண்மையாக்கினார்கள். அதனால் அவர்கள் தேவனின் சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிறார்கள். அவருடைய ஆலயத்தில் பகலும் இரவும் அவருக்கு சேவை செய்கிறார்கள். மேலும் சிங்காசனத்தில் இருப்பவர் அவர்களுடன் வாசம் செய்வார். அவர்கள் இனி பசிக்க மாட்டார்கள், தாகிக்க மாட்டார்கள். சூரியனோ அல்லது எவ்வித கடும் வெப்பமோ அவர்களை தாக்காது, ஏனெனில் சிங்காசனத்தின் நடுவில் உள்ள ஆட்டுக்குட்டி அவர்களுக்கு மெய்ப்பனாக இருப்பான். அவர் அவர்களை உயிருள்ள நீரூற்றுகளுக்கு வழி நடத்துவார். தேவன் அவர்களின் கண்களில் உள்ள ஒவ்வொரு கண்ணீரையும் துடைத்து விடுவார். ஆட்டுக்குட்டி ஏழாவது முத்திரையை திறந்த போது பரலோகத்தில் ஆழமான அமைதி நிலவியது. சுமார் அரை மணி நேரம் எல்லா படைப்பும் எதிர்பார்ப்புல மூச்சை தடுத்தது போல அச்சத்தோடு எதிர்நோக்கி காத்திருந்தது. பின்னர் யோவான் தேவனின் முன் நிற்கும் ஏழு தூதர்களை கண்டார். ஒவ்வொருவருக்கும் ஒரு கர்ணம் வழங்கப்பட்டது. அவற்றின் நோக்கம் இன்னும் வெளிப்படல. மற்றொரு தூதர் தங்கமான புகைப்படிகையுடன் பலிபீடத்திற்கு அருகில் வந்தார்.
அவனுக்கு பெருமளவு தூபம் கொடுக்கப்பட்டது. அதை பரிசுத்தர்களின் ஜெபங்களுடன் சேர்த்து சிங்காசனத்தின் முன் உள்ள தங்க பலிபீடத்தில் அர்ப்பணித்தான். தூபத்தின் மனமுள்ள புகை பரிசுத்தர்களின் ஜெபங்களுடன் கலந்து தூதரின் கையால் தேவனின் முன் எழுந்தது. பின்னர் தூதர் பலிபீடத்தின் நெருப்பால் நிரம்பிய புகைப்படியை எடுத்துக்கொண்டு அதை பூமியில் எறிந்தார். உடனே ஒரு பெரிய குழப்பம் எழுந்தது. குரல்கள் இடியுடன் ஒலித்தன. மின்னல் வானில் பாய்ந்தது. பூமி கடுமையா நிலநடுக்கத்தால் அதிர்ந்தது. ஏழு தூதர்கள் ஒவ்வொருவரும் ஒரு கம்பை பிடித்துக் கொண்டு தங்கள் எச்சரிக்கையை ஒலிக்க தயாராக இருந்தனர். முதத் தூதர் தனது கம்ப ஊதினார். பனித்துளிகள் மற்றும் தீ ரத்தத்துடன் கலந்து பூமியில் வீசப்பட்டன. மரங்களின் மூன்றில் ஒரு பகுதி எரிந்தது மற்றும் அனைத்து பசுமை புல் தீயால் முழுமையாக அழிந்தது. பிறகு இரண்டாவது தூதர் தனது கம்பை ஊதினார். தீயில் எரியும் ஒரு பெரிய மலை போல் ஏதோ ஒன்று கடலில் வீசப்பட்டது. கடலின் மூன்றில் ஒரு பகுதி ரத்தமாக மாறியது. அதில் வாழும் உயிரினங்களின் மூன்றில் ஒரு பகுதி அழிந்தது மற்றும் கப்பல்களின் மூன்றில் ஒரு பகுதி குழப்பத்தில் அழிக்கப்பட்டது. மூன்றாவது தூதர் தனது கம்ப ஊதினார். வானிலிருந்து ஒரு பெரிய நட்சத்திரம் தீப்பந்தம் போல எரிந்து விழுந்தது. அது நதிகளின் மூன்றில் ஒரு பகுதியிலும் நீரூற்றுகளிலும் விழுந்தது. அந்த நட்சத்திரத்தின் பெயர் வெண்முள்ளி ஓம்புட் என்று அழைக்கப்பட்டது. அது நீரின் மூன்றில் ஒரு பகுதியை கசப்பாக மாற்றியது. அந்த விஷமடைந்த நீரை குடித்ததால் பலர் உயிரிழந்தனர். நான்காவது தூதர் தனது கம்பை ஊதிய போது சூரியனின் மூன்றில் ஒரு பகுதி, சந்திரனின் மூன்றில் ஒரு பகுதி மற்றும் நட்சத்திரங்களின் மூன்றில் ஒரு பகுதி தாக்கப்பட்டது. அவற்றின் ஒளி மங்கியது. ஒரு பகுதி பகலும் இரவும் உலகம் இருட்டில மூடப்பட்டது. பிறகு யோவான் பார்த்தபோது வானத்தின் நடுவே ஒரு தூதர் பறந்து செல்லும் காட்சியை கண்டார். அந்த தூதர் வானங்களை முழுவதும் அதிரவைக்கும் குரலில் அழைத்தார், அழிவு அழிவு அழிவு பூமியின் வாசிகளுக்கு, ஏனெனில் மீதமுள்ள மூன்று தூதர்கள் ஊத போகும் கம்புகளின் ஒலிக்காக. அஞ்சாவது தூதர் தனது கம்ப ஊதிய போது யோவான் வானத்திலிருந்து பூமிக்கு ஒரு நட்சத்திரம் விழும் காட்சியை கண்டார். அது சாதாரண நட்சத்திரம் அல்ல. அதற்கு ஆழமற்ற குழியின் சாவி வழங்கப்பட்டது. அந்த சாவியை பெற்ற அந்த உயிர் ஆழக்குழியை திறந்தது. அதன் ஆழத்திலிருந்து ஒரு பெரிய அடுப்பு போன புகை எழுந்தது. அந்த தடிமனான கருப்பு புகை எழுந்து சூரியனையும் காற்றையும் இருண்டடைய செய்தது. பூமி நிழலில் மூழ்கியது. அந்த புகையிலிருந்து வண்டுகள் வந்தன. ஆனா இவை முன்பு பார்த்த எந்த வண்டுகளும் அல்ல. அவைகளுக்கு பாம்புகளின் விஷம் போல் சக்தி வழங்கப்பட்டது. மேலும் அவற்றின் பணி தெளிவாக இருந்தது. அவைகளுக்கு புல்வெளி, பசுமை அல்லது மரங்களை பாதிக்க கூடாதுன்னு கட்டளையிடப்பட்டது. அதற்கு பதிலாக அவைகளின் இலக்கு மனிதர்கள், குறிப்பாக நெற்றியிலின் நெற்றியில தேவனின் முத்திரை இல்லாதவர்களா இருந்தது. வண்டுகளுக்கு கொல்ல அனுமதி வழங்கப்படவில்லை. ஆனா 5 மாதங்கள் அவைகளை வேதனை செய்ய அனுமதி வழங்கப்பட்டது. அவைகளின் விஷம் பாம்பின் கடி போல வேதனையை ஏற்படுத்தியது. அந்த நாட்கள்ல மனிதர்கள் தங்களை விடுவிக்க மரணத்தை நாடினார்கள். ஆனால் மரணம் அவர்களை தப்பித்து ஓடிவிட்டது. அந்த வண்டுகள் தாங்களே ஒரு பயங்கரமான தோற்றம் கொண்டிருந்தன. போர் தயாரிப்பில் உள்ள குதிரைகளை போல இருந்தன. அவைகளின் தலைகளில பொன்னை போல தெரியும் கிரீடங்கள் இருந்தன. அவைகளின் முகங்கள் மனிதர்களை போல இருந்தன. அவைகளின் முடி பெண்களின் முடிய போல நீளமாக இருந்தது. ஆனால் அவைகளின் பற்கள் சிங்கத்தின் பற்களை போல கூர்மையாக இருந்தன. அவைகளின் உடல்கள் இரும்பு போல பிரகாசிக்கும் கவசத்தால் பாதுகாக்கப்பட்டிருந்தன. அவைகளின் இறக்கைகளின் சத்தம் போர் செல்லும் ரதங்களின் இறைச்சலை போல காத பிளக்கும் அளவுக்கு இருந்தது. அவைகளின் வால் பாம்புகளை போல இருந்தது. அவை தங்கள் விஷப்புள்ளிகளால் வேதனை ஏற்படுத்தின. அவைகளுக்கு ஒரு அரசன் ஆட்சி செய்தான். அந்த அரசன் ஆழத்தின் தூதர். எபிரேயில் அவனது பெயர் அவத்தோன், கிரேக்கத்தில் அபொல்லியோன், அதாவது அழிப்பவன் என்று பொருள். ஒரு பேராபத்து கடந்து விட்டது. ஆனால் இன்னும் 2 பேராபத்துகள் எதிர்காலத்தில் காத்திருக்கின்றன. அப்போது 6வது தூதர் தன் கம்பியை ஊதினான். தேவனின் முன்னுள்ள பொன்னான பலிபீடத்தின் 4 கொம்புகளில் இருந்து வரும் ஒரு குரலை யோவான் கேட்டான். அந்த குரல் 6வது தூதரிடம் பெரிய யூப்ரதேஸ் நதியில் கட்டப்பட்டுள்ள 4 தூதர்களை விடுவி என்று கட்டளையிட்டது. இந்த 4 தூதர்கள் இந்த நேரம், நாள், மாதம், வருடத்திற்கு நீண்ட நாட்களாக தயார் செய்யப்பட்டவர்கள். மனிதர்களில் ஒரு மூன்றில் ஒருவரை அழிக்க விடுவிக்கப்பட்டார்கள்.
யோவான் அவர்களின் படைகளை பார்த்தா 200 மில்லியன் குதிரை வீரர்கள் எண்ணிக்கைய உணர முடியாத அளவு பெருசா இருந்தது. அவன் அந்த குதிரைகளையும் அவற்றின் சவாரிகளையும் காணும் தரிசனத்தை கண்டான். அந்த சவாரிகள் தீப்பொலிவான சிவப்பு, ஆழமான நீலம் மற்றும் கந்தக மஞ்சள் நிறத்தில் இருந்த கவசங்களை அணிந்திருந்தார்கள். அந்த குதிரைகள் சாதாரண விலங்குகள் அல்ல, அவற்றின் தலை சிங்கங்களை போல இருந்தது. அவற்றின் வாயிலிருந்து தீ, புகை மற்றும் கந்தகம் பீரிட்டு வந்தது. இந்த மூன்று பேரழிவுகள், தீ, புகை மற்றும் கண்டகம் மூலம் மனிதர்களில் ஒரு மூன்றில் ஒருவர் அழிந்தனர். அந்த குதிரைகளின் சக்தி அவற்றின் வாயிலும் வாலிலும் இருந்தது. ஏனெனில் அவற்றின் வால்கள் தலை கொண்ட பாம்புகளை போல இருந்தன. அவை பெரும் சேதத்தை ஏற்படுத்தின. இவ்வளவு பேரழிவும் தீர்ப்பும் வந்த போதும் அந்த பேரழிவுகளை தப்பித்த மனிதர்களில் மீதமுள்ளவர்கள் மனம் திரும்ப மறுத்தார்கள். அவர்கள் தங்கள் கைகளால் செய்த காரியங்களை பிடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. தெய்வங்களை தங்கம், வெள்ளி, வெண்கலம், கல் மற்றும் மரத்தால் செய்யப்பட்ட சிலைகளை பார்வையிடாத, கேட்காத, நடக்காத, உயிரற்றவற்றை வழிபட்டுக் கொண்டே இருந்தார்கள். அவர்கள் தங்கள் கொலைகள், மாயாஜாலங்கள், பாலியல் தவறுகள், திருட்டுகள் ஆகியவற்றிலிருந்து விலக மறுத்தார்கள். மனம் திரும்பும் அழைப்புக்கு எதிராக தங்கள் இதயங்களை கடினப்படுத்தினார்கள். அப்போது யோவான் மற்றொரு வல்லமையான தூதர் பரலோகத்திலிருந்து இறங்கி வருவதை பார்த்தார். அந்த தூதர் ஒளிரும் மேகத்தில் போர்த்தப்பட்டிருந்தார். அவரது தலையில வானவில் இருந்தது. அது தெய்வீக வாக்குறுதி மற்றும் மகிமையின் அடையாளமாக இருந்தது. அவரது முகமும் சூரியனை போல பிரகாசமாகவும் கண்கவர் ஒளியுடன் இருந்தது. அவரது கால்கள் தீப்பொறிகளாக எரியும் தூண்களை போல இருந்தன. அது தேவனின் சக்தி மற்றும் பரிசுத்தத்தை வெளிப்படுத்தியது. அந்த தூதரின் கையில் ஒரு சிறிய புத்தகம் இருந்தது. அது திறந்த நிலையில் அதன் நோக்கத்தை வெளிப்படுத்த தயாராக இருந்தது. அந்த தூதர் உலகத்தை முழுமையா ஆட்சி செய்யும் அதிகாரத்துடன் நின்றார். அவரது வலது கால கடலில் வைத்தார், இடது கால பூமியில் வைத்தார். பின்னர் சிங்கம் கரைக்கும் சத்தத்தை போல ஒரு பெரும் குரலில் அந்த தூதர் கூவினார். அதற்கு பதிலாக 7 இடியங்கள் பேசின. அவற்றின் குரல்கள் மர்மமும் சக்தியும் நிறைந்ததாக இருந்தது. யோவான் அந்த 7 இடியங்கள் சொன்ன வார்த்தைகளை எழுத தயாராக இருந்தபோது பரலோகத்திலிருந்து ஒரு குரல் அவரை தடுத்தது. அந்த 7 இடியங்கள் சொன்னதை மூடிவை, அதை எழுதாத. கடலும் நிலமும் மீது நின்ற அந்த தூதர் தனது கைய பரலோகத்துக்கு உயர்த்தி என்றும் என்றும் வாழும் எல்லாவற்றையும் படைத்தவரான தேவனின் பேரில் சத்தியம் செய்தார். அவர் பரலோகம், பூமி, கடல் மற்றும் அவற்றில் உள்ள அனைத்தையும் படைத்தவர். அவர் அறிவித்தார், இனி தாமதம் இருக்காது. 7வது தூதர் தன் கர்ணை ஊத தொடங்கும் நாட்களில் தேவனுடைய மர்மம் நிறைவேறும். அவர் தம் ஊழியக்காரர்களான தீர்க்கதரிசிகளுக்கு அறிவித்தபடியே அது நடைபெறும். இதற்கு பின்பு அந்த பொழுதில் பரலோகத்தின் உன்னதங்களில் இருந்து ஒரு மகா சத்தமானது மீண்டுமாக தெளிவான துணியில் அவரோடு பேசியது. அப்போஸ்தலனாகிய யோவானை நோக்கி ஒரு கட்டளையை பிறப்பித்து கூறியது. யோவான் அந்த வல்லமையுள்ள தூதரை அணுகி அந்த புத்தகத்தை கேட்டான். தூதர் அதை அவனிடம் ஒரு கம்பீரமான கட்டளையுடன் நீட்டினார். தூதரின் வார்த்தைகளை கேட்டு யோவான் அந்த சிறிய புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அதை உண்டான். உண்மையில அதை ருசித்த போது அது தேனனும் இனிமையா இருந்துச்சு. அவன் நாவலோ ஒரு மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஆனால் அதை விழுங்கியதும் அவன் வயிற்றில் கசப்பாக மாறியது. அவன் பெற்ற வெளிப்பாட்டின் பாரமான சுமையை இது குறிக்கிறது. பிறகு தூதர் மீண்டும் பேசினார். யோவானுக்கு தெய்வீக பணியை ஒப்படைத்தார். நீ பல ஜனங்கள், தேசங்கள், மொழிகள், ராஜாக்கள் குறித்து மீண்டும் தீர்க்க தரிசனம் செய்ய வேண்டும். யோவானுக்கு ஒரு நீளமான, நேராக உள்ள அலகு கொடுக்கப்பட்டது. அவன் முன்னின்ற தூதர் எழுந்து தேவாலயத்தையும் பலிபீடத்தையும் அளந்து அங்கே வழிபடுகிறவர்களை என்ன, ஆனால் தேவாலயத்திற்கு வெளியே உள்ள வெளிப்புற முற்றத்தை அளக்க வேண்டாம். அது ஜெந்துக்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் பரிசுத்த நகரத்தை 42 மாதங்கள் காலம் தங்கள் காலடியில் மிதிக்கப் போகிறார்கள் என்று கட்டளையிட்டார். அப்போது அந்த குரல், நான் என் 2 சாட்சிகளுக்கு அதிகாரம் அளிப்பேன். அவர்கள் 1260 நாட்கள் புனித ஆடையில் தீர்க்க தரிசனம் செய்வார்கள் என்று அறிவித்தது. இந்த 2 சாட்சிகள் பூமியின் தேவனுக்கு முன்பாக நிற்கும் 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்குத்தூண்களும் ஆக இருந்தார்கள். அவர்கள் தெய்வீக அதிகாரத்தால் ஆற்றல் பெற்றிருந்தார்கள். அவர்களை சேதப்படுத்த முயன்ற எவரும் அவர்களது வாயிலிருந்து வரும் நெருப்பால் அழிக்கப்படுவார்கள்.
இந்த முறையில் அவர்களது எதிரிகள் தங்கள் முடிவை சந்திப்பார்கள். அந்த சாட்சிகள் தங்கள் தீர்க்க தரிசன நாட்களில் மழை பெய்யாம வானங்களை மூடும் அதிகாரம் பெற்றிருந்தார்கள். அவர்கள் நீரை ரத்தமாக மாற்றவும் தங்கள் விருப்பப்படி பூமியை பல்வேறு பேரழிவுகளால் தாக்கவும் முடியும். ஆனா அவர்கள் சாட்சி முடிந்ததும் ஒரு பயங்கரமான மிருகம் ஆழத்திலிருந்து எழுந்து அவர்களுக்கு எதிராக போர் தொடுத்தது. அந்த மிருகம் அவர்களை வென்று அவர்களை கொன்றது. அவர்களின் உடல்கள் அந்த மகாநகரின் தெருக்களில் புதைக்கப்படாமல் விட்டு வைக்கப்பட்டன. ஆன்மீகமாக அது சோதோம் மற்றும் எகிப்து என்று அழைக்கப்படுகிறது. அதே இடத்தில் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார். ஒவ்வொரு ஜனமும் கோத்திரமும் மொழியும் சேர்ந்த மக்கள் 3 நாள் அரை நேரம் அவர்களின் உயிரற்ற உடல்களை பார்த்தனர். யாரும் அவர்களை புதைக்க அனுமதிக்கவில்லை. மேலும் பூமியில் வாழ்ந்தவர்கள் அவர்களின் மரணத்தை கொண்டாடினார்கள். அவர்கள் கொண்டாடி பரஸ்பரம் பரிசுகளை பரிமாறிக்கொண்டார்கள். ஏனெனில் அந்த சாட்சிகள் தங்கள் தெய்வீக தீர்ப்புகளால் பூமியில வாழ்ந்தவர்களை வேதனைப்படுத்தினார்கள். ஆனா 3 நாள் அரை நேரத்துக்கு பிறகு கடவுளிடமிருந்து வந்த உயிரின் ஆவி அவர்களுக்குள் நுழைஞ்சது. அவர்கள் தங்கள் கால்கள்ல எழுந்தார்கள். அவர்களை பார்த்த அனைவரும் பயத்தில் உறைந்தார்கள். பின்னர் வானத்திலிருந்து ஒரு பெரிய குரல் அவர்களை நோக்கி, இங்கே வாருங்கள் என்று அழைத்தது. அவர்களின் எதிரிகளின் பார்வையில அந்த இரு சாட்சிகள் மேகத்துல வானத்துக்கு ஏறி சென்றார்கள். அதே நேரத்துல பூமி கடுமையா நடுங்கியது மற்றும் ஒரு பெரிய நிலநடுக்கம் அந்த நகரத்தை தாக்கியது. நகரத்தின் 10 பங்கு இடிஞ்சு விழுந்தது. மேலும் 7000 பேர் உயிரிழந்தார்கள். மீதமுள்ளவர்கள் மிகுந்த பயத்தில் ஆழ்ந்து விட்டு வானத்தின் கடவுளுக்கு மகிமை அளித்தார்கள். 2வது பேராபத்து கடந்து விட்டது. ஆனா 3வது மிக அருகில் இருந்தது. பின்னர் 7வது தூதன் தனது கம்பியை ஊதினார். வானத்தில் வலிமையான குரல்கள் எழுந்து, இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எங்கள் ஆண்டவரும் அவருடைய கிறிஸ்துவமுடைய ராஜ்யங்களாகிவிட்டன. அவர் என்றென்றும் ஆட்சி செய்வார் என்று அறிவித்தன. தேவனின் சிங்காசனங்களுக்கு முன்பு அமர்ந்திருந்த 24 மூப்பர்கள் தங்கள் முகங்களை தரையில் விட்டு அவரை வணங்கி, ஓ கர்த்தராகிய சக்தி வாய்ந்த தேவனே, நீ இருந்தவரும் இருந்தவரும் வரப்போகிறவரும் உமது பெரிய அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு ஆட்சி செய்ய தொடங்கியதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜாதிகள் கோபித்தன, ஆனால் உமது கோபம் வந்துவிட்டது. இறந்தவர்களை நியாயம் செய்வதற்கான காலமும் வந்துவிட்டது. உமது ஊழியக்காரர்களான தீர்க்கதரிசிகள், பரிசுத்தர்கள், உமது நாமத்தை பயப்படுகிற சிறியவர்களும் பெரியவர்களும் அனைவருக்கும் வெகுமதி அளிக்கவும் பூமியை அழிக்கும் அவர்களை அழிக்கவும் நேரம் வந்துவிட்டது என்று கூறினார்கள். பின்னர் பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி அதில் வெளிப்பட்டது. இடி முழங்கியது, மின்னல் பளபளத்தது, குரல்கள் ஒலித்தன, பூமி நடுங்கியது, ஒரு பெரிய ஆலிகட்டும் அதில் விழுந்தது. வானில் ஒரு பெரிய அடையாளம் தோன்றியது. அது மகத்தானதும் மர்மமான அழகும் கொண்டது. ஒரு பெண் சூரியனின் பிரகாசத்தில் ஆடை அணிந்தவளாக நிலா அவளது காலடியில் இருந்தது. அவளது தலையில் 12 நட்சத்திரங்களாலான ஒரு கீரிடம் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அவள் கர்ப்பமாக இருந்தால் அவளது வலி மிகுந்த பிரசவ வேதனையில் தன் குழந்தையை பெற்றெடுக்க ஆவலுடன் அவளது அழுகை வானங்களை முழுவதும் எதிரொலித்தது. பின்னர் வானில் இன்னொரு அதிசயம் தோன்றியது. ஒரு பெரிய சிவப்பு நாகம், பயங்கரமும் கொடூரமும், 7 தலைகளும் 10 கொம்புகளும், அதன் தலைகள்ல 7 கிரீடங்களும் இருந்தது. அதன் வால் வானங்களை துடைத்து 1/3 நட்சத்திரங்களை இழுத்து பூமியில வீசியது. நாகம் அந்த பெண்ணின் முன் நின்று அவள் குழந்தை பிறக்கும் தருணத்தில் அதை விழுங்க தயாராக இருந்தது. ஆனா அந்த பெண் ஒரு ஆண் குழந்தையை பெற்றாள். அவன் இரும்புக்கோளால் அனைத்து ஜாதிகளையும் ஆளும் விதியாயிருந்தான். நாகம் தாக்குவதற்கு முன் அந்த குழந்தை தேவனிடமும் அவன் சிங்காசனத்திலும் பாதுகாப்பாக எடுத்துக் கொள்ளப்பட்டது. சர்வ வல்லபனின் சந்நிதியில் பாதுகாப்பாக இருந்தது. அந்த பெண் கடவுள் தயார் செய்த இடத்திற்கு காட்டில் ஓடி மறைந்தாள். அங்கு 1260 நாட்கள் அவளுக்காக பராமரிக்கப்பட்டு ஊட்டம் அளிக்கப்பட்டது. வானில் போர் வெடிச்சது. மிகேல் மற்றும் அவனது தூதர்கள் நாகத்தையும் அதன் படைகளையும் எதிர்த்து போரிட்டார்கள். நாகமும் அதன் தூதர்களும் எதிர்த்து போரிட்டார்கள். ஆனால் அவர்கள் மிகேலும் அவனது தூதர்களுக்கும் சமமாக இல்லை. அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். வானில் அவர்களுக்கு இடம் இனி இல்லை. அந்த மகாநாகம், பண்டைய பாம்பு, சாத்தானும் பிசாசும் என்று அழைக்கப்படும் உலகை முழுவதும் ஏமாற்றும் வஞ்சகர் அவனது விழுந்த தூதர்களுடன் பூமிக்கு தள்ளப்பட்டான்.
வானில் ஒரு பெரும் சத்தம் ஒலித்தது. இப்போது ரட்சிப்பு, வலிமை, எங்கள் தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் வந்துவிட்டன. ஏனெனில் எங்கள் சகோதரர்களை தேவனுடைய முன்பாக இரவும் பகலும் குற்றம் சாட்டிய குற்றம் சாட்டுபவன் கீழே தள்ளப்பட்டு விட்டான். அவர்கள் அவரை மேய்க்கும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தாலும் தங்களது சாட்சியின் வார்த்தையாலும் வென்றார்கள். அவர்கள் தங்கள் உயிரை மரணத்திற்கும் மேலாக நேசிக்கவில்லை. இந்த வெற்றியில் வானங்கள் மகிழ்ந்தன. மகிழுங்கள் வானங்களே, அவற்றில் வாசிக்கிறவர்களே. ஆனால் பூமியிலும் கடலிலும் வாசிக்கிறவர்களுக்கு ஐயோ, ஏனெனில் பிசாசு உங்களிடம் மிழுந்த கோபத்துடன் இறங்கி வந்துள்ளான். அவனுக்கு அவனுடைய காலம் குறைவாக இருப்பதை அறிந்திருக்கிறான். பாம்பு தன்னை பூமிக்கு தள்ளப்பட்டு விட்டதாக உணர்ந்த போது ஆண் குழந்தையை பெற்றெடுத்த அந்த பெண்ணை நோக்கி அவனுடைய கோபம் திரும்பியது. ஆனா அவளுக்கு ஒரு பெரிய கழுகின் இரண்டு சிறகுகள் கொடுக்கப்பட்டன. அவை அவளை காட்டில் தெய்வீகமாக தயார் செய்யப்பட்ட தஞ்சத்திற்கு பறக்க செய்தன. அங்கே அவள் ஒரு காலம், காலங்கள் மற்றும் பாதி காலம் எனும் காலத்திற்கு பாம்பின் தொடர்ச்சியான விரட்டிலிருந்து பாதுகாப்பாக வாழ்ந்தாள். பாம்பு தனது வாயிலிருந்து ஒரு பெரும் நீர் வெள்ளத்தை பாய்ச்சினா அந்த பெண்ணை வெள்ளத்துல அடித்து செல்லும் நோக்கத்துடன். ஆனா பூமி தானே அவளுக்கு உதவியாக வந்தது. அதன் வாயை திறந்து பாம்பு வெளியேற்றிய அந்த ஆற்றை விழுங்கியது. தன் தோல்வியால் கோபமடைந்த பாம்பு அவளுடைய மற்ற சந்ததிகளிடம் தனது கோபத்தை திருப்பினான். அவர்கள் தேவனுடைய கட்டளைகளை காத்து இயேசு கிறிஸ்துவின் சாட்சியை உறுதியாக பிடித்திருந்தவர்கள். அவர்களுக்கு எதிராக போர் தொடுத்தான். ஆட்டுக்குட்டியினுடையவர்களை அழிக்க முயன்றான். கடற்கரையின் மணலில் நின்று கொண்டிருந்த யோவானின் பார்வை ஒரு பயங்கரமான காட்சியை நோக்கி இழுக்கப்பட்டது. கடலில் இருந்து எழும் ஒரு மிருகம். அது உருவத்தில் அரக்கமா இருந்தது. 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகள்ல 10 கிரீடங்கள் இருந்தன. அதன் தலைகள்ல தேவனை எதிர்த்து அவமதிக்கும் பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன. அந்த மிருகத்தின் உடல் ஒரு புலியின் போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியும் வலிமையான குரங்குகள் போல், அதன் வாய் சிங்கத்தின் வாய் போல் இருந்தது. பழைய பாம்பு, அதாவது பாம்பு, அந்த மிருகத்திற்கு தனது சக்தியையும் சிங்காசனத்தையும் பெரிய அதிகாரத்தையும் அளித்தான். யோவா பார்த்து கொண்டிருக்கையில் அந்த மிருகத்தின் தலைகள்ல ஒன்றுக்கு மரணத்துக்கு சமமான ஒரு காயம் ஏற்பட்டது போல தெரிந்தது. ஆனா உலகத்தை ஆச்சரியப்படுத்தும் வகையில அந்த காயம் குணமாகிவிட்டது. பூமியின் மக்கள் அனைவரும் அதிசயித்து அந்த மிருகத்தை பின்தொடர்ந்தார்கள். அதன் தோற்கடிக்க முடியாத தன்மையால் அவர்கள் மயங்கினார்கள். அவர்கள் பாம்பை வணங்கினார்கள், ஏனெனில் அது மிருகத்திற்கு அதிகாரம் அளித்தது. மேலும் அவர்கள் மிருகத்தையே வணங்கி, மிருகத்தை போல யார் இருக்க முடியும், அதை எதிர்த்து யார் போர் நடத்த முடியும் என்று கூறினார்கள். அந்த மிருகத்திற்கு தேவனை அவமதிக்கும் பெருமை மிகு வார்த்தைகளையும் அவமதிப்புகளையும் பேசும் வாயும் கொடுக்கப்பட்டது. அது 42 மாதங்கள் செயல்பட அதிகாரம் பெற்றது. அந்த மிருகம் தைரியமான எதிர்ப்புடன் தேவனின் நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசிக்கிற அனைவரையும் அவமதித்தது. அது பரிசுத்தர்களுக்கு எதிராக போர் நடத்தவும் அவர்களை வெல்லவும் அதிகாரம் பெற்றது. அது ஒவ்வொரு கோத்திரம், மக்கள், மொழி, தேசம் ஆகிய அனைத்திலும் அதிகாரம் பெற்றது. பூமியில வாழும் அனைவரும் உலகத்தின் அடிப்படையில் இருந்து கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ஜீவன் நூலில் பெயரெழுதப்படாதவர்கள் அந்த மிருகத்தை வணங்கினாங்க. கேட்க விரும்புகிற அனைவருக்கும் ஒரு எச்சரிக்கை ஒலித்தது. யாருக்காவது செவிகள் இருந்தா அவர்கள் கேட்கட்டும். யார் ஒருவரை கைதியாக அழைச்சு செல்கிறாரோ அவரும் கைதியாக அழைச்சு செல்லப்படுவார். யார் வாளால் கொல்லுகிறாரோ அவரும் வாளால் கொல்லப்பட வேண்டும். இதுவே பரிசுத்தர்களின் பொறுமையும் விசுவாசமும் ஆகும். பின்னர் யோவான் மற்றொரு மிருகம் பூமியில் இருந்து எழுந்ததை பார்த்தார். அதற்கு ஆட்டுக்குட்டியை போல 2 கொம்புகள் இருந்தன. ஆனால் அது பாம்பின் குரலில் பேசியது. இரண்டாவது மிருகம் முதல் மிருகத்தின் அதிகாரத்தை முழுமையா பயன்படுத்தி பூமியில் வாழும் மக்களை மரணப்புண் குணமாகிய முதல் மிருகத்தை வணங்க வலியுறுத்தியது. இரண்டாவது மிருகம் பெரிய அற்புதங்களை செய்தது. மனிதர்களின் கண் முன்னே வானிலிருந்து பூமிக்கு நெருப்பு விழச் செய்தது. இந்த அதிசயங்களின் மூலம் அது பூமியில் வாழும் மக்களை ஏமாற்றி வாளால் காயமடைந்து உயிருடன் இருந்த அந்த மிருகத்தின் உருவத்தை உருவாக்குமாறு கட்டளையிட்டது. இரண்டாவது மிருகத்திற்கு அந்த மிருகத்தின் உருவத்திற்கு உயிரளிக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அதன் மூலம் அந்த உருவம் பேசவும் அதை வணங்க மறுக்கும் எவரையும் கொல்ல உத்தரவிடவும் முடிஞ்சது.
அது பெரியவர்களையும் சிறியவர்களையும் பணக்காரர்களையும் ஏழைகளையும் சுதந்திரர்களையும் அடிமைகளையும் அனைவரையும் தங்கள் வலது கையில அல்லது நெற்றியில ஒரு குறி ஏற்க வலியுறுத்தியது. இந்த குறி இல்லாம யாரும் வாங்கவோ விற்கவோ முடியாது. அந்த குறியில மிருகத்தின் பெயர் அல்லது அதன் பெயரின் எண் இருந்தது. இதுவே ஞானம். உணர்வு உள்ளவன் மிருகத்தின் எண்ணை கணக்கிடட்டும். அது ஒரு மனிதனின் எண். அந்த எண் 666. யோவான் பார்த்தபோது சியோன் மலையில ஒரு ஆட்டுக்குட்டி அவன் முன்னின்றது. அந்த ஆட்டுக்குட்டியுடன் 144,000 பேர் இருந்தனர். ஒவ்வொருவரின் நெற்றியிலும் ஆட்டுக்குட்டியின் தந்தையின் பெயர் எழுதப்பட்டிருந்தது. வானத்திலிருந்து பெரும் நீரோட்டத்தின் முழக்கம் போலும் வலிமையான இடியோசையின் அதிரும் மோசை போலும் ஒரு சத்தம் வந்தது. அந்த சத்தத்துடன் வீணை வாசிப்பவர்களின் இனிய இசையும் ஒலித்தது. அந்த 144,000 பேர் சிங்காசனத்தின் முன்பாகவும் 4 உயிரினங்களும் மூப்பர்களும் முன்னிலையில் ஒரு புதிய பாடலை பாடினார்கள். அந்த பாடல் தனித்துவமானது. பூமியிலிருந்து மீட்கப்பட்டவர்களுக்கே உரித்தானது. வேறு யாரும் அதை கற்றுக்கொள்ள முடியல. இவர்கள் தங்களை அசுத்தத்தால் களங்கப்படுத்தாதவர்கள். அவர்கள் கன்னியர்கள், தூய்மையுடன் பிரித்து வைக்கப்பட்டவர்கள். அவர்கள் எங்கே சென்றாலும் அந்த ஆட்டுக்குட்டியை பின்தொடர்ந்தார்கள். அவர்களின் பக்தி ஒருபோதும் தளரவில்லை. அவர்கள் மனிதர்களிடமிருந்து மீட்கப்பட்டவர்கள். கடவுளுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட முதல் கனிகள். அவர்களின் வாயில் பொய் எதுவும் காணப்படவில்லை. அவர்கள் கடவுளின் சிங்காசனத்தின் முன் குற்றமற்றவர்களாக நின்றார்கள். பின்னர் யோவா வானத்தின் நடுவிலே பறக்கும் மற்றொரு தூதரை பார்த்தார். இந்த தூதர் நிலத்தில் வாழும் அனைவருக்கும், ஒவ்வொரு ஜாதி, கோத்திரம், மொழி, மக்களுக்கும் அறிவிக்க நித்திய சுவிசேஷத்தை எடுத்துச் சென்றார். ஒரு பெரும் சத்தத்துடன் அந்த தூதர் அறிவித்தார், கடவுளை பயந்து அவருக்கு மகிமை அளியுங்க, ஏனெனில் அவருடைய தீர்ப்பின் நேரம் வந்துவிட்டது. வானத்தையும் பூமியையும் கடலையும் நீரூற்றுகளையும் படைத்தவரை வணங்குங்கள். இரண்டாவது தூதர் பின்தொடர்ந்து வீழ்ந்தது அந்த மகா பாபிலோன். அவள் தன் விபச்சாரத்தின் கோபமான திராட்சை எல்லா ஜாதிகளுக்கும் குடிக்க வைத்தாள் என்று அறிவித்தார். பின்னர் மூன்றாவது தூதர் பின்தொடர்ந்து ஒரு பெரும் சத்தத்துடன் எச்சரித்தார், யாராவது மிருகத்தையும் அதன் உருவத்தையும் வணங்கி தங்கள் நெற்றியிலும் கையிலும் அதன் குறியை பெற்றுக் கொண்டால் அவர்கள் கடவுளின் கோபத்தின் திராட்சை ரசையும் அவரது கோபக்கோப்பையில் கலக்காமல் ஊற்றப்பட்டதை குடிப்பார்கள். அவர்கள் பரிசுத்த தூதர்களும் ஆட்டுக்குட்டியும் முன்னிலையில தீயாலும் கந்தகத்தாலும் வேதனைப்படுவார்கள். அவர்களின் வேதனையின் புகை என்றென்றும் என்றும் எழும். பகலும் இரவும் மிருகத்தையும் அதன் உருவத்தையும் வணங்குகிறவர்களும் அதன் பெயரின் குறியை தாங்குகிறவர்களும் ஓய்வில்லாம வேதனைப்படுவார்கள். இங்கேயே யோவான் சிந்தித்தார், பரிசுத்தர்களின் பொறுமை இதுவே. அவர்கள் கடவுளின் கட்டளைகளை காத்து இயேசுவுக்கு விசுவாசமாக இருப்பவர்கள். பின்னர் வானத்திலிருந்து ஒரு குரல் யோவானுக்கு உத்தரவிட்டது, இதை எழுது, இனிமேல் ஆண்டவரில் மரணிக்கும் இறந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆம் என்று ஆவி சொன்னது. அவர்கள் தங்கள் உழைப்பிலிருந்து ஓய்வெடுப்பார்கள், ஏனெனில் அவர்களின் செயல்கள் அவர்களை பின்தொடரும். யோவானின் கண்கள் மேலே நோக்கி அவர் ஒரு வெள்ள மேகத்தை பார்த்தார். அந்த மேகத்தின் மீது மனிதகுமாரனை போல ஒருவர் அமர்ந்திருந்தார். அவரது தலையில ஒரு பொன்னிற கிரீடமும் அவருடைய கையில ஒரு கூரிய வெட்டி கத்தியும் இருந்தது. மற்றொரு தூதர் ஆலயத்திலிருந்து வெளிவந்து அவரை நோக்கி உரக்க கூவி, உங்கள் வெட்டி கத்தியை ஊன்றுங்கள், அறுவடை செய்யுங்கள், அறுவடை செய்யும் நேரம் வந்துவிட்டது, பூமியின் அறுவடை பக்குவமாகியுள்ளது என்றார். மேகத்தின் மீது அமர்ந்திருந்தவர் தமது வெட்டி கத்திய பூமியின் மீது ஊன்றினார். அறுவடை சேகரிக்கப்பட்டது. பின்னர் வானத்தில் உள்ள ஆலயத்திலிருந்து இன்னொரு தூதர் வெளிவந்தார். அவரும் ஒரு கூரிய வெட்டி கத்திய வைத்திருந்தார். மற்றொரு தூதர் பலிபீடத்திலிருந்து வெளிவந்தார். அவருக்கு நெருப்பின் மீது அதிகாரம் இருந்தது. அவர் கூரிய வெட்டி கத்தி கொண்ட தூதரை நோக்கி, உங்கள் வெட்டி கத்தியை ஊன்றுங்கள், பூமியின் திராட்சை தண்டுகளின் கொத்துக்களை சேகரியுங்கள், ஏனெனில் அதன் திராட்சைகள் முழுமையாக பழுத்துவிட்டன என்று உரக்க கூறினார். தேவதூதன் தன் கத்திய ஊன்றினார். பூமியின் திராட்சைகளை சேகரித்து அவற்றை தேவனின் கோபத்தின் பெரிய திராட்சை சார் சுத்தியில் இருந்தார். அந்த திராட்சை சாற்று சுத்தி நகரத்திற்கு வெளியே மிதிக்கப்பட்டது. அதிலிருந்து இரத்தம் வெளியேறி குதிரையின் வாய்க்கவசம் உயரம் வரை எழுந்து 1,600 பரங்காலம் தொலைவு வரை பரவியது.
யோவான் வானத்தில் இன்னொரு அடையாளத்தை பார்த்தான். அது மிக பெரியதும் அதிசயமானதும் ஆக இருந்தது. அவன் முன்பாக ஏழு தேவதூதர்கள் நின்றிருந்தார்கள். ஒவ்வொருவரும் கடைசி ஏழு பேரழிவுகளை கொண்டிருந்தார்கள். அவற்றில் தேவனின் கோபம் நிறைவு பெறும். அந்த இடம் மிகவும் புனிதமாகவும் தெய்வீக நீதியின் பாரம் நிறைந்ததாகவும் இருந்தது. பின்னர் அவன் கண்ணுக்கு ஒரு கண்ணாடி பெருங்கடலை போல ஒன்று தெரிந்தது. அதன் சுத்தமான மேற்பரப்புல மிருக்கு ஒளிந்து கொண்டிருந்தது. அந்த கடலில் மிருகத்தையும் அதன் உருவத்தையும் அதன் முத்திரையையும் அதன் பெயரின் எண்ணையும் வென்றவர்கள் நின்றிருந்தார்கள். அவர்கள் தங்கள் கைகளில் தேவனின் ஞாள்களை பிடிச்சிருந்தான. அவர்களின் வெற்றி அவர்கள் பக்தியுடன் நின்ற நிலைமையில தெளிவாக காணப்பட்டது. அவர்கள் பாட ஆரம்பித்தார்கள். அவர்களின் குரல்கள் ஒன்றிணைந்து தேவனின் ஊழியக்காரன் மோசேயின் பாடலும் ஆட்டுக்குட்டியின் பாடலும் ஒலித்தது. அருமையும் அதிசயமும் உமது கிரியைகள், கர்த்தராகிய சக்தி வாய்ந்த தேவனே, நீதியும் உண்மையும் உமது வழிகள், பரிசுத்தரின் ராஜாவே, யாரும் உம்மை பயப்படாம உமது நாமத்தை மகிமப்படுத்தாம இருப்பாங்களா கர்த்தாவே? ஏனெனில் நீர் மட்டுமே பரிசுத்த. உமது நீதியான கிரியைகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதால் எல்லா ஜாதிகளும் வந்து உம்முன் வணங்குவார்கள். இதற்கு பிறகு யோவானின் தரிசனம் மாறியது. அவர் பரலோகத்துல சாட்சியின் கூடாரத்தின் ஆலயத்தை பார்த்தார். அதன் கதவுகள் திறக்கப்பட்டன. அதற்குள் உள்ள பரிசுத்தம் வெளிப்பட்டது. அந்த ஆலயத்திலிருந்து ஏழு தூதர்கள் வந்தார்கள். ஒவ்வொருவரும் ஒரு பிளேக்க நம்பிக்கையுடன் பெற்றிருந்தார்கள். அவர்கள் தூய்மையான பிரகாசமான பட்டாடையில ஆடை அணிந்திருந்தார்கள். அவர்களின் மார்பில தங்க கட்டுகளால் கட்டப்பட்டிருந்தது. அது அவர்களின் தெய்வீக பொறுப்பை சின்னமா காட்டியது. நால்வரில் ஒருவன் முன் வந்து எப்போதும் வாழும் தேவனுடைய கோபம் நிறைந்த ஏழு தங்க பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு வந்தான். அந்த உயிரினம் அந்த பாத்திரங்களை ஏழு தூதர்களிடம் கொடுத்தது. இப்போது அவர்களின் பணி தெளிவாக இருந்தது. அவர்கள் தங்கள் பணி நிறைவேற்ற தயாராகிய போது ஆலயம் புகையால் நிரம்பியது. அது தேவனுடைய மகிமையும் வல்லமையும் கண்கூடாக வெளிப்பட்டது. அந்த உள்நிலை மிகுந்ததாக இருந்ததால் ஏழு தூதர்களின் ஏழு பிளேக்குகள் முடியும் வரை யாரும் ஆலயத்திற்குள் செல்ல முடியவில்லை. ஆலயத்துக்குள் இருந்து ஒரு பெரும் குரல் இடியுடன் ஒலித்து, ஏழு தூதர்களே, போய் தேவனுடைய கோபம் நிறைந்த பாத்திரங்களை பூமியில் ஊற்றுங்கள் என்று கட்டளையிட்டது. முத தூதர் முன்னே வந்து தன் பாத்திரத்தை பூமியில ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திர வைத்தும் அதன் உருவத்தை வணங்கியவர்களின் மீது வேதனையூட்டும் கொடிய பொன்கள் தோன்றின. அவர்களின் வேதனை மிகுந்தது. இருந்தாலும் அவர்கள் பிடிவாதம் குறையவில்லை. இரண்டாவது தூதர் தன் பாத்திரத்தை கடலில் ஊற்றினார். அது இறந்த மனிதரின் இரத்தம் போல் தடிமனாகவும் துர்நாற்றமுமாகவும் ரத்தமாக மாறியது. கடலில் உள்ள எல்லா உயிரினங்களும் அழிந்தன. அந்த நீர் மரணத்தின் காட்சியாக மாறியது. மூன்றாவது தூதர் தன் பாத்திரத்தை நதிகளிலும் ஊற்றினார். அவையும் ரத்தமாக மாறின. நீரின் தூதர் அறிவித்தான், இருக்கும் இருந்தும் வரவிருக்கும் ஆண்டவரே, நீர் நீதிமானாக இருக்கிறீர். ஏனெனில் நீர் இவற்றை நியாயமாக தீர்ப்பாயாக. ஏனெனில் அவர்கள் பரிசுத்தர்களும் தீர்க்கதரிசிகளும் ரத்தத்தை சிந்தினார்கள். நீர் அவர்களுக்கு ரத்தம் குடிக்க வச்சிருக்கிறீர். இந்த தீர்ப்புக்கு அவர்கள் தகுதியானவர்களே. பின்னர் வேதிக்கையிலிருந்து மற்றொரு குரல் எழுந்தது. அது தூதரின் வார்த்தைகளை ஒலிக்க செய்தது. ஆம் ஆண்டவரே, தேவனே, சர்வ வல்லவரே, உமது தீர்ப்புகள் உண்மையும் நீதியுமானவை. நான்காவது தூதர் தன் பாத்திரத்தை சூரியன்ல ஊற்றினான். சூரியனின் வெப்பம் மிகுந்து அது மனிதர்களை எரியும் தீயால் சுட்டது. ஆனா மனம் திரும்புவதற்கு பதிலாக இந்த பேரழிவுகளுக்கு அதிகாரம் கொண்ட தேவனின் நாமத்தை அவர்கள் அவமதித்தார்கள். அவரை நோக்கி திரும்பவோ அவருக்கு மகிமை கொடுக்கவோ அவர்கள் மறுத்தார்கள். ஐந்தாவது தூதர் தன் பாத்திரத்தை மிருகத்தின் சிங்காசனத்துல ஊற்றினான். அதன் ராஜ்யம் முழுமையாக இருள மூழ்கியது. அவர்கள் வேதனையில தங்கள் நாவ கடிச்சுக்கிட்டாங்க. இன்னும் தங்கள் வேதனையும் புண்களையும் காரணமாக வானத்தின் தேவனை அவர்கள் சபித்தார்கள். தங்கள் செயல்கள்ல மனம் திரும்ப மறுத்தார்கள். ஆறாவது தூதர் தன் பாத்திரத்தை பெரிய யூப்ரேதேஸ் ஆற்றில் ஊற்றினான். அதன் நீர் வறண்டு போனது. கிழக்கிலிருந்து வரும் அரசர்களுக்கான வழி தயார் செய்யப்பட்டது. பின்னர் யோவான் மூன்று அசுத்த ஆவிகள், தவளைகளைப் போல பாம்பு, மிருகம் மற்றும் பொய்யறிவாளர் ஆகியோரின் வாயிலிருந்து வெளியே வருவதை பார்த்தான்.
இந்த ஆவிகள் பேய் சக்தியின் தூதர்கள் அடையாளங்களை செய்து பூமியின் அவசரங்களை ஏமாற்றுவதற்காக வெளியே சென்றார்கள். அவர்களை சர்வ வல்லமையுள்ள தேவனின் மகாநாளில் நடைபெறும் போர்க்களத்திற்கு ஒன்று சேர்த்தார்கள். ஒரு தீவிரமான எச்சரிக்கை ஒலித்தது. இதோ நான் திருடம் போன வருகிறேன். எச்சரிக்கையா இருந்து தங்கள் உடைகளை பாதுகாக்கும் ஒருவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். இல்லையெனில் அவர்கள் நிர்வாணமாக நடக்க நேரிடும். அவர்களின் அவமானம் வெளிப்படும். அரசர்களும் அவர்களது படைகளும் எப்ரேயில் அர்மகத்தோன் என்று அழைக்கப்படும் இடத்திலே ஒன்று சேர்க்கப்பட்டார்கள். இறுதியாக ஏழாவது தூதர் தனது பாத்திரத்தை

நாட்டில் இல்லாத அளவுக்கு ஒரு பேரழிவான நிலநடுக்கம் ஏற்பட்டது. மகாநகரம் மூன்று பகுதிகளாக பிளந்தது மற்றும் நாடுகளின் நகரங்கள் இடிந்து விழுந்தன. பாபிலோன் மகாநகரம் தேவனின் முன் வந்து அவர் கொந்தளிக்கும் கோபத்தின் பாத்திரத்தை பெற்றது. ஒவ்வொரு தீவும் மறைந்தது, மலைகளும் இனி இல்லை. பின்னர் வானத்திலிருந்து ஒவ்வொன்றும் ஒரு தாளந்து எடையுள்ள பெரிய ஆலங்கட்டிகள் மனிதர்களின் மீது பெய்தன. இந்த பேரழிவான நோய் தொற்றுக்கு பிறகும் மனிதர்கள் தேவனை நிந்தித்தார்கள், ஏனெனில் ஆலங்கட்டியின் அழிவு அளவுக்கு அதிகமாக இருந்தது. தேவனின் கோபத்தின் பாத்திரங்களை வைத்திருந்த ஏழு தூதர்களில் ஒருவன் யோவானிடம் வந்து, வா, நீர் பல நீர்களின் மீது அமர்ந்திருக்கும் மகாவேசியின் தீர்ப்பை உமக்கு காண்பிப்பேன் என்று சொன்னான். அவளுடன் பூமியின் அரசர்கள் விபச்சாரம் செய்துள்ளனர். பூமியின் குடிமக்கள் அவளது அநாகரிகத்தின் திராட்சரசால் மதித்துள்ளனர். அந்த தூதன் யோவானை ஆவியில காட்டில் அழைச்சு சென்றான். அங்கே அவன் ஒரு சிவப்பு விலங்கின் மீது அமர்ந்திருக்கும் ஒரு பெண்ணை பார்த்தான். அந்த விலங்கு துஷ்ட வாக்கியங்களால் நிரம்பிய பெயர்களால் மூடப்பட்டிருந்தது. அதற்கு ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் இருந்தன. அந்த பெண் ஊதா மற்றும் சிவப்பு ஆடைகளால அலங்கரிக்கப்பட்டிருந்தா. அவ தங்கம், வில மதிப்பு புள்ள ரத்தினங்கள் மற்றும் முத்துக்களால் மிகுந்த அலங்காரத்துடன் இருந்தா. அவளது கையில் அவள் விபச்சாரத்தின் அருவறுப்புகளும் அசுத்தங்களும் நிரம்பிய ஒரு பொன்னாடை இருந்தது. அவளது நெற்றியில் ஒரு பெயர் எழுதப்பட்டிருந்தது. மர்மம், பாபிலோன் மகாநகரம், வேசைகளின் தாய் மற்றும் பூமியின் அருவறுப்புகளின் தாய். அந்த பெண் பரிசுத்தர்களின் இரத்தத்திலும் இயேசுவின் சாட்சிகளின் இரத்தத்திலும் மதுபானமாக இருந்தாள். இந்த காட்சி யோவானை ஆச்சரியத்திலும் வியப்பிலும் ஆழ்த்தியது. தேவதூதர் அவனை கேட்டான், நீ ஏன் வியக்கிற? நான் உனக்கு அந்த பெண்ணின் மர்மத்தையும் அவளை சுமக்கும் ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் கொண்ட விலங்கின் மர்மத்தையும் விளக்குகிறேன். நீ பார்த்த விலங்கு இருந்தது, இப்போது இல்லை. ஆனால் அது ஆழமான குழியில் இருந்து எழுந்து அழிவுக்கு செல்லும். பூமியில் வாழும் அவர்கள் இதை காண்பார்கள். உலகம் உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து ஜீவனில் புத்தகத்துல பெயர்கள் எழுதப்படாதவர்கள் அந்த விலங்கை கண்டபோது வியப்பார்கள். அது இருந்தது, இப்போது இல்லை, ஆனாலும் இருக்கிறது. தேவதூதர் தொடர்ந்தா, இங்கே ஞானத்தின் மனம் உள்ளது. அந்த ஏழு தலைகள் பெண் அமர்ந்திருக்கும் ஏழு மலைகளை குறிக்கின்றன. அவை ஏழு அரசர்களையும் குறிக்கின்றன. ஐந்து விழுந்து விட்டனர். ஒருவர் இப்போது ஆட்சி செய்கிறார், மற்றவர் இன்னும் வரவில்லை. அவர் வந்தபோது சிறிது காலம் மட்டுமே இருப்பார். இருந்தும் இப்போது இல்லாத அந்த விலங்கு எட்டாவது அரசன், ஆனால் ஏழு அரசர்களில் ஒருவனாகும். அவன் அழிவுக்கு செல்கிறான். நீ பார்த்த அந்த பத்து கொம்புகள் இன்னும் ராஜ்யம் பெறாத பத்து அரசர்களை குறிக்கின்றன. ஆனால் அவர்கள் அரசர்களா அதிகாரம் பெறுவார்கள். ஒரு மணி நேரத்திற்கு அந்த விலங்குடன் சேர்ந்து அவர்கள் அதிகாரம் பெறுவார்கள். அவர்கள் ஒரே மனதுடன் இருப்பார்கள். தங்கள் அதிகாரத்தையும் ஆற்றலையும் அந்த விலங்குக்கு கொடுப்பார்கள். அவர்கள் அந்த ஆட்டுக்குட்டியுடன் போர் செய்வார்கள். ஆனா அந்த ஆட்டுக்குட்டியை அவர்களை வெல்லுவான், ஏனெனில் அவர் ஆண்டவர்களில் ஆண்டவர், அரசர்களில் அரசன். அவருடன் இருப்பவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், விசுவாசமானவர்கள். தூதர் மேலும் விளக்கினார், நீ பார்த்த அந்த நீர்நிலைகள், அந்த வேச உட்கார்ந்திருக்கும் இடம், மக்கள், கூட்டங்கள், ஜாதிகள், மொழிகள் ஆகியவற்றை குறிக்கின்றன. நீ பார்த்த அந்த பத்து கொம்புகளும் அந்த விலங்கும் அந்த வேசைக்கு எதிராக திரும்புவாங்க. அவர்கள் அவளை வெறுக்கிறார்கள். அவளை வெறிச்சோடாக்கி நிர்வாணமாக்குவார்கள். அவளது மாம்சத்தை தின்று அவளை அக்கினியில் ஏறிப்பார்கள். ஏனெனில் தேவன் தமது நோக்கத்தை நிறைவேற்ற ஒரே மனதுடன் இருந்து தங்கள் அரசு அதிகாரத்தை அந்த விலங்கிற்கு ஒப்படைக்க அவர்களது இருதயங்கள்ல வைத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேறும் வர, நீ பார்த்த அந்த பெண் பூமியின் அரசர்கள் ஆளும் பெரிய நகரம்தான். இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு யோவான் மற்றொரு தூதர் பரலோகத்திலிருந்து இறங்கி வருவதை பார்த்தார். இந்த தூதர் மிகுந்த அதிகாரத்துடன் ஒழிந்தார். அவருடைய மகிமையால் பூமி முழுவதும் பிரகாசித்தது. ஒரு வல்லமையான குரலுடன் அவர் அறிவித்தார், பாபிலோன் மகாநகரம் வீழ்ந்தது, வீழ்ந்தது. அவ பேய்கள் குடியிருக்கும் இடமா மாறிவிட்ட. அனைத்து அருவறுப்பான ஆவிகளுக்கும் தங்குமிடமாகவும் எல்லா அசுத்தமான மற்றும் வெறுக்கத்தக்க பறவைகளுக்கும் சிறையாகவும் மாறிவிட்டார். அவளது தீவிரமான ஒழுக்கமின்மையின் திராட்சை ரசை அனைத்து ஜாதிகளும் குடித்துவிட்டன. பூமியின் அரசர்கள் அவளுடன் விபச்சாரம் செய்துள்ளனர். பூமியின் வணிகர்கள் அவளது ஆடம்பரத்தின் பெருமையால் செல்வம் பெற்றுள்ளனர். பின்னர் வானத்திலிருந்து மற்றொரு குரல் அழைத்தது,
என் ஜனமே, அவளிடமிருந்து வெளியே வாருங்கள். அவளது பாவங்களில் பங்கு பெறாமல் அவளது பேரழிவு

வராமல் இருங்கள். ஏனெனில் அவளது பாவங்கள் வானத்தை எட்டியுள்ளன. தேவன் அவளது அநியாயங்களை நினைவு கூர்ந்துள்ளார். அவள் மற்றவர்களுக்கு செய்தது போல் அவளுக்கு திருப்பி செலுத்துங்கள். அவளது செயல்களுக்கு ஏற்ப இரட்டிப்பாக அவளுக்கு கொடுங்க. அவள் நிரப்பிய பாத்திரத்துல அவளுக்கு இரட்டிப்பாக நிரப்புங்க. அவள் எவ்வளவு தன்னை மகிமப்படுத்தி சுக வாழ்வில் தலைத்தாலோ அவளுக்கு அதே அளவு வேதனை மற்றும் துயரத்தை அழியுங்க. ஏனெனில் அவள் மனதில் நான் ராணியா இருக்கிறேன், நான் விதவா இல்ல, எனக்கு துயரம் எதுவும் வராது என்று சொல்கிறாள். ஆகையால் ஒரே நாள்ல அவளுக்கு பேரழிவுகள் வரும். மரணம், புலம்பல், பசிப்பாடு. அவள் முற்றிலும் தீயில் எரிக்கப்படுவாள். ஏனெனில் அவளை நியாயம் செய்வது வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவன். பூமியின் அரசர்கள் அவளோட விபச்சாரம் செய்து அவளோட சுக வாழ்வு வாழ்ந்தவர்கள் அவள் எரியும் புகைய பார்த்து அழுவாங்க மற்றும் புலம்புவார்கள். அவளுக்கு ஏற்படும் வேதனையை பயந்து அவர்கள் தொலைவில் நின்று கூச்சலிடுவார்கள். ஐயோ ஐயோ, அந்த மகத்தான நகரம் பாபிலோன், அந்த வல்லமையான நகரம், ஒரே மணி நேரத்துல உன் தீர்ப்பு வந்துவிட்டது. பூமியின் வணிகர்கள் புலம்பி அழுவார்கள். ஏனெனில் இனி யாரும் அவர்களது பொருட்களை வாங்க மாட்டார்கள். பொன், வெள்ளி, மதிப்புள்ள ரத்தினங்கள் மற்றும் முத்துக்கள், நயமான பருத்தி, ஊதா நிறம், பட்டு மற்றும் சிவப்பு, எல்லா வகையான விலை உயர்ந்த மரங்கள், யானை எலும்பு, புல், இரும்பு மற்றும் மரவிளம், இலவங்க பட்டை, மசாலா பொருட்கள், தூபம், எண்ணெய்கள் மற்றும் குங்குமப்பூ, வைனு, எண்ணெய், நயமான மாவு, கோதுமை, மாடு, செம்மறியாடு, குதிரைகள், ரதங்கள், அடிமைகள் மற்றும் மனிதர்களின் ஆத்துமாக்கள். வணிகர்கள் புலம்புவார்கள், உன் ஆன்மா ஆசைப்பட்ட பழங்கள் போய்விட்டன, உன் எல்லா சுகமும் மகிமையும் இழந்து விட்டது, அவை இனி ஒருபோதும் காணப்பட மாட்டாது. இந்த பொருட்கள்ல வியாபாரம் செய்து அவளால் செல்வம் சேர்த்தவர்கள் தூரத்துல நின்று பாக்குறாங்க. அவளது வேதனையை பார்த்து நடுங்கி அவர்கள் அழுது புலம்புவார்கள். ஐயோ ஐயோ, அந்த மகாநகரம் நயமான பருத்தி, ஊதா மற்றும் சிவப்பு ஆடைகள் அலங்கரிக்கப்பட்டு பொன், மதிப்புள்ள ரத்தினங்கள் மற்றும் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஒரே ஒரு மணி நேரத்துல அந்த அளவிலான பெரிய செல்வம் அழிவுக்கு உள்ளாகி விட்டுச்சு. ஒவ்வொரு கப்பல் முதல்வரும் கடல் மாலுமியும் கடல் வியாபாரிகளும் தூரத்தில் நின்று அவளது எரிவதிலிருந்து எழும் புகையை பார்த்து அழுவார்கள். இந்த மகாநகரம் போல் வேறு எந்த நகரம் இருந்தது? அவர்கள் தங்கள் தலைகளில் தூளை போட்டு துக்கித்து புலம்புவார்கள். ஐயோ ஐயோ, அந்த மகாநகரம் கடலில் கப்பல்கள் வைத்திருந்த அனைவரும் அவளது செல்வத்தால் செல்வம் பெற்றார்கள். ஒரே ஒரு மணி நேரத்துல அவள் வெறிச்சோடாக்கப்பட்டு விட்டார். ஆனா வானகங்கள் மகிழ்ச்சி கொண்டாரோ? மகிழ்ச்சி கொள்ளுங்க, வானமே மற்றும் பரிசுத்த தூதர்களும் தீர்க்கதரிசிகளும், ஏனெனில் தேவன் உங்களை அவளுக்கு எதிராக பழி வாங்கிவான். பின்னர் ஒரு வல்லமையான தூதன் ஒரு பெரிய அரைச்சற்கல்லை போல் ஒரு கல்லை தூக்கி கடலில் எறிந்து இவ்வளவு கடுமையுடன் பாபிலோன் அந்த மகாநகரம் கீழே வீசப்பட்டு இனி ஒருபோதும் காணப்பட மாட்டாள் என்று அறிவித்தான். வீணையர்கள், இசைக்கலைஞர்கள், குழல் வாசிப்பவர்கள் மற்றும் கம்பை ஊதுவோர் ஆகியோரின் ஒலி இனி உன்னில் ஒருபோதும் கேட்கப்படாது. எந்த தொழிலாளியும் இனி உன்னில் காணப்பட மாட்டான். அறச்சற்களின் சத்தமும் கேட்கப்படும், இனி இல்ல. ஒரு விளக்கின் ஒளி இனி உன்னில் ஒருபோதும் பிரகாசிக்காது. மணமகன் மற்றும் மணமகள் ஆகியோரின் குரலும் இனி கேட்கப்படாது. உன் வணிகர்கள் பூமியின் பெரியவர்களாக இருந்தார்கள். உன் மாயாஜாலங்களா எல்லா ஜாதிகளும் ஏமாற்றப்பட்டார்கள். உன்னில் தீர்க்கதரிசிகள், பரிசுத்தர்கள் மற்றும் உன்னில் கொல்லப்பட்ட அனைவரின் ரத்தமும் காணப்பட்டது பூமியில். இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு யோவான் பரலோகத்தில் ஒரு பெரிய கூட்டத்தின் ஓசைய ஒரு மகாஜனத்தினரின் குரலை கேட்டார். அவர்கள் புகழ்ச்சியுடன் முழங்கினார்கள். அல்லேலூயா, ரட்சிப்பு, மகிமை, மரியாதை, அதிகாரம் எல்லாம் எங்கள் தேவனாகிய ஆண்டவருக்கே உரியது. ஏனெனில் அவர் தீர்ப்புகள் உண்மையும் நீதியும் ஆனவை. அவர் பூமியை தன் விபச்சாரத்தால் கெடுத்த மகா விபச்சாரியை தீர்ப்பளித்தார். தன் ஊழியர்களின் ரத்தத்தை, அவளால் சிந்தப்பட்டதை அவர் பழிவாங்கினார். மறுபடியும் அந்த மகா கூட்டம் அல்லேலூயா, அவளது புகை என்றென்று எடுகிறது என்று அறிவித்தது. 24 மூப்பர்கள் மற்றும் 4 உயிருள்ள ஜீவராசிகள் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் தேவனை வணங்கி விழுந்து ஆமீன், ஹல்லேலூயா என்று கூறினார்கள். அப்போது சிங்காசனத்திலிருந்து ஒரு குரல் எழுந்தது. எல்லா ஊழியர்களும், அவரை பயப்படுகிறவர்களும் எங்கள் தேவனை புகழுங்கள் என்று அழைத்தது.
சிறியவர்களும் பெரியவர்களும். அப்போது யோவான் ஒரு பெரும் கூட்டத்தின் முழக்கம் போல், பெரும் நீரின் ஓசை போல், வல்லமையான இடியோசை போல் ஒரு சத்தத்தை கேட்டார். எல்லோரும் அல்லேலூயா, ஏனெனில் எல்லாம் வல்ல ஆண்டவர் தேவன் ஆட்சி செய்கிறார் என்று அறிவித்தனர். நாம் மகிழ்ந்து சந்தோஷப்படுவோம், அவருக்கு மகிமை அளிப்போம், ஏனெனில் ஆட்டுக்குட்டியின் திருமணம் வந்துவிட்டது. அவனுடைய மணவாளி தன்னை தயார் செய்து கொண்டாள். மணவாளிக்கு தூய்மையான பிரகாசமான நறுமண துணியில் ஆடை அணிய அனுமதி வழங்கப்பட்டது. இந்த நறுமண துணி பரிசுத்தர்களின் மீதியான செயல்களை குறிக்கிறது. பின்னர் தேவதூதர் யோவானிட, இதை எழுது, ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். தேவதூதர் மேலும், இவை தேவனுடைய உண்மையான வார்த்தைகள் என்றார். அதிக உணர்ச்சியில யோவான் தேவதூதரின் காலடியில விழுந்து அவரை வணங்க முயன்றார். ஆனால் தேவதூதர் அவரை தடுத்தார், அப்படி செய்யாதேன்னு கூறினார். அதை செய்யற, நானும் உன்னுடைய சகோதரர்களும் இயேசுவின் சாட்சியை கொண்டவர்களும் உன்னுடைய இணைந்த பணியாளன் தான். தேவனை வணங்குங்க, ஏனெனில் இயேசுவின் சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாகும். பின்னர் யோவான் பரலோகம் திறக்கப்பட்டதை பார்த்தார். அப்போது ஒரு வெள்ள குதிரை தோன்றியது. அதன் சவாரிக்காரர் விசுவாசமும் உண்மையும் என அழைக்கப்பட்டவர். நீதியோடு அவர் தீர்ப்பு வழங்கி போர் செய்கிறார். அவரது கண்கள் தீப்பொறிகள் போல ஜொலித்தன. அவருடைய தலையில பல கிரீடங்கள் இருந்தன. அவரே தவிர வேறு யாரும் அறியாத ஒரு பெயர் அவரிடம் எழுதப்பட்டிருந்தது. இரத்தத்தில் நனைந்த ஆடையுடன் அவர் தேவனுடைய வார்த்தை என்று அழைக்கப்படுகிறார். பரலோக இராணுவங்கள் அவரை வெள்ள குதிரைகளில் பின்தொடர்ந்தன. அவர்கள் தூய்மையான வெள்ளை நெய்த துணியில் ஆடை அணிந்திருந்தனர். அவரது வாயிலிருந்து ஒரு கூரிய வாள் வெளிவந்தது. அதனால அவர் ஜாதிகளை அடிச்சு விடுவார். அவர் அவர்களை இரும்பு கோலால் ஆளப்போய மற்றும் சக்தி வாய்ந்த தேவனுடைய கோபத்தின் திராட்சைச்சாறு குழாயை அவர் மிதிக்கிறார். அவரது ஆடையிலும் தொடையிலும் ராஜாதிராஜன், ஆண்டவர்களின் ஆண்டவர் என்று எழுதப்பட்டிருந்தது. பின்னர் யோவான் சூரியனில் நின்ற ஒரு தூதரை பார்த்தார். அந்த தூதர் பெரும் சத்தத்துடன் கூவி, வானில் பறக்கும் எல்லா பறவைகளையும் அழைத்து, வாருங்கள், தேவனுடைய மகா விருந்துக்கு ஒன்று சேருங்கள், ராஜாக்களின் மாமிசத்தை நீங்கள் சாப்பிடும்படி என்றார். தலைவர்களின், வல்லமையுள்ளவர்களின், குதிரைகளின் மற்றும் அவற்றின் சவாரிகளின், மேலும் எல்லா மக்களின், சுதந்திரர்களும் அடிமைகளும் சிறியவர்களும் பெரியவர்களும் ஆகியோரின் மாமிசத்தையும் சாப்பிடுங்கள். பின்னர் யோவான் அந்த மிருகத்தையும் பூமியின் ராஜாக்களையும் அவர்களது படைகளையும் வெள்ளை குதிரையில் சவாரி செய்யும் ஒருவருக்கும் அவருடைய பரலோக படைக்கும் எதிராக போர் செய்ய ஒன்றாக சேர்ந்திருக்கதை பார்த்தார். ஆனால் அந்த மிருகமும் அதனுடன் கூடிய பொய்யான தீர்க்கதரிசியும் அவன் முன்னிலையில் மோசடி செய்யும் அடையாளங்களை செய்து மிருகத்தின் குறியை பெற்றவர்களையும் அதன் உருவத்தை வணங்கியவர்களையும் வழிதவர செய்தவரும் பிடிபட்டார்கள். மிருகமோ பொய்யான தீர்க்க தரிசியும் இருவரும் உயிரோடு கந்தகத்துடன் எரியும் நெருப்பு குளத்தில் வீசப்பட்டார்கள். மற்ற அவர்களது அநியாயர்கள் வெள்ள குதிரையில் சவாரி செய்யும் ஒருவரின் வாயிலிருந்து வரும் பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். பறவைகள் அவர்களது மாமிசத்தை உண்டு தங்களை முழுமையாக நிறைத்துக் கொண்டன. பின்னர் யோவான் பரலோகத்திலிருந்து ஒரு தூதர் இறங்கி வருவதை பார்த்தார். அவன் கையிலே ஆழமில்லாத குழியின் சாவியும் ஒரு பெரிய சங்கடியும் இருந்தது. அந்த தூதர் பாம்பு எனப்படும் பழைய நாகம், அதாவது சாத்தானும் பிசாசும் ஆகியவனை பிடித்து 1000 ஆண்டுகள் கட்டி வைத்தான். அந்த தூதர் அவன் ஆழமில்லாத குழிக்குள் எரிந்து அதை மூடி அதன் மீது முத்திரை வைத்தான். இனி அவன் ஜனங்களை ஏமாற்ற முடியாதபடி செய்தான். அந்த 1000 ஆண்டுகள் முடியும் வரை அவன் அங்கேயே இருந்தான். அதற்கு பிறகு சாத்தான் சிறிது காலம் விடுவிக்கப்படுவான். பின்னர் யோவான் சிங்காசனங்களை பார்த்தார். அவற்றில் அமர்ந்தவர்களுக்கு தீர்ப்பு வழங்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அவர் இயேசுவின் சாட்சிக்காகவும் தேவனுடைய வார்த்தைக்காகவும் தலையறுக்கப்பட்டவர்களின் ஆத்துமாக்களையும் பார்த்தார். இவர்கள் மிருகத்தையும் அதன் உருவத்தையும் வணங்காதவர்களும் அதன் முத்திரையை தங்கள் நெற்றியிலும் கைகளிலும் பெற்றுக் கொள்ளாதவர்களும் ஆவர். அவர்கள் உயிர் பெற்று கிறிஸ்துவுடன் 1000 ஆண்டுகள் ராஜ்யம் செய்தார்கள். மற்ற இறந்தவர்கள் 1000 ஆண்டுகள் முடியும் வரை உயிர் பெறவில்லை. இதுவே முதல் உயிர்த்தெழுதல். முதல் உயிர்த்தெழுதல்ல பங்கு பெறுவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் பரிசுத்தர்களும் ஆவார். 2வது மரணம் அவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஆசாரியர்களாக இருப்பார்கள். அவருடன் 1000 ஆண்டுகள் ராஜ்யம் செய்வார்கள்.
ஆயிரம் ஆண்டுகள் முடிந்த பின் சாத்தான் தன் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டான். அவன் பூமியின் நான்கு மூலைகளில் உள்ள ஜாதிகளை கோக் மற்றும் மாகோக ஏமாற்றுவதற்காக வெளியே சென்றான். அவர்களை போர் செய்ய ஒன்றுபடுத்தினான். அவர்களின் எண்ணிக்கை கடல் மணல போல் இருந்தது. அவர்கள் பூமியின் அகலத்தை கடந்து சென்று பரிசுத்தர்களின் முகாமையும் அன்புக்குரிய நகரத்தையும் சூழ்ந்தனர். ஆனால் வானத்திலிருந்து தீ இறங்கி அவர்களை அழித்தது. அவர்களை ஏமாற்றிய பிசாசு, மிருகமும் பொய்யறிவிப்பாளரும் ஏற்கனவே வீசப்பட்டிருந்த தீ மற்றும் கந்தக குளத்தில் வீசப்பட்டான். அங்கே அவர்கள் நாளும் இரவும் என்றென்றும் நித்தியமா வேதனைப்படுவான. பின்பு யோவான் ஒரு பெரிய வெள்ள சிங்காசனத்தையும் அதில் அமர்ந்திருந்தவரையும் பார்த்தான். அவருடைய முகத்துக்கு முன்பாக பூமியும் வானமும் ஓடி போனது. அவர்களுக்கு இடம் எங்கும் காணப்படவில்லை. அவன் பெரியவர்களும் சிறியவர்களும் இறந்தவர்களை தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருப்பதை பார்த்தான். புத்தகங்கள் திறக்கப்பட்டன. அதில் ஜீவனின் புத்தகமும் இருந்தது. இறந்தவர்கள் தங்கள் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பளிக்கப்பட்டார்கள். அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டிருந்தபடி கடலும் அதில் இருந்த இறந்தவர்களை கொடுத்தது. மரணமும் பாதாளமும் தங்களுள் இருந்த இறந்தவர்களை விடுவித்தன. ஒவ்வொருவரும் தங்கள் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பளிக்கப்பட்டார்கள். பின்னர் மரணமும் பாதாளமும் தீக்குளத்தில் வீசப்பட்டன. இதுவே இரண்டாவது மரணம். ஜீவனின் புத்தகத்தில் பெயர் எழுதப்படாத எவரும் தீக்குளத்தில் வீசப்பட்டார். பின்னர் யோவான் ஒரு அதிசயமான தரிசனத்தை பார்த்தார். அது புதிய பரலோகம் மற்றும் புதிய பூமி. முதல் பரலோகம் மற்றும் முதல் பூமி மறைஞ்சு போயின. கடலும் இனி இல்ல. அவன் பார்த்தபோது யோவான் பரிசுத்த நகரமான புதிய எருசலேமை காண்கிறான். அது தேவனிடமிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது. மணமகனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணமகள் போல ஒளி வீசுகிறது. பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய குரல் ஒலித்தது. இதோ தேவனின் வாசஸ்தலம் மனிதர்களுடன் இருக்கிறது என்று அறிவித்தது. அவர் அவர்களுடன் வாசம் செய்வார். அவர்கள் அவருடைய ஜனமாக இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களுடன் அவர்களுடைய தேவனாக இருப்பார். அவர் அவர்களின் கண்களில் உள்ள ஒவ்வொரு கண்ணீரையும் துடைப்பார். இனி மரணம் இல்ல, துக்கமோ இல்ல, அழுகையும் இல்ல, வேதனையும் இல்ல. ஏனெனில் பழையவை எல்லாம் கடந்து போயின. பின்னர் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தவர் கூறினார், இதோ நான் எல்லாவற்றையும் புதிதாக ஆக்குகிறேன். அவர் யோவானிடம் இதை எழுதி வைத்துக் கொள் என்று கூறினார். ஏனெனில் இந்த வார்த்தைகள் நம்பிக்கைக்குரியதும் உண்மையானதும் ஆகும். அவர் தொடர்ந்தார், இது முடிந்துவிட்டது. நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆரம்பமும் முடிவுமாக இருக்கிறேன். பசிக்கிறவர்களுக்கு நான் ஜீவநீரின் ஊற்றிலிருந்து இலவசமாக கொடுப்பேன். வெற்றி பெறுகிறவன் இதையெல்லாம் உரிமையாக பெறுவான். நான் அவனுடைய தேவனாக இருப்பேன். அவன் எனது மகனாக இருப்பான். ஆனா பயப்படுகிறவர்களும் நம்பிக்கை இல்லாதவர்களும் அருவறுப்பான கொலைகாரர்களும் பாலியல் ஒழுங்கின்மை உள்ளவர்களும் மந்திரவாதிகளும் விக்கிரக ஆராதகளும் எல்லா பொய்யர்களும் அவர்களுக்கான இடம் தீயும் கந்தகமும் எரிகின்ற ஏரியில் இருக்கும். இதுவே இரண்டாவது மரமா. பின்னர் கரசி ஏழு பேரடிவுகளையும் ஊற்றிய ஏழு தூதர்களில் ஒருவன் யோவானிடம் வந்து, வா, நான் உனக்கு திருமணமானவளாகிய ஆட்டுக்குட்டியின் மனைவியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னான். அந்த தூதன் யோவான ஆவியில ஒரு பெரிய உயரமான மலையில அழைச்சு சென்றான். அங்கிருந்து அவன் பரிசுத்த நகரமான எருசலேம் தேவனிடமிருந்து வானத்திலிருந்து இறங்கி வருவதை பார்த்தான். அது தேவனுடைய மகிமையால் ஒளிர்ந்தது. அதன் பிரகாசம் விலைமதிப்பற்ற யாஸ்பர் கல்லை போல கண்ணாடி போல் தெளிவாக இருந்தது. அந்த நகருக்கு ஒரு பெரிய உயரமான சுவர் இருந்தது. அதில் 12 வாசல்கள் இருந்தன. ஒவ்வொரு வாசலிலும் ஒரு தூதன் நின்றிருந்தான். வாசல்களில் எழுதப்பட்டிருந்தது. அவ இஸ்ரவேல் புத்திரர்களின் 12 கோத்திரங்களின் பெயர்கள். கிழக்கில் 3 வாசல்கள், வடக்கில் 3 வாசல்கள், தெற்கில் 3 வாசல்கள், மேற்கில் 3 வாசல்கள் இருந்தன. அந்த நகரின் சுவருக்கு 12 அடித்தளங்கள் இருந்தன. அவற்றில் கருடத்தின் 12 திருத்தூதர்களின் பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன. யோவானுடன் பேசிய தூதன் தங்கமான ஒரு அளவுகோலை கொண்டு நகரையும் அதன் வாசல்களையும் சுவரையும் அளக்க வந்தான். அந்த நகரம் முற்றிலும் சதுரமாக இருந்தங்க. அதன் நீளம், அகலம், உயரம் அனைத்து சமமா 12,000 பரங்குகள் அளவா இருந்தது. அந்த சுவர் மனித அளவுக்கேற்ப தூதன் பயன்படுத்திய அளவின்படி 144 முழங்கள் தடிப்பாக இருந்தது. அந்த சுவர் யாஸ்பர் கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் முழுவதும் தூய தங்கமாகவும் கண்ணாடி போல் தெளிவாகவும் இருந்தது. சுவரின் அடித்தளங்கள் எல்லா வகையான விலைமதிப்புள்ள ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதல் அடித்தளம் யாஸ்பர், இரண்டாவது நீலக்கல், மூன்றாவது செல்சிடோனி, நான்காவது மரகதம்,
அஞ்சாவது சார்டோனிக்ஸ், ஆறாவது சார்டியஸ், ஏழாவது கிரைசலைட், எட்டாவது பெரில், ஒன்பதாவது டோபாஸ், பத்தாவது கிரைசோபிரேஸ், பதினொன்றாவது ஜாசிந்த், பனிரெண்டாவது அமிதஸ்ட். 12 வாசல்களும் 12 முத்துகளாக இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒரு முத்திரையே செய்யப்பட்டிருந்தது. நகரின் தெருக்கள் தூய தங்கமாகவும் கண்ணாடி போல் தெளிவாகவும் இருந்தன. யோமானந்த நகரில் ஆலயம் இல்லை என்று கவனித்தார். ஏனெனில் அதன் ஆலயம் கர்த்தராகிய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவனும் ஆட்டுக்குட்டியும் தான். அந்த நகருக்கு சூரியனோ சந்திரனோ ஒளி தர தேவையில்லை. ஏனெனில் தேவனுடைய மகிமை அதை ஒளிரச் செய்தது. அதன் விளக்கு ஆட்டுக்குட்டிதா? விமோசிக்கப்பட்ட ஜனங்கள் அதன் ஒளியில் நடந்தார்கள். பூமியின் அரசர்கள் தங்கள் மகிமையை அதில் கொண்டு வந்தார்கள். அதன் வாசல்கள் பகலில் ஒருபோதும் மூடப்படவில்லை. அங்கே இரவு இல்லை. ஜனங்களின் மகிமையும் மரியாதையும் அதில் கொண்டு வரப்பட்டது. ஆனா எதுவும் அசுத்தமானதும் அருவறுப்பானதை செய்யும் யாரும் பொய்யும் செய்யும் யாரும் அதில் ஒருபோதும் நுழைய முடியாது. ஆட்டுக்குட்டியின் ஜீவனின் புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களை மட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கருத்து எழுதவும் லைக் பட்டன் அழுத்த மறக்காதீர்கள். அடுத்த வீடியோல சந்திப்போம்.

0: சங்கீத புஸ்தகம் 55 அதிகாரம் 22 வசனம்.
1: கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு.
0: கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு.
1: அவர் உன்னை ஆதரிப்பார்.
0: கர்த்தர் ஒவ்வொரு நாளும் சொல்றது என்ன சொல்றாரு, நீ உன் பாரத்தை தூக்காத மகளே, மகனே உன் பாரத்தை தூக்காத, உன்னால சுமக்க முடியாது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வச்சுவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நம்ம பாரத்தை அவர் மேல் வைக்கிறதுமா தெரியல, அவர் நம்மளை ஆதரிக்கிற தெய்வம். நம்மளை வந்து அவர் ஆதரித்து அரவணைக்கிற தெய்வம். அவர் நம்ம பார்த்தால் அவர் மேட்டு அவற்றை சொல்லிடணும், எனக்கு இது தான் ஆண்டவர், என் பார எனக்கு இது தான். நம்ம சொல்லிவிட்டு அவர் நம்மளை ஆதரிக்கிற தெய்வம். நம்ம கொடுக்க மாட்டோம், இல்லை ஆண்டவரே நானே சுமந்துக்கிறேன், சுமந்துட்டு அதுவே யோசனை, அதிலே கற்பனை, அதிலே எண்ணங்கள் சிந்தனைகள் செதறுது. கர்த்தர் சொல்கிற உன் பார்த்து என்ன செஞ்சிரு, கர்த்தர் மேலே வச்சிரு, அவர் உன் ஆதரிப்பார். உன் பார்த்த கர்த்தர் மேல் வச்சிருன்றார். நம்ம வைக்க மாட்டோன்றோம். இங்கே சொல்கிறாரு ஏசாயின் புஸ்தகம் 55 அதிகாரம் 3 வசனம்.
1: உங்கள் செவியை சாய்த்து.
0: என்ன செய்யணும்? முதல்ல நம்ம செவியை சாய்க்கணும். எங்கேயோ எண்ணங்கள் செய்திருந்தால் என்ன தான் வசனம் சொன்னாலும் நம்ம உள்ளத்தில் அந்த வசனம் நமக்குள்ளே வராது. அதுதான் சொல்கிற ஒரு செவியை சாய்த்து
1: என்னிடத்தில் வாருங்கள்.
0: முதவன் செவியை சாயி, அப்புறம் என்னிடத்துல வா அப்படின்னு ஆண்டு கூப்பிடுறாரு. நம்ம என்ன சொல்கிறோம்? அமைதியாக இருக்கும். ஆண்டு கூப்பிட யாரையோ கூப்பிடுறாங்க, யாராக போட்டோம் நமக்கான அப்படின்னு நம்ம உட்காந்துருக்கோம். உன் செவியை சாய்த்து என்னிடத்துல வாருங்கள். செவியை கத்துட்டு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டு நம்மளோட பேசுவார், என்னிடத்துல வாருங்கள், செவியை சாய்த்து என்னிடத்துல வாருங்கள்னு கூப்பிட்றாரு. கத்துட்டு ஒப்பு கொடுப்போமா? கத்துட்டு நம்ம பாரத்தெல்லாம் அவர் கருத்தில் ஒப்பிட செல்லாமா? அவர் உன் பாரத்தை அவர் மேலே வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நம்ம ஒரு உதாரணமாக பாருங்கள், யோனா 1:5 வசனம்.
1: அப்பொழுது கப்பல்காரர்
0: பயந்து
1: அவனவன்
0: தன் தேவனை நோக்கி
1: வேண்டுதல் செய்து
0: பாரத்தை லேசாக்கும்படி
1: கப்பலில் இருந்த
0: சரக்குகளை
1: சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள்.
0: சமுத்திரத்தை என்ன செஞ்சாங்க? எல்லாரும் பாரத்தையும் கப்பல் லேசாகிறதுக்காக எல்லாரும் என்ன செஞ்சாங்க? பாரத்தை எங்கே எரிஞ்சிட்டாங்க சொல்லுங்க? கடல் எரிஞ்சிட்டாங்க. ஏன்னா இந்த கப்பல் நிறைய பாறை இருந்தால் மூழ்கிடும். அதனால ஆண்டு சொல்லுவோம், பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நம்ம என்ன செய்கிறோம்? இல்லாண்டவரை நானே சுமந்துக்கிறேன், நானே அது கற்பனை பண்ணி அதே நினச்சி உட்காந்து கழுதுட்டுருக்கேன் அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம்? கர்த்தர் சொல்கிறாரு, உன் பாரத்தை அவர் மேல் வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். யோனா காலத்தில் எல்லாரும் பாரத்தையும் தூக்கி என்ன செஞ்சிட்டாங்க? தண்ணியில் எரிஞ்சிட்டாங்க. நம்மளும் கூட நம்ம பாரத்தை ஆண்டவராக இயேசுக்கு கேட்குறார், உன் பாரத்தை என் மேலே வச்சிரு, நான் உன்னை ஆதரிக்கிறேன். ஏன் நீ சுமந்துட்டுருக்க, நீ ஏன் என் கண்ணீர் வடிச்சிட்ருக்க, ஏண்ட கொடுத்துருன்னு கேட்குறார். நம்ம கொடுக்க மாட்டோன்னு சொல்கிறோம். அதனால தான் நம்ம பலவீனம் அதிகமாகிருது, வியாதி அதிகமாகிருது, பலவீனம் அதிகமாகிருது, மந்திரம் செய்வன எல்லாமே அதிகமாகிருது. கர்த்தர்ட்ட நான் ஒப்பு கொடுப்போம், என் பாரன் இதாண்டவர், என் கண்ணீர் இதாண்டவர், நீங்கள் பொறுப்படுத்துக்கோங்க சொல்லி நாம் கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுக்கணும். எதனால தான் நம்ம பாற வருது நம்ம பார்க்க போகிறோம். சங்கீத புஸ்தகம் 38:4 வசனம்.
1: என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று. அவைகள் பார சுமையை போல.
0: அந்த அக்கிரமங்களுக்கு எப்படி இருக்கா? பார சுமையை போல.
1: என்னால் தாங்க கூடாத பாரமாயிற்று.
0: பார சுமையை போல என்னால் தாங்க கூடாத பாரமாயிட்டு. நிறைய பாவத்தில் செஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பாவங்கள் அக்கிரமங்கள் நம்ம நிறைய தேவையில்லாத பேசுகிறோம், தேவையில்லாத குழம்புறோம், தேவையில்லாத மக்கள் எடுத்து மற்றவங்களை பற்றி குறை சொல்கிறோம், கோல் குத்துறோம், சண்டை போடுறோம், மற்றவங்களை பற்றி பேசுகிறோம். நம்ம பாற என்ன ஆயிடுது? அதிகமாக வந்துடுது. செபிக்க முடியாது, துதிக்க முடியாது, ஆண்டுகிட்டு உட்கார முடியாது. நம்ம அதுக்கு மீறி செபிச்சா வாய் தான் செபிக்கும், இறுதியாக கர்த்தர் விட்டு தூரமாக இருக்கும். நமக்குள்ள பாவம் இருந்தால் நம்மளால் கட்டாயம் செபிக்கவே முடியாது, தாங்கக்கூட பாறோம். நம்ம என்ன செய்கிறோம்? செபிக்குமேன்னு சொல்லிட்டு வாய்ட்டு ரெண்டு வார்த்தை சொல்லுவோம், அந்த செவம் நமக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் சம்மந்தமே இருக்காது. சும்மா ரெண்டு செவம் பண்ணிவிட்டு எல்லோரும் செவிக்கலையே அதான் நினைப்பாங்களா அப்படின்னு செவிப்போம். அது வந்து அந்த செவத்தை கர்த்தர் விரும்புறதில்லை, அவர்கிட்ட சொல்லிடணும். அதனால தான் சங்கீதக்காரர் சொல்கிறார் பாருங்க, சங்கீத புஸ்தகம் 32:5-6.
1: நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல்,
0: நம்ம அக்கிரமத்தை என்ன செய்யக்கூடாது, மறைக்காமல். சங்கீதக்காரர் சொல்றார் தாவிதராஜா, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல்
1: என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன், தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர், இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில், பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான்.
0: அப்பதான் நம்ம என்ன செய்யணும், பக்தி உள்ள எவனும் என்ன செய்யணும், கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் செய்ய முடியும். பாவம் மன்னிக்கப்பட்டாதான் கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் செய்ய முடியும்.
1: அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும், அது அவனை அணுகாது.
0: என்ன கஷ்டம் வந்தாலும் அவளை நினைச்ச முடியாது, அணுகாது. என் பாவத்தை மறைக்காமல் கர்த்தரின் மீறல அறிக்கிடுவேன் என்று. பாவம் நமக்குள்ள செவிக்க முடியாது. இவன் நல்லவங்களை போல பேசலாம், அதை செய்யலாம், இதை செய்யலாம், நம்மளே சிரிக்கலாம். நிறைய பேர் பாவத்துல இருந்தனா நினைச்சிடலாம், அவங்களே சிரிச்சுக்குவாங்க, அவங்களே பேசிக்குவாங்க. ஆனால் மனசில் என்ன இருக்காது, நிம்மதி இருக்காது. வாசி பண்ண இருக்க,
1: நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை.
0: எப்ப நம்ம பாவத்தை கர்த்தருக்கு அறிவிக்கிறோமோ, என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன்,
1: என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன்.
0: மீறுதல் என்ன செய்யணும், கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன்.
1: தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர்,
0: நம் பாவத்தை மன்னிக்கணும்னு சொன்னால் நம்ம ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடணும். அது வரைக்கும் செபிக்க முடியாது, துதிக்க முடியாது, ஆண்டவரோட இணைந்து வாழ முடியாது. கடமைக்காக தான் இருந்திருக்க முடியும். என் வாழ்க்கையில் அப்படி தான், உங்களுக்குலாம் எப்படின்னு தெரியாது. ஒரு வழிக்கு நீங்கள் என்னால் எல்லாம் செய்ய முடியும்னு சொல்லலாம், ஆனால் உண்மை அதுதான். யாரையாவது எதாவது சொல்லிட்டேன்னா அந்த கர்த்தட்டையும் மன்னிப்பு கேட்கணும், அவங்ககிட்டயும் மன்னிப்பு கேட்டால் தான் என்னால் செவிக்க முடியும், துதிக்க முடியும், ஆண்டு தேட முடியும். உங்களுக்குலாம் எப்படின்னு எனக்கு தெரியல. உண்மையாக கர்த்தரோடு இணைந்து வாழ முடியாது. சின்ன வார்த்தை யாரை சொன்னாலும் என்னால் செவிக்கவே முடியாது, கர்த்தரோடு இணைங்க முடியாது. அது சொல்கிறேன், என் பாவத்தை கர்த்தருக்கு அறிக்கிடுவேன் என்று, என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். நீதிமணி புஸ்தகம் 28:13.
1: தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்,
0: மறைச்சிக்கலாம், எத்தனை நாளாலும் மறைக்கலாம். நானும் அவங்க வீட்டில் போய் சொல்ல மாட்டேன், அவங்க வீட்டில் மன்னிப்பு கேட்க மாட்டேன். அவங்ககிட்ட போய் நான் என்ன மன்னிப்பு கேட்கறது, அவங்க வீட்டிலாம் செய்ய மாட்டேன். அப்படின்னா என்ன செய்ய, பாவத்தை மறைக்கிறவன் நினைச்ச மாட்டான், வாழ்வடைய மாட்டான்.
1: அவைகளை அறிக்கை செய்து, விட்டு விடுகிறவனோ,
0: விட்டு அறிக்கை செய்து மாத்திர இல்லை, அண்டு வரையும் பாவத்தை மன்னியும். என்ன பண்ணுவான், ஏதாவது இப்போ இந்த ஈஸ்டர் அன்னைக்கு இதெல்லாம் போல என்ன பண்ண, என் பாவத்தை மன்னின்னு அறிக்கை விடுவான். அப்புறம் அதே பாவத்தை தான் செய்வான். அந்த பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து
1: விட்டு விடுகிறவனோ,
0: அந்த பாவத்தை விட்டுறணும். அறிக்கை செஞ்சுட்டு திரும்ப அதே பாவத்தை செஞ்ச பிரயோஜனம் இல்லை. பாவத்தை அறிக்கை செஞ்சு விட்டு விடுகிறவனோ
1: இரக்கம் பெறுவான்.
0: விட்டுவிட்டா தான் இறக்கம் பெற முடியும். பாவத்தை மன்னிப்பு கேட்டு திரும்ப அதே பாவம், விட்டுக்கிடுறவனா இறக்கம் பெறுவான். நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் கர்த்தருக்காக, அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டேன், அறிக்கை செய்து விட்டுக்கிடுறவன் தான் இறக்கம் பெறுவான். அப்போ தான் நம்ம பாவத்தை மன்னிப்பார். ஏசாயில் சொல்கிறாரு 1:18.
1: வழக்காடுவோம் வாருங்கள் என்று, கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பாவங்கள், சிவேர் என்று இருந்தாலும்,
0: வறண்ட மலையை போல்
1: வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும், பஞ்சை போலாகும்,
0: இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போலாகும். வாசி பண்ணிருக்க,
1: உங்கள் பாவங்கள், சிவேர் என்று இருந்தாலும், உறைந்த மலையை போல், வெண்மையாகும்.
0: உறைந்த மலை போல் என்ன ஆயிரும், ஆண்ட அறிக்கிட்டு விட்டோம்னா, அறிக்கை செய்து விட்டுட்டோம்னா அது என்ன செய்யும், வெண்மையாகும்.
1: அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும்,
0: இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும்
1: பஞ்சை போலாகும்,
0: ரத்தம்பரம் சிகப்பாக இருந்தாலும் பஞ்சு போல் மாற்றிடுவார். நான் பாவத்தை அறிக்கிடணும். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறந்தா இறக்க பண்ண முடியும். நான் நல்லா தானே செவிக்கிறேன், நான் நல்லா தானே இருக்கிறேன், இங்கே நல்லா இருக்கலாம், பரலோகத்துக்கு போக முடியாது. ஒன்னியோவான் 1:7-8
1: அவர் ஒளியில் இருக்கிறது போல,
0: அவர் ஒளியில் இருக்கிறது போல
1: நாமும் ஒளியிலே நடந்தால்,
0: நாமும் ஒளியிலே நடந்தால்
1: ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம்.
0: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்,
1: சகல பாவங்களையும் நீக்கி,
0: நம்ம பாவத்தை அறிக்கிட்டதான் அப்பதான் சகல பாவத்தை நீக்கி
1: நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால்,
0: நமக்கு பாவம், நான் பாவமே செய்யல அப்படின்னு சொல்லுவோமானா,
1: நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம்.
0: நான் செஞ்சு நான் தப்பே பண்ணல, நான் கரெக்டா தான் இருக்கிறேன் அப்படின்னு நம்மை நாம என்ன செஞ்சிருமா, வஞ்சிக்கிறவளை இருப்போம்.
1: சத்தியம் நமக்குள் இராது, நம்முடைய பாவங்களை,
0: நாம்
1: அறிக்கையிட்டால்,
0: எல்லா பாவத்தையும் யாராட்ட மன்னிப்பு சரி பண்ணணும். இயேசு கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய காரியம், இயேசு கிட்ட மன்னிப்பு கேட்கணும்.
1: நம்முடைய பாவங்களை,
0: நாம்
1: அறிக்கையிட்டால்,
0: அறிக்கையிட்டால்
1: பாவங்களை நமக்கு மன்னித்து, எல்லா அநியாயத்தையும் நீக்கி,
0: எல்லா அநியாயம் என்னென்ன அநியாயம் செஞ்சிருக்கோம் எல்லா அநியாயத்தையும் நீக்கி,
1: நம்மை சுத்திகரிப்பதற்கு,
0: அவர் உண்மையும்
1: நீதியும் உள்ளவராய் இருக்கிறார்.
0: எல்லா பாவங்களையும் அநியாயத்தையும் நீக்கி நம்ம சுத்திகரிக்க உண்மையும் அவர் எப்படி இருக்கிறாரா, நீதியுமா இருக்கிறார். பாவத்தை அறிக்கிடாம நம்ம என்னதான் செவிச்சாலும், நம்ம நிறைய செவிக்கிற மாதிரி செவிக்கணும். நான் நல்லதானே செவிக்கிறேன், அவங்களால நல்லா செவிக்கிறேன், அந்த ஊழியரோடு நம்ம நல்லா தானே செவிக்கிறேன்னு நினச்சிருக்கலாம். ஆனால் பாவத்தை அறிக்கிடணும். அறிக்கையிலாம் பிரயோஜனமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கேட்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர், இன்றைக்கி என்ன நான் பாவம் செஞ்சேன், நான் நேற்று பிரியமில்லாத என்ன வார்த்தை பேசுகிறேன், ஆண்டவர் கேட்கணும். பில்லிகரம் டாக்டர் என்ன செய்வாரா, டெய்லி ஆண்டவர் கேட்பாரா, நேற்று படுக்கைக்கு போகிறதுக்குள்ளே கேட்டு தான் படுப்பாரா, ஆண்டவரே இன்றைக்கி என்ன பாவம் செஞ்சுருக்கோம் எனக்கு காமிங்க, ஆண்டவரே நேற்று என்ன பாவம் செஞ்சுருக்கேன் எனக்கு காமிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்பாரான். ஆண்டவர்கிட்ட கேட்டு இயேசுக்கு ரத்தத்தினால் கழுவப்பட்டு தான் படுப்பாரான். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை. உலகத்தில் யார் என்ன சொன்னால் சொல்லிட்டு பாருங்க, அதை பற்றி கவலையே கிடையாது. நம்ம சொந்தம் எங்கே, நம்ம சொந்தம் பரலோகம், பரலோகத்து போகணும். இந்த உலகத்தில் யார் என்ன கேவலம் பேசினாலும் சரி, என்ன திட்டினாலும் சரி, கவலையே கிடையாது. நம்ம எங்கே போனோம், பரலோகத்து போகணும். பரலோகத்து போனால் பாவத்தோடு பரலோகத்து போக முடியாது. பாவத்தை மறைக்கிறவன் அறிக்கை செய்து விட்டு விடுறத இறக்கம் பெற முடியும். அறிக்கை செல்லணும். எப்படி ஒப்பராகணும், யார்கிட்ட ஒப்பராகணும், கர்த்தர்கிட்ட எப்படி ஒப்பராகணும், அப்போ தான் பரலோகத்து போக முடியும். ரெண்டாவதாக கர்த்தர் சொல்கிறாரு, அத்தியாவசிய விசேஷம் 11:28
1: வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே,
0: நீங்கள் எல்லாரும்
1: என்னிடத்தில் வாருங்கள்,
0: நான்
1: உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
0: நீ ஏன் வருத்தப்பட்டு பாரம் சுமந்துட்டீங்க, ஏன்ட்டு வந்துருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நம்ம சிருஷ்டியராகிய தேவன் சொல்லுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாவ பாரம் மட்டும் இல்லை, வியாதியின் பாரமும் இருக்குது இல்லையா. வியாதியின் பாரமும் நமக்கு இருக்குது, பாவம் பாரம் மட்டும் இல்லை, வியாதியின் பாரம். மார்க்கழு சுவிசேஷம் 5:25-26
1: அப்பொழுது 12 வருஷமாய்
0: பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ
1: அநேக வைத்தியரால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம்
0: செலவழித்தும்
1: சற்றாகிலும்
0: குணமடையாமல்
1: அதிக வருத்தப்படுகிற பொழுது
0: அவங்களுக்கு இருக்கெல்லாம் செலவழிட்டாங்க. பெரும்பாடு எல்லாம் பணத்தெல்லாம் செலவு பண்ணி கொஞ்சம் கூட அவங்களுக்கு என்ன செய்யலை, குணமாகவே இல்லை. அப்புறம் ஆண்டவர்கிட்ட வந்து தான் அவங்களுக்கு சுகமாச்சு. கர்த்தர் பிரியமானவர்களே, வசந்த கேட்டிருக்கோம், இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவர் நிச்சயமாக நம்ம செவத்து பதில் தருவார். எங்கள் அன்பான இயேசுவிட்டு வழி நடத்துகிற பரம பிதாவை நன்றியோடு மே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு வாழ்க்கையில் அற்புதத்தியார் சிங்களை செங்க வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக கிரிய சிங்க வியாதி குணமாக்குங்க, ஸ்பா நோய் குணமாக்குங்க, பலவீனத்தை குணமாக்குங்க, அப்போ ஆற்று பலவீனத்தை குணமாக்குங்கப்பா. மந்திர கடிச்சவனுக்கிட்ட உடைச்சி போடுங்க ஏசப்பா. பிசாசின் கிரிய இயேசுக்கு நாமத்தில் அழித்து போடுற எல்லா மந்திரம் செவியில் உடைக்கப்பட்டு இயேசுக்கு நாமத்தில் எல்லா கட்டு உடைக்கப்பட்டு இயேசுக்கு நாமத்தில் சாத்தண்டு கிரி அழிக்கப்பட்டு போட்டும் பொல்லாதவி எரிக்கப்பட்டு போட்டும் வேண்டிக் கொள்வதற்கும் அழைப்பதற்கும் அதிகமாக கிரிய செங்கப்பா. என்ன வியாதி இருந்தால் சுகமாக்குங்க ஏசப்பா, என்ன நோய் இருந்தால் சுகமாக்குங்க அப்பா. மே துதிக்கிறோம் கர்த்தாவே, மே ஸ்தோத்திரம். அல்சர குணமாக்குங்கப்பா, கயிர்வெளியை குணமாக்குங்க ஏசப்பா. தகப்பனே தகப்பனே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிட்னியை குணமாக்குங்கப்பா, ஆற்று பலவீனத்தை குணமாக்குங்கப்பா. ராஜாமை துதிக்கிறோம் தகப்பனே. நானே உங்களுக்கு குணமாக்குற ஆண்டு சொன்னீங்க, என்ன வியாதி இருந்தும் சுகமாக்குப்பா. இதோ மாம்சம் யாருக்கும் தேவனாய் கர்த்தர், என்னால் செய்யக்கூடாது அவசியமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரே. வேலையில் ப்ரமோஷன் இல்லாத மக்களுக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கணும், வேலையை கன்ஃபார்மாகாத மக்கள் வேலையை கன்ஃபார்மாக்கணும் அப்பா. வேலை இல்லாத மக்கள் வேலை கிடைக்கணும், ஐயா. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும், சமாளம் இல்லாத மக்கள் சமான் தரணும். கடன் பிரச்சனை கண்ணீர் வேதனைகள் எல்லாம் நீக்கி போடுங்கப்பா. கடன் கஷ்டங்களை மாற்று தீசங்களை அற்புதங்களை செய்ய வேண்டிக் கொடுத்துருக்கும் அனைப்பதற்கும் அதிகமாக்கி ரீச்சிங்க. நன்மையான காரியத்தை செய்யப்பா. நன்மையான இந்த தீபம் பூர்ணமலை எந்த வரமும் பரத்தலும் உண்டாகி ஜோதியின் பிதாளத்தில் இறங்கி வருகிறது. மாறுதல்களை வேற்றுமலை எந்த நிழலையும் சொன்னீரை கர்த்தாவே. அப்பா தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசிரியங்க. கேசில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க. பிரிந்து குடும்பம் அணைக்கணுமையா. தகப்பனையுமே துதிக்கிறோம். ராஜாவையுமே ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகள் ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளாம் செவிக்கிற பிள்ளைகளா துதிக்கிற பிள்ளைகளா மாற்றுங்க. அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்தில் வெளியிறங்கமா இருப்பது செய்யப்பா. நன்மைகளை அவங்க வாழ்க்கையில செய்ய முடியா செபிக்கிறமையா. தீமையிலிருந்து விலக்கி காத்துக்கோங்கப்பா. அன்றுவரையுமே துதிக்கிறோம் தேவாதி தேவனை. பலத்த காரியத்தை செய்ய, பலத்த காரியத்தை செய்ய வேண்டிக் கொடுத்திருக்கும் அனைப்பதற்கும் அதிகமாக கிரீச்சர் தேவன் ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. கர்த்தாவையுமே துதிக்கிறோம். எங்க தேசத்துல யாருமே தற்கொலை பண்ணக்கூடாது அன்றவரை. யாருமே தற்கொலை பண்ணக்கூடாதப்பா. ஏசப்பா ஏசப்பா தற்கொலை என்ன யாருக்குள்ளே வரக்கூடாப்பா. பல்லா சாத்தானே இயேசுக்கு நாமத்தில் சபித்து கட்டி அப்புறப்படுத்துறோம். உங்க ரத்தத்தை தெளிக்கிறோமையா ஏசப்பா ஏசப்பா. ஒவ்வொரு இந்த தற்கொலை என்ன யாருக்குள்ளே வருது அவங்க மேலே இயேசுக்கு ரத்தத்தை தெளித்து செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மையினால முடிச்சு ஊட்டி காத்துக்கோங்கப்பா. கர்த்தாவே நம்மை நோக்கி கெஞ்சுறோம் கெஞ்சுறோம் கெஞ்சுறோம். எங்களுக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நீராக எங்கள் கண்களை எடுக்கிறமையா. வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர்தான் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி தரப்படுறதா. காய் ஸ்தோத்திரமா. எத்தனை பேர் கடனால் கண்ணீர் வெடிக்கிறாங்கப்பா. எத்தனை குடும்பங்கள் சமாளம் இல்லை, எத்தனை குடும்பங்களை சந்தோஷம் இல்லையாப்பா. இறக்கத்தை கட்டிடுங்க ஏசப்பா. இறங்குங்கப்பா இறங்குங்கப்பா இறங்குங்கப்பா. எங்கள் தேவையெல்லாம் சந்திங்க ஏசப்பா சந்திங்க ஏசப்பா. கெஞ்சுறப்பா கெஞ்சுறோம். பழத்தை அற்புதங்கள் அடையாளங்களை செய்யுங்க. உங்க நாமக்கு இப்படட்டும் எல்லா துதிகான மாக்கிமுக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜிடுவோம் பரமபிதாவே. ஆமே கத்து நம்ம சேர்த்து கேட்டிருக்காரு. கலங்காதீங்க
2: நேயர்களே. உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர், 1 0 4 9 0 1 0 0 0 0 0 2 2 2 9 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
4: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
5: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நெல்கிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-112435. Our email address asvinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

அசைவாடு அசைவாடு. ஓ கிறிஸ்துவின் சாயல் எங்கள் திருப்தியாகிறதையா? நீர் அசைவாடுகிற இடத்தில் சந்தோஷம் உண்டு, நீர் அசைவாடுகிற இடத்தில் விடுதலை உண்டு, நீர் இருக்கிற இடத்துல ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் உண்டு.

சங்கீதம் 124:7. ஏழு நாட்களும் கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். வேடரின் கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. பாடுவோம், பாடுவோம், கருத்தோடு பாடுவோம்.

0: மத்தேயு சுவிசேஷம் 8:16-17
1: அஸ்தமான போது
0: பிசாசு
1: பிடித்திருந்த
0: அநேகரை
1: அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள்.
0: கத்திட்டு கொண்டு பிசாசு அநேகர் அவரிடத்தில் கொண்டு வந்தாங்க.
1: அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும்
0: சொஸ்தமாக்கினார்.
1: அவர் தாமே
0: நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு
1: நம்முடைய நோய்களை சுமந்தார்.
0: அவர்தான் நம்ம பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை, எல்லாமே செய்ய முடியும். ஆனால் அமைதியாக இருப்பார். கொஞ்ச நேரம் நம்ம வியாதி கஷ்டப்படும் போது அமைதியாக இருப்பார். நம்ம பிள்ளைங்க சோர்ந்துடுறாங்களான்னு சொல்லிட்டு அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நானே எத்தனையோதோட புண்ணுனால கஷ்டப்பட்டுருக்கேன், எத்தனையோதோட சிறங்குனால கஷ்டப்பட்டுருக்கேன். ஆனால் எந்த மருந்து போட்டாலும் எனக்கு சரியாகாது. எந்த வியாதி இருந்து என்னென்ன மருந்து போட்டாலும் சரியாகாது. அவர் தான் கடைசியை சுகமாக்குவார். அமைதியாக இருப்பார், சுகம் தருவார். இங்க சொல்றாரு யாத்திரா புஸ்தகம் 23:25-26.
1: உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன்.
0: வியாதியை என்ன செஞ்சிருவாரு? நம்மள இருந்து விளக்குவே.
1: கர்ப்பம் விழுகிறதும்
0: மலடும்
1: உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன்.
0: பார்த்தீங்களா, அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதி வியாதியை நீக்கி என்ன செய்யற, நம்ம ஆயுசு நாட்கள் என்ன செய்யறாரு, பூர்ணப்படுத்துறாரு. அது மாத்திர இல்ல, கர்ப்பம் விழுவதில்லை. சொல்லுங்க, டாக்டர் பட்டா கணவரால்தான் உங்களுக்கு குழந்தை இல்லை, உங்க மனைவியால்தான் குழந்தை இல்லை, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. 7:14
1: சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ
0: ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்.
1: உனக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும்
0: பெண்ணிலாகிலும்
1: மலடு இருப்பதில்லை.
0: பார்த்தீங்களா, ஆணிலையும் மலடு இருப்பதில்லை, பெண்ணையும் மலடு இருப்பதில்லை. யாரு பயப்பட, ஏசு உறுதியா பிடிச்சுக்கோங்க, எனக்கு குழந்தை வேணும். நான் சும்மா லேசெல்லாம் தரமாட்டாரு, உறுதியாக பிடிச்சிக்கணும். அவர் குழந்தை தருவார், வாங்க வியாதியை சுகமாக்குவார். அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதி வியாதியை குணமாக்குவார். உங்களுக்கு தீர்க்காயசை கொடுப்பார். கலங்காதீங்க, அவரே தீர்க்காயசு. அதை மட்டும் ஆசிடா, டாக்டர் கைவிட்டாங்களே, டாக்டர் சொல்லிட்டாங்க இவ்வளோதான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா?
1: உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன்.
0: பத்தி உன் ஆயுசு நாட்கள் எழுச்சி வேறு பூர்ணப்படுத்து. ஒருத்தர் வந்து லைவில் பார்த்துட்டு இருக்கீங்க, டாக்டர் இவ்வளோதான் முடியும், இதால் முடியாது அவ்வளோதான் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி கலங்குறீங்களா? லைவில் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கீங்க. இல்லை, கர்த்தர் உங்களுக்கு ஆயுசு நாள் பூர்ணப்படுத்துவார். உங்களுக்கு தான் கர்த்தர் பேசுறாரு. உங்கள் ஆயுசு நாளுக்குல கர்த்தர் என்ன செய்ய போறாரு, பூர்ணப்படுத்த போறாரு. கலங்காதீங்க, கண்ணீர் துடைச்சிக்கோங்க, ஏசு உறுதியை பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான். பாரத்தை கர்த்தர் மேலே வச்சு விடு, நீங்களே வச்சு கலங்காதீங்க, அவற்றை வச்சுருங்க. மொதல் என்ன பார்த்தா, நம்ம பாவம் நமக்கு பாரமாக இருக்கு. ரெண்டாவது, நம்முடைய வியாதி நம்ம பாரமாக இருக்குது. கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துடலாம். இன்றைக்கி இந்த டிவியில் பார்த்துட்ருக்கவங்களும் ஆண்டு வந்து சுகமாக பண்ணியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. மூன்றாவதாக, எது நம்ம பாரமாக இருக்குது? முத பார்த்தோம், என்ன பாரமாக இருக்குது? பாவம். ரெண்டாவது வியாதி. மூன்றாவது, லூக்கான் சுவிசேஷம் 21:34.
1: உங்கள் இருதயங்கள்
0: பெருந்திண்டினாலும்
1: வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும்
0: பெருந்திண்டி. ரெண்டாவது என்னது? பெருந்திண்டினாலும்
1: வெறியினாலும்
0: வெறி, சண்டை வெறி, பிரச்சனை வெறி, பெருந்திண்டினாலும் வெறியினாலும்
1: லௌகீக கவலைகளினாலும்
0: பாரமடையாதபடிக்கு
1: நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள்.
0: மூணு காரியம் நமக்கு பாரம் வருது. முதல் என்னது?
1: உங்கள் இருதயங்கள்
0: பெருந்திண்டி. ரெண்டாவது என்ன வருது?
1: வெறி வெறி சண்டை வெறி கோபம் வெறி சின்ன வெறி போன் வெறி எத்தனையோ வெறியை சொல்லலாம். லவ் யூ கவலை இன்னைக்கு என்ன செய்வோம் நாளை என்னைக்கு செய்வோம் இது எப்படி செய்யுது அது எப்படி செய்யுது நமக்கு நம் பாறை வருது இந்த பாரத்தை கருத்துற மேலே வச்சிடணும். அவர் ஒரு குறையுமே வைக்க மாட்டார், சின்ன குறை கூட கருத்துல நம்ம வைக்க மாட்டார். பெருந்திண்டி வெறி லகுவிய கவலை நம்ம இறிய இந்த மூணு நாள் நம்ம இறிய என்ன செய்தா பாரமடைகிறது. இந்த மூணு காரியம் நம்மகிட்ட வந்தால் நம்ம இறிய பாரமாயிடுது. இந்த மூணு காரியம் நமக்குள்ள வராத விடிக்கை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. முதல் என்னது நம்ம முதல்ல
2: உங்கள் இருதயங்கள்
1: பெருந்திண்டினாலும்
2: பெருந்திண்டினாலும்
1: பெருந்திண்டினாலும்
2: வெறியினாலும்
1: வெறியினாலும்
2: லௌகீக கவலைகளினாலும்
1: லௌகீக கவலையினாலும்
2: பாரம் அடையாதபடிக்கும்
1: பாரம் அடையாதபடிக்கு
2: நீங்கள்
1: நீங்கள்
2: நினையாத நேரத்தில்
1: நீங்கள் நினையாத நேரத்தில்
2: அந்த நாள்
1: அந்த நாள்
2: உங்கள் மேல் வராதபடிக்கும்
1: அந்த நாள் உங்கள் மேல வராதபடிக்கும்
2: எச்சரிக்கையாயிருங்கள்.
1: அந்த எச்சரிக்கையாக இந்த மாதிரி கவலைப்பட்டே இருக்கும்போது இயேசுக்கு வந்துட்டாருன்னா எங்கே போக முடியும் நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. நம்ம அந்த நாளில் இயேசுக்கு வந்துட்டா மூணு காரியத்தை கட்டி நம்ம கவலைப்பட்டே இருப்போம். இயேசுக்கு வந்துட்டாருன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. பெருந்திண்டி பாரம் வெறி வெறி லகுவி கவலை இந்த மூணு காரியம் நமக்குள்ளே வந்துருச்சுன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. இல்லாமல் இறுதியாக என்ன செய்யும் பாரம் அடைஞ்சிரும். அதுவே யோசிச்சுட்டே இருப்போம் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆண்டவர்கிட்ட நீ ஒப்பு கொடுத்துல ஆண்டவரே என்னை கரங்களை பிடிக்கிறப்பா நீங்கள் தான் என்னை மாற்றணும் ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி காரியம் இருக்குதப்பா என்னை மாற்றும் என்னை மாற்றும் ஆண்டவரே. பெருந்திண்டி வரக்கூடாது வெறி வரக்கூடாது லவ்வீக கவலை வரக்கூடாது. இந்த மூணு காரியத்தில் விடுதலை தாண்டுவப்பா என் பாரத்தை எடுத்து போடும் ஆண்டவரே என் பாரத்தை எடுத்து போடு. அதான் சொல்கிறாரு ஆமோசின் புஸ்தகம் 4 12 கடைசி
2: உன் தேவனை சந்திக்கும்படி
1: ஆயத்தப்படு. உன் தேவனை சந்திக்க என்ன செய்யணும் ஆயத்தப்படும். இந்த மூணு காரியம் நமக்குள்ள வராமல் பார்த்துக்கணும். பெருந்திண்டி வெறி லவ்வி கவலை வராபடி காத்துக்கணும். தேவனை சந்திக்கும்படி என்ன செய்யணும் ஆயத்தப்படணும். எப்போ என்ன என்ன உள்ளதெல்லாம் எதை விடுத்தலாம் என்ன செய்யலாம் சொல்லி நம்ம கவலை வந்துடுது. மத்தேயின் சுவிசேஷம் 6:31
2: ஆகையால்
1: எண்ணத்தை உண்போம்
2: எண்ணத்தை குடிப்போம்
1: எண்ணத்தை உடுப்போம் என்று
2: கவலைப்படாதிருங்கள்.
1: எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம். கவலை நமக்கு வரக்கூடாது. அவங்க வீட போய் பாருங்க எப்படி இருக்கு. நம்ம இப்படியே இருக்கோம் நம்மளை எப்படி மதிப்பாங்க. இப்படி நமக்குள்ள பாறை வந்துடுது. அவங்களாம் பாரு டெய்லி ஹோட்டலுக்கு போகிறாங்க நம்ம எங்கே போகிறது. இப்படி பல விதமான கவலை நமக்கு வந்துடுது. இந்த கவலையெல்லாம் வந்துச்சுன்னா ஆண்டை சந்திக்க நம்ம முடியாது செபிக்க முடியாது. சோறு வந்துடும் கடைசி நாளில் இருக்கோம். அதுதான் ஆண்டவர் இயேசுக்கு சொன்னார் எப்பொழுதும் செவமண்ணி அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரம்னு என்னப்படுது வாசிங்க லூக்கான் சுவிசேஷம் 21:36
2: பூமியில் எங்கும்
1: குடியிருக்கிற
2: அனைவர் மேலும்
1: அது ஒரு கண்ணியை போல வரும்
2: ஆகையால் இனி சம்பவிக்க போகிற
1: இப்ப எல்லா காரியமும் இனி சம்பவிக்க போகிற
2: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி
1: மனுஷ குமாரனுக்கு முன்பாக நிற்க
2: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
1: எப்பொழுதும் ஜெபமணி என்ன செய்யணும் அவருக்கு மனுஷகுமார் இயேசுக்கு முன்பாக நிற்க பாத்திரவானாக என்ன பண்ண என்ன செய்யணும் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். எப்பொழுதும் ஜெபமணி விழித்திருக்கணும். அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும். முத நம்ம உள்ள எது இதனால் பாரமடையுது நம்ம அக்கிரமம் நிறையா இருக்கும்போது நம்ம உள்ள பாரமடையுது. ரெண்டாவது வியாதினால் பாரமடையுது. மூன்றாவது வெறி நான் எண்ணத்தை சாப்பிடுவோம் வெறி வெறி சரி சின்ன வெறி போன் வெறி லவ் கவலை இந்த மாதிரி பாறை நமக்குள்ளே இருக்கும்போது கருத்துட்டால் போக முடியாது. இதெல்லாம் விட்டுட்டு எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்கோம். அவருக்கு முன்பாக நிற்கின்றது 36
2: ஆகையால் இனி சம்பவிக்க போகிற
1: எல்லா காரியம் நடந்துருச்சு. ஆண்டு சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சு. இனி சம்பவிக்க போகிற
2: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி,
1: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி
2: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க,
1: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க
2: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு,
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு
2: எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
1: எப்பொழுதும் ஜபம் பண்ணி என்ன செய்யணும், அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களை எண்ணப்படணும், எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருக்கணும். ஆண்டவரே அர்ப்பணித்து ஜபம் பண்ணுமா? ஆண்டவரே என்னை பொறுப்பிடுங்கப்பா, என் காலங்குளம்ல கரத்தில் இருக்குது, என்னை ஒப்பிடுகிறப்பா, என்னால் என்னால் முடியாது. தாவிராஜா சொல்லிட்டார், என் காலங்குளம்ல கரத்தில் இருக்குதுன்னு. ஆண்டவர் கரத்தில் ஒப்பு குறிச்சவன் போடுமா? ஆண்டவரே நீ பொறுப்படு, என் காலங்குளம்ல கரத்தில் இருக்குதப்பா, நீங்கள் தான் பொறுப்பெடுக்கணும் சொல்லி கருத்தர் கருத்தில் அர்ப்பணிச்சு சேவம் போடுவோம்.

0: பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். பாரங்கள் வருகின்ற மூன்று காரியங்களை குறித்து தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். முதலாவது பாரம் எப்படி வருகிறது? நம்முடைய அக்கிரமங்களினாலே, நம்முடைய பாவங்களினாலே பாரம் வருகிறதாம். தாவீது சொல்கிறார், என்னுடைய பாவம் தாங்கக்கூடாத பாரமாயிட்டு, என் அக்கிரமம் தாங்கக்கூடாத பாரமாயிட்டுன்னு சொல்கிறார். பாவத்தோடு கூட இருக்கிறோமா? இன்றைக்கு இந்த பாவத்தை அறிக்கை செய்வோம். தகப்பனே, என்னை மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. என் அக்கிரமத்தை அறிக்கிடுவே நின்றேன், என் பாவத்தின் தோஷத்தை நீர் மன்னித்தீர் என்று தாவீது சொன்னாரே. அறிக்கையிடுவோமா? நம்ம அக்கிரமங்கள் பாவங்கள் எது தடையா இருந்தாலும் கர்த்தரை சொல்லுவோம். அப்பதான் நம்ம ஜெபம் பண்ண முடியும். பக்தியில் அப்பொழுதுதான் நம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான் என்று தாவீது சொன்னார். ஜெபிக்கலாமா? எந்த பாவங்கள் இருந்தாலும் என்று கர்த்தர் அறிக்கை செய்வோம். நம்முடைய பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் அது வெண்பஞ்சை போல வெண்மையாகும். ரத்தாம்பரம் சிவப்பா இருந்தாலும் அது வெண்மையாகும். சொல்லுங்க, என்னை மன்னியும் ஆண்டவரே. பாவம் நமக்கு பாரமாக மாறிவிடுகிறது. ரெண்டாவது பாரம் எதுவாம்? நம்முடைய வியாதிகள் நமக்கு பாரமாக விடுகிறது. உதிர் போக்கினால் கஷ்டப்பட்டு அந்த அம்மா எவ்வளோ பணம் செலவழித்தும் சற்றும் அவர்கள் குணமடையவில்லை. மிகுந்த வேதனை வருத்தம் அந்த நோயினால் அவர்களுக்கு உண்டானது என்று நாம் பார்த்தோம். யாரெல்லாம் என்னென்ன வியாதி நோய் பலவீனத்தில் கஷ்டப்படுறீங்களோ கற்று நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த பலவீனம் என்னால் தாங்க முடியல. ஆண்டவரே, இந்த வியாதி என்னால் சகிக்க முடியலப்பா. இது எனக்கு பாரமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த பாரத்தை அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர்களை குணமாக்குவார். மூன்றாவது பாரம் எப்படி வருது என்று நாம் கேட்டோம். பெருந்திண்டி, வெறித்தனங்கள், உலக கவலைகள் நமக்கு பாரமாக மாறிவிடுகிறதாம். ஆண்டவரே, இந்த வெறித்தனத்தை என்னை விட்டு எடுத்து போடும். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை விடுப்போம், எண்ணத்தை புசிப்போம் என்ற, எண்ணத்தை குடிப்போம் என்ற அந்த காரியங்களை என்னை விட்டு எடுத்து போடும். வெறித்தனங்கள் வரக்கூடாது, உலக கவலைகள் வரக்கூடாது. ஆண்டவரே, பேதுரு சொன்னார், அவர் உங்களை விசாரிக்கிறான் அப்படியால் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொன்னாரே. அர்ப்பணம் செய்யலாமா? தேங்க்யூ லார்ட். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் இடத்துல வாருகின்ற இயேசு அன்போடு அழைக்கிறாரே. பாவம் பாரமாய் மாறிவிடுகிறது. நம்முடைய வருத்தங்கள், நம்முடைய வியாதிகள் நமக்கு பாரமாய் மாறிவிடுகிறது. நம்முடைய உள்ளத்தில் வருகின்ற கவலைகள், நம் உள்ளத்தில் வருகின்ற இச்சைகள், வெறித்தனங்கள், அது பாரமாக மாறிவிடுகிறது. எல்லாவற்றையும் கத்துட்டு சொல்லி, அப்பா எனக்கு லகுவான மனதை தாரும், எனக்குள்ள வாங்க பான் கோப்பில்லாமா, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுவோம். பரலோகத்திலே வாசமா இருக்கிற அன்பின் நல்ல கர்த்தாவே, எப்படியெல்லாம் பாரம் வருகிறது என்று சொல்லி அழகா எங்களை விளக்கி கொடுத்தீர் ஆண்டவரே. அப்ப எங்கள் உள்ளத்தில் இருக்க எங்களுடைய பாவ அக்கிரமங்களை மன்னித்தரலாம் ஆண்டவரே. உங்க ரத்தத்தின் உள்ளத்தை கழுவும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுதிகரிக்கும் என்று நாங்கள் கேட்டோம். அப்பா வாங்கப்பா, என் உள்ளத்தில், எங்கள் உள்ளத்தில் எழுந்தருளி வந்து எங்கள் அக்கிரமங்களை மன்னிங்க, பாவங்களை மன்னிங்க, ஒரு பெரிய சமாதானத்தை எங்கள் கர்த்தர் தந்தருளும் ஆண்டவரே. எங்கு போவோம் ஆண்டவர்? உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே ஒரு அப்பா மன சமாதானத்தை தார பாரத்தை எடுத்து போடுங்க. எவ்வளோ வியாதிகள் எங்கள் உள்ளத்தில் வாழ்க்கையில் வரும்பொழுது துவண்டு விடுகிறோம், கலங்கி விடுகிறோம், வருத்தமடைகிறோம், அது எங்களை பாரமாய் மாறிவிடுகிறதப்பா. இப்பொழுது ஆண்டவர் எங்களுடைய வியாதியினால் வருகின்ற பாரங்களை எங்களை விட்டு எடுத்து போடும். இது உண்மையில் நாங்கள் வைக்கிறோம். எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு எங்கள் நோய்களை, எங்கள் பாரத்தை நீங்கள் தூக்கி சுமந்துட்டீங்க ஆண்டவரே. தேவனே, வியாதியினால் வருகின்ற பாரத்தை மாற்றி போடும் ஆண்டவரே. மாத்திரமல்ல, அப்போ பெருந்திண்டி, வெறித்தனங்கள், உலக கவலைகள் எங்களுக்கு பாரமாய் வந்து விடுகிறதப்பா. மாற்றம் ஆண்டவரே. எங்களோடு இணைந்து ஜெபிக்க இப்படி யாரெல்லாம் அர்ப்பணித்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, நேரலையே டிவி மூலமாக, எஃப்எம் ரேடியோ மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, யூடியூப் மூலமாக, இப்பொழுது யாரெல்லாம் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறார், லேண்ட் ஆஃப் ஜீசஸ் டிவி மூலமாக இப்போ யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, இங்கே வந்திருக்க மக்கள் யாரெல்லாம் இப்படி ஜெபிக்கிறார்களோ, இப்பொழுது கர்த்தருடைய வல்லமையின் கரம் இறங்குவதாக என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. தொடுங்க, அர்ப்பணிக்கிற மக்களுடைய பாரங்களை ஒவ்வொரு இருதயத்தை விட்டு மாற்றித்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கை உலகத்தோடு முடிந்து போவதல்லப்பா. நீ வருகின்ற நாள் நெருங்கிவிட்டது, அல்லது எங்களுடைய வாழ்க்கையின் முடிவு நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் சந்திக்க முடியாது, பாரத்தோடு இருந்தால் சந்திக்க முடியாது தானப்பா. எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருக்க எங்களுக்கு அந்த கிருபையை தார். செய்து கொடுத்தாக்க இன்னும் வல்லமையாக பயன்படுத்தும். அர்ப்பணிக்கிற மக்களையும் பொறுப்பிடுங்க. அப்படி செய்ய போவதற்காக நன்றி. கடைசியாக நம்ம எல்லாம் இணைந்து ஜெபிக்கலாம்.
1: தேவ அக்கினி, தேவ பிரசனை இறங்கட்டும் ஐயா, வல்லமை இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும். ஜீவனுள்ள பிதாவே, உம்மை நோக்கி கெஞ்சுறோம். பரலோக பிதாவே, அப்பா அப்பா அப்பா, உம்மை நோக்கி கெஞ்சுறோம், கெஞ்சுறோம், கெஞ்சுறோம். ஒவ்வொரு வியாதியும் சுகமாக்க, ஒவ்வொரு நோயும் சுகமாக்க, ஒவ்வொரு பலியத்தை குணமாக்க, மந்திரக்கட்டு சேவனைக்கட்டு உடைத்து போடுங்க, பிசாசன்களை அழித்து போடுங்க, கட்டப்பட்ட மக்களை விடுதலை செய்ய கட்டச்சப்படத்தினால அப்பா அப்பா நைட்டெல்லாம் அலறுற மக்களை குணமாக்கப்பா, கட்டச்சப்படுத்துறால நைட்டெல்லாம் அலறுற மக்களை குணமாக்க குணமாக்க குணமாக்கப்பா. அப்பா அப்பாமே துதிக்கிறேன், கேன்சர் வியாதி சுகமாக்க, கிட்னி பலேந்த குணமாக்குங்கப்பா, கிட்னி பலேந்த குணமாக்கப்பா, கிட்னி பலேந்த குணமாக்கப்பா, கேன்சர் வியாதி சுகமாக்குங்கப்பா. மந்திர கட்டி சைவனை கட்டி உடைத்து போடுங்க, பிசாசனிகளை அழித்து போடுங்க. ஆண்டவரே இறங்கும் இறங்கும் இறங்கும் இறங்கும், கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்க தொடங்க தொடங்க, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, மகிமையான மகிமான காரியத்தை செய்யுங்க. வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை ஆண்டவரே கெஞ்சிறப்ப, நரம்பு பலேந்த குணமாக்குப்பா, நரம்பு பலேந்த குணமாக்க, காய்ச்சல குணமாக்க ஆண்டவர், காய்ச்சல குணமாக்குங்கப்பா. அன்பின் ஆண்டவரையும் துதிக்கிற கட்டி குணமாக்கப்பா, கட்டி குணமாக்கப்பா, கட்டி குணமாக்குங்க. கருணை கடலே கருணை சமுத்திரமே மே துதிக்கிறோம் துதிக்கிறோம். வயிற்றுவலி குணமாக்கப்பா, அல்சரை குணமாக்கப்பா, அல்சரை குணமாக்குங்கப்பா, அல்சரை குணமாக்குங்க. மஞ்சகாமாலை குணமாக்குங்கப்பா. ஐயா கைவலி கால்வலி எல்லாம் குணமாக்கப்பா. முதுவலியை குணமாக்குங்கப்பா. வல்லமை வல்லமை முதுல பலவீனத்தை குணமாக்கப்பா. மந்திர கட்டி சேவனை கட்டி பெல்லிசிலை கட்டுகளை உடைத்து போடும். வல்லமை வல்லமை வல்லமை என் இயேசுவே, என் இயேசுவே, என் இயேசுவே, நீங்க சுகமாக்குங்கப்பா. இயேசப்பா நாமத்துல மன்றாடி கெஞ்சிறப்பா. மந்திர கட்டி சிவனை கட்டி உடைத்து போடுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலையை கொடுங்க ஏசப்பா. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய் தாங்கப்பா. சமா இல்லாத மக்கள் சமான் தாங்க. கடனோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்ங்க. படிக்கிற பிள்ளைக்கு படிக்க ஞானத்தை கொடுங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு தைக்கிட்டு ஆண்டவர். தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசிரியங்க. கேசில் இருக்கிற மக்களை வெற்றி தாங்க. வல்லமை வல்லமை வல்லமை தே வல்லமை தே வல்லமை தே வல்லமை. இப்ப இறங்கட்டும் இப்ப இறங்கட்டும் இப்ப இறங்கட்டும்ப்பா. தர்மடஸ்திரி மேல அப்பா வல்லமை இறங்குச்சே ஆண்டவரே. அப்பா என் வல்லமை ஒரு மேல பரப்பட்டதுன்னு சொன்னீங்க. வல்லமை வல்லமை அப்பா இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் ஐயா. எல்லாம் பொல்லாத ஆவியில் அழிக்கப்பட்டு போட்டு ஏசுக்கிறது நாமத்தினால, ஏசுக்கிறது நாமத்துல அழிக்கப்பட்டு போட்டும். பொல்லாத கிரிகளை அழிக்கப்பட்டு போட்டும். நிர்வசாரமா இருக்கக்கூடாதுப்பா. எல்லாரும் செவிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா ஆண்டோடு இணைந்து வாழ்றவங்கள மாற்று மாண்டவரை மாற்று மாண்டவரை மாற்று மாண்டவரை. யாருக்குள்ளையும் நிர்வசர அசதிகள் வரக்கூடாதப்பா. அப்பா பிசாசுக்கு ஆறு இடம் கொடுக்க கூடாது ஆண்டவரே. பிசாசுக்கு ஆறு இடம் கொடுக்க கூடாதப்பா. தேவனே பிசாசுக்கு இடம் கூடாது சொன்னீங்கல்ல ஆண்டவரே. யார் பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது ஆண்டவரே. சாத்தான் கோட்டைகள் தகர்க்கப்பட்டு போட்டும். ஏசுக்கத்து நாமத்தில் சாத்தான் தகர்க்கப்பட்டு போட்டுட்டும். ஏசுக்கத்து நாமத்தில் சாத்தான் தகர்க்கப்பட்டு போட்டும். ஏசுகத்து நாமத்தில் சாத்தான் தகர்க்கப்பட்டு போட்டும். பொல்லாதாவி ஏசுகத்தால் உருமலைக்கு செபிக்கிறோம். எல்லா துதி கனமாக்கும் செலுத்துறோம். ஏசுபா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீரோம் பரவப்பிதாவே. ஆமென்.
2: நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431001, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர், 1409001000229 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நான் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
0: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
0: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
3: எங்களின் எஸ்ரின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. In English, Hand of Jesus Ministries, Toll Bar 80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kono, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, asvinkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.

0: உலகம் இதுவரை கண்ட மிகப்பெரிய பேரழிவுக்கு ஒரு வாரம் ஆகிவிட்டது. ஒரு வாரமா உலகம் முழுவதும் உள்ள மக்கள் யாரும் எச்சமின்றி பூமியிலிருந்து மறைந்து விட்டார்கள். எங்க பார்த்தாலும் மக்கள் நடந்ததை ஏற்றுக்கொள்ள இன்னும் போராடி கொண்டிருக்கிறாங்க. உண்மையான எண்ணிக்கை பல ஆண்டுகள் தெரியாம போகலாம், ஆனா ஆரம்ப கணிப்புகள் நூற்றுக்கணக்கான மில்லியன்களில் இருக்கின்றன. இதை விட நம்ப முடியாததும் பயங்கரமானதும் ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள ஒவ்வொரு குழந்தையும் காணாம போனவர்கள் இருப்பதுதான். நம்மில் மீதம் உள்ளவர்கள் குழப்பமோ கலவரமோ நிறைந்த ஒரு உலகில வாடுறோம். உடல் சேதம் பேரழிவாக உள்ளது மற்றும் சுத்தம் செய்யும் பணிகள் இப்போதுதான் தொடங்கியுள்ளன. ஓட்டுநர் இல்லாத கார்களில் இருந்து விழும் விமானங்கள் வரை உலகம் முழுவதும் அழிவை ஏற்படுத்தியதால் உயிரிழப்புகள் எண்ணிக்கையில் அளவிட முடியாத அளவுக்கு இருக்கும் என்பது உறுதி. ஆனா பேரழிவுக்கு பிறகு சுத்தம் செய்வது மட்டுமல்ல, அதிகமா சுமைப்பட்டுள்ள அரசுகளுக்கு இன்னும் பல பிரச்சனைகள் உள்ளன.
1: உலகம் முழுவதும் இதை பாருமேல்
2: எலம் உற்சாகம் நிறைந்தவர், நேர்மையானவர்.
0: அதிர்ச்சி, துயரம் மற்றும் பயம் ஆகியவை முக்கியமான உணர்வுகளாய் இருக்க எண்ணற்றோர் தற்கொலை செய்ய தேர்வு செய்கிறாங்க.
1: மக்கள் அவரை நம்புகிறார்கள்.
2: நீங்க சொல்வது சரிதான் இல்லையா? செயலாளர் ஜெனரல் அவர்கள் நம்புகிறார்கள். நான் எத்தனை முறை சொன்னாலும் நிகோலை நன்றாக இருக்கிறார்.
0: இறுதியில
3: நாம் எல்லோரும் ஒரே அணியில இருக்கிறோம் இங்கே.
0: மேலும்
4: அவரும் நம்முடன் சேர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
0: நிலைமை இன்னும் தீவிரமாக உள்ளது. என் நண்பர்களே, இப்போது உங்கள் முன் அமர்ந்து இதை மட்டுமே சொல்ல முடியுது. என் வாழ்க்கையில முத முறையா என்ன சொல்லுவது, எங்க தொடங்குவது என உண்மையில எனக்கே தெரியவில்லை.
1: அவர் என்ன செய்கிறார்?
0: உங்களில் ஒவ்வொருவரையும் தைரியமா இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது பக் வில்லியம்ஸ், சிகாகோவில் இருந்து நேரலை செய்தி வழங்குகிறேன். இனி இரவு வாழ்த்துகள். கடவுள் ஆசீர்வதிப்பாராக.
5: அவர் நிச்சயமாக எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார் போல. அவர் எப்படி அதை செய்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை.
6: அமைதி ரகசியம் அல்ல, அமைதியாய் தெரிவதே ரகசியம் என அவர் சொன்னார். அவர் உணர்வுகளை வெளிப்படுத்த அஞ்சவில்லை.

0: நீ சொன்னதை கேட்டாயா? போற
1: அவரை கவனிக்கவோ,
2: பின்புறம் கவனிக்கவோ, நீ என்னை இங்கே வைத்திருக்கிறாய். நிறுத்து, நகரு, நகரு, நகரு.
3: துப்பாக்கி எடுக்காதீர்கள், எல்லாம் சுத்தம்.
0: மச்சான், அவனை கொல்ல வேண்டிய அவசியமா?
4: ராக் பண்ணு, நீ எதற்காக இப்படி?
5: நீ இதுதான் தெரிந்தல?
4: ஆமா,
1: அவர்கள் எல்லாம் பசங்கடா.
5: ஒரு வேன் உடைக்க வந்திருந்தாங்க, ஒரு வாய்ப்பு கொடு. ஏய், அதுல என்ன வித்தியாசம்? சுற்றி பாரு, இங்க இருந்து போயில.
6: ஓ வாமலா, அங்க ஒரு பெரிய ஆன்மீக வெற்றிடம் இருக்கு. மக்கள் தங்கள் மதத்தின் பழமையான சின்னங்களை நோக்கி பதில்கள் தேடி திரும்ப முயற்சிப்பது இயற்கையான விஷயம்தான். நீங்க பெயிலிங் வால கட்டாயமா மூட முடியாது.
7: ஆனா இது பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக விவரிக்கப்படுகிறது. ஆமா ஆமா ஐனா, உலகின் மிகவும் புனிதமான இடங்களே ஒன்றை மூடி விட்டது. ஆனா பாரு என்ன நடந்துச்சு, மூணு பேர் உயிரோட இருந்து போனாங்க. அவர்களுக்கு வேறு வழி இருந்ததா?
6: ஆனா உண்மையில என்ன நடந்தது? அவர்கள் எப்படி இருந்தாடு? மக்கள் நடுப்பகல்ல உயிரோட எரிந்து போக மாட்டாங்க. அப்புறம் ஏன் யாரும் கைது செய்யப்படல? ஐனா கூறியபடி இது மர்மமாக நடந்தது. இதை பற்றி நமக்கு தெரிய வேண்டாமா?
7: நிச்சயமா நாமோ இன்னும் அதிக தெரிஞ்சு கொள்வோம் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா அவர்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கணும், இது நடந்து விடும். ஏய் பாரு, அங்க வேற யாராவது இருந்திருந்தா.
5: நிக்கோலை கிராசோ தவிர வேறு யாராவது இந்த நிகழ்வை நடத்தினா? மிஸ்டர் டோக்கியோவா?
7: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க ஜோ?
5: ஆமா, உங்க காத்திருக்கு ஒருத்தர் இருக்காங்க, ஒரு மிஸ்டர் ஸ்டீவ் பிளாங்க்.
7: மார்க் வில்லியம்ஸ். ஏய் ஏய்
8: ஸ்டீவ்,
7: நீங்க ஒரு பத்திரிகையாளர் என்றா உங்களை கண்டுபிடிக்க ரொம்ப கடினம்.
8: ஆமா, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
7: கேள்பக்கு நிக்கோலா கார்பாரியா உங்களை பார்க்க விரும்புறார்.
8: உண்மையா? இல்ல
7: தெரியல, ஆனா அவர் நேரடியா உங்களை தேட சொல்ல. இப்போ நீங்க அவர் ஐநாவில தொடர்பு கொள்ளானா?
8: சரி, இந்த விஷயத்த நான் இந்த மாலை கொஞ்சம் நேரம் கழிச்சு பாப்பேன்.
7: இத மேசையிலே விட்டுறாதீங்க, உடனே கூப்பிடுவீங்கன்னு அவருக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். நான் கிளம்புறேன், அவருக்கு கால் பண்ணுங்க.
8: சரி.
7: சரி, இப்ப கொஞ்சம் வேறொரு கோணத்துல பேசுறேன். முன்னணி மத அறிஞர் வரலாற்றிலேயே மிகப்பெரிய செய்தி அறிவிக்க போறேன்னு சொல்றார்.
6: திரும்பி வந்தேன்.
5: உங்களுக்காக லைன்ல இருக்கிற
3: சாலைகளும் தொடர்ந்து நடக்குது. இப்போ நீங்க பாதுகாப்பு கவுன்சிலின் 10 நிரந்தர உறுப்பினர்களில் ஒவ்வொருவரையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து பிரதிநிதிகளையும் கேட்டுவிட்டீர்கள்.
5: தெளிவா, இவர்களில் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திற்கு எல்லாவற்றிலும் மேலாக தேவைப்படுவது ஒன்றுதான், அது தலைமைத்துவம் என்று ஒப்புக்கொள்கிறார்கள். அவர்களும் நேரடியாக உங்களை இந்த பொறுப்பை ஏற்குமாறு கேட்டுள்ளனர் என்பதையும் நீங்கள் கேட்டீர்கள். ஆனா நீங்க முடிவெடுக்கும் முன் உலக நாணய நிதியத்தின் நம்முடைய பிரதிநிதி இறுதியாக ஒரு வேண்டுகோள் வைக்க அனுமதிக்கவும்.
9: ஐயா, உங்களுக்கு தெரியாமோ கிட்டத்தட்ட எல்லா நாணயங்களும் முற்றிலுமாக வீழ்ச்சி அடைஞ்சு விட்டன. முழு உலக சந்தையும் சில நாட்கள்ல முற்றிலும் சிதைவடையக்கூடும் என்பதுல சிறிதும் சந்தேகம் இல்லை. நாம் குறைந்தது முக்கியமான நாணயங்களை ஒருங்கிணைக்க முடியாவிட்டால்.
5: ஆனா ஒரே ஒரு உலக நாணயத்தை யாரும் அனுமதிக்க போவதில்லை.
9: ஒருவர் அனுமதித்திருக்க மாட்டார்கள். ஆனா இப்போதான் இந்த எல்லாம் மாறிவிட்டது. உங்களை மட்டுமே முழு உலகமும் நிர்வகிக்க ஒப்புக்கொள்வார்கள்.
5: பொது இந்த நேரத்துல நாங்க தேடுவது சிதைந்த உலகை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு தலைவரை தான். தயவு செய்து இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அதினா அந்த தலைவரா நீங்க இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.

0: உங்கள் நம்பிக்கைக்கு முன்பணிகிறேன். வேறு வழி இல்லை என்றால் லாய் இருக்கிற.
1: இப்போது அனைத்து நாணயங்களையும் கட்டுப்படுத்தும் நிலையில சமாதானம் செய்வதுதான் நம்முடைய ஒரே தேர்வாக உள்ளது.
0: உடனடியா ஒவ்வொரு நாட்டையும் ஆயுதம் நிறைய வைக்கவும், அவர்களது இன, சமூக, அரசியல் மற்றும் அதைவிட ஆபத்தான மத வேறுபாடுகளை ஒதுக்கி வைக்கவும் அழைப்போம்.
2: இன்று இந்த உண்மையை நாம் ஏற்க வேண்டும்.
3: வானகமும் நரகமும் எதுவும்
4: நாம் மட்டுமே இருக்கலாம்
3: இங்க. இப்போது
4: நாம் நம்மை தவிர வேறு எதையும் பார்க்க வேண்டாம். நாம் நம்மையே பார்க்க வேண்டும்.
3: உண்டானே,
0: நாம் பயப்பட தேவையில்லை ஆசைக்கும் தீமைக்கும்.
3: ஏனெனில் இந்த ராஜ்யம் நமது,
4: அதிகாரமும் மகிழ்வையும் என்றென்றும் எந்த.
5: ஆமென்.
4: நன்றி.
5: நன்றி.
4: நன்றி. இங்க அனைவரும் வந்ததற்கு நன்றி.

0: ஏ மத்தல் காணனிய, 16 இருக்கைகள் காலியாக உள்ளன.
1: கேப்டன் ஸ்டீல், தயவு செய்து உடனடியாக விமான இயக்க பலகைக்கு திரும்பவும்.
2: அவர்கள் இங்கே உட்கார்ந்திருந்தார்கள். உட்காருங்கள், கீழே இருங்க. நாம் 37,000 அடி உயரத்தில் இருக்கிறோம், யாரும் வெளியேற முடியாது.
1: கேப்டன் ஸ்டீல் அவர்களை,
3: எல்லா விளக்குகளும் உலோகமாக இருக்கட்டும்.

0: நீ என்ன செய்கிறாய்?
1: நான் என்ன செய்கிறேன் என்று உனக்கு என்ன தோன்றுகிறனே?
0: நீ அவற்றை கீழே எடுக்க முடியாது. நான் இங்கேதான் வாய்கிற தெரியுமா? நீ என் மாற கேக்குறாயா? அவர்கள் என் அம்மா மற்றும் என் சகோதரர்.
2: லோயி, உனக்கு அவனை வேணும் என்றால் அவனை உன் அறைக்கு அழைச்சு செல்.
3: என்ன?
4: ஹலோ, ஹாய் பூஸ். ஓ, நல்லது நல்லது.
5: நிச்சயமா நாங்க குறித்த நேரத்துக்கு அங்கே வந்து சேருவோம்.
6: வாழ்க்கை. ஐநா இப்பதான் இன்னொரு செய்தியாளர் சந்திப்பை முடிச்சு விட்டாங்க. நிக்கோலே நேரத்தை வீணாக்காம செய்கிறார். அவர்கள் பேசும் விதம் பார்த்தா அவர் வெறும் ஐநா பொதுச் செயலாளர் மட்டும் இல்ல, அவரு முழு பூலியின் ஜனாதிபதி மாதிரி இருக்கிறாரு.
0: நாம் என்ன செய்ய போகிறோம்?
6: நாம் செய்யக்கூடிய ஒரே விஷயம் ஒண்ணுதான்.
7: உண்மையை கேட்க விரும்பும் யாரிடமோ அதை பகிர்ந்து ஒன்றா சேர்ந்து செயல்பட வேணும்.
8: அது பெரிய வேலைகா? உலகத்துல எல்லோரும் நிக்கோலைய ஏதோ ஒரு சூப்பர் ஹீரோவா நினைக்கிறாங்க. அவரை ஒரு கெட்டவனா நம்ப வைப்பது?
5: நான் அவரை எப்படி நிறுத்த போறோம்?
7: அவரை நிறுத்த முடியாது. பைபிள்ல சொல்லப்பட்ட நிகழ்வுகளை மாற்ற முடியாது. எதிர் கிறிஸ்து ஆட்சி செய்தார். நாம் செய்ய வேண்டியது அவருக்கு எதிராக போராடுவதுதான். நாம் எல்லோரும் ஒன்றாக நம்முடைய சொந்த துன்பகால படையை உருவாக்க வேண்டும் மற்றும் கடவுளின் வார்த்தையை பரப்ப வேணும்.
5: நிக்கோலாய்க்கு இந்த யோசனை பிடிக்காதுன்னு ஏன் எனக்கு தோன்றுகிறது?
7: பைபிள் அதை தெளிவா சொல்கிறது. எதிர்கிறிஸ்து அவன் காணும் ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் வேட்டையாடி கொள்ளுவான். துன்ப காலத்துல நீ கிறிஸ்தவராக இருப்பதை ஒப்புக்கொள்வது உன்னை மரணத்துக்கு குறிவைத்துக் கொள்வது போலதான்.
8: உனக்கு ஏதேனும் யோசனைகள் உள்ளகா?
7: இரு ஆண்கள் அழுகை சுவற்றில் தீயில் எரிக்கப்பட்ட செய்திகளை பாத்தியா?
3: ஆமா, ஐரா அதை மூடி விட்டார்கள்.
7: இந்த ஆட்களை பார்த்தாயா?
3: அவர்கள் யார்?
7: சாட்சியிட துன்ப காலத்துல இரண்டு ஆண்கள் தோன்றுவார்கள் என்று பைபிள் சொல்கிறது. அவர்கள் கடவுளின் வார்த்தையை பிரசங்கிப்பாங்க. அவர்கள் ஆயிரக்கணக்கானவர்களை ரட்சிப்புக்கு வழி நடத்துவார்கள். இது மிக முக்கியமான கடைசி நாட்கள் தீர்க்கதரிசி. பலர் அவர்கள் எருசலேமில் அழுகை சுவற்றில் தங்களது பணியை செய்வார்கள் என்று நம்புகிறார்கள்.
3: எனக்கு அந்த தொடர்பு புரியவில்லை.
7: இந்த ஆண்களுக்கு தங்களை பாதுகாக்க வானிலிருந்து தீய கொண்டு வர கடவுள் சக்தி அளிக்கிறார்.
8: ஒரு நிமிடம், நீங்கள் சாட்சிகள் இப்போது இங்கே இருக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களா?
7: அதைத்தான் நாம் கண்டுபிடிக்கிறங்க. ஏதோ ஒன்று ஐநாவை அந்த பகுதியை மூட வைக்க செய்யலுது.
3: நீ சொல்வது சரிலாம், நான் அங்கே போக வேண்டும்.
2: நீ பைத்தியமா? நீ உன்னையே கொல்லிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறங்க. வேற ஒருவர் ஏன் போகக்கூடாது?
3: ஏனென்றால் நம்முடைய பணி மீது வேறு யாரையும் நம்ப முடியாது.
8: நான் என்ன செய்யலாம்?
7: அமெரிக்க அரசு நிக்கோலாய்க்கு புதிதாக ஒரு விமானம் கொடுத்திருக்கிறது. அவருக்கு விமானிகள் தேவை.
8: அப்புறம்
7: நீ பலமுறை முக்கிய பிரமுகர்களை விமானத்தில் ஏற்றி சென்றிருக்கிறாய். உனக்கு ஏற்கனவே பாதுகாப்பு அனுமதிகள் இருக்கின்றன.
8: இல்ல, எப்படியும் முடியாது. ப்ரூஸ், நாம பேசுற அந்த எதிர கிறிஸ்து கோடிக்கணக்கானவரை கொல்ல போறான். நான் அதற்கு உடந்தையாக இருக்க மாட்டேன்.
3: என்ன கேளு சரியா? இவை சாதாரண காலங்கள் இல்ல, ஆனா நாம் பழைய நிலைக்கு திரும்ப முடியாது.
8: நீ என்ன ஜாக்டர் இப்ப வீடு வீடா அழைச்சு போய் மக்கள் கொள்ள சொல்ற மாதிரி கேக்குற? நான் அதை செய்ய போவதில்ல.
3: இதில் எதுவும் சுலபம் இல்ல. ஆனா இப்ப நமக்கு ஒரு பணி இருக்கு. நாம எல்லாம் ஒன்றா இருக்கணும்.
8: அந்த விமானத்தை நான் ஓட்ட போவதில்ல ப்ரோஸ். மந்திக்குவோ?
3: நீ செய்யாட்டி வேல்.
8: அவனை செய்ய விடுங்க.
3: காக்பிட்ல யார நீ விதுங்க?

0: நிகோல ஒரு கடவுள்னு நம்புறவங்களா இல்ல நிஜத்தை தெரிஞ்சவங்களா, யார நீ விரும்புற? நமக்கு அந்த தகவல் தேவை, உயிர்களை காப்பாற்ற.
1: ப்ரோஸ் மன்னிச்சுக்கோ.
2: நீ இத செய்ய போறேன்னு நம்ப முடியல.
0: ஏ க்ளாயி, எனக்கு எதுவும் நடக்க விட மாட்டா. நான் வாக்குறுதி செய்றேன். நான் எப்படி முடியும்? நான் உன்னை மறுபடியும் பார்க்க முடியாம போயிடுவேன். நீ எனக்காக காத்திருப்பியா? எல்லாம் சரியா இருக்கா?
3: ஆமா.
4: நீங்க எப்படி சென்று நிக்கோலை நாட்களை ஜெருசலேம்ல தாண்ட போறீங்க?
0: நான் உள்ள செல்ல திட்டமிட்டு இருக்கேன். என் பழைய முதலாளி எனக்கு அழைத்தார். நிக்கோலை என்னை சந்திக்க விரும்புறாருன்னு அவர் சொன்னார்.
4: நாம இங்க யாரு எதிர்கொள்றோம்னு மறந்துடாதீங்க.
0: நான் எப்படி மறக்க முடியும்?
4: நீ நிஜத்தை தெரிஞ்சிருக்கிறேன்னு நிக்கோலை சந்தேகிக்கிறாரா என்ன நினைக்கிறாயா?
0: அது சாத்தியமா? இது ஒரு வலைவீச்சாக இருக்க அல்லது ஏதோ ஒரு சோதரை? நான் அவரை யாருன்னு உண்மையிலேயே தெரிஞ்சிருக்கேன்னு
5: பாக்க. மன்னிக்கவும், கவலைப்படாதீங்க.
0: நெருக்கமாக வர வாய்ப்பு வேண்டும் என்றால் நிகோலை என் பக்கம் இருக்கணும். நான் அவரை சந்திக்க வேண்டியது இப்போ இல்லைன்னா பிறகு. நான் சந்திக்கலனா அவர் சந்திக்க ஆரம்பிப்பார். அதுவும் விட நான் ஒரு பத்திரிகையாளர். உலகத்துல எந்த பத்திரிகையாளர் நிக்கோலை கார்பேத்தியாவை சந்திக்க ஒரு கை கொடுக்க தயங்குவார்?
6: இங்க காயமடைந்த தீயணைப்பு வீரர் உள்ளார். உதவி வேண்டும். மருத்துவமனைகள் நிரம்பி விட்டன. படுக்கை தேவை.
4: இங்க நம்மிடம் ஒரு படுக்கை இருக்கு.
6: அவரை உங்ககிட்ட விட்டு செல்லியா?
4: டாடி பரவாயில்ல.
6: ஓ
4: பரவாயில்ல,
6: நீங்க ரொம்ப நல்லபடியே ஆரோக்கியமா இருக்கீங்க. இங்க கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா? அவரை இங்க வைங்க. என் எண்ணிக்கையில் 3 என்றதும் 1, 2, 3.
0: ஏய், எப்படி இருக்கீங்க?
6: நான் மிகவும் நலமா இருக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்கிறது?
0: ஏய் ஐவி, நீ இங்க என்ன பண்ற?
6: என்ன தள்ள பாத்தீங்களா?
0: ஆமா. இல்ல இல்ல, இது அருமை.
6: நல்லது. உன்னை இங்க அனுப்புனாங்கன்னு கேட்டேன். அதனால நானும் முக்கியமானவங்கன்னு நினைச்சேன். அதனாலதான் இங்க வாங்க.
7: அப்படின்னா நாம இப்போ என்ன வேலை பாக்கணும்?
0: இங்கதான் இத பாலு. நான் வெயிலிங் வால்ல என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
8: கோப்பியா
9: பொறுப்புல இருக்கேன். அனுமதி இல்லாம இந்த உபகரணங்களை தொடக்கூடாது, பயன்படுத்த கூடாது, ஏமாற்ற கூடாது, வேற எந்த விதத்திலையும் பயன்படுத்த கூடாது. மேலும் நீங்க இங்க வேலை பண்ணும் போது எந்த சிறப்பு நிகழ்ச்சியையும் உருவாக்க, மேம்படுத்த, ஒளிபரப்பு செய்ய உங்களுக்கு அனுமதி கிடையாது. நம்ம இருவருக்கும் தெளிவா இருக்கா?
8: சிறப்பு நிகழ்ச்சிகள் நியூயார்க்கில் இருந்து ஒதுக்கப்படுகின்றன. இதில் முக்கியமா வேறொன்றும் இல்ல.
10: அதை விட்டு
8: சரியா?
10: அது முக்கியம் இல்ல.
8: உங்களுக்கு தெளிவா இருக்கா?
9: அத பாத்துக்கலாம்.
8: அத பற்றி நாம் பிறகு விரிவாக பார்த்துக் கொள்ளலாம்.
10: ஆருங்க, அது முக்கியம் இல்ல. நடந்ததுல உண்மை என்னன்னு எனக்கு தெரியும். அந்த மறைவதோட உண்மை என்னன்னு எனக்கு தெரியும். சரியா? அந்த ஐநா நியூக்ளியர் கதிர்வீச்சு பற்றி சொன்னது இதோட சம்பந்தமே இல்ல. நாம பார்த்தது கடவுளோட செயல். இத பைபிள்
8: தீர்க்க தரிசனமா? பைத்தியம் பிடிச்சிருக்கா? கொஞ்சம் நியூத்துறீங்களா?
10: அமைதியா இருக்க முடியுமா? பாருங்க, நம்ம ஏ வீட்டுல இருந்து வேலை பார்க்கலாம். முதல்ல நீ செய்ய வேண்டியது ஐனாவுக்கு போன் பண்ணு. நிக்கோலை கார்பாதியாவோட ஒரு சந்திப்பு எனக்கு ஏற்பாடு பண்ணு.
8: இது எல்லாமே வெறிச்சோள மாதிரி இருக்கு. நான் ஒரு மோட்டலுக்கு சென்றிருக்கா.
10: ஆறு, இந்த படுக்கை அறையில ஒரு மெத்தையும் இருக்கு, மருமொரு அறையில ஒரு சோபாவும் இருக்கு. நீ விருப்பப்பட்டல தேர்ந்தெடுக்கா.
8: ரொம்ப நல்லா இருக்கு. பக்கி பக்கி பக்கி பக் வில்லியம் ஹாஸ்பிடாலிட்டி. இத காதலிக்கணும். இந்த காட்சியை பாரு.
10: உன் நிச்சயதார்த்த ஆணவர் வந்தா அவரும் இங்க தங்கலாம்.
8: ஆமா. போன் நிம்மதி தேக்க. இது மிகவும் அருமையா இருக்கிறது. இது நான் தான்.
10: இந்த நம்பர் யானும் தெரியாது.
1: ஹே பக், நான் ஸ்டீவ் பிளாங்க் பேசுறார். பாரு, நீ உன் உணர்வுக்கு வந்ததுக்கு சந்தோஷம். நிக்கோலைய இன்னொரு நாள் ரெண்டு நாள்ல சிக்காகோவுக்கு வரப்போகிறார். அவருடைய அட்டவணையை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அவருக்கு நேரம் கிடைக்கும் போது உன்னோட தொடர்பு கொள்றோம். சரியா? சரி சியாவ நம்பா.
10: நீ ஸ்டீவ் பிளாங்க்கு இந்த நம்பரை கொடுத்தியா? அவர்கள் என்னை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. பாரு, நான் இல்லாத நேரம் யாரையும் உள்ள விடாம. சரியா? யாரையும் இல்ல.
8: சரி.
10: ஹேரே, அவர் ஆரம்பிக்கிறானே.
3: இல்ல, நான் கிறிஸ்ட காத்துக்கிறேன்.
10: சரி,
3: அவர் தான் வந்துட்டான். நண்பா, எப்படி இருக்கீங்க?
11: நல்லா இருக்கா?
10: ஏய் கிறிஸ்,
3: உன்னை மீண்டும் பார்க்க நல்லா இருக்கு.
10: உங்களையோ வாங்க
3: உள்ள போகுறா.
10: இந்த அறையில உள்ள ஒவ்வொருவரும் யாரையாவது இழந்திருக்கிறாங்க. ஒரு அம்மா, ஒரு அண்ணன், மனைவி, நண்பரு. இந்த கேள்வியை உங்களுக்கே கேளுங்க. இந்த எல்லா மனிதர்களுக்கும் ஒன்றும் பொதுவா இருந்ததா? இறங்கும் விஷயங்கள். அவர்கள் கிறிஸ்துவை பின்பற்ற முடிவு செய்திருந்தார்கள், அல்லது அந்த முடிவை எடுக்க அவர்களது வாழ்க்கையில் இன்னும் சிறுவயதாக இருந்தார்கள். அதனால் இன்று இரவு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. நாம் நம்முடைய அன்புக்குரியவர்களை ராப்சர் காரணமா இழந்தோம். பைபிள் இது வரப்போகிறது என்று எங்களுக்கு தெரிவித்தது. ஆனா இயேசு கிறிஸ்துவ நம்பிய எல்லோரும் இப்போது கடவுளுடன் சொர்க்கத்தில் இருக்கிறாங்க. நமக்கு மீதம் உள்ளது இரண்டாவது வாய்ப்பு தான். நான் இங்கே நின்று எதிர்கால பாதை எளிதாக இருக்கும்னு உங்களிடம் சொல்ல போவதில்லை நண்பர்களே. எத்தனை பேருக்கு துன்ப காலம் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறது? பைபிள் இஸ்ரவேலும் உலகின் மற்ற நாடுகளும் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தும் என்று கணிக்கிறது. அந்த உடன்படிக்கையை ஒரு பெரிய தலைவர் நடத்தியிருப்பா. அந்த உடன்படிக்கையின் கையெழுத்து 7 வருட இருளின் தொடக்கத்தை குறிக்கும். நாம் துன்ப காலம் என்று சொல்வது இதைத்தான் குறிக்கிறது.
11: அப்போ என்ன நடக்க போகிறது?
10: என்ன நடக்க போகிறது? உலகம் தீர்ப்புகள், பயங்கரமான தீர்ப்புகள், அழிவான போர்கள், பசிகள், தொற்றுகள் ஆகியவற்றை அனுபவிக்கும் அந்த தீர்ப்புகள் தீர்க்க தரிசனத்துல இவர்கள் மூலம் குறிக்கப்படுகின்றன. அப்போகலிப்ஸ் என்ற நால்வர் குதிரை வீரர்கள் பேர் எத்தனை பேருக்கு கேள்விப்பட்டிருக்கிறது? நான் பார்த்தேன், ஒரு வெள்ள குதிரை, அதில் அமர்ந்திருந்தவன் ஒரு வில்லும் ஒரு கிரீடமும் பெற்றிருந்தான். அவன் வெற்றி பெறவோ வெற்றி பெற செல்லவோ வெளியேறினான். வெளிப்படுத்தல் ஆறியே. இப்ப அந்த முதல் குதிரை வீரன் யாரு? நான் நம்புகிறேன் இவர் எதிர் கிறிஸ்துவை குறிக்கிறார். அவருடைய நோக்கம் வெற்றி பெற என்ற இரண்டு வார்த்தைகளால் தெளிவாகிறது.
9: அவன் நம்ம எல்லாரையும் கொல்ல போகிறானா?
10: இல்ல இல்ல, வேறு பகுதிகள் தெளிவா சொல்கின்றன. அவன் வலிமையால் அல்ல, ஆனால் தூது வழி, சமாதானம், உலக ஒற்றுமைய வாக்குறுதி அடிக்கும் போலி சமாதானம் மூலம் வெற்றி பெறுவான். இது யாருக்காவது பழகிய மாதிரி இருக்கிறங்க.
11: அதத்தான் நிக்கோலை கார்பதி செய்ய முயற்சிக்கல. ஆனா நிக்கோலை சாத்தானாவே இருக்க முடியாது. அவர் பேசுவது எல்லாமே சமாதானம், ஒற்றுமை பற்றி தான். அவர் உங்களுக்கு பொய்யாளி மாதிரி தோன்றுகிறானா?
10: உங்களுக்கு அவர் எப்படி தோன்றுகிறார்?
9: ஒரு ரட்சகர் போனா?
10: ஒரு ரட்சகர் போல. உங்கள் பாவங்கள்ல இருந்து உங்களை காப்பாற்ற ஒரே ஒருவர் தான் இருக்கிறார். ஒரே ஒரு மெசியா, அவர் இயேசு கிறிஸ்து.
11: நான் இங்கிருந்து போனேன்.
10: இவ ஆபத்தான காலங்கள், நாம் எல்லாம் பயப்படுறோம். ஆனா இந்த புத்துவம் நமக்கு இரண்டாவது வாய்ப்பையும் தருகிறது.
11: நீ அந்த குப்பை பேச்ச உட்கார்ந்து கேட்க முடியாது.
3: என்ன?
11: ஆபத்திலிருந்து காப்பாற்றுவாரா? நிக்கோலேஸ் எதிர்கிறிஸ்துவா? வா சொல்ற, உங்களுக்கு என்ன பிரச்சனை? மக்கள் எல்லாம் நீங்க எல்லாரும் கெட்டவர்கள் என்று நினைக்கிறீங்க. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்ல வந்தேன், உலகத்துல நிறைய நல்லவர்கள் இருக்கிறாங்க. மேனுவாதில் ஒருவர்.
10: யாருடைய அளவுகோலுக்கு ஏற்ற? உன்னுடையதா கடவுளுடையதா?
11: என்ன,
10: நீங்க தானே சொன்னீங்க நீங்க நல்லவங்கன்னு? நீங்க 10 கட்டளைகளையும் பின்பற்றினீங்கன்னு நினைக்கிறீங்களா?
11: ஆமா, பெரும்பாலும் பின்பற்றினேன். நான் பரிபூரணம் இல்ல, ஆனா நான் ஒருவரையும் கொலை செய்யல.
10: சரி, நீங்க பொய் சொன்னதுங்க.
11: ஆமா, யார் பொய் சொல்லல?
10: அப்படின்னா அது உன்னை என்ன ஆக்குது?
11: மனிதா
10: வாக்கிரஸ் நேர்மையாக, நீ யாரையாவது கொலை செய்திருந்தா அது உன்னை கொலகாரனாக்கும். அப்படின்னா நீ பொய் சொன்னிருந்தா அது உன்னை என்ன ஆக்குது?
11: சரி, ஒரு பொய்ய.
10: நீ எப்பவாவது ஏதாவது திருடினியா?
11: இல்ல,
10: சிறியதா இருந்தாலும் கூட.
11: ஆமா, ஒரு முறை.
10: அப்படின்னா அது உன்னை என்ன ஆக்குது?
11: ஒரு தீவிர.
10: நீங்க தெரிஞ்சுக்கணும், என்ன ரொம்ப பாதிச்சது இயேசு சொன்னது. யாராவது ஒரு பெண்ண ஆசையோட பார்த்தா அவன் ஏற்கனவே அவளோட மனசுலவே விபச்சாரம் பண்ணிட்டான் என்று இயேசு சொன்னார். நீ எப்பவாவது அப்படி பண்ணிருக்கியா?
11: ஆமா, குற்றவாளி தாரா.
10: அப்படின்னா கிறிஸ் நீயே ஒப்புக்கிட்டதால நீ ஒரு பொய்ய திருட மனசுல விபச்சாரம் பண்ணன. இது 10 கட்டளைகள்ல 3 மட்டும்தான். அப்படின்னா கடவுள் இந்த அளவுகள்ல உன்னை நியாயம் பண்ணினா நீ நேர்மையா குற்றம் இல்லாதவனா இருப்பேன்னு உண்மையா நினைக்கிறியா?
11: நான் குற்றவாளி தான் ஆயிருப்பேன் போல.
10: கிறிஸ் அதுதான் முக்கியமான விஷயம்.
11: ஆனா நான் என்ன பண்ணணும்? மதம் பிடிக்கணுமா?
12: இல்ல, அதுதான் நாங்க உனக்கு சொல்ல வர்றது. இயேசு சிலுவையில மரணிக்கும் போது உன்னோட தண்டனையை எடுத்துக்கிட்டார். நீ நரகத்துக்கு போக வேண்டான்னு கடவுள் அப்படி பண்ணிடா, அவ்வளவுதான். அவர் உன்னை நேசிக்கார். நித்திய ஜீவம் ஒரு பரிசு.
13: நீங்கள் மதச்சடங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை, அதை நான் ஏற்க முடியாது. ஜான் கிறிஸ்டர்,
10: நாம் ராப்சரை தவற விட்டோம், நாம் அந்த வாய்ப்பையும் தவற விட்டோம். ஆனா அதனால் இது தாமதமாகி விட்டதுன்னு அர்த்தம் இல்ல. கடவுள் எல்லா மனிதர்களையும் எங்கும் மனம் திரும்ப அழைக்கிறார். இப்போதே இங்கே வாருங்க, உங்கள் பாவங்களை விட்டு விலகுங்கள், கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நம்புங்க. அடவுளை புகழுங்க.

0: கொடுங்க, அவர் உங்களை முழுமையா நிரப்புவார். உங்களுக்கு கிடைக்கும் அந்த விடுதலை மிகுந்த சமாதானத்தை தரும். உண்மையான ஞானம் என்பது வெறும் காற்றை துரத்தி செல்வது போன்றது அல்ல. இனிமே நடக்க போகின்ற காரியங்கள் அனைத்தும் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருக்குது. நீங்கள் இரத்தம் அடிக்கும் போதும் கூட கடவுளின் கைகளில் நிற்பது போல.
1: நீங்களும் யாரையாவது இழந்தீர்களா?
2: ஆம்னா,
0: வேதனையும் வலியும் நிறைந்த ஒரு கடினமான பாதை ஒன்று இருக்கிறது. அதில் நிச்சயமா ஒரு உன்னதமான சுதந்திரமும் ஒளிந்திருக்கிறது.
2: அது அவர் தாங்கிக் கொள்கிறார். ஆமா, ஹாய் கிரேஸ், என்ன நடக்கிறது? எங்கள்
0: எல்லா நேரங்களிலும்
2: பயப்படுகிறீர்கள்.
0: என்றும் குறையாத மாறாத அன்பிற்கு பயப்படுகிறீர்கள். அது தினமும் கிடைக்கிறது. நம்பிக்கையின் மூலம்
2: பிளஸ், எனது அருமை நண்பா, இங்கே என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது என்று எனக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. கிறிஸ், இது நான் ரே.
3: வெளியே போ.
2: பார், உனக்கு அது தேவையில்லை. அது எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியும். நான் என் மனைவியையும் மகனையும் இழங்க எல்லாவற்றையும் உனக்கு போனவே. அது வலிக்கிறது நண்பா, அது எனக்கு தெரியும். நான் இதுவரை உணர்ந்த எந்த வலியையும் விட இது அதிகம் வலிக்கிறது. நான் அவர்களை மிகவும் மிஸ் பண்றேன். நான் அழக்கூடும், மறைக்கக்கூடும், இல்லையெனில் என் வீட்டை முழுக்க சிதைக்க கூடும். ஆனாலும் அது எதையும் மாற்றப்போவதில்லை. அவர்கள் திரும்ப வரப்போவதில்லை. நான் தொடர்ந்து வாழ்கிறேன், ஏனெனில் அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். சொர்க்கா இருக்கிறது, அது உண்மையானது.
3: உண்மையா? இந்த அறதான் உண்மை. இதுதான் உண்மையான யதார்த்தம் என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும்.
2: அந்த துப்பாக்கி எனக்கு கொடுக்க முடியாத.
3: நீயும் இறக்க விரும்பவில்லை என்றால் கொடுக்காத.
2: நான் இறக்க விரும்பவில்லை குரஸ்.
4: நான் விரும்பினேன்னு நினைச்சாரு.
2: நான் அதற்கு தகுதியானவன் என்று நினைத்தேன். அதுதான் கடவுள் விரும்புவதில்லை.
3: கடவுளா? கடவுள் இறந்து விட்டா? நீ கேட்டாயே நிக்கோலே சொல்லுது, சொர்க்கமும் இல்ல நரகமும் இல்ல, நாம் மட்டுமே இருக்கிறோம்.
2: அவன் உனக்கு வாழ்க்கையை தொடர வேண்டிய காரணமே இல்லைன்னு நினைக்க வைக்க விரும்புகிறான். மேலும் நீ உன்னை தற்கொலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான். உன்னையே இப்போதே. அதுதான் அவன் விரும்புவதே. ஏனெனில் உனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஏனெனில் கடவுள் உன்னையும் என்னையும் படைத்தார். எல்லாரி, நீ உன்னை சுத்தி பாலே, இது ஒரு விபத்து என்று நினைக்கிறையா? அந்த கடல்கள், அந்த சூரிய அஸ்தமனம், இவையெல்லாம் வெறும் வாய்ப்பால் நடந்து விட்டது என்று நினைக்கிறாயா?
3: நீ என்ன சொல்ற?
2: நான் சொல்வது கடவுள் இருக்கிறாரே என்பதுதான். இருக்கணும் அல்ல, ஒரே பொருத்தமான விஷயம்.
3: அப்படி என்ற கடவுளும் சொர்க்கமும் இருந்தா நான் இங்கேயே இருக்கிறோம். நாம் ஏன் சொர்க்கத்துல இல்லையா?
2: ஏனெனில் நாம் கடவுளுடன் சரியாக இல்லை. நீ அந்த துப்பாக்கியை அழுத்திக்கலாம், நான் உன்னை தடுக்க முடியாது. ஆனா நீ அப்படி செய்தா உன் மனைவியை இனிமேல் ஒருபோதும் பார்க்க முடியாது. அதுதான் நீ விரும்புகிறதா? அவள் சொர்க்கத்துல இருக்கிறா, என் மனைவியும் என் மகனும் கூட இருக்கிறாங்க. அவ கடவுளிட அர்ப்பணித்தா, அதனால அவ சொர்க்கத்துல இருக்கிறா. அவள் இல்லை என்றால், அவர்கள் இல்லை என்றால், அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? நீயே சொல்லு, அவர்கள் எங்கே இருக்கிறாரு? சொர்க்க இல்லை என்று நீ எனக்கு உறுதி சொல்ல முடியுமா? நீ அத 100 விழுக்காடு உறுதி சொல்ல முடியுமா? நீ தவறாக இருந்தா என்ன ஆகும்? நீ அவர்களுடன் இருக்க விரும்புகிறாய் இல்லையா? நான் நிச்சயமா அறிவேன் நீ விரும்புகிறாய். அவர்களும் நீ அவர்களுடன் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இப்போது நீ ஒரு முடிவை எடுக்க வேண்டும். இது உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய முடிவு. என்ன நம்பு, உன் மனைவிய நம்பு கிரேஸ். அந்த துப்பாக்கியை கடவுளுக்காக மாற்ற வேண்டும். உன் நம்பிக்கையும் விசுவாசமும் கடவுள்ல வைக்க வேண்டும். அதையும் இப்போதே செய்ய வேண்டும். இப்போதே நீ என்ன சொல்ற? அந்த மாற்றத்தை செய்ய தயாரா?

0: அந்த கோட்டையில மக்கள் எரிந்த போது அங்க இரண்டு பேர் பிரசன்னம் செய்ததை நான் இப்போதுதான் உறுதிப்படுத்தினேன். புரூஸ், இது உண்மை என்று எனக்கு தோன்றுகிறது. அதுவும் இப்போதே நடக்கிறதுன்னு நினைக்கிறேன்.
1: நாம் எப்படி பகிர்வது?
0: அதை ஜிஎன்என் செய்தி அறிக்கையாக மாற்றுவதன் கூட அந்த புதிய உலக மதம் பற்றிய பேச்சுகளுடன் இதை இணைக்க முடியும். நான் அங்கே கேமராவுடன் சென்று செயற்கை கோளுக்கு இணைக்கிறேன்.
1: நேரடி தொலைக்காட்சி, உலகம் உண்மையை நேரடி தொலைக்காட்சியில பாக்குவான். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்.
2: ஐநா பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? பாதுகாப்பு எப்படி? சுவர் மூடப்பட்டிருக்கிறது.
0: நிக்கோலையோட எனக்கு ஒரு சந்திப்பு இருக்கிறது.
3: கிரஸ் இப்போதுதான் மீட்கப்பட்ட. அது அற்புதமா இருந்தது. அற்புதம்
1: கடவுள புகுதுங்க.
3: நான் இறுதியாத புரிஞ்சுப்பாங்க. கடவுளின் நோக்கம் என்னவென்று எனக்கு தெரியும். நான் நிக்கோலைக்காக அந்த விமானி வேலையை முயற்சிக்க போறேன்.
1: அருங்க, கடைசியாக நான் பேசினப்போ நீங்க என்ன நேரடியா சொன்னீங்க, இல்ல எதிர்க்கு ஸ்டூடண்ட் பாதியில் நிற்க முடியாது. சரி, நீங்க 100% முழுமையா இருக்கலாம்.
3: ப்ரூஸ், நிக்கோலைய இஸ்ரேலுடன் ஒப்பந்தம் கையெழுத்திட்டவுடன் துன்பகாலம் துவங்கும். நமக்கு அதிக நேரம் இல்ல. நீங்க
2: ரெண்டு பேரும் பைத்தியக்காரங்க. நீங்க எதிர்கிறிஸ்துவுக்காக வேலை செஞ்சு அவரோட மதிய உணவு சாப்பிட பாக்குறீங்களா? நீங்க அந்த வேலையை பெற போறீங்கன்னு என்ன நம்பிக்கை?
3: எனக்கு ஒரு தொடர்பு இருக்கு.
2: என்ன வேணுமானாலும் பண்ணேன்.

0: நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
1: ஒண்ணும் இல்ல.
0: அது உங்க குடும்பமா? இவ என்ன?
1: அவங்க எல்லா தேவாலய உறுப்பினர்கள்.
0: உங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு கவலை இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா நான்
1: என் குடும்பத்தை பத்தி பேச விரும்பல.
0: லூயி, நீ என்னையும் ஒரு விஷயம் சொல்லாம இருக்கிற மாதிரி தோணுது.
1: நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு நினைக்கிறேன், ஆனா இந்த சாத்தானோட சுற்றி வர்ற விஷயத்துல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ நாளைக்கு உயிரோட இருப்பையா இல்லையான்னு எனக்கே தெரியல.
2: மாயிரு.
3: நீயும் மற்ற எல்லா பைலட்டுகளும் அதுதான் ஆசை. முன்னாடி இந்த வேலைய வேணான்னு நீ எச்சரிச்ச, பைபிள் தூக்கிக்கிட்ட, நீ ஏதோ பண்ணுன.
2: அப்ப எல்லாமே புதுசா நடந்துட்டு இருந்துச்சு. எனக்கு என் உலகமே தலைகீழாயிடுச்சு. என் குடும்பத்தை நான் இடம் நோக்க என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல.
3: ஆனா என்னிடம் இல்லைங்க. மேலும் ரே, உன்னோட சின்ன பொய் எல்லாம் வதந்திகள் எல்லாம் எனக்கு தெரியும். என்ன விஷயம்? ஆமா, அந்த ஆன்டிகிறிஸ்ட். பைபிள் வாசிப்பவர்கள் சொல்வது இதுதானே? அப்படி இருக்க நீ எப்படி இங்க வந்து இந்த வேலையை கேக்குற?
2: ஹாட்டி, தயவு செய்ய, நான் ஒரு பைலட்டு. உண்மைகள் தான் எனக்கு முக்கியம். நாம் ரொம்ப நாளா சேர்ந்து வேலை பார்த்தோம் இல்லையா? அந்த எல்லா காலத்திலையும் நான் யாரையாவது பற்றி வதந்தி அல்லது பொய் பரப்பினேன் என்று உனக்கு தெரியுமா? நான் நிறைய யோசிச்சுட்டு இருக்கேன். நான் கிட்டத்தட்ட எல்லாமே இழந்துட்டேன். ஆனா இன்னும் நான் பறக்க முடியும். நான் ஒரு நல்ல பைலட்டு. நீயும் அதை தெரிஞ்சுக்க. நான் ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு சிறந்த வழி நிக்கோலைக்காக வேலை செய்வதுதான் இந்த நம்புறேன்.
3: நீ உண்மையா சொல்றேன்னு எனக்கு நம்பிக்கை ஏற்ற.
2: நான் உண்மையா தான் சொல்றேன். ஆமா, உண்மையா தான்.
3: நீ அவனை சந்திக்கணும். நீ அவனை தெரிஞ்சுக்கிட்டா அது அற்புதமா இருக்கும். அவன் எப்போதும் பெரிய நன்மை, உலக அமைதி பற்றி பேசிக்கிட்டே இருப்பான். நீங்க தெரிஞ்சுக்கோங்க, அவன் ஒரு கிறிஸ்துவர் போல இருக்கா என்று எனக்கு தோணுது.
0: ஏ க்ளோயி, உள்ளவா. எல்லாம் சரியா இருக்க?
1: நான் உன்னிடம் ஒரு விஷயம் கேட்கணும்.
0: ஆமா, கேள்வா, உட்காரு.
1: இப்ப மாதிரி நேரத்துல உறவுகள் பற்றி உனக்கு என்ன நினைக்கிறாய்?
0: உறவுகளா? என்ன அர்த்தம்?
1: அது காதல் உறவுகள். ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் இடையிலானது.
0: நீ உட்கார வேண்டாம் என்று நிச்சயமா நினைக்கிறாயா? அந்த ஆளை தெரிஞ்சுக்கிறேன் போல இருக்கே.
1: விரைவில் போக போற ஒருவரை பத்தி
0: நான் நினைக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்று உறவுகளிலும் கூட. ஒருவேளை கடவுள் உன்னிடம் ஒரு தியாகம் செய்ய சொல்லலாம் க்ளோயி. ஒருவேளை கடவுள் உன்னிடம் பக்க விட சொல்லலாம்.
1: அவன் ஒருபோதும் திரும்பி வராமல் இருந்தானோ?
0: நீ அவனிடம் பேசணும்னு நினைக்கல.
3: நீ சொல்வது சரிதான் நண்பரே.

0: எந்த ஒரு விஷயமும் நம்ம விட்டு கைவிட்டு போய்விடக் கூடாதுன்னு நம் மனதார நினைக்கிறோம்.
1: நான் பக் வில்லியம்ஸ் தேடி கொண்டிருக்கிறேன்.
0: எந்தா
1: என்ன பக் வில்லியம்ஸ் இங்கு பார்க்கிறாங்க?
0: இல்ல இல்ல, அவர் இங்க இல்ல. பாரு, உனக்கு என்ன வேணும்? உனக்கு ஒரு கையொப்பம் வேண்டுமா அல்லது வேற ஏதாவது? அதுதான் உனக்கு வேண்டியது. பா சிக்கி, நான் உனக்கு ஒரு அறிவுரை சொல்றேன், சரியா? நீ அவனை வீட்டுக்கு பின்தொடர்ந்த முதப்பெண் இல்ல, அதனால நீ இப்பவே கிளம்பி கல்லூரி பையங்களோட போய் விளையாடு, சரியா? பை, நீ போயிட்டு வரியா?
2: அத நீ எடுத்துக்க போறிய?
1: அவர்தான்.
2: அவர் யாரு?
1: பக்.
2: பக், இங்க என்ன நடக்குது?
1: ஒண்ணு இல்ல.
2: அந்த ஒண்ணு இல்லக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்கு க்ளோய்.
1: அவர் நிச்சயதார்த்தம் ஆயிட்டா? அத உனக்கு தெரியாதுன்ற நான் நம்புறேப்பா. அவர் உளுத்தருடன் வாழ்கிறார்.
2: வாப்பா, பக்கு நிச்சயதார்த்தம் ஆயில பிரான்.
1: ஆமா, அவர் ஆகிட்டார்.
2: உனக்கு இந்த தகவல் எங்க இருந்து கிடைச்சது என தெரியல, ஆனா பக்கு நிச்சயதார்த்தமா இருந்தா அவர் நம்மளுக்கு சொல்லி இருப்பான். ஹலோ,
3: ஹேரே.
2: ஹே பக், எப்படி இருக்கீங்க?
3: கொஞ்சம் விரக்தியோட இருக்கே. க்ளோயி அங்க இருக்கா? அந்த வார் நம்ம இடையே ஏதோ தவறான புரிதல் நடந்திருக்கு போல.
2: அது உண்மைதான் என்று நான் சொல்ல.
3: ஏ, அவர் அங்கே நிக்கிறாரா?
2: நிச்சயமா. நீ,
3: உனக்கு இந்த பிரச்சனை என்னன்னு ஏதாவது ஐடியா இருக்கா?
2: இல்ல, உண்மையிலே தெரியல.
3: நான் இதுக்கு முடிவை காண விரும்புவேன். இன்னைக்கு நைட் உங்க வீட்டுக்கு வரட்டுமா?
2: அது நல்ல யோசனை தான்.
3: சூப்பர், நான் இப்பவே வரமா? உங்களுக்கு பிரச்சனை இல்லையா?
2: அது ரொம்ப நல்ல யோசனை.
3: நான் ஏற்கனவே வழியில இருக்கேன்.
2: சரி பேக், நாளைக்கு பேசுனே. இப்போ நான் குளிச்சுட்டு படுக்க போறேன். இனி இரவு

0: ஆஹா சார், வில்லியம்ஸ் இப்படி சந்திக்க நேர்ந்ததுக்கு மன்னிக்கணும். ஆனா இந்த காட்சியை நீங்க ரசிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பண்ணே, உங்களை மீண்டும் பார்க்க நல்லா இருக்கு. நாம கடைசியாக சந்தித்தப்போ அது ரொம்ப மோசமான சூழ்நிலையில தான் நடந்தது.
1: ஆமா, அது நடந்தது ரொம்ப மோசமான விஷயம்.
0: அந்த நாளுக்கு பிறகு நீங்க என்னை தவிர்க்கிற மாதிரி எனக்கு தோணுது.
1: இல்ல, நான் ஏன் அப்படி செய்யலாம்? அது என்னவோ எல்லாமே ரொம்ப குழப்பமா இருக்கு. அதாவது எல்லாமே.
0: ஆமா ஆமா, கண்டிப்பா. வெளி உலகமே பதில்கள் தேடி அலைக்கின. இப்போ இந்த உலகத்துக்கு சரியான பதில்கள் கிடைக்கிறது தான் முக்கியமான விஷயம் என்று நீங்களும் ஒத்துக்குவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் ஐநா உலகின் முக்கிய ஊடகங்களை கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொள்ள முடிவு செய்திருக்குது. உங்களுக்கு இது பிடிக்கலன்னு தோணுது?
1: ஒரு சுதந்திர உலகத்துக்கு சுதந்திர ஊடகம் அடித்தளம் தான். பொறுப்பில்லாத தலைமைத்துவம் ரொம்ப ஈர்க்க மாதிரி தெரியல.
0: இந்த உலகத்துக்கு நானும் நல்லதுக்கு தான் விரும்புறேன். இப்ப வரைக்கும் நீங்க கேட்டதுலயே அதை புரிஞ்சிருப்பீங்க. கடந்த வாரம் நான் ஒவ்வொரு நாடாக பயணம் செய்திருக்கிறேன். நான் நேரே சொல்றேன், நான் பார்த்தது எல்லாமே வேதனை மற்றும் துன்பம் தான். இந்த அளவுக்கு அதிகமான மன அழுத்தத்தை சமாளிக்க மனிதர்கள் உருவாக்கப்படலன்னு தோணுது. மக்களுக்கு ஒரே இயற்கையான எதிர்வினை தான் இதுக்கு இருக்கு. யாரையாவது குறை சொல்லி கண்டுபிடிக்கலாம். இது நம்ம கையில தான் ஸ்பாக்கு. மக்களுக்கு தேவைப்படும் பதில்கள் கிடைக்கலனா அவங்க தானே பதில்களை உருவாக்க ஆரம்பிப்பாங்க. இத பத்தி யோசிச்சுப்பாரு. யாரையாவது வெளுக்க சம்படி தேடி திரியும் உலகம் பதில்கள் தேடி வதந்திகளையும் சண்டையையும் தூண்டும் ஊடகத்தையும் நம்பி இருக்குது. உலக அமைதியும் ஒற்றுமையும் நம்ம கையில இருக்கக்கூடிய ரகசியமா இருக்கலாம்.
1: ஏன் நாடு?
0: ஏன்னா மக்கள் உங்களை நம்புறாங்க. இப்படி ஒரு நேரத்துல அவர்களுக்கு நீங்க தான் தேவை. ஒரு நியாயமான குரல். பயம் சந்தேகம் நிறைந்த உலகத்துல உங்க மாதிரி ஒரு குரல் அமைதிக்கான போராட்டத்துல மிக சக்தி வாய்ந்த ஆயுதம்.
1: மறுக்கா?
0: நீங்க முடியாதுன்னு நினைக்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம்.
1: நான் இதை செய்ய போறேன்றா எனக்கு எந்த செய்தியும் முழுமையாக பதிவு செய்ய முழு சுதந்திரம் வேணும்.
0: நிச்சயமா.
1: மற்றும் எனக்கு முழு ஐநா பாதுகாப்பு அனுமதி வேண்டும். நான் உண்மையை தெரிவிக்க போறேன் என்றா அதற்கு எனக்கு அணுகல் இருக்க வேணும்.
0: திரு பக் வில்லியம்ஸ் அவர்களே, இந்த பொறுப்பை நான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். நமக்கு ஒப்பந்தம் ஆகுறதா?

0: ஏ பக், உனக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். நாம இருவரும் இனிமேல் ஒன்றாக சேர்ந்து இணைந்து பணியாற்ற போகிறோம்னு கேள்விப்பட்டேன். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
1: ஏய் நிக்கோல, ஜிஎன்ஏவை கட்டுப்படுத்துறாருன்னு ஏன் எனக்கு சொல்ல?
0: அது தொடர்புடையது இல்ல. பாரு, இஸ்ரேலும் உனக்கு நான் தரையில இருக்கிற ஆளு. உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா என்ன தொடர்பு கொள்ளும். நம்ம மாதிரி ஆளுகளுக்கு இது ரொம்ப நல்லதா இருக்கும் தெரியுமா? பத்திரிகை நேர்மையும் ஊடக சுதங்காங்க. நிக்கோல, நீ எப்போது ஆசைப்படும் முதலாளி தான் ஆறு.
1: சரி, ஆமா கேளு, நான் அமைதி ஒப்பந்தத்தை பதிவு செய்ய போறேன்.
0: இல்ல, பெண்ணியோட அறிவிப்பு அதுதான் நிகழ்ச்சி. சரிவானா, என்ன நம்பு, இது உன் வாழ்க்கையிலேயே பெரிய செய்தி ஆகும்.
1: இந்த உரை ஏன் இவ்வளவு முக்கியம்?
0: நீதான் பத்திரிகையாளு, நீயே கண்டுபிடிச்சுவோ, பிறகு பாக்கலாம்.

0: இப்போ நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்க?
1: லோயி, உன்னோட பேசணும்.
0: வேண்டாம், போயிடு.
1: லோயி, ஹே, நீ என்னோட பேசாம வரைக்கும் நான் போக மாட்டேன்.
0: சரி,

0: அப்பா சொல்லுனே
1: அண்ணா,
0: பக்கு இங்க இருக்கான், அவன் போக மாட்டேன்னு சொல்றான்.
1: நீ என்ன செய்ய சொல்ல விரும்புற? நான் ஷவர் எடுக்கிறேன், சோப்பு கண்கள்ல போயிக்கு.
0: அவனை அனுப்பி வை.
1: நல்லா பாரு, அவன் என்ன பார்க்க வரல.
0: சரிங்கண்ணா.

0: உனக்கு இன்னும் சரியாக 9 நிமிடங்கள் மட்டும்தான் மீதம் இருக்கிறது.
1: நான் உள்ள போகலாங்க.
0: ஆமா
1: சரி, நாம இங்க நிக்கிறோம், குளிர்ல உறைஞ்சிடும். க்ளோயி, தெளிவாகவே இங்க ஏதோ ஒரு தவறான புரிதல் இருக்கு.
2: நீங்க ரொம்ப புத்திசாலியா இருக்கீங்க
3: க்ளோயி. எனக்கு புரியற, நாம இருவரும் நல்லா பழகிட்டோம்னு நினைச்சேன்.
2: அதாவது
3: நான் உங்களை ரொம்ப பிடிக்கல.
4: நான் மட்டும் இல்ல, வேற யாரும் இருக்காங்களே.
3: என்ன?
4: ஒண்ணும் இல்ல, உங்ககிட்ட கிட்ட 8 நிமிஷம் தான் இருக்கு, பேசிக்கிட்டே இருந்தேன்.
3: நான் மட்டும் இல்ல, வேற யாரு என்றா என்ன அர்த்தம்?
2: க்ளோயி, நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு உண்மையிலே தெரியல.
4: உங்களுக்கு தெரியும்ல, மறந்துடுங்க. உங்க மனைவிக்காரி கவலைப்படுறதுக்கு முன்னாடியே அவங்க கிட்ட போயிருங்க.
2: இருங்க இருங்க. என்ன?
4: நான் அவங்க கிட்ட இன்று உங்க அபார்ட்மெண்ட்ல தான் சந்திச்சேன்.
2: யாரு?
4: கடுப்பு முடி, மீசாய் துணி போட்டிருந்தாங்க. எரிய பிரகாசமான வைர மோதிரம், ஏதாவது ஞாபகம் வருதா?
2: ஐவியா?
4: மிஸ்ஸஸ் ஐவி விஎம்ஸ், நல்லா இருக்காங்க.
2: நான் ஐவியோ வேற யாரையோ நிச்சயதார்த்தம் பண்ணல. அவங்க என் வீட்டுல தங்கிக்கிட்டு இருக்காங்க, அவங்க என் உதவியாளர். இதோட முடிஞ்சிருச்சு.
4: அப்படி என்றா இல்லையா?

0: நான் ரொம்ப முட்டாளா இருக்கேன் போல.
1: அப்படி சொல்லாதீங்க, உங்களுக்கு தெரியும் இது என் தவறுதான். நான் சொல்லி இருக்க வேண்டும், ஆனா சொல்லவில்லை. ஏனென்றால்
0: மன்னிக்கணும்.
1: எத்தனை நிமிஷம் எப்படி இருக்க?
0: உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நேரம் எடுத்துட்டேன்.

0: எல்லாம் சரியா இருக்கு.
1: ஷவர அவங்க வர போறதுன்னு உங்களுக்கு தெரியும். நன்றி அப்பா.
0: இனிய இரவு செல்லம்.
2: அவங்க நேரா கோல்டன் கேட் வர ஒரு படையை அனுப்ப போறாங்கன்னு எனக்கு தெரியும். கவலைப்படாதீங்க, நான் நிகழ்ச்சியாவ பேசினேன், அவர் எனக்கு முழு ஐயன்னா அனுமதி கொடுத்திருக்கான். இங்க ஒரு திருப்பம் இருக்கு, எதிர்கிறிஸ்து தன்னை உலகத்துக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செய்திய ஒப்புதல் அளிக்கிறார்.
0: அவருக்கு தெரியவில்லை என்றால் நீ சாட்சிகளை GNN ல வைக்க திட்டமிட்டு இருக்கிற.
2: நான் செய்யும் எல்லாமும் உலக ஒற்றுமைக்காகத்தான் என்று அவரை நம்ப வைக்க போறேன்.
1: நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.
0: நானும் உங்களுடன் தரையிட்டு உங்களுக்கு எதுவும் தேவைப்பட்டாலும் நான் அங்க இருக்க.
2: நன்றி. இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருக்கின்றன. ப்ரூஸ், நான் ஜெபித்து கொண்டிருக்கலே, இதுதான் செல்ல வேண்டிய பாதைன்னு எனக்கு தெரியும். நண்பர்களே, எதிர்கிறிஸ்துவுக்கு நாம் கூட புரிஞ்சு கொள்ள முடியாத சக்திகள் இருக்கலாம். நம் பார்வையால் அல்ல, நம்பிக்கையால் நடக்கும்.
3: வீலிங் சுவரில் நடக்கும் நிகழ்வுகள் எனக்கு கவலை அளிக்கின்றன. பிரிந்த மதங்கள் என்றா பிரிந்த உலகம் தான். இந்த ஆட்கள் தங்களை தாங்களே பிரசங்கிகள் என்று சொல்லிக் கொள்பவர்கள். அவர்கள் ஆபத்தானவர்கள்.
4: நீங்கள் ஏன் அவர்களை கைது செய்யவில்லை?
3: நான் அவர்களை சிறையில் போட விரும்பவில்லை. இது ஒரு அடக்குமுறை ஆட்சி அல்ல. வேறு யாரும் காயம் அடைய வேண்டாம் என்பதற்காகத்தான் நான் விரும்புக. சுவர்ல காவலர்களை அதிகரித்தமோ? நீங்க ஏதாவது எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களா?
4: வீலிங் சுவர் ஒரு முக்கியமான சின்னம், ஆயிரக்கணக்கான மக்கள் அதற்காக கூடி வந்துள்ளன.
3: அப்படிதா? உலகம் அதிர்ச்சியில உள்ளது திரு பிளாங்க். மில்லியன் கணக்கானோர் மறைஞ்சுட்டால எந்த நியாயமான விளக்கமும் இல்ல. மக்க ஏதாவது காரணம் பிடிக்க முயற்சிக்கிறாங்க. அவர்களுக்கு நம்பிக்கை அளிப்பது நம்முடைய கடமை.
4: எப்படி நீ கொல்ல?
3: ஆவிக்குரிய ஒற்றுமையை உருவாக்குவதன் மூலம் நிச்சயமா. ஒரே உலகமகா, பொறுமை, ஒற்றுமை மற்றும் அமைதி. இது எப்படி ஒற்றுமையை உருவாக்கும்?
4: ஆம் திரு ஜனாதிபதி.
3: ஓய்வடு. அப்புறம் பக் வில்லியம்ஸ் அறிக்கை எனக்கு கொடு.
4: உடனே ஐயா.
3: மக்கள் இப்போது அதை ஏற்க தயாராக இருக்கிறார்கள் என்று எனக்கு நம்பிக்கை உள்ளது. ஒற்றுமையான உலகளாவிய சமூகம், உலகம் நம்ம பின்தொடர்ந்து அமைதிக்கு வரும். மேலும் இந்த மனிதர் அவர்களுக்கு வழிகாட்டுவார்.
2: சரி, இன்னும் ஒரு கை. சாரி, இது ஒரு வேடிக்கையானது.
1: இத இன்னொன்று நினைக்கிறேன். சரி
2: சரி,
1: நீங்க உங்களுக்கு குக்கி சாப்பிட ஆசையா இருக்கா?
2: ஆமா, ஏன் நான் அப்படி தெரிகிறேனா?
1: அது ரொம்ப மோசம்.
2: அணிந்து கொள். இதோ ஆரம்பிக்கிறோம், இதோ ஆரம்பிக்கிறோம். அட,
1: நான் பாக்குதோ, அது எனக்கு பிடிச்சிருக்கு.
2: நான் விடைபெறுகிறேன். ஏய், தெரியுமா, எனக்கு வேற வழியே இல்ல.
4: நான் தெரியும் பார், நம்மிடம் இன்னும் நம்முடைய படங்கள் இருக்கின்றன இல்லையா? ஆமா. உன்னை நினைச்சிருக்கான். டேய் பரவாயில்ல
0: மெண்டி. அவர் நன்றாக இருப்பார்.
4: கவனமா இரு அம்மா.
5: நிச்சயமா நான் கவனமா இருப்பேன்.
4: கவனமா இருக்க அப்பா, நீங்க நிஜமாகவே எனக்கு பெறுவ. நான் உன காதலிக்க
5: நானும் உன காதலிக்கிறேன் ஏஞ்சல்.

0: வணக்கம், நீங்க இப்ப நல்லா இருக்கீங்களா?
1: வா, ஒரு காஃபி குடிக்கிறா?
0: நிச்சயமாக நான் ஒப்புக்கொள்கிறேன், நீங்க சொல்வது முற்றிலும் உண்மைதான். சரி
1: சரி, வாங்க, இதோ நம்ம வந்தாச்சு. நல்லதே,

0: என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
1: நான் என்ன கிடைக்கும்னு பார்ப்பதற்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: கவனமா இரு.

0: அருமை, உன் பேச்சு நல்லா இருந்தது.
1: பென்யூடா அந்த மாற்றங்களை ரொம்ப விரும்பினார்.
2: அது கேட்டு எனக்கு சந்தோஷம்.

0: மைக்கு
1: கேப்டன் ஸ்டீன், நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா?
2: நான் ஹார்டிய தேடிட்டு இருந்தேன், நம்முடைய வருகை நேரத்தை அவளுக்கு சொல்லணும்னு நினைச்சேன்.
1: இந்த தர்கா உங்களை பத்தி ரொம்ப உயர்வா பேசுகிறார். அவ எனக்கு சொன்னாங்க நீங்க ஒரு காலத்துல சேர்ந்து வேலை பாத்தீங்களா?
2: ஆமாயா, அது சரிதா.
1: அந்த பழைய உறவு அது வேலை இடத்தை தாண்டி போனதா?
2: மன்னிக்கவோ,
1: உலகெங்கும் பல தகுதியான பைலட்டுகள் உள்ளனர். அவள் உங்களை சரியான காரணத்திற்காகவே தேர்வு செய்திருக்கிறாள் என நம்புகிறேன்.
2: நம்முடைய பழைய உறவை பற்றி கேட்ட கேள்விக்கு பதில் இல்ல, அது வேலை இடத்தை தாண்டி போகவில்லை.
1: நல்லது, எல்லாரும் எங்க நிக்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும்.
2: ஆமரியா,
1: கேப்டன், நீங்க அந்த
2: மன்னிக்கவோ,
1: நம்முடைய வருகை நேரம். நான் இப்போதே ஹெட்டிய பார்க்க போகிறேன்.
2: நிச்சயமா, மன்னிக்கவும், நான் மறந்து விட்டேன்.
1: கேப்டன் ஸ்டீல், நீங்க நலமா?
2: நான் நலமா இருக்கிறேன்.
1: நல்லது. இந்த விமானம், இது உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப இருக்கிறதா?
2: ஆமா ஐயா, இது அற்புதமா இருக்கிறங்க.
1: மிக்க நன்றி கேப்டன். அப்புறம் இன்னொன்று கேப்டன், அப்புறம் இன்னொன்று கேப்டன். நீங்க எங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி.
2: நன்றி ஐயா, இங்கே இருப்பது நல்லது.

0: ஏ உள்ளே மாறுமார், எப்படி பண்ணது நீங்க கண்டுபிடிச்சீங்களா?
1: ஆமா, எனக்கு அப்படிதான் தோன்றுகிறது. இணைப்புகள் உங்களை பேச வைச்சோம்.
0: சரி சரி, இப்ப ஆரம்பிக்கிறா. மெசியாவை எதையும் உடைக்காம குத்தப்படுவ. மருத்துவ பதிவுகளை காட்டுகின்றன. நிக்கோலே 6 வயதில் இருந்த போது ஒரு விவசாய இயந்திரம் மூலம் அவன் மார்பில் குத்தப்பட்டது. ஆனா ஒரு எலும்பும் உடையவில்லை. மேசியா சிறு வயதுல எகிப்துக்கு பயணம் செய்வார். இதுதான் பெஞ்சூடாவின் பெரிய அறிவிப்பின் பொருள். அவர் நிக்கோலே தான் மேசியா என்று அறிவிக்க போகிறார். அதனால்தான் நிக்கோலா என்னை இங்க வர சொல்லார். இந்த உரையை பிரபலப்படுத்த என்னை பயன்படுத்துகிற
1: இல்ல இல்ல, இங்கே நாம் ஏதோ ஒன்று தவறுவித்தோம். இது பெஞ்சூடாவின் உலை. அப்படி என்ற நானேனோ நிக்கோலே ஸ்டீவ் பிளாங்க அதை எழுதியதற்காக நன்றி சொல்வதை ஏன் கேட்டேன்?
0: அல்லது மறுபடியும் எழுதியதற்காக? மேசியா எதையும் உடைக்காம குத்தப்படுவார். அது இயேசு கிறிஸ்துவே என்று நாம் எல்லாம் அறிமோ. அவர் சிலுவையில தொங்கும் போது அவரை குத்தினாருங்க.
1: பெஞ்சூடா இயேசு கிறிஸ்துவே மேசியா என்று அறிவிக்க போனார். அவர்கள் உரையை மாற்றி விட்டாரு. அவர்கள் பெஞ்சூடாவை அதை வாசிக்க எப்படி வைப்பாங்க?
0: நிக்கோலேயின் கட்டுப்பாட்டுல நிறைய பேர் இருக்கிறாங்க. நாம் பெஞ்சூடாவை அடைய விழுவுள்.
1: அதுக்கப்புறம் என்ன? அவனுக்கு இவ்வளவு பேரும் அவன் கட்டுப்பாட்டிலோ அல்லது ஏதோ மாயையில இருக்கிறார்களோ, நீ என்ன பெயர் வைத்தாலும் பரவாயில்ல. இது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. நீ என்ன செய்ய முடியும்?
0: நான் எதுவும் செய்ய முடியாது. ஆனா கடவுள் முடியும். அதை உடைக்கும் ஒரே சக்தி கடவுளின் சக்தி தான்.
1: ஆனா எப்படி?
0: நாம் பெஞ்சூடாவை கடவுளின் வார்த்தையுடன் நேரில் சந்திக்க வைக்க வேண்டும்.
1: பக்கு,
0: நாம் அவனை சாட்சிகளிடம் கொண்டு போக வேண்டாம்.
2: நம்பி
1: பக், உன்னை பார்க்க நம்மது.
0: ஸ்டீவ், கேள், எனக்கு ஒரு உதவி. நான் அழுத சுவருக்கு போக வேணும்.
1: ஏ
0: அந்த 2 ஆர்வல் சுவர்ல இருக்கிறான்ல கேள், அவர்கள் நிக்கோலாய்க்கு ஒரு பிரச்சனை என்று எனக்கு தெரியும். நான் அவர்களை மதிப்பிழக்க செய்ய முடியும்னு நினைக்கிறேன். நான் அவர்களை அங்கிருந்து போக வைக்க முடியும்னு நினைக்கிறேன்.
1: சரி, எனக்கு இது பிடிக்குங்க. எனக்கு அது மிகவும் பிடித்திருக்கிறது. ஆனா நான் என்னால அதை செய்ய முடியாது. உனக்கு கூட இல்ல, அதற்குள் நுழைய அனுமதி இல்ல.
0: ஓ ஸ்டீவ், வாருங்க.
1: இல்ல இல்ல, பாருங்க. நிக்கோலாய் அனைவர் நலனையும் நாடுகிறார். அவர் அதை பிரிக்காம ஒன்றிணைக்க நினைக்கிறார். நீங்கள் அந்த ஆட்களுக்கு கவனம் கொடுக்க கொடுக்க அவர்கள் நிலைமையை இன்னும் மோசமாக்குவார்கள். இது அது இங்கேயே இருக்கிறது. உலகம் இந்த திசையில தான் சென்று கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் ஒரே வதோ. ஓ சே, அதை பற்றி படிக்க கூட நினைக்காத.
3: நான் உங்களுக்கு படிக்கலாமா? உங்கள் மனம் கலங்க வேண்டாம்.
1: நீங்களும் கடவுளை உறுதியா நம்புகிறீர்கள், அதே போல் என் மீதும் நம்பிக்கை வையுங்கள்.
3: என் தந்தையின் வீட்டில் பல மாளிகைகள் உள்ளன. அது இல்லை என்றால் நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பார். நான் போய் உங்களுக்காக ஒரு இடத்தை தயார் செய்வேன். நான் போய் உங்களுக்காக இடம் தயார் செய்தால் மீண்டும் வருவேன்.
0: மணிகம்,
4: நான் உடனே திரும்பி வருக. பக் எனக்கு உங்களை எங்கே காணலாம்னு சொன்னா, ஆனா இப்போ உங்களுக்கு நிறைய வேலை இருக்கிற மாதிரி தெரிகிறது. அதை நான் சுருக்கமா சொல்றேன். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி என்றால் அதன் அர்த்தம் என்னவென்றால்,
3: நாம் இருவரும் தவறான முடிவுக்கு வந்துவிட்டோம் போல இருக்கிறது.
1: மன்னிக்கவோ, மன்னிக்கவோ.
4: எனிவே, நான் மன்னிக்கவோ.
3: பிரச்சனை இல்ல, நீங்க ரொம்ப வலுவான பாதுகாவலியாக இருக்கிறீர்கள். நம்ம எல்லாருக்கும் தனித்தனி திறமைகள் இருக்குது போல.
4: சரி சரி, இவங்க எல்லாத்தையும் நம்புறீங்களா?
2: ஆமா ஆமா நம்புறேன்.
4: மாய சுத்திரமா?
3: இது மாயா இல்ல, நம்பிக்கலா.
4: நீங்க அந்த நம்பிக்கைய பைபிள் படிச்சுதான் பெறுவீங்களா?
3: படிப்பது மட்டும் இல்ல, நம்புறதும் முக்கியம். என் அம்மா சொன்ன மாதிரி நம்பிக்கை என்பது ஒரு தேர்வு. அது மனசுல இருந்து வருது, அதனால் நம்பணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்புவீங்க, இல்லை என்றா இல்ல.
4: ஆமா, அது எனக்கு ஒருபோதும் பலமான விஷயமா இருக்கல, அதனால். ஆனா பாருங்க,
3: நல்லா அதிர்ஷ்டம் இருக்கட்டும்.
4: நன்றி.
3: அது பற்றி மன்னிக்கலாம். நான் போய் உங்களுக்கு இடம் தயார் செய்தால் திரும்ப வந்து உங்களை என்னிடம் சேர்த்துக் கொள்வேன்.
5: நான் இருக்கும் இடத்துல நீங்களும் அங்கே இருக்கலாம். அது

0: உங்களுக்கு நான் என்ன செய்ய?
1: இது பற்றி, சுவர்ல இருந்த அந்த இரு ஆண்கள் பற்றி.
0: அவர்கள் ஆபத்தானவர்கள்.
2: யா,
0: அவர்கள் மதத்தின் மூலம் உலகத்தை பிரிக்க விரும்புகிறார்கள். இது சரியில்லை. வானம் இல்ல, நரகம் இல்ல, நான் தான் மட்டும் இருக்கிறான். மூட நம்பிக்கை உள்ள மத தீவிரவாதம் உலகத்தை இன்னும் பிரிக்க அனுமதிக்க கூடாது.
1: ஆனா இந்த ஆண்கள் மிகவும் முக்கியமானதை சொல்றாங்க என்று நம்பும் பலர் இருக்கிறாங்க. மேலும் நிக்கோலை ஏதோ ஒன்றை மறைத்திருக்க வேண்டும் என சொல்கிறாங்க.
0: அது முட்டாள்தனமானது. நிக்கோலை ஏன் அப்படி செய்வா?
1: ஆனா ரப்பாய், இந்த உலகத்துல அந்த மாதிரி ஒரு சிறிய வதந்தி காட்டு போல் பரவிவிடும். அதை எத்தனை பேர் நம்புவார்கள் என்று சொல்ல முடியாது. அதனாலதான் நீங்க சுவருக்கு வந்து அவர்களிடம் பேச வேணும் என்று விரும்புகிறேன். உங்கள் மத அறிவும் மரியாதையும் உலகிலேயே மிக உயர்ந்தது. இந்த ஆண்களை யாராவது மறுக்க முடிந்தா அது நீங்கள் தான். நீங்கள் அவர்களை கேள்வி கேட்கலாம். அவர்கள் பதில் சொல்ல முடியாம தடுமாறினா அல்லது தங்களையே எதிர்க்கும் பதில்கள் சொன்னா அந்த அனைத்தையும் நான் வீடியோல பதிவு செய்து உலகம் முழுவதும் GNN பார்வையாளர்கள் பார்க்கும் வகையில் காட்டுவேன். ரபாய், இத நிக்கோலைக்கு ஒரு பரிசாக நினைத்துக் கொள்ளுங்க. இப்போ நிக்கோலைக்கு கவலைப்பட வேண்டியவ இந்த சில தீவிரவாதிகளை விட இன்னும் முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. இந்த ஆண்கள் தங்களது நோக்கத்திற்கு விய தியாகிகள் ஆகும் முன் அவர்கள் யார் என்பதை வெளிப்படுத்துவோம்.
0: நிக்கோலைக்கு உங்களை போன்ற ஒரு நண்பர் இருப்பது ஒரு அதிர்ஷ்டம்.
3: இவரை எனக்கு தெரியும், இவர் விட்டு கொடுக்க மாட்டாரு. விமானங்கள் விழும் போதும் இஸ்ரேலில் இருந்து நேரலை செய்யும் நபர் இவரே.
4: அதனாலதான் அவர் நம்முடன் இருக்கிறார். மக்கள் அவரை விரும்புகிறார்கள். அவரது செய்தி வளங்கள் மக்கள் அமைதி செயல்முறையை புரிஞ்சு கொண்டு ஏற்க உதவும்.
3: அவர் இன்றைய நிடம் வந்தார். அவர் விலாப்ஸ் வட்டிற்கு செல்ல அனுமதி வேண்டும் என விரும்புகிறார். அவர் சாட்சிகளை மதிப்பிழக்க செய்ய விரும்புக.
4: அவர் அதை செய்ய முடியும் என்று நான் நினைத்திருங்க. GNN ஒளிபரப்புகளுக்கு 24 மணி நேர கண்காணிப்பாளர்கள் வேணும். விலாப் சுவற்றில் இருந்து வரும் எந்த ஒரு காட்சிக்கும் உடனடி அறிவிப்பு வேண்டும். போல ஒரு அதிகாரப்பூர்வ செய்தி கொடுக்க. விலாப் சுவற்றுக்கு எதிராக தீவிரவாதிகளின் மிரட்டல்கள் காரணமாக அங்கு அனுமதியின்றி நுழையும் யாரும் உடனடியாக சுடப்படுவார்கள்.
3: சரி, அது இருந்தா பக் வில்லியம்ஸும் அங்கு போக மாட்டார்.
1: அவர்தான்
3: நடத்துவா. நீ பென்யூதா வாங்க கொண்டு போ, மீதத்தை நான் பாத்துக்கறேன்.
5: அதோடு நான் க்ளோயிடம் உங்களை கவனித்துக் கொள்வேன் என்று சொன்னேன்.
6: உண்மையா? நான் அவளிடம் உங்களை கவனித்துக் கொள்வேன்னு சொல்ல.
5: உண்மையா?
6: கேளுமே, உங்கள் மனைவியையும் மகனையும் இழந்த பிறகு நீங்கள் என்ன உணர்கிறீர்கள் என்று எனக்கு உண்மையில் தெரியவில்லை. ஆனா க்ளோயி உங்களை பத்தி மிகவும் கவலைப்படுகிறாள் என்று எனக்கு தெரியும்.
5: அது விடுவதை ஏற்கவே கடினமாக இருக்கிறது. நீங்களும் புரிந்து கொள்வீர்களே. ஆனா நான் சரியா இருக்க போகிறேன்.
6: வாங்க ஜெபிப்போம். கடவுளே, சில விஷயங்களை புரிந்து கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் மிகவும் கடினமாக இருக்கிறது. உங்கள் விருப்பத்தை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. மேலும் நீங்கள் விரும்பும் காரியங்களை செய்ய நம்பிக்கையும் பலமும் எங்களுக்கு அளியுங்க. அனைத்தையும் சிறப்பாக கட்டுப்படுத்துவதற்கு உங்களுக்கு நன்றி. உங்க மகனின் பெயரில் ஜெபிக்கிறோம். ஆமா
5: ஆமா.
7: ஹலோ.
6: ஏ, நான் தான்.
7: ஹாய் பக், உன் குரலை கேட்கும் போது மிகவும் சந்தோஷமா இருக்கு. நீங்கள் எல்லாரும் நன்றாக இருக்கிறீங்களா?
6: ஆமா ஆமா ஆமா, நாங்கள் நன்றாக இருக்கோம். பாரு, இங்க இப்போதான் இருட்டு ஆரம்பிக்குது. நான் சொல்ல வருவது, நான் உன்னை மிஸ் பண்றேன்.

0: நீங்க இருக்கீங்களா?
1: ஆமா ஆமா, இன்னும் இங்க தான் இருக்கேன்.
0: சரி, நான் இன்னும் வேலிங் வாலுக்கு போக போறேன்.
1: நீ முடியாது, ஐனா யாராவது நெருங்கினா சுடப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
0: ஓய், கவலைப்படாதா, கடவுள் என்ன காப்பாச்சுறார். வேணும் பிரார்த்தனை போல.
2: நான் பண்ணிட்டேன், உன்னை வீட்டுக்கு அழைத்து வர சொல்லி அவரிடம் கேட்டேன்.
1: நான் உண்மையிலே உன்னை மிஸ் பண்றடா.
0: நானும் அதே மாதிரி. கவனமா இரு.

0: நீ வந்ததுக்கு சந்தோஷம். அடே,
1: நாம் சீக்கிரம் போனோம்னா அவங்க பொய்ய சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வரலாம்.
0: வாங்க போகலாம்.

0: தயவு செய்து நிற்கிற, நான் திரும்பி வருவர நீங்க தயவு செய்து இதே இடத்திலேயே பொறுமையாக காத்திருக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
1: நிறுத்து, உன் அடையாள அட்டை காட்டு.
0: நான் ஜிஎன்எல்ல இருக்கிற, நான் நிக்கோலை கார்பேத்தியாவுக்காக வேலை பாக்குறேன்.
1: இல்ல, எங்களுக்கு கடுமையான உத்தரவு இருக்க, யாரும் உள்ள போக முடியாது.
2: எனக்கு பலங்கொடு கடவுரே.
3: நீங்க ஆண்டவரின் நம்பிக்கையில நடக்க வாழ்த்துக்கிறேன்.

0: என்ன போன்ற ஒரு பாவியையும் தேடி வந்து மீத்தெடுத்த அந்த மிகவும் அற்புதமான மற்றும் இனிமையான தெய்வீகமான திருவருள் ஒலியானது எவ்வளவு மகத்தானது என்பதை நான் உணர்கிறேன்.
1: முன்பு ஒரு காலத்துல, வெகு காலத்துக்கு முன்னால் நான் எப்படி இருந்தேன்னா,
2: வழி தவறி எங்கோ தொலைஞ்சு போனவன் நான். ஆனா இப்போது மீண்டும்
1: கண்டெடுக்கப்பட்டிருக்கிறேன்.
0: ஆழத்திலையும் என் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பிலையும் உண்மையான அன்பையும் நீதியையும் கற்றுக் கொடுத்தது இறைவனுடைய அளவற்ற கிருபைதான் என்று நான் ஆழமா உணர்ந்து பார்க்கிறேன். சாம், இந்த மேன்மையான கிருபையானது என் வாழ்க்கையின் கடினமான பாதைகளில் எனக்கு நல்வழிகாட்டியாக இருந்து என் மனதிற்கு தேவையான அமைதியையும் தெளிவையும் தந்து என்னை இன்று இந்த நிலைக்கு உயர்த்தி இருக்கிறது என்பதை நான் இங்கே மிகவும் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஒரு வீடு கட்ட என்னை தேர்ந்தெடுத்த
3: அவர் சொன்னார், இப்போது கவனமாக இரு, ஏனெனில் ஆண்டவர்
4: நான் தெரியும் அவர் ஆங்கிலத்தில் பேசுகிறார்.
3: நீங்க பொய்யான தீர்க்க தரிசிகள், கடவுளின் ராஜ்யத்தின் ரகசியங்களை தெரிந்து கொள்கிறோம் என்று கூறுகிறீர்கள்.
4: கடவுள் ஒவ்வொரு செயலையும் தீர்ப்புக்கு கொண்டு வருவார். வென் யூதா, ஒவ்வொரு மறைஞ்சிருக்கும் விஷயத்தையும் அது நல்லதா கெட்டதா என்றாலும் அவர் தீர்ப்பார். நான் ஆண்டவர் இதயத்தை ஆராய்கிறேன், மனதை சோதிக்கிறேன், ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் வழிகளின்படி அவன் செய்த செயல்களின் படி கொடுப்பேன். நான்
3: என் இளமையிலிருந்து கட்டளைகளை பின்பற்றியுள்ள
4: நியாயப்பிரமாணத்தின் செயல்களால் எந்த மனிதனும் அவருடைய பார்வையில நீதிமானாக இருக்க முடியாது. கருணையால் நீங்கள் விசுவாசத்தின் மூலம் ரட்சிக்கப்பட்டுள்ளீர்கள். இது உங்களுக்காக அல்ல, இது கடவுளின் பரிசு, செயல்களால் அல்ல, யாரும் பெருமைப்பட முடியாதபடி.
5: புரிஞ்சுவிட்டது, எனக்கு புரியவில்லை.
1: நாம் தூதர்களா இருக்கிறோம், கடவுள் தன் வேண்டுகோளை எங்களின் மூலம் வைக்கிறாரன.
6: இது ஜிஎம்என், நாம் தொழில்நுட்ப சிக்கல்களை எதிர்கொண்டிருக்கிறா, தயவு செய்து காத்துட்டோம்.
1: கடவுளுடன் ஒற்றுமை அடையுங்க. பாவம் இல்லாதவரான அவரை நமக்காக பாவமாக்கினார், ஒஸ்த அவரில் நாம் கடவுளின் நீதிமான்களாக மாறுவோம்.
5: கடவுள் உலகத்தை இவ்வளவு நேசித்ததால் தன் ஒரே மகனை கொடுத்தார். அவரை நம்புகிறவர் எவரும் அழியாமல் நித்திய ஜீவன் பெறுவார்கள். உலகத்தை தண்டிக்க தம் மகனை கடவுள் உலகில் அனுப்பவில்லை, அவரின் மூலம் உலகம் ரட்சிக்கப்படவே அனுப்பினார். மகனில் நம்பிக்கை வைக்கும் ஒருவர் தண்டிக்கப்பட மாட்டார், ஆனால் நம்பாதவர் ஏற்கனவே தண்டிக்கப்பட்டவராக இருக்கிறார், ஏனெனில் அவர் கடவுளின் ஒரே பிறந்த மகனின் நாமத்தில் நம்பவில்லை.
3: இறைவனுடைய குமாரனாகிய இயேசுவின் பரிசுத்த நாமத்தில்,
5: அவர் கிறிஸ்தே, இயேசுவோ

0: எப்படி நடந்தது?
1: அது பைத்தியமா இருந்தது. நான் சாட்சிகளை டிவியில பார்க்கும் போது எனக்கு எதுவோ உணரவில்லை.
2: என்ன?
0: நான் குளோயிடம் பேசுறேன். ஒளிபரப்பு துண்டிக்கப்பட்டது, யாரும் அதை பார்க்கவில்லை.
1: அது என்ன இருக்கோ?
0: ஆனாலும் குறைஞ்சபட்சம் பெண் உண்மையை கேட்டுக்க வேண்டும் இல்லையா?
1: பேசும் முன் சென்றார்.
0: தெரியாதுண்ணா,
1: நான் அவரிடம் பேசுவதற்கு முன்பே அவர் போய்விட்டார்.
0: சரி, இப்ப அது கடவுளின் கையில் இருக்கிறதே.

0: ஏய், உன்னை திரும்ப வந்ததை பார்த்ததுல சந்தோஷம்.
1: நீ சாப்பாடு தேவைப்படுவாயேன்னு நினைக்கேன்.
2: நன்றி, நான் தயார்.
0: நான் பைய கடவுளுத்தால.
1: அப்படி என்றால் அவரிடம் சொல்லு.
3: அன்புள்ள கடவுளே, உங்களுக்கு எதிராக பாவம் செய்ததற்கு மிகவும் வருந்துகிறேன்.
0: தயவு செய்து என்ன மன்னிங்க.
1: நான் சரியானதை செய்ய விரும்புகிறேன்.
4: இயேசுவே,
0: நன்றி.
1: எனக்காக இறந்ததுக்கு நன்றி.
0: என் வாழ்க்கைய உங்கள் கைகளில் வைக்கிறேன்.

0: நீங்கள் உண்மையிலேயே மிகவும் அருமையானவர். அது சொல்ல போனா
1: நல்லதாக இருந்தது.
0: அவரது கண்களை பார்த்தாயா? அவரது கண்கள்ல நிறைய அமைதி இருந்தது. அவர் கடவுளை கண்டுபிடிச்சார்.
1: ஆமா, நீ
2: ஜெய்னாய், இந்த நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட அறிவிப்பிற்கு நான் நேரில் இருக்க முடியாதத வருந்துகிறேன். நான் சமீபத்தில் சந்தித்த ரபாய் பென்யூடா உலகின் முன்னணி ரபாய்கள் போதனைகள்ல நிபுணர் அக அறியப்படுகிறார். பழமையான வேதநூல் இல்ல. அவர் நேர்மையானவர், கவனமாக செயல்படுபவர், ஒவ்வொரு முடிவையும் நன்கு ஆராயப்பட்ட தகவல்களுடன் ஆதரிப்பவர் என்று அறியப்படுகிறார். அவர் சுமார் ஒரு மணி நேரத்துல உங்களுடன் சேருவார். துரதிருஷ்டவசமா அவசரமான வணிக வேலைகள் என்னை மீண்டும் நியூயார்க்கிற்கு அழைக்கின்றன. எனவே இப்போது உங்களை விட்டு பிரிகிறேன். உங்களுக்கு அமைதி கிடைக்க வாழ்த்துகிறான்.

0: வணக்கம்.
1: நீ எங்க இருக்கிற?
0: நான் விமானத்துல இருக்கிறேன், நிக்கோலை போகிறேன். ஆமா, எனக்கு தெரியும்.
1: இப்பதான் கேட்ட. இங்கிருந்து நான் என்னால் முடிஞ்சதையெல்லாம் செய்ய போகிறேன்.
0: நீ ஒன்ன கவனிச்சுக்கோ.
1: நன்றி, கடவுள் ஆசீர்வதிப்பாராக.
2: நீங்க ஒயிலிங் வால்ல எனக்காக முயற்சி செய்தத நான் மதிக்கிறேன்.
3: நீ கவலைப்படாத, நீ இங்க இருப்பதற்கான உண்மையான காரணம் இதுதான்.
4: மிகவும் முக்கியமான இந்த அறிவிப்பை நீ முழுமையான கவனத்துடன் உற்று நோக்குவாய் என்று நான் மனதார நம்பிக்கொண்டிருக்கிறேன். உனது வாழ்வின் புதிய அத்தியாயமான 18 வயதை தைரியமா எதிர்கொள்.
0: சிறிது நேரத்துல திரும்பி வரீங்க, நல்லா இருக்கியா?
1: ஆமா, கண்டிப்பா.
0: ஒளிபரப்புக்கு தயார் நடார்.
5: தயவு செய்து
0: இப்ப ஆரம்பிக்கலாம்.
6: பல ஆண்டுகளாக ஆய்வு செய்த பிறகு என் குழு எந்த சந்தேகமும் இல்லாம மெசியாவின் அடையாளத்தை கண்டுபிடிச்சு விட்டது என்று முடிவுக்கு வந்துள்ளது.

0: பைபிள் மனித இனத்துல ஒரே ஒருவரால் மட்டுமே நிறைவேற்றக்கூடிய தெளிவான தீர்க்க தரிசனங்களை பைபிள் வழங்கியுள்ளது. 456 மெசியா தொடர்பான வசனங்கள் மற்றும் மிகவும் பழமையான ரபீன்கள் எழுதிய 558 மேற்கோள்கள் அடிப்படையில் மெசியாவுக்காக 109 தனித்துவமான தீர்க்க தரிசனங்கள் உள்ளன. அவை அனைத்தையும் நிறைவேற்றமேதோ இந்த இரவுல அந்த 109 தீர்க்க தரிசனங்களையும் விரிவாக விவரிக்க போவதில்லை என்பதை அறிந்து நீங்களும் ஓரளவு நிம்மதி அடைவீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த 100 தீர்க்க தரிசனங்கள்ல 20 தீர்க்க தரிசனங்கள் கூட ஒரே மனிதனில் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு 100 மில்லியனில் 1க்கும் அதிகம் குறைவாக உள்ளது. தற்போது நடந்து வரும் உலக நிகழ்வுகளை பொறுத்தவரை மெசியா நம்மிடையே இன்று நடமாடுகிறார் என்ற பல்வேறு விதமான கருத்துக்களும் யூகங்களும் மக்களிடையே இன்று பரவலாக எழுந்துள்ளன. அப்படி என்றால் நாம் அந்த தீர்க்க தரிசனங்களை பார்ப்போம். அவற்றில் சில நம்மில் யாருக்கும் பொருந்தக்கூடியவை. உதாரணமா, மெசியாவுக்கு முன்பாக ஒரு முன்னோடி வருவார். அவர் மேலும் தீர்க்க தரிசனங்கள் ஒரு ஆணை குறிக்கின்றன. எலும்பு உடையாமல் குத்தப்படுவார். இப்போது இது சுருங்க தொடங்குகிறது. மெசியா மிகவும் அரிதான இரத்த வம்சத்துல பிறக்க வேண்டும். அவர் சிறு வயதுல எகிப்துக்கு பயணம் செய்வார். அவர் தன் சொந்த மக்களாலா நிராகரிக்கப்படுவார். மெசியா பெத்லஹேம்ல பிறக்க வேண்டும். மெசியா துரோகிக்கப்படுவா. ஒரு நண்பனா 30 வெள்ளி நாணயங்களுக்கு துரோகிக்கப்படுவார். மற்றும் மிகவும் ஆச்சரியமாக மெசியாவுக்கு என்று முன்கூட்டியே கணிக்கப்பட்டது. நமக்கு ஒரு தொடர்பு இல்ல. சாக பணக்காரர்களுடன் அடக்கம் செய்யப்பட
1: செல்போன்
0: எல்லாவற்றிலும் உயிர்த்தெழுகணும். இந்த எல்லா தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றும் ஒரே ஒருவரே வரலாற்றில் இருக்கிறார். அவருடைய பெயர் அவர் இயேசு கிறிஸ்து.
2: அருள்
0: என்னால் இதை நம்ப முடியல. நான் கடவுளின் சாட்சிகளை நேரடியாக கண்டிருக்கிறேன். உண்மைய மிக தெளிவாக கேட்டிருக்கிறேன். நாங்க உங்களை எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறோம், உங்கள் கண்களை திறந்து உண்மைய பார்க்கவும் கடவுளின் நம்பிக்கையை நோக்கி திரும்பவும்.
2: தயவு செய்து என்னை மன்னிக்கவும்.
0: அவர் நமக்காக ஒரு இரட்சகரை அனுப்பி வைத்திருக்கிறார்.
2: நீங்க எனக்கு தேவை.
0: இயேசு கிறிஸ்து. சந்தேகப்பட்டதற்கு என்னை மன்னிக்கவும்.
3: புரிஞ்சு விட்டதே, இப்போ புரிஞ்சு விட்டது.
4: இப்போ
5: நாங்க தொழில்நுட்ப சிக்கல்களை எதிர்கொண்டு வருகிறோம்.
6: தயவு செய்து காத்திருக்கவும்.
2: என்னுடன் ஜெபியுங்க.
7: இயேசுவே, உங்களை என் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்கிறேன்.
2: உங்களை ஏற்றுக்கொள்கிறேன் வாழ்க்கையில. என் வாழ்க்கையில
7: என் இதயத்துல.
2: என் இதயத்துல
7: நீங்கள் என்று என்னுடன் இருக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் என்று என்னுடன் இருக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன்.
8: ஆமென், ஆமென். நீங்கள் அனைவரும் இந்த இடத்துல முழுமையான பாதுகாப்புடன் இருப்பீர்களா என்பது குறித்து எனக்கு துல்லியமாக தெரியவில்லை. ஆனால் என்னை பொறுத்தவரை நான் இங்கே மிகவும் நன்றாகவே இருப்பேன் என்று உறுதியாக நம்புகிறேன்.
2: நன்றி பக்கு. உங்களால் கோடிக்கணக்கானோர் உண்மையை கேட்டுள்ளனர். கடவுளுக்கு நன்றி.
8: நீங்க ஓய்வெடுக்க விரும்புகிறீர்களா?
2: ஆமா.
8: நன்றி கடவுளே.

0: நிக்கோல, உங்களுக்கு ஏதும் வேண்டுமா?
1: லிம்,
0: நிக்கோல,
2: தயவு செய்து இப்போது என்னை சற்று தனியாக இருக்க விடுங்க. எனக்கு இப்போது யாரிடமும் பேசுவதற்கு விருப்பம் இல்லை. அதனால் என்னை அமைதியாக இருக்க விடுமாறு உங்களை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
3: இது முடிவல்ல, இது என் பொன்னான தருணம். என் ஆசைகளும் லட்சியங்களும் நிச்சயமா நிறைவேறும்.
2: என் தேவனே, நான் உம்மை துதிப்பேன். ஓ ஆண்டவரே, என் தேவாதி தேவனே, நான் மிகவும் ஆச்சரியமான மற்றும் பிரம்மிக்கத்தக்க அதிசயத்தில் ஆழ்ந்திருக்கும் போது உம்முடைய பரிசுத்தமான கரங்களினால் உருவாக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து படைப்புகளையும் நான் எண்ணி பார்க்கிறேன். வானத்தில் பிரகாசமாக மின்னும் கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை நான் அண்ணாந்து பார்க்கிறேன். வானத்தையே அதிரச் செய்யும் உருண்டு வரும் இடியின் சத்தத்தை கேட்கிறேன். பிரபஞ்சம் முழுவதும் உம்முடைய வல்லமையும் அன்பும் நிறைந்த இதயம் வெளிப்படுகிறது.
3: இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சம் விரிந்து வெளிப்படும் போது என் ஆத்துமா மகிழ்ச்சியோட உயர்ந்து பாடுகிறது. என் இரட்சகராகிய இறைவனே, உமக்கு மகிமை உண்டாவதாக.
4: எவ்வளவு மகத்துவமக்கு, எவ்வளவு மகத்துவமக்கு, அப்போது என் ஆன்மா பாடுகிறது. என் இரட்சகர் கடவுளே, உமக்கு எவ்வளவு மகத்துவமக்கு.
3: ஆண்டவரே, உமது மகத்துவம் எவ்வளவு பெரியது மற்றும் எவ்வளவு உன்னதமானது.
5: அப்போது யான்மா துதித்து பாடுகின்றது, என் இரட்சகராகிய தேவனே, உமக்கு எவ்வளவு மகிமையும் மகத்துவமும் நிறைந்திருக்கிறது. எவ்வளவு மகத்துவம் உமக்கு.
3: உமது மகத்துவம் எவ்வளவு பெரியது மற்றும் உன்னதமானது. என் ஆத்துமா உமை புகழ்ந்து பாடுகிறது. என் இரட்சகராகிய தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம்.
4: எவ்வளவு மகத்துவம் உமக்கு, எவ்வளவு மகத்துவம் உமக்கு இறைவா.

0: லூக்காவின் சுவிசேஷம் 15:31.
1: அதற்கு தகப்பன்
0: மகனே,
1: நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய். எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது.
0: இப்ப நம்ம ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே எப்போதும் என்னோடு இருக்க, எனக்குள்ளதெல்லாம் உன்னோடதாக இருக்கிறது. நம்ம கர்த்தரோடு ஒவ்வொரு நாள் இருந்தோம்னா ஆண்டவருடைய காரியம் எல்லாம் அவர் என்னென்ன வச்சுருக்கிறோ அத்தனையும் நமக்குரி தான். அதை என்னோடையெல்லாம் உனக்குரிய தான் இருக்குது அப்படி சொல்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி துதித்து செவிச்சு பைபிள் வாசித்து எப்போது ஆண்டவரோடு நம்ம விருப்பமானால் அவருக்குடைய அவர் என்னென்ன நம்ம அவருடைய காரியங்கள் இருக்கிறதோ அத்தனையும் நமக்கு தான் சொந்தம். அல்லேலூயா. நம்ம ஒரு நாள் அவரோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம செவிக்கணும், துதிக்கணும், ஆண்டவரோடு இருக்கணும். அவரை எப்போது அவர் உள்ளத்தில் நம்ம உள்ளத்தில் அவர் இருக்கணும், அவருக்குள்ளே நம்ம இருக்கணும். அப்போ அவருடைய பொருளுக்கெல்லாம் நம்மளுக்கு தான் சொந்தம். அல்லேலூயா. ஒரு பெத்த தகப்பன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவங்க என்ன செய்வாங்க? தகப்பனுடைய இதில் யாருக்கு சொந்தம்? பிள்ளைகளுக்கு தான் சொந்தம். அதே போல் தான் ஆண்டவரை இயேசுக்கு சொல்கிறார், நம்ம அவரோடு இருக்க வேண்டும். அது சங்கீதக்காரர் சொல்றாரு, 73:23.
1: ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன்.
0: ஆனாலும் எப்போதும் உம்மோடு இருக்கிறேன். அப்ப கத்து சங்கீதக்காரர் சொல்றாரு, எப்போதும் உம்மோடு இருக்கிறேன் அப்படி சொல்றாரு. அப்ப அவர் அப்ப நம்மளை மாதிரி அவர் பாடு உள்ள மனுஷன்தான். அப்ப கத்தரோடு அவர் எப்போது இருந்திருக்கிறாரு. அப்ப நம்ம இருக்க முடியவா இருக்க முடியாதா? கண்டிப்பா இருக்க முடியும். நம்ம எப்போது அவரோடு இருக்கணும், செவிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும். நம்ம இருதயத்தில் அவரோடு நம்ம இருதயத்தில் பரிசுத்தம் நிறைஞ்சி அன்னி பாசையில் பேசி இருக்கும்போது அவர் சொன்னதெல்லாம் நம்ம கீழ்ப்படியும் போது தான் அவரோடு நம்ம இருக்க முடியும். அவர் என்னென்னலாம் நம்ம சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் நினச்சி நம்ம கீழ்ப்படிந்து அவரோடு நம்ம இருந்தோம்னா அவருடைய இதெல்லாம் நமக்கு தான் சொந்தம். அல்லேலூயா. அதான் 1 Cor 6:17.
1: அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான்.
0: கர்த்தரோடு இசைந்திருக்கிற என்ன, அவர் சொன்னதெல்லாம் நம்ம கேட்டு அவருக்காக நம்ம வாழும்போது அவர் என்னென்னலாம் சொல்றாரோ அதெல்லாம் நம்ம கேட்டு வாழும்போது கர்த்தரோடு இசைந்திருக்கிறவர். அவர் இசைந்திர என்ன, அவரோட அவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் நம்ம கேட்டு அதன்படி செய்யும்போது அவரோட ஆவியோட நம்ம என்ன செய்யணுமா? ஒரே ஆவியா, கர்த்தருடைய ஆவியும் நம்ம ஆவியோ ஒரே ஆவியாருது. அப்போ கர்த்தர் நமக்கு எல்லாமே நமக்கு தராரு. அவருடைய இது என்னென்னலாம் இருக்குதோ அத்தை நமக்கு தராரு. இப்போ அவருடைய இது என்னெல்லாம் போய் பார்க்கலாம். முதலாவது நம்ம பார்க்குறோம் சங்கீத புஸ்தகம் 3:8.
1: ரட்சிப்பு கர்த்தருடையது.
0: ரட்சிப்பு கர்த்தருடையது. நம்ம ரட்சிக்கப்பட முடியலையே, நம்ம என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, குடும்பம் ரட்சிக்கப்படலன்னு சொல்லி எத்தனை பேர் கலங்குறோம். ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது தான். நம்ம அவரோடு இருந்தால் ரட்சிப்பை நமக்கு தருவார். ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டு அவரோடு இருக்கதான் தேவனுடைய சித்தம். நம்ம நினைக்கிறோம் நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படல, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, நான் ரட்சிக்கப்பட முடியல அப்படின்னு நினைக்கிறோம். எப்போ ரட்சிக்கப்படுவோம் பாருங்கள், வாசி பாருங்கள். அவர் நம்ம எப்போது எப்போ நம்ம ரட்சிக்கப்படுமா? யோவேலின் புஸ்தகம் 2:32. யோவேலின் புஸ்தகம் 2:32.
1: அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான்.
0: கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்றவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படும். நம்ம கர்த்தர் ரட்சிக்கப்படணும்னு நினச்சி அவரை நம்ம தொழுது கொள்ள வேண்டும். ஒரு நாள் அவர் தொழுது கொள்ளணும் போது நம்ம என்ன செய்வோம்? ரட்சிக்கப்படும். அந்த கர்த்தர் சொன்னார், மகனே எப்போது என்னோட இருக்கிற, என்னுடையங்களா உன்னுடைய ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. நம்ம கர்த்தரை எப்போதான் தொழுது கொள்கிறோமோ அப்போ நம்ம ரட்சிக்கப்படுவோம். நம்ம ஒவ்வொரு நிமிஷம் அவரை தொழுது கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தொழுது கொள்ளணும். ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம தொழுது கொள்ளணும். நம்ம வேலை செஞ்சாலும் இறுதி அவரை பாடி துதித்து தொழுது கொள்றது என்னன்னு சொல்கிறார் இல்லையா? 116:17.
1: நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன்.
0: தொழுது கொள்ள என்னது? ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தரையும் தொழுது கொள்ளணும். எப்போதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பலி சொல்லி ஆண்டவர் தூச்சிட்டே இருந்தோம்னா கர்த்தரை தொழுது கொள்வது. அப்போ தொழுது கொள்றவன் என்ன செய்வாங்களாம்? ரட்சிக்கப்படுங்க. அவர் ஸ்தோத்திர பலி செலுத்தி அவர் தொழுது கொண்டே இருந்தோம்னா, அவர் தூச்சிட்டே இருந்தோம்னா நம்ம ரட்சிக்கப்படுவோம். நம்ம இறுதி வந்து எங்கேயோ இருந்துச்சுன்னா நம்ம ரட்சிக்கப்பட முடியாது. அவர் தொழுது கொள்ள வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாள் ரட்சிக்கப்படணும்னு வரைஞ்சிருந்தோம்னா அவர் தொழுது கொள்ள வேண்டும். ஸ்தோத்திர பலி செலுத்துகிற அவர் ரட்சிக்கப்படுவோம். ஸ்தோத்திர பலி செலுத்துகிறான் கர்த்தரை தொழுது கொள்வது. தொழுது கொள்ள நினச்சினோம் எப்போதும் கத்திர நினைச்சினோம் ஸ்தோத்திர பலி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்போ நம்ம ரட்சிக்கப்படுவோம். ரோமர்கள் நிறுவோம் 10:13.
1: அதனால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான்.
0: கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள யாரா இருந்தாலும் சரி அவங்க என்ன செய்வாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. தொழுது கொள்ள யாவரும் எவனும் ரட்சிக்கப்படுவான் சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுது. நம்ம கர்த்தரை தொழுது கொண்டோம் யாரா இருந்தாலும் என்ன செய்வோம், ரட்சிக்கப்படும். ரட்சிப்பு யாரை விடையது, கர்த்தருடையது. அதான் சொல்லுவோம், மகனே எப்போது என்னோடு இருக்கு, என்னுடையெல்லாம் ஒன்று அவர் அவர் நம்ம ரட்சிக்கணும்னு சொன்னால் நம்ம ஒரு நாள் அவளை தொழுது கொள்ளணும். அதுதான் இங்கேயும் சொல்கிறார் பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லியிருக்காரு, புதிய ஏற்பாட்டிலையும் இங்கே சொல்கிற பாருங்கள். அப்போஸ்தலம் நடவடிக்கை புஸ்தகம் 2:21.
1: அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார்.
0: தொழுது கொள்கிற எவனோ ரட்சிக்கப்படும் யார் உரைத்திருக்கிறார், தேவன் உரைத்திருக்கிறார். அவர் நம்ம தொழுது கொண்டால் நம்ம ரட்சிக்கப்படுவோம். நம்ம ரட்சிக்கப்படணுமா, அவர் தொழுது கொள்ள வேண்டும். அவர் எப்படி தொழுது கொள்ளணும், யோவான் சுவிசேஷம் 4:24.
1: தேவன் ஆவியா இருக்கிறார்,
0: தேவன் ஆவியா இருக்கிறார்.
1: அவரை தொழுது கொள்கிறவர்கள்,
0: அவரை தொழுது கொள்கிறவர்கள்
1: ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும்.
0: ஆவியோடு உண்மையோடும் பரிசுத்தாவில் நிறைஞ்சி அன்னி பாசல் நிறைஞ்சி ஸ்தோத்திரம் பண்ணி துச்சிட்டே இருந்தா நம்ம தொழுது கொள்றோம். அப்ப கர்த்தர் என்ன செய்ய நம்மள என்ன செய்யறாரு, ரட்சிக்கிறார். ரட்சிப்பு மிக மிக அவசியம். எப்படி பரலோகத்துக்கு நம்ம வெளிநாட்டு போகிறதுக்கு எப்படி பாஸ்போர்ட்டு விசா அவசியமோ அதே போல் பரலோகத்துக்கு போன நமக்கு என்ன அவசியம், ரட்சிக்கப்பட்டால் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ஹல்லேலூயா. இந்த உபாகம் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் 4:7.
1: நம்முடைய தேவனாகிய கர்த்தரை,
0: நம்ம தேவனாகிய கர்த்தரை
1: நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம்,
0: நமக்கு தொழுது கொள்கிற போதெல்லாம்
1: அவர் நமக்கு சமீபமா இருக்கிறது போல,
0: அவர் நமக்கு நம்ம தொழுது கொள்ள போல கர்த்தர் எங்க இருக்கிறாரு, நமக்கு சமீபமா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம கட்டாயம் ரட்சிப்பார். ரட்சிப்பு கர்த்தருடையது. இவர் ரட்சிக்கப்பட முடியலையே, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, என் குடும்பத்தார் ரட்சிக்கப்படல, கர்த்தர் சொன்ன கர்த்தராக இயேசுக்கு விசுவாசியப்படுது, நீ உன் வீட்டாரும் ரட்சிப்பட. ரட்சிப்பு மிக மிக அவசியம். ரட்சிப்பு யார் உடையது, கர்த்தருடையது. அவர் தான் நம்ம ரட்சிப்பார். லூக்கான் சுவிசேஷத்தில் வாசித்தோம், என்ன சொல்கிறோம், மகனை எப்போதும் என்னோடு இருக்கு, என்னோடையெல்லாம் உன்னோடையது. அவர் நம்ம ரட்சிக்கணும். நம்ம ஒரு நாள் அவர் தொழுது கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பார்க்குறோம் கர்த்தருடையது என்னவாம் பாருங்க, ஆகாயம் புஸ்தகம் 2:8.
1: வெள்ளியும் என்னுடையது,
0: வெள்ளியும் என்னுடையது,
1: பொன்னும் என்னுடையது என்று,
0: பொன்னும் என்னுடையது என்று
1: சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
0: சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்தீங்க, வெள்ளியும் கர்த்தருடையது, பொன்னும் கர்த்தருடையது. முத அவர்களுடையது என்னதாக இருந்தது, ரட்சிப்பு கர்த்தருடையது இருந்தது. ரெண்டாவது வெள்ளியும் பொன்னும் அவருடையது தான். அவற்றை ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு எனக்கு தேவைகளை சந்திங்க, ஆண்டவரே எனக்கு வெள்ளியும் உங்களுடைய தானப்பா, பொண்ணும் உங்களுடைய தானப்பா, எங்கள் தேவைகளை சந்திங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம கேட்கணும். நீதிமொழியின் புஸ்தகம் 8:17.
1: என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன்,
0: என்னை சிநேகிக்கிறவர்கள் நான் சிநேகிக்கிறேன்.
1: அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள்.
0: அதிகாலம் தேடின என்ன செய்வேன், தேவனை கண்டடைவோம்.
1: ஐஸ்வர்யமும் கனமும்,
0: ஐஸ்வர்யம் கனமும்,
1: நிலையான பொருளும்,
0: நிலையான பொருளும்,
1: நீதியும் என்னிடத்தில் உண்டு.
0: கர்த்தரிடத்தில் என்னென்ன இருக்குதா, ஐஸ்வர்யம் கனம் நீதி நிலையான பொருள் அவரிடத்துல ஒன்று இருக்கு. அது ஆண்டவர் சிநேகிக்கிறவங்களும் அவர் சிநேகிப்பார். அவர் நம்ம சிநேகிச்சோம்னா அவர் ஊடு நம்ம இருந்தாலும் நம்மளை சிநேகிப்பார். வெள்ளி பொண்ணு ஐஸ்வர்யம் கனம் எல்லாமே அவருடைய தான். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம் கனம் நீதி எல்லாம் அவர்கிட்ட நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே எனக்கு ஐஸ்வர்யத்தை தாரு, என் கஷ்டத்தை மாற்றுங்க, என் பிரச்சனையை மாற்றுங்க. நம்ம அவரை சிநேகிக்கும் போது, அவர் நம்மளை சிநேகிக்க அதிகாலமே தேடும் போது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு எல்லாம் தருவார். இந்த புதிய ஆண்டில் நிச்சயமாக தந்து நம்ம கண்ணீர்லாம் கர்த்தர் கட்டாயம் துடைப்பார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் பண கஷ்டத்தோடு இருக்கிறோமோ அவர் நம்ம சிநேகிக்கணும், அவர் அதிகாலம் இருந்து செவிக்கணும். அவர்கிட்டலாம் ஐஸ்வர்யம் கனம் நீதி நிலையான பொருள் எல்லாம் அவர்கிட்ட இருக்குது. அவற்றை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். கேட்டால் அவர் கட்டாயம் தருவார். அப்போ நம்ம என்ன செய்யணும், மகனே எப்போது என்னோடு இருக்க, என்னோடையெல்லாம் உன்னுடையவள். நம்ம அவரோடு நம்ம இருந்தால் நமக்கு எல்லாமே தருவார். ஹல்லேலூயா. ஏன்னா ஐஸ்வர்யம் கனம் எல்லாம் அவருடைய தான். கட்டாயம் நமக்கு தருவார். 1:12.
1: ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது.
0: ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது.
1: தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர்.
0: பார்த்தீங்களா, ஐஸ்வர்யம் கனம் யாரால தான் வருது, கர்த்தராவது வருது. ஐஸ்வரியம் காலம் உம்மாலே வருகிறது.
1: தேவர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர்.
0: தேவர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர்.
1: உம்முடைய கரத்திலே,
0: உம்முடைய கரத்திலே
1: சத்துவமும்
0: சத்துவமும்
1: வல்லமையும் உண்டு.
0: வல்லமை உண்டு.
1: எவரையும் மேன்மைப்படுத்தவும்
0: எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும்
1: உம்முடைய கரத்தினால் ஆகும்.
0: அவர் கரத்தினால் ஆகும். மேன்மைப்படுத்த அவர் கரத்தினால் ஆகும். பலப்படுத்த அவர் கரத்தினால ஆகும். ஐஸ்வர்யம் காலம் எல்லாம் அவற்றத்தை இருக்கு. நம்ம எப்போது அவரோடு இருந்தால் போதும், அவரை சிநேகிச்சா போதும், அதிகாலே இந்த செவிச்சா போதும், கர்த்தர் நிச்சயமாக கண்ணீரும் துடைப்பார். யாரெல்லாம் கஷ்டத்தோடு இருக்குமோ, யாரெல்லாம் பிரச்சனையோடு இருக்குமோ, ஒவ்வொரு கண்ணீரையும் கட்டாயம் துடைப்பார். நம்ம செவிக்காமல் இருந்துட்டு கஷ்டங்கள் மாறலையா நம்ம சொல்லக்கூடாது. என்னை சிநேகிக்கிறவங்களா சிநேகிக்கிறேன், அதிகாலே தேடுறவங்க என்னை கண்டடைவங்க. அவற்றை என்ன இருக்கா? ஐஸ்வர்யம், கனம், நீதி, நிலையான பொருள் எல்லாம் அவற்றை இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவரை சிநேகிக்கணும், அவரோடு இருக்கணும், எப்போதும் அவரோடு இருக்கணும், துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், இயேசு பற்றி வசனத்தை தியானிக்கணும். வசனம் பைபிள் வாசிக்கிறது மாத்திரம் இல்லை, தியானிச்சிக்கிட்டே இருந்தால் கர்த்தர் நமக்கு எல்லாமே தருவார். ஹலேலூயா. அவர்கிட்ட தான் இருக்குது. உபாகம் புஸ்தகம் 15:5-6
1: உன் தேவனாகிய கர்த்தர்
0: உனக்கு
1: சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில்
0: உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில்
1: உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார்.
0: உங்களுக்கு சுதந்திரிக்கும் தேசத்துல என்ன செய்வாரா? மேன்மேலும் உங்களை
1: ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி
0: உன்னை
1: ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பார்.
0: அநேக ஜாதிகள் கடன்,
1: நீயோ கடன் வாங்குவதில்லை.
0: நீயோ கடன் வாங்குவதில்லை. ஹல்லேலூயா. அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பா, நீ என்ன செய்ய போறதில்ல, கடை வாங்குறதில்ல. அதான் சொன்னார், மகனே எப்போதும் என்னோடு இருக்கு. என்னோட இதெல்லாம் ஒன்று. அப்போ முதல்ல அவருடையது என்னது? ரட்சிப்பு. ரெண்டாவது அவருடையது வெள்ளியும் பொண்ணும் அவருடைய இது. அவர்கிட்ட என்னெல்லாம் இருக்கா? ஐஸ்வர்யமும் கனமும் நீதியும் நிலையான பொருள் அவர்கிட்ட இருக்குது. எவரையும் மேன்மைப்படுத்த முடியும், அவரால் பலப்படுத்த முடியும். மாத்திரம் ஆசீர்வதிச்சு மேல் ஆசீர்வித்து மேனேஜ் வரான். 15:6
1: மேன்மேலும் ஆசீர்வதிப்பார்.
0: மேன்மேலும் ஆசீர்வதிப்பார்.
1: உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடி,
0: தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடி
1: உன்னை ஆசீர்வதிப்பதினால்
0: ஆசீர்வதி
1: அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய்.
0: அநேக ஜாதிகளுக்கு என்ன செய்வீங்க?
1: நீயோ கடன் வாங்குவதில்லை.
0: நீயோ கடன் வாங்குவதில்லை. நம்ம ஆண்டவரோடு எப்போது இருந்து செபித்து பாருங்க, கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிச்சு உயர்த்துவார். அல்லேலூயா. அதுதான் சொல்கிறார், மகனே எப்போது என்னோடு இருக்கு, என்னோடையெல்லாம் உன்னோடைய. அவர் நம்ம சிநேகிக்கணும். அவர் காலை அதிகாலை இந்த செவிச்சா போதும், நமக்கு எல்லாமே தருவார். அல்லேலூயா. முதல் ரட்சிக்கப்படுவார். நம்ம ரட்சிப்பு மிக மிக அவசியம். ஏன்னா ரட்சிக்கப்பட்டவர் தான் பரலோக வெளிச்சத்தில் நடப்பாங்க. முதல் ரட்சிப்பு. ரெண்டாவது நமக்கு இருந்தார் வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. ஆண்டவர் வார்த்தை கேட்டிருக்கோம். இப்போ நம்ம செவம் பண்ண போகிறோம். எங்கள் அன்பா நேசித்து வழி நடத்துகிற பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வல்லமுள்ள தேவனை கர்த்தாவே மை போற்றுகிறோமை வாழ்த்துகிறோம் ஐயா. கர்த்துடைய கிருபை, கர்த்துடைய பிரசனம், கர்த்துடைய மகிமை எல்லாரையும் மூடட்டும் ஐயா. முடிச்சு உள்ள வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவை நிரப்புங்க, பக்தி வரை தாங்க, செபிக்க துதிக்க உதவி செய்யுங்க. மே அறிந்து கொள்ள, மெண்டிக்கொள்ள, மே சார்ந்து கொள்ள கிருபை செய்ய முடியாது. செபிக்கிறோம் அப்பா மோசை போல. நாங்களும் உங்களிடத்துல முகமுகமாய் பேசுன ஆண்டவர கத்தாவே, எங்களுக்கு இந்த கிருபை தாங்க. ஏனோக்கை போல உங்களுக்கு சஞ்சரிக்கணும் ஐயா. நோ போல உங்களுக்கு சஞ்சரிக்கணும் ஐயா. அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. வல்லவரே நல்லவரே மே துதிக்கிற இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் தொடுவீராக ஆண்டவரே, தொடுவீராகப்பா. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர முடியாது செபிக்கிறோம். ஆன்மீ கண்களை திறக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். இறுதித்துல கத்தாவே உங்களுடைய வல்லம் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் தகப்பனையும் முடி. ஒவ்வொருவரையும் தொடுவீராக, தொடுவீராக, தொடுவீராகப்பா. ஆற்றில் பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க ஆண்டவரே, குணமாக்குங்க ஏசப்பா, குணமாக்குங்க ஏசப்பா. சளி உருவாகாதடி காத்துக்கொள்ளுமையே. சளினாலே எத்தனை மக்கள் கஷ்டப்படுறாங்கப்பா. அவங்கள தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. சளி ஆண்டவரே யாருக்குமே சளினால் கஷ்டப்படக்கூடாது. வல்லம் இறங்கட்டும் தகப்பனே. ஐயாமை துதிக்கிறோம். பெரும்பாடு நாளில் கஷ்டப்படுற மக்கள் மேலே முடி. வல்லம் இறங்கட்டும் ஏசப்பா, இறங்கட்டும். குணமாக்குங்க ஏசப்பா, குணமாக்குங்க ஏசப்பா. கெஞ்சி கேட்குறேன் ஏசப்பா, கெஞ்சி கேட்குறோம். உங்களுடைய அக்கினி மூடட்டும், தேவ பிரசனம் மூடட்டும். பரிசுத்தேன் அபிஷேகம் அளவுலாமல் ஊற்றுமையா, ஊற்றுமாண்டவர், ஊற்றுமாண்டவர். அக்கில நிரப்புங்கப்பா. மந்திரம், ஜெய்வனிகள், பெல்லிசனிகள் எல்லா கிரியிலையும் தேவனாய் கர்த்தர் நாமத்தில் அபத்தமாக்கி போடுகிறோமே, நிர்மலமாக்கி ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய வல்லமில் ரத்தம் எல்லாருமே தெளிப்பீராக ஐயா. பெரிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவர். ஐயாமை துதிக்கிற வேலையில் பிரச்சனையோடு இருக்கிறாங்களப்பா. வேலையில் இருக்கப்பட்ட பிரச்சனையெல்லாம் மாற்றுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் சப்பா, குழந்த பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்த பாக்கியத்தை தாங்க தகப்பனே, குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்த பாய் தாரும், கற்பத்தின் கனி கத்தரால கிடைக்கும் சுகந்திரடி செந்நீரு, எத்தனை மக்கள் கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா குழந்தை இல்லாம, நீ குழந்தை தர வேண்டும்னு செபிக்கிற, தர வேண்டுமாப்பா தர வேண்டும், இயேசுவே கற்பத்தின் கனி கத்தரால கிடைக்கும் சுகந்திரடி செந்நீரு, மலடி சந்தோஷமான பிள்ளைத்தாச்ச மாற்றுகிற தேவன் நீங்க ஆண்டவர், அதிசயங்களை அற்புதங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும்னு செபிக்கிற ஐயா, பலத்த காரியத்தை செய்ய தொடுங்க தொடுங்க தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க ஆண்டவரை, குடும்பத்தில் சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் மாற்றுங்க ஆண்டவரை, மாற்றுங்கப்பா, ஐயாமை துதிக்கிறோம், குடும்பத்தில் சமான சந்தோஷத்தை தாரும், கடன் பிரச்சனை மாற வேண்டும், கண்ணீர் துடைக்க வேண்டும் ஐயா, ஆண்டவரையுமே துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஒவ்வொருவரையும் தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரை, வேலையில் கஷ்டப்படுற மக்களுக்கு வேலையை கஷ்டத்தை மாற்றி வேலை தந்து உங்கள் நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா, பெரிய காரியத்தை செய்ய கர்த்தருடைய மகத்தமிழ நாம் மகிழ்படுவதாக ஆண்டவரை ஆசீர்வித்து உயர்த்த வேண்டுமா செபிக்கிறோம், மகத்தான காரியத்தை செய்ய சப்பா, ராஜாவையுமே துதிக்கிறோம், வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுத்து உங்கள் நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா, தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வங்க சப்பா, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வங்க, அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிற வீடு இல்லாத மக்கள் வீடு கொடுங்க சப்பா, அப்பா சமாளாத மக்கள் சமான் தாங்க, வாலிபர்லாம் ரட்சிக்கப்படணும் அப்பா, சிறுப்பிள்ளைலாம் ரட்சிக்கப்படணும் ஐயா, தகப்பனையுமே துதிக்கிறோம், கொரோனா கொள்ளையின் வேலை கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஆண்டவரை குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்கப்பா, தகப்பனையே குணமாக்கி உங்கள் நாமத்தை மகிழ்படுத்துங்க, அற்புதங்களை அதிசயங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்க, கர்த்துடைய ஆசீர்வாதமாக ஐஸ்வர்ய தருணி சொன்னீரே, ஆசீர்வித்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்ய சப்பா, பலப்படுத்துங்க, எல்லா துதிக்காக நம்ம மகிமைக்கு செலுத்துகிறோம், எங்களை அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே, கர்த்த நம்ம செவத்தை கேட்டார் கலங்காதீங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431 நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1409010000229 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நான் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவிங்கள், இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார், இந்த சத்தியம் இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
4: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 8144
5: 8144192192.
6: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
7: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
8: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078719 and 7598112435. Our email address is asmincaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.

0: மூன்றாவது பாருங்க, ஒன்று நாலாம் புஸ்தகம் சொல்றோம்ல, எந்த காரியத்து போனாலும் வெற்றியே கிடைக்கிறதுல, எங்க போனாலும் தோல்விதான் இருக்குது, எந்த காரியம் எடுத்தாலும் தடைதான் இருக்குது, எனக்கு ஆசீர்வாதமே இல்லை. நான் இவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், ஒரு ஆசீர்வாதமாக இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. ஜெயம் யார் உடையது? கர்த்தர். ஜெயம்னா என்ன? வெற்றி. நம் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி. நம் வாழ்க்கையில் ஜெயம் இல்லாமல் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறோம். எது எடுத்தாலும் தடை, எது எடுத்தாலும் பிரச்சனை, எது எடுத்தாலும் நல்லா இருக்குல்ல, தடையாக இருக்குதுன்னு கலங்குறீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, ஜெயம் கர்த்தருடையது. மொதல் கர்த்தருடைய என்னது? ரட்சிப்பு கர்த்தருடையது. ரெண்டாவது வெள்ளியும் பொண்ணும் கருத்துடையது. மூன்றாவது ஜெயம் கருத்துடையது. அன்றைய வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை தாருமாப்பா. ஆவிக்குரிய காரியத்தில் ஜெயம் இல்லை, நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா. ஒரு அடி எடுத்து வச்சா ரெண்டு அடி தள்ளிடுது. என் வாழ்க்கையில் ஜெயமே இல்லை. குடும்பத்தில் எது எடுத்தாலும் தடை, பிரச்சனைகள் வாழ்க்கையில், பிரச்சனைகள் குழப்பமாக இருக்குது, வருமானம் வருது எப்படி போகுதுன்னே தெரியுதில்ல. கர்த்தர் சொல்கிறாரு, ஜெயம் யார் உடையதான்? கருத்துடையது. ஜெயத்தை தருவார். ஆனால் ஒன்று குறைஞ்சர் புஸ்தகம் 15:57
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே,
0: நம் கர்த்தராகிய இயேசு
1: கிறிஸ்துவே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
0: ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் தான் ஜெயத்தை கொடுக்க முடியும். ஜெயத்தை கொடுப்பார், கலங்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தருவார், கலங்காதீங்க. வேறு 2 Corinthians 2:14
1: கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி.
0: எப்பொழுது கர்த்தர் தான் நம்மளை நினைச்சிடறாரு, வெற்றி சிறக்க பண்ணி. உங்கள் பிரச்சனையா, குடும்பத்தில் பிரச்சனையா, குழப்பமா, பண கஷ்டமா, தடையா, எல்லாவற்றையும் ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். ஆண்டவர் சொல்கிறார், மகனே எப்போது என்னோடலாம் உன்னுடைய என்ன இருக்கு? அவரோடது என்னது? ரட்சிப்பு அவருடையது, வெள்ளியும் பொண்ணும் அவருடையது, ஜெயம் அவருடையது. நமக்கு ஜெயத்து தருதான் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நிச்சயமாக நமக்கு ஜெயத்து தருவார். எதெல்லாம் ஜெயம் இல்லாமல் இருக்கீங்களோ, எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி இல்லாமல் சோர்வு கவலை குழப்பங்கள் இருக்கீங்களோ, கர்த்தர் வெற்றி தருவார். அல்லேலூயா. வெளிப்படுத்தும் விசேஷம் 21:7
1: ஜெயம் கொள்கிறவன்
0: ஜெயம் கொள்
1: எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான்.
0: ஜெயம் கொண்டு எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியும்? சுதந்திரித்துக் கொள்ள முடியும், எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். முத பார்த்தோம் கர்த்தர் ரட்சிப்பு கர்த்தருடையது, ரெண்டாவது வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது, மூணாவது ஜெயம் கர்த்தருடையது. ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். பரலோக ராஜ்யத்தையும் நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இந்த உலகத்தில் எல்லா காரியத்தையும் சேர்ந்திருத்துக்கு. எப்போ? நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் ஜெயம் கொள்ளும் போது. ஜெயம் கொள்ள நம்மளால் முடியாது, ஜெயம் கர்த்தருடையது. நம்ம ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட கேட்டே இருக்கணும், ஆண்டவரே என்ன ஜெயத்தை தரப்பா, எல்லா காரியத்திலையும் செய்ய வேணும், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலையும் செய்ய வேணும், பூமிக்குரிய ஆசீர்வாதத்திலையும் செய்ய வேணும், எனக்கு ஜெயத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்கணும். நான்காவதாக கர்த்தருடைய என்னதான் பாருங்க, 62:11
1: வல்லமை தேவனுடையது என்பதே.
0: வல்லமை தேவனுடைய என்பதே. நம்ம சொல்கிறோம் ஊழியத்தில் வல்லமையே இல்லைங்க, நான் எங்கே போய் செவிச்சாலும் அறுப்பது நடக்கலை, எங்கே போய் செய்யிச்சாலும் அதிசயம் நடக்க மாட்டேன்து. ஏன் வல்லம் யாருடையது? தேவனுடையது. நம்ம வல்லமை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே எனக்கு வல்லமை தாருமப்பா, எனக்கு வரங்களை தாரும், வல்லமை தாரும், வல்லமை வேணும் ஆண்டவரே. எனக்கு வல்லமை இல்லாமல் ஊழியத்தில் ஒரு ஆசீர்வாதமும் இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஆண்டவரே வல்லமை தேவனுடையது தானே, எனக்கு வல்லமை தாங்கன்னு சொல்லி கேட்கணும். 2 Corinthians 13:4
1: ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும்,
0: பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும்
1: தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படியே நாங்களும் அவருக்குள் பலவீனராயிருந்தும்,
0: அவருக்குள் பலவீனராயிருந்தும்
1: உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம்.
0: தேவனுடைய வல்லமை பெற்று என்ன செய்வோம்? வல்லமை பெற்ற ஊழியமும் நல்லா செய்யலாம், வல்லமையா செய்யலாம். அது மாத்திரம் என்ன கர்த்தருக்குள்ள என்ன செஞ்சிருப்போம்? பிழைத்திருப்போம். ஆனால் தேவனுடைய வல்லமை கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வல்லமையினால் நம்ம பிழைத்திருக்க முடியும். ஊழித்திலையும் செய்ய ஊழித்த செய்யும்பொழுது தேவண்ட வல்லமை இருந்தால் தான் ஊழியும் செய்ய முடியும். அப்போ நம்ம ஊழியும் செய்ய முடியும், தேவண்ட வல்லமையினால் பிழைத்திருக்க முடியும். ஆண்டவர் கேட்போம், ஆண்டவரே என்னுடைய வல்லமை உங்படி தானப்பா, எங்களுக்கு வல்லமை தாங்க ஆண்டவரே, வல்லமை தாங்கப்பா, வல்லமை இல்லாமல் எனக்கு ஊழியும் செய்ய முடியாது. ஒவ்வொரு ஊழியரும் கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய வல்லமை தாங்க ஆண்டவரே, வல்லமை இல்லாமல் பழை ஒன்றுமே செய்ய முடியாதப்பா, வல்லமை இருந்தால் தான் செய்யும் பிழைத்திருக்க முடியும். தேவனத்தில் வல்லமை கேட்டு பெற்றுக்கொள்வோம். யாருக்கு வல்லமை தராரா? 2 Kings 16:9
1: வல்லமை விளங்க பண்ணும்படி
0: வல்லமை விளங்க
1: பண்ணும்படி
0: கண்கள்
1: பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது.
0: யாரு உத்தமனா இருக்கா, யாரு கொடுக்கலாம், யாரு உத்தமா இருக்கணும்னு சொல்லி கத்துடைய கண்களை என்ன செய்தான், பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்குது. எல்லாருக்கும் தரமாட்டாரு. தம்மை பற்றி ஆண்டரை பற்றி உத்தமாக இருத்தோடு இருக்கும்போது அவர் கண்கள் நமக்கு யார் உத்தமனாக இருக்கணும் கொடுக்குறதுக்காக கத்துடைய கண்கள் என்ன செய்தான், பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்குது. நம்ம எப்படி இருக்கோம், நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்கோன்னு சொல்லி கத்துடைய கண்களை நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறது. வல்லமை கொடுக்கறதுக்குள்ளாக அவர் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது, நம்ம கரெக்டாக இருக்கிறோமா இல்லையான்னு சொல்லி அவர் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டரை கேட்கணும், ஆண்டவரே என்னை உத்தமனாய் மாற்றும் ஐயா, தம்மை பற்றி அவர் இப்போ அவர்களுடைய காரியத்தில் உத்தமாக இருந்தால் அவருடைய நமக்கு வல்லமை கொடுக்குறதுக்கு அவர் கண்கள் பூமி எங்கே என்ன செய்தான், உலாவி கொண்டிருக்கு. ஆண்டவரே என்னையும் உத்தமனாக மாற்றும் அப்பா, நான் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழக்கூடாதுப்பா, உத்தமனாய் மாறணும் சொல்லி நம்ம கேட்கணும்.

0: என்னுடைய இது. அப்போ அவர் என்ன செய்யணும், அதிகாலம் செவிக்கணும், தேவனை சிநேகிக்கணும். அல்லேலூயா. அதான் சொல்கிற என்ன சிநேகிக்கிறவங்கள நான் அவங்கள சிநேகிக்கிறேன்னு சொல்கிறாரு. மூன்றாவதாக ஜெயம் கர்த்தருடையது. ஆண்டோட ஜெயத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே எனக்கு ஜெயம் தாங்கப்பா, என் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஜெயம், ஆவிக்குறி கருத்தில் ஜெயமே இல்லை. ஒப்பு கொடுக்குற ரெண்டு நாள் நல்லா இருக்க, மூணு நாள் பின்வாங்கிடுறேன். என்னை அறியாமே சோர்ந்து போய் பின்வாங்கிறாண்டவரேன், எனக்கு ஒப்பு கொடுக்க, எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கேட்கணும். நான் ரெண்டு நாள் நல்லா செவிக்கிறேன், மூணாவில் என்னால் முடியலப்பா, எனக்கு செவிக்க எனக்கு ஜெயத்தை தாருன்னு சொல்லி கேட்கணும். ஜெயம் கொடுற எல்லாவற்றையும் சுதந்திரத்துக்கு வந்து உலகத்தில் ஆசிரியத்தையும் சுதந்திரத்துக்குள்ள முடியும், பரலோக ராஜ்யத்தையும் சுதந்திரத்துக்கு முன்ன முடியும். நான்காவதாக தேவன் என்னது தேவனுடைய இது, வல்லமை. யாருக்கு வல்லமை கொடுக்குறாரா, உத்தமா தம்மை பற்றி உத்தமாக இருக்கிறவங்களுக்கு வல்லமே கொடுக்குறக்கு. அவர் கண்கள் என்ன செய்தான், பூமி எங்கும் உலாகி கொண்டிருக்கு. அப்போ நம்ம ஆண்டவரே உங்களுக்கு பிரியமான பிள்ளை இருக்கணும்ப்பா, நான் உத்தமாக நடக்கணும் ஆண்டவரே. மனிதர் பாரிக்கல, கர்த்தர் பாரிக்கு உத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. வல்லமை இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்கலாம். வாசித்து பாருங்கள் சங்கீதம் 21:1.
1: கர்த்தாவே
0: உம்முடைய
1: வல்லமையிலே
0: வல்லமே
1: ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார்.
0: நம்ம வல்லமை பெற்றிருந்தா கர்த்தருக்குள்ள என்ன செய்ய முடியும், மகிழ்ச்சியா இருக்க முடியும். அதுதான் வல்லமை, எல்லாம் கர்த்தருடையதுதான். ரட்சிப்பு அவருடையது, வெள்ளி பொண்ணு அவருடையது, அப்புறம் ஜெயம் அவருடையது, வல்லமை அவருடையது. கேட்டு பெற்றுக்கொள்ளணும். கடைசியாக மத்தேயு சுவிசேஷம் 6:13.
1: ராஜ்யமும்
0: வல்லமையும்
1: மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே,
0: என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. அப்புறம் என்னது, ராஜ்யமும் கர்த்தருடையது தான். நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதா என்ன செய்கிறாரு, பிரியமாக இருக்கிறாரு. இல்லை ராஜ்யத்தை கொடுக்க பிதா இப்படி இருக்காரா, பிரியமாக இருக்கிறாரு. ஏன்னா ராஜ்யம் அவருடைய தானே. பயப்படாத சிறுமந்தையே,
1: உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார்.
0: பார்த்தீங்களா, ராஜ்யத்தை கொடுக்க என்ன செய்கிறாரு, பிதா இப்படி இருக்காரா, பிரியமாக இருக்கிறாரு. ராஜ்யத்தை கொடுக்குறதுக்கு அவன் பிரியமாக இருக்கிறாரு. அதுதான் ராஜ்யம் அவருடைய தான். நம்ம கேட்கணும், ஆண்டவரே உங்களை ராஜ்யத்துக்கு நான் வரணும், ஆண்டவரே ராஜ்யத்துக்கு வர என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, ராஜ்யத்துக்கு நான் வர்றேன், எப்படியாவது ராஜ்யத்துக்கு வரணும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். அதான் பிலிப்பியரில் வாசிக்கிற 3:20.
1: நம்முடைய குடியிருப்போ,
0: நம்முடைய குடியிருப்போ
1: பரலோகத்தில் இருக்கிறது.
0: பரலோகத்தில் நம்ம குடியிருப்பு எங்க இருக்குது, பரலோகத்தில் இருக்குது.
1: அங்கிருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர,
0: இயேசு கிறிஸ்து ரட்சகர் வர
1: எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: எப்பாருவாரு ஒரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம குடியிருப்பு பரலோகம்தான். இந்த உலகத்துல என்னதான் எத்தனால் வாழ்ந்தாலும், 100 வாழ்ந்தாலும் ஒரு நாள் நம்ம போகணும். எங்கே போகணும், நம்ம இறந்து போகணும். இறந்து போகிறப்ப கத்தரோடு இருந்தால் பரலோகம், கத்திர போயிட்டு பின்வாங்கி இருந்தால் நான் எங்கே போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனால் பிதா சொல்கிறாரு, பயப்படாத சிறுமந்தைய, ராஜ்ய பிதா ராஜ்யத்தை கொடுக்க பிதா எப்படி இருக்காரா, பிரியமாக இருக்கிறாரு. இங்கே கொஞ்ச நாள் தான், இங்கே சொற்ப நாள் நல்லா வாழ்ந்தால் 100, 90 அவ்வளோதான். பரலோகத்து தான் நமக்கு யூக யுகமாக அங்கே தான் வாழ போகிறோம். அதுக்கு வேண்டிய தகுதி நமக்கு இருந்தால் தான் இந்த ராஜ்யத்தை நம்ம தருவார். இந்த உலகத்திலேயே நம்ம கேட்கணும், ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்தி எப்படியா நான் பரலோகத்துக்கு வரணும் அப்பா, எனக்கு உதவி செய்யும் சொல்லி கேட்கணும். அங்கே கத்துட்டு எத்தனை வாசத்தில் இருக்கேன் பாருங்கள். நம்ம நினச்சிக்கிறோம் எல்லாருக்கும் ஒரே வீடுன்னு நினைக்கலங்கப்பா, சொல்கிறார் பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 14:2-3.
1: என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு.
0: எவ்வளவு இருக்குதா, அநேக வாசஸ்தலங்கள்.
1: அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்.
0: அப்படி இல்லாதிருந்தால்
1: ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
0: ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறாரு.
1: நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே
0: நீங்களும் இருக்கும்படி
1: நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன்.
0: மறுபடி வரப்போறாரு, வந்து நம்ம என்ன செய்யறாரு, அவரிடத்துல சேர்த்து கொள்ள போறாரு. ஹலேலூயா. அதுக்குத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எனக்கு நீங்க தான் வேணும், அவருக்காக அவர் சித்தத்தை

0: நம்ம நிறைவேற்றணும். எப்படியானாலும் வாழ்ந்தால அவர் சித்தத்தை நம்ம என்ன செய்யணும், ஊழிய ஏதோ ஒரு ஊழியம் இல்லை, அவர் என்ன சித்தம் வச்சுருக்காரோ அதை நிறைவேற்றினா தான் அந்த பரலூர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். ஆசிமா இந்த மூணாவது
1: நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி,
0: நீங்களும் இருக்கும்படி
1: நான் மறுபடியும் வந்து
0: என்னிடத்தில்
1: சேர்த்துக் கொள்ளுவேன்.
0: நீங்க உங்களை என்ன செஞ்சிட, என்னிடத்துல சேர்த்துக் கொள்வேன் சொல்றாரு. இங்க சொல்றாரு யோவான் விசேஷம் 12:26 ராஜ்யத்தில் இருக்கு. நம்ம என்ன செய்யணும் பாருங்க, ஒரு சின்ன ஊழியமாவது கருத்துக்காக நம்ம செய்யணும்.
1: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால்,
0: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன்,
1: பின்பற்ற கடவன்,
0: என்னை பின்பற்ற,
1: நான் எங்கே இருக்கிறேனோ,
0: நான் எங்கே இருக்கிறேனோ
1: அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான்.
0: பாத்தீங்களா, சின்ன ஊழியமா பெரிய ஊழியமோ, அங்க நமக்கு சின்ன ஊழியமாவது கருத்துக்கு நம்ம செய்யணும். சரி, கர்த்தர் சொன்னார், மகனே எப்போதும் என்னோடு இருக்கிற, என்னுடையெல்லாம் உன்னுடைய. முத என்ன ஆண்டு, முத ஆண்டு ரட்சிப்பு கர்த்தருடையது, ரெண்டாவது வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது, மூன்றாவது ஜெயம் கர்த்தருடையது, நான்காவதாக வல்லமை கர்த்தருடையது, அஞ்சாவது ராஜ்யம் அவருடையது. அந்த ராஜ்யத்துக்கு போகணுன்னு சொன்னால் நம்ம சின்ன ஊழியமாக அது கர்த்தருக்காக செய்து அவர் ஆட்சிக்கு போக வேண்டும். இந்த உலகம் நமக்கு சொந்தல, உலகத்தின் வயசு வரனால என்ன செஞ்சிடும், கடந்து போகும். பூலகத்து வழியை பிரவேசிக்கிற ஒரே ஒரு வாழ்க்கை தான். அந்த பூலகத்து வழியை பிரவேசிக்கும் போது நம்ம இந்த நாட்களில் கத்திற்காக எதையாவது சின்ன ஊழியமாக நம்ம செய்ய வேண்டும். அந்த ஊழிகன் ஊழி ஒருவன் ஊழியம் செய்வானா, பிதாவான ஒரு கணம் பண்ணுவார், நான் எங்கே இருக்கிறேன்னா ஊழிஞ்சவங்களோ அங்கே இருப்பார். சரி, இன்னொரு தடவை கடைசி வாசித்து முடிச்சிடலாம். யோவான் சுவிசேஷம் 12:26
1: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால்,
0: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன்,
1: என்னை பின்பற்ற கடவன்,
0: என்னை பின்பற்ற,
1: நான் எங்கே இருக்கிறேனோ,
0: நான் எங்கே இருக்கிறேனோ
1: அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான்,
0: அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். கர்த்தர் எங்க இருக்கிறாரோ, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறோம் அங்கேயே நம்ம இருப்போம். அதனால நம்ம ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, அவங்களோடு எப்போது இருக்க எனக்கு உதவிச்சிங்கப்பா, எப்போதும் துதிக்க செவிக்க, வேதத்தை தியானிக்க, வேதத்தை வாசிக்க துதிச்சிட்டே இருக்கணும். அம்மையோடு உண்மையோடு தொல்லணும். அன்னி பாசில் பேசி உண்மையோடு இருக்க எனக்கு உதவிச்சிங்க ஆண்டவரே. அப்போ ரட்சிப்பு கர்த்தருடைய இது, ரட்சிப்பை தருவார், ரெண்டாவது வெள்ளியும் பொண்ணையும் தருவார், மூன்றாவது நேரத்தில் ஜெயத்தை தர. என் வாழ்க்கையில் எது எடுத்தாலும் தடை, எது எடுத்தாலும் தடையாக இருக்கேன் கலங்குறீங்களா, ஜெயத்தை கொடுக்கார் வல்லவராக இருக்கார். ஹலேலூயா. ஜெயம் கர்த்தருடைய இது. நான்காவது என்ன கர்த்தருடையது, வல்லமை. ஊழிக்கரெல்லாம் கேட்கணும், ஆண்டவரே முடிய வல்லமை எனக்கு தாங்கப்பா, வல்லமை எனக்கு தாங்கப்பா, வல்லமை இல்லாட்ட ஊழியத்தில் யார் என்ன நம்புவாங்கப்பா, வல்லமை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்கணும். யாரெல்லாம் ஒழிஞ்சிடுறோம், ஒழிஞ்சிடுறோம், ஒவ்வொருவரும் கர்த்தர் நோக்கி கேட்கணும், ஆண்டவரே எனக்கு வல்லமை தாங்க, வல்லமை தாங்கன்னு சொல்லி கேட்கணும். கர்த்தா அந்த ராஜ்யத்துக்கு தான் நம்ம எல்லாருமே போயாக வேண்டும். அந்த ராஜ்யத்துக்கு போனால் கத்திரிக்காய் சின்ன ஊழியமாக அது கத்திரிக்காய் செய்ய வேண்டும். இந்த உலகம் நமக்கு சொந்த இல்லை, உலகத்தின் வயசு வரனால என்ன செஞ்சிடும், வாசித்து பாருங்க. 1 Corinthians 7:31
1: இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள்,
0: உலகத்தை அனுபவிக்கிறவர்கள்
1: தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும்,
0: தகாத விதமாய் அனுபவியாதவர்கள்
1: போலவும்
0: இருக்க வேண்டும்.
1: இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது,
0: உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. எப்படி, நாடகம் நடிக்கும் போது நம்ம ராஜாவா நாடகம் நடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அந்த நாடகம் முடிஞ்சோடனே என்ன செய்யும், அந்த வேஷம் என்ன செஞ்சிடும், கலைந்து போயிட்டு பழைய ஆளாக மாறிடுவோம். அதே போல தான் இந்த உலகத்தின் வேஷம், உலகத்தை நம்பி, உலகத்தை நம்பி உலகத்துக்காக வாழுவோமானால் உலகம் ஒரு நாள் நம்மளை கைவிடும். உலகத்தின் வேஷம் ஒரு நாள் என்ன செஞ்சிடும், நம்மளை விட்டு கடந்து போயிடும். அன்றைக்கி உலகம் நம்மளை விட்டு நம்மளை விட்டு விட்டுரும். அப்போ நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் இந்த உலகத்தில் இப்பயே நம்ம என்ன செய்யணும், ஆண்டோட இயேசப்பா சொன்னாங்க, நான் மகனே எப்போதும் என்னுடைய எல்லாம் உன்னுடையது. அப்புறம் நமக்கு அந்த 5 காரியத்தை கொடுக்க தேவன் பிரியமாக இருக்கிறார். ஆண்டவரே நாம் ஓடி எப்போது இருக்கணுமாப்பா, செவிக்கணும், துதிக்கணும், வேதத்தை வாசிக்கிற மாத்திர வேதத்தை வாசித்து தியானிக்கணும். ஆண்டவரே நான் எப்போது மூடு இருக்கேன், எனக்கு கிருபை தாங்க சப்பா, என்னை பலப்படுத்துங்க, நான் கஷ்டப்படுறது முடிய சித்தம் இல்லை. ஆண்டவரே எள்ளியும் பொண்ணு என்னோடன்னு சொல்லியிருக்கீங்கப்பா, நீங்கள் தாங்க. ஐஸ்வர்யம் கணம் கர்த்தரால் உம்மால் தான் வருது. ஆண்டவரே ஜெயத்தை கொடுங்க. ஆண்டவரே எனக்கு வல்லமே தாங்கப்பா, ராஜ்யத்துக்கு வரணும். ஆண்டவரே நான் சின்ன ஊழியமாக செய்யணும், எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கேளுங்க, கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திர ஆண்டவரையும் நன்றியோடுமே துதிக்கிறோம். சர்வல்லமுள்ள தேவனையும் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா சபை மக்கள் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். லைவ் மூலம் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தாவே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாந்தை தாரும், சந்தோஷத்தாரும், மகிழ்ச்சி ஆறுதலும் தேர்தலை தாரும். கத்துடைய கரம் தாங்கட்டும் ஐயா. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நீர் அடக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்த வழி நடத்துங்க. தேவ பிரசனம் மூடிக்கொள்ளட்டும். நீர் தேவனாய் கத்தர், பெரியவர், மகத்துவம்ல தேவன் ஆண்டவர். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீர் அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. ஆராய்ந்து முடிய பெரிய கருத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யுங்கப்பா. கத்துடைய கிருவை நாள் அவங்களை தாங்க முடியாது செபிக்கிறோம். நன்மையினால முடிச்சு விட்டி பாதுகாத்து கொள்ள முடியாது செபிக்கிறோம். வெள்ளியும் பொண்ணு என்னோடனு சொன்னீங்களப்பா. யாரெல்லாம் அப்பா பட கஷ்டத்தினால கண்ணீரோடு இருக்காங்களோ ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த கண்ணீர்லாம் தொடங்க, கவலையெல்லாம் மாத்துங்க, பிரச்சனையை மாத்துங்க, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்கப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சிங்க ராஜா. அப்பா பண்ணி வெள்ளி பொண்ணு அவங்களுக்கு தந்து அவங்க குறையெல்லாம் நிறைவாக்குங்கப்பா. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்க சப்பா, கவலை மாத்திருங்க சப்பா, பிரச்சனை நீக்கிருங்க சப்பா. யாருமே கவலைப்படக்கூடாது எசப்பா, சோர்ந்து போகக்கூடாது அப்பா. ஊக்கமாய் செபிக்க, உண்மையாய் செபிக்க, உம்மோடு எப்போது இருக்க வசந்தை தியானிக்க, இறக்கம் பாராட்ட வேண்டும் என்று செபிக்கிறோம். தகப்பனே இறங்குங்கப்பா, இறங்குங்க. ரீ காலாபா ஷபாலாபா, ஒரே ஒரு வாழ்க்காண்டவரை உமக்காக வாழ, உமக்காக பழைக்க, உண்மை போல மாற கிருபி செய்ய முடியாது செபிக்கிறோம். வேண்டிக் கொள்வதற்கும் அழைப்பதற்கு அதிகமாய் கிரீச்சர் தேவன் நீங்க ஆண்டவர். அப்பா இறங்குங்கப்பா, இறங்குங்க. வேலை இல்லாத குடும்பங்களுக்கு வேலை கொடுங்க சப்பா. வேலை இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்களாண்டவரே. வேலை தாங்க சப்பா, வேலை தாங்க. திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை பாக்கி இல்லாத சகோதரி குழந்தை பாக்கத்தை தாங்க ஆண்டவரே. கற்பத்தின் கனி கத்ரால கிடைக்கும் சுதந்திரன்னு சொன்னீங்களப்பா. நீங்கள் தானப்பா தர முடியும் ஆண்டவரே. நீங்கள் தான் தரணும் குழந்தை பாக்கியத்தை தரணும் ஆண்டவரே. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை துடைச்சிருங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை கொடுங்கப்பா. பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும். சமாளாத குடும்பத்தில் சமாளித்து தந்திரமடியாக செபிக்கிறோம். குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகளும் போராட்டங்களும் உண்டுபடுற பொல்லாத சாத்தான முறியடித்து போடுங்கப்பா. சண்டை சச்சிறுவர் ஒவ்வொரு குடும்பத்திலையும் என் தேவனாய் கத்தர் ஆசீர்வாதத்தையும் சமாளித்து சந்தோஷத்தையும் அளவில்லாம நீர் கட்டிட முடியாய் செபிக்கிறோமே. ஒவ்வொரு குடும்பத்திலையும் தகப்பரே நீரே தலைவராக சகாயராக பிரசனராக நடத்தி வழி நடத்த முடியாத கூட கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பமும் உம்மிடத்தில் ஒப்பு வைத்து உண்மையே நம்பி ஜீவிக்க கிருவை செய்ய முடியாது செபிக்கிறோம். கத்தர் நம்பர்களுக்கு செழிப்பாரு சொன்னீரப்பா. கத்தர் நம்பர்கள் பாக்கியமானு சொன்னீரே. உண்மையை நம்பி ஜீவிக்க, உண்மையை நம்பி இருக்க, உம்மோடு இருக்க கிருவை தரமுடிக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை வேணும் ஆண்டவரே. குடியிலிருந்து விடுதலை தாங்கப்பா. குடிக்கிற மக்கள் அப்பா குடிக்கிற குடும்பத்தில் எப்படி சமாதானம் இருக்குமையா, சந்தோஷம் இருக்குமையா, இருக்காதானே ஆண்டவரே. குடியை மாற்றுமையா, தண்ணீரை திராட்சை ரசம் மாற்றினீர், கண்மலையை தண்ணீர் தர மாற்றினீர், கற்பாரி நீர் ஊற்ற மாற்றினீரப்பா. குடியை பார்க்கும்போது ஒரு வெறுப்பை தாரும் ஐயா ராஜா. இயேசுவே இயேசுவே, கண்மலையை தண்ணீர் தர மாற்றுகிறவர் நீர். குடிக்கிற ஒவ்வொரு சனங்களையும் மாற்றி தர வேண்டும் என்று செபிக்கிறோம். அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க ஆண்டவர். பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. சமாளாத குடும்பத்தில் சமானத்தை தர வேண்டும். வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தரணும். ஒளிஞ்சிற மக்களுக்கு ஊழித்து வல்லமை கொடுங்க, வரங்களை கொடுங்கப்பா. ஒளிஞ்சிறவங்களுக்கு வல்லமை வரங்களையும் கிருபிகளை தாரும் ஆண்டவர். அப்பா நீ சீவுள்ளதை நிரூபிக்கத்தக்கதாக தேவனுடைய வல்லமை வரங்களை எங்களுக்கு சம்பூர்ணமாக தர வேண்டும் என்று செபிக்கிறோம். நாங்கள் உத்தமத்தோடுமே தொழுது கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. ஊழிஞ்சிற ஒவ்வொருவர்களையும் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஐயா. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க அப்பா. ஆமை ஸ்தோத்திரம் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. தேவ கிருபங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. ஆமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. பிள்ளைகள் எல்லாம் செவிக்கிற பிள்ளைகளாய், துதிக்கிற பிள்ளைகளாய் மாற்றும் ஆண்டவர். ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போதெல்லாம் ஜெபத்தோடு துதியோடு போக கிருபை தாரும் அப்பா. எங்கே பார்த்தாலும் பிள்ளைகளுக்கு பாதுகாவல் இல்லை ஆண்டவர். நீங்கள் தான் பாதுகாலாக இருக்கணும் அப்பா. பிள்ளைகளை செவிக்கணும், துதிக்கணுமே, ஆராதிக்கணுமே, அறிந்து கொள்ளணும் அப்பா. உம்மோடு எப்போது உம்மோடு இருக்கணுமே. அந்த பெரிய பாக்கியத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு தாங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கன மகிமே மகத்துவத்தையும் எங்கள் அன்பு ரச்சகர் ஏசப்பா மக்கியை செலுத்துறோம். எல்லாவற்றையும் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜிரோ பரமபிதாவே, ஆமே.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிக்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: சுக்கல் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
4: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81-44-192-192, 81-44-192-192.
2: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81-44-192-192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
5: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர் 643101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078119 and 7598112435. Our email address is asmincaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: 122 சங்கீதம் 7வது வசனம்.
1: உன் அலங்கத்துக்குள்ளேயே சமாதானமும்,
0: பார்த்தீங்களா சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும்
1: உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக.
0: அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அப்ப இப்படி நான் அலங்கம் என்னது, நம்ம வீட்டுக்குள்ள எத்தனை வீடுகளை பாருங்க, எல்லாமே இருக்கும், பொன் பொருள், படிப்பு, பட்டம், எல்லாம் இருக்கும். ஆனால் என்ன இருக்காது, சமாதானம் இருக்காது. எத்தனையோ குடும்பங்களை பாருங்க, வீட்டில் எல்லாம் இருக்காங்க, பிள்ளைகள் பேரம்பேத்தி நிரம்பி இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க, ஆனால் என்ன இருக்காது, அங்கே சமாதானம் இருக்காது. எல்லாருக்கும் இருக்காது, சுகம் இருக்காது. ஆனால் அங்கே சங்கீதக்காரன் சொல்ல, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமோ உன்னுடைய அரண்மனைக்குள்ளே என்ன இருக்கணும், சுகமாக இருக்கணும் சொல்லி. எனக்கு பிரியமானவனே, உன் ஆற்று வாழுகிறது போல் எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன்னு சொல்கிறாரு. அலையிலுவியா? அப்போ ஊழியர்களுடைய வாஞ்ச எல்லாருமே அப்படித்தான். சரி, நம்ம எப்போ நல்ல வியாதி இல்லாத வாழ்க்கை, நம்ம நல்ல ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்குறோம் பாக்கம் புஸ்தகம் 33வது அதிகாரம் 12வது வசனம்.
1: பெனிமனை
0: குறித்து,
1: கர்த்தருக்கு பிரியமானவன்.
0: பெனிமன் எப்படி இருந்தாரா, கர்த்தருக்கு பிரியமானவன்.
1: அவருடைய சுகமாய் தங்கியிருப்பான்,
0: அவருடைய சுகமாய் தங்கியிருப்பான். பத்திரம் அவர் பெனிமன் எப்படி இருந்தாரு, கர்த்தருக்கு பிரியமானவர். அவர் அப்பதான் அவர் என்ன செய்ய முடியும், சுகமாய் தங்கியிருக்க முடியும். நம்மளும் ஒவ்வொருத்தரும் கர்த்தர் பிரியமான இருக்கணும், கர்த்தர் பிரியமாக இருக்கணும். நம்ம ஆண்டவரை கேட்குறோம், ஆண்டவரே எனக்கு நல்லா உங்கள் பிரியமான பிள்ளை மாறணும்னு சொல்லி. உண்மை நல்லது தான், ஆண்டே நம்ம ஊர் வாழ்நாள் வாழ்க்கையை என்ன செய்யணும், கர்த்தர் பிரியமாக இருக்கிறோமா கேட்குறாரு நின்றக்கூடாது. நம்ம உள்ளத்தை என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் அடிச்சு பார்க்கணும். நம்ம அனுதரை பிரிப்படுத்தி வாழ்றானா, நான் கர்த்தரை பிரிப்படுத்தி வாழ்கிறானா, எப்படி என் வாழ்க்கை இருக்குது இருந்து நம்ம அலசி பார்க்கணும். நம்ம அலசி பார்த்தா தான் நமக்கு தெரியும். நம்ம கேட்டு விட்டுறக்கூடாது, நான் வந்து மனிதரை பிரியப்படுத்தி வாழ்கிறேன்னா, இல்லை கர்த்தர் பிரியமான பிள்ளை வாழ்கிறேன்னா சொல்லி உள்ளத்தை ஒரு நாள் அலசி பார்த்து ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவரே உங்கள் பிரியமான செய்ய எனக்கு போதிய முடியும், நல்ல ஆவியினாலே உள்ளத்தை நிரப்பி செம்மையான பாதையில் நடத்தும். வாசிங்க சங்கீத புஸ்தகம் 143வது சங்கீதம் 10வது வசனம்.
1: உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும்,
0: உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும்.
1: நீரே என் தேவன்,
0: நீரே என் தேவன்,
1: நல்ல ஆவி
0: உம்முடைய நல்ல ஆவி
1: என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக.
0: உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. நம்ம அடுத்து கேட்கிறோம், கேட்டுட்டு விட்டுறோம். நம்ம உள்ளத்தை அடைச்சி பார்க்கணும், நம்ம கர்த்தர் பிரியமா இருக்கிறோமா, கர்த்தர் பிரியமா இருக்கிறோமா இல்லையா, கர்த்தர் பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோமா, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது. நம்ம இப்போ நமக்கு தெரியும்ல, இப்போ என்னுடைய வாழ்க்கை நான் எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியும், என்னை பற்றி யாருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். நான் பிரியமா இருக்கிறேன்னா, கர்த்தர் பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்கிறேனா எப்படின்னு சொல்லி எனக்கும் தெரியும், என் கர்த்தருக்கும் தெரியும். நம்ம கர்த்தர் பிரியமா நம்ம இருதே என்ன செய்யணும், ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருக்கோம். ஆண்டவர் பிரியமில்லாத வாழ்க்கை நம்ம செய்யும்போது நமக்கு என்ன செய்யணும், ஒரு மாதிரி கர்த்தர் விட்டு பிரிஞ்சு எங்கேயோ இருக்கிற மாதிரி ஒரு குழப்பமாக இருக்கும். அப்போ நம்ம கர்த்தர் பிரியமாக இருக்கோமா, என் தேவனே நீ முடி நல்ல ஆவினால என்ன செம்மையான வழியை நடத்தும். ஆண்டவர் தான் செம்மையான வழி நடத்த முடியும். அவர் பாதத்தை பிடிச்சு நம்ம கெஞ்சணும், ஆண்டவரே எனக்கு எப்படியாவது பிரியமான பிள்ளைய மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தர் கேட்கணும். யாஸ்பா வந்து தேவனுக்கு பிரியமாத இதுதான் செஞ்சாராம். வாசித்து பாருங்க எவான்ஸ் விசேஷம் 8வது அதிகாரம் 29வது வசனம்.
1: பிதாவுக்கு பிரியமானவைகளை
0: பிதாவுக்கு பிரியமான
1: நான் எப்பொழுதும் செய்கிறபடியால்.
0: ஆண்டவரே இயேசுக்கு என்ன செஞ்சாராம், பிதாவுக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்கிறபடியால்
1: அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை.
0: அப்ப நம்ம யாசப்பாவுக்கு நம்ம பிரியமானதை செஞ்சா கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், நம்மள தனியே இருக்க மாட்டார், எப்போதும் நம்ம கூட இருப்பார். அல்லேலூயா. நம்ம பார்க்கணும், ஆண்டவரே நம்ம பிரியமானதை செய்யறனாப்பா, இல்லை நம்ம பிரியமில்லாத காரியம் செஞ்சிட்ருக்கணா அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளத்தை அலசி அலசி அலசி கேட்டே இருக்கணும். நம்ம ஒரு நாளும் கர்த்தர் பிரியமாக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் பிரிய எது, நீதிமொழியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 22வது வசனம்.
1: பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள்,
0: பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவை.
1: உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம்.
0: யார் பிரியம் கர்த்தருக்கு, உண்மையாக இருந்தால் கர்த்தர் பிரியம். அல்லேலூயா. நம்ம உண்மையாக இருக்கணும், ஒவ்வொரு நாளும் உண்மையாக இருக்கணும். சங்கீதக்காரர் சொல்கிறாரு, உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். 51வது சங்கீதம் 6வது வசனம் பாருங்கள். நம்ம உண்மை இருக்கிறதான் கர்த்தர் பிரியமா.
1: இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர்.
0: கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறாரு, நம் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறார். உண்மையில் வருவார், சின்ன காரியமாக பெரிய காரியமாக அதில் வந்து கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். பொய்வதோட கர்த்தருக்கு அருவறுப்பானது. உண்மைதான் கர்த்தருக்கு பிரியும், உண்மைகளாக கர்த்தர் பிரியும். நமக்கு ஒரு நாள் ஆண்டவர் கேட்குறேன், ஆண்டவர் உண்மைகளெல்லாம் என்ன மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரை இயேசுக்கு சொன்னார், நான் பிதாவுக்கு எப்போதும் பிரியமானது செய்கிறவர்களே அவன் நான் என்ன செய்வதில்ல தனியாக இருக்க விடல. அதே போல் நம்மளும் கர்த்தர் பிரியமானதை எப்போது செஞ்சாலும் பார்க்குறோமே தனியாக இருக்கவிட மாட்டார். நம்ம தனியாக இருந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருந்துகிட்டே இருப்பார். இந்த உலகத்தில் கோடி பேர் கூட இருந்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, கர்த்தர் நம்ம கூட இருந்தார்னா பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ ரெண்டாவது எது பிரியுமா கர்த்தருக்கு? ஊழியம். ரோமர்கள் நிறுவோம் 14:18.
1: இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன்
0: கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன்
1: தேவனுக்கு பிரியனும்,
0: தேவனுக்கு பிரியனும். பார்த்தீங்களா, கிறிஸ்துவுக்கு ஊழியம். உண்மையும் உத்தமாய் பாயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தருக்காக நம்ம ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்வது யாருக்கு பிரியமா இருக்கிறோம்? கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறோம். நம்ம ஊழியத்தை வந்து சின்ன ஊழியமா பெரிய ஊழியமா, நான் பெரிய ஊழியம் இப்போ நம்ம கையில் சின்ன ஊழியத்தை கொடுக்குற அதை நம்ம உண்மையாக செய்ய வேண்டும். கர்த்தர் பார்க்குறாருங்கிற பயத்தோடு அந்த ஊழியத்தை நம்ம உண்மையாக செய்ய வேண்டும். உண்மையாக செஞ்சால் நம்ம கர்த்தருக்கு எப்படி இருப்போம்? பிரியனாக இருப்போம். அல்லேலூயா. ஆண்டவரே நம்ம பிரியமானது செய்யணும் ஐயா, எப்பயுமே நம்ம பிரியமானது செய்யணும். அவங்கள தான் பார்த்து சொல்கிறார் யோவான், என்ன சொல்கிறாரு, எனக்கு பிரியமானவரே உன் ஆத்மா வாழுகிற போல எல்லாவற்றிலும் ஆத்தம் மாத்திரல நீ சுகத்திலையும் பலத்திலையும் ஆசீர்வாதத்திலையும் சமானத்திலையும் சந்தோஷத்துலையும் எல்லாவற்றையும் செய்வேன், வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி உனக்காக வேண்டுதல் செய்கிறேன்றாரு. அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு யார் பிரியமாக இருக்குமா இல்லையோ கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். ரெண்டாவது யார் சுகமாக இருக்க முடியும்? நீதிமொழியின் புஸ்தகம் 18:10.
1: கர்த்தரின் நாமம் பலத்த துருகம்,
0: பலத்த துருகம்,
1: நீதிமான் அதற்குள் ஓடி,
0: நீதிமான் அதற்குள் ஓடி
1: சுகமாயிருப்பான்,
0: சுகமாயிருப்பான். முத யாருக்கு? யார் உள்ள இருப்பா சுகமா இருப்பாங்க? கர்த்தருக்கு பிரியமா இருந்தா மேலே செய்வோம், நம்ம சுகமா இருப்பான். இந்த ரெண்டாவது யார் சுகமா இருப்பாங்களா? நீதிமான். அப்ப நம்ம நீதிமானா இருக்கணும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்னை நீதிமானாய் மாற்றுமப்பா. நம்மளா நினைக்கிறவரை நம்ம நீதிமான் தான் கரெக்டாக கர்த்தருக்கு வந்துட்டோம் நம்ம நீதிமானாக இருக்கணும்னு சொல்லி நம்மளே நினச்சிக்கக்கூடாது. நம்ம நீதிமானாக இருக்கிறோமான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னை உங்கள் ரத்தத்தினாலே கழுவு, இயேசுக்கு ரத்தம் என்ன செய்யுது சகல பாவத்தை நீக்கி சுத்திக்கிறீங்க. ரோமரில் சொல்கிறாரு, ரோமர் 5:9.
1: இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்க.
0: அப்போ ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவர் உங்கள் ரத்தத்தினாலே நீதிமானாக்குமப்பா. நான் என்ன பாவம் செய்ய, இன்றைக்கி உங்களுக்கு பிரியமெல்லாம் பேசியிருக்கனே, கோவப்பட்டிருக்கனே, இன்றைக்கி நான் கசப்பு வந்திருக்குது, என் வெறுப்பு வந்திருக்குது, இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட அப்பைக்கப்ப சொல்லணும். நான் இன்றைக்கி கோவப்பட்டிருக்கேன் ஆண்டவரே, இன்றைக்கி நான் கசப்பு வெறுப்பு வந்துருச்சு, நான் இன்றைக்கி போய் சொல்லியிருக்கிறேன், இதெல்லாம் ஆண்டவரே இயேசு பாவம் ரத்தம் என்னை கழுவணும், என் பாவங்களை மன்னியும். இப்போ எப்படி நம்ம வீட்டில் ஒவ்வொரு நாளும் பெருக்கி சுத்தம் பண்ணி தொடச்சிட்டே இருப்பாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லணும், ஆண்டவரே நம்ம இன்றைக்கி கோவப்பட்டிருக்கேன் ஆண்டவரே, இன்றைக்கி பொறாப்பட்டிருக்கேன், கசப்பு வந்திருக்கு, வெறுப்பு வந்திருக்கு, இதெல்லாம் என்னை விட்டு அப்புறப்படுத்துங்க ஆண்டவர். மனிதராக இருந்தால் கட்டாயம் இதெல்லாம் நம்ம கூட இருக்க தான் செய்யும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, கர்த்தர் வேதம் அப்படி சொல்லலை. ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணுமா, அவருக்கு இயேசுக்கு ரத்தத்தினால நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நீதிமான மாற்றப்பட்டிருக்க. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு குணங்களும் ஆண்டு பிரியமில்லாத குண மக்களும் வராதபடிக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஏசுபாடை கேட்கணும். நம்மளால் முடியாது, பலத்தினால அல்ல, பராக்கிரத்தில் யாரால் முடியும், தேவாவில் முடியும். அவற்றை சொல்லணும், ஆண்டவரே இன்றைக்கி நான் கோவப்பட்டேன் ஆண்டவரே, இன்றைக்கி நான் கசப்பு எனக்கு வந்துருச்சு, வெறுப்பு வந்துருச்சு, பரம் வந்துருச்சு, எரிச்சல் வந்துருச்சு, எடுத்து போடுங்கப்பா, மன்னிங்கப்பா, மன்னிங்க, உங்கள் ரத்தம் என்னை கழுவணும். இயேசுக்கு ரத்தம் தான் சகல பாவத்தை இன்றைக்கி நம்மளை சுத்திகரிக்கும். இந்த பாவம் இன்றைக்கி இப்படி செஞ்சிட்டேனப்பா, என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லி இயேசுக்கு திட்ட நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். சரி, நீதிமன் குளத்தை கர்த்தர் சொல்கிறாரு எப்படி இருப்பாங்களாம் பாருங்கள். நீதிமொழி புஸ்தகம் 21:26.
1: நீதிமானோ பிசினுத்தனம் இல்லாமல் கொடுப்பான்.
0: பிசினுத்தனம் இல்லாமல் கொடுப்பான். யாரும் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு என்ன வரும் மனசு வரும்? சிலர்லாம் கொடுக்கறக்கே மாட்டாங்க. ஆனால் நீதிமானம் எப்படி இருப்பாங்களாம்? பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான். அவங்களால முடிஞ்சது அதுக்குன்னு நிறைய செய்ய முடியாது, இருக்கிற வச்சு மற்றவங்களுக்கு உதவி செய்ய, அவங்களால பக்கத்துல யாருக்கா பிரச்சனையா கஷ்டம் வந்தாலும் செய்வாங்க, எது வந்தாலும் செய்வாங்க. நீதிமான் என்ன செய்ய, பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான், மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனசு வரும், அதுதான் நீதிமான். நீதிமானம் இருக்கமா நம்ம உள்ளத்தை அலசி பார்ப்போம். நீதிமானம் இருந்தால் மற்றவங்களுக்கு என்ன செய்யும், கண்டிப்பாக உதவி செய்ய முடியும். இன்னொரு குணாதிசயங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு நீதிமணி எப்படி இருப்பான்னு சொல்லி. நீதிமணியின் புஸ்தகம் 15:28.
1: நீதிமானுடைய மனம்,
0: நீதிமானுடைய மனம்
1: பிரதித்தரம் சொல்ல யோசிக்கும்.
0: மறுபடியும் அவங்களுக்கு சொல்கிறது கூட, மற்றவங்களை ஒரு வார்த்தைக்கு சொல்கிறது கூட என்ன செய்வாங்களாம், யோசிப்பாங்க. நீதிமானம் இல்லாட்ட பட படப்படன்னு பேசிடுவோம். நம்ம நீதிமானம் இல்லாதனால தான் நம்ம பட்ட பட பட படப்படன்னு எந்த வார்த்தை அப்படியே கொட்டிடுவோம். ஆனால் நீதிமன்றம் என்ன செய்வாங்களா, பிரதித்துறன் சொல்ல என்ன செய்வாங்களா, அவங்க மனம் யோசிக்க, சொன்ன மனசு அவங்க புண்பட்டுருமா, அவங்கள தொடச்சிடக்கூடாது, அவங்க மனசு வந்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, புண்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லி யோசிப்பாங்க. நீதிமன்ற மனம் என்ன பிரதித்துறன் சொல்ல யோசிக்கும். நம்ம என்ன செய்யணும், பட்டன்னு பேசிடுறோம் இல்லையா, ஆனால் நீதிமன்றம் அப்படி பேச மாட்டாங்க. மனசு அவங்க இப்படி சொன்னால் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க உள்ளே உடஞ்சிருமா, மனசு புண்பட்டுருமான்னு சொல்லி அவங்க யோசித்து பேசுவாங்க. அல்லேலூயா, அதான் நீதிமான். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், அதில் என்ன செய்வாங்களாம் நீதிமான், அதற்குள்ள சுகமாய் தங்கியிருப்பான். அல்லேலூயா, என்ன செய்வாங்க அவங்க போய் நீதிமான் என்ன செய்வாங்களா, சுகமாய் கர்த்தருடைய நாமம் பலத்த துருவம், அதில் என்ன செய்வாங்க, ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். அப்போ நீதிமன்றனா என்ன சொல்ற, ஆண்டு ரத்தத்தினால நம்ம கழுவுப்பட்ட நம்ம கர்த்தர் நீதிமன்றம் மாத்துறாரு. அப்போ நீதிமன்றம் ஆண்டு சொல்கிறாரு, யாரெல்லாம் நீதிமன்றம், பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பாங்க. ரெண்டாவது என்ன செய்யுங்க, மற்றவங்களேருந்து மனநோக பேச மாட்டாங்க. பிரதத்திரம் சொல்கிறதுக்கு அவங்கள மனம் என்ன செய்வான், யோசிக்குமா, ஐயோ அவங்களை இப்படி சொன்னால் அவங்க மனசு பின்பற்றுமா, அவங்களை இப்படி சொல்லக்கூடாது, அவங்க மனசை பின்பற்றுமேன்னு சொல்லி யோசிப்பாங்க. அதுதான் நீதிமன்றம். இன்னொரு ஆண்டவர் நீதிமன்ற அடையாளம் கொடுத்திருக்கிறாரு, நீதிமொழிகள் 29:6.
1: நீதிமானோ பாடி மகிழ்கிறான்.
0: நீதிமான் என்ன செய்வாங்களா, பாடி மகிழ்வாங்க, உள்ளத்தில் பாடிட்டே இருப்பாங்க, பாடி மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. அப்போ நம்ம ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்னை நீதிமானம் மாற்றினா, நம்ம உள்ளத்துக்குள்ள பாடிட்டே இருக்கணும், அப்போ எப்பவும் பாடணும், துதிக்கணும், செவிக்கணும், என் இறுதி உங்களை இறுதியோடு கலந்துருக்கணும். நீதிமான் செய்யலாம், பாடி மகிழ்வாங்க. நம்ம உணர்ந்து பாடுறோம்மா, நம்ம பாடும்போது மகிழ்ச்சி வருதா, பாட்டு ஏதோ ஒரு பாட்டு இல்லை, எந்த பாட்டு பாடினாலும் உணர்ந்து நம்ம பாடும்போது நம்ம உள்ளத்தில் பெரிய மகிழ்ச்சி வரும். நீதிமான் பாடி மகிழ்வான். அச்சி வந்து இருக்க
1: நீதிமானோ,
0: நம்ம நீதிமானோ
1: பாடி மகிழ்கிறான்.
0: பார்த்தீங்களா, பாடும் போதே நமக்குள்ள பெரிய மகிழ்ச்சி, சமாதானம், சந்தோஷம் உணர்ந்து அந்த பாட்டு பாடும்போது நம்ம இருதயத்தை அலசி பார்த்து அப்படியே பாடணும். அப்போ நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வரும். ஹல்லேலூயா. நீதிமான் என்ன செய்வாங்களா, பாடி மகிழ்வாங்க. அதான் நீதிமன்ற குணம். மொதல் யார் சுகமாக இருப்பா, கர்த்தருக்கு பிரியமானவங்க சுகமாக இருப்பாங்க. ரெண்டாவது நீதிமான் சுகமாக இருப்பாங்க. மூணாவதாக யார் சுகமாக இருப்பாங்களா பாருங்க, 12:5.
1: ஏழைகள் பாழாக்கப்பட்டதின் நிமித்தமும்,
0: ஏழைகள் பாழாக்கப்பட்ட நிமித்தம்,
1: எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும்,
0: எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தம்,
1: நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீர்கிறவர்களுக்கு அவனை காத்து,
0: அவன் மேல் சீர்களுக்கு அவனை காத்து
1: சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
0: சுகமாயிருக்க பண்ணு கர்த்தர் சொல்லுவார். பாத்தீங்களா, ஏழைகள் பாழாக்கப்படுற நிமித்தமும் அவங்க என்ன, எளியவங்க என்ன செய்வாங்களா, பெருமூச்சு, ஐயோ என்னை இப்படி சொல்லிட்டாங்களே, இவ்வளோ இப்படி சொல்லிட்டாங்களான்றவரே, என்ன போய் என்னை இப்படி சொல்லிட்டாங்களேப்பா, பெருமூச்சு வருது இல்லை, சே இப்படி செஞ்சிட்டாங்க நம்மளுக்கு, வாழ்க்கையில் இப்படி செஞ்சிட்டாங்களே, நம்மளை பெருமூச்சு விடுற மொத்தம், நம்மளால் அவங்க சீர்றாங்கல்ல, எதிர்ப்பாக இருக்கிறவங்க நம்மளை சீர்றாங்க, நம்மளை பார்த்தா வெடுக்குன்னு பேசுகிறாங்க, சீர்றாங்க, அவங்க மீது கத்துற என்ன செய்வாரா,
1: அவன் மேல் சீர்கிறவர்களுக்கு அவனை காத்து,
0: சீர்றவங்க சீர்றவங்க பொய் சாட்சி சொல்கிறாங்க, எத்தனை பேர் போய் கோர்ட்டில் போட்டு பொய்யலான்னு சொல்லிடுவாங்க. காத்து என்ன செய்யறா,
1: சுகமாயிருக்க
0: பண்ணுவேன். ஹல்லேலூயா. உள்ள உடஞ்சிதான் இருப்பாங்க. அது மாத்திர பிரச்சனை வரும்போது நம்ம அப்படியே பெருமூச்சு விடுறோம்ல, ஐயோ இப்படி ஆயிடுச்சே, எத்தனை பேர் நம்மளை சீர்றாங்க, இப்படிலாம் பேசுறாங்க. ஹல்லேலூயா. ஒரு வேளைக்கு நீங்க நினைக்கலாம், எனக்கு இத்தனை பேர் எதிர்ப்பா இருக்காங்களே, நான் ஒவ்வொரு நாளும் பெருமூச்சு தானே விடுறேன், ஒவ்வொரு நாளும் எத்தனை கெட்டு வேதனை, எத்தனை பேர் என்னை இப்படிலாம் பேசுறாங்களே, கலங்குறீங்களா, கத்துறவங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு எல்லா கெட்டு அந்த ஏழைகளுக்கு உங்களுக்கு நீங்க உங்களுடைய கூப்பிடுற நிமித்தமா, உங்களுக்கு கண்ணீர் நிமித்தமா, கத்துறவங்க மேலே யார் சீறி வராங்களோ அவங்களுக்கெல்லாம் விலக்கி கத்துறவங்களை பார்த்து என்ன செய்வார், உங்களை சுகமாக இருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நமக்கு எவ்வளோ எதிர்ப்பு இருக்குது, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், எவ்வளோ பேர் என்னை பேசுகிறாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா, கத்துறவங்களுக்கு எல்லாத்துக்கும் விலக்கி காத்து உங்களை சுகமாக இருக்க பண்ணுவார். கலங்காதீங்க. நான் கத்தர் வேதம் சொல்லுது. சங்கீதம் 10:17.
1: கர்த்தாவே, சிறுமை பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர்.
0: பார்த்தீங்களா, சிறுமை பட்டவருடைய வேண்டுதலை கேட்டுக்கிறேன். கத்துக்கு கேட்போம், சிறுமை உணவங்க தான் நம்ம ரொம்ப அற்பமாக தான் நம்ம உலகத்தில் இருக்கோம். எல்லாரையும் பார்த்தா அற்பமாக காணப்படுறோம், எல்லாரையும் பார்த்தா ஒதுக்கப்பட்டவங்களா இருக்கிறோம். ஆனால் கத்தர் என்ன செய்கிறார், சிறுமை பெற்ற வேண்டுதலை கத்தர் என்ன செய்கிறாரா, கேட்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கா, உங்களை பற்றி நிறைய பேர் அற்பமாக நினைக்கிறாங்களா, உங்க மேலே சீறி வராங்களா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கத்திர எல்லாத்தையும் விலக்கி உங்களை காத்து உங்களை சுகமாயிருக்க பண்ணுவார். நம்ம கத்துட்டு கேட்கும்போது, நம்ம சிறுமைப்பட்டவங்க நம்ம கேட்கும்போது கத்துற என்ன செய்யறாரு, நமக்கு நம்மளுடைய வேண்டுதல கேட்பார். ஹலேலூயா. இதற்கு ஆண்டவர் வார்த்தை கேட்டிருக்கோம். இப்போ நம்ம செபிக்க போகிறோம். செபிப்பிக்கலாமா? ஸ்தோத்திர ஆண்டு உரிமை நன்றியோடு மீ துதிக்கிறோம். சார் வல்லமுள்ள தேவனாய் கத்தாவே, மெய் போற்றுகிறோம், மெய் வாழ்த்துகிறோம். அனுகிற சுவாமி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. சம்மான் தேர்லி சந்தோஷ தேர்லி ஆசீர்வதிச்சு உயர்த்த முடியாது செபிக்கிறோம். கேளுங்க, உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாக இருக்குன்னு சொன்னீங்களாண்டவரே. நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா, கெஞ்சுறோம். இந்த மகிழ்ச்சி பார்க்குற ஒவ்வொரு மக்களையும் சமாந்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்ப வேண்டும்னு செபிக்கிறோம். மகிழ்ச்சி தர முடியாது செபிக்கிறோம். கத்தடி மகத்துமில் நாம் அவங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறையா. அவங்கள பலப்படுத்துங்க. இந்த குடும்பத்தின் தேவைகளை சந்திங்கப்பா. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பணும், குணப்படாத மக்கள் குணப்படணும். பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் செய்யுள்ள சாட்சியாக மாற்றும் ஐயா. ஆசீர்வதித்து உயர்த்துங்க. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்கப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க சப்பா. மந்திரம் செய்வனையும் பெல்லிசினிகளை உடைத்து படும் பிசாசின் கீழே அழித்து போடுங்க ஆண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும். சமாளம் இல்லாத மக்களுக்கு சமான் தரணும். கடன் பிரச்சனை மாறணும் ஐயா. அவங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும்னு செபிக்கிற ஐயா. பிரிந்து குடும்பம் இணைக்கணும் ஐயா. சமாளம் இல்லாத குடும்பத்தில் சமாளத்தை தரணும் ஐயா. அப்பாமை துதிக்கிறோம். அறிந்து கொள்ளும் அன்றி கொள்ள கிருவச்சை முடியாது செபிக்கிறோம். தொழிற்சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்கும் மக்களை வெற்றி தாங்க. பிரிந்து குடும்பம் இணைக்கணும். ஆத்மா கண்களை திறந்து விடுங்க. அறிந்து கொள்ள உதவிச்சிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க. ஞாபகத்தை தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு அப்பாமை ஸ்தோத்திரம். செபிக்கிற பிள்ளைகளா துதிக்கிற பிள்ளைமை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்க சப்பா. அண்டு ஒரே உண்மை துதிக்கிறமை ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்பத்தில் காணப்படுற எல்லா பிரச்சனையும் மாற வேண்டும் ஐயா. எல்லாரும் அதிசயங்களை செய்ய வேண்டும். எல்லார் வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமாக செய்ய வேண்டும் ஐயா. ஆசீர்வதித்து உயர்த்துங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே மே துதிக்கிறோம். ஆசீர்வதித்து உயர்த்துங்க. பொறுப்படுத்தி காத்துக்கோங்க. எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துகிறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கத்தர் நம்ம செவத்தை கேட்ட சந்தோஷமா இருங்க.
2: நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிக்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: வழியிலும் டிவி கிளப்ல இணைக்கப்பட்டிருக்குதான எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பன. தூர இடங்களிலே டிவி கிளப்ல இணைக்கப்பட்டிருக்கிற எல்லா குடும்பங்களையும் பலப்படுத்தும்படிக்காய் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. இன்னும் நிறைய மக்கள் சேர உதவி செய்ய, சேர்ந்த மக்கள் கொடுக்க உதவி செய்யும்படிக்காய் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. டிவி வழியாக, யூடியூப் வழியாக, ஃபேஸ்புக் வழியாக சந்திக்கப்படுகிற மக்களெல்லாம் நீர் ஆசீர்வதித்தலும், மொபைல் வழியாக சந்திக்கப்படுகிற மக்களை நீர் பலப்படுத்துங்கப்பா. எஸ்எம்எஸ் பண்ணுற மக்களெல்லாம் நீர் ஆசீர்வதிக்க முடிக்கா கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. ரேடியோ நிகழ்ச்சி கேட்குற அனைத்து மக்களையும் ஆசீர்வதித்தலும் தகப்பன முழுமையாய் பொருட்படுத்த ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே.
1: ஆமென். அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
4: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
5: எங்களின் இசையின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நெல்கிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asvinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: என்னால் ஒரு எக்ஸாமு கூட ஒழுங்காக படித்து என்னால் எழுதவே முடியாது. இதே மாதிரி தான் ஃபஸ்ட் மிட் டேர்ம் ஹாஃப் இயர்லி எல்லாத்துக்குமே இப்படி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் ரிவிஷன் செகண்ட் ரிவிஷனுக்கும் சோஷியல் எக்ஸாமுக்கு நான் எழுதவே இல்லை. நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன், என்னால் பப்ளிக் எக்ஸாம் அட்டென்ட் பண்ண முடியுமா, என்னால் பப்ளிக் எக்ஸாமை ஒழுங்காக எழுத முடியுமான்னு நான் பயந்துட்டு ஆன்டிகிட்ட வந்து நான் ஜெபம் பண்ணேன். அவங்க எனக்கு தண்ணி தெளித்து ஜெபம் பண்ணாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் கர்த்தர் என்னை கிருபையாய் நடத்தி எனக்கு பப்ளிக் எக்ஸாமில் எந்த பலவீனமும் வராமல் என்னை பாதுகாத்து ஒவ்வொரு எக்ஸாம்லையும் நான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி 500க்கு 443 எடுத்து கர்த்தர் என்னை உயர்த்தி இருக்கிறாரு. இதற்காக நான் இயேசுவுக்கு நான் நன்றி செலுத்துறேன்.
1: அதற்கு நன்றி சொல்லாமா? ஹலேலூயா.
2: கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன வருஷம்லாம் நான் இம்மானுக்கு லிடியாக்கு ரொம்ப ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் அதே போல் இங்கே வந்து ஜெபம் பண்ணிட்டு போனேன், ஏசப்பா இந்த வருஷம் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே நான் எப்படியாவது ரெண்டு பேத்துக்கு ஃபீஸ் கட்டினோம், அதுக்குண்டான வழியை தாங்க அப்படின்ட்டு. அப்புறம் நானும் ஜெபம் பண்ணிட்டு போனேன். அதே மாதிரி இவரே வந்து எனக்கு ஜமாளிச்சு ரெண்டு பேத்துக்கு ஃபீஸ் கட்டினுன்னு சொல்லி கொடுத்தாரு 15,000 ரூபா. ஏசப்பா கிருபையில் ரெண்டு பேத்துக்கும் இந்த ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபீஸ் கட்டிட்டு அப்படி செய்த தேவனுக்கு கொடான கொடி நன்றி. அதே போல் லிடியாவும் அப்படி தான், சரியாக படிக்காது, நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். அப்புறம் இங்கே வந்து எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்களுக்கெல்லாம் கிளாஸ் வச்சாரு. அப்புறம் லிடியாவும் வந்து அட்டன் பண்ணால், அட்டன் பண்ணி ஜெபிச்சுட்டு போனதும் எக்ஸாம் நல்லா எழுதி லிடியா பாஸ் ஆக ஏசப்பா கிருபை செய்தார். அப்படி செய்த தேவனுக்கு கொடான கொடி நன்றி.
1: அதற்கு நன்றி சொல்லாமா? ஹலேலூயா. யாராவது?
3: என் பொண்ணு வந்து எக்ஸாம் சமயத்தில் பயங்கர பலவீனமாக இருந்தா, என்ன பண்ணுறானே தெரியாது, புக்கை விரிச்சு வைப்பா, படிக்கவே மாட்டா, அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எது படித்தாலும் மறந்து போயிடும். அந்த சூழ்நிலை நான் அக்காங்களுக்கு ஃபோன் பண்ணி ஜெபித்தேன். அப்போது அக்கா சொன்னாங்க, கூட்டிகிட்டு வந்து இங்கே ப்ரேயர் பண்ணிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. நான் கூட்டிகிட்டு வந்து இங்கே ஜெபிச்சுட்டு போனேன். அந்த நாளே அவளுக்கு விடுதலை கிடச்சி நல்லா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறதுக்கு தேவன் கிருபை செய்தார். அதே மாதிரி என்ன காலேஜ் போனேன், என்ன படிக்கணும்னு பயங்கர குழப்பத்திலே இருந்தோம். அப்போ அக்கா வந்து கீழே வந்திருந்தாங்க. அப்போ நான் அக்காக்கிட்ட சொல்லி ஜெபிச்சப்போ எதுவுமே இது படாத, கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிச்சுட்டு வந்தாங்க. ஜெபிச்சுட்டு வந்து அடுத்த நாள்லே நாங்கள் போய் கேட்டதும் அவள் என்ன குரூப் கேட்டாலோ எந்த, எங்களுக்கு வந்து நான் ரொம்ப தூரமாக வேண்டாம், பக்கத்துலேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி காலேஜ் கேட்டோம். அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் அவளுக்கு காலேஜில் ஷீட்டு கிடைக்கவும் அவள் கேட்ட குரூப்பையும் கர்த்தர் அவளுக்கு கொடுத்து காலேஜில் சேர உதவி செஞ்சார். இப்படி செஞ்ச தேவனுக்கு கொடா கொடி நன்றி. ஜெபிச்ச அக்காங்களுக்கும் நன்றி.
1: நன்றி சொல்லாமா? ஹலேலூயா, ஹலேலூயா. வேற யாராவது?
4: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி பேப்பர் கரெக்ஷனுக்காக ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அப்போது எனக்கு இந்த கண்ணு பக்கத்தில் ஒரு கருப்பு புகை மாதிரி கொஞ்ச நாளாகவே வந்துட்டு இருந்துச்சு. இது எனக்கு ஒரு பிரச்சனை, இது வந்து நம்ம ப்ரேயர் பண்ணணும், இது நமக்கு ஏதோ ஆயிட்டுருக்கு அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல. ஏதோ புகை ஏதோ நம்ம பக்கத்தில் தெரிஞ்சிட்டே இருக்குது, கீழே குமிஞ்சாலும் சரி எங்கே பார்த்தாலும் என் பக்கத்தில் என்னமோ ஒன்று ஒரு நிழல் மாதிரி எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி எஸ்தர் அம்மா வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க, அப்பாவுக்காக ஜெபம் பண்ணுறதுக்காக வந்தாங்க. அப்போ மேல் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்களும் மேல் வீட்டில் வந்து பொதுவாக தான் ஜெபம் பண்ணிவிட்டு அம்மா கிளம்புனாங்க. அவங்க கிளம்பினா ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நான் என்ன கவனித்தேன், எனக்கு அந்த பக்கத்தில் ஒரு மாதிரி கருப்பு நிறமாக தெரிஞ்சிட்டு இருந்த அந்த ஒரு புகையோ இல்லை அந்த ஒரு உணர்வோ எனக்கு எதுவுமே இல்லைங்கிறத உணர்ந்தேன். நேற்று அம்மா வீட்டுக்கு வந்தோன்னே நாங்கள் சொன்னோம், இந்த மாதிரி எனக்கு இந்த ஒரு காரியத்துலேருந்து விடுதலை கிடச்சிருக்கு, இது எனக்கு ஒன்று பிரச்சனைனே தெரியலம்மா, ஆனால் எனக்கு எஸ்பி விடுதலை கொடுத்துருவார், நீங்கள் வந்ததுக்கு அப்புறமா அற்புதம் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொன்னேன். அதுக்காக கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி. அது மட்டும் இல்லாமல் என் பாப்பா வந்து நல்ல எக்ஸாம் எழுத எஸ்எஃப் கிருபை செஞ்சு பாஸ் பண்ணி அடுத்த ஒரு வருஷத்துக்கு கொண்டு போயிருக்காரு, அதுக்காக நன்றி செலுத்துக்கிறேன். எனக்காக ஜெபிச்ச ஊழியர்கள் ஒவ்வொருத்தருக்காக சபையாருக்கு நன்றி செலுத்துகிறேன்.
1: அதற்கு நன்றி சொல்லாமா? ஹலேலூயா.
5: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192.
6: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.

0: ஏசாயா 55:6.
1: கர்த்தரை கண்டடைத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள்.
0: கர்த்தரை கண்டடைத்தக்க சமயத்தில் அவரை நம்ம என்ன செய்யணும்? தேடணும். இதுதான் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவர் தேடுங்கள். இன்னும் தேடக்கூடாத ஒரு காலம் என்ன செய்யப்போகுது? வரப்போகுது. வருதா இல்லையா? கர்த்தர் தேடக்கூடாத சமயம் ஒரு சமயம் வரப்போகுது. அதுக்குள்ளே தேவனை தேடணும், தேவனை அண்டி கொள்ளணும், தேவனோடு இருக்கணும். இந்த நேரம் தான் தேவனை தேடக்கூடிய நேரம். தேடக்கூடாத காலம் வரப்போகுது. வாசிப்பா.
1: அவரை நோக்கி கூப்பிடுங்கள்.
0: அவர் சமயமா இருக்கல, அவரை நோக்கி நம்ம என்ன செய்யணும்? கூப்பிடணும். இப்பதான் அவர் சமயமா இருக்காரு. அவர் நோக்கி நம்ம ஒவ்வொருவரும் கூப்பிடணும். கர்த்தர் தேடத்தக்க சமயம். நம்ம அவரை நோக்கி கூப்பிடணும். கர்த்தர் அவரை அதிக அதிகமாக அவர் பாதத்தில் அதிகமாக காத்திருக்கணும். அவரை நோக்கி கூப்பிடணும். முதலாவது பார்க்குறோம் யாத்திராம புஸ்தகம் 14:10.
1: பார்வோன் சமீபித்து வருகிற போது
0: இஸ்ரவேல் புத்திரர்
1: தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள்.
0: அப்பொழுது
1: இஸ்ரவேல் புத்திரர்
0: கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். எப்ப ஆவு தரும்போது என்ன செய்யற? நிறைய பேரு கர்த்தர் நோக்கி கூப்பிடுறான். பிரச்சனை வந்தால் கர்த்தர் நோக்கி கூப்பிடுறான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார் ஏசாயின் புஸ்தகம் 43:22.
1: ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை.
0: இஸ்ரவேலே
1: நீ என்னை குறித்து மனம் சலித்து போன.
0: என்னை குறித்து என்ன செஞ்சிட்ட? மலஞ்சிருப்பி. எத்தனை பேர் அசதியாக நம்ம ஆண்டவரை குறை சொல்கிறோம், எனக்கு ஆண்டவரை இப்படி செஞ்சிட்டார் அப்படி சொன்னார், அவங்க மட்டும் நல்லா இருக்கிறாங்க, என் குடும்பம் மட்டும் இப்படி இருக்குது. எத்தனை பேர் இப்படின்னு நினைக்கிறோம். இஸ்ரேல் மக்கள் நினைச்சாங்க, அவங்களும் நம்மள மாதிரி தான் பாருங்க. ஒரு பக்கம் பார்வோன் சொர்த்திட்டு வர்றாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? முன்னால் என்ன நிற்குது? செங்கடல் இருக்குது. அப்போ அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. கர்த்தர் நோக்கி கூப்பிடுறாங்க. ஆனாலும் கர்த்தர் நம்ம மேலே வச்ச அன்பினால இஸ்ரேல் மக்கள் கர்த்தர் இறங்கினார். வாசிப்பா யாத்திரா புஸ்தகம் 14:24-25.
1: கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில்
0: கர்த்தர்
1: அக்கினியும் மேகமான சம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து
0: இவங்களை கூப்பிடுறாங்களே, கண்ணீரோடு இஸ்ரேல் மக்கள் கூப்பிடுறாங்க பார்த்தீங்களா. ஆபத்து வரும்போது கூப்பிடுறாங்க, ஆபத்து இல்லைன்னா மறந்துடுவாங்க. இஸ்ரேல் மக்கள் நீங்கள் இந்த இதெல்லாம் வாசித்து பாருங்க. நாயாதிபதி புஸ்தகங்களாம் படித்து பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, ஆபத்து வரப்போ கூப்பிடுவாங்க, அப்புறம் மறந்துடுவாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் நிறைய பேர் எப்படி இருக்கோம். அவங்க என்ன செஞ்சாங்களா? இஸ்ரேல் மக்கள் கூப்பிட்டதுனால இன்னொரு காசி 24:25.
1: கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில்
0: தேவன் அன்புள்ள தேவன், அதனால என்ன செஞ்சாரு? கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில்
1: கர்த்தர்
0: அக்கினியும் மேகமான சம்பத்திலிருந்து
1: எகிப்தின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து
0: என்ன செஞ்சாரு? கலங்கள் தெரியும், இஸ்ரேல் மக்களை துரத்திட்டு வராங்க இல்லையா, துரத்திட்டு வந்தனால என்ன செஞ்சாங்க? கலங்கடித்து
1: அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கலரவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடத்தவும் பண்ணினார்.
0: அவங்க ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார்.
1: அப்பொழுது
0: எகிப்தியர்
1: இஸ்ரவேல் விட்டு ஓடி போவோம்.
0: எகிப்தியெல்லாம் பேசிக்கிறாங்க, வாங்கப்பா நம்ம இஸ்ரவேலை விட்டு என்ன செஞ்சலாம், ஓடி போயிடலாம்.
1: கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள்.
0: அவங்க அறிஞ்சிக்கிட்டாங்க, எகிப்திற்கு விரோதமா கர்த்தர் என்ன செய்யறாரா, யுத்தம் பண்ணிறார் என்று அறிந்து கொண்டாங்க. அருமையான சகோதரர், நம்மளும் கூட அப்படித்தான் இருக்கிறோம். நிறைய பேருக்கு எப்பயும் ஜெயிச்சவும் பண்ண மாட்டோம். எப்பயும் ஆண்டவர் சின்ன பிரச்சனை வச்சுன்னா ஆண்டவர் குறை சொல்லுவோம், என்ன ஆண்டவர் எனக்கு மட்டும் இப்படியா, நான் மட்டும் இப்படி கஷ்டப்படுறேன், அவங்களே இப்படி நல்லா இருக்காங்க, எனக்கு மட்டும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி குறை சொல்லுவோம். ஆனால் நினைச்சிக்கூடாது, குறை சொல்லவே கூடாது. எப்படியே வாசிக்கிறோம் 10:38, ஆத்துவ பின்வாங்கி போனால் அன்மலின் ஆத்துமா என்ன செய்யாது?
1: பிரியமாயிராது.
0: நிறைய பேர் மொறுமுறுக்குறாங்க, எத்தனை பேர் மொறுமுறுக்கவே கூடாது. இஸ்ரேல் மக்கள் அப்படிதான் என்ன செஞ்சாங்க, நிறைய தடவை மொறுமுறுத்தீங்க. நியாயாதிபதி புஸ்தகம் ஃபுல்லாக வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் கூப்பிட்ட போன ஆனால் கர்த்தர் அன்புள்ள தேவன். இஸ்ரேல் மக்கள் மேலே வைத்த அன்பு நிலை எகிப்தில் எல்லாம் என்ன செய்ய கலங்க பண்ணி எல்லாரும் என்ன செய்யலாம். 30 வாசிப்போம், யாத்திரா புஸ்தகம் 14:30.
1: இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை
0: எகிப்தரின் கைக்கு
1: தப்புவித்து ரட்சித்தார்.
0: இஸ்ரேல் என்ன செஞ்ச எகிப்தின் கைக்கு என்ன செஞ்சாரா? தப்புவித்து ரட்சித்தார்.
1: கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள்.
0: இஸ்ரேல் என்ன செஞ்சிட்டாங்க? இஸ்ரேல் வந்து ரட்சிச்சிட்டாரு ஆண்டவர். எகிப்தில் என்ன செஞ்சாங்க? கடற்கரையில் செத்து கிடக்கிறத கண்டார்கள். நம்ம தேவன் அவ்வளோ ஒரு அன்புள்ள தேவன். நம்ம ஆண்டவர் நோக்கி கூப்பிடணும்னு சொல்லி கூப்பிடுறா எதை குறிக்கிறது? செபிக்கிறது தான் குறிக்கிறது. ஆண்டவர் நோக்கி கூப்பிடணும் எந்த சூழ்நிலையும்.

0: ஒருமுறை கத்துக்கு பெருசு பிரியமா இருக்காது. என்ன புதுசுல வாசிங்கன்னா 11 அதிகாரம் 1 வசனம், மொறுமொறுத்தா கத்திர பிடிக்காது. நிறைய பேர் மொறுமொறுத்துறோம், சின்ன சின்ன காரியம் வந்தா கத்திர குறை சொல்லிடுறோம். வாசித்து பாருங்க என்னக்கமோ 11:1.
1: பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள்.
0: ஜனங்கள் என்ன செஞ்சாலும் முறையிடுறது என்ன? ஆண்டவர் எல்லாருக்கும் செய்வார், எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? எனக்கு செய்ய மாட்டாரு, முறையிடுறது. அதுதான் முறையிட்டு கொண்டிருந்தார்கள்.
1: அது கர்த்தருடைய செவிகளில்,
0: அது கவி கர்த்தருடைய செவிகளில்
1: பொல்லாப்பா இருந்தது.
0: அது கர்த்தருக்கு எப்படி இருந்தது? பொல்லாப்பா இருந்தது. யாரும் மொறுமொறுக்காதீங்க, கர்த்தர் ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். இஸ்ரேல் மக்கள் கர்த்தர் நோக்கி கூப்பிட்டாங்க, எகிப்தில என்ன செஞ்சாங்களா? கடற்கரையில செத்து கிடந்தாங்க. இஸ்ரேல் என்ன செஞ்சார்? தேவன் என்ன செஞ்சாரு? ரச்சித்தார்.
1: இஸ்ரவேலரை எகிப்தரின் கைக்கு தப்புவித்து ரச்சித்தார்.
0: எகிப்தரின் கைக்கு தப்புவிச்சு ரச்சித்தார். நம்மளை பிசாசின் கைக்கு நம்ம என்ன செய்யறாரு? தப்புவிச்சு ரச்சிக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கேர் சத்துரு பிசாசு தான். அவன் கைக்கு நம்மளை என்ன செய்யறது? தப்புவிச்சு நம்மள ரச்சிக்கிறார். அவர் நோக்கி கூப்பிடணும். அவர் மறுமறுக்க கூடாது, அவரை குறை சொல்லக்கூடாது, அவரை நோக்கி கூப்பிடணும். ரெண்டாவது ஒரு சகோதரியை பார்க்கிறோம், மத்தேயு சுவிசேஷம் 15:21-22.
1: பின்பு கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே
0: ஆண்டவரே,
1: தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள்
0: பிசாசினால்
1: கொடிய வேதனை படுகிறாள் என்று சொல்லி,
0: கூப்பிட்டார். அந்த கானான ஸ்திரீ வந்து கத்தர் அறியாத ஒரு மகள் தான், வந்து கூப்பிடுறாங்க, தேவனே எனக்கு இறங்கும், என் மகன் என்ன செய்யறாங்க? பிசாசுனால கொடிய வேதனை அடைகிறா, இறங்குவாண்டவர் கேட்கிறாரு. 23-28
1: அவளுக்கு பிரதியுத்தரமாக, அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை.
0: கத்தர் ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டார். நம்ம செபத்துல கூட பாருங்க, கொஞ்ச நாள் செபத்துக்கு பதிலே தரமாட்டார். ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. நமக்கு அவங்களையோ என்ன, நான் கூப்பிடுறேன் ஆண்டவன் பதிலே தெரில, ஒரு வார்த்தை கூட சொல்லலன்னு நினைக்கிறேன் இல்லையா. அந்த கானாஸ்திரிக்கும் கானானஸ்திரிக்கும் என்ன செய்யல? ஒரு வார்த்தையும் சொல்லல.
1: அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து,
0: இவள்
1: நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று,
0: அவரை
1: வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர்,
0: ஊழியக்காரோ என்ன செய்யறாங்க? கத்துட்ட இல்லாட்டியோக வேண்டிக் கொள்றாங்க.
1: அதற்கு அவள் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி,
0: இஸ்ரவேல் வீட்டாருக்கு மட்டும்தான் அனுப்பப்பட்டேனே அன்றி,
1: மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து
0: ஆண்டவரே
1: எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள்.
0: அதிகமா பண்ணி கொடுறாங்க. கேட்டு வந்தாங்க, இப்ப என்ன காலில் விழுந்து பண்ணிக்கிறாங்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் சொல்லி என்ன செஞ்சாங்களா? நம்மளே சேவம் பண்ணிட்டு, ஆமா ஆண்டு நமக்கெல்லாம் செய்ய மாட்டார், அவங்களுக்கு தான் செய்வாரு, நமக்கெல்லாம் செய்ய மாட்டாருன்னு சொல்லிடுவான். ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க? இந்த கானானிஸ்தர் என்ன செஞ்சாங்க? கர்த்தருடைய பாதத்தை பணிந்து கொண்டாங்க.
1: கர்த்தர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகள் போடுவது நல்லதில்லை என்றார். அதற்கு அவள்
0: மெய்த்தான் ஆண்டவரே,
1: ஆகிலும்
0: நாய்க்குட்டிகள்
1: தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை
0: தின்னுமே என்றார்.
1: இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக
0: ஸ்திரீயே,
1: உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவது என்றார்.
0: அந்நேரமே
1: அவள் மகள் ஆரோக்கியமானாள்.
0: அவங்க அந்த விசுவாசம் பார்த்தீங்களா? நான் மெய்தாண்டவரே, மேசிலிருந்து விழுகிற துணிக்கைகளை நாய் தின்னுமே அப்படி சொன்னா, அப்பதான் சொல்ல உன் விசுவாசம் என்னது? தெரியுது. ஹல்லேலூயா. தெரியுது. உன் விசுவாசம் என்னது? தெரியுது. நம்ம எத்தனை வருஷம் சேர்த்த வசந்த கேட்டாலும் நமக்குலாம் அந்த விசுவாசம் வரலை. பழைய பாட்டையாவது பாடிட்டு இருப்போம், எனக்கு சரியாகல, எனக்கு அதாவலை, இதாகல, என் குழு என் சம்பம் கற்று கேட்கல அப்படின்னு சொல்லி நம்ம குறைந்தான்னு சொல்லிட்டுருப்போம். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க? இவர் ஆண்டவர் அறியாத ஒரு ஸ்திரீ, கானான ஸ்திரீ, இஸ்ரேல் கிடையாது. அவங்க என்ன செய்யுங்க? உடனே கத்துடைய பாதத்தை பணிஞ்சிட்டாங்க, விழுந்துட்டாங்க காது பாதத்தில்.

0: உளுந்து. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளை அப்பத்தை எடுத்து நாய்க்கிட்டு போடுறது நல்லதில்ல. அமைதான் ஆண்டவரே, என்ன செய்யணும் நீங்க? எனக்கு உங்க மேசிலிருந்து உழுகிற துணிக்கையை சாப்பிடுங்க ஆண்டவர், அதை கொடுங்கன்னு கேட்டாரு. உடனே அங்க இங்கிருந்து அவங்க கெபிக்கிறாங்க. அவங்க மக என்ன செஞ்சிட்டாங்க?
1: ஆரோக்கியமாக்கிட்டாங்க,
0: ஆரோக்கியமாங்கினாங்க. அதே போலதான் நம்மளுக்கும் அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா நம்ம அழிக்கலையும் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். செய்வாரா செய்ய மாட்டாரா? கட்டாயம் செய்வார். அதான் 88 சங்கீதம் 1 வசனம்.
1: என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன்.
0: இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்களாம். பாருங்க லூக்கானு விசேஷம் 18:7-8 வசிங்க.
1: அந்தபடியே
0: தேவன்
1: தம்மை நோக்கி இரவும் பகலும்
0: இரவு மட்டும் இல்ல, பகல் மட்டும் இல்ல. நம்ம ஒரு மணி நேரம் ஜெபிச்சிருப்போம், 2 மணி நேரம் ஜெபிச்சிருப்போம், சப்போஸ் 3 மணி நேரம் கூட ஜெபிச்சிருக்கலாம். என்ன எனக்கு செபத்துக்கு அது கத்து பதிலே தரலன்னு நினைப்போம். அவங்க என்ன செஞ்சாங்களா?
1: அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில்
0: நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து
1: அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ?
0: அவர்களுக்கு என்ன செய்யாம இருக்க மாட்டாரா? நியாயம் செய்யாம இருப்பாரோ?
1: சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று
0: உங்களுக்கு சொல்லுகிறேன்.
1: ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது
0: பூமியிலே
1: விசுவாசத்தை காண்பாரோ என்றார்.
0: இப்பயே ஏறைய பேர் பாருங்க, லேட்டா வரோம் சர்ச்சைக்கு வர்றதுக்கு, இருக்க லேட்டா வரோம் பிரேயருக்கு, இருக்க லேட்டா வரோம். முக்கியமா வேலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறோம், நம்ம தேவைகளுக்கு தான் முக்கியத்துவத்தை கொடுக்குறோம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, பூமியிலே மனுஷகுமார் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ. இப்பே நம்ம விளையாட்ட தானே வரோம். அது ஆண்டவர் சொல்லு, கால ஆளுக்களோடு ஓடும் போதே இழைத்து போனா யோர்தானே அதை பரண்டு வரும் என்ன செய்வாய்? இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களை நல்ல ஆசிரியர் வச்சிருக்கிறாரு. யாருக்கு ஆசிரியர் இல்லை நம்ம சர்ச்சையில் சொல்ல முடியும்? எல்லாருக்குமே ஆசிரியர் வச்சிருக்கிறாரு. எல்லாருமே விளையாட்ட தான் வரோம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, பூமியில மனுஷகுமார் வரும்போது விசுவாசத்தை காண்பார். இப்பே உங்களுக்கு விசுவாசம் இல்லையே, இப்பே லேட்டா வரீங்க, அதை செய்யணும் இதை செய்யணும் இதை செய்யணும் அதை செய்யணும் தானே நம்ம நேரத்தை ஒப்பு கொடுக்குறோம். கத்திரத்து வர்றதுக்கு நம்ம லேட்டா தானே வரோம். யோசித்து பாருங்க, எரேமியன் புஸ்தகம் 12:5.
1: நீ காலாட்களோட ஓடும் போதே இழைக்க பண்ணினார்கள், ஆனால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவார்?
0: எப்படி காலால கூட சேர்ந்து போல ஓடும் போதே அவனுக்கு இழைக்க பண்ணிக்கலாம்னா குதிரையோடு ஓடும் போது இவன் எப்படி ஓடுவாய்? யோசிச்சு பாருங்க. இப்ப கத்திரமுக்கு எல்லாத்தையும் ஆசீர்வாதம் கொடுத்துட்டே தான் இருக்கிறாரு. யாருக்குமே ஆசீர்வாதம் இல்லைன்னு யாரும் சொல்லவே முடியாது. நம்ம சர்ச்சையை பொறுத்த வரைக்கும் கத்திர கொடுத்துட்டே இருக்கிறாரு. இப்பயே நம்ம லேட்டா வருவோமானா, இப்பயே நம்ம ஆண்டு தேர்றதுக்கு அசதியா இருப்போமானா, குதிரையோடு போடும் போது எப்படி ஓடுவாய்?
1: சமாதானமுள்ள தேசத்திலேயே,
0: இப்ப சமாதானமுள்ள தேசத்திலே
1: நீ அடைக்கலம் தேடினாய்.
0: இப்ப சமாதானமுள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினா
1: யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்?
0: அப்ப எப்படி ஓட முடியும்? அதுதான் ஆண்டு சொல்றாரு, பூமியில மனுஷகுமார் வரும்போது விசுவாசத்தை காண்பார். இப்பயே தேவனால் அன்பு இல்ல, பணம் சொத்து அதை சேர்க்கணும் இதை சேர்க்கணும், நான் வேலை செஞ்சுட்டு தான் போவேன், இதை முடிச்சுட்டு தான் போகணும் அதை முடிச்சுட்டு தான் போகணும் நேரத்தை பின்னாங்கன்னா ஜோரதாநாதி பெருகாய்த்து வரும்போது நீ என்ன செய்வாய்? பிரச்சனை வரும்போது என்ன செய்வா? எப்படி நீ ஆண்டவர் தேடுவா? எப்படி ஆண்டவருக்காக வாழ முடியும்? இப்ப கத்திரத்தில் அதான் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுபடையின் உண்மையை நம்பி இருக்கிறபடினால் அவங்களுக்கு தான் பூர்ண சமான் தருவார். வாசுங்க 26:3. அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும்.
1: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்,
0: அவர் உறுதியாய் பற்றி கொள்ளணும், உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவர். மனதுல நம்ம வெளியே சவம் பண்ற மாதிரி இருக்கிறதல்ல, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனது உடையவன்,
1: உண்மையே நம்பி இருக்கிறபடியா,
0: உண்மையே நம்பி இருக்கிறபடியா
1: நீ அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர்.
0: கர்த்தர் என்ன, பூரண சமாதானத்தோட காத்துக்கொள்வார். நீ கோடி பணம் இருக்கலாம், கோடி சொத்து இருக்கலாம், எல்லா இருந்தாலும் நமக்கு சமாதானம் வர்றாது. என்ன இருந்தாலும் சமாதானம் வர்றது, இயேசுக்கு உறுதியாய் பற்றி கொண்ட மனதோட இருந்தா பூர்ண சமாதானத்தோட பற்றுக்கொள்ள முடியும். எல்லா இருந்தாலும் எவ்வளவு நாள் இருப்போம் யோசித்து பாருங்க. ஒரு நாளைக்கு வெள்ளியும் பொண்ணு என்ன செய்யுமா? வேண்டானு எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவோம்? தெருக்களில் எஸ்ஐக்கள் 7:19,
1: தங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவார்கள். அவர்களுடைய பொன் வேண்டா வெறுப்பா இருக்கும்.
0: இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? எத்தனை பொண்ணு சேர்த்தாலும் அவங்க பொண்ணு வேண்டா வெறுப்பா இருக்கும்.
1: கர்த்தருடைய சினத்தின் நாளிலே,
0: கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே
1: அவர்கள் வெள்ளியும்
0: அவர்கள் பொண்ணும்
1: அவர்களை விடுவிக்க மாட்டாது.
0: அதுதான் சொல்றாரு. அவர் உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடன் அவரே நம்பி இருக்கிறபடியால் பூர்ண சமாதானத்தோடு கொள்வார். இங்க சொல்றாரு, யோர்தான் பிரகாயித்து வரும்போது நீ என்ன செய்வா? காலாள்களும் ஓடும்போது நீ அடைக்கலம் தேடினா குதிரையோடு எப்படி ஓடுவாய்? பிரச்சனை போராட்டங்கள் வரக்குற காலங்கள் வந்துருச்சு. அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? இப்போ நம்ம ஆண்டை உறுதியை பற்றிக்கிட்டா தான் அன்னைக்கு உறுதியை பற்றிக்கொள்ள முடியும். கத்தரை உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். எப்படி கற்றுக்கிறாரா? பூர்ண சமாதானத்தோடு கற்றுக்கொள்கிறாரு. இஸ்ரேல் மக்கள் கத்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. யார் முத கூப்பிட்டா? இஸ்ரேல் மக்கள். ரெண்டாவது யார் கூப்பிட்டா? கானாஸ்திரி. அவங்க மகள் பேய் பிடிச்சிட்டு பிசாசில் கஷ்டப்படுறாங்க சொல்லி கூப்பிட்டாங்க. மூன்றாவதாக அன்று சொல்றாரு, எரேமியன் புஸ்தகம் 33:3.
1: என்னை நோக்கி கூப்பிடு,
0: அப்பொழுது
1: நான் உனக்கு உத்தரவு கொடுத்து.
0: என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவரே சொல்றாரு நமக்கு, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து.
1: நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்.
0: என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு அறிவிப்பேன். கூப்பிடு. கண்டிப்ப சொல்றாரு கூப்பிடுன்னு. இன்னும் கூப்பிடுன்னு சொல்லக்கூடாது, நாட்கள் வருது. அன்றை சொல்ற, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு அறிவிப்பேன், தீர்க்க தரிசன வரங்களை தருவேன்னு சொல்றாரு. என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாதும் பெரிய காரியத்தை உனக்கு அறிவிக்கிறேன்னு சொல்றாரு. கூப்பிடுறதுக்கு யாரையும் காணும். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு அறியாததும் எட்டாதமான பெரிய காரியத்தை உனக்கு அறிவிப்பேன்னு சொல்றாரு, தீர்க்க தரிசனம் தாரேன்னு சொல்றாரு. நம்ம யாரும் கூப்பிடுறது இல்லையே. இயேசுவே, கானானேஸ்வரி கூப்பிட்டாங்க, இஸ்ரேல் மக்கள் கூப்பிட்டாங்க, நம்ம எப்படி கூப்பிடுறோம்? என்னை நோக்கி கூப்பிடு, அறியாததும் எட்டாவது பெரிய காரியத்தை எனக்கு அறிவிப்பேன்றாரு. கூப்பிடுவீங்களா? ஏசு கூப்பிடுவீங்களா? கூப்பிட்டு எதை குறிக்குது? ஜெபம். கூப்பிட்டு எதை குறிக்குது? ஜெபம். கூப்பிடுங்க, ஆண்டு வரப்போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவின் புஸ்தகம் 36:22.
1: இதோ தேவன் தம்முடைய வல்லமையில் உயர்ந்திருக்கிறார்.
0: தேவன் எப்படி இருக்கிறார்? தம்முடைய வல்லமையில உயர்ந்திருக்கிறார்.
1: அவரை போல் போதிக்கிறவர் யார்?
0: அவரை போல போதிக்கிறவங்க யாருமே கிடையாது இந்த உலகத்துல. எத்தனை பேர் டீச்சரா இருந்தாலும் சரி, எத்தனை கலெக்டர் இருந்தாலும், யாராலையும் முடியாது. கர்த்தரை போல போதிக்கிறவர் யார்? போதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் போதிக்கிற தேவன். நம்ம அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். தானியில் வாழ்ந்த காலத்தில் பெரிய பிரச்சனை வந்துருச்சு. ராஜா ஒரு கனவு பார்த்தாரு. அந்த கனவு கத்து சொல்ல யாருமே இல்லை, எல்லாரும் கொண்டுலாம் சொல்லி ராஜா ஒரு கட்டளை போட்டாரு. அப்ப தானியிலும் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் 4 பேருமே சேர்ந்து செபிச்சாங்க. வாசிங்க, தானியில் புஸ்தகம் 2:17-19.
1: பின்பு தானியேல்
0: தன் வீட்டிற்கு போய்
1: தானும் தன் தோழரும் பாபிலோனின்
0: மற்ற ஞானிகளோடும் கூட
1: அழியாதபடிக்கு
0: இந்த மறைப்பொருளை குறித்து
1: பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா
0: மிஷாவேல்
1: அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பின்பு ராக்காலத்தில்
0: தரிசனத்திலே
1: தானியேலுக்கு மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்டது.
0: தானியேலுக்கு என்ன செஞ்சது? இந்த மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்டது.
1: அப்பொழுது தானியேல்
0: பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். இங்கதான் சொல்றாரு, நீ நோக்கி கூப்பிடுவன் கரியாதுதான் எட்டாவது மனு பெரிய காரியத்தை அறிப்பேன்னு சொல்ற அந்த வசனத்தை அறிந்து